0: சதகல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் ஷேக் முகமது அய்யூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் பானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
1: ஒரு சஹாபி சிறுநீர் கழிக்க போனாங்க மிர்தாத். தங்க பொட்காசுகள் எடுத்துட்டு வந்தாங்க. நபியவங்க கேட்டாங்க, நீ எப்படி செஞ்சா, எப்படி எடுத்தா, நீ எதுவும் போய் கையை போட்டு எடுத்தியா, இல்ல அந்த எலிதான் எனக்கு குழந்து சேர்த்துச்சு. கடைபிடிப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இப்படியான வழிகளை செய்து கொடுப்பது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுக்க நாடினால் நாலு வகையாக கொடுப்பான். 400 வகையும் இருக்கும் அல்லாஹ்வுக்கு. இது விளங்கக்கு லேசுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். அல்லாஹ் எந்த காரணமும் இல்லாம கொடுப்பான். சபப்பே இல்ல, ஒன்றுமே இல்ல, மரம் இல்ல, கனி இல்ல, தோட்டம் இல்ல, ஒன்றும் இல்லாம அல்லாஹ் தோட்ட காணியை கொடுப்பான், கனிகளை கொடுப்பான், சபபோட கொடுப்பான்.
0: சதகல்லாஹுல்லாலியம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி. தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: www.muslimwanoli.com.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
3: وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو بغلم بغلچيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஈ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சமகாலத்தில் நாம் சிரியா உள்ளிட்ட பல வெளிநாடுகளையும் உள்நாடுகளையும் அவதானித்து பார்க்கின்ற போது முஸ்லீம்களுக்கு எதிரான காட்டுமிராண்டித்தனங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முதலிலே ஒரு தகவலை நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். உலகத்திலே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகளை எடுத்து பார்த்தால், அது எந்த நாடாக இருந்தாலும், மலேசியாவாக இருந்தாலும், சவுதி அரேபியாவாக இருந்தாலும், குவைத்தாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு. பங்களாதேஷை எடுக்கலாம். அதில் சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் பாதுகாப்போடு இருக்கின்றார்கள், சுதந்திரமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய மதச்சடங்குகளை சம்பிரதாயங்களை அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய சகல தேவைகளையும் அந்த நாடு செய்து கொடுக்கின்றது. ஆனால் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளை எடுத்தால், பர்மா, இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை எடுத்தால், நசுக்கப்படுவதும், அவர்களுடைய பள்ளிவாசல்கள் உடைக்கப்படுவதும், ஃபர்தா போட்டு ஹபாயா போட்டக்கூடிய பெண்கள் வீதியிலே வைத்து அதை கலட்டி அவர்கள் அடிக்கப்படுவது, தாடி வைத்தவர்கள் நச்சரிக்கப்படுவது போன்ற காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியே முஸ்லீம்கள் எவ்வளவு அமைதியை விரும்பக்கூடியவர்கள், சமாதானத்துக்கு சொந்தக்காரர்கள், நல்ல பண்பாடு உள்ளவர்கள் என்பதை கூட நாங்கள் பார்க்கலாம். சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை வைத்துக்கொண்டு பல நூற்றாண்டுகள் ஆட்சி செய்திருக்கக்கூடிய வரலாறை இந்தியாவிலே நாங்கள் பார்க்கலாம். இந்தியாவிலே முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். இத்தனைக்கும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள், என்ன காரணம்? முஸ்லீம்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், முஸ்லீம்கள் நீதமாக நடந்து கொள்வார்கள் என்பதனால்தான். அடுத்து நம்முடைய நாட்டிலே மன்னர்கள் வாழ்ந்த இடங்களாக இருக்கக்கூடிய இடங்கள் குளங்கள் கட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியலாம். நீர்த்தேக்கங்கள், குளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மன்னர்கள் வாழ்ந்த இடங்கள். கண்டி போன்ற இடம், அனுராதபுரம், புலனறுவை, இது மாதிரியான இந்த மன்னர்கள் வாழ்ந்த இடங்களில் குளங்கள் கட்டப்பட்டிருக்கும். நீர் வளம்தான் மனிதனுடைய பெரும் வளமாக கருதப்பட்டிருந்தது. அதனால்தான் மன்னர்கள் குளங்களை வெட்டினார்கள். நதிகளும் குளங்களும் நீரும் எங்கிருக்கிறதோ அங்குதான் மக்கள் குவிந்து தன்னுடைய குடியிருப்பை அமைத்து வாழ்க்கையை தொடங்கினார்கள். வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும், நீர் உள்ள இடம்தான் மனிதன் வாழக்கூடிய தகுமான இடமாக இருந்தது. அதனால்தான் நதிக்கரை நாகரீகங்கள் வளர்ந்தது. சிந்து நதிக்கரை நாகரீகம், அதே மாதிரியாக நதிக்கரை நாகரிகம் என்ற பேரிலே வந்ததெல்லாம் அந்த நதிக்கரையிலே மக்கள் வாழ்ந்ததனால். இந்த எந்த நதிக்கரை எடுத்தாலும், இலங்கையில் வெட்டப்பட்ட பெரிய குளங்களை எடுத்தாலும், அதன் ஓரங்களில் குடியிருப்புகள் முஸ்லீம்களுக்காக இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். இலங்கையிலுடைய குளங்களை எடுத்து பார்த்தால், இலங்கை வரலாற்றிலே அந்த குளக்கட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய கிராமங்கள் முஸ்லீம் கிராமங்களாக இருந்திருக்கிறது. காரணம் என்ன? அந்த குளங்களின் அணைக்கட்டுகள் தகர்க்கப்பட்டால் அன்றைய மன்னன் ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவான். அதனால் நம்பிக்கைக்குரியவர்கள்தான் அங்கே அமர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்ததனால் முஸ்லீம்கள் அங்கு அமர்த்தப்பட்டார்கள். அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இவ்வளவுக்கு நம்பிக்கை, இவ்வளவுக்கு அமைதி சமாதானம் கொண்டவர்கள்தான் இந்த முஸ்லீம்கள். இஸ்லாம் என்றாலே சாந்தி, சமாதானம், அமைதி என்ற அர்த்தத்திலே இருக்கின்றது. அதனால் உலக வரலாற்றிலேயே முஸ்லீம்கள் சாந்திக்கு பங்கம் விளைத்ததாக, அமைதிக்கு பங்கம் விளைத்ததாக, சமாதானத்தை உடைத்ததாக எந்த ஒரு வரலாறும் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஆனால் ஊடகங்கள், இந்த வேஷத்தனமான ஊடகங்கள் இஸ்லாத்தின் மீது கொன்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாக எங்கேயோ ஒரு இஸ்லாமியன் தவறாக நடந்து கொண்டால் அல்லது தவறாக உருவாக்கப்பட்டால் அதனை வைத்து மதத்தோடு சாடி ஒரு தீவிரவாதம் பேசப்பட்டு மக்களுக்கு முஸ்லீம்களை கேவலமாக காட்டக்கூடிய ஒரு கலாச்சாரம் வரலாற்று நெடுகிலும் இருக்கின்றது. எல்டிடி பயங்கரவாதிகள் இந்து தீவிரவாதிகள் என்று உலகெங்கிலும் அடையாளப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு முஸ்லீம் குண்டு வைத்தால் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று ஊடகங்கள் வாந்தி எடுக்கின்றது. இதுவெல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் மீது கொண்ட கடுமையான காழ்ப்புணர்ச்சி என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தபோதிலும் இஸ்லாமியர்கள் இவ்வளவு நெருக்கீட்டுக்குள்ளாய் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு நசுக்கப்பட்டாலும் அப்போது கூட அவர்களால் அடுத்தவர்களுடைய மத ஆலயங்களுக்கோ மத சடங்குகளுக்கோ எந்த ஒரு பங்கமும் ஏற்பட்டதாகவும் மீண்டும் வரலாறை புரட்டி பார்த்தால் இடம்பெறாது. இலங்கை வரலாற்றிலே இதுவரைக்கும் முஸ்லீம்கள் ஒரு பன்சலை உடைத்ததாக, ஒரு கோயிலை தகர்த்ததாக ஒரு கதை கூட எழுதி வைக்க முடியாது. முஸ்லீம்கள் அடிக்க அடிக்க, நசுக்க நசுக்க எத்தனையோ பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டாலும் அவர்கள் அமைதி காத்து, அவர்கள் அவர்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் அகிம்சை போராட்டங்கள் தான் செய்திருக்கின்றார்களே தவிர ஆயுதங்கள் ஏந்தவில்லை. இன்னொரு தீவிரவாதத்தை, இன்னொரு பயங்கரவாதத்தை இந்த நாட்டிலே உருவாக்கவில்லை. இந்து மதத்திலே இருந்து உருவான இந்த எல்டிடி பயங்கரவாதிகள் 30 வருடங்கள் ஆயுதங்கள் தூக்கினார்கள். 100,000-க்கும் மேற்பட்ட உயிர்கள் இந்த இலங்கையில் பலியானது. இந்த எந்த ஒரு வேலையும் இஸ்லாமிய மக்கள் செய்யவும் இல்லை, செய்ய போவதும் இல்லை என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலையில் நாம் என்ன செய்வது? இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் என்ன செய்வது? சிந்தித்து பார்க்க வேண்டும். சூரா ஆல இம்ரான் 186வது வசனத்திலே அல்லாஹ்க்கு சுபஹானோ தாலா சொல்லி காட்டுறான், உங்களுடைய சொத்துக்களிலும் உங்களுடைய உயிர்களிலும் நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் இருந்தும், உங்களுக்கு இணை வைப்பாளர்களில் இருந்தும், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் இருந்தும் இணை வைப்பாளர்களிலிருந்தும், அதன் கெசீரா அதிகமான வேதனையை நீங்கள் நிச்சயமாக செவிமடுப்பீர்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். இந்த முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களில் இருந்தும் இணை வைப்பாளர்களில் இருந்தும் நீங்கள் கடுமையான வேதனையை செவிமடுப்பீர்கள், அதிகமான வேதனையை செவிமடுப்பீர்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். இதுவெல்லாம் எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு புதிதானதல்ல. வரலாற்று நெடுகிலும் அவ்வப்போது இஸ்லாத்தின் எதிரிகளால், இணை வைப்பாளர்களால், யூத கிறிஸ்தவர்களால் அதிகமான இழப்புகளை சந்தித்திருக்கின்றோம். அந்த ஒவ்வொரு இழப்புகளிலும் லட்சக்கணக்கான மக்களை இழந்தாலும் யாரும் அதற்காக கண்ணீர் சிந்தி கதறி அழுது நாம் அனைத்து பாக்கியங்களையும் இழந்து விட்டோம் என்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படவில்லை. நாம் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தத்துக்கும், நாம் சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வைக்கும், நாம் அழுத ஒவ்வொரு அழுகைக்கும், மனது நொந்து போய் உட்கார்ந்து போன ஒவ்வொரு நிமிடத்துக்கும் மறுமையில் கூலி கொடுக்கப்படுவோம் என்பதில் நாங்கள் மாற்று கருத்துள்ளவர்களாகவே இல்லை. தாத்தாரிகளுடைய படையெடுப்பு லட்சக்கணக்கான முஸ்லிம்களை பிணமாக்கியது. நைல் நதியை கடப்பதற்காக, தஜிலா நதியை கடப்பதற்காக முஸ்லிம்கள் எழுதிய நூலகங்களின் புத்தகங்கள் கொட்டப்பட்டு அதன் மீது கடந்து போனதாகவும், அந்த நதி கருப்பு சாயலில் ஓடியதாகவும், மக்களினுடைய ஜனாசாக்களை எடுத்து அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லாமல் அது அழுகி போய் அயல் நாடுகளில் நோய் பரவியதாகவும் பிதாயா வ நிஹாயா என்ற கிதாபிலே இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி காட்டுகின்றார்கள். அதனால் தான் இன்றும் யாரையாவது எழுதுவதாக இருந்தால், ஏசுவதாக இருந்தால் நாம் தத்தாரி என்று சொல்கின்றோம். காரணம், தாத்தாரிகளுடைய படையெடுப்பு அவ்வளவு மோசமானதாக இருந்தது. இப்படி வரலாற்று நெடுகிலில் நாம் இவர்களால் கடுமையான வேதனைகளை செவிமடுக்கிறோம். நம்முடைய உடல் உயிர்களால் கடுமையான சோதனைகளை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். 2வது அத்தியாயம் 155வது வசனத்திலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. உங்களை பசியால் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம், பசியால் சோதிப்போம், விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம், உயிர் சேதத்தால் சோதிப்போம், பொருளாதார சேதத்தால் சோதிப்போம். நபியே, இதன் போது பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மாராயணன் சொல்லுங்கள் என்கிறார். அதே மாதிரியாக ஆலே இம்ரான் 3வது அத்தியாயம் 186வது வசனத்திலே உங்களுக்கு இவ்வளவு சோதனைகளும் வரும், வயின் தஸ்மீரு வத்தத்தக்கு, நீங்கள் அப்போது பொறுமையாக இருந்தால், நீங்கள் அப்போது இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால், ஃபைன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர், அதுதான் தலை சிறந்த காரியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போது கூட நாங்கள் பெரும் அணிச்சாட்டியத்தை செய்து பழிக்கு பழி வாங்குவதற்காக அதே காடைத்தனத்தை செய்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லவில்லை. இவ்வளவு நடந்த போதிலும் பொறுமையை கடைபிடிக்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இறையச்சத்தோடு இருக்குமாறு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பொறுமை எப்படி கடைபிடிப்பது? அந்த பொறுமை என்பது எப்படி நமக்குள்ள வெறும், இது அத்தனைக்கு நமக்கு கூலி உண்டு என்ற நம்பிக்கை பலமானால் பொறுமை வரும். இது அத்தனையும் இறைவனுடைய ஏற்பாடு என்பது உறுதியானால் நமக்கு அந்த பொறுமை வரும். ஆனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதே ஆலே இம்ரான் 177வது வசனத்திலே, நான் ஓதி காட்டிய வசனத்துக்கு முன்னால் உள்ள வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்லுகிறான், இன்னல்லதீன அஷ்தரவுல் குஃப்ர பில் ஈமான், நிச்சயமாக ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை கொள்முதல்வு செய்து கொண்டார்களே, ஈமானை விற்று குஃப்ரை எடுத்துக்கொண்டார்களே, அவர்கள் லையதுர்ருல்லாஹ ஷையா, அல்லாஹ்வுக்கு எந்த கெடுதியும் செய்துவிட முடியாது. இவர்கள் என்ன அட்டகாசம் செய்தாலும் இவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த கெடுதியும் செய்ய முடியாது. 1000 பள்ளிகளை உடைக்கலாம், 100,000 திருக்குர்ஆனை எரிக்கலாம், கோடிக்கணக்கான முஸ்லிம்களை கொளுத்தலாம், இவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த கெடுதியும் செய்ய முடியாது. வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டிவிட்டு எச்சரிக்கிறான், வலா யஹ்சபன்னல்லதீன கஃபரூ அன்னமா நும்லி லஹும் கைரும் லி அன்ஃபுஸிஹிம், இந்த இறை நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு நமக்கு ஒன்றுமே நடக்கவில்லையே, நாம் நன்றாகத்தானே இருக்கிறோம் என்று எண்ணிவிட வேண்டாம், அது நலவுதான் என்று எண்ணிவிட வேண்டாம். இவ்வளவு செய்தும் நமக்கு இவர்களுடைய அல்லாஹ் ஒன்றும் செய்யவில்லையே, நம் கண் குருடாகவில்லையே, நம் கால்கை முடங்கி போகவில்லையே என்று அவர்கள் நடப்பதையெல்லாம் நலவு என்று நினைத்து கொள்ள வேண்டாம், நாம் செய்வது நல்லதுதான் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த எண்ணம் முஸ்லிம்களிலும் வரலாம். இவ்வளவு செய்கிறார்களே, பள்ளிகளை உடைக்கின்றார்களே, இவர்களுடைய கண்கள் பழுதடைந்து ஊத்துனாதா என்று சாபமிடுகிறோம் மனதுக்குள். கால்கைகள் முடங்கி போகாதா, அழிந்து ஒழுக மாட்டார்களா, செத்து மடிய மாட்டார்களா என்றெல்லாம் நம்முடைய மனக்குமுறல்கள் சில வேளை வார்த்தைகளாக வெளிவரும். அல்லாஹ் இருக்கிறான் தானா? அல்லாஹ்வுடைய பள்ளி உதைத்து தள்ளப்படுகிறதே, குர்ஆனை மிதிக்கிறார்களே, இவர்கள் அழிந்து போக மாட்டார்களா என்றெல்லாம் ஆதங்கப்படுகிறோம். ஆனால் இப்படி ஆதங்கப்படுபவர்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மா, அவர்களை நாம் விட்டு வைத்திருப்பது எதற்கு தெரியுமா, அவர்கள் இன்னும் அதிகமாக பாவங்களை செய்து கொள்ளட்டும், உலகும் அதாபும் முஹீன், அவர்களுக்கு படுகேவலமான தண்டனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். இன்னும் இருக்கிறார்களா? ஏன் விட்டு வைத்து படிக்கிறார்கள்? இன்னும் 10 பள்ளியை ஓட, இன்னும் 100 பள்ளியை ஓட, இன்னும் எங்கள் முஸ்லீம்களை கொல்லு, இன்னும் பாவத்தை கூட செஞ்சுட்டு வா, எல்லாத்துக்கும் சேர்த்து தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லிக்காட்டுவிட்டு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லிக்காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் ராயிகத்தில் மவுத். அதே ஆலே இம்ரான் 184வது வசனத்திலே சொல்லிக்காட்டுகிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். கொல்லவன் கொன்றவனும் சாவான், கொல்லப்பட்டவனும் சாவான். பள்ளிகளை எல்லாம் உடைத்து விட்டோம், கடைகளை எல்லாம் கொளித்து விட்டோம், முஸ்லிம்களை எல்லாம் நசுக்கி விட்டோம் என்று சொன்ன நீயும் சாவாய், நாங்களும் மரணிப்போம். குல்லு நஃப்ஸின் ராயிகத்தில் மவுத் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய கூலிகள் முழுமையாக கிடைக்கப்பெறுவது அந்த மறுமை நாளில், அதனால் நீங்கள் மரணிக்கத்தான் வேண்டும் என்கிறான். நசுக்கப்பட்ட நமக்கு பரிசு தருவதற்கும் மறுமை நாளில் வர வேண்டும். நாம் எல்லாம் மரணித்து அந்த மஹ்ஷரில் எழுப்பப்பட வேண்டும். அநியாயம் செய்த அக்கிரமங்கள் செய்த அவ்வளவு பேருக்கும் தண்டனை கொடுப்பதற்கும் இந்த உலகம் பத்தாது, அந்த மறுமை நாள் தான் வேண்டும். 100,000 பேரை கொன்ற ஹிட்லரை இந்த உலகத்தில் ஒரு தடவை தான் கொல்ல முடியும். 10 பேரை கொன்றவனை இந்த உலகத்தில் ஒரு தடவை தான் கொல்ல முடியும். கோடிக்கணக்கான நம்முடைய சொத்துக்களை எல்லாம் தீக்கிரையாக்கிய இந்த கயவர்கள் இந்த உலகத்தில் கைது செய்யப்பட்டாலும் இந்த உலகத்தில் தண்டனை கொடுக்கப்பட்டாலும் ஒரு தடவை தான் அவர்கள் தூக்குமிறையேற்றப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சன்னிதானம் நாளை மறுமை அதுதான் முழுமையான திருப்தியான தீர்ப்பு வழங்கும் நாள். அதனால் தான் அல்லாஹ் சொல்றான், வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு முழுமையான தீர்ப்பு வழங்கப்படுவது அந்த மறுமை நாளில் தான். அங்கு வா, அங்கு நீ சாக முடியாது. மீண்டும் மீண்டும் நீ கொல்லப்படுவாய், மீண்டும் மீண்டும் நீ எரிக்கப்படுவாய், உனக்கு நசிப்பு ஏற்படும், பாதிக்கப்பட்ட மக்களின் பாவங்களை நீ சுமக்க வேண்டி ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், நாளை மறுமையிலே முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக மலைமலையான பாவங்களை செய்தவர்கள் வருவார்கள். இந்த முஸ்லிம்கள் கூட்டமாக வருவார்கள், ஆனால் அவர்கள் மலைமலையை போன்று பாவங்கள் செய்திருப்பார்கள். ஒரு கிராமமே அப்படியே வரும். ஒரு கூட்டம் பெறும் என்றால் என்ன? கௌமினல் முஸ்லிமின், முஸ்லிம்கள் இருந்த ஒரு கூட்டம் பெறும் என்றால் என்ன? ஒரு பகுதி மக்கள் அப்படியே வருவார்கள், ஆனால் அவர்கள் சொர்க்கம் போவதற்கு தகுதியற்றவர்கள். காரணம், மலைமலையாக பாவம் செய்திருப்பார்கள். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இந்த பாவங்களை எல்லாம் எடுத்து இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய தலை மீது தூக்கி போட்டுவிட்டு அவர்களை நரகத்துக்கு அனுப்பான், இவர்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பான். இந்த ஹதீதை நம்முடைய SLT சகோதரர்கள் குர்ஆனுக்கு மாற்றம் என்றெல்லாம் வாதிடலாம். யாரோ செய்த தவறை இன்னொருவன் ஏன் சுமக்க வேண்டும் என்று, மாற்றமே கிடையாது. அவர்கள் செய்ததுக்காகத்தான் பழி வாங்கினதற்காக இந்த முஸ்லிம் சமுதாயத்தை கிராமங்களை கொளுத்தியதனால் இன்றைக்கு சிரியாவிலே நுசைரியா என்ற படுகேவலமான ஷியாக்களில் படு மோசமான அந்த வழிகேடர்கள் முஸ்லிம்களை கொத்து கொத்தாக கொள்கிறார்கள். முஸ்லிம் சிறுவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். நம்முடைய நாட்டிலே முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருப்பதிலும் சிறுபான்மை, அதிலும் வெறும் இனத்துக்கு எதிராக அவர்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய சிறிய சிறிய கிராமங்களில் வாழக்கூடிய நம்முடைய முஸ்லிம்கள் நசுக்கப்படுகிறார்கள். கடைகள் எரிக்கப்படுகிறது, சொத்துக்கள் அழிக்கப்படுகிறது, முஸ்லிம்கள் தனியாகவும் கூட்டாகவும் தாக்கப்படுகிறார்கள், உயிரோடு கொளுத்தினார்கள், அழிக்கப்படுகிறார்கள். எல்லோரும் நாளை மறுமையிலே வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? அவர்கள் ஏற்கனவே தவறு செய்த பாவிகளாக இருந்தாலும் அவர்களின் பாவங்களை சுமப்பதற்காக இதையெல்லாம் செய்த அந்த அட்டூழியக்காரர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். இவர்களுடைய பாவங்கள் அவர்கள் மீது சுமத்தாட்டப்படும். எங்கள் முஸ்லிம் சமுதாயம் சொர்க்கம் நுழையும் சகோதரர்களே, சொர்க்கம் நுழையும். நம்முடைய முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள் என்பது ஒரு புறம் கவலைதான், அது வேதனைதான், அது ரஹ்மத்துன் ஜஅலஹு அல்லாஹு ஃபி குலூபில் இபாத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போன்று மூமின்களின் உள்ளங்களில் ஏற்பட்ட ஒரு கருணை இரக்கம்தான், அதற்காக கண்ணீர் செந்துவோம். ஆனால் ஒருபுறம் நாம் சந்தோஷப்பட வேண்டும், நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் சொர்க்கம் நுழைவதற்கு குறுக்கு வழி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இலகுவாக சொர்க்கம் நுழையப் போகிறார்கள், கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் நுழையப் போகிறார்கள். இழந்து போன ஒவ்வொரு சதத்துக்கும் நாளை மறுமையில் அவர்கள் நன்மை கொடுக்கப்பட போகிறார்கள். நாம் நம்முடைய கைகளால் இழந்த ஒவ்வொரு சொத்துக்களின் துளிகளையும் நாளை மறுமையிலே அடைந்து கொள்ளப் போகிறோம். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்கள் கூலி நாளை மறுமையில் தான் நிரப்பமாக கிடைக்கும். சுபஹுக்கு முன்னால் 2.5 ரக்அத் சுன்னத் தொழுதால் அதற்கு நன்மை. கைரு மினத் துன்யா வமா ஃபிஹா, இந்த உலகம் உலகத்தில் உள்ள அத்தனை விடவும் சிறந்த கூலி என்றால்
2: ஒற்று சுபகுக்கு முன்னால் சுண்ணத்து தொழுத நன்மை கூட இந்த உலகத்தில் வைத்து நமக்கு தர முடியாது. இந்த உலகம் தாங்காது. உலகத்தை விட பெரிய நன்மையை எப்படி இந்த உலகத்தில் வைத்து தர முடியும்? அந்த கூலிக்கே மறுமையில் என்றால் எவ்வளவு அமல்கள் செய்திருப்போம், எவ்வளவு அநீதிகள் இழைக்கப்பட்டிருப்போம், அத்தனைக்கும் கூலி கிடைப்பதற்கு நாம் அந்த மறுமையை சந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹுக்கு சுபஹானு தஆலா ஆலே இம்ரான் 185வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அலை இம்ரான் 196வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இந்த நிராகரிப்பாளர்கள் நாடு நாடாக சுத்தி திரிவது உங்களை ஏமாற்றத்தில் விட வேண்டாம். அதை கண்டு நீங்கள் நான் அப்பா நல்லாத்தானே இருக்கிறான்னு நினைச்சு கொள்ள வேண்டாம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், இவ்வளவு அட்டூழியம் செய்தாங்களே, இவங்களுக்கு பாதுகாப்பு, முன்னுக்கும் போலீஸ் பின்னுக்கும் போலீஸ், அநியாயம் செஞ்சவனுக்கு பாதுகாப்பு, மதகுரு என்ற பேரில் இருக்கக்கூடிய கேடுகட்ட காவாளி தூஷண வார்த்தைகள் சொல்லிக்கிட்டு அவங்க மதத்திலேயே இல்லாத அராஜகத்தை செய்து இரத்தத்தை ஓட்டி முஸ்லிம்களை படுகொலை செய்கிறான், முஸ்லிம்களை ஓட ஓட கொல்லுவேன் என்று பகிரங்கமாக ஊடகங்களுக்கு பேசுகிறான். மதகுரு என்ற ஒரு காரணத்தினால் அவனுக்கு ராஜ மரியாதையும் பாதுகாப்பும், எங்களுக்கு அது பற்றி கவலை கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இந்த இறை நிராகரிப்பாளர்கள் சுதந்திரமாக நாடு நாடாக சுத்தி திரிகிறார்களே, இதை உன்னை ஏமாற்றிவிட வேண்டாம். இதை நினைச்சு நீ என்னப்பா கைவிடப்பட்டோமே என்று நினைக்க வேண்டாம். இந்த உலகமே அவர்கள் கையில் இருந்தாலும் அத்தனையும் அற்பமானதுதான், அத்தனையும் அற்பமானது. சும்மாகும் ஜஹன்னம், ஆனால் பிறகு அவர்கள் வரும் இடம் நரகம். வபிஇஸல் மிஹாத், அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகம் என்று அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? லாக்கின்னல்லதீன தக்கவு ரப்பஹும், என்றாலும் யாரெல்லாம் அல்லாஹுவை பயப்பட்டார்களோ, இறைவனை அஞ்சி நடந்தார்களோ, லஹும் ஜன்னாதுன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு சுவனத் தோட்டங்கள் உண்டு. இப்படி ஊர் ஊரா பாதுகாப்பா சுத்துறவனுக்கு நரகம் உண்டு. அல்லாஹ்வை அஞ்சி நெருப்பு குண்டத்துக்குள் நீங்கள் குடியிருந்தாலும் உங்களுக்கு சுவன தோட்டங்கள் உண்டு. எதுவரை நம்மை நசிக்கலாம் இந்த உலகத்திலே? இந்த உயிர் விரியும் வரை, அவ்வளவுதான். இந்த உயிர் விரியும் வரை. அஸ்மார் அலி அல்லாஹு தாலான் அவர்களுடைய மகன் சுஹைபர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் ஹஜ்ஜாஜ் மன்னன் படையெடுத்து சுற்றி வளைத்த போது தன்னுடைய தாய் கண் பார்வையை இழந்து வயதான நிலையில் இருக்கும்போது கடைசியாக ஒரு தடவை தாயை சந்திப்பதற்காக போகிறார். யுத்த சூழல், எதிரிகளினுடைய படையெடுப்பு நாட்டை சுற்றி வளைத்து விட்டது. எப்படியும் நம்மை கைது செய்ய போகிறார்கள், நம்மை கொல்லப் போகிறார்கள் என்று தெரியும். தன் தாயை போய் பார்க்கின்றார். தாயிடத்திலே போய் சொல்கின்றார், தாயே, ஹஜ்ஜாஜினுடைய படையெடுப்பு அதிகரித்து விட்டது, அங்கிருந்து ஒரு தூது செய்தி வந்திருக்கிறது, நான் அவனிடம் போய் சரணடைந்தால் எனக்கும் ஒரு ஆட்சியின் ஒரு பகுதியை தருவதாக வாக்களித்திருக்கிறான் தாயே, என்ன செய்யட்டும் என்று. எதற்காகவா உன்னை வளர்த்தேன்? இரண்டு கண்ணும் போன அஸ்மா அலி அல்லாஹு தாலான் அவர்கள், அஸ்மா பின் அபிபக்கர் சித்தீக்கர் அலி அல்லாஹு தாலானுமா, அபுபக்கர் சித்தீக்கர் அலி அல்லாஹு தாலானுடைய மகள் அஸ்மா அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்கள், மகனே, இதற்காகவா உன்னை வளர்த்தேன்? எதிரிகளிடம் சரணடைந்து ஆட்சி பீடம் ஏறுவதை விட அவனுக்கு எதிராக வாளேந்தி போராடி செத்து மடி என்று சொன்னார்கள் தாயே, அந்த முடிவில் கடுகளவேனும் எனக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. உங்கள் மனநிலையை சோதிப்பதற்காகத்தான் நான் வந்தேன். ஆனாலும் அவர்கள் என்னை கொல்வார்கள் என்பது பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னை துண்டு துண்டாக வெட்டி சிதைத்து விடுவார்கள், ஜனாசா கூட இல்லாமல் போய்விடுமோ என்று தான் அஞ்சுகிறேன். அஸ்மார் அலி அல்லாஹு தாலா அவர்கள் சொன்னார்கள், மகனே, அறுக்கப்பட்டதற்கு பிறகு ஆடு துண்டாக்கப்படுவது அதற்கு வேதனை தராது மகனே, தைரியமாக போய் என்றார்கள். எதுவரை நம்மை தாக்கலாம்? நம்முடைய உயிர் பிரியும் வரை, அவ்வளவுதானே. அந்த உயிர் பிரிந்தால் அடுத்த கட்டம் சுவர்க்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஃபிரௌனுடைய மனைவி தைரியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது கணவனே படை அனுப்பி அவரை சித்திரவதை செய்து கொல்ல பார்க்கிறார். அல்லாவிடம் அன்னை அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கும். ரப்பி பினிலி பைத்தன் இந்த கஃபில் ஜென்னா, பாதுகார என்றால் என்ன அர்த்தம்? இதிலிருந்து தப்பவே என்றல்ல, என் உயிரை எடுத்துவிடு, என் உயிர் போகட்டும். யாழ்லா உன்னிடத்தில் எனக்கு ஒரு சொர்க்கத்தை கட்டு, உனக்கு பக்கத்திலே எனக்கு சொர்க்கத்தை கட்டு, எனக்கு ஒரு வீட்டை கட்டு யாழ்லா என்று பிரார்த்தனை செய்தார்கள். இந்த கஃபில் ஜென்னா, சொர்க்கத்திலே உனக்கு பக்கத்திலே, அரசுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சொர்க்கம் என்றால் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ், அந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே எனக்கு ஒரு வீட்டை கட்டி யாழ்லா என்று பிரார்த்தனை செய்தார்கள். எதுவரை நம்மை சித்திரவதை செய்யலாம்? உயிர் விடியும் வரை, அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லாக்கின் அல்லதீன தக்கவு ரப்பஹும், அல்லாவை பயந்து கொண்ட இந்த இறை விசுவாசிகளுக்கு, அல்லாவை அஞ்சு கொண்டவர்களுக்கு, லகும் ஜன்னாத்துன் தஜிரீமின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபிஹா, அவர்களுக்கு அடியே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவன தோட்டங்கள் இருக்கும். அங்கே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஒமா இந்தல்லா, அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான், அல்லாவிடத்தில் இருக்கிறதே, ஒமா இந்தல்லா, அல்லாவிடத்தில் இருக்கிறதே, ஹைருல் லில் அபுரார், அதுதான் நல்லவர்களுக்கு சிறந்தது என்று சொல்கிறான். இந்த உலகமா, ஆட்சியா, அதிகாரமா, சுதந்திரமா, ஓடி ஒளிய போகிறோமா, இது ஒன்று ஹைர் கிடையாது. அல்லாவிடத்திலே இருக்குது ஹைர், மௌத்தாகி வாங்க அங்கே இருக்குது நல்லது என்று அல்லாஹாக்கு சுபஹானோ தாலா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அல்லாஹாக்கு சுபஹானோ தாலா சூரா இப்ராஹிம் 53 வசனத்தில் சொல்லி காட்டுறான், வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ழாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்கின்ற விடயங்களை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான், காணாமல் இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அழிச்சாட்டியங்களை எல்லாம் அல்லாஹ் மறந்து போயிருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அபுசார், அவர்களை நாம் விட்டு வைத்திருக்கிறோம். எதுவரைக்கும் விட்டு வைத்திருக்கிறோம் தெரியுமா? பார்வைகள் பயத்தால் நிலை குத்தாகி தடுமாறி நிற்கக்கூடிய அந்த நாள் வரை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். முஹ்தீன முக்னி ரூஸிஹிம் லா யர்தத்து இலைஹிம் தர்வுஹூன், வெட்டிய கண் பார்த்த கண் இமைவட்டாமல் தலை குனிந்து அவர்கள் ஒன்றும் செய்வதறியாது திகைத்து போய் நிற்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் அவர்களை விட்டு வைத்திருக்கிறோம். வஅஃஇதத்துஹும் ஹவா, அவர்களுடைய உள்ளங்கள் எதையும் யோசிக்காத வெற்று மனதாகும் நாள் அந்த நாள், அந்த நாள் வரைக்கும் நாம் அவர்களை விட்டு வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹாக்கு சுபஹானோ தாலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கெல்லாம் தண்டனையும் இதற்கெல்லாம் பரிசும் நிச்சயமாக நமக்கு சொல்லப்பட்ட விடயம்தான். சூரத்துல் மூமினூன் 55 வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், அவர்கள் பொருளாதாரமும் குழந்தை செல்வமும் தமக்கு குவிந்து கொண்டிருக்கிறது என்பதை நன்மையாக நினைத்து கொண்டார்களா? அவங்களுக்கிட்ட காசு பணம் இருக்கு, ஆட்சி அதிகாரம் இருக்கு.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
5: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 7575 5757 560.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: நசிக்கப்பட்டோம் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹஜ் 39-40 வசனத்தில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு அவர்கள் நமக்கு எதிராக நடப்பார்கள், இதற்கு நமக்கு மறுமையில் கூலி உண்டு என்பது நமக்கு நன்றாக தெரியும். இதற்கு என்ன செய்யணும், இதுக்கு என்ன பரிகாரம் செய்வது? அன்புக்குரிய இஸ்லாம், நாம் ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தீர்வையே சொல்லி காட்டுகிறான். ஆலே இம்ரான் 186 வசனத்திலே அல்லாஹ் தீர்வை என்ன சொல்கின்றான், பொறுமையாளிகளாக இருந்து நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால், இதுதான் தலை சிறந்த காரணம் காரியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எந்த ஒரு ஊர் மக்கள் அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு வானங்களில் இருந்து பரக்கத்தின் கதவுகளை, பூமியில் இருந்து வானத்தில் இருந்து பரக்கத்தின் கதவுகளை நாங்கள் திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நாம் ஈமான் கொண்டு நாம் இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தருவான். இன்று நம்மிடத்திலே ஈமான், இஸ்லாம் குறைந்து போயிருக்கிறது. நமது சாதி சனங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அச்சம் இல்லாமல் போயிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இளைஞர்கள் வெட்டக்கூடிய முடி, அவர்கள் அணியக்கூடிய ஆடை, காது குத்தி இருப்பதும், முடிகளை ஒரு ஓரத்தை சிரைத்து இன்னொரு ஓரத்தை வைப்பதும், மேற்கத்தைய காவிர்களை எதிர்க்கிறோம், காவிர்கள் நம்மை அழிக்கிறார்கள், அந்த காவிர்கள் போன்று நம்முடைய பிள்ளைகளின் முடி படு மோசமானவர்கள் இவர்கள் இல்லையா? நாம் அழிக்கப்படுகிறோம், நாம் நசுக்கப்படுகிறோம். நாம் நசுக்கப்படுவதற்கு காரணமே இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த படுமோசமானவர்கள். அவர்களை போன்று முடிவெட்டுவேன், அவர்களை போன்றுதான் கலிசன் போடுவேன், கரண்டை காலு கீழே போடுவேன், அவர்களை போன்று நான் தாடியை சிறைப்பேன் என்றால் போதா குறைக்கு. நம்முடைய பெண்கள் கண்டி மாவட்டத்திலே முஸ்லீம்கள் கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள், இரவு நேரங்களில் காடுகளில் ஒளிந்து கொள்கிறார்கள். கேவலமான நம்முடைய முஸ்லீம்கள் சக்தி எஃப்எம்க்கு கோல் பண்ணி பாட்டு கேட்கிறார்கள் குடும்பத்துக்காக, ரேடியோவுக்கு ஃபோன் பண்ணி பாட்டு கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் என்றால் எந்த நேரத்திலும் கேட்க முடியாது, இந்த நேரத்தில் கேட்பதற்கு எப்படி மனசு வந்தது, பாட்டு கேட்கிறார்கள். இந்த வேசத்தனமான ஊடகங்கள், முஸ்லிம்கள் இவ்வளவு நசிக்கப்படுகிறார்கள், இது பற்றி விலாவாரியாக மக்களுக்கு எடுத்து கருத்து சொல்ல முடியாத இந்த ஊடகங்களில் பாட்டு கேட்க தெரிகிறது நம்முடைய முஸ்லிம் சகோதரிகளுக்கு. யாருக்கு எதிராக போராடுவது, யாருக்கு எதிராக நாம் போராடுவது? நமது மக்களே இஸ்லாத்திலே இல்லை சகோதரர்களே. எந்த இஸ்லாத்தின் விரோதி நம்மை நசிக்கிறானோ அந்த விரோதியை போன்று நாம் நடக்கிறோம். தொழுகை இல்லை, பள்ளி வாசல்கள் காய்ந்து போயிருக்கிறது. அவனை போன்று முடிவெட்டுகிறோம், அவனை போன்று உடுக்கிறோம். இன்னமும் அனாச்சாரம், இன்னமும் அவனுடைய கலாச்சாரத்தின் பேட்டை கொண்டாடுகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நமக்கு பேட்டை கொண்டாட வருகிறது. நாம் கேக்கு வெட்டுகிறோம், அவனை போன்று வாழுகிறோம். கேடுகட்ட கேவலமான பாட்டு கேட்கிறோம், அதுவும் குடும்பத்தினருக்காக. படத்தை சொல்லி, படத்தின் பாட்டை சொல்லி, நடிகரை சொல்லி, எவ்வளவு ஒரு மோசமான யாரை நாம் இந்த நேரத்தில் எதிர்ப்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன? இந்த பிரச்சனை வருகின்ற போது நீங்கள் பொறுமையாளிகளாக இருக்க வேண்டும், இறையச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய சாதிசனங்களில் குடிகாரர்கள் வந்துவிட்டார்கள், குடிக்கிறார்கள் நம்முடைய முஸ்லீம்கள் சகோதரர்களே. முஸ்லீம் ஊர்களுக்குள் மது சாராய கடை இல்லை, ஆனால் சாராய கடையில் வியாபாரம் நம்முடைய முஸ்லீம்களால் என்றால் எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். நம் ஊருக்குள் இருக்கக்கூடிய கடைகளில் சிகரெட் வைக்கிறோம், பள்ளியை பத்த வைக்கிறான் என்று நாம் குரல் வேறு கொடுக்கிறோம். எது பெரிது சகோதரர்களே, எது பெரிது? காவிர் பள்ளியை பத்த வைப்பான், ஏ அவன் காவிர், அவனுக்கு அதில் பொறுமதி தெரியாது. நாம் சிகரெட்டை பத்த வைக்கிறோமே, அதில் பொறுமதி நமக்கு அல்லாஹ் சொல்லலையா? நாம் நம்முடைய நாசமான சொத்துக்களை நாசமாக்குவதும், நம்மை நாம் நாசமாக்குவதும், நம்முடைய மக்களை நாம் அழிப்பதும் ஆபத்து என்று தெரியாதா? எதற்காக காசு போடுகிறோம்? எதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம்? போராட்டம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்க வேண்டும் சகோதரர், நம்முடைய சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும், நம்முடைய மக்கள் மாற வேண்டும். ஆனால் ஒரு சிலர் இப்படியும் விமர்சிக்கிறார்கள், திகனையின் பிரச்சனை காரணம் நம்முடைய முஸ்லீம்கள் குடியோடு போய் ஒரு சிங்களவனை அடித்து கொலை செய்ததுதான் என்று சொல்கின்றார்கள். உண்மைதான், அதே காரணம்தான். அம்பாறைக்கு, அம்பாறையில் எந்த அநியாயத்தை, என்ன நடந்ததுக்காக நம்முடைய முஸ்லீம் கடைகளை எரித்தார்கள், பள்ளியை உடைத்தார்கள்? இதை நம்மை சீண்ட வேண்டும், பள்ளியை உடைக்க வேண்டும், நம்மை தாக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் தவறுதான், செய்தவர்கள் தவறு செய்தார்கள். ஆனால் இன்னொரு கதை, அவர்கள் அடித்ததில் அவன் சாகவில்லை, அந்த குடிகாரன் அடித்ததில் அவன் சாகவில்லை, அவன் நன்றாக குணமடைந்து வந்தவனை மீண்டும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வைத்து இனவாதிகள் அவனை விச ஊசு அடித்து கொன்றுவிட்டு அதை காரணமாக வைத்து முஸ்லிம்களை இலங்கையில் இருந்து பூராக அளிப்பதற்கு திட்டம் திட்டியதாக பெரும்பான்மை சமூகத்தில் இருந்தே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சரி, அவர்கள் அடித்துத்தான் அவன் செத்தான் என்றாலும் அதற்கு தீர்வு இதுதானா? நம்முடைய ஒரு முஸ்லீமை ஒரு சிங்களவன் அடித்து கொலை செய்தால் சிங்கள பள்ளிவாச அவனுடைய பன்சலையை எரிப்பதா? அவனுடைய பன்சலையை எரிப்பதா தீர்வு? சிங்களவர்களுடைய வீடுகளை எரிப்பதா தீர்வு? பௌத்த இந்த இந்துக்கள் செய்தால் கோவிலை உடைப்பதா தீர்வு? நாட்டுக்கு முன்னால் நாம் எல்லோரும் இலங்கை பிரஜைகள், மதம் அங்கு பேசாது. தண்டனை சகலருக்கும் சமனானதுதான். குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டும், அவனை தூக்கு மரத்தில் ஏற்று, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எதற்காக இன்னொருவனை கொல்ல வேண்டும்? எதற்காக இன்னொரு முஸ்லிம் கிராமத்தை நீங்கள் அழிக்க வேண்டும்? பள்ளிவாசல்களை ஏன் கொளுத்த வேண்டும்? குடித்தவன் அடித்தால் சாராய கடையை எரி, ஏன் பள்ளிவாசலை எரிக்க வேண்டும்? குடிக்காதே என்று பிரச்சாரம் செய்யும் பள்ளி எதற்காக எரிய வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். காடையன் செய்த தவறுக்காக பள்ளி ஏன் அழிக்கப்பட வேண்டும்? இந்த பள்ளிதான் காடையர்களை திருத்தக்கூடிய இடம். இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் காடையர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்றால் இந்த பள்ளி வாசல்களில் நடக்கும் பிரச்சாரங்கள். எனவே சமூக சீர்திருத்தத்தை உருவாக்கும் கேந்திர நிலையம் எதற்காக எரிக்கப்பட வேண்டும்? சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இதுக்கு தீர்வு அது அல்ல, ஆனால் இது திட்டமிடப்பட்ட ஒரு சதி. இப்படி சதி செய்ததற்காக நாங்களும் அவனை போன்று சதி செய்ய மாட்டோம். எங்களுக்கும் எரிப்பதற்கு இடம் இல்லாமல் இல்லை, எங்களுக்கும் கொள்வதற்கு எங்கள் கைக்குள்ளேயே, எங்கள் தொழிலிடத்திலேயே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே உங்கள் ஜாதி சனங்கள் இல்லாமல் இல்லை, இருக்குது, கை வைக்க மாட்டோம். அதுதான் எங்களுடைய மதம். நாங்களும் இதே அநியாயத்தை செய்ய மாட்டோம். இன்றைக்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை ஏன் இந்த அரசாங்கத்தால் அடக்க முடியவில்லை? 30 வருடங்களாக இருந்த மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியை இந்த இலங்கை கவர்மெண்டால் அழிக்க முடியும் என்றால், எல்டிடி பயங்கரவாதத்தை முடிக்க முடியும் என்றால், பிரபாகரனை சுட்டுக்கொள்ள முடியும் என்றால், அதுவும் உலக பயங்கரவாதம். அது தீவிரவாத கும்பல்கள் எல்லாம் உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த ஒரு பயங்கரவாதியாக ஆக முடியாது. C4 வெடிமருந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் படைதான் பெரிய உலக பயங்கரவாதி என்று சொல்லப்படுவார். அது இவர்களிடம் இருந்தது. விமானப்படை இருந்தது, கடல்படை இருந்தது, அதனால் இவர்கள் பெரும் உலக ரீதியான பயங்கரவாதி என்று பெயரெடுத்தவர்கள் இந்த இலங்கையின் அரசாங்கத்தால் அழிக்கப்பட முடியும் என்றால், இந்த அநியாயக்காரர்களை ஏன் இந்த கவர்மெண்டால் அழிக்க முடியவில்லை என்பது பொதுமக்களின் ஒரு கேள்வி. சகோதரர்களே, பிரபாகரனை சுடத் தெரிந்த, பிரபாகரனை அழிக்க தெரிந்த, இந்த தீவிரவாத கும்பலை ஒழிக்க தெரிந்த இந்த படை தளபதி சொல்கிறார், இந்த பள்ளியை உடைக்க வந்த கும்பலை தடுப்பதற்கு போதிய அளவு ஆள் பலமும் ஆயுத பலமும் இல்லையாம், கேவலம் இல்லையா இலங்கை படைக்கு, ஆள் படமும் ஆயுத படமும் இல்லை, யாருக்கு கல்லால் அறிஞ்சி பெட்ரோல் குண்டு எறிகிற பொல்லால் அடிக்க வந்த இவனை தடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையாம், இது கண் துடைப்பு பதில். இவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை, கைது செய்ய வேண்டும், இவர்களை ஏன் அழிக்க முடியாது, இவர்களை ஏன் சிறையில் வைக்க முடியாது, செய்ய வேண்டும். சகோதர்களே, நாம் இவர்களை நம்ப முடியாது. இந்த இடத்தில் நாம் என்ன செய்வது? நாம் காட்டுமிராண்டித்தனத்துக்கு போகக்கூடாது, நாம் இந்த எல்டிடி பயங்கரவாதிகள் செய்த தவறை செய்யக்கூடாது, ஆயுதங்கள் ஏந்தக்கூடாது, ஒரு காலமும் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். ஆனால் இந்த நாட்டில் உள்ள சட்டம் சொல்கிறது, இந்த நாட்டில் உள்ள சட்டம் ரைட்ஸ் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் செக்ஷன் 89-99 வரைக்கும் உள்ள சட்டம் என்னவென்றால், தற்காப்புக்கான உரிமை பற்றி இலங்கை சட்டப்பிரிவு என்று அதற்கு பேர். 89-99 வரைக்கும் உள்ள இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால், உயிருக்கும் சொத்துக்கும் எதிரான அச்சுறுத்தல் அத்துமீறல் போன்றவற்றின் போது அதற்கெதிராக தற்காப்பு செயல்பாடு நம்மிடத்தில் இருப்பது குற்றமாகாது. இதை மேலதிகமாக நீங்கள் செய்து தெரிந்து கொள்வதாக இருந்தால் லோயர்மாரிடம் கேட்டு பாருங்கள். இந்த ரைட்ஸ் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் செக்ஷன் 89-99 வரைக்கும் இந்த நாடு நமக்கு தந்தது, தற்காப்புக்கான செயற்பாடுகளில் நாம் ஈடுபடுவது குற்றமாகாது. நம்முடைய வீட்டை எரிக்க வருகிறான், நம்முடைய கடையை கொளுத்த வருகிறான், நம்முடைய பெண் பிள்ளைகளை கற்பழிக்க வருகிறான், நம்மை கொள்ளைய வருகிறான், கொள்ளையடிக்க வருகிறான், நம்முடைய பொண்டாட்டியில் கை வைக்கிறான் என்றால் தற்காப்பு போர். வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி, கோடாரி, இஸ்குரைவர், உளி, வாள், சுத்தியல், இடியொறல் எல்லாம் நம்முடைய ஆயுதங்களாகும். அங்கே இருக்கக்கூடிய கற்கள் நம்முடைய ஆயுதங்களாகும். இந்த நாட்டு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமை இது, இதையுமா சேர்ந்து இந்த கவர்மெண்ட் தடுக்கும்? சகோதர்களே, நம்முடைய வீட்டை உடைக்க வருகிறார்கள் என்றால், நம்முடைய கடைகளை கொளுத்த வருகிறார்கள் என்றால், நம்முடைய உயிரை பறிக்க வருகிறார்கள் என்றால், உயிர் போகும் வரை போராடுவது நாடு கொடுத்த அனுமதி மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அனுமதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் குத்தில தூன நஃப்ஸிஹி ஃபஹுவ ஷஹீத், தன் உயிருக்காக ஒருவன் போராடி மரணித்தால் அவன் ஷஹீத். மன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத், தன் குடும்பத்துக்காக ஒருவன் போராடி மரணித்தால் அவன் ஷஹீத். மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், தன்னுடைய பொருளாதாரத்துக்காக ஒருவன் போராடி மரணித்தால் அவன் ஷஹீத். முதுகில் அடி வாங்க மாட்டோம், ஓட ஓட விரட்ட விரட்ட நாம் செத்து தொலைய மாட்டோம், பர்மாவின் அப்பாவிகள் போன்று நாம் சுரிகளுக்குள் குப்பற விட மாட்டோம், நாம் எதிர்த்து நின்றுதான் சாவோம், நாம் நெஞ்சிலே அடி வாங்குவோம், குறைந்தது அவன் கோரை முதலையாவது கடித்து கொண்டுதான் நாம் சாக வேண்டும். ஆண்கள் பெண்கள் எல்லோருமே நாம் தற்காப்புக்காக நடவடிக்கை எடுப்பது சட்டம் தந்த அனுமதி என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்காக நாம் ஆயுதம் தூக்குவதில்லை, கையிலே கிடைப்பதை எடுத்து நாம் நம்முடைய உயிரை பாதுகாப்போம், நம்முடைய சொத்தை நாம் பாதுகாப்போம். இவன் வந்து விட்டான் என்றால் நாடு நமக்கு பாதுகாப்பு தந்திருக்க வேண்டும், பாதுகாப்பு தரவில்லையா, நாம் நம்மை பாதுகாப்பது நம்முடைய கடமை, நம்முடைய கடமை. சகோதர்களே, அப்போதெல்லாம் இன்னொரு கன்னத்தை கொடுத்து அடி என்று கோழைத்தனமாக சாக சொல்லி மார்க்கமும் செல்லவில்லை, இந்த நாட்டு சட்டமும் செல்லவில்லை என்பதை நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் கோழைகளாக ஓட ஓடத்தான் நம்மை இந்த நாய்கள் விரட்டி கொண்டிருக்கும். சகோதர்களே, நாம் நிமிந்து நிற்போம், நாம் நிமிந்து நிற்போம், நாம் தைரியமாக நின்றால், நாமும் கண்விழித்திருக்கிறோம் என்றது தெரிந்தால் எந்த கல்வனும் நம்முடைய வீட்டு பக்கம் வர முடியாது, நம்முடைய ஊர் பக்கம் எந்த கல்வனும் வர முடியாது. அவ்வளவும் அல்லாவின் அச்சத்தாலும் இறை பக்தியாலும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். கூலிக்கு மாரடிப்பவர்கள் இந்த கயவர்கள், நாம் சொர்க்கத்துக்காக உயிரை விடக்கூடிய புனிதர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, இதனால் நாம் இன்று மட்டுமல்ல என்றும் நாம் சுதந்திரமாக தைரியமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உயிருக்கு பயந்து போகக்கூடாது. உயிர் என்பது எப்போதும் ஒரு நாள் போகத்தான் போகிறது. இன்றைக்கோ நாளைக்கோ போகத்தான் போகிறது. நாம் உயிர் போகக்கூடிய தினத்தில் ஒளிந்து கோட்டைக்குள் இருந்தாலும் போகும். நாம் உயிர் போகாது என்ற தினத்தில் யுத்த களத்தில் இருந்தாலும் போகாது. இந்த தைரியம் நம்மிடத்திலே இருந்தால், தவக்குள் நம்மிடத்திலே இருந்தால், கலாக்கதிரை நாம் நம்பினால் நாம் இதிலே இறங்குவோம். நம்முடைய உயிர் போய்விடுமே என்று பயப்பட தேவையில்லை. மறுமை வருகிறதே என்று சந்தோஷப்படுவோம். சொர்க்கம் நமக்கு இலகுவாக கிடைக்கப் போகிறதே என்று நாம் தைரியப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹான தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராய் அவர்கள்.
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
7: www.muslimvanoli.com.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஃபக்ருதீன் இம்தாதி அவர்கள்.
8: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد கமா பாரக் தலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீது மஜீத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்தரமான சுமனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த வாராந்திர வகுப்பிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹ் ஸுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த வாராந்திர வகுப்பிலே அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள் யார் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை இந்த தருணத்திலே நினைவுபடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் வாழக்கூடிய இந்த அற்பமான இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்களின் மீது நாம் நேசத்தை வைக்கின்றோம், பாசத்தை வைக்கின்றோம். இந்த உலகத்திலே மிகவும் பாசத்திற்குரியவர்கள் என்று ஒரு சிலர்கள் இருப்பார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், கணவன் மனைவியின் மீது மிகவும் பாசத்துக்குரியவர்களாக இருக்கலாம், மனைவி கணவன் மீது பாசத்திற்குரியவர்களாக நேசத்திற்குரியவர்களாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது, அதே போன்று உடன் பிறந்த சகோதரர்களுக்கு இடையிலே, நண்பர்களுக்கு இடையிலே, இப்படி மிகவும் நேசத்திற்குரியவர்கள் என்று இந்த உலகத்திலே சிலர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மீது நாம் நேசம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களும் யாரின் மீது அதிகமான நேசம் வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும், இது திருக்குறானே நமக்கு சொல்லி காட்டுகிறது. நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் மீது நேசம் வைத்திருப்பீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் அதிகமாக நேசம் கொள்வதற்கு தகுதியானவன் யார், உண்மையில் நீங்கள் பாசம் வைப்பதற்கு, பிரியப்படுவதற்கு, பிரியத்திற்குரியவர்களாக ஆவதற்கு மிகவும் அருகதை உள்ளவர்கள் யார் என்பதை திருக்குறானே நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தௌபா என்கின்ற அத்தியாயத்திலே பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்

0: திஜாரத்தும் தகசோன கசாதஹா, நீங்கள் இந்த உலகத்திலே திரட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எங்கே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து பயந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வியாபாரங்கள், ஓ மசாக்கிரு தரவோனஹா, நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கக்கூடிய அந்த வீடுகள், இவைகளை எல்லாம் விட எல்லாருக்கும் இதில் பிரியம் இருக்கும் இல்லையா? அல்ல அந்த பிரியத்தெல்லாம் சொல்கிறான். யார் மீது நீங்கள் அதிகம் பிரிய வச்சிருப்பீங்க? உங்களுடைய தந்தை மீது வைத்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் மீது இருக்கலாம், உங்களுடைய மனைவிகள் மீது இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் மீது இருக்கலாம், ஒட்டுமொத்த உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் சம்பாதித்து வைத்த இந்த செல்வத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் ஆசை ஆசையாக கட்டி வசிக்கக்கூடிய அந்த வீட்டின் மீது இருக்கலாம், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வியாபாரத்தின் மீது இருக்கலாம். எல்லோருக்கும் இது இருக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மையில் யாரின் மீது நீங்கள் நேசம் வைக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கின்றான் பாருங்கள், அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அவருடைய வழியில் அறப்போர் புரிவதையும் விட உங்களுக்கு இவைகளெல்லாம் பிரியமானதாக இருக்குமியானால், அல்லாஹ் ஒரு கைதுறான், இதெல்லாம் பிரிய வைங்க, பிரிய வைக்க வேணாம்னு சொல்லல, ஆனால் அல்லாஹ்வை விடவும் அவனுடைய தூதரை விடவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிவதையும் விடவும் இவைகளின் மீது நீங்கள் அதிகமாக பிரியம் வைப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் யாரின் மீது வேண்டுமானாலும் பிரியம் வைக்கலாம், நேசம் வைக்கலாம், ஆனால் அந்த நேசம் எதுவரை இருக்க வேண்டும்? எதைவிட மிஞ்சிவிடக் கூடாது. அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியிலே அறப்போர் புரிவதை விடவும் நேசம் உண்டவையாக ஆய்விடக்கூடாது. அப்ப முன்னுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும்? உங்களுடைய உண்மையான நேசம் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் அல்லாஹின் மீது நேசம் வைத்திருக்கின்றோம்? அல்லாஹ் மிக கருணையானவன், அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது மிகவும் பிரியத்திற்குரியவன். அவன் ஒரு அடியார் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால், நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால், அதை கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பகிரங்கப்படுத்துகிறான் என்றார்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அடியாரின் மீது அல்லாஹ் நேசம் வைத்து விட்டானோ, எந்த அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டானோ, அந்த பிரியமானவனை பற்றி, அந்த பிரியம் வைத்த அந்த அடியாரை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான், எங்கே பேசுகிறான் என்று சொன்னால் வானவர்களிடத்திலே பேசுகின்றான். இந்த அடியாரின் மீது நான் பிரியம் வைத்திருக்கிறேன், இந்த அடியாரை நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பேசுகிறான் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பானான். அல்லாஹ் அழைத்து சொல்லுவானாம், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஉஹிப்புஹு, நிச்சயமாக அல்லாஹ் இந்த அடியானை பிரியம் வைத்து விட்டான், எனவே ஜிப்ரீலே நீங்களும் இந்த அடியானை நேசம் கொள்ளுங்கள், பிரியம் வையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். فَيُحِبُّهُ جِبْرَئِيلُ, ஜிப்ரீலும் அந்த அடியாரின் மீது பிரியம் வைப்பார். மேலும் அவர் செய்வார், فَيُنَادِي جِبْرَئِيلُ فِي أَهْلِ السَّمَاءِ, வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பார்கள். அழைத்து அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன அல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு, இந்த அடியாரின் மீது அல்லாஹ் பிரியம் வைத்திருக்கிறார், எனவே வானவர்களான நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து அங்கே
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு.

0: இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: புகாரியில 3209வது ஹதீஸாக இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் ஒரு அடியான் மீது நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால், அந்த நேசம் எது வரைக்கும் இருக்கிறது சொன்னால், வானத்தில் உள்ளவர்களிடத்தில் கூட அல்லாஹ் அந்த அடியானை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால், அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும். அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். சரி, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக ஆகுவதற்கு நாம என்ன செய்யணும், அது முக்கியம் இல்லையா? எல்லா மனிதர்கள் மீதும் அல்லாஹ் நேசம் வைக்கின்றானா? இல்ல, அல்லாஹ்வுக்கு சில நேசத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு பட்டியலை போட்டு சொல்கின்றான். யார் மீதெல்லாம் நான் பிரியப்படுகின்றேன், யார் மீதெல்லாம் நான் நேசிக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆனிலே பட்டியல் போடுறான். அதுல மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்லக்கூடியது யாரு தெரியுமா? இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். யாருங்க? முத்தகீன்களை, தக்வாவுடைய மக்களை அல்லாஹ் பிரிய வைக்கின்றான், நேசம் கொள்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வாக்குறுதி நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகின்றார்களோ, அப்படிப்பட்ட அந்த மக்களை, அப்படிப்பட்ட அந்த முத்தகீன்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நேசம் வைக்கிறான் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த தக்குவா என்பது, இந்த தக்குவா என்று சொன்னால் இறையச்சம் இல்லையா, இந்த தக்குவா என்பது ஒவ்வொரு மூமின்களுடைய உயிரோடும் உணர்வோடும் இரண்டர கலந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏனென்று சொன்னால், இந்த தக்குவா என்கின்ற இந்த இறையச்சம் தான், இந்த அம்சம் தான் நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு அடியானுடைய, ஒரு மூமினுடைய ஈருலக வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதில் இந்த தக்குவா என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்று கேட்டால், அல்லாஹ் பாருங்க, குர்ஆனை நீங்க திறந்து பார்த்தீங்க சொன்னா, சுமார் 258 இடங்கள்ல, ஒரு இடம் இரண்டு இடம் இல்ல, சுமார் 258 இடங்களில் இந்த தக்குவாவை குறித்தே, இந்த இறையச்சத்தை குறித்தே அல்லாஹ் பல வடிவங்களில் பேசுகின்றான். அதிலும் குறிப்பாக சுமார் 70 இடங்களில் அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து கூறுகின்றான். யா அய்யுஹல் லதீனா ஆமனு இத்தக்குல்லா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள் என்று அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் தக்குவா இருக்க வேண்டும். பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, நீதி, நிர்வாகம், அரசியல், அனைத்திலும் இந்த தக்குவா இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆனின் மூலமாக நமக்கு ஆணையிடுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் கூட அதிலே தக்குவா கண்டிப்பாக இடம் பெற்றிருக்க வேண்டும். இறையச்சம் என்பது இடம் பெற்றில்லாமல் அந்த செயலை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த செயலுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அதனால்தான் அவ்வளவு இடங்கள் அல்லாஹ் பேசுகின்றான். எங்கேயும் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, மக்களை அழைத்து ஒரு உபதேசத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இத்தக்குல்லா, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். சரிங்க, இந்த தக்குவானா என்ன? தக்குவா என்கின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? அகராதியை பொறுத்த வரைக்கும் இந்த தக்குவா என்பது விகாயத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் தக்குவா. இந்த விக்காயத் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளுதல் என்பது அர்த்தம். ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது, இது அகராதியில. ஷரியத்துடைய புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் தக்குவா என்பது இறைவன் எவைகளை எல்லாம் தடுத்தானோ வெறுத்தானோ, அவைகளை விட்டும் மனிதன் நீங்கி வாழ்வது. இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவைகளை எல்லாம் தடுத்தானோ வெறுத்தானோ அவைகளை விட்டும் ஒரு அடியான் ஒதுங்கி வாழ்வது, இதுதான் தக்வா. சலஃபுகள் அருமையான ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். சலஃபுகள் ஒரு அருமையான தக்வாவுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை சொல்வார்கள். உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் உபை இப்னு காபு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை அழைத்து கேட்பார், உபை இப்னு காபு அவர்களே, மத் தக்வா, தக்வானா என்னன்னு கேட்பார். தக்வா என்று சொன்னால் என்ன, எனக்கு விளக்கம் தாருங்கள் என்று கேட்பார். அப்போ உபை இப்னு காபு சொல்லுவாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் முட்கள் நிறைந்த பாதையை கடந்து போயிருக்கிறீர்களா? முட்கள் நிறைய இருக்குது, அந்த இடத்தை நீங்கள் கடந்து போயிருக்கிறீர்களா, கால்நடையாக கடந்து போயிருக்கிறீர்களா? அப்ப சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆம் நான் சென்றிருக்கிறேன், அப்படி நான் போயிருக்கிறேன். அப்படி நீங்கள் போகின்ற பொழுது எப்படி போவீங்க, அந்த இடத்தை நீங்க எப்படி கடந்து போவீங்க? அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஆடையிலோ என்னுடைய உடம்பிலோ அங்கே கிடக்கக்கூடிய அந்த முட்கள் பட்டு விடாமல் மிகவும் பேணுதலோடு மிகவும் கவனத்தோடு அடிமேல் அடி எடுத்து வைத்துத்தான் நான் அந்த பாதையை கடந்து செல்வேன். அங்கு கிடைக்கக்கூடிய முட்களோ அல்லது வேறு அதாவது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது வஸ்துக்களோ அங்கு இருக்குமேயானால் நான் ரொம்ப கவனிச்சு போவேன் அப்படின்னு உமர் ரலி அல்லாஹு தஆலா ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. முட்கள் நிறைந்த பாதையை நான் இப்படித்தான் கடந்து செல்வேன். அப்போ உபை இப்னு காபு சொல்லுவாங்க, தில்கஹிய தக்வா, அதுதான் தக்வா. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவனுடைய அமல்களும் பாழ்வாகிவிடாமல் அவனுடைய ஈமானும் பாழாகி விடாமல், அவன் கொண்டிருக்கின்ற அந்த ஈமானும் பாழாகி விடாமல், அவன் செய்கின்ற அந்த நல்ல அமல்களும் பாழாகி விடாமல், சூழ்நிலைகள் என்கின்ற அந்த முட்கள் நாலாபுரமும் சூழ்ந்திருந்தாலும் கூட அவைகள் எவைகளிலும் சிக்கிவிடாமல், அவைகளில் எவைகளிலும் சிக்கிவிடாமல் விலகி இருந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றானே, அதுதான் தக்குவா, அதுதான் தக்குவா. கண்ணியத்திற்கு பெருமக்களே, சுருக்கமாக தக்குவா என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நமக்கு மிக சமீபத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்சத்தோடு அந்த பயத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தூங்குகின்றோமே, நம்முடைய வாழ்க்கையை அடிமேல் அடி எடுத்து வைக்கின்றோமே, அதுதான் தக்வா. தக்வா என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அல்லாஹ் உற்று கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், நாம் அவனை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் நகர்த்துகின்றோமே நம்முடைய வாழ்க்கையை, இதுதான் தக்குவா. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த தக்குவா உடையவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கு தக்குவா என்றால் எதை பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டால், நிறைய நல்ல அமல்களை செய்வதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். யாராவது தஹஜ்ஜத் என்று தொழுது விட்டால் அவர் தக்குவாதாரி, அவர் ஈமான்தார் என்றெல்லாம் பேசுவோம். நிறைய அமல்கள் செய்வது தக்குவா அல்ல, மாறாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் குறைய வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிகாரம் தேட வேண்டும். பாவத்திலிருந்து மீட்சி பெற்று பாவக்கரைகள் இல்லாத மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதுதான் தக்குவாவின் உச்சகட்டம். சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க, வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள் சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அடிக்கடி பல மேடைகளிலே பல பயான்களிலே கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே விபச்சாரம் செய்துவிட்டால் அது தண்டனைக்குரிய சட்டம் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறங்கிய தருணம் அது. விபச்சாரம் ஒருத்தர் செஞ்சிட்டாரு, சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறக்கி வரப்பட்ட தருணம் அது. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஓடோடி வந்தாரு, யாருங்க, யாருக்காவது பேர் ஞாபகம் இருக்குதா? ஒரு மனிதர் ஓடோடி வந்து, யா ரசூலல்லாஹ் தஹீரினி அப்படின்னு, ஒரு சஹாபி, யாருங்க, மாலிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாலிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓடோடி வருவார். யா ரசூலுல்லாஹ் தஹீர்னி, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், விபச்சாரத்திற்கு உண்டான அந்த தண்டனை எனக்கு வழங்குங்கள் என்று சொல்லுவார். பல பயான்களில் கேட்டிருப்போம், பல மேடைகளில் பேசியிருப்போம். ஆனால் அவர் பாருங்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வதை அதில் வாங்கியும் வாங்காததை போன்றெல்லாம் பார்ப்பார்கள். அவரை அனுப்பி பார்ப்பார்கள், சாட்சி கிடையாது. அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அவரை அல்லாஹ் அம்பரப்படுத்தவில்லை. ஆனாலும் கூட அவரை கொண்டு வந்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய கொண்டு வந்து நிப்பாட்டியது எது, அதை நம்ம சிந்திக்கணும். யாரும் பார்த்து இவர் ஜினா செய்து விட்டார் என்று சொல்லவில்லை. ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய வேத வசனம் இறங்கியதற்கு பின்னாலே இது இவ்வளவு பெரிய குற்றத்துக்குரிய செயலா என்று அவர் எண்ணி, இதற்காக நான் மறுமையிலே தண்டிக்கப்பட்டுவிடக் கூடாது, அந்த தண்டனையை இங்கேயே வாங்கிக் கொள்ள வேண்டும், அந்த இங்கேயே பரிசுத்தமானாக நாம் ஆகிவிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஓடோடி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ அவரை திருப்பி அனுப்புவதற்குத்தான் பார்க்கிறார்கள், திருப்பி அனுப்ப பார்க்கிறாங்க. என்னென்னவோ சொல்றாங்க, நீ அவரை முத்தமிட்டிருப்பாய், அல்லது நீ என்ன செஞ்சிருப்பாய், சாணி மாறியாக இதையாவது பேசியிருப்பாய் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நீ அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அவர் சொல்லுகிறார், தஹீரின் யா ரசூலுல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன். வாக்குமூலம், அவராகவே வாக்குமூலம் அளிக்கிறார். அப்படி சொன்னதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுய வாக்குமூலத்திற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உறுதிப்பாட்டை பார்த்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கல்லறி தண்டனை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. வரலாற்றில் பார்க்கிறோம் அந்த தௌபா கூட எப்படிப்பட்ட தௌபாவாக மாறியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள். இவர் செய்த இந்த தௌபா இருக்கிறது, இந்த பாவமன்னிப்பு, அல்லாஹ்விடத்தில் கேட்ட பாவமன்னிப்பு இருக்கிறது. ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுத்தாலும் கூட அதையும் அது மிஞ்சிவிடும், அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தௌபாவாக ஒரு தௌபா செய்தார் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுவார்கள். தான் செய்த ஜினாவை யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் படைத்த இறைவன் பார்த்து விட்டான், பார்த்திருப்பான் என்ற அந்த உச்சக்கட்ட உணர்வுதான், அந்த உச்சக்கட்ட பயம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தால் இதை சொன்னால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கும் என்று கருதியும் கூட அவர் வந்து நின்றாரா இல்லையா? இதுதான் தக்குவாவின் இறையச்சத்துடைய அந்த உச்சக்கட்டம். அந்த இறையச்சம் இருக்கிறதா நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? இப்படிப்பட்ட இறையச்சமுடைய மக்களைத்தான் இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், இப்படிப்பட்ட தக்வா உடையவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றார். இதெல்லாம் விட இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தண்டனை கொடுக்கப்பட்டு ஒரு 2-3 நாட்கள், சில நாட்கள் ஆகியிருக்கும். இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு பெண்மணி ஓடோடி வருகிறார். காமிதியா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள். அதே வார்த்தையை சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் தஹீரினி, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நேரில் பார்த்தவர்கள் விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது என்பதை நேரில் பார்த்த அந்த பெண்மணி, தனக்கும் இப்படியான ஒரு தண்டனை கிடைக்கும் என்று நினைத்திருந்தும் கூட தான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொல்கிறார் என்று சொன்னால், இந்த இறையச்சத்தின் உச்சத்தை எப்படி நாம் நினைப்பது? சுபஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் திருப்பி அனுப்ப பார்க்கிறார்கள். அப்பொழுது கூட அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, மாலிஸ் இப்னு மாலிக்கை நீங்கள் திருப்பி அனுப்பியதை போன்று என்னை திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? என்னுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படியா? அப்படி என்று சொன்னால் அந்த குழந்தையை பெற்றுவிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஒரு துணியிலே சுற்றி கொண்டு அப்பொழுதும் வருவார்கள். இப்பொழுது என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், எனக்கு உண்டான அந்த தண்டனையை வழங்குங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த குழந்தைக்கு பால் குடி மறக்கடிக்க செய்து விட்டுவான்னு சொல்வாங்க. அப்போ என்ன செய்வாங்க, அந்த குழந்தை என்ன செய்வாங்க, பால் குடி மறக்கடிக்க செய்து விட்டு கையில ஒரு ரொட்டி துண்டையும் கொடுத்து, அதாவது பால் குடிக்க மறக்கடிக்க செய்து விட்டேன், இப்பொழுது வேறு உணவுகள் எல்லாம் சாப்பிடுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுவதற்காக அந்த குழந்தையுடைய கையில ரொட்டி துண்டையும் வைத்துக் கொண்டு வருவார்கள். இவ்வளவு உறுதிப்பாட்டுக்கு பின்னால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்று அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வரலாறுகள் எல்லாம் கேட்பதற்கு நமக்கு அப்படியே உற்சாகமாக அல்லது உணர்வு பூர்வமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு இலையச்சம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவராக ஆக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட தக்குவா இருக்கிறதா? எல்லோரும் பார்க்கின்ற பொழுது ஒரு மாதிரியாக நடந்து கொள்கின்றோம், யாரும் பார்க்காத சமயத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆனால் தக்குவா என்று சொன்னால், யார் பார்த்தாலும் யார் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் யாருடைய கண்ணிலும் மண்ணை தூவறான். அதனால தானே அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகின்ற பொழுது எதுக்காக பேசுறான், அப்படி நோன்பு, நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது, மற்ற எல்லா அமல்களையும் பார்த்து கண்ணால் பார்த்து சொல்லிவிடலாம். இவர் தொழுகிறார், 5 நேர தொழுகைக்கு வருவார், பார்த்தேன். இவர் ஜகாத்து கொடுக்கிறார், அந்த மனிதருக்கு இவர் கொடுத்தார், பார்த்தேன். இவர் உம்ரா செய்தார், ஹஜ் செய்தார், எல்லாம் பார்க்கலாம். நோன்பு பார்க்க முடியுமா? சஹர் நேரத்தில் நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டு சஹர் செஞ்சாச்சு அவர் நோன்பு வச்சுக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் பகல் நேரங்களில் உங்களுக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல், வீட்டில் உள்ள மனைவிக்கு தெரியாமல், ஃப்ரிட்ஜில் அழகா ஆப்பிள் இருக்கு எடுத்து சாப்பிட்டா யாருக்கு தெரியும், தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனாலும் கூட என்ன அங்க நினைக்கிறோம், யாருக்கும் தெரியவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு அதிலிருந்து பசியாக இருந்தாலும் கூட தவிர்ந்து இருக்கிறோமா இல்லையா? அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுதே எதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்கிறான். இப்படி ஒரு மாத காலம் நமக்கு பயிற்சி அளிக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த ஒரு பயிற்சி தான் ரமலானுடைய மாதத்தில் நோன்பை எதற்காக கடமையாக்கப்பட்டதுன்னு சொன்னால், லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் தக்குவாவுடைய மக்களாக மாற வேண்டும். எப்படி நோன்பு காலகட்டங்களிலே அல்லாஹுக்கு தெரியாமல் எந்த ஒரு உணவையும் மால் உட்கொள்ள முடியாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் எப்படி அதிலிருந்து தவிர்ந்திருக்கிறோமோ அதே போன்றுதான் எல்லா செயல்பாடுகளிலும் நீங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், நீதி, நிர்வாகம், அரசியல், எல்லா விஷயங்கள்லையும், குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, எல்லா விஷயங்கள்லையும் அந்த தக்குவா வர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பையே நாம் கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அருகாமையில் இருந்து கொண்டு, மிக சமீபத்தில் இருந்து கொண்டு நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான், நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கும். யானால் அப்படிப்பட்ட நடவடிக்கை தான் தக்குவா. அப்படிப்பட்ட தக்குவா உடையவர்களைத்தான் இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட தக்குவாவுடைய மக்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திரு குர்ஆனிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது ஒரு விஷயம். அப்போ அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் மாறுவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தக்குவா என்கின்ற இந்த அம்சம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே 2வது அத்தியாயத்தினுடைய 195வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் நன்மையை செய்யுங்கள், ஏனா இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார், அல்லாஹ் விரும்புகிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சரி, நன்மைனா என்னங்க? நன்மையை செய்யுங்கள் சொல்றான் அல்லாஹ். நன்மையை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த நன்மைனா என்ன? அதையும் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். நன்மை என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 177வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, லைசல் பிர்ரா அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபல் அல் மஷ்ரிக் வல் மக்ரிப். புண்ணியம் என்பது, அதாவது நன்மை என்பது, உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. உங்கள் முகங்களை கிழக்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாகவும் திருப்பிக் கொண்டு தொழுவதில்லாம் இல்லை. வனாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிக்கத்தி வல் கித்தாபி வல் நபியின். புண்ணியம் என்பது என்னவென்று கேட்டால், நன்மை என்பது என்னவென்று கேட்டால், அல்லாஹுவை ஈமான் கொள்வது, மறுமையை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான் கொள்வது. இதோடு மாத்திரமல்லாமல் வாசல் மாலலா ஹுப்பிஹி தபில் குருபா, தன்னுடைய பொருளாதாரத்தில் இறைவன் மீது உள்ள அந்த நேசத்தின் காரணமாக தன்னுடைய அந்த பந்துகளுக்கு, சொந்தங்களுக்கு, அதே போன்று எத்தீம்கள், அனாதைகள், மிஸ்கீன்கள், மிஸ்கீன்கள், ஒபன சபீல், அதே போன்று வழிபோக்கர்கள், இவர்களுக்கெல்லாம் கொடுத்து உதவுவது. வெறுமன அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தொழுகையோடு நிப்பாட்டிக்கல, மறுமைய நம்புங்க, தொழுகுங்க, இதோடு அல்லாஹ் நிப்பாட்டிக்காம எதெல்லாம் நன்மையில் சேர்க்கிறான்னு சொன்னா, வாசல் மாலலா ஹுப்பிஹி ஸவில் குர்பா, அந்த பந்துகளுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த நேசத்தின் காரணமாக யாரெல்லாம் இப்படி பொருளாதாரத்தை வழங்குகின்றார்களோ, யத்தீம்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, அதே போன்று வஸாயிரினா ஃபி ரிகாப், கேட்டு வரக்கூடியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, யாசிப்பவர்களுக்கு, அடிமைகள், கடனாளிகள், இவர்களுக்கெல்லாம் யார் கொடுத்து வழங்குகின்றார்களோ அவைகளெல்லாம் அதெல்லாம் நன்மன் சொல்றாங்க. நன்மையாக இன்றைக்கு நாம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்? தொழுக, நோன்பு, ஹஜ்ஜு, இந்த மாதிரி. ஆனால் பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது, கொடுக்கல் வாங்கல் என்று வருகின்ற பொழுது, அல்லது உடல் ரீதியான சில சமூக சேவைகள் என்று வருகின்ற பொழுது, அதெல்லாம் பெருசா நம்ம நன்மையாக கருதுறதில்லை இல்லையா? பெருசா அதை நன்மையாக கருதுறதில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வெறுமன இபாதத்துகளை மாத்திரம் நன்மை என்று சொல்லல, வெறுமன இபாதத்துகளை மாத்திரம் நன்மை என்று சொல்லல, சமூக சேவையில் ஈடுபடுவதையும் நன்மை என்று சொல்கிறது. அதனால தான் நல்லா சொல்றான், வாத்தில் மாலலா ஹுபிஹிதவில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் ஒபன சபீல் வஸாயிரின் ஃபி ரிகாப் வஅகாமுஸ் ஸலா வஆத்துஸ் ஸகா வல் மூஃபூன பி அஹ்திஹிம் இதா ஆஹது வஸாபிரீன ஃபில் பஸாயி வல்லராயி வஹீனல் பஸ் உலாயிகல் லதீன ஸதகூ வஉலாயிகு ஹுமுல் முத்தகூன். அல்லாஹ் பேசுறான் நன்மையான காரியங்கள் என்ன என்பதை அழகாக 2வது அத்தியாயத்து 177 கொஞ்சம் படிச்சு பாருங்க. 2:177 கொஞ்சம் படிச்சு பாத்தீங்கன்னா அதுல எவைகள் எல்லாம் நன்மையான காரியங்கள் என்பதை விளக்குகிறார். வெறுமென தொழுகை, நோன்பு, இவைகளை மாத்திரம், வணக்க வழிபாடுகளை மாத்திரம் நன்மையாக கருதாமல் சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது, அந்த பாதிப்புகளை நீக்குவதற்காக தன்னுடைய உடலாலும் பொருளாலும் யார் சேவை செய்கின்றார்களோ அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்றுதான் சொல்கின்றார். அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்றுதான் சொல்கிறார். ஆனா இன்னைக்கு பாருங்க, சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் அன்றாட உணவுக்கு வழி இல்லாமல் திண்டாடி கொண்டக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். மாற்று துணி கூட இல்லாமல் அல்லல் படக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? படிப்பை தொடர முடியாமல் சின்ன சிறு வயசிலேயே பெற்றோர்களை இழந்துவிட்டு நாற்காலி துடைப்பதற்காகவும் வீடு சுற்றுவதற்காகவும் சென்றுவிடக்கூடிய எத்தனை இளந்தனர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ விதவை பெண்கள் தங்களுக்கு ஒரு மறுமண வாழ்க்கை வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய எத்தனையோ இளம் பெண்கள், கன்னி பெண்களும் இருக்கின்றார்கள், விதவை பெண்களும் இருக்கிறார்களா இல்லையா? இவைகளெல்லாம் கொஞ்சம் சீர்திருக்கி பார்க்கணும். இதற்காக நாம் என்ன செஞ்சோம்? தொழுதோ நோன்பு வச்சோம், அது ஒரு பக்கம். அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோம். இந்த சமூகத்திற்காக நாம் என்ன செஞ்சோம்? சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறது. சமூகம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சமூகத்திற்காக என்னால் முடிந்த உதவிகளை நான் என்ன செய்தேன்? அல்லாஹ் இதையெல்லாம் நன்மைன்னு சொல்றான். இந்த நன்மையை செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆன் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை எடுத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே ஒரு சமூகம் வரும், நுவர் கூட்டத்தை சார்ந்த ஒரு சமூகம், ஒரு கூட்டம் வரும். அவங்க ரொம்ப கந்தை ஆடைகளை போட்டுக்கொண்டு அவங்களுடைய வறுமையை அவங்களுடைய உடலில் தெரிந்தது. அவங்களுடைய வறுமை அவர்களுடைய உடலில் தெரிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கிறாங்க. பார்த்து கண்கள் எல்லாம் சிவந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை ஏறி மெம்பர் படி ஏறி பயன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமூகத்தில் இப்படியான ஒரு நிலைமை, நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு பின்னாலே அந்த மக்கள் அன்சாரி தோழர்கள் எந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதை நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். ஒரே ஒரு பயம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த சமூகத்தின் நிலையையே மாற்றி அமைத்தது, அந்த கூட்டத்தாரின் நிலைமையை மாற்றி அமைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்திலே மகிழ்ச்சியை பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது அந்த பாதிப்பை நீக்குவதற்காக வேண்டி நம்மால் முடிந்த உதவிகளை பொருளாலோ உடலாலோ செய்கின்ற பொழுது அதையும் இஸ்லாமிய மார்க்கம் நன்மையாகத்தான் கருதுகிறது. இப்படிப்பட்ட நன்மையை செய்யக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான் என்று அவனுடைய அருள்மரியாம் திரு குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த அல்லாஹுவை அல்லாஹ் நம்மின் மீது அல்லாஹ் யாரை அடுத்ததாக நேசிக்கிறான் என்று சொன்னால் பெருமான அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்களில் சொல்லி காட்டுறான். நிறைய ஒரு லிஸ்டா அல்லாஹ் குர்ஆன்ல போடுறான் யாரெல்லாம் நான் பிரியப்படுறேன். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், முதலாவது அல்லாஹ் அதாவது தக்குவா உடையவர்களை அல்லாஹ் பிரிவிப்படுறான். நீங்கள் நன்மையை புரியுங்கள், நன்மை செய்வோரே அல்லாஹ் பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்று சொல்றான். செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பாவம் செய்யாத மக்கள் யாருமே இருக்க முடியாது இல்லையா? பாவம் செய்யாத மக்களை குல்லு பனி ஆதம ஹத்தாவும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். அதுல சிறந்தவங்க யாரு? தௌபா செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப தௌபாவை பொறுத்தவருக்கும் அது எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும்? உலமாக்கள் சொல்றாங்க அந்த தௌபாவை பொறுத்த வரைக்கும் தௌபா நம்ம சும்மா அஸ்தக்ஃபிர்லா அஸ்தக்ஃபிர்லா சொல்லிட்டு போயிடுறோம். பாவமன்னிப்பு கேட்டாச்சு, செஞ்ச பாவத்துக்காக பாவமன்னிப்பு கேட்டாச்சுன்னு சொல்லி. ஆனா உலமாக்கள் சொல்றாங்க அத்தௌபத்து வாஜிபத்து மின் குல்லி தம்பின் فَإِنْ كَانَتِ الْمَعْصِيَةُ بَيْنَ الْعَبْدِ وَبَيْنَ اللَّهِ تَعَالَى لَا تَتَعَلَّقُ بِحَقِّ آدَمِي فَلَهَا ثَلَاثَةُ شُرُوطٌ. உலமாக்கள் சொல்கின்றார்கள் பாவ மன்னிப்பு என்பது ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே மனித உரிமை சம்பந்தப்படாத பாவமாக இருக்குமானால் அதை விட்டு நீங்குவது கடமை. மனித உரிமை சம்பந்தப்படாத ஒரு பாவமாக இருக்குமானால் அது ஏன்னா மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அவங்கள்ட்ட பத்தி தான் மன்னிப்பு கேட்கணும். அப்ப அதை விட்டு நீங்குவது ஒவ்வொரு மூமியின் மீதும் கடமை. அதுக்கு மூன்று ஷருத்துகளை சொல்றாங்க. என்ன ஷருத்துகள்? அஹதுஹா அய்யுக்குலி அனில் மஹசியத்தி, மூன்று நிபந்தனை. அதுல முற்றிலுமாக ஒரு பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், ஒரு தௌபா செய்கிறோம் சொன்னால் அந்த பாவத்தை விட்டு முற்றிலுமாக நீங்கி இருக்க வேண்டும். முதல் விஷயம், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை தெரியாமல் செய்துவிட்டேன், இனி இந்த பாவத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், மீண்டும் அதில் போய்விட மாட்டேன் என்று ஒரு உறுதி மனப்பான்மையை வச்சுக்கணும். வசானி இரண்டாவது, அவற்றை செய்வதிலிருந்து என்ன செய்யறது, அந்த ஒரு செயலை செய்யறமா இல்லையா, ஐயுந்தம அலாஃப், அந்த செயலை செய்ததற்காக கவலைப்படுறது. இரண்டாவது, ஒரு ஒரு ஒரு தீமையை செய்து விட்டோம், அதற்காக நம்ம வந்து என்ன செய்யறோம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம், பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லிடணும், ஒரு உறுதி மனப்பான்மை வச்சுக்கணும். இரண்டாவது சருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவற்றை குறித்து கவலை பண்ணணுமா, இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே அப்படின்ற அந்த ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். அந்த கவலை இருக்கும் என்று சொன்னால் தான் அடுத்த தடவை அந்த பாவத்தில் போக மாட்டோம். அதை மறந்துட்டோன்னு வச்சுங்க, இந்த பாவத்தை செய்ததையே நான் மறந்து விட்டோம் என்று சொன்னால் திரும்ப ஒரு தடவை என்ன செய்யலாம், அந்த பாவத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப அதனால என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த பாவத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யணும், கை செய்து போயிட வேண்டும், இது மாதிரி செஞ்சிட்டுமே என்று சொல்லி கவலைப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது என்ன சொன்னா, அலா அல்லா யஊத இலைஹா அபதா, எக்காலமும் இனி இந்த பாவத்தில் நான் விழமாட்டேன், இனி எக்காலமும் இந்த பாவத்தில் நான் விழமாட்டேன் என்று உறுதி பூண்ட வேண்டும். இந்த மூன்று விஷயங்களை வைத்து மனிதன் தௌபா செய்தான் என்று சொன்னால், அப்படி செய்வதுதான் அவன் மீது கடமை, அப்படி செய்தான் என்று சொன்னால் அந்த தௌபாவைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா. நாம வெறுமனே தௌபா செஞ்சிட்டேன் தௌபா செஞ்சிட்டேன் சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த செயலிலே நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அது தௌபாவாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தௌபாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் என்று சொல்கிறான் சொன்னால், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய மக்களை விரும்புகிறான் என்று சொன்னால், அந்த தௌபா எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய தௌபாக்களை நாம் ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவர்களாக நாம் மாறுவதில் எந்த விதமான கிஞ்சிட்டும் சந்தேகம் இல்லை. ஆனா அதிகமா தௌபா செய்யணும், நாம் எவ்வளவு பாவங்களை செய்திருப்போம், ஏன்னா தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான், அதுவும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள்ல வருது, பல ஹதீஸுகள் எப்படி வருதுன்னு சொன்னா, ஒரு பாலைவனத்தில் காணா போனல் போல அந்த ஒட்டகம் திரும்ப கிடைத்து விட்டது என்று சொன்னார். பாலைவனத்தில் ஒருவர் போய்கொண்டிருக்கிறார், எல்லாம் அவருக்கு அதில் தான் இருக்குது, அவர் சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்கள், அவர் அடுத்த வேலைக்கு உடுத்தக்கூடிய உணவு, அதை உடை, தண்ணீர் எல்லாம் இருக்குது. ஒரு அசதிக்காக ஒரு இடத்துல அந்த வாகனத்தை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூங்குறாரு, தூங்கி கண் விழித்து பார்த்தா அந்த ஒட்டகம் இல்லை, தூங்கி கண் விழித்து பார்த்தா ஒட்டகை, பாலைவனம் சாதாரண ரோடு கிடையாது, பாலைவனத்தில் யாரும் கூப்பிட்டா வர முடியாது, யாரையும் அழைக்க முடியாது, அப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன நினைப்பார் அவர், இப்போ என்ன நினைப்பார், நம்ம கதி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்கும், பசி கொஞ்ச நேரம் தாங்கும், தாகம் கொஞ்ச நேரம் தாங்கும், அதுக்கு மேலே இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் நடந்தாலும் என்ன செய்ய முடியாது, எதையும் பார்க்க முடியாது, எதையும் கண்டுகொள்ள முடியாது, எதையும் வாங்கி சாப்பிட முடியாது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் நமக்கு உயிர் இருக்கும், அதற்கு பின்னாடி நம்ம போய்விட வேண்டியதுதான் என்ற ஒரு நிலையில் அவன் எவ்வளவு கவலையில் உள்ளாக்கப்படுவான், அந்த கவலையிலேயே அவன் தூங்கி விடுகிறான், அசந்து விடுகிறான். திடீரென்று அப்படிப்பட்ட ஒரு கவலையில் இருக்கின்ற பொழுது காணா போன ஒட்டகம் அந்த வாகனம் திரும்பவும் அவனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊமையை சொல்றாங்க, அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி ஒரு அடியான் தவறை செய்து விட்டான், ஒரு பாவத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் நம்ம இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே, அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து நம்மளால தப்பிக்க முடியாதே, அல்லாஹ் இந்த பாவத்திற்காக அல்லாஹ் நம்மை மறுமையில் பிடித்து விட்டால் நம்முடைய கதி என்ன ஆகுவது, நம்முடைய மறுமை நிலைமை என்ன ஆகுவது என்ற அந்த உணர்வினால அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இப்படி நான் பாவத்தை செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏறி விட்டான் என்று சொன்னால், பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்டு விட்டான் என்று சொன்னால், அந்த அடியானை பார்த்து எப்படி காணா போன ஒட்டகம் வாகனம் திரும்பவும் அவனுக்கு ஒரு அடியானைக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் சந்தோஷம் அடைவானோ அதைவிட பன்மடங்கு சந்தோஷம் அடைகின்றான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இதுதாங்க. அல்லாஹ் அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த கருணை அன்பை பாருங்கள். அடியான் ஒரு தவறை செய்து விட்டான், அந்த நிலையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஆனாலும் ஒரு தவறை செய்து விட்டேனே, என்னுடைய இறைவன் என்னை பிடித்து விட்டால் என்ன செய்வது என்ற அந்த உணர்வோடு, அந்த அச்சத்தோடு அல்லாஹ்விடத்திலே அவன் பிராய்ச்சித்தம் தேடுகின்ற பொழுது, பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சந்தோஷம் அடைகிறான். என் அடியான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிவிட்டானே. இப்படிப்பட்ட தௌபா உடையவர்களைத்தான் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், நிச்சயமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட தௌபா உடைய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதனால்தான் என்னவோ தெரியவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், இறையச்சத்தின் உச்சாணியில் இருப்பவர்கள், அவர்களை விட அல்லாஹுவை பயந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது, சொர்க்கம் நரகத்தை எல்லாம் பார்த்தவர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நூறு தடவை அல்லாஹ்விடத்தில் நான் என்ன செய்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்கின்றேன். அவங்க இந்த பாவம் செஞ்சாங்க, நமக்கு ஒரு பட்டியல் போட முடியுமா? அப்படியே செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டான். நபியே நீங்கள் முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சான்றிதழ் கொடுத்து விட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நாள் ஒன்றுக்கு 100 விடுத்தும் அல்லாஹுடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய அந்த பிரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களை நேசிக்கிறானா இல்லையா, தௌபா செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறானா இல்லையா? அதனால் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இஸ்திக்ஃபார் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் தான் அவங்க இஸ்திக்ஃபார் செஞ்சாங்கன்னு ஹதீஸ் எல்லாம் வரல, இதனால தான் அவங்க இஸ்திக்ஃபார் செய்தார்கள் சொல்லி ஹதீஸுகள்லாம் வரல. நாம் என்ன செய்கிறோம், அப்போ அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களை விரும்புகின்றான், இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களை விரும்புகின்றான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குறானில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அப்போ 3 விஷயங்கள், என்னென்ன விஷயம் சொன்னோம், தக்குவாவுடைய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், இரண்டாவது நன்மை செய்யக்கூடிய இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், முஹ்ஸினீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான், விருப்பப்படுகின்றான், மூன்றாவது தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புகின்றான். அடுத்ததாக பாருங்க, அதிலேயே வருது இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், பரிசுத்தவான்களை தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், விரும்புகின்றான். இதெல்லாம் நம்ம எதுக்காக நம்ம கேட்கணும்னு சொன்னால், இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் முத்தக்கினால் வாழ்கிறேனா, நான் நன்மையை செய்கின்றேனா, நான் வந்து அதாவது தௌபா செய்கின்றேனா, நான் பரிசுத்தவானாக இருக்கின்றனா, உடல் ரீதியாகவும் சரி உள்ளம் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி உள்ளம் ரீதியாகவும் சரி நான் பரிசுத்தவானாக இருக்கின்றேனா? ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அத்துஹூரு ஷத்ருல் ஈமான் சொல்கிறாங்க, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், ஈமானின் ஒரு பகுதி, பாதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈமானுடைய பாதியாகவே அந்த சுத்தத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இவைகளையும் இது இப்படிப்பட்ட மக்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான், விரும்புகின்றான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அடுத்ததாக யாரை நேசிக்கிறான் என்று சொன்னால் நீதியாளர்களை நேசிக்கிறான். எல்லாத்திலையும் நீதி இருக்கணும் இல்லையா, ஆனால் ஆளுக்கு ஒரு நீதி என்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆளை பார்த்தா ஒரு மாதிரி பேசுறது, இன்னொரு ஆளுக்கு வேற மாதிரி பேசுறது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நபியே நீர் இவர்களிடையே தீர்ப்பளிப்பீர்கள் என்று சொன்னால் நியாயமான முறையிலேயே அவரிடத்தில் தீர்ப்பளியுங்கள். நீங்கள் யாருக்கு தீர்ப்பளித்தாலும் நியாயமான முறையிலே தீர்ப்பளியுங்கள். ஏனா இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், இப்படி நீதியாக நடப்பவர்களை, நீதியாளர்களை அல்லாஹ் விரும்புகின்றான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இது ஒரு விஷயம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பொறுமையாளர்களை சகித்துக் கொள்வரை அல்லாஹ் நேசிக்கிறான். யாருங்க சகித்துக் கொள்வரின்னா? யாரு? பொறுமையாளர்கள், சாபிரீன்கள். பொறுமையாக யார் இருக்கிறாங்களோ தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும், இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்தது, இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்தது. மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பம், துன்பம், வறுமை, வளமை, நோய், சுகம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது, ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு துயரங்கள் ஏற்படுகின்ற பொழுது, நாம புலம்பாமல் அல்லாஹ்புறத்தில் இருந்து இது வந்தது, அல்லாஹ்வுடைய விதியின் இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று அதை நான் பொறுமையோடு எதிர்கொண்டேன் என்று சொன்னால், சகித்து கொண்டேன் என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ் கூலியை எந்த அளவுக்கு சொல்கிறான் சொன்னால், இன்னமா யுஃப சாபிரூன் அஜ்ருஹும் பிகைரி ஹிசாப் என்று சொல்றான். பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலியை நாம் கொடுப்போன்றான். கணக்கு வழக்கே இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய அந்த சோதனையின் பொழுது யாரெல்லாம் பொறுமை காட்கின்றார்களோ, அப்படிப்பட்ட பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கில்லாமல் நாம் என்ன செய்கிறோம்? கூலியை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறோம். ஆனா பொறுமைன்னு சொன்னா என்ன? அதையும் பார்க்கணும். பொறுமைன்னு சொன்னா நாம நினைக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அழுதுகிழுது தீர்த்துறது, புலம்பி முடிச்சிடுறது, இருந்தாலும் நான் பொறுமை காத்துக்கிறேங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடும், முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யறது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசி பார்க்கறது ஒன்றும் முடியல, கடைசியில் அல்லாஹ் விட்ட வழி அப்படின்றது, கடைசியாக போறது இல்லையே, அது பொறுமை இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, பொறுமை என்பது அதனுடைய ஆரம்பத்திலே இருக்கணும். பொறுமை என்பது அல்லாஹ் விதித்தின்படி இப்படித்தான் நடக்கும், அல்லாஹ் இப்படித்தான் விதிச்சிருக்கிறான் எனக்கு, அப்படி நாம பொறுமை காத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் பொறுமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவர் அந்த கபருக்கு அருகாமையில் போயிட்டு இருப்பாங்க. ஒரு பெண்மணி இந்த கபருக்கு அருகாமையில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருப்பார்கள், புலம்பிக் கொண்டிருப்பார்கள். யாரோ அவங்களுடைய உறவினர்கள் யாரோ மரணித்திருப்பார்கள், அதனால என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து அந்த வழியை, அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுவாங்க, இத்தக்கில்லாஹ வஸ்பிரி, மணி அல்லாஹ் பயந்து கொள்ளுமா, நீ வந்து பொறுமையாயிரு அப்படி சொல்லுவாங்க. இந்த பெண்மணி இப்படி சொன்ன உடனே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, காலத் இலைக்கு அண்ணி, என்னை விட்டு தூரமா போன்வாங்க. யாரு சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த அட்வைஸ் செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த பெண்மணி ஏதோ ஒரு துக்கத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, என்னை விட்டு நீ தூரப்போ, ஃபைன்னக்கலாம் துசிபிபி முசிபத்தி, எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பம் உனக்கு ஏற்பட்டிருந்தா தெரியும், சொல்லுவோமா இல்லையா?
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் ஃபக்ருத்தீன் இம்தாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimwanoli.com.
0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷீக் முபாரக் மதனி, PhD அவர்கள்.
4: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வல உத்வான இல்லா அலல் ழாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் ஹைரை நன்மையை நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தையும் தெளிவையும் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு நலவை நாடியிருக்கிறான். எனவே அவனுடைய மார்க்கத்தை பற்றி தெளிவையும் அறிவையும் பெறுவதற்கு அவன் நமக்கு தௌஃபிக் செய்திருக்கிறான். இதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய தொடர் வகுப்பு ஐரோப்பா, யூகே போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய உங்களுக்காக வேண்டி விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அறிவித்தது போல இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிறது. 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை மாத்திரமே இந்த வகுப்பு நடைபெறும். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வந்திருக்கிறேன் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கல்வியை தேடுவது ஒரு இபாதத் என்கிற அடிப்படையில் பக்குவமாக இந்த கல்வியை பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். தூங்கிக் கொண்டு, அதாவது கட்டிலிலே படுத்து கொண்டு அல்லது மற்றவர்களோடு பேசி கொண்டு குடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதென்பது கல்விக்கு நாம் கொடுக்கிற மரியாதை கிடையாது. இது மிகவும் பிழையான தவறான ஒரு அணுகுமுறையாகும். அவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல உங்களுடைய ஃபோன்களிலே அல்லது லேப்டாப்பிலே நீங்கள் ஐபேட் போன்ற டிவைஸ்களிலே நீங்கள் இந்த வகுப்பை தொடர்வதாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய மைக்கையும் உங்களுடைய கேமராவையும் மியூட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் உங்களை அறியாமல் அது அன்மியூட் பண்ணப்படுகிற போது உங்களுடைய வீட்டிலே உள்ள நிலைமைகள், உங்களுடைய நீங்கள் சில நேரம் பெண்களாக இருந்தால் தலையை மறைக்காமல் இஸ்லாமிய முறையில் ஹிஜாப் அணியாமல் இருப்பீர்கள், அது தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் அது நடைபெறுவதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்தி கொள்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு கல்வி வகுப்பு என்பதனால் இதற்காக நாம் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வகுப்பை நடத்துகிறோம். எனவே நீங்களும் வீடுகளிலே ஒரு நோட்புக்கை வைத்து இந்த வகுப்பிலிருந்து குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு குறிப்பெடுப்பது என்பது உங்களுக்கு நாம் படித்ததை எப்போதும் மீட்டி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு சைதுன் வல் கிதாபத்து கைதுஹு. கல்வி என்பது வேட்டையாடுவது போல, அதை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் நிற்கும். வேட்டையாடப்பட்ட மிருகத்தை விலங்கை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் அது நிற்கும். அதுபோலதான் கல்வியை எழுதி பாதுகாத்தால்தான் அந்த கல்வி இருக்கும் என்று சொல்வார்கள். வெறுமனே கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு போனால் நன்மை கிடைக்கலாம், ஆனால் அந்த கல்வி பூரணமாக நமக்கு கிடைக்காது. எனவே இதிலே கலந்து கொள்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களுக்கென்று ஒரு குறிப்பு புத்தகத்தை வைத்து அதிலே குறிப்பெடுத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இவ்வாறு குறிப்பெடுக்கிற உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வகுப்பின் இறுதியிலே ஒரு தேர்வையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு சாதாரணமான தேர்வாகத்தான் இருக்கும், எக்ஸாமாக இருக்கும். அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிற போது பரிசுகள் தருவதற்கும் ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக கலந்து கொள்கிற அனைவருக்கும் சான்றிதழ்களும் இந்த வகுப்பின் இறுதியிலே வழங்கப்படும் என்பதை, அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூறிக்கொள்கிறோம். எனவே உங்களுடைய வருகையை நீங்கள் ஒவ்வொரு வகுப்பின் இறுதியிலும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஒரு லிங்கை இங்கே பதிவேற்றம் செய்வோம், காட்டுவோம். அந்த லிங்கிலே போய் நீங்கள் உங்களுடைய பெயர் மற்ற கேட்கப்படக்கூடிய தகவல்களை பதிந்துவிட்டு நீங்கள் ஜூமை விட்டு லெஃப்ட் ஆனால் உங்களுடைய வருகை பதிவு செய்யப்பட்டு விடும் என்பதையும் கூறுகிறோம். இதை நாம் இவ்வாறு ஒரு ஒழுங்குபடுத்த காரணம், நாம் ஒரு பூரணமாக இந்த கல்வியிலிருந்து இந்த வகுப்பிலிருந்து பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த வகுப்புக்குள் நாம் நுழையலாம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பிலே நாம் படிப்பதற்காக வேண்டி தேர்வு செய்திருக்கிற புத்தகம் தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் பர்தி வல் முஜ்தமா என்கிற புத்தகமாகும். அதாவது தனிநபர்கள் சமுதாயம் சீர் செய்வதற்கு ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்பது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகும். இந்த புத்தகத்தை எழுதியிருப்பவர் அஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். இவர் உண்மையிலேயே சிரியாவில் பிறந்த ஒருவராவார். 1925 இவர் சிரியாவிலே பிறந்தவர், ஹலப் என்கிற ஊரிலே. பிறகு அவர் தன்னுடைய சிறுவயதிலே அல் குர்ஆனை மனனம் செய்து சிரியாவிலேயே தன்னுடைய ஆரம்ப கல்வி, உயர்தர கல்வியெல்லாம் பெற்றுவிட்டு பிறகு அவர் சவுதி அரேபியாவுக்கு உம்ராவுக்காக வருகிறார். அந்த நேரத்தில் உலமாக்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. குறிப்பாக ஷேக் பிம்பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற சவுதி அரேபியாவின் அப்போதிருந்த முஃப்தியோடு தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடைய வழிகாட்டலில் பல நாடுகளுக்கும் சென்று தாவா பணியிலே ஈடுபட்டு வந்த ஒருவர்தான் ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். பிறகு ஹிஜ்ரி 1400 அவர் மக்காவுக்கு மீண்டும் வந்து அன்றிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், அவர் ஹிஜ்ரி 1431 மௌத்தானார். இப்போ கிட்டத்தட்ட 30 மேலாக மக்காவிலேயே இருந்து மக்காவிலே உள்ள தாருல் ஹதீஸ் அல் ஹைரியா என்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக கடமையாற்றினார். இவர் மாஷா அல்லா அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவினுடைய அகீதாவை மிக சிறப்பாக புரிந்து கொண்ட ஒரு அறிஞர். இவர் அல்ஹம்துலில்லா தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு பல்வேறு நூல்களை, புத்தகங்களை அவர் எழுதி வெளியிட்டார். அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்று நாம் இன்று படிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு தலைப்புகளில் இந்த புத்தகத்திலே இஸ்லாத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக அகீதா என்றால் என்ன, அதுபோல இபாதத்துக்கள் தொடர்பான விஷயங்கள், அதுபோல மக்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய சில தலைப்புகளில் ஹலால் ஹராம் பற்றிய விளக்கம், அதாவது இசை, பாடல், ஃபோட்டோ, ஸ்டாச்சு, ஸ்மோக்கிங், இவ்வாறான பல்வேறு விஷயங்களையெல்லாம் இந்த புத்தகத்திலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதுபோல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு முக்கியமான புத்தகம்தான் அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் மினல் கிதாபி வ சுன்னா அஸ்ஸஹீஹா. குர்ஆன் ஸஹீஹான ஹதீஸ்களிலிருந்து சுன்னாவிலிருந்து

الفرقة الناجية والطائفة المنصورة என்ற புத்தகம். இந்த புத்தகத்திலே அதாவது வெற்றி பெற்ற கூட்டம் யார், அவர்களுடைய வழிமுறை என்ன, இஸ்லாத்திலே பல பிரிவுகள் தோன்றும் என்கிற அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து வெற்றி பெற்ற கூட்டம், வெற்றி பெற்ற பிரிவினர் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய அகீதா என்ன, மன்ஹஜ் என்ன என்பவற்றையெல்லாம் இந்த மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா வத்தாயிஃப் அல் மன்சூரா என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல் இன்னும் ஒரு சிறிய புத்தகம் அல் அகீதா மின் அல் கிதாபி வ சுன்ன சஹீஹா, குர்ஆன் சஹீஹான சுன்னாவிலிருந்து இஸ்லாமிய அகீதா என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார்கள். இதை ஒரு கேள்வி பதில் வடிவத்திலே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிற அமைப்பிலே தௌஹீதை பற்றி, தௌஹீதினுடைய வகைகள் பற்றி, ஷிர்க்கினுடைய வகைகள் பற்றி, ஜிஹாதை பற்றி, அதே போல் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் நடந்து கொள்வது பற்றி, அதுபோல் இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிழையான சிந்தனைகள் பற்றி எல்லாம் இந்த புத்தகத்திலே கேள்வி பதில் அடிப்படையிலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல் அகீதா மின் அல் கிதாபி வ சுன்னா சஹீஹா என்கிற புத்தகத்திலே. அடுத்ததாக குதூஃபுன் மின் அஷ்ஷமாயில் அல் முஹம்மதியா வல் அஹ்லாக் அல் நபவியா வல் ஆதாபில் இஸ்லாமியா என்கிற ஒரு பெயரிலே ஒரு அஹ்லாக் நல்ல பண்பாடுகள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நல்ல பண்பாடுகளை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல ஹுக்மு துஹான் வ தத்ஹீன் அலா து இத்திபி வ தீன், மார்க்க மருத்துவ அடிப்படையில் புகைத்தல் பற்றிய ஒரு சட்ட நூலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சிறிய சிறிய அழகான எல்லோராலும் விளங்கி புரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை எழுதி இஸ்லாமிய அகீதாவை பற்றி, மார்க்கத்தை பற்றிய தெளிவை மக்களுக்கு தந்த ஒரு அறிஞராக முஹம்மத் பின் ஜமீல் ஜெயினு அவர்கள் காணப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய இந்த புத்தகங்கள் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் வேறு மொழிகளுக்கும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும். பல்வேறு மொழிகளுக்கு இந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை குறிப்பாக சவுதி அரேபியாவிலே இருந்த மூத்த உலமாக்கள் சிலர் பாராட்டி வாழ்த்தி அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல உலகத்தில் வாழக்கூடிய இன்னும் பல அறிஞர்களும் இவர்களுடைய இந்த புத்தகங்களை பற்றிய நல்ல விமர்சனங்களையும், அந்த புத்தகங்கள் சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள், அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவங்கள் பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, அதிலே இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா என்கிற இந்த புத்தகம், தௌஜிஹாத் இஸ்லாமியா இஸ்லாமிய வழிகாட்டல் என்கிற இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒன்று என்கிற அடிப்படையில், அடிப்படையிலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வகுப்பிலே நாம் இந்த புத்தகத்தை தேர்வு செய்திருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகத்தில் முதல் தலைப்பாக அவர்கள் கொண்டு வருவது அல் ஹசாஇஸ் அர் ரஈசியா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பியல்புகள், சிறப்பம்சங்கள். இஸ்லாத்தில் என்ன முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை சுருக்கமாக அழகாக சொல்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட், அல் இஸ்லாமு தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கமாகும். அதாவது இந்த மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அழகான ஒரு தெளிவை தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் உள்ள எதுவுமே தற்செயலாக தோன்றவில்லை, எல்லாமே திட்டமிடப்பட்ட அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கின்றன. இதை படைத்த ரப் ஒருவன் இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான், அவன் பூரணத்துவமான அனைத்து பண்புகளையும் கொண்ட சர்வ வல்லமை கொண்ட ஒருவனாக இருக்கிறான். எனவே அவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுதியானவனாக காணப்படுகிறான். இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான் என்றால் அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவனாக இருக்க முடியும். அல்லாஹு தஆலா
குறைகளுக்கு அப்பாற்பட்ட

0: அவனுடைய அனைத்து பண்புகளுமே பூரணமானவை. அல்லாஹுடைய சிஃபத்துகள் எதை நீங்கள் எடுத்தாலும் அவை பூரணமானவையாகவே காணப்படும். எனவே இந்த அல்லாஹ் அவன் ஒருவனே வணங்கி வழிபட தகுதியானவன். எனவே நாம் துஆ செய்வதா
1: நேர்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பாக குறிப்பிடுகிற இரண்டாவது அம்சம், அல் இஸ்லாம் யுஜம்மியு வலா யுஃபர்ரிக். இந்த மார்க்கம் ஒற்றுமையை வலியுறுத்துகிற மார்க்கமே தவிர பிரிவினையை தூண்டுகிற மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பு என்னென்றால் ஒற்றுமை. இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து புரியலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, முஸ்லீம்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எல்லோரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹுடைய தூதர்களுக்கிடையில் எந்த வேற்றுமையும் உண்டாக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு அம்சமாகும். அப்ப இஸ்லாம் பிரிக்கிறதா சேர்க்கிறதா என்று கேட்டால் சேர்க்கிறது. அதே போலதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்கிற வகையில் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களும் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். இப்ப நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், சில ரசூல்மார்கள், நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருமே வலியுறுத்தி பேசிய கொள்கை, ஆமந்து பில்லா வமலாஇக்கத்திஹி வகுதுபிஹி வருசுலிஹி வல்யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி என்று நாம் சொல்லக்கூடிய அர்க்கானுல் ஈமான் ஆறையும், ஈமானுடைய அடிப்படைகள் ஆறையும் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் வலியுறுத்தினார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணி கூடுதலாக வலியுறுத்தி இந்த மக்களை ஒற்றுமைக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். போலியான, அதாவது மதங்களில் ஏற்பட்ட திரிபுகள், குளறுபடிகள், இவைகளையெல்லாம் அடையாளப்படுத்தி இவை அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம் அல்ல, இது பிற்பட்ட காலத்தில் வந்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பிழையான கருத்துக்கள் என்பதையெல்லாம் சொல்லி உண்மையாக அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லுகிற ஒரு பணி இஸ்லாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதனால் இந்த மார்க்கம் ஒன்று சேர்க்கிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாக கூறுவது, இன்ன தஆலீம் அல் இஸ்லாம் சஹலத்துன் வாதிஹத்துன் மஃபூமா. இஸ்லாமிய போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. இஸ்லாத்தில் உள்ள அத்தனை போதனைகளும், இப்போ இஸ்லாம் என்று சொன்னால் அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இப்போ அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் உள்ள அனைத்துமே இலகுவானவை, அனைத்துமே தெளிவானவை, அனைத்துமே விளங்கிக் கொள்ள முடியுமானவை. எனவேதான் இஸ்லாம் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை கிடையாது. இப்போ மூட நம்பிக்கைன்னு சொன்னால் ஆந்தை கத்தினால் இப்படி, பல்லி கத்தினால் இப்படி, ஒருவர் முன்னால் குறுக்கே போனால் இப்படி என்ற ஒரு பேசிக் சயின்ஸுக்கே சம்பந்தம் இல்லாத மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது, ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல வழிகேடான கொள்கைகளை இஸ்லாம் போதிக்கவும் மாட்டாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாது. அதுபோல சும்மா குழப்பமான ஃபிலோசபிகளையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த இஸ்லாம் இலகுவான மார்க்கம், புரிந்து கொள்ள முடியுமான மார்க்கம், தெளிவான மார்க்கம். எனவே இந்த மார்க்கம் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருத்தமானது என்பது முக்கியமான அம்சமாகும். இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா காலத்திலும் பிராக்டிஸ் பண்ணலாம், எல்லா இடங்களிலும் பிராக்டிஸ் பண்ணலாம், இதில் வித்தியாசம் கிடையாது. இலங்கைக்கு ஒரு சட்டம், ஐரோப்பாவுக்கு ஒரு சட்டம் இல்லை. மார்க்கத்தில் அல்ஹம்துலில்லா இந்த மார்க்கம் எங்கு போனாலும் பின்பற்ற முடியுமான வழிகாட்டல்களை தருகிற அழகான ஒரு மார்க்கம் என்பது இஸ்லாத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போல ஷேக் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிடுகிறார்கள். இன்னல் இஸ்லாம லா யுஃபஸ்ஸிலு பைனல் மத்தத்தி வர் ரூஹ் ஃபஸ்லன் காமிலன். இந்த மார்க்கம் உலகத்தையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல. இப்போ சில மார்க்கங்களில் போனால் உலகம் வேற ஆன்மீகம் வேறன்னு இருக்கும். ஆன்மீகத்தை ஆன்மீகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும், உலகத்தை உலகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்கு என்று சொன்னால், அவன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், இரவு காலையிலே அவன் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லுகிற வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும், அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹுடைய வழிகாட்டல், அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டலின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று சொல்வது இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும். பெற்றோரை பராமரிப்பது மார்க்கம் என்கிறது. பாதையிலே மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவற்றை கண்டால் அகற்றி விடுவது மார்க்கம் என்று சொல்கிறது. சமுதாய பணிகளை மார்க்கம் என்கிறது, திருமணத்தை மார்க்கம் என்கிறது, அரசியலில் வழிகாட்டுகிறது. சுபஹானல்லாஹ், இந்த மார்க்கத்தில் எதுவுமே விடப்படவில்லை. எனவே ஆன்மீகம் வேறு லௌகீகம் வேறு என்று பிரிக்கிற ஒரு நிலை இந்த மார்க்கத்தில் கிடையாது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சம், அக்கதில் இஸ்லாம் ரூஹ் தசாவி வல் உஹுவா பைனல் முஸ்லிமீன். முஸ்லிம்களுக்கு இடையில் சமத்துவத்தை இஸ்லாம் பேணுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது சூரத்துல் ஹுஜுராத் 13வது வசனத்தில், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் அல்லாஹுடத்தில் கண்ணியமானவர் யார் என்றால் தக்குவா உள்ளவர்கள் தான். இறையச்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய அந்த நிலை மாறும். அப்படி இல்லாமல் வெள்ளையன் கருப்பன், ஏழை பணக்காரன், அரபி அரபி அல்லாதவன், இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இதை வைத்து ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லிம் என்று வந்துவிட்டால் அவன் அல்லாஹுடைய அடிமை என்கிற ஒரு கோட்பாட்டை அது வலியுறுத்தி, நீ எல்லோருமே அல்லாஹுடைய அடிமைகள் தான், எனவே உங்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரவே கூடாது என்று வலியுறுத்துகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த பாகுபாடு இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள், அல்ஹம்துலில்லா. அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சமாக, லைசஃபில் இஸ்லாமி சுல்தா கஹ்னுதியா தஹ்தக்கருத்தீன், அதாவது புரோஹிதம் இல்லை. இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அந்த மார்க்கத்தை சுகன்ற புரோஹிதம், அதாவது சில சமயங்களில் நீங்கள் பார்த்தால் மார்க்க அறிஞர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்து அவர்களை வைத்துத்தான் ஒருவன் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கும். அவங்க இல்லாமல் நடக்காது. நம்முடைய மார்க்கத்தில் புரோஹிதம் கிடையாது. உலமாக்கள் கண்ணியமானவர்கள், உலமாக்களுக்குரிய தனி சிறப்புகள் இருக்கின்றன அல்ஹம்துலில்லா. அதற்காக அவர்களை வைத்துத்தான் எல்லாம் என்கிற நிலை மார்க்கத்தில் கிடையாது. பிற்பட்ட காலங்களில் மக்கள் அப்படி உருவாக்கி கொண்டார்கள், அது வழிகேடு. புரோகிதம் என்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு திருமணம் என்றால் கூட ஒரு மௌலவி இல்லாட்டி திருமணம் இல்லை. ஊடு குடி பூறுவது மௌலவி இல்லாமல் வீடு குடி பூற முடியாது. கடை திறக்கிறது மௌலவி இல்லாமல் கடை திறப்பதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஃபாத்திஹா, இதுதான் அந்த புரோகிதம்ன்றது. இது இஸ்லாத்தில் கிடையாது. பிஸ்மில்லான்னு நீங்கள் உங்களுடைய வீட்டை திறக்க வேண்டியது, உள்ளால் ஓத வேண்டிய துவாவை ஓதிட்டு உள்ளே போக வேண்டியது, உங்களுடைய கடையை நீங்களே அல்ஹம்துலில்லாஹ் ஓபன் பண்ணுறது போக வேண்டியது, அவடத்தில் போய் நின்று ஃபாத்தியா ஓத தேவையில்லை. நீங்கள் தொழுது விட்டு துவா கேட்கலாம், நீங்கள் தஹஜ்ஜுத்திலே துவா கேட்டு விட்டு கடையை காலையிலே திறக்கலாம். சுபஹ் தொழுது விட்டு நீங்களே துவா கேட்டு விட்டு உங்களுடைய கடையை திறக்கலாம் என்று வலியுறுத்துகிற மார்க்கம்தான் இஸ்லாமே தவிர இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அப்ப இந்த இஸ்லாத்தை எல்லோரும் படிக்கலாம். குர்ஆனில் உள்ள பல விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமான நிலையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களிலே உள்ள விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமானதாகவே ஆக்கப்பட்டுள்ளது. எனவே வெறுமனே நாம் இந்த புரோஹிதத்தை பின்பற்றி அதன் பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பம்சமாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றில் 6 சிறப்பம்சங்களை இந்த புத்தகத்திலே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 1 அல் இஸ்லாம் தீனு தௌஹீத். இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம். எனவே வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்யப்பட வேண்டும். வணக்கத்தில் எதனையுமே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்துவிடக்கூடாது. 2வதாக இந்த மார்க்கம் சேர்க்கிற ஒற்றுமைப்படுத்துகிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல. 3வது இந்த மார்க்கத்தில் உள்ள போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. 4வதாக இந்த மார்க்கம் தீன் மாத்தா என்று, அதாவது உலகம் தீன் என்று 2 பிரிப்பதில்லை. 5வதாக இந்த மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஒருவர் இந்த மார்க்கத்திற்குள் வந்துவிட்டால் அவர் தன்னுடைய நிறத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, நாட்டை வைத்தோ வேறுபடுவதில்லை, எல்லோரும் ஈக்குவல். அதேபோல 6வதாக இந்த மார்க்கத்தில் புரோஹிதம் இல்லை என்கிற இந்த 6 சிறப்பம்சங்களையும் இஸ்லாத்தினுடைய முக்கிய சிறப்பம்சங்களாக ஷேக் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். இவற்றை நாம் சரியாக மீண்டும் சிந்தித்து புரிவோமாக இருந்தால் பல உண்மைகள் நமக்கு இன்னும் வெளிப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் நல்ல புரிதலையும் நல்ல விளக்கத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. இந்த மார்க்கத்தை சரியாக கற்று அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கும் இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக என்று பிரார்த்தித்து, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வஆஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முபாரக் மதனி, PhD அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்களுக்கும் நீங்கள் அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாலிபர்கள் என்ற தலைப்பிலான விசேட பயானினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: கண்ணியத்துக்குரிய நண்பு வாலிபர்களே, இந்த சிறிய நேரத்திலே உங்களுக்கு நான் எதை சொல்ல போகிறேன்? மூத்தவர்கள் அறிஞர்கள் எல்லாம் எமக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கல்ல இந்த அறிவுரை, நான் எனக்கு நீங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவுரை இது. 3 விஷயங்கள் தான் எம்முடைய வாழ்வில் இது ஆழமாக பதிந்தால், எம்முடைய வாழ்வில் இது செயல்பாடாக இருந்தால், எம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல எம்மை சுற்றி வாழக்கூடிய எம்முடைய சமூகத்தின் வாழ்வையும் மேம்படுத்தலாம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது விஷயம், நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் ஏன் படைக்கப்பட்டேன், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ்கிறேன், எதற்காக அல்லாஹ் என்னை படைக்க வேண்டும். ஒரு மனிதனாக, ஒரு அழகுள்ள படைப்பாக, சிந்தனை உள்ள படைப்பாக, எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ள படைப்பாக அல்லாஹ் ஏன் என்னை படைக்க வேண்டும்? என் வாழ்வின் குறிக்கோள் என்ன? என் வாழ்வின் லட்சியம் என்ன? எதை நோக்கி என் பயணம் இருக்கிறது? எதற்காக வாழ்ந்தேன்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன்? இந்த கேள்விக்கெல்லாம் என்னுடைய வாழ்வில் பதில் தெரிந்தால் என்னுடைய வாழ்க்கை இப்போது இப்படி இப்போது இருப்பது போன்று இருந்திருக்காது. நாம் இப்போது கல்லூரிகளை படிக்கிறோம், முன்னால் பள்ளிக்கூடத்திலே படித்தோம், அதற்கு முன்னால் என்னுடைய வீட்டில் குழந்தையாக இருந்தோம், குழந்தையாக இருந்தோம், பள்ளி படிப்பை முடித்தோம், கல்லூரி படிப்பில், இதற்கு பிறகு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வோம் அல்லது ஒரு தொழிலை தொடங்குவோம், சம்பாதிப்போம், அதற்கு பிறகு திருமணம் செய்வோம், அதற்கு பிறகு குழந்தை பெற்போம், அதற்கு பிறகு ஒரு வீட்டை வாங்குவோம், அந்த வீட்டில் நம்முடைய குடும்பத்தோடு வசிப்போம், அதற்கு பிறகு காலம் மாறும், வயதாகுவோம், எமக்கு குழந்தைகள் பிறக்கும், எம்முடைய குழந்தைகள் சம்பாதிப்பார்கள், எம்முடைய வாழ்வு இறுதி எல்லைக்கு வரும். வருமாவராதா? வருமாவராதா? எல்லாரும் இப்படி இருக்கிற மாதிரி இருந்துட முடியுமா? முடியாது. ஒரு நிலைமைக்கு எம்முடைய வயது வரும். ஒரு நோய் படுக்கையில் நாம் இருப்போம். எம்மை சுற்றி யாருக்காக நாம் வாழ்ந்தேமோ, யாருக்காக செல்வத்தை சம்பாதித்தோமோ, எந்த குடும்பத்தை உயர்த்துவதற்காக எம்முடைய நேரங்கள் அனைத்தையும் அளித்தோமோ, அந்த நோயுடைய படுக்கையில் கூட அவர்கள் எமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நாம் பெற்ற பிள்ளை அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருப்பான், சவுதி அரேபியாவில் வேலை செய்து கொண்டிருப்பான், துபாயில் வேலை செய்து கொண்டிருப்பான். எம்முடைய மனைவி, அவளும் நோய் படுக்கை. எம்முடைய பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள். அப்போது அவன் தன்னுடைய வாழ்வை திரும்பி பார்ப்பான், அப்போது உணர்வான், இதுவல்ல என் வாழ்க்கையின் நோக்கம் என்று. செல்வத்தை சம்பாதிப்பதற்காக நான் வாழ்ந்தேன், இந்த நோயுடைய படுக்கையில் அந்த செல்வம் எனக்கு என்ன உதவி செய்தது? உறவுகளை சேர்ப்பதற்காக போராடினேன், அந்த உறவு இந்த நோயுடைய படுக்கையில் எனக்கு எதை செய்தது? எல்லாரும் ஆப்பிள் போன் வச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஆப்பிள் போன் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அதன் நிறுவனர் மிகப்பெரிய செல்வந்தர், உலகத்தின் பெயர்களையும் பட்டங்களையும் வாங்கி குவித்தவர். அவர் மரணமாக கூடிய தருவாயில் அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நான் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் வாட்ச், இதுவும் ஒரே மணியை தான் காட்டும். சைனாவில் தயாரிக்கப்பட்ட அந்த வாட்சும் ஒரே மணியை தான் காட்டும். அப்படியா இல்லையா? ஆப்பிள் வாட்ச் வாங்கினா அமெரிக்கா உள்ள டேட்டா காட்டும், இந்தியால காட்டாது. இல்ல, எல்லாம் ஒரே நேரம் தான். நான் போட்டிருக்கக்கூடிய ஆடை, இதுவும் என் உடல் அழகை மறைக்கும். மற்றவர்கள் எளிதாக அணியக்கூடிய அந்த ஆடை, அதுவும் உடல் அழகை மறைக்கும். இவ்வளவு சொத்துக்களை சேர்த்தேன், இவ்வளவு புகழை சேர்த்தேன், இதுதான் வாழ்க்கை என்று இரவு பகல் மாறாமல் இந்த சமூகத்திற்கு எதையாவது புதிய சிந்தனைகளை கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்து போராடினேன். ஆனால் இப்போதோ நான் நோய் படுக்கையில், நான் சம்பாதித்த நிறுவனமோ, என் தொழிலாளிகளோ, என் செல்வமோ இந்த நோய் படுக்கையில் என்னோடு இல்லை. இப்போது உணர்கிறேன், இதற்காக நான் வாழ வேண்டியதில்லை என்பதை. எல்லோரும் உணர்வார்கள். செல்வத்தை சம்பாதிப்பதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவன், தன்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே செல்வத்தை அர்ப்பணிப்பதற்காக தன்னுடைய உறவுகள் போட்டியிடுவதை பார்க்கும் போது உணர்வான், இதற்காகவா நான் சம்பாதித்தேன் என்று. புகழையும் பட்டங்களையும் பெறுவதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவன் உணர்வான், இதற்காகவா நான் வாழ்ந்தேன் என்று. இன்றைய வாலிபர்களின் குறிக்கோளை கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று. என்ன சொல்லுவார்கள்? யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் பாங்க, அப்படியா இல்லையா? அல்லது ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கணும் பாங்க, அல்லது ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் பாங்க, அட்லீஸ்ட் ஒரு டப் மாஸ் செய்யணும் பாங்க, டப் மாஷா, அது செஞ்சு அப்லோட் பண்ணி எல்லாரும் அதை பார்க்க வைக்கணும் பாங்க, அப்படியா இல்லையா? இது குறிக்கோளா? நீ நடிகராகுவதோ, உன் யூடியூப்பில் உன்னுடைய வீடியோக்கள் வருவதோ, டப் மாஷிகள் வருவதோ, நீ போடக்கூடிய அந்த ஷார்ட் பிலிம்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்லோட் செய்வதோ, நீ அதில் புகழ் பெறுவதோ, இது குறிக்கோளா? அது குறிக்கோள் அல்ல, அது லட்சியம் அல்ல. அதுதான் லட்சியம் என்றால், உன்னை விட சிறந்தவன் ஒருவன் வந்தால் உலகம் உன்னை மறந்துவிடும். உன்னை விட அதில் சிறந்தவன் ஒருவன் உருவானால் நீ யார் என்ற அறிமுகம் கூட இல்லாத அளவு மறைந்து விடுவாய். அதுதான் இந்த உலகத்தின் இயற்கை. இதை நோக்கமாக கொண்டு பயணிப்பவன் தன் வாழ்வின் முடிவில் ஒட்டுமொத்த வாழ்வையும் வீணானதாக, குறிக்கோளற்றதாக, ஏன் வாழ்ந்தேன் என்றுதான் அவன் கருதுவான். என்ன சொல்லவில்லை? நீ விளையாடாதே, படிக்காதே, நீ எதையும் செய்யாதே, எந்த குறிக்கோளோடும் வாழாதே, நீ வாழ் உன் வாழ்வு என்பது வீணானது, அப்படியே வாழ்ந்து மறைந்து விடு என்று சொல்லவில்லை. எதை வேண்டுமானாலும் செய், எதில் வேண்டுமானாலும் உன் கவனத்தை செலுத்து. நீ பார்க்க வேண்டிய பார்வை அதில் படைத்த இறைவனின் அனுமதி இருக்கிறதா, என் ரசூலின் அனுமதி இருக்கிறதா, இருந்தால் நீ செல்லக்கூடிய பாதையில் முதலிடத்தை அடையும் வரை போராடு. நீ அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவன், படைத்த இறைவனை ஏற்றுக்கொண்டவன், நீ இரண்டாவது தரமோ மூன்றாவது தரமோ பின்னால் வரிசையோ உன்னிடமில்லை. ஏன்? உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான். நீ வர வேண்டிய பாதை முதல் பாதை. உன்னை உலகம் பின்பற்ற வேண்டும். நீ யார் என்பதை ஒட்டுமொத்த உலகம் அறிந்து கொள்ளும் வரை உன் பாதையில் முன்னேறுவது உன் மீது கடமை என்பதை உணர்ந்து செயல்படு. விளையாட்டா? முதலில் வா. படிப்பா? முதலில் வா. பொழுதுபோக்கா? முதலில் வா. தீனா? முதலில் வா. அழைப்பு படியா? முதலில் வா. இரண்டாவது மூன்றாவது இடம் இது உனக்கல்ல, இது மற்றவர்களுக்கு. இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் கொள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தான், அவன் தானே படைத்தான். படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்தில் தானே வாழ்கிறோம். அவன் தான் எம்மையும் படைத்தான். அவன் படைத்து நீங்கள் இந்த உலகத்தில் செல்வீர்கள், நிம்மதியோடு வசிப்பீர்கள், எந்த கவலையும் உங்களுக்கு வராது என்றெல்லாம் அவன் இம்மை படைக்கவில்லை. அவன் படைத்து வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்ட அத்துணை வேதங்களிலும் இறுதியாக அனுப்பப்பட்ட குர்ஆனிலும் அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை படைத்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? வலனபுலுவன்னக்கும், உன்னை படைத்தேன், உன்னை சோதிப்பேன், எல்லா வழிகளிலும் சோதிப்பேன், பசியை கொண்டு சோதிப்பேன், வறுமையை கொண்டு சோதிப்பேன், செல்வத்தை எடுத்து சோதிப்பேன், உயிர்களை பறித்து சோதிப்பேன். நீ பொறுமையாளனாக இருந்து அதில் வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. யார் பொறுமையோடு சகித்து வாழ்கிறார்களோ, அதில் வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்களோ, அந்த முயற்சிக்கு கூலியை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு படை தளபதி தன் படைக்கு எப்படி வழிகாட்டுவானோ அதுபோல் தான் மனித இனத்தை படைத்த அந்த அல்லாஹ் இந்த மனிதர்களை படைத்து வழிகாட்டுகிறான். சோதனை வரும்போது துவளாதே, கவலைகள் வரும்போது நெருங்கி விடாதே, உறவுகளை செல்வத்தை உன்னிடத்திலிருந்து நான் எடுக்கும் போது சோர்வடைந்து விடாதே. நீ முன்னேறு, உன் வாழ்வின் இலக்கை நீ அடையும் வரை உன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு. இந்த உலகம் அல்ல உன் வாழ்வின் இலக்கு. நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இது அல்ல. வாழ்ந்து பிறந்து சாப்பிட்டு கல்லூரிகளை படித்து வேலை செய்து திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று சுகமோடு வாழ்ந்து கடைசியில் மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்கா இவ்வளவு பெரிய உலகம்? சூரியன் உதிப்பது யாருக்காக? சந்திரன் வருவது யாருக்காக? நட்சத்திரங்கள் உதிப்பது யாருக்காக? மனிதனே, உனக்காக. சூரியன் காலையில் இறைவனுடைய கட்டளையால் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக, சந்திரன் இரவிலே வருவது நீ வாழ வேண்டும் என்பதற்காக, நட்சத்திரங்கள் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. ஏன்? இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்ட நோக்கம் உனக்காக, நீ படைக்கப்பட்டது அவனுக்காக. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்கிறது அதை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்வை பார்த்து ஏமாறுபவர்களை பார்த்து, யஅலமூன ظாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா, அவர்கள் அறிந்ததெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான அலங்காரங்களைத்தான். ஆனால் அவர்களோ இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் மறைமுகமாக அதை மறந்து அதை விட்டு பொடுபோக்காகி வாழ்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே, அவலம் யதஃபக்கரு ஃபி அன்ஃபுஸிஹிம், உன் நஃப்ஸையே நீ சிந்தித்து பார்க்க மாட்டாயா? மா ஹலக்கல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்த் வமா பைனஹுமா அல்லாஹ் வானங்களையும் பூமிகளையும் ஒரு உண்மைக்காக இல்லாமல், ஒரு சத்தியத்திற்காக இல்லாமல் அல்லாஹ் படைக்கவில்லை. அதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகமல் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் மேலும் கேட்கிறான், மனிதா, உன்னை அல்லாஹ் வீணாக படைத்து விட்டானா? ஒரு குறிக்கோள் இல்லையா? ஒரு லட்சியம் இல்லையா? நீ மீண்டும் என் இடத்திலே கொண்டு வரப்பட மாட்டாயா என்று குர்ஆன் கேட்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய மார்க்கத்துடைய வழிகாட்டல் இதுதான். நாம் வாழ்வது படைத்த இறைவனுக்காக, நாம் மரணிக்க போவது படைத்த இறைவனுக்காக, அடுத்த உலகத்திலே மீண்டும் இறைவனை எம்மை உயிர் கொடுத்து எழுப்புவது அவனை சந்திப்பதற்காக, அவனை சந்திப்பது அவனுடைய திருப்தியை அடைவதற்காக. இதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான குறிக்கோளாக லட்சியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நான் இந்த உலகத்திலிருந்து மரணிக்கும் போது, இந்த உலகத்திலிருந்து பிரியும் போது என்னால் ஒரு சமூகம் வாழ்ந்தது என்ற வாழ்வோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்த பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம் மரணப்படுக்கை, எழுந்து நடக்க முடியவில்லை. அதுவரை அவர்களுடைய வாழ்வில் அவர்களுக்கு முன்னால் யாரும் பள்ளியில் இமாமாக நின்றதில்லை. ரசூலுல்லாஹ் தனக்கு முடியாத காரணத்தால் அபூபக்கரை தொழுகை நடத்துமாறு ஏவினார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். மூன்று நான்கு நாட்கள் கடைசி நாள் திங்கட்கிழமை காலை ஃபஜ்ர் தொழுகை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் கடைசி நாளுடைய அந்த தொழுகையை பார்ப்பதற்காக தங்களுடைய அறையின் திரையை கொஞ்சம் அகற்றுகிறார்கள். அகற்றி பார்க்கிறார்கள். சஹாபாக்கள், அவர்களின் தோழர்கள் அபூபக்கருடைய தலைமைக்கு முன்னால் தொழுகையில் இருக்கிறார்கள். அப்போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண படுக்கையில் ஒரு புன்சிரிப்பை சிரிக்கிறார்கள். ஹதீஸ் கலையில் விரிவுரை செய்யக்கூடிய அறிஞர்கள் அந்த சிரிப்புக்கு விரிவுரை எழுதுகிறார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள்? மரணப்படுக்கை மரணமாக கூடிய நாள், ஒட்டுமொத்த சமூகத்தையும் விட்டு பிரியக்கூடிய அந்த நாள், ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கையில் சிரித்தார்கள்? அந்த சிரிப்பின் அர்த்தம் என்ன தெரியுமா? என் தூதரின் மகிழ்ச்சியின் அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? தன் வாழ்வின் பொழுது தான் இல்லாமலும் தன் கட்டளைக்காக இன்னொருவரை தலைமை தாங்கி ரப்புக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கிவிட்டேன் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் இது. என் ரசூல் எமக்கு பாடம் இல்லையா? என் மரணமாகும் போது நான் எதை கொண்டு மகிழ்ச்சி அடைவேன்? நான் சம்பாதித்த செல்வத்தை கொண்டா அது எனக்கு என்ன பலனை தரும்? நான் வாங்கிய பட்டத்தை கொண்டா, டாக்டர், இன்ஜினியர், MBA என்ற பட்டங்களை கொண்டா அது மரணத்தின் போது எனக்கு எதை தரும்? மையத் என்ற பெயரை தவிர. என் குழந்தைகள், உறவுகளா?
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
5: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
6: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07575757560.
7: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: குறிக்கோளா? வாழ்வின் குறிக்கோளை முதலில் முடிவு செய்யுங்கள், அதுதான் உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை முடிவு செய்யும். இரண்டாவது, ஒரு மனிதன் வெற்றியுடைய வாழ்வை வாழ்வதற்கு, ஒரு வாலிபன் தன்னை தயார்படுத்துவதற்கு, இந்த உலகில் எதையும் அவன் சாதிப்பதற்கு, எல்லா துறையிலும் அவன் முன்னேறுவதற்கு, தன்னையும் தன் சமூகத்தையும் வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்வதற்கு, இரண்டாவது அவன் உள்ளத்திலே சுமக்க வேண்டிய மிக முக்கியமான குறிக்கோள், தன்னை படைத்த இறைவனோடு தொடர்பு கொள்ளுதல். யார் என்னை படைத்தானோ, யார் என் உயிருக்கு சொந்தக்காரனோ, யார் என் பேச்சுக்கு சொந்தக்காரனோ, யார் எனக்கு உணவை கொடுக்கிறானோ, யார் என் தாகத்திற்கு தண்ணீரை தருகிறானோ, என் குடும்பத்தை யார் உருவாக்கினானோ, நான் படிப்பதற்கு செல்வத்தை யார் உருவாக்கினானோ, இப்படிப்பட்ட சூழலில் என்னை யார் வாழ வைக்கிறானோ, அவன் யார், அவனோடு என் தொடர்பு என்ன? அவனை பிரிந்து வாழ்கிறேனா, அவனை சேர்த்து வாழ்கிறேனா? அவனுக்கு நான் யார் என்று தெரியுமா? அவன் என்னை நினைவு கூறுவானா? என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவானா? என்னை பார்த்து ஆனந்தம் அடைவானா? ஆம், படைத்த இறைவன் படைப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைவான், படைத்த இறைவன் படைப்பை பார்த்து ஆனந்தம் அடைவான். இப்போது அந்த படைப்பு தனக்கு கட்டுப்படும் போது, அந்த படைப்பு தனக்கு அடிபணிந்த படைப்பாக மாறும்போது, இங்கே என் வாழ்க்கையில் இறைவனுடைய கடமைகள், அவனை தொடர்புபடுத்துவதற்கு இருக்கக்கூடிய காரணிகள் எம்முடைய வாழ்வில் எங்கே? குறிப்பாக ஐன சொலா. முஸ்லிம்களே, என் வாலிபர்களே, உங்களுடைய செவிகளை கொஞ்சம் கொடுங்கள். தொழுகை என்ற கடமை உங்களுக்கு கடமை. கடமையா இல்லையா? கடமையா இல்லையா? கடமையா இல்லையா? தொழுகை விரும்பினால் தொழலாம், விரும்பவில்லை என்றால் தொழ வேண்டாம் என்று சொல்பவர்கள் உண்டா? உண்டா? தொழுகை கடமை. அதுவும் எப்படிப்பட்ட கடமை? தொழுதால் முஸ்லிம், தொழவில்லை என்றால் முஸ்லிம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, எமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை. ஃபமன் தரக ஸலா ஃபக்கத் கஃபர், அவன் காஃபிராகிறான், தொழுகையை விடுபவன். அறிஞர்களிடத்தில் இரண்டு கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஒரு அறிஞர்களுடைய கூட்டம் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர் என்று சொல்கிறது. இன்னொரு அறிஞர்களுடைய கூட்டம் தொழுகையை விடுவதை பாவம் என்று சொல்கிறது. பெரும்பாவத்தில் அவன் இட்டு செல்லும், அது அவனை குஃப்ரை நோக்கி அழைத்து செல்லும் என்று சொல்கிறது. இந்த கருத்து வேறுபாட்டுக்கெல்லாம் நான் போகவில்லை. ஆனால் எமக்கு முன்னால் வாழ்ந்த என் நபி தோழர்கள், நபியின் தோழர்கள், அவர்கள் தொழுகையை விடுபவருக்கு கொடுத்த மார்க்க தீர்ப்பு என்ன தெரியுமா? யாருடைய தலைமையில்? உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் உடைய தலைமையில், அபு ஹுரைராவுடைய தலைமையில், இப்னு அப்பாஸுடைய தலைமையில் ஏன் இந்த உம்மத்தில் ரசூலுக்கு பிறகு கண்ணியமான அபூபக்கருடைய தலைமையில் எல்லா நபித்தோழர்களும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர், தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிராகிறான். இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா சஹாபாக்களுடைய மாணவர், அவர் சொல்கிறார், நான் சஹாபாக்களில் இந்த கருத்துக்கு மாற்றமான ஒருவரை நான் பார்த்ததில்லை. தொழுகையை விடுவது குஃபர் அல்லது பெரும் பாவம். இன்னொரு அறிஞர்களுடைய கருத்தின்படி அது குஃபருக்கு தான் இட்டுச் செல்லும். ஃபஜ்ரை தொழாதவர்கள் எம்மில் உண்டு. இதே கல்லூரியில் 2 ஆண்டுகள் நான் படித்திருக்கிறேன். இமாம் முஅத்தினும் 4 பேரும் நின்று தொழுத காட்சியெல்லாம் பார்த்திருக்கிறேன். 1000-1500 முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த ஹாஸ்டலுடைய வளாகத்தில் ஜும்மாவுடைய தொழுகைக்கு இந்த பள்ளிகள இடம் இருக்காது. அது மற்ற தொழுகையில் 2 சஃபை தாண்டாது. இந்த வயதிலேயே தொழுகையை பொடுபோக்காக கருதுபவர் ஒருபோதும் தன்னுடைய வாழ்வில் தொழுகையை உறுதியோடு கடைபிடிக்க மாட்டார். மீதி எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்விலும் தொழுகையை பாதுகாப்பவன் நாளை வறுமையில் வெளிச்சத்தோடு வருவான், அல்லாஹ்வின் உதவியோடு வருவான். தொழுகையை பாதுகாக்காதவன் வெற்றியோடு வரமாட்டான். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ நாளை வறுமையில் இவர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். மா ஃபிரௌன் வ காரூன் வ உபை இப்னு கலப், இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா? இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின்களா? தொழுகையை பாதுகாக்காதவன் ஃபிரௌனோடு காரூனோடு உபை இப்னு கலப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு ஒன்று சேர்க்கப்படுவான். فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. قران சொல்கிறது, பின்னால் வரக்கூடிய மக்கள் ரசூலுக்கு சஹாபாக்களுக்கு அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்களுடைய சமூகம் اضاعوا الصلاه, தொழுகையை பாலாக்கும், வீணடிக்கும். தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுவதை பற்றி இங்கே சொல்லவில்லை. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதாஉஸ் ஸலா என்றால் அஹரூஹா நஉகாதிஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தாமதப்படுத்துவார். என்ன அர்த்தம்? சூரியன் உதயமானதற்கு முன்னால் தொழக்கூடிய தொழுகை என்ன? எல்லாரும் சொல்லணும், என்ன தொழுகை? என்ன தொழுகை? துஹரா. என்ன தொழுகை? ஃபஜ்ர். நாம் எப்போது தொழுகிறோம்? எப்போது தொழுகிறோம்? சூரியன் பெரும்பாலான மக்கள் இல்ல மாஷா அல்லாஹ், சூரியன் உதயமானதற்கு பிறகு பலர் எழுந்த அவசரத்தில் 9 மணி ஆன காலேஜில் அட்டெண்டன்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு ஓடுவோம். ஆனால் அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டால் உறங்குவோம். யா அல்லாஹ், எப்படி மாறிவிட்டோம் பாருங்கள். உலக வாழ்க்கையின் வெளிப்படை எமக்கு முக்கியமாக தெரிகிறது. மறுமையில் எம்மை வெற்றியடைய செய்யக்கூடிய தொழுகை பொடுபோக்காக தெரிகிறது. தொழுகையை விடுவதெல்லாம் 5-10 ரூபாயை தொலைத்தது போல் எமக்காகிவிட்டது. சினிமா தியேட்டர்களில் படம் பார்த்துக் கொண்டிருப்போம், தொழுகையின் நேரம் வரும், தொழுகையை தியாகம் செய்வோம். அதற்காக ஸ்டேடியத்தில் உட்கார்ந்து கிரிக்கெட்டை ஃபுட்பாலை பார்த்துக் கொண்டிருப்போம், தொழுகையின் நேரம் வரும், தொழுகையை தியாகம் செய்வோம். அதற்காக அல்லாஹு அக்பர் என்றால் அல்லாஹுவை விட உங்களுக்கு இந்த சினிமாக்களும் இந்த சீரியல்களும் அல்லது இந்த நாடக இந்த விளையாட்டுகளும் அல்லது உங்களுடைய கல்லூரியும் முக்கியமா? முக்கியமா? தொழுகையை பாலாக்குவார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழமாட்டார்கள். இவர்களுக்கு என்ன கூலி? ஹையா என்ற நரக ஓடையை இவன் சந்திப்பான். தொழுகையை நேரம் தவறி தொழுபவர்களே நாளை மறுமையில் நரக வேதனையில் உச்சியில் இருப்பார்கள் என்றால் தொழுகையை தவறவிடுபவர்கள். தொழுகை ஏதோ கடமை அல்ல, தொழுகை இறைவனுக்கு தேவை அல்ல. நீ செய்யக்கூடிய சுஜூதோ ருக்குவோ கியாமோ ரப்புக்கு தேவை கிடையாது. அதை வைத்திருவன் என்ன செய்ய போகிறான்? அவனை புகழக்கூடிய கோடான கோடி மலக்குகள் அவனை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ நிற்கக்கூடிய இரண்டு சஃப் அவனை என்ன செய்துவிட போகிறது? அது உனக்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு, உன் குறிக்கோளை அடைவதற்கு, உன் லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய மருந்து ஆயுதம் அஸ்ஸலா. ஃபஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். உன் வாழ்வில் பிரச்சனையா? இஸ்தஈன் பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு உதவி தேடு, அல்லாஹ் வெற்றி கொடுப்பார். கவலையா? இரண்டு ரக்அத் தொழுகு, இஸ்தஈன் பிஸ்ஸலா, அல்லாஹ் வெற்றி அடிப்பான். கடனா? இஸ்தஈன் பிஸ்ஸலா. குடும்ப பிரச்சனையா? இஸ்தஈன் பிஸ்ஸலா. பரீட்சையில பாஸ் ஆகணுமா? இஸ்தஈன் பிஸ்ஸலா. அவன் நாடாமல் எதுவும் நடக்காது. மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யணுமா? இஸ்தஈன் பிஸ்ஸலா. இறை தொடர்பை ஏற்படுத்து, மிகப்பெரிய பலத்தை கொண்டு வா. அதுதான் உன்னை இயக்கக்கூடிய சக்தியாக மாறும். நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் வெற்றியாக மாறும். வாழ்வின் குறிக்கோளை அடைந்து கொள். இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்து. தொழுகையை தொழுபவன் மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் பேணுவான். தொழுகையை பாலாக்குபவன் எல்லாவற்றையும் பாலாக்குவான். மூன்றாவது, உன்னை சுற்றி இருப்பவர்களை நல்லவர்களாக ஆக்கிக்கொள்.
8: ஒரு மனிதன் மது குடிக்கிறான், ஒரு மனிதன் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறான், ஒரு மனிதன் தவறான செயல்களை தன் வாழ்வில் தொடர்ந்து செய்கிறான், இதற்கு முக்கியமான காரணமாக அமைவது அவனோடு இருக்கக்கூடிய நண்பன். கல்லூரி வாழ்க்கையில் அதுவும் குறிப்பாக இதை நீ தேடவில்லை என்றால் உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கேள்வியாக மாறிவிடும். இதை தேடிவிட்டால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வெற்றியாக மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலி, ஒரு நண்பன் எப்படியோ அப்படித்தான் இன்னொருவன் இருப்பான். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீ யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறாய் என்று பார், அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றி, நீ செல்லக்கூடிய பாதையின் வெற்றி, இந்த ஒட்டுமொத்த வாழ்வும் பலனுள்ளதாக மாறுவதற்கு அதுதான் குறிக்கோள். இன்று முஸ்லிம் வாலிபர்கள் சிறைச்சாலையில், இன்று முஸ்லிம் வாலிபர்கள் மதுவில், இன்று முஸ்லிம் வாலிபர்கள் போதை பழக்கத்தில். முஸ்லிம் கஞ்சாடிக்கிறார், வாலிபன் காலேஜில் படிக்கிறார். ஒரு முஸ்லிம் வாலிபன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த வார்த்தையை சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், விபச்சாரம் செய்கிறான். ஒரு முஸ்லிம் வாலிபன் லிவிங் டுகெதர் வாழ்றான் இன்னைக்கு, உண்மையா இல்லையா? இருக்கக்கூடிய பலர்கிட்ட கேட்டா தெரியும், உங்க கூட படிக்கிறவங்க யாருப்பா இப்படி வாழ்றாங்கன்னு கேட்டான். காலம் அப்படி, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஹலாலான முறையில் திருமண ஒப்பந்தத்தோடு இணைவதெல்லாம் இன்று காலம் கடந்து விட்டது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த நிலையிலும் எப்படி வேண்டுமானாலும் எப்படி எப்படிப்பட்ட சூழலிலும் பழகலாம், பேசலாம், தொடர்பு கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் எந்த சுதந்திரத்திலும் செய்து கொள்ளலாம். இந்த நிலைமை இந்த உலகத்திலே எம்மை சுற்றி இருக்கிறது. இவ்வளவு பெரிய பாவங்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது தெரியுமா? மது குடிப்பது சாதாரண பாவமா? போதைக்கு அடிமையாவது சாதாரண பாவமா? இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். வெற்றி வேண்டும் என்றால் மதுவை விட்டு ஒதுங்கிக்கொள், ஷைத்தானுடைய செயல் அது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஒருவன் மதுவை அருந்துகிறான், போதையாகிறான், அதற்கு பிறகு உணர்கிறான், தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். இரண்டாவது முறை மறுபடியும் மது குடிக்கிறான், போதைக்கு அடிமையாகிறான், மறுபடியும் திருந்துகிறான், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். மூன்றாவது முறை மது குடிக்கிறான், போதைக்கு அடிமையாகிறான், தௌபா செய்கிறான், பாவ மன்னிப்பை கேட்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். நான்காவது முறை மீண்டும் மது குடிக்கிறான். மது என்றால் சாராய கடலை போய் சாராய வாங்கி குடிக்கிறது மட்டுமா மது? மகாமரல் அக்குல் ஃபஹுவ ஹம்ர்,
3: எதுவெல்லாம் மூளையை மயக்கடிக்கிறதோ எல்லாம் மது. சிகரெட் ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? எல்லாரும் சொல்லணும். ஸ்மோக்கிங் கில்ஸ். பாக்கெட்ல இருக்கா இல்லையா? உன்னை கொன்றுவிடும் இது. உன்னை கொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஹலாலாக்குமா? இது தூய்மையின் மார்க்கம். இங்கே தூய்மைக்கு மட்டும்தான் அனுமதி. தூய்மை இல்லாத எல்லாம் ஹராம். கஞ்சா முஸ்லிமானவன் விற்பனை செய்கிறான், வாங்கி குடிக்கிறான், வாங்கி கொடுக்கிறான். யா அல்லாஹ், நான்காவது முறை மீண்டும் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அவன் அந்த மதுவை குடித்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான ஹக்கன் அலல்லாஹி அன் யஸ்கியஹு மின் ரதகத்தில் ஹபால். நான்காவது முறை அவன் மீண்டும் அதை செய்தால் மூன்று அவகாசத்திற்கு பிறகும், ஒவ்வொரு முறையும் 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்காக தொழாம இருக்கணும் அவசியம் இல்லை. அவன் தொழுதாலும் அதற்கு பலன் இல்லை. நான்காவது முறை மது குடித்தால் இறைவன் அவன் மீது கடமையாக்குவான். நாளை மறுமையில் ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாதிகளின் சீலையும் சலத்தையும் அவனுக்கு குடிக்க கொடுப்பதே. வேண்டுமா ரதகத்துல் ஹபால்? முஸ்லிம் வாலிபர்களே, இல்ல மாஷால்லா, எல்லாரையும் பார்த்து கேட்கல, கேளுங்க, அவங்கள்ட்ட போய் ரதகத்துல் ஹபால் வேணுமா? அதுவும் அல்லாஹ் கொடுக்கணுமா உங்களுக்கு? யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய மோசமான செயல்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. போர்னோகிராபி இல்லையா நம்மள்ட்ட? மாஸ்டர்பேஷன் இல்லையா நம்மள்ட்ட? ஹோமோசெக்ஸ். இத்துணை செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்படுகிறோம். தவறான படத்தை பார்த்து ரசிப்பதை, தனிமையிலோ நண்பர்களோடு சேர்ந்தோ அதை பார்ப்பதை நாம் ஒரு தவறாகவே கருதவில்லை. அது இயற்கையான ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. சுப்ஹானல்லாஹ், மாஸ்டர்பேஷன், இதையெல்லாம் வெளிப்படையாக பேசி ஆக வேண்டிய காலம். இந்த பழக்கம் இல்லாதவர்கள் சமூகத்தில் குறைவு இல்ல மஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த நிலைமை மாறிவிட்டது. ஒன்று கேட்கிறேன், இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் இதை உள்ளத்திலே கொஞ்சம் சுமந்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, அறையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது உட்கார்ந்து கொண்டு ஒருவர் தன்னுடைய லேப்டாப்பை ஓபன் செய்து தவறான படங்கள் இருக்கக்கூடிய சைட்டில் நுழைந்து தவறான படங்களை பார்க்கிறான். யாரும் இல்லை அவனை சுற்றி. வெளியே, அந்த அறைக்கு வெளியே அவனுடைய நண்பனோ அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய வார்டனோ நடக்கக்கூடிய சப்தம் கேட்கிறது. என்ன செய்வான் அவன்? என்ன செய்வான்? என்ன செய்வான்? பார்ப்பானாதற்கு பிறகு, பார்ப்பானாதற்கு பிறகு பார்ப்பானா? மூடி விடுவான், நிறுத்தி விடுவான். எதையாவது கையில் வைத்து இதை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பான். நான் கேட்கவா ஒரு வார்த்தையை? உன் நண்பனின் காலடி சப்தத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வை, உன் ஹாஸ்டல் வார்டனுக்கு அவருடைய காலடி சப்தத்திற்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை எந்த பார்வையும் மறையாத, எந்த செவிகளுடைய சப்தமும் எல்லாம் செவி ஏற்கக்கூடிய, எல்லாம் அவனுக்கு வெளிச்சமோ, எதுவும் அவனுக்கு மறைய முடியாதோ, எல்லா மறைவான ஞானங்களும் யாருக்கு இருக்கிறதோ, ஒரு இலை இந்த பூமியில் விழுந்தால் கூட யார் பார்ப்பானோ, நீங்கள் 3 பேர் இருந்தால் 4வராக யார் இருப்பானோ, நீங்கள் 4 பேர் இருந்தால் 5வராக யார் இருப்பானோ, நீங்கள் குறைவாக கூடுதலாக எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் யார் எம்மோடு இருப்பானோ, அந்த இறைவனுக்கு ஏன் கொடுக்கவில்லை? உன் பெற்றோருக்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை, உன் நண்பன் பார்த்து உன்னை இழிவானவனாக கருதி விடுவான் என்பதற்காக நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் உன்னை சதா நேரமும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய, உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன் உரிமையாளனுக்கு நீ கொடுக்கவில்லை? இதை கொடுக்கவில்லை என்றால் ஒருபோதும் அவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மதி يَأْتُونَ يَوْمَ الْقِيَامَةِ بِحَسَنَاتٍ أَمْثَالِ جِبَالِ تِهَامَةَ بِيضًا. நாளை மறுமையில் என் சமூகத்தில் ஒரு கூட்டம் வரும், திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வரும். ஆனால் அல்லாஹ் அந்த நன்மைகளை எல்லாம் தூசிகளாக மாற்றி விடுவான். யார்? நபித்தோழர்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ் அவர்கள் யார், விபச்சாரம் செய்வார்களா? இல்லை. இணை வைத்தார்களா? இல்லை. தொழமாட்டார்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அது போன்று அவனும் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வான். ஆனால் அவனுடைய நன்மைகள், அவன் தொழுகை, அவன் நோன்பு, அவன் நல்லறக்கள் எல்லாம் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும். ஏன்? தனிமை என்று வந்தால், யாரும் அவனை கண்காணிக்கவில்லை என்ற நிலை வந்தால், அவனை யாரும் பார்க்கவில்லை என்ற நிலை வந்தால், இறைவனுடைய சட்டங்களை முறித்து விடுகிறான், அதை மீறி விடுகிறான். அல்லாஹ் ஹராமாக்கியதை அந்த நேரத்தில் ஹலாலாக்கிக் கொள்கிறான். இந்த செயலை செய்பவனுடைய நன்மைகள் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும். நாம் செய்யக்கூடிய பாவங்களின் விபரீதம் மிகப்பெரிது. மரண நேரத்தில் நமக்கு தெரியும், கபரில் வைக்கப்பட்ட மண் ரப்புக்க என்று கேட்கும் போது நமக்கு தெரியும், ரப்பியா ரப்பி அல்லாஹ் என்று சொல்லிவிட முடியுமா? அவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கும் போதும் நான் தவறான படங்களை பார்த்துக் கொண்டிருந்தான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, இந்த பாவத்தில் எல்லாம் விடுபட்டு இம்வாழ்வை சீராக்க வேண்டும் என்றால் நல்ல நட்பை தேடிக்கொள்ளுங்கள். உங்களை சுத்தி என்னைக்குமே நல்லவங்களை வச்சுக்கோங்க. தொழுகையாளியை வைத்துக்கொள், தொழுகை உனக்கு இயற்கையாக வரும். நோன்பாளியை வைத்துக்கொள், நோன்பு உனக்கு இயற்கையாக வரும். பாவங்களை பாவங்களாக கருதக்கூடியவரை வைத்துக்கொள், பாவத்தை பாவமாகவாவது கருதுவாய். இல்ல, என் நண்பர்கள் எல்லாம் சிகரெட் அடிப்பாங்க, நான் சிகரெட் அடிக்க மாட்டேன், நான் ரொம்ப ஸ்மோக்கிங்ல இருந்து விடுபட்டவன் தான், அவங்க தான் தண்ணி அடிப்பாங்க, நான் தண்ணி அடிக்க மாட்டேன், அவங்க தான் பெண்களோட போவாங்க, நான் போக மாட்டேன். இப்படி ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இருந்தால் இரண்டு இருக்கும். ஒன்று, அதை அனுமதிப்பாய் அதை செய்வதற்கு. இரண்டாவது, உள்ளத்தில் இயற்கையாக மாறும், இதுவெல்லாம் பாவமே இல்லை என்று மாறுவாரா? தொழுகையை விடுபவர்கள் உங்களுடைய அறையில் இருந்தால் தொழுகையை விடுவதை பாவமாக கருதவே மாட்டாய். ஆயிரம் பயான் கேட்ப, ஆயிரம் அறிவுரைகளை கேட்ப, ஆயிரம் தாழ்வாவை கேட்ப, ஏறாது மண்டையில. ஏன்? நீ அதை பார்க்கிறத பாவமா பார்க்கல? ஒரு தொழுகையை விட்டால் உயிர் போகக்கூடிய அளவுக்கு துடிக்கக்கூடியவரிடத்தில் நட்பு வைத்தால் நீயும் துடிப்பாய், இயற்கையாக உள்ளம் துடிக்கும். ரசூலுல்லாஹ் அதனால் தான் சொன்னார்கள், ஃபல்யன்துர் அஹதுக்கும் மையுஹாலி. இரண்டாவது, ஹயா, வெட்க உணர்வை கொண்டு வா. இறைவன் உன்னை பார்க்கிறான், நீ தொழுகையை விடுவதை அவன் பார்க்கிறான், நீ மது குடிப்பதை அவன் பார்க்கிறான், நீ தவறான பழக்கத்தை செய்வதை அவன் பார்க்கிறான். உன் பெற்றோர் பார்க்காமல் இருக்கலாம், உன் நண்பன் பார்க்காமல் இருக்கலாம், அவர்களுடைய பார்வையில் இருந்து நீ மறைக்கலாம், போன்ல ஆயிரம் செக்யூரிட்டி கூட போட்டு நீ மறைச்சிருக்கலாம். உன் பேஸ்புக்ல என்ன இருக்கோ, உன் வாட்ஸ்அப்ல என்ன இருக்கோ, அதை எல்லாத்தையும் பயங்கரமான

0: அந்த திரையை இறைவன் அகற்றினால் என் பாவங்கள் வெளியே தெரிந்து விட்டால் உலகத்தில் ஒருவன் கூட உன்னை மதிக்க மாட்டான், உன் மனைவியை உன்னை விரட்டி விடுவாள். அவ்வளவு பாவங்களை நாம் சுமக்கிறோம். நான் யார் என்று எனக்கு தெரியும், நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். அபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிபர்களை பற்றி பேசும்போது அவரை எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நபியின் மகன், நபியின் மகன், நபியின் மகன். எவ்வளவு சோதனைகளை கடந்து வருகிறார். ஒரு அரசபையில் ஒரு அமைச்சரின் வீட்டில் வேலையாளாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு. அந்த பெண், அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் அழைக்கிறாள், ஹை தலக், என்னோடு வந்து சேர்ந்துகொள், கனவுகள் அடைக்கப்பட்டு விட்டது, சேர்ந்துகொள். ஒரு பெண் கனவை அடைத்து என்னோடு சேர்ந்துகொள் என்று அழைக்கிறாள். ஒரு வாலிபர் பெருமையா, ஒரு நீண்ட வாழ்க்கையை நபியோடு வாழவில்லை, கொஞ்ச காலம் தன் தந்தையிடத்தில் படித்த பாடம் அவ்வளவுதான் அவருக்கு. அதற்கு பிறகு மிசிறில் அந்த அரசவையில் தான் அவருடைய வாழ்க்கை. சிறு வயதில் அவருடைய கற்ற பாடம் அந்த நேரத்தில் நினைவு வருகிறது. அந்த பெண் அழைக்கும் பொழுது சொன்னார்கள், அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து என்னை பாதுகாக்கட்டும், இது தவறு, இது குற்றம், யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அவன் பார்க்கிறான். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, ரப்பி என்னுடைய எஜமானன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாக்கட்டும். அந்த பெண் அழைக்கும் போது அவருடைய உள்ளத்தில் வந்தது இந்த வெட்க உணர்வு, அல்லாஹ் பார்க்கிறான், அவனுக்கு முன்னால் எப்படி நான் பாவம் செய்வது? நீ செய்யக்கூடிய பாவம் சிறிதாக இருக்கலாம், அதை நீ யாருக்கு முன்னால் செய்கிறாயோ அவன் மகத்தானவன், செய்யக்கூடாது. மஆதல்லாஹ் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய. காலம் கஷ்டம், சிரமம், எம்மை சுற்றி நாம் பார்ப்பதெல்லாம் கவர்ச்சிகள், ஆசைகள், உள்ளம் தேடும். ஸுய்யின லின்நாஸி ஹுப்பு ஷஹவாத், மனிதனுக்கு ஆசைகள் எல்லாம் விருப்பமாகிறது, அலங்கரித்து காட்டப்படுகிறது. ஹுப்பு ஷஹவாத், அதில் முதலாவது அல்லாஹ் எண்ணுவதே மினன் நிசா, பெண்ணைத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு பிறகு என் சமூகத்தின் ஆண்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டு செல்லவில்லை, பெண்களை தவிர. இயற்கை, அதுவும் இந்த வயதில் எம்முடைய சூழல் அதை தேடும். ஒரு பெண்ணோடு பழகுவதற்கு எம்முடைய வில்லம் விருப்பம் கொள்ளும், அவளோடு பேசுவதற்கு, பேஸ்புக் தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு, வாட்ஸ்அப் தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு உள்ளம் தேடும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும். ஒரு வாலிபனுக்கு தேவையான மிக முக்கியமான கூட குணம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரஜுலும் தலபத்துஹு இம்ராஅத்தும் தாத்து மன்சபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நாளை மறுமையில் அல்லாஹ் அர்ஷின் நிழலை ஒருவனுக்கு கொடுப்பான், அவன் யார் குடும்பம் உள்ள அழகுள்ள ஒரு பெண் தன்னை அழைக்கும் போது அவன் சொல்லுவான், இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்தவன் நான். எந்த திரையும் மூடி இருக்கலாம், இந்த கதவும் அடைத்திருக்கலாம், அல்லாவின் கதவை யார் அடைப்பது, அல்லாவின் பார்வை யார் தடுப்பது? இரண்டாவது, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய.
1: நேரம் சரியாக காலை 9 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: இந்த பெண் தாய் இல்லையா? இன்னொருவரின் சகோதரி இல்லையா? இன்னொருவரின் உணர்வில் உறவு இல்லையா? உன் தாய்க்கு எப்படி துரோகம் செய்ய மாட்டாயோ, உன் சகோதரிக்கு எப்படி துரோகம் செய்ய விரும்ப மாட்டாயோ, உன் மாமிக்கு உன் குடும்ப உறவுக்கு எப்படி துரோகம் செய்ய விரும்ப மாட்டாயோ, அது போன்று இன்னொரு பெண்ணுக்கு எப்படி நீ துரோகம் செய்யலாம்? இன்னகு ரப்பி.

0: أحسن مثواي إنه لا يفلح الظالمون. يوسف عليه السلام அவருடைய குணம் அதை சொன்னது, இந்த பெண்ணோடு நான் சேர்வது ஒன்று, சேராமல் இருப்பது ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சம், இன்னொன்று கண்ணியம், இவள் இன்னொருவரின் மனைவி. சுப்ஹானல்லாஹ். அப்படி பாருங்கள் பெண்களை, பெண்கள் கவர்ச்சி பொருள் அல்ல. இன்று எப்படி நம்முடைய உள்ளம், எந்த பெண்ணுடைய கிளாஸ் ரூம் அழகா இருப்பாளோ அவள்கிட்ட தான் பேசுவோம் போய், இயற்கை அது, அவங்கள்ட்ட தான் போய் ஹோம்ஒர்க் கேட்போம், அது இயற்கை. ஆனால் நீ உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம், அவள் கவர்ச்சி பொருள் அல்ல, அவள் ஒரு உயிர், அவளுக்கு உணர்வு இருக்கிறது. உலகம் பெண்களை கவர்ச்சி பொருளாக ஆக்கலாம், ஒரு முஸ்லிமுடைய பார்வை ஒரு பெண்ணை கண்ணியத்தோடு பார்க்கும், ஒரு பெண்ணை மதிப்போடு பார்க்கும். எனக்கு அனுமதி இல்லாத பெண்ணை தவிர வேறு எந்த பெண்ணின் மீதும் என் பார்வை திரும்பாது என்று என் இறை கட்டளையை ஏற்று செயல்படும் குல்லில் முஃமினீன முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், பார்வைகளை தாழ்த்தட்டும், கண்ணியத்தோடு ஒரு பெண்ணை பார். கவர்ச்சி பொருளாக, உன் இச்சையை தீர்க்கக்கூடிய பொருளாக ஒரு பெண்ணை பார்க்காதே. நபியின் வழிமுறை அல்ல. முதல் பார்வை உன்னுடையது, இரண்டாவது பார்வை ஷைத்தானுடையது. ஷைத்தான் உன்னை தூண்டுவான், அடுத்து அந்த பெண்ணை எங்க பார்க்க வேண்டுமோ அது அந்த பார்வையின் பக்கம். அதற்காக என் சகோதரி, என் தோழி, கண்ணியத்தோடு நாங்கள் பழகுகிறோம், நேசத்தோடு நாங்கள் பழகுகிறோம், இதற்கும் அனுமதி உண்டு என்றெல்லாம் ஆதாரம் தேடி போயிடாதீங்க. மார்க்க வரம்பு இருக்கிறது, விதிமுறை இருக்கிறது. அதை பேணி ஒரு பெண்ணோடு எந்த நேரத்திலே பேசலாம், எப்படி பேசலாம், எதற்காக பேசலாம், அதை தெரிந்து ஒரு பெண் ஏதாவது கேட்டால் பதில் சொல்லலாம். ஒரு பெண்ணை பார்த்தால் தலை குனிந்து ஹராம் ஹராம் என்று சொல்ல சென்று சொல்ல சொல்லவில்லை. ஒரு பெண் வந்து ஏதாவது விஷயத்தை எங்கே இந்த கால இந்த இந்த பிளாக்குக்கு எப்படி போகணும்னு கேட்கும்போது ஹராம் ஹராம்னு பேசாம போக சொல்லல, அதை தைரியமாக கண்ணியத்தோடு அந்த பெண்ணுக்கு பதில் சொல்லி திரும்பு. ஆனால் நட்பு என்ற பெயரில், தோழி என்ற பெயரில், ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பெயரில் அந்த பெண்ணோடு பேசி பழகுகிறாய் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் ஒன்று அழகு அல்லது ஈர்ப்பு, அதுதான், வேறொன்றும் இல்லை. அது உனக்கே தெரியும். ஏன் அதே நட்பை அந்த கிளாஸ்லேயே அழகு குறைவாக இருக்கக்கூடிய நம்முடைய பார்வைக்கு, அல்லாஹ்வுடைய படைப்பில் எல்லாம் அழகுதான், நம்முடைய பார்வைக்கு அழகு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் ஏன் பேச மாட்டாய், ஏன் இந்த பெண்ணிடத்தில் பழகுவதை போன்ற அந்த பெண்ணிடத்தில் பழக விரும்ப மாட்டாய், அதற்கு பின்னால் இருப்பது ஒரு ஈர்ப்பு. இந்த ஈர்ப்பு உன் தாயின் மீது வருமா, உன் சகோதரியின் மீது வருமா, அதுதான் உள்ளத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. எப்படி உன் உறவுக்கு அனிதம் அளிக்க மாட்டாயோ அது போன்ற அந்த பெண்ணுக்கும் அனிதம் அளித்து விடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு தூரம் நீண்டிருக்கிறது நம்முடைய சமூகத்தின் வாலிபர்களின் வரலாறு. இன்றைய நேரத்தில் ஹலாலான முறையில் வாழ கற்றுக்கொள். உனக்கு விருப்பம் இருக்கிறதா, ஆசை இருக்கிறதா, திருமணம் செய்ய முடியவில்லை, அதை விட்டு ஒதுங்கிக்கொள். ஹராமை செய்வதற்கு எதையும் தியாகம் செய்து விடாதே, ஹலாலை செய்வதற்கு எதையும் தியாகம் செய்யலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதி அளித்தால் இந்த மூன்று தான் நம்முடைய வாழ்வை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். இறுதியானவற்றில் தோற்றுவிட்டாய் உன் வாழ்வே தோல்வியாகிவிடும். இன்று உன் வாழ்க்கையின் லட்சியமாக ஐ லவ் யூ என்ற வார்த்தை இருந்தால், ஒரு பெண்ணை அடைவதுதான் நோக்கம் என்றால் அது இல்லை வாழ்க்கை. திருமணம் முடித்து 2 மாதத்தில் உணர்ந்து கொள்வாய் அது இல்லை வாழ்க்கை என்று. பெண்ணை விட மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை வாழ்ந்து செல். அந்த பெண்ணும் உனக்கானவள் அல்ல, மௌத்தான 1 மாசம் அழுவா, அவ்வளவுதான், மறந்துட்டு போயிருவா. உன் வாழ்க்கை அதை நோக்கமாக கொண்டல்ல. ஒரு பெண்ணிடம் தோற்றவன் எல்லாவற்றிலும் தோற்றுவிடுவான். பெண்ணையே நோக்கமாக கொண்டு வாழாதீர்கள். முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன், எம்மை ஒரு மிகப்பெரிய நோக்கம் இயக்கிக் கொண்டிருக்கிறது, ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பாதையில் வெற்றி அடைவதுதான் என்னுடைய நோக்கம். அதற்கு தேவை வாழ்வை உணர்ந்து கொள். ஏன் படைக்கப்பட்டாய் என்று உன்னிடத்திலே கேள். இரண்டாவது, உன் இறைவனோடு இருக்கக்கூடிய தொடர்பை சீராக்கிக்கொள். மூன்றாவது, நல்லவங்களை சுத்தி வச்சுக்கோ, அவ்வளவுதான். வாழ்க்கையில எல்லா நிலையிலும் நீ செல்லக்கூடிய பாதையெல்லாம், உனக்கு சோதனைகள் வரலாம், ஆனால் முடிவு வெற்றியாக மட்டுமே அமையும். அப்படிப்பட்ட வாழ்வாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்வை மாற்றுவானாக. அப்படிப்பட்ட வாழ்க்கையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவானாக. எம்மால் பிற சமூகம் வாழ்ந்தது என்ற நிலையில் மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த வாய்ப்பை அமைத்தமைக்கு இந்த கல்லூரியுடைய நிர்வாகத்திற்கும், அரபிக் கல்லூரியுடைய நிர்வாகத்திற்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான கூலிகளையும் அவர்களுடைய அல்லாஹ்வுடைய முழுமையான அருளையும் அல்லாஹ் தருவானாக. ஜஸாகுமுல்லாஹு கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். இன்றைய வாலிபர்கள் என்ற தலைப்பிலான இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு இந்த மார்க்க சொற்பொழிவினை வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உறவினர்களுக்கு கூட பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக,
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا زدنا علما وفهما وأنت خير الحاكمين. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த வாராந்திர இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு வகுப்பிலே இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லது ஒரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தில் எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை ஆரம்பம் செய்வோம். இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு இணை வைப்பின் விபரீதங்கள். இது அவ்வப்போது நம்முடைய சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டிய விஷயம். அவ்வப்போது என்பதை விட எப்போதுமே சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு செய்தி. இஸ்லாமியர்களாகிய நாம் நமது வாழ்க்கை என்பது வஹியோடு, வஹி என்றால் என்ன, இறை செய்தியோடு பின்னி பிணைக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமது வாழ்க்கை. நமது வாழ்க்கைக்கும் பிறரது வாழ்க்கைக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசமே நாம் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது மார்க்கமாக வழங்கப்பட்டதோ அருளப்பட்டதோ அவைகளின் படியே வாழ வேண்டும் என்று நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். இப்படித்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை எதை கொண்டு நாம் புரிந்து கொள்வது? ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. புரட்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், பெரும் தலைவர்கள், சமூகத்திலே எழுச்சிகளை ஏற்படுத்தியவர்கள், அல்லது விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், ஆன்மீகவாதிகள், இப்படி இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து இவங்க லைஃப் பத்தி ஒரு லைன்ல சொல்லு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். இப்படிதானே, உதாரணமா தந்தை பெரியார் அப்படின்னு ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். இவருடைய வாழ்க்கை வரலாறு பத்திலாம் நம்ம பெருசா பேச முடியாது. அவரை பத்தி ஒரு லைன் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? நாத்திகவாதி. அது ஒரு வார்த்தை, ஒரு லைன் தான் சொல்லணும்னா. அவர் வந்து என்ன செஞ்சாரு, இருக்கும் போதெல்லாம் மூட நம்பிக்கையை எதிர்த்தாரு, அப்படிதானா? மூட நம்பிக்கை, அதாவது கடவுள் நம்பிக்கையின் பேரில் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் அப்படி சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொருத்தர், இப்போ அப்துல் கலாம்னு ஒருத்தர் வாழ்ந்தார், அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? அவர் அணு விஞ்ஞானி. ஏன் அவர் ஜனாதிபதியா இருந்தார, அது நம்ம சொல்லுவோமா? அது பெருசா நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏன்? அது அவரு எப்படி அவரே எதிர்பார்க்காம ஆறாரு போனாரு, அவ்வளவுதான். அவரை பற்றி ஒரு லைஃப், ஒரு லைன் நம்ம சொல்லணும்னா அவர் ஒரு அணு விஞ்ஞானியாக இருந்தார், வாழ்க்கையில விஞ்ஞானத்திற்கு அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், என்ன சொல்லணும்? அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தூதுவராக அனுப்பப்பட்டு இணை வைப்பை எதிர்த்து அல்லது இணை வைப்பை ஒழித்து அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற தௌஹீதை என்ன செஞ்சாங்க, பரப்பினார்கள், போதித்தார்கள், பிரகடனப்படுத்தினார்கள், ஏத்தி வைத்தார்கள், எடுத்து சொன்னார்கள். இதுதான் நபிமார்களுடைய வாழ்க்கை. அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையோடு நமது வாழ்க்கையை நம்ம வந்து டை அப் பண்ணி சம்பந்தப்படுத்தி நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம வாழ்க்கையில தலையாய விஷயம் என்னது? அல்லாஹுவை இணை வைக்காமல் வணங்க வேண்டும், அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி ஓர்முகப்படுத்தி வணக்க வழிபாட்டில் வணக்க வழிபாட்டை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவன் என்ன செய்யணுமோ வணங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தௌஹீத் என்றும் ஷிர்க் என்றும் சமூகத்திலே பேசப்படும் போது பலரும், பலரும் என்றால் பெரும்பான்மையானவர்கள் அதை விரும்புவதில்லை, விரும்புவதில்லை என்பதை விட ஏன் நீங்க இன்னும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்று அவர்களுடைய சிந்தனை போவதை பார்க்கலாம். இதற்குத்தான் நான் கடந்த கூட்டத்திலே ராக்காவில் வைத்து நடக்கும் தர்பியா நடந்ததுல நம்ம ஒரு விளக்கம் சொன்னோம். எல்லாரும் நீங்க யார் யாரெல்லாம் அந்த ராக்கா தர்பியால கலந்துகிட்டீங்கன்னா, அங்க சொன்னதே எங்கேயும் சொன்னாரு நீங்க சொல்லக்கூடாது. சரி, ரெண்டு பேர் தான் இருந்தீங்க, அதனால நீங்க தைரியமா சொல்லலாம். மூணு பேரா, பரவாயில்ல. சரி, அங்க என்ன சொன்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம இந்த அரபு நாட்டில் இருக்கிறோம், அங்க சவுதியில, இந்த சவுதியில் இன்னும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் எல்லா பள்ளிகளிலும் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? அவங்க என்ன மொழியில எடுக்கிறாங்க? அரபி மொழியில எடுக்கிறாங்க. யாருக்காக எடுக்கிறாங்க? அரபிகளுக்கு. அரபிகள்னா அதுல மேக்சிமம் யாரு? சவுதிகள். அப்படிதானா? இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தான் யாரு, ஈஜிப்சியன்ஸ், இந்த மாதிரி நம்ம அதர் நேஷனாலிட்டிஸாக இருக்கக்கூடிய அரபுகள் எல்லாம் கொஞ்சம் தான், சரியா? அதுவும் பெரும்பாலும் இந்த அரபு மஷாயிகமார்களுடைய வகுப்புகள் எங்க நடக்குது, எந்த பள்ளிகள்ல நடக்கும்னா, பெரும்பாலும் சவுதிகள் எங்க இருக்கிறாங்களோ, துளுறாங்களோ, அந்த பள்ளிகள்ல தான் நடக்கும். இப்ப நீங்க ஜுபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஷேக்குமார்களுடைய தர்சு பெரும்பாலும் எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா, இண்டஸ்ட்ரியல் சிட்டியில உள்ள அந்த ஹை ஃபாரூக், ஹை அந்தலுஸ், ஹை நஜித், அந்த அந்த உள்ள ஃபுல்லா யார் தான் இருப்பா? பெரும்பாலும் சவுதிகள் தான் இருப்பாங்க. ஜாமி இப்னு அப்பாஸ், ஜாமி உமர் அல் ஃபாரூக், இப்படி நிறைய பெரிய பெரிய ஜாமி, ஜாமினா பெரிய ஜும்மா பள்ளிகள் இருக்கு, அங்கதான் நடக்கும். அங்க பெரும்பாலும் யார் கலந்துக்குவான்னா, சவுதிகள் தான் கலந்துக்கிறாங்க. என்ன கிதாப் வச்சு இவங்க அந்த மக்களுக்கு தரிசு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னும் கிதாபு தௌஹீத், அல் உசூலு ஸலாஸா, மூன்று அடிப்படைகள், தௌஹீதுனுடைய விளக்கம், நான்கு சட்டங்கள், அதே போன்று ரியாபு சாலிஹீன், அதுல வரக்கூடிய தௌஹீத் சம்பந்தப்பட்ட பாடங்கள், இதே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் என்ன செய்தேன், ரொம்ப நாளா நான் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், இவங்க தௌஹீத பத்தி சொல்றது சந்தோஷம் தான், ஆனா இந்த மக்களுக்கு அது தேவையா அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. ஏன்னா அவங்க என்ன பண்றது இல்ல, நம்ம ஊர் மாதிரி தர்கா இங்க இருக்கா? நம் ஊர்களில், அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல ஷிர்கின், அதாவது இஸ்லாமிய சமூகம், மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள். ஏமா பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியா இருங்க, பெண்கள் பகுதியில் அமைதியா இருங்க, சரியா? அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்முடைய ஊர்களில் மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்கிறதோ, என்னென்ன அட்டூழியங்கள் நடக்கிறதோ, இணை வைப்பான காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறதோ, அவைகளெல்லாம் பெரும்பாலும் இல்லை என்பதை விட மேலோட்டமாக நாம் பார்க்கும் போது அறவே இல்லை. இங்க வந்து யார் இறந்தாலும் எல்லோரும் பொதுமைய வாடியில் தான் என்ன செய்யப்படுறாங்க, அடக்கம் செய்யப்படுறாங்க. யாருடைய கபரும் இங்க வந்து கண்ணியம் கொடுக்கப்பட்டு பார்க்கப்படுவதில்லை. யாருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒவ்வொரு வருடமும் விமரிசையாக கொண்டாடப்படுவதோ அல்லது துக்கங்கள் அனுஷ்டிக்கப்படுவதோ இல்லை, சரிதானா? பச்சை நிறத்தில் கொடிகளையோ, பச்சை நிறத்தில் ஜெண்டாக்களையோ, பச்சை நிறத்தில் போர்வைகள் போர்த்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையும் பார்ப்பதில்லை, அப்படிதானே? ஆனாலும் இங்க என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இணை வைப்பு என்றால் என்ன, இணை வைப்பினுடைய வகைகள் என்ன, எதெல்லாம் இணை வைப்பு,
3: அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூது செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது தவக்குள் வைப்பது, இப்படி எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் ஒரு ஷேக் கிட்ட டிஸ்கஸ் பண்ண இதை பத்தி, எங்க இப்ப எங்க ஊர்ல நாங்க தௌஹீதை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா எங்க ஊர்ல அதுக்கு தேவை இருக்கு. என்ன தேவை இருக்கு? முஸ்லீம்களாகவே இருந்தாலும் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க? முஸ்லீம்களாக இருப்பதில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுகிறார்கள். திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த தர்காக்களை வளம் வருகிறார்கள். சரியா, படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்கவில்லை என்றால், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் ஏதேனும் தர்காக்களுக்கு சென்று என்ன செய்யறாங்க? நேர்ச்சைகள் செய்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான குளறுபடிகள் எங்க சமூகத்தில் இருக்குது. அதனால தௌஹீதை பற்றி பேச வேண்டிய, ஷிர்கை பற்றி பேச வேண்டிய, கபர் வழிபாட்டை பற்றி பேச வேண்டிய, இணை வைப்பின் விபரீதங்கள், இணை வைப்பின் வகைகளை பற்றி பேச வேண்டிய தேவைகளும் அவசியங்களும் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி அந்த தேவைகள் இருக்குது அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவங்க ஷேக் வர நிறைய சில குரான் ரீதியான ஆதாரங்களையும் சொன்னாங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வகுப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா நீங்க வந்து குரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வரக்கூடிய அந்த சம்பவத்துல அந்த வசனத்தை சொல்கிறான். இது ஹதரா யாக்கூப் அல் மௌத் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் சம்பவித்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய வாரிசுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, தன்னுடைய மகன்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தஅபுதுன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நஅபுது இலாஹக இலாஹ ஆபாயிக்க அப்படின்னு வரும். உங்களது இறைவனான, உங்களது மூதாதையர்களின் இறைவனான, இப்ராஹிம் நபியின் இறைவனான, இஸ்ஹாக் நபியின் இறைவனான, இப்படி ஒரே இறைவனான அல்லாஹ்வே நாங்கள் வணங்குவோம், அல்லாஹ்வுக்கு இணைகள் வைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு? ஒரு நபி. அதுவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அவரும் நபி, அவருடைய தந்தையாரும் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாடைய பாப்பா யாரு? டெக்னிக்கலா டவுட் வருது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தோட பாப்பா யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாடைய மகனார் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படி நான்கு தலைமுறையாக நபியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி, யாக்கூப் நபி, யூசுப் நபி, இப்படி நான்கு தலைமுறைகளாக நபிமார்களாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் ஒரு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? தன்னுடைய சந்ததிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தாபுதுன மின் பாதி, இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு வாப்பா, இறை தூதர் எல்லாம் இருந்திருக்கிறேன், இப்ப எனக்கு மரணம் வரப்போகிறது, என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள், எதை வணங்க போகிறீர்கள் கேட்கிறேன். அப்ப இணை வைப்பு என்பது எவ்வளவு பெரிய விபரீதமான ஒரு விஷயம் என்றால், நபிமார்கள் கூட என்ன செய்யவில்லை, தங்களுடைய வாரிசுகளிடத்திலே கூட அவர்களுக்கு அச்சமற்றி இருக்க முடியவில்லை. ஏன்னா அது எந்த வகையிலாவது உள்ளே வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், அதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது, வேறு எல்லா பாவங்களையும் விட அது மோசமானதாக இருக்கிறது. அப்ப அந்த வசனத்தை எடுத்து சொன்னார். அதே மாதிரி இன்னொரு வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீத் அப்படின்னு நம்ம சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தொடாமல் இருக்க முடியாது. எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி இணை வைப்பை எதிர்த்து பேசியிருந்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது அந்த பிரச்சார பாணி, பிரச்சார யுக்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தௌஹீதுக்கு கொடுத்த முக்கியத்துவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இணை வைப்பை எதிர்த்த பாங்கு மிகவும் அசாத்தியமானது. பெத்த தந்தையே என்ன செய்யறார்? அவர் எதிர்க்கிறார், சொந்த சமூகத்தை எதிர்க்கிறார், ஆட்சியாளரை எதிர்க்கிறார், தனி நபராக எல்லா சிலைகளையும் அடித்து உடைக்கிறார். சூரியன், சந்திரன், இப்படி அல்லாஹ்வின் பிரம்மாண்ட படைப்புகளாக இவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் எதற்குமே வணங்குவதற்கு தகுதி இல்லை, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை ஓங்கி உரைக்கிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை குர்ஆன்ல வருது. வஜ்னுபினி வ பனிய அன்னஅபுதல் அஸ்னாம், வஜ்னுபினி வ பனிய அன்னஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. ஏன் அவங்க எல்லாம் கேட்கணும்? சிலைகளை உடைச்சி தௌஹீதான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் தன்னை சுற்றிலும் எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது, நடந்துவிடக்கூடாது என்பதிலே மிகவும் ஒரு தீவிரமாக இருந்து அந்த பிரச்சாரத்தில் யாருமா, அது எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுமா, அந்த குழந்தை யார் கொஞ்சம் அப்படி வெளியே கொஞ்சம் நேரம் வச்சு பிள்ளைய வச்சு விளையாடுங்கம்மா, இந்த பிள்ளை விளையாடுதோ அது மீன் அழுகுதோ. சரியா, அப்போ இப்படி இவ்வளவு தீவிரமாக இணை வைப்பை எதிர்த்து தௌஹீதை எடுத்து பேசிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய சந்ததிகள் விஷயத்தில் என்ன செய்யறாங்க, இணை வைப்பை பயப்படுறாங்க. வஜ்னுபுனி வபனி அன் அஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதில் இருந்து பாதுகாப்பாயாக. இந்த வசனத்தை போட்டார். அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், மத்த இறை தூதர்கள் எல்லாம் இணை வைப்பை எதிர்த்தார்கள், ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் முடிவு எப்படி இருந்ததென்றால், அவர்கள் இந்த பூ உலகை விட்டு, பெருமானாரின் புனித உடல் இந்த பூ உடலை விட்டு அல்லது பூ உலகை விட்டு பிரியும் போது ஒட்டு மொத்தமாக இணை வைப்பை சாய்த்து விட்டு ஏகத்துவத்தை சாதித்து விட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு சாய்கிறார்கள். ஆமாவா இல்லையா? காபத்துல்லாவிலே இருந்த 360 சிலைகளும் அப்புறப்படுத்தப்பட்டு, அப்புறப்படுத்தப்பட்டதோடு மாத்திரமில்லாமல் முஷ்ரிக்குகள் யாரு, இறைவனை கிணை வைக்கக்கூடிய எல்லாரும் ஜசீரத்துல் அரபு என்கிற இந்த அரேபிய தீபகற்பத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டு, இணை வைப்பு இல்ல, இணை வைப்பாளர்களும் இல்ல, ஒட்டு மொத்தமா மக்காவையும் மதீனாவையும் தூய்மைப்படுத்தி, எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தினாங்கன்னா கியாமத்து நாள் வரைக்கும் முஷ்ரிக்குகள் இதற்குள்ளே வர முடியாது என்கிற அளவிற்கு தன்னுடைய பிரச்சார மண்ணை, தன்னுடைய பிரச்சார களத்தை தூய்மைப்படுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. ஆனா அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அஅலம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அஅலம், இறைவா நான் அறிந்து உனக்கு இணை வைப்பதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், அறியாமல் இணை வைப்பதிலிருந்து உன்னிடத்திலே மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இணை வைப்பை செஞ்சிட போறாங்க, நவுது பில்லா, அல்லாஹ்வுடைய தூதர் இணை வைப்பை செய்வாங்களா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிட்டு நம்ம கிட்ட இந்த துவா செய்ய சொன்னாங்க, இது நீங்கள் வந்து இணை வைப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனைன்னு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக நுஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அஅலமு. ஒவ்வொருத்தரும் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணணும். கட்டாயம் உங்களுடைய அன்றாட பிரார்த்தனைகள் இதை நீங்க சேர்த்துக்கணும். அர்த்தம் என்ன, இறைவா நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், நான் அறியாத நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன். இப்படி அல்லாஹ் இதெல்லாம் எடுத்து காட்டுறார். காட்டிட்டு அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் சொன்னார். இப்ப நாங்க இங்க சவுதி அரேபியாவில இஸ்லாமிய மக்களாக மட்டுமே வாழ்ந்தாலும், அதுவும் இஸ்லாமிய மக்களாக மட்டும் இவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்வதை தாண்டி இன்னொன்றையும் நாம் ஆழமாக சொல்ல வேண்டும். அகலு சுன்னா என்கிற வழிமுறைப்படி வாழ்கிறார்கள். சில பேரிடத்தில் தனிப்பட்டவர்களிடத்திலே சில கொள்கையை சார்ந்த குளறுபடிகள் இருக்கலாம், அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் வெளிப்படையாக இங்கு யாருமே தங்களுடைய வழிகட்ட கொள்கையை என்ன செஞ்சிட முடியாது. அவ்வளவு சீக்கிரமாக இப்ப பள்ளி வாசலில் தரிசு எடுக்கிறவர்கள் எல்லோரும் அறிஞர்கள் தான். இவருடைய அகிதாவில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இவருடைய சிந்தனையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்கிற ஒரு சின்ன புகார் வந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய அறிஞராக இந்த சமூகத்தில் அவர்கள் அறியப்பட்டாலும் அவர்களுக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போன்று சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெறப்பட்ட சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும், இணையதளங்கள் சொல்றோம்ல, பெரிய பெரிய இணையதளங்களாக இருந்தாலும் அவைகள் அகீதாவிற்கு எதிராக, மன்ஹஜுக்கு எதிராக, அகிலு சுன்னாவுக்கு எதிராக ஏதேனும் அங்கே எழுதப்படுகிறது, ஃபத்வாக்கள் தரப்படுகிறது என்றால் அந்த இணையதளங்கள் முற்றிலுமாக முடக்கப்படுகிறது. இன்னொன்னையும் சொல்றேன், இங்கே ஷியாக்கள் இருக்கிறாங்க நமக்கு தெரியும், குறிப்பாக தம்மாம் ஒட்டி கத்தீப் அதனுடைய நகரங்கள்லையும் மதீனாவை சுற்றி அந்த பகுதி பல இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது, அகலு சுன்னாவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து தங்களுடைய ஷியாயிசத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது, பரப்ப முடியாது. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஷியாயிசம் தவறு, ஷியாயிசத்தினுடைய கொள்கை தவறு. இஸ்னாஷரியா என்கிற பேரில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அகீதா பிரச்சனைகள் பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் தாவா சென்டர்களில் அச்சிடப்பட்டு எல்லா இடங்களிலும் விநியோகிக்கப்படுகிறது. ஒரு ஷியா அவனுடைய ஷியாயிசத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் அளவில் அவன் வைத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். அப்போ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு சரியான கொள்கையில் வளர்ந்து வருபவர், வாழ்ந்து வருபவர் எந்த நிலையிலும் அவர் வழிகட முடியாது அப்படிங்கிற அளவிற்கு மஷாஅல்லாஹ் இரும்பு திரைகள் போல, இரும்பாலான அரண்கள் போல அமைக்கப்பட்டிருந்தும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பள்ளிகளில் இன்றும் ஷிர்கை பற்றும் தவ்ஹீதை பற்றியும் பாடங்கள் எடுக்கப்படுகிறது. நம்ப முடியுதா? இன்னைக்கும் நீங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது ஒரு பள்ளியில இதுக்கு பெரிய அளவில் அரபு நாலேஜ் இருக்கணும் அவசியம் இல்லை, சும்மா நீங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேளுங்க, ஷிர்க் தௌஹீதுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப உங்க காதல விழும். அப்ப சுபஹானல்லாஹி அலீம். ஒரு மேலோட்டமாக பார்க்கும் போது, அல்லாஹு அறிந்தவன், மேலோட்டமாக பார்க்கும் போது எந்த நிலையிலும் அல்லது எந்த வலையிலும் இவர்களுடைய தௌஹீத் ஆட்டம் காணப்படுவதற்கோ அல்லது இணை வைப்பு இவர்களுடைய சிந்தைக்கும் அல்லது இவர்களுடைய இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் நுழைய முடியாத வண்ணம் எல்லாமே இருந்தும் கூட இன்றும் என்ன செய்யப்படுகிறது தௌஹீதை பற்றி போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், நன்றாக கேளுங்கள் சகோதரர்களே. இங்கே தாவா சென்டர்களில் பெரும்பாலும் நீங்கள் இலவச புத்தகங்களை பார்க்கிறீர்கள், பார்க்கறீங்களா? பெரும்பான்மையான இலவச புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகங்கள் தான் பெரும்பாலும். நம்முடைய அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் தாவா சென்டரிலே பணிபுரியக்கூடிய அறிஞர்கள், அதிலும் குறிப்பாக அந்த காலத்திலே இருந்த நிறைய அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, நிறைய புத்தகங்களை மாஷா அல்லாஹ் தமிழ் மொழியில் தமிழ் உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய தலைப்புகள் பெரும்பாலும் எதை பத்தி தான் இருக்கு? தௌஹீத பத்தியும் ஷிர்க பத்தியும் தான் இருக்கு. எந்த மொழியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? அதை யாருக்கு அவங்க எழுதினாங்க? யாருக்கு எழுதிருக்கிறாங்க? இவங்கதான் ஷிர்க இல்லையா? அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு எழுதுறாங்க? நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். இப்போ நம்முடைய தௌஹீதின் எதிர்ப்புக்கு தக்க பதிகள் கஷ்ஃபு ஷுபஹாத் அப்படிங்கிற புக்கை நம்ம ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிழஹுல்லா தர்ஜுமா பண்ணியிருக்காங்க. அதே போன்று கிதாபு தௌஹீத் அப்படிங்கிற புக்கை முபாரக் மதனி ஹஃபிழஹுல்லா உட்பட நிறைய அறிஞர்கள் மாஷால்லாஹ் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உசூலு சலாசா, மூன்று அடிப்படைகள் அப்படி இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அவர்களுடைய புத்தகத்தை உங்களுடைய அன்பு சகோதரன் நான் உட்பட பல பேர் என்ன செய்திருக்கிறாங்க? மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்படி தௌஹீது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மட்டும் 20-25 புத்தகங்கள் இருக்கும், பிரபல்யமான புத்தகங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் தமிழ் மொழி உட்பட எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மூலமொழி அரபில் எழுதப்பட்டிருக்கிறது அரபுகளுக்காக. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னதை போல் இணை வைப்பு அவர்களை பாதித்து விடாமல் இருப்பதற்கு, இணை வைப்பு அவர்களை கெடுத்து விடாமல் இருப்பதற்கு சகல அறங்களையும் என்ன செய்திருக்கிறார்கள்? அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் என்ன செய்யப்படுது? இவர்களுடைய பள்ளிகளில் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் பேசப்படுது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பார்ந்தவர்களே. இதெல்லாம் கண்டிப்பா இவர்கள் மட்டும்தான் இப்படி பேசுகிறார்களா? ஒருவேளை உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சவுதியில் உள்ளவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, அவங்க மட்டும்தான் அப்படி செய்வாங்க. இல்லை, யமனில் இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள் அஹ்லு சுன்னா அவருடைய அறிஞர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த வேலையை தான் பாக்குறாங்க. குவைத்தில் நான் இருந்திருக்கிறேன் ஒரு 3-4 வருடங்கள், அங்கேயும் நான் பள்ளிகளில் பார்த்திருக்கிறேன், அங்கேயும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் நிறைய பேசப்படுகிறது. அப்போ என் நண்பார்ந்தவர்களே, எங்கெங்கெல்லாம் பெரும்பாலும் இணை வைப்பு நேரடியாக தன்னுடைய விபரீதங்களையும் தன்னுடைய வீரியங்களையும் காட்ட முடியவில்லையோ முனையவில்லையோ அந்த இடங்களில் எல்லாம் தங்களுடைய சமுதாயத்தின் தங்களுடைய இளஞ்சமுதாயத்தின் இளம்பிள்ளைகளின் கொள்கையை பாதுகாப்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுகிறது. ஆனா நம்முடைய தமிழ் உலகம் எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு 4 நாள் விடுமுறைக்காக நான் தமிழகம் சென்றிருந்தேன். சில நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக போயிருக்கும் போது நான் அங்கு உள்ள கூட்டங்களிலும் சொன்னேன், அது இங்கேயும் சொல்லப்பட வேண்டிய செய்தி என்பதனால் சொல்லுகிறேன். காலையில அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு நம்ம வந்து ஏர்போர்ட்ல இறங்குறோம். ஐசிசி பேச விடாது போல இருக்க நம்மள. இன்னைக்கு தான் அப்படி இருக்கா? என்னைக்குமே அப்படிதான் இருக்குமா? பெண்கள் பகுதி எல்லா வாரமும் அப்படிதான் இருக்கும். அப்ப அங்க ஒரு பயான் நடக்கும், இங்க ஒரு பயான் நடக்கும். ஏம்மா பெண்களே கொஞ்சம் அமைதியா இருக்கும்மா, ஒரு 10-15 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். ஓ, நீங்க பேச விட மாட்டேன்றீங்க நம்மள. உங்களுக்காக நாங்க 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம். சரி, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா? ஏர்போர்ட்ல சொந்த கதையை சொல்ற நினைக்காதீங்க, தலைப்புக்குட்பட்டது தான். ஏர்போர்ட்ல நான் காலையில இறங்குறேன், ஒரு 3-3.5 இருக்கும் சென்னை ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட் நம்மள எப்படி வரவேற்குது? எப்படி வரவேற்குதுங்க? உங்களுக்கு அனுபவம் இருந்தா சொல்லுங்களேன். சென்னையில இறங்கின உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் அனுபவம் என்ன? என்னதா? ஓரமானில் ஓரமானிலும்
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
5: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற தாவர உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0-143.
6: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
5: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
7: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: அங்க நாங்க படிக்கும் போதே அதிகாலையில் அஸ்ஸலாத்து கைரும் மினன்னோம், தூக்கத்தை விட தொழுகையே மேலானதுங்கிறது காதல் எப்படி உழுதோ, தொழுது முடிச்சுட்டு வெளியே வந்தோம், நாங்க சர்ச்சில் பாட்டை போட்டுருவாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும். அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் மனப்பாடமே ஆயிப்போச்சு. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்க. அப்படி நண்பார்ந்தவர்களே, கவலையில் சொல்லுகிறேன், காலையில் இருந்து இரவு வரை உங்கள் செவிகளில் விழுவதெல்லாம் இணை வைப்பு. நீங்கள் பார்க்கிற போஸ்டர்களில் எல்லாம் இவங்க பண்ற சேட்டை போதாது, நம்மால் வாழ்த்த வயதில்லை வணங்கு. இதை ஒரு ஃபார்மட்டாவே வச்சிருக்கிறான் எல்லா பேரும், அவரவர்கள் தலைமுறைகளை வாழ்த்துவதற்கு. எப்ப வாழ்த்துவதற்கு எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, அதை போடுறானா அதை போட மாட்டான். எது டைரக்டா நமக்கு இடிக்குதோ, எது டைரக்டா நம்முடைய கொள்கையை தாக்குதோ அந்த வார்த்தையை போட்டிருப்பார்கள், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். சரி, எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ல ஏறோம், இங்க போய் அங்க போலான்ட்டு. அங்கே என்ன நடக்குது, தமிழ்நாடு அரசுன்னு தான் போட்டிருப்பாங்க, இந்த மதத்தையும் சாராத அரசு தான் போட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டு லட்சினை என்று அவர்கள் ஒரு முத்திரை போடும்போது அதுவும் எதை தான் குறிக்குது, ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கோயிலை குறிக்குது. சரி, ஏறி போறோம். இங்க காலையில டிராவல் பண்ண உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு சாபத்திற்குரிய ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா பஸ்களிலும் பெரும்பாலும் என்ன செய்யறான், பாட்டுகளை போட விட்டுருவான். ஆனா காலையில வண்டி எடுக்கும்போது என்ன செய்வான், பக்தி பாடலை போடுவான். ஏன், அவனுக்கே தெரியுது இந்த பாடலுங்கிறது குப்பை, காலையில நம்ம போனோம்னா நமக்கு சாமி கண்டை கிண்ண குத்திர கூடாது, வண்டிக்கு பாதிப்பு கிதிப்பு ஏற்படுத்திட கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் இணை வைப்பு பாடல்களை தான் போடுகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் படிக்கிற புத்தகங்களை கொஞ்சம் புரட்டி பாருங்கள், இணை வைப்பு இல்லாமல் பாடங்கள் அங்கே நகருமா? இத்தனைக்கும் தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே ஓரளவிற்கு இன்றும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சனாதானத்தை பற்றி தைரியமாக பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றும் கொஞ்ச நெஞ்சமாவது மிஞ்சி இருப்பது எஞ்சி இருப்பது தமிழ்நாட்டில் தான். பக்திகளின் பேரிலும் சக்திகளின் பேரிலும் சமூகத்தையே சாகடித்துக் கொண்டிருக்கிற பெரும்பான்மையான மாநிலங்களுக்கு மத்தியில் பட்டால் பாவம், தொட்டால் தீட்டு என்று ஊரெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் தீண்டாமை ஒரு பெரும்பாவம், தீண்டாமை ஒரு சமூக குற்றம், தீண்டாமை ஒரு அருவறுக்கத்தக்க செயல் என்று பாடநூல்களில் முத்திரை போடப்பட்ட ஒரு பகுதியில் நாம் இருந்தாலும் இங்கேயே நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. டிவியை திறந்தீங்கன்னா இணை வைப்பு, ரோட்ல நடந்தீங்கன்னா இணை வைப்பு, பண்டிகை காலங்கள் வந்தால் இணை வைப்பு, அதுவும் ஊரில் அல்லாஹ் அக்பர், ஒரு மதங்கிறீங்க, இந்து மதங்கிறீங்க, எல்லா பேருக்கும் ஒரே நாளில் ஒரே பண்டிகை வந்து ஒரே திருவிழா வந்து முடிகிறதா என்றால் இல்லை. ஒவ்வொரு கிராமத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும், ஒவ்வொரு குலச்சாமியை கும்பிடுபவர்களுக்கும், ஒவ்வொரு மாதத்தில் ஒரு சிலருக்கு மார்கழி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு தை மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு பங்குனி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். இப்படி வருடத்தின் 12 மாதங்களும் திருவிழாக்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் விழாக்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் உங்கள் செவிகளில் விழுவது இணை வைப்பு கீதங்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் நீங்கள் கண்ணால் காண்பது பூரா இணை வைப்பு போஸ்டர்கள் தான். அப்போ நீங்க சமுதாயத்தை எவ்வளவு பாதுகாக்கணும் தா? ஆனா இந்த சமுதாயம் இணை வைப்பை பற்றி பேசினால் என்ன, நீங்க இன்னும் அதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தௌஹீதை பற்றி பேசினால் இன்னும் நீங்க அதையே. ஏப்பா இங்க ஒண்ணு, இங்க போஸ்டர் நீங்க பாக்குறீங்களா? ஒரு இணை வைப்பு போஸ்டர் நீங்க பார்க்க முடியுமா? இப்போதுதான் போட்டோக்களே போடாமல் பல்லாண்டு காலம் இந்த சமூகங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு. இப்பதான் அங்கங்க சில போட்டோக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இருந்தாலும் அந்த போட்டோக்கள் நிச்சயமாக இங்கே வணங்கப்படாது, இந்த போட்டோக்கள் எல்லாம் தெய்வீகமாக பார்க்கப்படாது என்கிற ஒரு கொள்கை எல்லாம் இங்கே உருவாக்கப்பட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனாலும் இங்கே ஒவ்வொரு நாளும் பள்ளிகளிலே தரிசுகள் நடக்கும் போது தௌஹீதை பற்றியும் சிர்கை பற்றியும், மறைமுகமான சிர்க் என்றால் என்ன, பெரிய சிர்க் என்றால் என்ன, சிர்க்கினுடைய அபுவாபு சிர்க், சிர்க்கினுடைய பாதைகள் என்ன, சிர்க்கினுடைய வாசல்கள் என்ன, சிர்க்கை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் என்னென்ன. ஆனா நம்ம சமுதாயத்தில் என்ன, நம்ம தௌஹீதுல பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வந்துட்டோம். நான் அந்த கூட்டத்தில் இன்னொரு செய்தியும் சொன்னேன், என்னோடு படிக்கிற ஒரு மாணவர், நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தோம், படிக்கும் போது அபிபுல்லா அந்த பையனுடைய பேர், நான் போற பக்கம் எல்லாம் இதை சொல்லுகிறேன், எப்படியாவது அவனுடைய காதில இது விழுந்து விட வேண்டும் என்பதற்காக. அந்த பையன் என்ன சொன்னா, எங்களுக்கு வந்து வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற பேர்ல ஒரு பீரியட் இருக்கும், அதுல கிறிஸ்தவ மதத்தை தான் அவர்கள் போதிப்பார்கள். அப்ப அந்த டீச்சர் வந்து, நீங்க எல்லாம் வரும்போது என்னென்ன பிரேயர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அப்படி. ஒவ்வொருத்தரும் அவன் பண்ண பிரேயரை சொல்லுவான். இவன் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன், எனக்கு தெரியும் அவர் வாப்பா ஒரு பெரிய தப்லீக் ஜமாத்துல இருந்தவர். ஆனால் இந்த பையன் எழுந்திருத்து சொல்கிறான், நான் காலையில் வீட்டை விட்டு புறப்படும் போது பரமண்டலத்தில் இருக்கிற பரம பிதாவேன்னு இயேசப்பாவை ஜெபிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிறான். அவனிடத்துல போய் ஏண்டாடி இப்படி சொல்றேன், நம்ம எல்லாம் முஸ்லீம்டா, நான் வீட்டுல முஸ்லீம், ஸ்கூல்ல கிறிஸ்டியனும் அப்படிங்கிற இப்படி ஒரு சமூகத்தை வைத்துக் கொண்டு நம்ம இணைவை பற்றி பேசணுமா, பேசக்கூடாதாத்தா சொல்லுங்க. இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய நிலைமைகள் எப்படித்தான் இருக்கிறது, இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய. ஆனால் இங்கே தௌஹீதை எந்த அளவிற்கு சொல்லப்படுகிறது என்றால், தௌஹீதையே மூன்று வகைகளாக பிரித்து, தௌஹீது ருபூபியா, தௌஹீது உலூஹியா, தௌஹீது அஸ்மாஇ வ ஸிஃபாத், படைத்து பரிபாலிப்பதில் அல்லாவை ஓர்முகப்படுத்த வேண்டும், வணக்க வழிபாடு செய்வதில் அல்லாவை ஓர்முகப்படுத்த வேண்டும், ஒருமைப்படுத்த வேண்டும், பெயர்கள் மற்றும் பண்புகள் விஷயத்தில் அல்லாவை ஒருமைப்படுத்த வேண்டும். ஏன், சமுதாயத்தில் சிர்க்குகள் வந்த வழிகளை எல்லாம் பார்க்கிற போது, சமுதாயத்திலே சிர்க்கு உள்ளே நுழைந்த அந்த வழிகளை எல்லாம் பார்க்கும் போது, இப்படி மூன்று வகைகளிலும் வந்திருக்கிறது, மூன்று வழிகளிலும் வந்திருக்கிறது. அதனால் இந்த சமூகத்திற்கு தௌஹீதை சொல்லும் போது அதை மூன்றாக பிரித்து சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் பிலாது தௌஹீதி வல் ஹரமைன் என்று அறியப்படுகின்ற சவுதி அரேபியாவிற்கு இன்னொரு பேர் என்னன்னா, பிலாது தௌஹீதி வல் ஹரமைன். நம்ம சவுதி சப்போர்ட்டர் அப்படி பேசுறோம், நீங்க நினைச்சிட கூடாது, நாம சலஃபியத்துக்கு சப்போர்ட்டர்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா. அப்ப இங்கே வந்து இது போன்ற ஒரு சூழலில், பாதுகாப்பான ஒரு சூழலில் இருப்பவர்களே இன்னும் தௌஹீதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அது குறித்த புத்தகங்களை புதாக்கரா அவர்களுக்குள் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயம் இணை வைப்பினுடைய விபரீதங்களிலும், இணை வைப்பினுடைய அந்த, அதாவது வேர்வி, இணை வைப்பினுடைய வேறு ஆழமாக பதியப்பட்ட ஒரு சூழலிலும் இன்னும் நம்முடைய சமுதாயம் தௌஹீதை பற்றி சரியான முறையில் சிந்திக்காம இருக்கிறாங்க. அதனால நண்பார்ந்தவர்களே, தௌஹீதினுடைய விபரீதங்கள், சிர்க்கினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். சிர்க் என்றால் என்ன, தஸ்பீஹுல் லில் மக்லூக் பில் காலிக், படைப்பாளனோடு படைக்கப்பட்டவர்களை ஒப்புமைப்படுத்துவதுதான் சிர்க். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கான ரைட்ஸ் ஆக எதையெல்லாம் வைத்திருக்கிறானோ, தனக்கான உரிமைகளாக இவைகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ, அந்த உரிமைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு பேர்தான் ஷிர்க். யாராக இருந்தாலும் அந்த உரிமைகளை கொடுக்க முடியாது. என்னை பெற்ற என் தாயாகவே இருந்தாலும், என்னை ஆட்சி செய்கிற அரசனாகவே இருந்தாலும், எனக்கு கல்வி கொடுத்த என் ஆசிரியனாகவே இருந்தாலும், எனக்கு காசு கொடுக்கிற, சம்பளம் கொடுக்கிற என் முதலாளியாகவே இருந்தாலும், யாருக்குமே வணங்கப்படுவதற்கு தகுதி இல்லை. அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாவிடத்தில் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாவுக்கு மட்டும்தான் சுஜூது செய்ய வேண்டும், அல்லாவிடத்தில் மட்டும்தான் கையேந்த வேண்டும், அல்லாஹ் மட்டும்தான் பாதுகாப்பான் என்று நம்ப வேண்டும், அல்லாவின் மீது மட்டும்தான் பொறுப்பு சாட்ட வேண்டும், அல்லாவின் மீது மட்டும்தான் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹுதான் எங்களுக்கு பாதுகாப்பை தருபவன், அல்லாஹுதான் எங்களுக்கு அபயத்தை தருபவன், அல்லாஹுதான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவா நாங்கள் உன்னை மட்டுமே தான் வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இறைவா உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் உதவி கோருவோம், வேறு யாரிடத்திலும் உதவி கோர மாட்டோம். அப்படிங்கறத ஒவ்வொரு தொழுகையின் போதும் நமக்கு நாமே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொழுகையின் மூலம் சூரா ஃபாத்தியா, அதுல என்ன இருக்குது? தௌஹீது தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனே அகிலங்களின் அதிபதியாக இருக்கிறான், நியாய தீர்ப்பு நாளின் அரசனாக இருக்கிறான். இறைவா உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகிறோம். இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. அந்த பாதை என்பது உன்னுடைய அருள் பெற்றவர்களுடைய பாதையாக இருக்கிறது. அது உன் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியும் அல்ல, உன் நேரான வழியிலிருந்து தவறி போனார்களே அவர்களுடைய வழியும் அல்ல. அப்போ கொள்கையை தான் சூரத்துல் ஃபாத்திஹா போதிக்கிறது. ஆதலால் தான் அந்த சூராவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதும்படி நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஉம்மில் கிதாப், வேதத்தின் தாயாக இருக்கிற, வேதத்தின் தாய் என்று அழைக்கப்படுகின்ற. உம்முல் கிதாப் என்றால் வேதத்தின் தாய். குர்ஆன்ல எவ்வளவோ அத்தியாயங்கள் இருந்தாலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் கிதாப், வேதத்தின் தாய் என்கிறார்கள். இந்த வேதத்தின் தாயை ஓதாமிட்டால் அவனுடைய தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு கொள்கை சார்ந்த இந்த சூரா திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய இதயங்களில் உள்ளங்களில் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது சகோதரர்களே. அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு பாவத்தை தான் மன்னிக்கவே மாட்டேன் என்கிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மது அருந்துவதை விட மற்ற பாவங்களை விட இந்த இணை வைப்பு என்பது மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்துவிட்டு ஒருவர் மது அருந்துகிறார் அல்லது இன்ன பிற பாவங்கள் செய்கிறார் என்றால் அது பாவம் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு? அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய மனது குத்திக் கொண்டே இருக்கும். அவருக்கே தெரியும், இந்த என்னடா நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சரி நம்ம திருந்திடுவோம், ஒரு உம்ராக்கு போயிட்டு வந்து திருந்திடுவோம். இப்படிதான் நினைப்பான். செய்யறானோ இல்லையோ, அதுக்கு உம்ரா போற வரைக்கும் குடிக்கிறவங்களா காத்துக்கிட்டு இருக்கலாம் நினைச்சுக்காதீங்க. எந்த பாவத்தை செய்வதாக இருந்தாலும் உடனே விட்டுறணும். இருந்தாலும் இங்கே நான் சொல்ல வருகின்ற கருத்து என்னன்னா, சிர்கல்லாத இணை வைப்பல்லாத எந்த பாவத்தில் ஒருவன் ஈடுபட்டாலும் அவனுக்கு தெரியும் இந்த பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவன் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பான். கேட்பதற்கு நிறைய சான்ஸ்கள் இருக்கிறது, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிதான், யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன மன்னிச்சிரியாலா, எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டி விடியாலா, மீண்டும் இந்த பாவங்களின் பக்கம் என்னை திரும்ப வைக்காதயா அல்லாஹ் என்றவன் பிரார்த்தனை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இணை வைப்பில் இருக்கிற ஒருவன் தான் பாவம் செய்வதாகவே உணர்வதில்லை. தர்காக்கு போகிற யாராவது, யா அல்லாஹ் நான் தர்காக்கு போய்கிட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிரியாலான்னு கேட்பானா? கேட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஏன்னா அவர்கள் தர்காக்கு செல்வதை பாவமாக கருதுவதில்லை, புண்ணியமாக கருதுகிறார்கள். ஆனால் மது அருந்துகிற கொஞ்சோண்டு ஈமான் இருக்கிற ஒரு முஸ்லீம், ஒரு பெரிய அளவு இஸ்லாமிய அறிவு இருக்கணும் இல்ல, மது அருந்தக்கூடிய அல்லது புகைப்பிடிக்கக்கூடிய அல்லது பாலியல் ரீதியான பாவங்களை செய்யக்கூடிய அல்லது தொழுகையை விடக்கூடிய அல்லது வட்டி வாங்கக்கூடிய, பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய, மனைவி மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிறைய பாவங்கள் சமூகத்தில் இருக்கிறது. முஸ்லீம்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கில்டினஸ் இருந்து கொண்டே இருக்கும், மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு தயக்க உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சரி இந்த பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படியாவது விட்டுறலாம், எப்படியாவது விட்டுறலாம், எப்படியாவது விட்டுறலாம், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பும் கேட்பான். அப்படிதானே? இப்ப இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் பாவமே செய்யாதவர்கள், பாவக்கரையே படாதவர்கள், பாவத்தையே பார்க்காதவர்கள், பாவத்திற்கும் நமக்கும் பல்லாயிரக்கணக்கான மைல் தூரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? அப்படிலாம் கிடையாது, நம்ம எல்லோரும் பாவம் செய்யக்கூடிய. அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையில இந்த சூரத்துல் ஃபாத்தியாவையே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம பாயித் பைனி وَبَيْنَ خَتَايَايَ كَمَا بَاعَثْتَ بَيْنَ الْمَشْرِقِ وَالْمَغْرِبِ ன்னு கேக்குறோம். யா அல்லாஹ், எனக்கும் என் பாவங்களுக்கும் மத்தியில், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலை தூரத்தை ஏற்படுத்திய அல்லாஹ்ன்னு கேக்குறோம். கேக்குறோமா இல்லையா? அப்ப நமக்கு தெரியும் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த இணை வைப்பு மற்றும் இந்த கொள்கை சார்ந்த பாவங்கள் இருக்குதே, அதை பாவமாகவே யாருக்கும் உணர மாட்டார்கள். ஷைத்தான் அதை பாவமாகவே உணர்த்த மாட்டான். ஆனா குடிகாரன், எந்த குடிகாரனாக இருந்தாலும் ஷைத்தான் வந்து இல்ல குடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஹலால் தான் அப்படின்னு யாவனாவது ஏத்துக்குவானா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எது மதுபான கடைகளில் அல்லது பார்களுக்குள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு ஹலால் சிக்கன் பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறது. ரொம்ப பைத்தியக்காரத்தனம் மடத்தனம் அதெல்லாம் நமக்கு கருத்துக்கு நிக்காது. ஆனால் மது அருந்துகிற வேற எந்த பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் தான் ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பாவத்திலிருந்து கட்டாயம் நம்ம மீள வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவனுடைய இதயத்தை குத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் இணை வைப்பு மற்றும் கொள்கை சார்ந்த அந்த குற்றங்கள் இருக்கிறதே, கொள்கை ரீதியான பாவங்கள் இருக்கிறதே, அது அவனுக்கு ஒரு பாவமாகவே தோணாது சகோதரர்கள். பாவமாக தோணினால்தானே அவன் மன்னிப்பு கேட்பான். எங்க ஒருத்தனுக்கு தான் செய்யறது பாவம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த பர்டிகுலர் பாவத்திலிருந்து நம்ம பாதுகாவல் தேடுவோம். இப்ப வட்டிங்கிறது நமக்கு பாவம்னு தெரியும், நம்முடைய வருமானத்தில் கொஞ்சம் வட்டி கலப்பதாக உணர்ந்தாலே யா அல்லாஹ் இந்த வட்டியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, எனக்கு வேற நல்ல வருமானத்தை தான் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம் அல்லாஹ் கிட்ட கேட்டுருவோம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதானங்க அந்த பிரச்சனைக்காக அல்லாஹ் இடத்துல கேட்க முடியும். இப்ப எனக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கிறது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனால் அந்த நோய் எனக்கு இருக்கிறதே தெரிஞ்சா தான் யா அல்லாஹ் எனக்கு இந்த நோயிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாத்தான் யா அல்லாஹ் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு பாதுகாப்பை கொடு. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் இணை வைப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த இணை வைப்பை பாவமாகவே நினைப்பதில்லை. அப்புறம் எப்படி அவங்க அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவார்கள்? அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்கள் மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவ்வளவு பெரிய எச்சரிக்கைகளை தரவில்லை. எது? அவன் மன்னிக்கவே மாட்டேன், இன்னஹு மைஸ்ரிக் பில்லா ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. நிச்சயமாக எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் இதை சொல்லலையே, தண்டனை இருக்குது. அதுக்காக நம்ம மற்ற பாவங்களை லேசாக நினைத்துக் கொள்ள கூடாது. அது பெரும்பாவங்களாக இருந்தாலும் சரி, சிறு பாவங்களாக இருந்தாலும் சரி, பாவங்களின் பக்கம் நாம் போகாமல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பாவங்களுக்கெல்லாம் தலையாய பாவமாக இருக்கிற இந்த ஷிர்கை பற்றி இந்த சமூகம் பெரிய அளவில் அலட்டிக் கொள்வதும் இல்லை, பெரிய அளவில் அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை சகோதரர்களே. இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை சாப்பிட வைப்பதில் இருந்து தூங்க வைப்பது வரை அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கார்ட்டூன்களை பார்க்கக்கூடிய ஒரு காலத்திற்கு தள்ளப்பட்டுட்டோம். ஒரு காலம் இருந்தது பிள்ளை சாப்பிடணும்னா அப்படியே அம்மா இடுப்புல வச்சுக்கிட்டு அப்படியே சுத்துவாங்க வீட்டுக்குள்ளேயே. அப்படியே என்ன செய்வாங்க, அவங்க கொஞ்சம் அப்படியே என்கேஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல, அம்மாவாலையும் தூக்க முடியல, பிள்ளைகளையும் வர்றதுக்கு தயார் இல்ல. அப்ப ஒரே வழி என்ன, யூடியூப போட்டு விடு அவன் பாட்டுக்கு சாப்பிடுறான், யூடியூப போட்டு விடு அவன் பாட்டுக்கு தூங்குவான், யூடியூப போட்டு விடு அவன் பாட்டு எவ்வளவு நேரம் இருப்பான். அந்த யூடியூப்ல நீங்கள் போடக்கூடிய கார்ட்டூன்கள் எதை போதிக்கிறது? நல்லா நீங்க டீப்பா சிந்திச்சு பாத்தீங்கன்னா அங்கேயும் பெரும்பான்மையான இணை வைப்புகள் உள்ள வந்துருச்சு. அட, எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம், ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற அப்படி காட்டமா, அதுக்குள்ளேயும் நீங்கள் போய் பார்த்தால் அங்கு யாரோ ஒருவருக்கு தெய்வீக சக்தி வருவதை போலவும் ஒரு விதமான ஒரு அசாத்திய ஒரு வீரம் அல்லது அசாத்தியமான ஒரு சக்தி, ஒரு அமானுஷ்ய சக்தி இருப்பதை போலவும். இப்படியே நண்பார்ந்தவர்களே, பிறந்த குழந்தை ஒரு வயதை ஆகுவதற்கு முன்னமேயே இணை வைப்பை பற்றிய அறிமுகங்கள் அழகா உள்ள போயிடுது. ஆனா 10 வயசு 15 வயசு பையனுக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, தௌஹீதை பற்றி சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஏன்னா நம்மளே நினைச்சுக்கிறோம் தௌஹீதெல்லாம் சொன்னா அவனுக்கு புரியாது. ஏன்னா ஒரு வயசுல இணை வைப்ப சொன்னா அவனுக்கு புரியுது, 10 வயசு 15 வயசு பையனுக்கு தௌஹீதை சொன்னா புரியாதா? இப்படி இந்த சமூகம் நினைத்துவிடக் கூடாது என்பதனால் தான் தௌஹீதை பற்றிய போதனையை பற்றி குரானில் வரும்போது சிறுவில்லைக்கு ஒரு பேரறிஞர் சொன்னதாக குரான் அல்லாஹ் சொல்றது. யாருடைய வரலாறு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். உபதேசம் செய்கிறார், தனது மகனுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னார், மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே, இணை வைப்பது என்பதுதான் அநியாயத்தில் எல்லாம் பெரிய அநியாயம். இபினிஹி சிறு பிள்ளையாக இருக்கும் போது சொன்னார். 20 வயசு பையனை வச்சிருக்கிறோம், என்றைக்காவது பெற்றோர்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அம்மா தௌஹீது, தௌஹீதுனுடைய வகைகள், ஷிர்க், ஷிர்கினுடைய விபரீதங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களுக்கு தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் பாடம் நடத்தும் போது 6 வயசு. மரணிக்கும் போதே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு 10 வயசுக்குள்ளதான், அந்த இப்னு அப்பாஸ் 6-7 வயசு இருக்கும் போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை பற்றி கிளிப்பிள்ளைக்கு சொல்வதை போல் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதஸ்தஇன் ஃபஸ்தஇன் பில்லா, நீங்கள் எந்த உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ கவனமாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை தருவதற்கு நாடினாலும் அல்லாஹ் நாடாத எந்த நன்மையும் நீ பெற முடியாது. இந்த உலகமே சேர்ந்து உனக்கு வரக்கூடிய ஒரு தீமையை தடுக்க நாடினாலும் அல்லாஹ் நாடியதை தவிர எந்த தீமையையும் எவரும் முன்னால் தடுக்க முடியாது. சின்ன பிள்ளையா இருக்கும் போது தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்னு சொல்றேன் சகோதரர்களே, படிப்பினைக்காக சொல்கிறேன். இந்த நான்கு நாள் விடுமுறைக்கு நான் போயிருக்கும் போது நம்ம யாசிர் ஃபிரோஸ் இருக்காருல்ல ஜுபைல, அவர் ஊர் வந்து திருவிதாங்கோடுன்னு ஒரு ஊர், கன்னியாகுமரி மாவட்டம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க ஜாமியு சலஃபியான்னு ஒரு பள்ளி கட்டியிருக்காங்க மஷால்ல, ஜாமியு சலஃபியா, அற்புதமான ஒரு பள்ளி. அந்த பள்ளியில ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க, அதுலயும் நான் பேச போயிருந்தேன். என்னோட ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் அவங்களும் பேச போனாங்க. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க நண்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஃபிரதோசிகள் எல்லாத்துக்கும் ஒரு சந்திப்பு இருந்துச்சு. அது நாகர்கோவில் முடிச்சுட்டு நாங்கெல்லாம் போறோம். ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு அங்க போயிட்டோம். எங்களுடைய நிகழ்ச்சி அஞ்சு மணிக்குள்ள போயிட்டோம், அஞ்சு அஞ்சே காலுக்கு போயிட்டோம் நினைக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சி கரெக்டா மகரிப்ல தான் ஆரம்பிக்குது. கமாலி மாதிரி நாங்கெல்லாம் முன்னாடி போயிட்ட உடனே ஷேக்குக்கு ரெண்டு ஷெட்யூல் போட்டாங்க. உடனே மகரிப் பாங்கு சொல்ற வரைக்கும் சிறு பிள்ளைகள் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. மக்த மதரசா மாணவர்கள் எல்லாத்துக்கும் வயசு ஒரு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்படிதான் இருக்கும், பத்து பன்னெண்டு வயசு இருக்கும், எல்லாம் சிறு பிள்ளைகள். அப்ப ஷேக் தௌஹீத பத்தி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. இன்னும் வந்துட்டோம் முன்னாடியே, டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த மக்த மதரசா மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, தௌஹீத பத்தி சுபஹானல்லாஹ் ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அவ்வளவு அழகா தௌஹீதை பற்றி சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு ஆழமா புரியுது. இதை எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், தௌஹீத் என்கிற இந்த தலைப்பை சொல்லுவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மீசை முளைக்க வேண்டும், தாடி வர வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். அவர்கள் குழந்தைகளாக இருக்கும் போதே சொல்லிக் கொடுங்க. 40 நிமிடம் வரைக்கும் பேசியிருப்பார்கள். அந்த பிள்ளைகள் அவ்வளவு ஆர்வமாக கேட்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு விளங்கும் விதத்தில் அவ்வளவு பெரிய ஸ்காலர் அல்லாஹ் அவருடைய நீண்ட ஆயுள தரணும். அவ்வளவு எளிதாக அவ்வளவு அழகாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அந்த உபதேசத்தை சொல்லி அப்படியே வளர்க்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி. இன்றைக்கு நம்முடைய வளரும் சந்ததிக்கு, நம்முடைய இளம் தலைமுறைக்கு, இளம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு பாடம் தௌஹீத். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். மீண்டும் இந்த நாட்டிற்கு நான் சப்போர்ட் செய்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை நம்ம கத்துக்கணும். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கறேன், உங்களுக்கு தெரியும். அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். அப்போ ஒரு சவுதி வர்றார், எனக்கு என் பிள்ளைக்கு வந்து உங்க ஸ்கூல்ல அட்மிஷன் போடுங்கிறார். இங்க இந்த ஊர்ல வந்து எப்படி சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னா, அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு வந்து லைசன்ஸ் தரும் போதே பல கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. மதாரிஸ் அஹ்லியா அப்படின்னு பார்த்திருப்பீங்க, நேஷனல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பெரும்பாலும் சவுதிகளுக்கு உரிமம் தரப்பட்டது, அதாவது சவுதி வீட்டு பிள்ளைகள் படிக்கிறது. இதுலேயே மதாரிஸ் ஆலமியான்னு ஒன்று வச்சிருப்பாங்க, சர்வதேச பள்ளிக்கூடங்கள். அந்த சர்வதேச பள்ளிக்கூடங்கள் எதெல்லாம், அதாவது பிரிட்டிஷ் கரிக்குலம் அந்த மாதிரி ஒரு உலகளாவிய அளவில் உள்ள அந்த கரிக்குலத்தை ஃபாலோ பண்றாங்களோ அங்க எல்லா நாட்டு பிள்ளைகளும் இருப்பாங்க. இந்தியன் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுது. நம்ம டெல்லியுடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. இந்தியன் ஸ்கூல்லேயே எம்பசி பேஸ்டு ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் இந்தியன் ஸ்கூல் நிறைய இருக்கு. அப்ப நம்ம வந்து பிரைவேட் இந்தியன் ஸ்கூல். அப்போ வந்து இந்தியன் சிலபஸ் தான் சிபிஎஸ்சி. அப்ப நம்ம சொல்றோம் எங்க ஸ்கூல்ல வந்து சிபிஎஸ்சிப்பா, இந்தியன் கரிக்குலம், இதுல சவுதி பிள்ளைகளை சேர்த்து என்ன பண்ண போற? அப்போ கொஞ்சம் கிட்ட வந்தா ந பக்கத்துல இருக்கிறான். ஆஹா, நல்லா பேசுறானப்பா இந்தியாக்காரனை பத்தி. ஏன் இந்தியாக்காரனை பத்தி? அதுக்காக இலங்கைக்காரர்கள்லாம் கோச்சிக்காதீங்க, எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான். சரியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவனுக்கு இந்தியா பத்தி தானே தெரியும். இந்தியாவுடைய விஞ்ஞானிகள் தான் பெருசா இருக்கிறாங்க, இந்தியாவுடைய முகந்திஷ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னா. அப்படியா, இவ்வளவு தூரம் இந்தியா பத்தி பேசுறானே, சரி ஸ்பெஷலா ஒரு பர்மிஷன் வாங்கி அவ பிள்ளைய போட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, இங்க நீங்க குரான தனி சப்ஜெக்டா வச்சிருக்கீங்களான்னு கேட்டார். இல்லப்பா, இது சிபிஎஸ்இ ஸ்கூல், அதனால குரான் அப்படி தனித்தனியா சப்ஜெக்ட் கிடையாது. முஸ்லீம் பிள்ளைகளா இருந்தா இஸ்லாமிக் ஸ்டடிஸ் வச்சிருக்காங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகளுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் தனியா வச்சிருக்காங்க. பாருங்க, முஸ்லீம் பிள்ளைகள் வந்து இஸ்லாமிக் ஸ்டடிஸ் போட்டு தனியா படிக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகள் அவங்களுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் அப்படின்னு போட்டு சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி நான் கேட்கல, தௌஹீன் சப்ஜெக்ட் டெய்லி இருக்கான்னு கேட்கறேன். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் சும்மா மேடை பேச்சுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த சவுதி என்னிடத்திலே சொன்ன வார்த்தை தௌஹீத் அப்படிங்கிற பாடம் தனியா போட்டு டெய்லி பீரியட் இருக்கான்னு கேட்டான். அப்படிலாம் இல்ல, எனக்கு இந்த ஸ்கூலே வேணான்ட்டு போயிட்டான். யோசித்து பாருங்களேன் நண்பார்ந்த சகோதரர்களே, எந்த விதத்திலும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னித்தாலும் என்ன செய்ய மாட்டான், இந்த சிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்ங்கிறது எவ்வளவு தூரம் அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தாலும், அதற்காக இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பெரிய யோக்கியர்கள் அப்படின்லாம் சொல்ல வர, எல்லார்கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனால் கொள்கை என்று வரும்போது தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சந்ததிகள் இணை வைப்பில் விழுந்துவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறத என் இந்திய இலங்கை சமூகமே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதனால் எப்போதும் தௌஹீதை பற்றி படித்துக் கொண்டே இருப்போம், எப்போதும் தௌஹீதை நம்முடைய சமூகத்திற்கு போதித்துக் கொண்டே இருப்போம். இணை வைப்பில் இருந்தும் இணை வைப்பின் விபரீதங்களில் இருந்தும் நம்முடைய சமுதாயத்தினை பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உனபிபுக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களில் எல்லாம் பெரும் பாவமாக இருக்கிற ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? குல்னா பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், அல் இஷ்ராக்கு பில்லாஹ் வ உகூக்குல் வாலிதைன், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது. அப்போ பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது

0: சரியான என்னது முகஸ்துதி. அல்லாஹ்வுக்கு தான் நீங்க அமல்களை செய்றீங்க, ஆனா அதனுடைய அங்கீகாரத்தையோ பாராட்டையோ அல்லாஹ் அல்லாதவரிடம் நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதுவும் இணை வைப்பாயிடும். அல்லாஹு அக்பர். அப்ப எவ்வளவு தூரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் இணை வைப்பு வந்துவிடக் கூடாது, இந்த உம்மத்திலே இணை வைப்பு நுழைந்து விடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் இந்த சமூகம் அல்லாஹு அக்பர், நாங்கள் உருஸ் எடுக்கிறோம், கந்தூரி விழா கொண்டாடுகிறோம், செய்யது நாயகத்தினுடைய விழா எடுக்கிறோம், ஷேஹு தம்பி அல்லது ஷேக் நாயகத்தினுடைய விழாவை எடுக்கிறோம் என்று ஊருக்கு ஊர் தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் என்கிற பாடலை கேட்டா அல்லாஹு அக்பர், தெருக்கு தெரு நம்முடைய சமூகம் தர்காவை வைத்திருப்பதை போல. அந்த தர்காக்களில் இதுவரைக்கும் எத்தனை மூடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தரவு, ஒரு வரவு இந்த சமூகத்தில் இருக்கிறதா? இத்தனை வருஷம் நம்ம தௌஹீது பிரச்சாரம் பண்றோம், திரும்ப திரும்ப தௌஹீத பேசிக்கிட்டே இருக்கிறோம் சில பேர் நினைக்கிறீர்களே. தமிழகத்தின் தர்காக்களை பார்த்து வருவோம் என்பது எத்தனை பார்ட் பாட்டு தெரியுமா? அது ஒரு பாட்டு நினைச்சோம், அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் அதுல ரெண்டு பாட்டோ மூணு பாட்டோ இருக்குதான், பாகங்கள் போட்டிருக்கிறாங்க அதுல. இதில் இத்தனை வருட பிரச்சாரத்தில் எத்தனை தர்காக்கள் மூடப்பட்டிருக்கிறது அல்லது முடங்கி கிடக்கிறது? மேபி பிரச்சாரத்தினால் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் வருகை தரக்கூடிய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கும். ஆனால் அந்த இணை வைப்பு முற்றிலுமாக ஒழிக்கப்படாமல் இன்னும் விமரிசையாக விழாக்கள் பேரிலும் உருசுகள் பேரிலும் கந்தூரிகளின் பேரிலும் இணை வைப்பு சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் விபரீதத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை சமூக பெரியவர்கள், மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் கவனத்தில் கொண்டு எப்போதும் கொள்கையை பற்றி அதிகமாக மக்களிடத்திலே நாம் பேச வேண்டும். கொள்கை தெளிவை மக்களிடத்தில் உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த கொள்கை தெளிவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கித்தான் ஏனைய எல்லா சாதனைகளையும் மிக இலகுவாக சாதித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகமாக நம்முடைய சமூகம் அமைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹுவை பிரார்த்தனை செய்து, யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வா ஆகிர தாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் எமது பாலஸ்தீன உறவுகளுக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளிலும் நம் சொந்தங்களுக்காக துவா பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ். எமது சகோதர சகோதரிகள், சின்னஞ்சிறிய பச்சிலம் பாலகர்கள், ஓய்வின்றி, உணவின்றி, உறக்கமின்றி, குடிநீரின்றி, கழிவறையின்றி படும் துயரம், துன்பம், இன்னல்கள் அனைத்துக்கும் வல்லவன் அல்லாவிடத்தில் நமது தொழுகையிலும் நமது துவாக்களிலும் அதிகம் அதிகமாக. நீங்கள் தொடங்கும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இலாஹின்

الناس. صدق الله العظيم. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். சிறப்பான ரமலானின்

0: ஒரு பாதி மிக வேகமாக நம்மை விட்டு ஓடிவிட்டது, இன்னும் ஒரு பாதி நம்மோடு காத்திருக்கிறது. அந்த மறுபாதியையும் நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வளமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கல்ல எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்தில் பேசுகிறோம், யார் இந்த ஷைத்தான். ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது, யார் இந்த ஷைத்தான். ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவன். இந்த உலகத்தை படைத்தல்லா மனு வர்க்கத்தை இதில் வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியபுதூன். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன், ஆரம்ப மனிதர், ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழ விட்டார். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பித்தார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களில் சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர் தான் இந்த ஜின்னினத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பேர் அசாசீல். ஜின்னாகி இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு, இனிமே நான் நல்லவனா வந்துடுவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல், மண்ணாகி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானால் வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோடு அலாவர் இருக்காரு. இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலேதான் அல்லாஹ் கேட்கின்றான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. மலக்குமார்களே, நான் எனக்கு பிரதிநிதிகளை ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக இல்லை, எல்லாம் பண்ணா போச்சு. இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்கப் போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜல்லு ஜலாலுஹு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். கால இன்னி ஆலமு மாலா தாலமு. அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிக்கிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைக்கும். மனித படைப்பு எப்படி உண்டானது? களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ஒரு வகை ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டு சொன்னா, இது காலலில் மலாய்க்கத்திஸ் ஜுதூலி ஆதம். மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். சுஜூத் என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே, அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னான், ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னான். فسجدوا الا ابليس. அப்பொழுதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலீஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டலை பூசி மலக்கு மாறிய பூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மார்களோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்குமாரிகளும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யாரை தவிர? இபிலீஸை தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபான் சொன்னால் மாறு செய்த ஆண்டவண்ட உத்தரவு, ஆண்டவண்ட உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை, ஏலா என கேலா பாப்பமே என்றது ஷைத்தானுடைய குணம். அவன் சுஜூது செய்யவில்லை, வக்கான மினல் காஃபிரின். இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிருடைய ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், ஃபிர்தௌஸ்னு மேலும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தின் பேரை வச்சிருக்கிற மேலும், ஆனாலும் அவன் காஃபிருடைய லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் நானா குஃப்ரு, மாறு செய்ற. ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன், உனையால் ஏண்டிய செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத், அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறை ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃப்ரு, மனுஷன் அல்லாவுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை வெறுத்தவனை அல்லா இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் தானே வந்த. கால மாமனாக அல்லா தஸ்ஜுத இது அமர்துக. அல்லா கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூது செய்யக்குள்ள அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏலா, நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? ஆல அன கைரும் மின்ஹூ ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன். பாத்தீங்களா, பிக் பாஸுக்கு முன்னாலே மாலிக்குல் முல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், அனா கைரும் மின்ஹூ, என்னத்தை இருந்தாலும் யா அல்லாஹ் அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்று என்ன நினைக்கிறதே சைத்தானுடைய குணம். அங்கேதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தனி மின்னார், ஆண்டவனே நீ என்னை நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், ஹலத்தவுமின் தீன், அவரை நீ மண்ணால படைச்சியாய். மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பேய்த்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க யாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம், குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்த்த மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை, என்ன விட்டு ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில் வைக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே யாரா எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன்னு சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு, மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தோட ஆட்சியை கொடுக்கறதுக்கா பாப்பமே என்ற. நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க பாப்பமே மனுஷன். அப்படி மனுஷன் நினைவானதே, நாங்க தாருமஜா, நாங்க கமையான் இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா? எட்டையாவதுடா கொண்டெய்னர் லொரி, இது எட்டை இல்லை, இது இது நசீபு. உனக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், அவனுக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம், இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தமில்லை, அதான் சைத்தான், அவன் தான் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விளங்கிக் கொள்ளணும், யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான், எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான், யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்ல சாட்டிக்கான், சைத்தானை. யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா, தங்கள் மீதுமா? ஆம், ஆனால் எனக்கு அல்ல அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்ல தந்துட்டான். புகாரியுடைய ஹதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு, அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், காலி நலக்க அந்த மாறு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இது சொர்க்கம், இந்த சொர்க்கத்தில் மாறு செய்றவனுக்கும் அந்த கப்பரன்ஸ்னால் பெருமாடிக்கிற பெருமாடிக்கிறவனுக்கு இங்க இடம் இல்ல, போ, தொலைஞ்சு போ வெளியே சொன்னான் அல்லாஹ். நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, முன்னுக்கும் நிக்கவானாண்டாமா? ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால் இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வாரார்கள். அது நாங்க அந்த நாள்ல இருந்தே எங்கட அப்பட அப்பட காலத்தில இருந்தே தான் அப்படி. அப்பட அப்ப எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்ல, அவரையா நீ ஃபாலோ பண்றவான்? பெருமானாம், எனக்கு தான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம், அவர் அவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம், அல்லாட முன்னுக்கு போ, தொலைஞ்சு போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கேலாம். அப்படி தலை தூக்கேலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த சைத்தான். எனவே வெளியே போக்குல, வெளியே போக்குல ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னே, எங்களை மாற சொன்னே, சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போட்டாய்தானே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் போறேன். கால அன்பு நீ இலா யோமி யுபாசூன், ஆண்டவனே நான் போறேன், ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன? அவகாசம் என்ன? பரிகாசம், கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் யாராவது ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே, உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால இன்னக்க மினல் மும்பரீன், சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தாரப்போ, நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாய் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும், உண்மையும் பொய்யும், சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கட ஒன்று இருக்கணும். எனவே எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், கால ஃபபிமா அகுவைத்தனி லா கூதன் லஹும் ஸிராத்தல் முஸ்தகீம், ஆண்டவனே ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே போண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானுளே அவனோட விட மாட்டேன், கெடுப்பேன். சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வான், தடுப்பேன், ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக் கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், ثُمَّ لَآتِيَنَّهُمْ مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ وَلَا تَجِدُ أَكْثَرُهُمْ شَاكِرِينَ. எந்த அளவுக்கு சொன்னால், ராவு பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என்ற முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவனே வலா தஜிது அக்சரும் மின ஷாகிரி, அவனுள்ள 90% அதிகமான பேர், 90% என்று செல்லேலும் உனக்கு நன்றி கெட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு, நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானால நீ பாரு, நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பைத்து சொன்னான், கால அஹ்ருஜு மின்ஹா மதுஊமன் மதுஹூரா. எனவே நாசமா போனவனே, நீ நிந்திக்கப்பட்டவனாகும், சபிக்கப்பட்டவனாகும், இங்கே இருந்து தொலைஞ்சு போ, ஏண்ட முன்னுக்கும் நிக்கவானாம் என்று சொல்லி விரட்டினார். எனவே அந்த அல்லாஹ் தபாரக் வதஆலா எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குள்ள முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதும் கொண்டா, ஏன் குர்ஆனை ஓதும் போதே தானும் இருப்பான், குர்ஆன் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆனை விளங்கின மாதிரி, குர்ஆனை ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கமும் சொல்லுவார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவது பில்லாய் மின ஷைத்தானில் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கருமானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே, எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன், ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான், ஃபதகூனா மினல் காசிரீன், இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பெய்த்திரவானாம், போனா ரெண்டு பேருமே நாசமா போவீங்கோ. இந்த இருவரையும் எந்த மரத்தின் அண்டையிலே அல்லாஹ் போவானம் உண்டானோ அவங்களை போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செய்ய யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மா கெடுத்த உம்மம்மார் லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பர்ண கொக்காரன பாருங்க, ஆம்பளையில் வெள்ளைக்கு பஜாருக்கு போ, காட்டு மீன் தான் பூர்வானு. பொம்பளையால் பூரு பூரு பாவம், அவளை ஏமாத்தி நல்ல கல்சாமி அடிச்சுட்டு வைத்திரையிலும் இவன் கோட்டையும் கொண்டு போயிட்டு கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப்ப அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 அடி அந்த கோட் இல்ல இல்ல அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான் அடி அதை கழட்டி பஞ்சமித்தாலுமே 3000 ரூபாய் விற்கலுமே அது உள்ளுக்குள்ள லைனிங். அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி. பெண்கள்கிட்ட ஒரு செய்தியை செல்லிட்டால் அவங்கதான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற போ கெட்டுவாங்க டை கெட்டுவாங்க எல்லா வகையான அமைப்புகளும் ஷைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவருடைய மனம் அப்படிதான். ஏனென்றால் உம்மம்மாவை அல்லாஹ் படைச்ச அப்பாட விழா எலும்பிலேது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை அல்லாஹ் உற்பத்தி செய்தான். ரசூலுல்லாஹ் கூட சொன்னார்கள், உங்களோட பெண்களை எப்பையும் ஷைத்தானுடைய விஷயத்தில் கோணமா இருந்து போங்க, திருத்துங்கோ, புத்தி சொல்லுங்கோ, கண்காணிங்கோ. பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள், கோண புத்தி இருக்கும். ஒரே அடியா நிமித்த போவாதீங்க, பயான கேட்டு போனத்தோட அடியே இங்க வாசல்ல இண்டையிலேந்து நீ தாஜ தொழணும், பரலு மாறி குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசரி ஓதணும், நீ நான் நானான்ற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப இப்படி அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தாதான் ஹேண்ட் அவுட்லயே கேளும், இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உம்மா அவுட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது ஏற்கனவே வளைவு தானே உடைஞ்சிரும் என்றார். போ போ சரியா வரும்னு சும்மா விட்டால் நல்லாவே வளைஞ்சிரும் என்றார்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்களில் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0577-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 34 05 965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ். ஷைத்தானுக்கு அல் ஹன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேரு அவனுக்கு. அது என்ன அர்த்தம்? உள்ளங்களில் பதுங்கி அல் ஹன்னாஸ் என்றதான். வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்புல போட்டு கொலை போடுற, பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வாரல்ல. இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும் சில நேரம் அப்படி மீக்கும் கொலைப்புற. அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு இந்த எண்ணங்களை போட்டு மனிதன் உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்கு இந்த ஏற்கனவே விலகி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே எல்லாம் சொன்னான், அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்ன, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான்? சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு? முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து செய்தான் சொன்னான், பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் போய் சொல்லி யான் இங்க வாங்கோ. மா நகா குமார் ரப்புக்குமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவானம் நிப்பாட்டின்னு என்ன தெரியும்? உங்களுக்கு பெரிய ரகசியமா சொல்றாரு. தாசரி இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு. ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தல கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தோம். வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்ல இந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான். ஏய் முன்னாந்தப்பான்னு கேட்டேன். என்ன கேக்காண்டேப்பா கேக்காண்டேப்பா, என்ன இது? வந்து மீ பனி, அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீ பனி. எளிய காட்ட விக்கணுண்ட வெளியாருக்கு விக்கலாம். அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்குன்னு சொல்லி மறு வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியாலும் பீர்சமக்காமல் சிஐடி சுத்துற மாதிரி
5: മുഖബലനെ കൗരവൻ ബലനോദിക്കല തരുവ കൗരവിക്കില്ല ക്യൂണോ ഇവരെ ജോബ്ബേക്ക് കിളവിലായി നാ അപ്പൊ മുള്ള ഒരു ബോത്തല തൂക്കിനെ അല്ലാവുടെ കിരുഫിനാല തേന നാം പാപ്പ പാത്തിട്ട് സൊന്നേ അടോ കാട്ടത മീൻ ഇപ്പ എനിക്ക് ഏണ്ടാവേ ഞാൻ മാത്രം കണ്ണോണം കണ്ടതാ എടുത്തിട്ട് പോയിട്ടാ ഇത് പാരങ്ങ അന്ത അന്ത രഹസ്യ എക്ടിങ് ഇരിക്കില്ലയാ രഹസ്യ എത്തമിരി കടയ്ക്ക് വരുവാ അജയ് സാമ കുഞ്ഞും ഇരിക്കുന്നു രണ്ട് ഡസൺ തരിക ചീപ്പാ പൂട്ടി താരണം മുറിവെച്ചു എന്നടാ പാക്കേ ഇല്ല ഇന്നും ഇന്നും എത്തി പേര് ഇറക്ടറാണോ അയ്യാ നാ പാത്ത ഉങ്ങൾക്കേ താർക്ക് ഇവർ പാപ്പാരാട്ടി രഹസ്യമാ വന്ന് സൊല്ലാനേ എന്മേലെ പ്രിയത്തോട് വന്ന് സൊല്ലാൻ പോലെ തരീത് എനക്കിണ്ടേ കൊണ്ടാന്നിരിക്കാൻ പോലെ വാങ്ങി കെട്ടിന പുറവ് പാത്താ ലൊറി ലൊറിയാ റോട്ടെല്ലാം ചെയ്യാനി രണ്ടു പേരട്ടെയും സൊല്ലാം പ്രഭു അന്ത മരത്തുകിട്ട രണ്ടു പേരെയും പോവാണാ മറ്റു ചെന്നാൻ തന്നെ എന്നെ തരുമാ അർത്ഥം ഇല്ല അന്ത കൂണാ മലക്കൈ നീങ്ക രണ്ടു പേരും മലക്ക ആവിരാമിക്കരുത് இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில் யாரும் மலக்காவிற்கு புரியுதானே மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறதானே அது மாத்திரமல்ல மினல் காலிதீன் நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறது சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறதுக்கும் மலக்கா போவாம இருக்கிறதுக்கும் தான் இந்த பிளான் உங்களை மறத்துக்கிட்ட போவான் சொன்ன சொன்னால் பாருங்க சைத்தாண்ட கோலம் எல்லாம் நடக்குது அம்மான அம்மான நம்புக இது சத்தியமா சொல்றேன் உங்களோட தலையில சத்தியம் சொல்றான் சத்தியமா சொல்றேன் இன்னி லக்குமாமின் நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்துல தான் புத்தியா செல்ல வந்தேன் அம்மா உங்களுக்கு ஓடும்னா நீங்க ஏத்து போங்க தாறு செல்லி தர மாட்டாங்க நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா உங்க அம்மா மேல சத்தியமா உங்க தலைமையில சத்தியமா இவன் மனத்துக்கிட்ட போவானம் என்றது உங்க ரெண்டு பேருக்கு கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமாக்கும் எவ்வளவு பெரிய பிளான் எவ்வளவு பெரிய பிளான் இந்த பிளான்ல சைத்தான் வெற்றி பெற்றான் அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிரிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு அப்படியானால் அல்லாக்கு மாறு செய்யறதுக்கு அல்ல மரத்துக்கிட்ட போவோம் மரத்துக்கிட்ட போவோம் அப்ப எங்களுக்கு மலக்கா வேலும் எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கேலும் போனார்கள் மறுபக்கம் சென்னவன் நேர் மறுபக்கம் சென்ன இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள் அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் தஆலா மண்ணுலகத்துக்கே அனுப்பி வைக்கும் இப்ப தெரியுதா நம்பர் டேட் ஆஃப் பர்த் எங்க பிறந்த பதார் எல்லாம் சொல்லியாச்சு கொள்ளாதவன் என்ன சைத்தான எஜிரி மஜ்ரத்தம் சொல்லதா சொன்னார்கள் அவன் எங்கிற சைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும் உங்களின் ரத்த நரம்பு ஓடும் இடம் எல்லாம் ஓடுற அவன் நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற ஓடிக்கொண்டே இருக்கின்றான் அல்ல அவனத்தில் வாக்குறுதி கொடுத்தது போல நேரான வழியில போடாம நான் நடுவில் உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன் முன்னாலும் குழப்புவேன் பின்னாலும் குழப்புவேன் இடதிலும் குழப்புவேன் வலதிலும் குழப்புவேன் அவர்களை நேர்வழியிலே செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே அதைத்தான் அந்த சைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான் எனவே சைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க ரசூலுல்லாஹை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாஹுக்கு முன்னால் வந்து ஒரு நக்கல் விடுறார் நக்கல் முஹம்மதே நீங்க ஏன் சதாவும் ஷைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் எடுத்தறியப்பட்ட சைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் கொட்டாவி போது கொட்டாவி விடுறாங்களே வாய பிளந்துட்டே அது சைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார் சைத்தானுடைய குணம் உடனே அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள் நாய் கத்தும் போதும் கழுதை கத்தும் போதும் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள் அவைகள் சைத்தானை பார்க்கின்றது கழுதை கண்ணுக்கு தெரியும் நாய்க்கு தெரியும் சேவல் கூவுகின்ற போதே அல்லாவை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் ஷைத்தானுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவனுக்கு பயப்படுறதே கிடையாது, ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும் அருகில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. உனக்கு இந்த பொடி பயலுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, இந்த கோலை என்ன போட்டு அடிப்பண்டா, என்ன உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பான்டா. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டைல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னாரு. பார்த்தார்கள், பார்வையில் புரிந்து கொண்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பரட்டிக்கிட்டு மண்டே உடைச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளைக்கு வா சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர் தான் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி. அவன்கிட்ட திடீர்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறி வைப்பானா, பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டில் தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் ஏன் போகணும் அப்படின்னா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. ஷைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ள பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஔது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், ஔது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். அதுக்கு பிறகு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவன் நெஞ்சில வச்சு சொன்னார்கள், இது பாலடைஞ்ச ஊடு, இங்க ஒன்றும் இல்ல, குடல் மட்டும்தான். எனவே ஷைத்தான் என்ற கல்லனுக்கு இங்க வாரணும் இஷ்டமில்லை, தேவையில்லை, நீங்க பயப்படும் வாரம், அவன் வரப்போறோம் இல்ல, நீ பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே ஷைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். ஷைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ஷைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். இதுக்கு முன் ஃபக்ர் இன்னொருத்தி அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானோ அமருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். ஷைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் ஷைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் எப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப 2க்கு 3 ஆவிட்டு, 3க்கு 4 ஆவிட்டு, இப்படி போனா என்ன கதை, குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க. ஆசாமி வந்திருக்கார், ஆள் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற வரமருக்கும் பில் ஃபஹ்ஷாய், மானக்கேடான விஷயங்களை கல்பல போடுறதும் வந்தான். படம் உண்டு பாப்பமா, பிலிம் உண்டு பாப்பமா, எடால் சொல்லி ஒன்று பாப்பமா, பாட்டுண்டு கேப்பமா, விஷலுண்டு அடிப்பமா, தராபி தொழுது போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவமா, இதெல்லாம் செய்தான் பொல்லாதவன். எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், சைத்தான் வந்துட்டான் நினையுங்கள். இன்னும் அல்ல சொன்னான் ஒரு இடத்திலே சைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆனில் சொல்லும் போது, விஸ்வாசம் கொண்டவர்களே, இன்னமல் விஸ்வாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும் சாராயம் டோப் டோப் அதுவும், மைசிர் என்றால் சூதாட்டம், சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டல பம்பளப்பிட்டல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் சொல்றாங்க. ஒரு வகையான சூது. அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே. அம்மைக்காக வேண்டி அம்மன் கிட்ட போறார்கள், அதுக்கு போற அம்மனத்தோடு அல்லா கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அவன் தான் கூப்பிடுறான், வாங்க போவோம் வாங்க போவோம். நீங்க அல்லாஹ் வணங்கத்தானே செய்றீங்க, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல பேச்சு வந்துடும் வாங்க. என்பதை குறிப்பார்த்தல், அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்த பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பதை தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள், அதுல நம்பர் போடுவார்கள் ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள், அந்த அம்புகளை கையில கொடுப்பார்கள். அது போயிட்டு அங்க சரியா ரெண்டாம் நம்பர்ல விழுந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க, தான் ரெண்டாம் நம்பர் உங்களுக்குன்னு கொடுப்பார். சில நேரத்தில் அந்த நம்பரை இல்ல ஈட்டு போய் இதுல குத்தும். என்ன கதை, என்ன கதை ஒன்றுமில்லை, உங்களுக்கு தோத்துடுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்ட வேலை. எனவே ரிஜிசும் மின்னமணி சைத்தான், இது சைத்தானுடைய செயல்கள். கல் குடிக்க சொல்றது அவன் தான், சூது விளையாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்வதும் அவன் தான். வாப்போ அதுல இருந்து தவிந்துக்கோங்க, அப்பதான் தலை தூக்குவீங்க. எல்லாம் சொன்னான், அப்பதான் தலை தூக்குவீங்க. இந்த மாயுரை துஷைத்தானோ ஐயோ கியபைனக்கும் அல் அதாவத்த வல்பகலாக வயசுக்கும் அந்திக்கிறில்லாயி இந்த சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறத்தாலையும் அது சைத்தாண்டே மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம், நோக்கம் என்ன, நோக்கத்தை அல்லா சொல்லுகின்றான், அதாவத்த உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற. ஒரே கூட்டாளி மாறும், நகமும் சதையும் மாறி ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டுதான் குடிச்சான் பத்து பத்து ரூபா, மொத்தம் இருபது ரூபாய், உண்ட பத்து அவண்ட பத்து. குடிச்சு கொஞ்சத்துல இவண்ட கழுத்து அவன் கடிச்சு, அவண்ட கழுத்தை இவன் கடிச்சு, ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர்னார்கள், அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார். சூதை அல்லாஹ் சொல்லுகின்றான், வயசுக்கும் அன்பிக்கிறில்லா. சூதுன்ற நீங்க டிவியில மேட்ச் பாக்குறீங்க, ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது.
0: அதுல உங்களை உட்கார வச்சு அல்லாட நினைவை விட்டு உங்களை அப்படியே டேர்ன் ஆக்குறான், உங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்கத்தானே ஒண்ணு. நாங்க இப்ப நாங்க தோது மாறி அழிக்கிற உண்ட அப்பா தான் இதெல்லாம் பார்க்கவா செஞ்சாரு. அவர் என்ன உலகத்தில் தோதாவா இருந்தாரு, கோமணம் கட்டிக்கிட்டா வாழ்ந்தாரு, பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டு போனானப்பா. உங்க அப்பாட கால் பெருவிரல் தூசிக்கும் ஒப்பாகாதவர்கள் தானே இப்ப இருக்கார்கள். அப்ப அவங்கெல்லாம் வாழலையா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? இவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியும் அவருக்கு. டிவி பார்க்க வந்த ஒருத்தன் அவன் பொண்டாடியோட லைன் ஆயிட்டான். இவர் சொல்றாரு வேர்ல்ட்ல என்ன நடக்குது பார்க்கணுமா, வேர்ல்ட்ல. ஆனா வேர்ல்ட்ல பார்க்கலாம்டா, வேர்ல்ட்ல இங்க உள்ள பாரு. அவங்க வீட்டுல டிவி இல்லைன்னு டெய்லி வந்தாரு. காசி மாமா வீட்டுல போயிட்டு பார்ப்போம், ஜப்பார் மாமா வீட்டுல பார்ப்போம்னா கடைசிக்கு ஜப்பார் மாமா விட்டு மாமியா அனுப்பிச்சு போயிட்டான். அன்னைக்கு வந்து ஆத்திரத்துல கூரையில் ஏறி எல்டனாவை பிச்சுறாரு. அட மட சாம்பிராணி, இப்ப என்னாவ பிச்சு என்ன செய்ய என்ன செய்ய? அப்பவே உன் பொண்டாட்டி தலை மச்சரை பிடிச்சு பிச்சிருந்தான், இந்த காரியம் நடந்திருக்குமா? எனவே எல்லாம் சொல்றது பொருத்தமா இருக்கு. சைத்தான் புள்ளாதவன் வாணிசலா தொலைகளிலே மண்ணை போடுவான். சூதண்டு உட்கார்ந்துட்டால், மெச்சண்டு உட்கார்ந்துட்டால் தொழுகையெல்லாம் சரி வராது, தொழுகையில் கூட கவனம் இருக்காது. சைத்தான் மிக பொல்லாதவன், மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான், திட்டமிட்டு எடுக்குவான். யாரும் அதுல பழியாவாங்களே தவிர அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் தான் சைத்தான். சைத்தந்த சில பேர் சொல்வார்கள், இவருக்கு மௌத்தா போன அப்துல்லமீனானா பிடிச்சான், அப்துல்லமீனானா போல சுருட்டு குடிக்கிறாரு, அப்துல்லமீனானா போல கண்ணை பரட்டி பரட்டி பார்க்கிறாரு. அப்படின்னா அப்துல்லமீனானோட மனங்கட்டி ஒண்ணும் இல்லை, ஷைத்தான் செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகளின் அசிங்கத்தோடு இவர்களோடு தொடர்பு கொள்வதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். கெட்ட ஆவியா இருந்தாலும் நல்ல ஆவியா இருந்தாலும் கபருக்குள்ளே போனதன் பின்பு அவர்கள் வருவதில்லை. அதற்கு சில படிப்புகள் எல்லாம் இருக்குது, அதை வச்சிருந்த அந்த சைத்தானவன் கலற்றார்கள். அதே போல சில பேரு சைத்தானை இந்த மக்கத்துக்கு எடுக்கிறாங்களே 4 மாசத்துக்கு, அது மாதிரி சைத்தான கண்ட்ராக்ட் எடுக்கிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். சைத்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையில சில சம்பாஷணைகள் நடக்கும். இவர் அப்படி போவார், ஒருத்தால பேய்த்து 2-3 செய்தியை கேட்டு வருவார். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நட்சத்திரங்களை நாங்கள் சைத்தானுக்கு பாம்பை ஆக்கியோம், பாம்பந்தங்கள். இந்த ரகசியத்தை கேட்க வரக்குள்ள நாங்கள் நட்சத்திரத்தால் அடிக்கிறோம் என்று குர்ஆன் சொன்னது. நீங்க சில நேரத்தில் அனுபவத்தில் பார்த்திருப்பீங்க இல்லையா, சில நட்சத்திரங்கள் அப்படியே வந்து உழுவுமா? சில பேர் சொன்ன நட்சத்திரம் உழுவுறது கண்ட என்னது கண்டா பாட்டுக்கும் வேலைக்கு போப்பா இல்ல சரியில்லை, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சைத்தானுக்கு தான் சரியில்லை, அவன் அடிபட்டிருக்கான், நீ அதை பார்த்திருக்க அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எனவே சைத்தானுக்கு எரிபந்தம் தான் அது. கடலிலே செல்பவர்களுக்கு வழிகாட்டி சைத்தான்களுக்கு எரிபந்தம். அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த போய் அட்டிய பட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க, அப்ப 2 செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சரியா கம்ப்ளீட்டா கேட்க கிடைக்கல, இவரு காதல வச்சிருவார். இவரு காதல வச்சத்தோட அவரு உங்களுக்கு இவன் எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வாரல, இவனை பார்த்தா நானும் சொல்லுவேன்டா, நான் அனுபவசமா இருக்கான், எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வராது. முதல்ல பல்ல விளக்க சொல்லு, கொண்டை வெட்ட சொல்லு, முடிய வெட்ட சொல்லு, உடுப்ப மாத்த சொல்லு, நானும் சொல்லுவேனே. அவனு சொல்ல சரியா செல்றாட்டா, சரியா செல்றாட்டா, அவன்கிட்ட கேட்கிறான். இப்ப அவனுக்கு வயசு 61 வயசு, எத்தனை வயசு 61 மறதி கூடவா இல்லையா? எனக்கு 21 மறக்கிறான், 21 மறக்கிறான், 61 மறதி இருக்குமா இல்லையா? அவன்கிட்ட கேட்கிறான், 9 வயசுல ஊட்டு வாசல் படியில விழுந்து உங்களோட தலை பட்டுச்சான்னு கேட்கிறான். அவனுக்கே காலையில என்ன சாப்பிட்டேன்னு நினைவில்லை, அவன் பயத்திலே இருக்கும் இருக்குதோ. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த முசீபத்து ஆரம்பமாவிச்சு. எனவே பூசணிக்கா 2 கொண்டாங்க. இவரு கேட்காரு, என்ன பண்ணி உழுவல்லி, அப்படியெல்லாம் உழுவல்லியே, புழுந்தி பண்டா. சில நேரம் எங்களுக்கு மறந்து மறந்தியும் இதுதாங்க சைத்தான். இத நம்பி அல்லாவே பணத்தை சொல்ல சொல்லையா கொண்டு போய் சுபால் தொழுவாதவனுக்கு அன்னை பூரா தரத்திரியம் தானே. இதை போய் சாஸ்திரக்காரன் கேட்டான், அவன் சொல்லுவான், உங்களுக்கு இன்னும் 41 நாளைக்கு இப்படித்தான் நிற்கும்போது. அவன் எப்படாச்சும் சொல்லுவானா, நீங்க சுபோ தொழுறீங்களா, அதனாலதான் அந்த முசிபத், நாளையிலிருந்து தொழுது பாருங்க சொல்லுவானா? சொல்ல மாட்டான், அவனே தொழுவ மாட்டானே. எனவே சைத்தான் மிக பொல்லாதவன். மாவியார் அலியல்லானவர்கள் வழமையாக நடுவிசி தொழுகைக்கு எழும்புவார்கள். ஒரு நாள் கண் அயர்ந்து தூங்கிட்டார்கள். நடுவிசி தொழுகை தான் ராஜ தொழுகை. கண் அயர்ந்து அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது, சப்தம் வந்ததும் எழும்பி பார்த்தார்கள். சைத்தான்
5: மாவியார் ரலியல்லாஹு சொல்லுகின்றான், நான் உங்களை தாஜதுக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா? நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா? தாஜது தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள், உணவருந்த மாட்டீர்கள், நீர் அருந்த மாட்டீர்கள். உங்களின் உணர்வை பார்த்த அல்லாஹ் ஷா இப்படி மடியார்களா? மாவியா, இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்து விட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அன்பு மன்னித்து விட்டேன், உன்னுடைய

0: எகெயின்ஸ்டா போகணும், நேர் மாத்தணமோ. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்று செய்யறான் சைத்தானுக்கும் நப்சுக்கும், அவங்க வழிபடுறாரு. இன்றைக்கு எப்படித்தானே இருக்கு, அந்த ரெண்டும் நப்சும் சைத்தானும் நல்லவைகளை நல்ல நல்ல யோசனைகளை சொன்னாலும் நீ அதுல கவனமா தான் இரு. எப்படி யோசனை சொன்னான் அப்பாக்கு சுரக்கத்தில் வச்சு. எனவே சைத்தானும் நப்சும் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும், ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், கெட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்குகின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான். அவைகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள ஷைத்தானின் அடையாளம் தெரிந்து வாழ வேண்டும். ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஷைத்தானை கேட்டாங்க, பேட்டி கண்டார்கள். எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்க இல்லையா, ரசூலுல்லாஹி ஷைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், சைத்தானே உன்னுடைய படுக்கை தோழன் யார்? சைத்தான் பதில் சொன்னான், டோப்கார், போதை உள்ளவன் அவன்தான் என்னுடைய படுக்கை தோழன். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃபென்தோ, உன்னுடைய கூட்டாளிதார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழுகையே புறவு தொழுவோம் என்று தொழுற சுனங்கி தொலை விட்டுறல்ல சுனங்கி தொழுற அவர் தானே என் கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி, களவெடுக்கிறானே அவன் என்னுடைய விருந்தாளி. உனக்கு விருப்பமான நண்பன் யார்? சில நேரத்துக்கு இதுலையும் கேட்கிறாங்க இல்லையா, எதுல இந்த ரேடியோல என்னது 99 அதெல்லாம் 103 அவன் நம்பர் தான், 103 சூரியன் எஃப்எம் 103 அதுல கேட்கிறாங்க, கதிஜா உங்களுக்கு புரியுமான பாட்டு. இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க புரியுமான பாட்டு, புடிச்சுக்கோ கெட்டிக்கோ கெட்டிக்கோன்னு. அப்படியானால் ஜரீனா இப்போது கேளுங்கள், நீங்கள் பிரியமான கெட்டிக்கோ புடிச்சுக்கோ பாட்டு அண்ணா. அப்பா யார் யார் கேட்கறீங்க ஜரீனா இந்த பாட்டை? நானும் இந்த வாப்பாவும் அவனை வெட்டாலும் அவனை இந்த மம்மியும் இந்த நானும் இந்த உக்கும் தம்பியும். அப்பா எவ்வளவு பேர் கேட்கிறாங்க, நாசமா போச்சா? சைத்தான் இப்ப டீ உள்ளுக்கால வந்து அங்கிருந்து எடுக்கிறான், வீட்டுக்குள்ள மரியாதையா இருந்த பொம்பளையில அந்த மிஷன்ல எடுக்கிறான்.
1: நீங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி அதுதான். உன்னுடைய நேசன் யார்? தொழுகை அறவே தொழாமல் இருப்பவன் என்னுடைய நேசன் என்று சொன்னான். மனிதர்களில் உனக்கு ரொம்ப பிரியமானவர் யார் என்று கேட்டபோது சைத்தான் சொன்னானா, அபூபக்கரையும் உமரையும் திட்டவன் தான் எனக்கு புரியவில்லை. சைத்தானின் அடையாளம் கண்டு அவர்கள்

0: காட்சியிலே சைத்தானின் கூத்துகள் வீட்டுக்குள்ளே நடைபெறுகிறது தெரிந்த போதும் மாறு வேடத்தோடு போய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஆடலை பாடலை மது அருந்துவதை மது போதையில் நடனமாடியதை எல்லாம் வெறுத்தார்கள், நிறுத்தினார்கள். சைத்தானுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்கள், குழப்பங்கள், எண்ணங்கள், செயல்கள் அத்தனை விட்டு நம்மையும் நம் மனை மக்கள் பிள்ளை குட்டிகளையும் பாதுகாப்பானாக.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹும் நியாஸ் முகமது அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத், ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله امنوا اتقوا الله حق تقاته

يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة

يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்ரிபுக்கு முன்னால் உஸ்தாத் இப்ராஹிம் மதனி அவர்கள் மறுமை நாளுடைய மனிதனின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு தலை கொண்டு பேசினார். மறுமை நாளுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமாக ஈமானுடையவர்கள், முஸ்லீம்கள், மொமீன்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலை மிக பிரதானமான ஒரு அடையாளமாக என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். நீங்கள் மறுமை நாள் வரப்போகிற நேரத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நிறைய கிதாபுகள் மறுமை நாளுடைய அடையாளம் தொடர்பாக எழுதப்பட்டிருக்குது அரபு உலகத்தில். அதில் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிதாபு தான் ஷேக் முஹம்மது அல் அரீஃபி, மிகப்பெரிய ஒரு தாயாவாக என்ன செய்கிறார், சவுதியில் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு கிதாபு அஷ்ராத்து சா, மறுமையினாருடைய நிகழ்வுகள் அடையாளங்கள் தொடர்பாக எழுதினது. அதில் மறுமை நாளில் வரக்கூடிய பெரிய அடையாளங்கள் என்று என்ன செய்கிறார், அந்த ஹதீஸில் வந்த 10 அடையாளங்களை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சிறிய அடையாளமாக 123 அடையாளங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் சில ஹதீஸில் அதில் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ்லையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஹதீஸில் நிறைய விமர்சனங்கள் ஹதீஸ் கலையில் இருக்குது. 123 வராது, அதை விட குறைவு தான் வரும். எப்படி சுற்றி உழைச்சி பார்த்தாலும் மறுமை நாள் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்களில் மூமின்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு கவனப்படுத்திய, அவருடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வச்ச ஒரு மிக முக்கியமான மறுமையுடைய அடையாளம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் ஆமாலி ஸாலிஹா ஃபிதனன் கக்திதாஇல் லைலில் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வேகமாக விரைவாக செய்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள், ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈமானை பாதுகாத்து தரக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இறையச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த நல்ல அமல்கள், இதுகளை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தாமதப்படுத்திடாதீங்க. ஏழுமான வரைக்கும் வேகமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொள்ள பாருங்க, நாளைக்கு பார்ப்போம், புறவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பிற்படுத்திடாதீங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஃபிதனன், அந்த காலத்தில் குழப்பங்கள் என்ன செய்திருக்கும், அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் இருக்கும். எதுக்கு, நல் அமல் செய்கிறதுக்கு, ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மூமினாக வாழ்கிறதுக்கு நிறைய என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். அந்த சவால்களுக்கு தடைகளுக்குத்தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பேர் என்னது, ஃபிதனன், குழப்பங்கள். நான் ஒரு எப்படி ஒரு ஈமான் உள்ளவனாக வாழ்றது, நான் எப்படி என் இறையச்சத்தை பாதுகாத்து கொள்வது, நான் எப்படி ஹலால் ஹராம் பேணி சம்பாத்தியத்தில் ஈடுபடுறது, நான் எப்படி என் பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக, கண்ணியமான பண்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்கள் பேணக்கூடியவர்களாக, நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறது என்று ஒவ்வொரு துறைகளிலையும் கையடித்தா அதில் பெரிய சவால்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவருக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு நிறைய சோதனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், சுற்றி சுற்றி வரும்.
அப்ப இந்த மாதிரியான காலம் வாரத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப இப்பவே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அப்பப்ப உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, அதுல பொடுப்போக்கு காட்டிடாதீங்க, அதை நீங்க சரியா என்ன செஞ்சுக்கோங்க, அந்த டைம்ல அதை முடியுமான அளவுக்கு பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த சவால்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் மறுமை நாளுக்கான பிரதானமான அடையாளங்கள். இதை வேற ஹதீஸ்ல சொல்ற நேரத்தில் லா தக்குமுசா சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பருதி, மறுமை நாள் நிகழாது ஹத்தா தபுஹரல் ஃபிதன். சஹீஹுல் புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பருதி லா தக்குமுசா ஹத்தா தக்ஸுரல் ஃபிதன், பெரும் பெரும் அச்சுறுத்தல்களும் குழப்பங்களும் வெளிப்படாத வரையில், அதிகரிக்காத வரையில், தக்ஸுர்னா அது இன்க்ரீஸ், அதிகரிக்காத வரையில மறுமையினால் என்ன செய்யாது, வராது. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு முஃமினுக்கு அவன் ஈமான பாதுகாத்து கொள்றது, அவன் நல்ல அமலை பாதுகாத்து கொள்றது, இஸ்லாம் சொன்ன பேணுதலான வாழ்க்கைய தொடர்ச்சியா கண்டினியூவஸா கொண்டு போறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. அது அவன்ட இண்டிவிஜுவல் லைஃப் எடுத்தாலும் சரி, ஃபேமிலி லைஃப் எடுத்தாலும் சரி, சோசியல் லைஃப் எடுத்தாலும் சரி, அவன்ட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன்ட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் சமூகத்தோடு புழங்கும் பொழுது எந்த அளவுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறது, எந்த அளவுக்கு ஷிர்கிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது, எந்த அளவுக்கு பிதாத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது என்று வரும் பொழுது அவனுக்கு ஃபித்னா, நிறைய அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் அவனுக்கு முன்னால் என்ன செய்யும், இருக்கும். எந்த அளவுக்குன்னா சஹீஹு முஸ்லீமில் ஒரு அறிவிப்பு என்று வருது, சஹீஹு முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்பு என்று சொல்லுது எப்படின்னா, அந்த மறுமையுடைய மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவனை ஈமான பாதுகாத்து கொள்ள, அவனை இஸ்லாத்தை பாதுகாத்து கொள்ள, ஒரு குழப்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய குழப்பம் எப்படி இருக்கும் என்றால், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை நினைச்சு வாழ்க்கையில் இது இது மாதிரி ஒரு பிரச்சனை நான் சந்திச்சதே இல்லை, ஃபேஸ் பண்ணதே இல்லைன்னு நினைப்பான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், முதல் பிரச்சனையில் அவனுக்கு வந்த காயத்தை அப்படி மறக்கடிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி இரக்கிக்கு பஅதுஹா பஅதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டுவான், அல்லாஹ் சரியா தொழையெல்லாம் இருக்குதே, முறையா தொழுகை நிலைநாட்டையெல்லாம் இருக்குதே, முறையா என் மார்க்கத்தை பேணிக்கொள்ள இயலாம இருக்குதே, என் பிள்ளை நிலைமை வளர்த்துக்கொள்ள இயலாம இருக்குதே, என் மனைவிய மார்க்க முறப்படி வச்சுக்கொள்ள இயலாம இருக்குதே, என் சமுதாயத்தோட எனக்கு சுதந்திரமா என் மார்க்கத்தை செஞ்சு கொண்டு போக இயலாம இருக்குதே, என் தொழிலை என் வியாபாரத்தை ஹலால செய்ய சரியான ஒரு என்ன ஒரு சேலஞ்ச் ஆயிருக்குது, பெரிய கஷ்டமா இருக்குது என்று ஒரு பிரச்சனையை நினைச்சு வருத்தப்படுவான். ஆனா அந்த பிரச்சனை போயிடும், அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரச்சனை வரும், ஏற்கனவே வந்த பிரச்சனையை நினைச்சு சொல்லுவான், இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு பிரச்சனையே இல்லை, இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சவால்களும் அச்சுறுத்தல்களும் பிரச்சனைகளும் என்ன செய்யும் என்று சொன்னா, உங்களோட ஈமான பாதுகாக்க, உங்களோட இஸ்லாத்தை பாதுகாக்க, நீங்க உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழ, நீங்க ஒரு நல்ல ஒரு முஃமினாக தக்குவா உள்ள பேணுதல் உள்ள ஒரு நல்ல ஒரு அடியானாக வாழ, உங்களுக்கு பெரிய ஒரு சவால் என்ன செய்து காத்திருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சவால் என்ன செய்யாது, ஒரே அடிக்கு வந்து குமிஞ்சிராது, குமிஞ்சிராதுன்னு விளங்குதா, விளங்குதுன்னு, ஒரே அடிக்கு வந்து என்ன செஞ்சிடாது, மொத்தமா முழுமையாக ஒரு பெரு வடிவம் எடுத்து ஒரே அடியா வராது. அது எப்படி வரும் என்றார் ரசூலுல்லாஹி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு உவமை உண்டு. எப்படி சொல்றாங்கன்னா, கக்கித்தில் லைலில் முஸ்லிமி, இப்ப நீங்க இரவு பாருங்க, சூரியன் மறைய மறைய கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சம் போக போக தான் இருட்டு என்னது கொஞ்சம் கொஞ்சமா வருது, டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா தருது, அப்படியே சூரியன் போக முழுமையா டக்குன்னு டாக் ஆகுதா, எப்படி அந்த காரிருள் என்பது, காரிருள் கடுமையான டார்க்னஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி இருள் அப்படி சூழ்ந்து இறுக்கமாக ஆகுதோ, இதை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உங்களுடைய ஈமான பாதிக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு கட்டம் இருக்குது, அது அப்படியே சூழ்ந்துரும், உங்களால் அசையலாமல் போயிடும். ஒரு கட்டம் இருக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வந்து, அதில் நீங்கள் லூஸ் விட்டு லூஸ் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் மார்க்கத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கடா, வீட ஆரம்பிச்சிட்டீங்கடா, அலுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, மார்க்க விஷயத்தை நிலைநாட்ட டயர்டாகிட்டீங்கன்னு சொன்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து வந்து அப்படி ஒரு காரிருள் போல
கடுமையாக மூன்றும், அப்போ உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாமல் போயிடும். சொல்லிட்டு தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மறுமை நாளுக்கான அடையாளங்களில் வெளிப்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு அடையாளத்தை தான் ரசூலா காட்டினாங்க. ஒரு மனிதன் ஈமானுக்கு, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஆக பெரிய சோதனையை சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா. காலையில், அதிகாலையில், மார்னிங்ல ஈமான்தாரிமாய் பேசுவான். என்ன செய்வான்? நல்ல தக்குவ உள்ளவனை போல, ஈமான் உள்ளவனை போல பேசுவான். அவ்வளவு பக்குவமா பேசுவான், ரொம்ப பேணுதலா பேசுவான். வயும்சி காஃபிரா. அந்த நாள் சாயந்தரம் ஆயிருச்சுன்னா, அந்த நாள் மாலை ஆயிருச்சுன்னு சொன்னா, இவனா இப்படி பேசுறான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வான், என்ன செய்வான், குஃப்ரியத்தை பேசுவான். வெள்ள காலையில தான் என்ன செஞ்சான், மார்னிங்ல தான் நல்ல ஈமானோட, நல்ல இஸ்லாத்தோட, ரொம்ப பேணுதலா, நல்ல பக்குவமா பேசிக்கிட்டு இருந்தான். இவன் அந்தி நேரம், அந்தி நேரம்னா சாயங்காலம், மாலையில ஈவினிங்ல என்ன செய்வான், அவனை சந்திச்சு பேசுற நேரத்தில், வெள்ளன அப்படி சொன்னேன், காலையில அப்படி சொன்னேன்னா, ஆனாலும் என்ன செய்ய, நிலைமை இப்படி இருக்குது என்று என்ன செய்வான், சர்வசாதாரணமாக குஃப்ரையும் ஷிர்கையும் பேசுவான். சர்வசாதாரணமாக மார்க்கத்துடைய கட்டாய கடமைகள்ல அலட்சியம் காட்டுவான். சர்வசாதாரணமாக ஹராமுடைய விஷயத்தில் பேணிக்கை இல்லாமல் பேசுவான். இது ஒரு மனிதன் அந்த சோதனையால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்ட அந்த ஈமானிய சேலஞ்சுக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் மாட்டிட்டான். அவனுக்கு அதை நிறைவேற்றி கொள்ள முடியல, அந்த சவாலில் அவன் தோற்று போயிட்டான். இதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயும்சி முஃமினன் வயஸ்பிஹு காஃபிரா. மாலை நேரத்தில் நாம சந்திக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருப்பான், நல்ல மாதிரி பேசுவான், நல்ல மாதிரி ஈமானோட, நல்ல பக்குவமாக, நல்ல மார்க்கமாக பேசுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ஆளை மீட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யும், அவனுடைய வாயில இருந்து ஈமானுக்கு புறம்பான, இஸ்லாத்துக்கு விரோதமான, மார்க்க விடயங்கள் அலட்சியமான கருத்துக்களும் வார்த்தைகளும் அவன்கிட்ட என்ன செய்யும், வெளிப்படும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மறுமையினால் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிற சேலஞ்சை என்ன தெரியுமா, சோதனைகள் எல்லா விஷயத்திலையும் நமக்கு வர ஆரம்பிக்கும். பிள்ளையில வர ஆரம்பிக்கும், மனைவியில ஏற்பட ஆரம்பிக்கும், கணவன்ல ஏற்பட ஆரம்பிக்கும், குடும்பங்கள்ல ஏற்பட ஆரம்பிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும், சமூக சூழ்நிலை கட்டமைப்புல என்ன செய்யும், ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாத்திலையும் இவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறானா இல்லையா, இவன் அவனுடைய மார்க்கத்தை, ஈமான தூய்மையான அகீதாவை பற்றி பிடிக்கிறானா இல்லையா என்று பார்த்தா, எல்லா பிரச்சனையும் சூழ்ந்து வரும் பொழுது இவன் மார்க்கத்தை பாதுகாக்கிறத விட்டு போட்டு இவன் எந்த அளவுக்கு இவன் நிலைமை மோசமாகிரும் என்றா, யபீஉ தீனஹு பிஅரதி மினத் துன்யா. முதலாவது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அவன் என்ன தெரியுமா முடிவெடுப்பான், மார்க்கத்தை அடகு வைக்கிறதுக்கு தான் முடிவெடுப்பான். முதலாவது என்ன செய்வான், எப்படியாவது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஏண்ட ஈமான, ஏண்ட அகீதாவை, ஏண்ட இஸ்லாத்தை நான் பாதுகாப்போமேன்னு யோசிக்க மாட்டான். அவனுக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கி கொள்ள இயலாது. அதனால என்ன செஞ்சிருவான், யபீஉ தீனஹு, வியாபாரம் இப்படி செஞ்சால் லாபம் குறைய கிடைக்கும் என்ற அதை அவனுக்கு தாங்கி கொள்ள இயலாது. ஹராத்துல போயிட்டாவது நான் கூட சம்பாதிக்க தான் செய்வேன். முதலாவது எல்லாத்திலையும் எதை அடகு வைப்பான், ஈமானத்தை அடகு வைப்பான். தன்னோட பிள்ளைக்கு பாருங்க, சில ஆட்கள் சுகம் இல்லைன்னு சொன்னா அங்கே காட்டி பார்ப்பாங்க, இங்கே காட்டி பார்ப்பாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் போவாங்க, எல்லா விதமான ஸ்கேனும் எடுப்பாங்க. கடைசியில் ஒருத்தன் எவனாவது ஒத்தன்ட்ட காட்டி அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஓதி பாருங்களே, அவர் ஜின் வைத்தியம் எல்லாம் செய்கிறாரு, ஆ ஜின் வைத்தியம் எல்லாம் அவருக்கு எல்லாம் ஏழு, அவர் எல்லாம் இது பார்ப்பார், இப்படித்தான் ஸ்கேனில் படாத கேஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கார் அவர், கடைசியில் அவர்கிட்ட ஓடி போயிடுவான். இவ்வளவு காலம் என்ன செஞ்சிருப்பான், குர்ஆனையும் சுன்னாவையும் பேணுதலாக பேசியிருப்பான், ஏன்னா அக்கீதால தூய்மையாக இருந்திருப்பான். ஆனால் தண்ட பிள்ளைக்கு சோம் இல்லைண்டவும் நியாயமான முறையில் ஹலாலான முறையில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா அதில் ஒன்றும் சரி வரலன்னு, எனக்கு என்ன செஞ்சாது பரவாயில்ல, ஏண்ட புள்ளையை குணப்படுத்தணும், அந்த என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த யாவரத்தில் நான் எலும்பி காட்டணும், என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் இந்த பதவியை அடைஞ்சே பார்க்கணும், அதை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற என்ன தெரியுமா அர்த்தம், அந்த பேசிக் கருத்து என்ன தெரியுமா, ஏண்ட மார்க்கத்தை வித்தாவது இழந்தாவது நான் இதை அடையணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தள்ளப்படுவாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் மறுமையினால் நெருங்கும் பொழுது என்ன செய்வான், பல சவால்கள், அவனுடைய குடும்ப சவால்கள், அவனுடைய பிள்ளை வளர்ப்பில் உள்ள சவால்,
அவனுடைய பொருளாதாரத்தை சரியான முறையில் என்னது கட்டி எழுப்புறதில் உள்ள சவால். அதனால தான் நீங்கள் சில ஹதீஸில் பார்த்துருப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாதி இபானி ஜாயானி ஒரு சிலாஃபி கனமின் பி அஃசதலஹா மின் ஹெர்சில் மர்இ அலல் மாலி வஷரஃபி லிதீனிஹி. சுனன் திருமீதியில், சுனன் அபிதாவுதில், முஸ்தத் அஹமதில் கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட நூட்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதி இபானி ஜாயானி, பசித்த இரண்டு ஓநாய்கள், பசித்த இரண்டு ஓநாய்கள், ஒரு சிலாஃபி கனமின், ஒரு ஆடு, ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டை வச்சு ஒரு பட்டியில வச்சுட்டு இந்த ரெண்டு ஓனையும் விட்டா பி அஃசதலஹா, அது எப்படி அதை வேட்டையாடும், அது எப்படி சாப்பிடும், அங்கால இழுத்து இங்கால இழுத்து கீறி அதை சின்ன பின்னமாக்கி பார்க்க இயலாத அளவுக்கு என்ன செஞ்சிடும், அந்த ஆட்டை அசிங்கப்படுத்திடுமா இல்லையா. இதை விட மோசமானதுதான் ஒரு மனிதனுக்கு பணத்திலையும் புகழிலையும் வரக்கூடிய ஆசைக்கு தானே அந்த மோகம், பணத்தில் பதவியில் புகழில் வரக்கூடிய ஆசை மோகம் இருக்குது. இது என்ன செஞ்சிடும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவன் மார்க்கத்தை அதை விட மோசமான செஞ்சிடும், அசடாக்கி போட்டுரும், மண்ணாக்கி போட்டுரும், திண்டு போட்டுரும், அப்படி கீறி கிழிச்சிரும், சின்ன பின்னமாக்கிரும் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொல்கிறேன்டா, மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மார்க்க ரீதியாக நம் முன்னால் வைக்கப்படக்கூடிய என்னது இந்த சேலஞ்சஸ், இந்த சவால்கள். என்ன சவால், என் ஈமானை நான் பாதுகாத்து கொள்ளணும், என்னுடைய இஸ்லாத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாத்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்காரால அல்லாஹு தாலா பொதுவான ஒரு அறிவிப்புண்ட மனித சமுதாயத்துக்கு விடுறான். என்ன அறிவிப்புண்டா, ஷைத்தான் எப்பேற்பட்டவன், ஷைத்தான் ஒருத்தரை எப்படி வலை வீசி பிடிப்பான் அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். சூரத்துல் பக்கரா நீங்கள் எடுத்து பார்த்தா விளங்கும். அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே, யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே, லா தத்தபியு ஹுதுவாதி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸ் ஹுத்வாத் எட்டுக்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதுக்கு பின்னால் ஓடாதீங்க, போகாதீங்க, ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸுக்கு பின்னால் நீங்கள் போயிடாதீங்க. இன்னஹூலக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பயங்கர தெளிவான ஒரு விரோதி, பச்சை விரோதினுவோமே, இந்த பச்சை என்றதை தமிழில் பாய்க்கும் பொழுது தெளிவு அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, பச்சை என்கிற அந்த வார்த்தையை பாய்ப்பாங்க. பச்சை விரோதி, தெளிவான விரோதி யாரு, ஷைத்தான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு முஸ்லீம் ஒரு மூமினை ஷைத்தான் எப்படி தூண்டில் போட்டு அவன மார்க்கத்தை விலை வாங்குவான், எப்படி ஒரு ஒரு மனுஷன், ஒரு முஸ்லீமான ஒரு மனிதன், ஒரு பேணுதலான ஒரு மனிதன், ஒரு பக்குவமான ஒரு மனிதன், அல்லாஹ் ரசூல் என்று வாழக்கூடிய ஒரு மனிதன், தூய்மையான அக்கீதால் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இந்த மாதிரியான ஆட்களை ஷைத்தான் என்ன செய்ய போகிறான், வழிகெடுக்க போகிறான் என்று சொன்னான், சருக வைக்க போறான் என்று சொன்னான். ஷைத்தான் எப்படி சருக வைப்பான் என்றால், மூன்று படித்தரங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். முதலாவது என்ன செய்வோம்னா, இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்கள், சு இருக்குதே, ஜய்யன லஹுமு ஷைத்தானு சு அஅமாலிஹிம் என்று வருது குர்ஆனில், பொதுவான பாவமான காரியங்களை அவனுக்கு அழகுபடுத்தி காட்டுவான். அதில் யஅமுர் என்ற அரபு வார்த்தைக்கு ஓட ஏவலங்கிறது ஒன்று அர்த்தமும் இருக்குது, மோட்டிவ் ஊக்குவிக்கிறது என்ற அர்த்தம் இருக்குது. என்ன செய்வான்டா, யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவான், ஒரு மோட்டிவ் பண்ணுவான், மோட்டிவேஷன் கொடுப்பான், இதை எடு இப்படி செய். இப்போ நான் சொன்னேனே என்னது, வியாபாரத்தில் நல்ல பெரேத்தத்தனம் என்று, பெரேத்தத்தனம் என்று நம்ம நாட்டில் தானே சொல்கிறது, பேராவை பேராசை, இந்த மாதிரியில் ஓவராக போயிட்டு பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிருவார், பல கோடிகளுக்கு லொஸ்டாயிருவார், பெருசு பெருசாக ஓட போயிட்டு பெரிய அளவுக்கு லொஸ்தாயிருவார். லொஸ்தாயினதுக்கு அப்புறம் என்ன நிலைமைக்கு தெரியுமா வாரது, லொஸ்தாயினதுக்கு பிறகு என்ன சரி செஞ்சாது திரும்ப எழும்பணும், என்ன செய்யணும், என்ன சரி செஞ்சாது வட்டியில் போயிட்டாது எழும்புவார், ஹராமான கொடுக்கல் வாங்கல ஒரு டீலிங் ஒன்று இல்லீகல் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சாது, இல்லீகல்டா நான் சொல்கிறேன், இஸ்லாத்தில் இல்லீகல்,
இஸ்லாத்துல அல்லாஹ் ஹராம் என்று சொன்னது இல்லீகல் தானே, ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமின் அறிமுகப்படுத்தினது இல்லீகல் தானே. இல்லீகலான சைடுக்கு போயிட்டாவது என்ன செய்யணும், இல்லைனா எழும்பணும், நான் எழும்பணும், எழும்பித்தான் ஆகணும். இந்த மாதிரியான நிலைமைக்கு வர நேரத்தில் சைத்தான் என்ன செய்வான், ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான பாவமான காரியங்களை அதை அழகுபடுத்தி அதில் ஒரு லாபம் இருக்கிறதாக, அதில் ஒரு ஊக்குவிப்பு, ஒரு ஆசையை காட்டுவான். ஆனால் ஒரு ஈமான் உள்ளவன், ஒரு நல்ல பக்குவம் உள்ளவன், நல்ல அகீதால தெளிவுள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் என்ன செய்யலை, இந்த பாவத்துக்கெல்லாம் மயங்கல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன செய்யலை, சாயல்லன்னு வைங்க, அவன் வழி கெடுக்கிறதுக்கு போடுற பிளேன் திட்டம், அதில் முதல் திட்டம் பொதுவான பாவங்கள் என்ன செய்யறேன்னா அழகுபடுத்தி காட்டி அவன் ஈமான பறிக்க பார்க்கறது, அவன்கிட்ட இருக்கிற இறையச்சத்தை பறிக்க பார்க்கறது, அவனுடைய பேணுதல் என்ன செய்ய பார்க்கறது, சீர்குலைக்க பார்க்கறது. இதில் என்ன செய்யல, ஒருத்தர் அடங்கி போகல, மயங்கி வரல, விலை இல்லை என்றால் இரண்டாவது விலையை வீசுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். அது என்ன விலை, அது இயல்பா எல்லாரும் விழுகிற விலை, எது வல் ஃபஹ்ஷா, பாலியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டுறது, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பாலியல் சார்ந்த இந்த மாதிரியான விஷயத்தில் மற்றதெல்லாம் இல்லை, நான் வட்டியில் கையடிக்க மாட்டேன், இன்ன தொண்டை காசு பணம் எனக்கு தேவையில்லை, நான் ஹராம் அந்த மாதிரியான வழிகளில் நான் போக மாட்டேன், அதில் எல்லாம் என்ன செஞ்சிருவார், ரொம்ப பக்குவமாக இருந்துருவார். ஆனால் எதில் மனசை பறி கொடுத்துருவார், இந்த மாதிரியான வீக்னஸ் இருக்குது, பாலியல் சார்ந்த ஃபஹ்ஷா என்று சொல்வது மானக்கேடான அறிவறுக்கத்தக்க ஒழுக்கம் இல்லாத பழக்க வழக்கங்கள், இதை சரி அவனுக்கு என்ன செய்ய பார்ப்பான், முன்சஃப்ல நிற்பான் தொழுகிறதுக்கு, ஆனால் இந்த விஷயத்தில் வீக்காக இருப்பான், எது பெண்கள் சார்ந்த விஷயத்தில், அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கில் என்ன செஞ்சிருவார், அப்படி விழுந்துருவார். இதை போட்டாவது என்ன செய்ய பார்ப்பான், மார்க்கமாக போகிற ஒருத்தன், ஒழுக்கமாக போகணும்னு நினைக்கிற ஒருத்தன், ஈமானோட வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், ஒரு நான் நல்ல முஸ்லீமாக வாழணும்னு நினைக்கிறவனை எப்படியாவது பிறட்டணும், அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல சருகினா பாவத்தை ஆசை காட்டுவான், அதுலேயும் மசியாட்டி, அதுலேயும் வளைஞ்சு வராட்டி, அதுக்கு அடுத்த கட்டம் எங்கே வருவான், பாலியல் சார்ந்த ஆபாசமான விஷயங்களில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்ன செய்வான், அதில் ஆசை காட்டி தனிமையில் பாவம் செய்ய வச்சு அதில் அப்படி விழுத்தாட்டி விடுவான். ஒருத்தர் என்ன செய்தார், இது ரெண்டுலேயுமே என்ன செய்யலை, விலை இல்லை, இது ரெண்டுலேயுமே விலை இல்லைன்னு வைங்க, எதில் பொதுவான பாவங்களையும் விழுறார் இல்லை, என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்க்கிறான், அப்படியே என்ன செய்தார், ஒரு பக்குவமாக பேணுதலாக போகிறாரு. அதே போல் பாலியல் சார்ந்த விஷயங்களில் அதுலேயும் அவருக்கு ஈடுபாடில் ரொம்ப பக்குவமாக பேணுதலாக இருக்க முயற்சி செய்கிறாருண்டா. இவர் போகிற ரூட்டில் தான் மூணாவது வருவான்ண்டா அல்லாஹு தஆலா. இவன் என்ன ரூட்டில் போகிறான், மார்க்கம் மார்க்கம் மார்க்கம் அப்படி தானே போகிறான், எனக்கு இதுதான் முக்கியம். இப்போ என்ன செய்வான்டா, அன் தகூலு அலல்லாஹி மாலா தஆலமூன், அன் தகூலு அலல்லாஹி, அல்லாஹ் சொல்லாததெல்லாம் மார்க்கமாக சொல்லி செய்ய வைப்பான். என்னது பிதாத்து, என்னது பிதாத்து, மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் அல்லாஹ் சொல்லணும் மார்க்கமாக ஒன்று எடுக்கிறதா இருந்தா அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும். அதனால தான் இந்த ஹதீ இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் இப்னு கதீரில், தஃப்சீர் நாஸ்ர அப்துல் ரஹ்மான் நாஸ்ர சாதி இவங்களோட தஃப்சீரெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் தஃப்சீர் இப்னு கதீர் ஆரம்ப கால தஃப்சீரில் மிக முக்கியமான ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீர் இப்னு கதீர். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் ஜாமியுல் பயான் தவீலி ஆயும் மின் குர்ஆன் என்று சொல்லிப்பட்டு தஃப்சீர் தபரின்னு சொல்லி சொல்லுவாங்க, இமாம் தபரி ரஹமத்துல்லாவுடைய ஒரு பிரபலியமான நல்ல தரமான ஒரு தஃப்சீர், இமாம் தபரி ரஹமத்துல்லா தஃப்சீருக்கு ஜாமியுல் பயான் தவீலி ஆயும் மின் குர்ஆன். இந்த மாதிரியான தஃப்சீர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபயதுகுலு ஃபீஹி குல்லு காஃபிரின் வகுல்லு முபத்தி இன்னு என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கடைசி சொல்லி எழுதியிருப்பாங்க, என்னது அன் தக்குலு அலல்லாஹி மாலா தஆலமுன்ங்கிறது. இதில் யார் வருவா, காஃபிரும் வருவா, இதில் இஸ்லாத்தில் இல்லாத அமலை செய்கிறானே பேணுதல் என்று நினச்சிக்கொண்டு, பக்குவம் என்று நினச்சிக்கொண்டு, இதுதான் மார்க்கம் என்று நினச்சிக்கொண்டு, அப்பேற்பட்ட விதத்து காரணம் என்ன செய்வான், இதில் வருவான். ஏன், இவர் எந்த பாவத்திலையும் மாட்டிப்படுற மாதிரி இல்லை, இவரை வந்து எங்க போட்டு லாக் பண்றது, நீ மார்க்க மார்க்கன்னு தானே போறாய், அவ மார்க்கம் இல்லாதத மார்க்கமா செய்ய வச்சு அதுல பராக்காக்குறது. அதுல பராக்காகும் பொழுது இவர் என்ன செஞ்சிருவாரு, இஸ்லாத்துல தெளிவாக சொன்னப்பட்ட சுன்னாவையும் பிதாவையும் போட்டு என்ன செஞ்சிருவாரு, குழப்பி கொண்டு பிதாத்துல பராக்காகி தன்னுடைய நேரத்தை காலத்துல அதையிலேயே என்ன செஞ்சிருவாரு, கடத்தி அப்படி வாழ்க்கை என்ன செஞ்சிடும், வீணா போயிரும். இப்படி சைத்தான் என்ன செய்வான், இதெல்லாம் நீங்க விளங்கி கொள்ளணும் என்னண்டா, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் அவன் நான் ஒழுக்கமாக வாழணும்,
என்ற மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளைகளுடைய மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும். ஏன் கடமை தானே, என்னையும் நான் பாதுகாக்கணும், என் பிள்ளை மனைவியையும் பாதுகாக்கணும். கு அம்புசக்கும் வாஹலிக்கும் நாரா, நான் என்னையையும் பாதுகாக்கணும், என் மனைவி என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும். எதிரிலிருந்து ஷிர்க்கில் இருந்து பாதுகாக்கணும், பிதாத்தில் இருந்து பாதுகாக்கணும், குஃபர்ல இருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில சொன்னா நரகத்துல இருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில சொன்னா நரகத்துல இருந்து பாதுகாக்கணும். அப்ப இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு முஸ்லிம்களும் அவங்களோட வாழ்க்கையில குழந்தை வளர்ப்பிலாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? நான் என்னுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும், என் ஈமானை என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும், நான் படிச்சிருக்கிற குர்ஆனை சுன்னாவை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும் என்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்கிறத என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் விளங்கணும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் முடியுமான அளவுக்கு எங்களோட ஈமான எங்களோட தக்குவாவை எங்களோட இறையச்சத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் அதிகூடிய கவனம் நாங்கள் என்ன செய்யணும், செலுத்தி கொண்டே இருக்கணும். நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து எங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்குது, நிறைய முன்மாதிரிகள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்லையும் சொல்லும் பொழுது லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹுடைய தூதரில் உங்களுக்கு என்ன இருக்குது, அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அழைத்து மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஒரு ஒரு அழைப்பு ஒன்று தான், ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் தான். இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நபியே நீங்கள் போயிட்டு இந்த மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் எல்லாரும் அல்லாஹை விரும்புகிறீங்களா, நீங்கள் எல்லாரும் அல்லாஹை விரும்புகிறீங்களா என்ற ஒரு க்வெஸ்சனை கேளுங்க. ஓ அல்லாஹ் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வை விரும்புகிறோம் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கான முதல் தர அடையாளமே ஃபத்தபி அலூனி, என்னது நபியாகிய என்னைய நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்க. நபி நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீங்களா இருந்தா, இப்போ இங்கே இருக்கிறவங்க யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் எல்லாம் அல்லாஹ் விரும்புவீங்களான்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன நபிங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அல்லாஹ் விரும்பாத ஒரு முஸ்லீம் இருப்பானா? ஏன்னா ஒரு முஸ்லீம் என்றாலே அவன் அல்லாஹ் விரும்புகிறவனா தானே இருப்பான். இதை கேள்வியத்தான் என்ன செஞ்சது, நீங்கள் சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க, அந்த மனிதர்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, நபியே இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் விரும்புகிறீங்களா, கன்ஃபார்மாக விரும்புகிறீங்களா, உறுதியாக விரும்புகிறீங்களா? சரி, அப்போ நீங்கள் அப்போ என்ன தெரியுமா செய்யணும், அல்லாஹை நீங்கள் விரும்புகிறீங்கன்றதுக்கான பிரதானமான அடையாளம் என்னண்டா சைன் என்ன தெரியுமா, அடையாளம் என்ன தெரியுமா, ஃபச்சபியாவுனி, உங்களோட இபாதத்திலேயே இருக்கட்டும், உங்களோட அகீதாலேயே இருக்கட்டும், உங்களோட வணக்கத்திலேயே இருக்கட்டும், உங்களோட ஈமான் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லையாக இருக்கட்டும், உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், நீங்கள் சமூகத்துடனான பேணக்கூடிய உறவாடல்களாக இருக்கட்டும், என்னையே முன்மாதிரியாக எடுத்துக்கோங்க. ஃபத்தபி அலூனி, உங்களோட லைஃப்பில் என்ன என்ன பாட்டெல்லாம் இருக்குதோ இந்த எல்லா பகுதிகள்லையும் பாட்டிலையும் நீங்கள் யாரைத்தான் முன்மாதிரியாக எடுக்கணும், என்னையத்தான் முன்மாதிரி எடுக்கணும், என்னையத்தை நீங்கள் என்ன செய்யணும், முன்மாதிரி எடுக்கணும், என்னையத்தான் நீங்கள் பின்பற்றணும், இதுதான் நீங்க அல்லாஹ் நேசிக்கிறீங்கிறதுக்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹு தாலாவே சொல்ல சொல்ல சூரத்து ஆல இம்ரான்ல 33வது வசனம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ நாம் புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணி, அதே போல இந்த மாதிரியான சோதனையான கஷ்டமான இக்கட்டான பல எப்படிதான் மார்க்கத்தை நாம் நிலைநாட்டுறது என்று பெரிய அளவுக்கு சவால்கள் நிலைஞ்சிருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் சடைவடையாமல் சோர்வுற்றாமல் நாங்கள் என்ன செய்ய பார்க்கணும், மார்க்கத்தை முன்னுரிமைப்படுத்தி, இறை அச்சத்தை முன்னுரிமைப்படுத்தி, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய தூய்மையான கொள்கையை முன்னுரிமைப்படுத்தி, அவற்றை நாம் என்ன செய்யணும், சரியாக செய்ய பார்க்கணுமே அல்லாமல் நாம் குறுக்கு வழியில் போக பார்க்கக்கூடாது. சரி சரி சரி இதெல்லாம் பெருசாக அலட்டி கொள்ளாதீங்க, விட்டு போட்டுருங்க என்று சமாளிக்க பார்க்கக்கூடாது. விளங்குதா? இப்போ ரசூலா இப்போ பாருங்கள், இப்போ ரசூலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, எல்லாரும் இருந்து சாப்பிட்ற நேரத்தில் ஒருத்தர் வந்து கொண்டு இடது கையலை தின்றாரு, இடது கையில சாப்பிட்றாரு, இடது கையில சாப்பிட்றாரு. அப்போ அந்த சலமா சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் இயாசுக்கு சொல்கிறார், இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது, அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வாப்பா மகன் வராங்க, சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் பேர் இயாஸ், இயாஸுங்கிறது மகனுக்கு ஒரு நாள் சொல்கிறாரு, வாப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்ற நல்லா கேட்டுக்கோ, ஒரு தடவை நாங்கள்லாம் ரசூலோட மஜ்லிஸில் இருக்கிறோம்,
இருக்கும் பொழுது ஒருத்தர் இடது கையில் சாப்பிட்டாரு. என்ன செஞ்சார்? இடது கையில் சாப்பிட்டாரு. வேற வேற ஹதீஸில் வருது, இடது கையால் சாப்பிட்றது, இடது கையால் குடிக்கிறது யாரு? குழு வயசபு பிசிமாலிகி சஹீஹ் முஸ்லிம் கூட அறிவிப்பு. ஷைத்தான்னா என்ன செய்கிறான்? இடது கையில் சாப்பிட்றான், இடது கையில் குடிக்கிறான். அப்போ ரசூலுல்லா அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹதீஸ், யாதோ சாலிஹின்லாம் வருது தானே. என்ன சொன்னாங்க ரசூலுல்லா அந்த மனிதரை பார்த்து? இடது கையில் திண்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க? சாப்பிட்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க? என்ன சும்மா அப்படி கம் பண்ணியிருக்கிறீங்க? என்ன சரி பிள்ளையா சொல்லிட்டேண்ணா? நீங்களும் கொஞ்சம் பேசினா தானே உஜாரா போகும். ஏன்னா உற்சாகமாக போகும் அப்போ தானே. சொல்லுங்கள், வெக்கப்படாமல் சொல்லுங்கள். என்ன என்னை விட நிறைய பயான்கள் நிறைய உலமா கட்ட நீங்கள்லாம் கேட்டிருக்கிறீங்க. குல் பியமீனி மாஷால்லா அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், அல்லாஹோட வாழ்க்கையில் பறக்கச் செய்வானாக. என்னது குல் பியமீனிக் ரசூலுல்லா அவரை பார்த்து சொன்னாங்க, வலது கையில் சாப்பிடலாமே, வலது கையில் சாப்பிடலாமே. நாமெல்லாம் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? அவன் என்ன தலை திண்டனடா, கால் அலசரி திண்டுட்டு தொலையட்டும். என்னத்துக்கு இந்த பிரச்சனைலாம் சொல்லி சும்மா வம்பு சும்மா சண்டை விட்டு போட்டு வேலையை பாரு. அப்படி தான் நம்ம அப்படி தானே சொல்லுவோம். என்னத்துக்கு இதை அவன்ட வலது கையில் தின்னு சொல்ல, அவன் எங்களை முறைச்சி பார்க்க, அவன் எங்களோட பிரச்சனை பண்ண, என்னத்துக்கு இந்த வீண் வம்பு? அவன் என்னத்தாலையும் திண்டு தொலையிடும், சாப்பிட்டு தொலையிடும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன குல் பி மீனி, வலது கையில் சாப்பிடலாமே. என்னத்துட்டு அவர் சொன்னார், இல்லை அஸ்தி, இல்லை எனக்கு ஏலா கஷ்டம் அப்படின்றார். எனக்கு ஏலா நல்ல ஏலும், ஆனால் எனக்கு ஏலா மாமன் அழகு இல்லை கிபிர். இப்போ இவர் சொல்லி நான் டக்குற கையை மாத்தவா? இவர் சொல்லி இந்த இடத்துல நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுவும் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ், ஒரு மனிதன் உள்ளத்தில் கட்டுகளவாது பெருமைனாலும் அவனால் என்ன செய்ய இயலாது சொல்லுங்களே? சொர்க்கம் புக இயலாது. கட்டுகளவாது ஜன்னத்தை மங்கான கல்விஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் கிபிரின், அணுவளவாது இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்ய இயலாது. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாரு, பசந்த நல்ல பசந்த இல்லை இந்த சாரி அழகாக உடுக்கிறது, அழகாக உடுக்கிற ட்ரெஸ் அழகாக உடுக்கிறோம், அழகாக என்ன ஸ்லீப்பை இப்படி நாங்கள் பாத ரச்சை நாங்கள் பாதணி அணிகிறோம், இதெல்லாம் வந்து ஒன்று பிரச்சனையா? அழகாக உடுக்கிறது பிரச்சனை இல்லை, இல்லை இல்லை இன்னல்லாஹ ஜமீலுன் ஹைபுல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் நல்லா அழகாக விரும்புகிறான் என்று சொல்லிட்டு ரசூலுல்லா இப்போ அந்த கிபிருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. பெருமை கிபிருந்தா என்னது? ப்ரவுட் தானே. ஆ பெருமை, பெருமைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. அந்த டெஃபினிஷனை ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்தாங்க, ரெண்டாக பிரித்து கொடுத்தாங்க. அல்லாவோட அடிக்கிற பெருமை, அடியார்களோட அடிக்கிற பெருமை ரெண்டா. அல் கிபிர் பதருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது. இது யாரோட அடிக்கிற பெருமை? அல்லாவோட அடிக்கிற பெருமை. குர்ஆன் ஹதீஸை விட சத்தியம் ஒன்று இருக்குதா? அதை விட ஒரு உன்னதமான வெளிவபலான ஒரு ஒத்தன்டிகேஷனான ஒன்று இருக்கா? இல்லை. அவன் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது என்ன செய்யறது? இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை. இப்போ நாங்கள் எத்தனையோ பேருக்கு சொல்கிறோம், இது சிறுக்கு வாப்பா, இது ஹதீஸில் இப்படி ஆதாரம் இல்லை, ஹதீஸில் இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கும், குர்ஆனில் இப்படி இல்லை, இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கும். நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆட்களுக்கு எடுத்து சொல்கிறோம், எடுத்து சொல்லும் பொழுது அதை மறுக்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறாங்கல்லண்டா, இவங்க எங்களையோட அடிக்கிறாங்களா பெருமை? அல்லாவோட அடிக்கிறாங்களா? யாரோட அடிக்கிறாங்க? யாரோட அடிக்கிறாங்க? இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை, இது யாரோட அடிக்கிற பெருமை? மனிதர்களோடு அடிக்கிற பெருமை என்ன தெரியுமா? கம் துன்னாஸ், யாரை பார்த்தாலும் செகண்டாக பார்க்குறது, தாழ்வாக பார்க்குறது, கீழ்த்தரமாக பார்க்குறது, சீப்பாக பார்க்குறது, இதுதான் மனிதர்களோடு அடிக்கிற பெருமை, இதுதான் சக மனிதர்களோட அடிக்கிற பெருமை. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வஹியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அந்த மனிதரை பார்த்து? குல் பியமீனி, வலது கையை சாப்பிடலாமே. அப்போ அவர் ஏழாண்டத்தோடையே அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சலமா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, மாமனாஹு இலல் கிபிர், ரசூலுல்லாஹ் வஹியை சொன்னாங்க வலது கையில் தின்னலாமே என்று, ஆனால் அவருக்கு தடுத்துச்சே தின்ன இயலாமல் சாப்பிட இயலாமல் எது? பெருமை, சத்தியத்தை ஏற்க இயலாத தன்மை, சத்தியத்தை ஏற்க ஏற்க வஹியை ஏற்றுக்கொள்ள இயலாத தன்மை, அதுதான் அவர் தடுத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸ்த தாத்த ஏலாவா, சரி ஏலாமலே இருக்கட்டும் என்ன. நான் நினைப்போம், அடே சரி வலது கையில் தின்னா இடது கையில் தின்ன, அப்படி இல்லை. சுண்ணா எங்கிறது சின்னதாக இருந்தாலும் அது சுண்ணாதான். சுண்ணா எங்கிறது நம்ம விளங்கணும் என்னது? சுண்ணா எங்கிறது இந்த வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவதற்காக வேண்டி உயர்ந்த கௌரவத்தை அல்லாஹிடத்தில் அடையிறதுக்காண்டி தரப்பட்ட ஒரு பெரிய ஆயுதம் அது. இந்த வாழ்க்கையில் சுண்ணாதான் என்னை என்ன செய்து பக்குவப்படுத்துது, பதப்படுத்துது, நெறிப்படுத்துது, அல்லாஹிடத்தில் மிக விருப்பத்துக்குரியவனாக என்னை என்ன செய்து ஆக்குது.
அப்ப அந்த சுண்ணா நாம அதை சரி செஞ்சா நன்மை, செய்யாட்டி பாவம் இல்லையே. இன்னைக்கு அப்படித்தான் என்ன முடுறி, நம்ம வச்சுக்கிற ஒரு காகிதா வண்டிருக்க ஒரு தியரி என்னது, செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லையே, செஞ்சாட்டி பாவம் இல்லை சரி, செய்யாட்டி அந்த நன்மை இல்லாம போகுது, அந்த பறக்கத்தை இந்த வாழ்க்கையிலேருந்து எடுபடுது. செஞ்சா அந்த பறக்கத்தை என்னோட வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா, அந்த ஹைர் என் வாழ்க்கையில வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா, செய்யாட்டி அந்த ஹைரும் பறக்கத்தும் உண்ட வாழ்க்கையில உனையும் ஒட்டாம அப்படி போயிருது. அதை பத்தி எப்பயாவது யோசிச்சியா இல்ல? அந்த ஹதீஸ் அறிவிச்சவர் சொன்னாரு, அன்றைக்கு ஏழாண்டவர் அதுக்கு பிறகும் நீண்ட காலம் வாழ்ந்தாரு, நல்ல உயர்த்தியலுமாக இருந்த அந்த கை அவட வாய் வரைக்கும் உயர்த்தவே இயலாம அப்படி சூகையா போயிருச்சு, சல்லத் எதுகு கை அப்படி சூகையா போயிருச்சு. இன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் எத்தனையோ சுண்ணாவை விட்டு விட்டு விட்டு விட்டு கணக்கெடுக்காம கேலஸா பொடுப்போக்காக நாங்கள் விட்டு விட்டு எங்களோட குடும்பங்கள்லையா இருக்கட்டும், எங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்திலே இருக்கட்டும், மனைவிமாருடைய விஷயத்திலே இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்லே இருக்கட்டும், சரியப்பா இதுகளுக்கு எல்லாம் ஏன் நீங்கள் அலட்டி கொள்றீங்க, பிரச்சனை பண்ணி கொள்றீங்க, விட்டு போடுங்க என்று நாங்கள் அதில் கேலஸ் ஆகி ஆகி ஆகி இன்றைக்கி எங்களோட வாழ்க்கை எங்களோட ஈமான் ஒரு சூகையான நிலைமைக்கு போயிருச்சு. அப்படியா இல்லையா? அப்படியா இல்லையா? சுண்ணத் இருந்தாதானே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனசில் ஒரு ஆறுதல், மனசில் ஒரு துடுதுடிப்பு, ஒரு உற்சாகம், இதெல்லாம் இருக்கும். அந்த சுண்ணாத்த ஒரு மனிதன் வாழ்க்கையில மறுமலர்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வரும். சுண்ணா இல்லாத வாழ்க்கை சூக பிடிச்ச ஒரு வாழ்க்கை. எப்படியான வாழ்க்கை? சூக பிடிச்ச வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்து கரெக்ஷன் பண்ணினாங்கடா, சின்ன புள்ளா இருந்தாலும் தவறு தவறுதான் என்கிறதுல ரசூலுல்லாஹ் கவனமா இருந்தாங்க. சிறுவர்களாக இருந்தாலும் நாம் என்ன செய்வோம், சின்ன பொடியனுக்கெல்லாம் நீங்க மார்க்கம் அலாலஹாராம் பேசிக்கொண்டு போறீங்களே, அவனுக்கு பாவமா எழுதப்பட போது அப்படித்தானே, பாவம் எழுதப்பட்டாலும் பட்டாட்டியும் செய்யறது ஹராமி, ஹராத்த செஞ்சா ஹராம் தானே. ரசூல்ல எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு ஈச்சப்பழத்தை கண்டத்தோடய என்ன செஞ்சாரு, பசி எடுத்து வாயில வச்சாரு. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு எடுத்து வாயில வச்சதோடய ரசூல கிஹ் கிஹ் துப்பும் துப்பும் கீழே தெரியாதா ராஜா, நாங்கள்லாம் சதக்காட சாப்பாடு சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு ஹராமே. ஹராம் யாரு செஞ்சாலும் ஹராம் தான், சின்ன பிள்ளையா இருந்தாலும். இதுதான் அந்த கூ அம்புசக்கும் வாகலிக்கும் நாரா. ஏண்ட ஈமானுக்கு வர சோதனை, ஏண்ட ஈமானுக்கு வரக்கூடிய சவால், இதுல இருந்து நானும் என்ன என்ன செய்யணும், பாதுகாக்கணும். என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும். குர்ஆன் சுன்னாவுடைய வட்டத்துக்குள்ளுக்க, வஹியுடைய வட்டத்துக்குள்ளுக்க, அல்லாஹ்வுடைய உபதேசத்துக்குள்ளுக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலுக்குள்ளுக்க எப்பவுமே நாம் எலேட்டா என்ன செஞ்சு கொண்டிருக்கணும், ரொம்ப தெளிவாக இருந்து கொண்டே இருக்கணும். அதில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கிட்டு சருகுதல் என்றது வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஃபைன் ஸலல்தும் மின் பாதி மா ஜாஅத்குமுல் பையினாத் சூரத்துல் பக்ரால அல்லாஹ் ஷைத்தானுடைய எட்டுகளை பின்பற்றாதீங்க இரண்டு இடத்துல சொல்லிடுறதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் சரி நீங்க சரிகிட்டீங்கடா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போயிட்டு விழுந்துருவீங்க. கொஞ்சம் சரிகினா கூட நீங்க பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போய் என்ன செஞ்சிருவீங்க, விழுந்துருவீங்க. ரொம்ப என்ன செய்யுங்க, எலர்ட் ஆயிருங்க, தெளிவாக இருங்க என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், வழிகாட்டி கொண்டிருந்தான். அன்பார்ந்த கணேத்திற்குரிய சகோதரர்களே, அதனால நாம் புரிஞ்சு கொள்ளணும், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு மீனுக்கு வரக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, அவன் இந்த வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய சவால், அவனுடைய குழந்தையோடு குழந்தை வளர்ப்பிலையாக இருக்கட்டும், அதாவது அவருடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே இருக்கட்டும், கணவனுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலே இருக்கட்டும், பொருளாதாரத்திலே இருக்கட்டும், சமுதாயத்துடனான கட்டமைப்பிலே இருக்கட்டும், அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் மார்க்கத்தை இழந்துடக்கூடாது, அவன் ஈமான் அவன் இழந்துடக்கூடாது, அவன் அகீதாவை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இதுல என்ன செய்யணும், ஒவ்வொரு முஸ்லீமும் ரொம்ப தெளிவாக என்ன செய்யணும், இது ஆகப்பெரிய சேலஞ்ச். இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் எதிர்நோக்கிற ஆகப்பெரிய சேலஞ்ச், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது, சுன்னாக்கள்ல கேலஸா என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இதுல மிக தெளிவாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மிக தெளிவாக இருந்தார்கள் என்றால், மார்க்க விடயத்தை
தன்னுடைய பிள்ளைகளில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தனது சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் ஹதீஸில் படிச்சிருக்கிறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆக விருப்பமானவங்களாக இருந்த ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். ஆக விருப்பமான ஒரு ஆள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, வேற யார் சொல்லலாம், யாரு, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, வேற யார சொல்லலாம், யாரு, ஃபாத்திமா ரலியல்லாஹு. இவங்க எல்லாத்தையோட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பிளட் ரிலேஷனு, இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹா, இந்த மாதிரி வேற யார் சொல்லி, கதீஜா, இவங்க எல்லாத்துலேயும் பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஃபாத்திமா நடந்து போனால் பின்னுக்கால பார்த்தா ரசூலா நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அந்த அப்படி சேம் வாக்குன்னுவாங்க, லம்ஹா அப்படிதானே சே, அது அதே மாதிரி ரசூல்லாக்கு எல்லாரையும் விட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட மேலே மைசா என்ற அரபுல சொல்ற, என்னது செல்லம் என்றுவாங்க, செல்லம் கூட ஜாஸ்தி, எவ்வளோ இறக்கம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட, எவ்வளோ இறக்கம் ரசூல்லா. ஒரு தடவை அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல்லாவை பார்க்குறதுக்கு வராங்க, வீட்டுக்கு வராங்க, வந்தா ரசூல்லா வீட்டில் இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட அல்லாஹுடைய ரசூல்லாவை பற்றி கேட்டதோடய அவர் வெளியே போனாருமா, இன்னும் வரல அப்படின்றது சஹீஹுல் புகாரில் சஹீஹ் முஸ்லிமில் வர ஹதீஸ் நிறைய இடத்துல வருது, சஹீஹ் புகாரில் கிட்டத்தட்ட நாயகர் அஞ்சாறு இடத்துல வருது இந்த ஹதீஸ். அப்போ இல்லைம்மா அவள் வெளியே போனாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிப்பாட்டாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட, ஏன் என்ன விஷயம், என்ன விஷயமாமா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதோடையே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இல்லை என்னத்துக்கு வந்தேனண்டா, கணவண்ட வேலை பிள்ளைகளோட வேலையெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிருச்சு, சரியான கூட வீட்டில், கணவண்ட வேலை பிள்ளையோட வேலையெல்லாம் சரியான கூட அதிகம், எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்கிறேன், அவர் ஆவைக்கு படுத்தா சரியான டயர்ட், மேலெல்லாம் வருத்தம் உடச்சி போட்ட மாதிரி, காலையில் எழும்புற நேரம் அவ்வளோ கஷ்டம், அப்படிதானே, கடும் கஷ்டம், கடும் வருத்தம். அப்போ அதனால் எனக்கு துணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாட்டை வந்து என்ன செஞ்சுருப்போம், ஒரு அடிமையொண்ட ஒரு ஹாதிம், ஒரு சர்வன்ட்டை துணைக்கு கேட்டா, என்ன நானும் தேவையுள்ள ஆளுண்டு, நானும் அவ்வளோ பெரிய சலுகார ஆளுண்டு இல்லையே, எனக்கு ஒரு சர்வன்ட் உண்டு, இந்த அடிமைகள் என்ன அந்த டைமை பார்த்து என்ன நடந்திருக்குதுண்டா, அடிமைகள் கொஞ்சம் யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட அடிமைகள் கிடச்சிருந்தாங்க, அந்த அடிமைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க, நானும் தேவை உள்ளோர் ஆள், அவ்வளோ பெரிய காசுக்கார ஆள் இல்லை, அதுலேருந்து எனக்கும் என்ன செய்யலும், ஒரு அடிமையை தரையிலும், நான் வீட்டுக்கு வேலைக்கு என்ன செய்வேன், கை துணைக்கு நான் வச்சுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரி நான் வாப்பா வந்தால் சொல்கிறேம்மா அப்படின்றதோடையே யார், ஃபாத்திமா ரலியல்லாஹு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, இரவுடைய நேரம், இரவுடைய நேரம் வீட்டுக்கு வராங்க, வந்ததோடையே ஆயிஷா ரலியல்லாஹு முதலாவது என்ன சொன்னாங்க, உங்களையே தேடி மகள் வந்தாங்க, உங்களைய தேடி மகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, யார், ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்தேன். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டங்க, என்னவாம், என்ன என்னவாம் அப்படின்னு கேட்கவும், இப்படி பிரச்சனையும் சொன்னாங்க, இப்படி தான் கேட்டு வந்தேன். அப்போ இவங்கள்ட்ட என்ன செய்யலை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட என்ன அதுக்குரிய சொல்யூஷன், தீர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லலை, சரி நான் பார்க்குறேன், நான் பேசிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அந்த ராத்திரி நேரத்திலேயே என்ன செய்கிறாங்கடா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு இங்கே இருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிறாங்க, அங்காள ரசூல்லா தன்னோட தந்தை வாரண்டு விளங்கினா கீழே இறங்கி ஓடி போயிட்டு கெட்டி அணைச்சி தன்ட தந்தையுடைய ரசூல்லாவுடைய கையை பிடிச்சு கொண்டு என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு வாப்போட கடும் இறக்கம், ரசூல்லாவும் எந்த அளவுக்கு இறக்கம் என்று சொன்னால், ரசூல்லா அவங்கள வீட்டில் அறையில் இருக்கும் பொழுது ஃபாத்திமா அங்கேருந்து வாரை விளங்கினா ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, எந்த இடத்துல விளங்கிச்சோ அந்த இடம் வரைக்கும் அப்படி போயிட்டு என்ன செய்வாங்க, கையை பிடிச்சி அப்படி வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இறக்கம், அந்த அளவுக்கு பாசம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்த்தியான முறையில், ஈமானிய முறையில், சரியான முறையில் வழிகாட்டுற விஷயத்தில் என்ன செய்யலை, மிஸ் பண்ணலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, போனால் ரெண்டு பேரும் படுக்கையை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, படுக்கிறதுக்கு ரெடியாகி படுத்துட்டாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்பொழுது அவங்க எலும்ப பார்த்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்பாதீங்க அப்படி இருங்கன்னாங்க.
ரெண்டு பேருக்கு நடுவில் சின்னொரு இடம் ஒன்று இருந்துச்சு. அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வஜத்து புர்த கதமைஹி ஃபீ சத்ரி. அல்லாஹ்வோட தூதர் இப்படி இப்படி உட்கார்றதுக்கு என்ன சொல்லி, சம்மலங்குட்டி உட்காருதா, சம்மணங்குட்டி அப்படித்தானே, இப்படி உட்கார நேரத்தில் இந்த விரலை இப்படி ஆற்றுற நேரத்தில் அலி ரலியல்லாஹுடைய நெஞ்சில் ரசூலோட விரல் அப்படி படுது. அது அவங்க சொல்றாங்க, வஜத்து புர்த கதமைஹி ஃபீ சத்ரி. அல்லாஹ்வுடைய தூதர் யாரு, அவரோட மாமனார், என் மாமாட அந்த கால் விரல்ல இருந்த அந்த குளிர்ந்த தன்மை என் நெஞ்சில் எனக்கு விளங்கிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்தோடையே ரசூலை கேட்டாங்க, முதலாவது நீங்க இப்படி வந்து கேட்டீங்களாமா அப்படின்றதோடையே, சரி உங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட பிரச்சனை என்ன, பிரச்சனை என்ன, வேலை கூட படுத்து எழும்பும் பொழுது உடம்பெல்லாம் உடைச்சு போட்டமா வருத்தமா இருக்குது, அதுதானே பிரச்சனை, அதுதானே பிரச்சனை, அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சா போதும் தானே. பாருங்க, அதை நான் இதுதான் நாங்கள் எலர்ட்டாக இருக்கணும். எங்களோட பிள்ளைகள் எங்களிடத்தில் வரும் பொழுது பிரச்சனையும் கொண்டு வருவாங்க, சொல்யூஷனையும் கொண்டு வருவாங்க, அப்படித்தானே. சில பொழுதுகளில் சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க, அப்படியே இல்லையா, ஆ அப்படித்தானே. அவன் நான் பாத்திமனத்தால் அப்படி செய்கிற ஆள் ஒன்று அல்ல, அவங்க திருமணம் முடித்து பிள்ளையோட வாழக்கூடிய ஒரு ஆள், அவங்க வந்து கொண்டு ஒரு ஒரு பிரச்சனையை யோசிச்சு அந்த சொல்யூஷன் உண்ட நோக்கமாக கொண்டு பிரச்சனை உண்ட கிரியேட் பண்ணிட்டு வாரால் உண்டு இல்லை. இதுதான் அந்த அந்த அணுகுமுறை. எந்த பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்களோட ஈமான்ல பாதிப்புகள் ஏற்பட்டுறக்கூடாது, வழி தவறி போயிடக்கூடாது, பிழையான முடிவுகள் சொல்யூஷன்களை எடுத்துடக்கூடாது. இதெல்லாம் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் உண்டு வாப்பாவா வாழ்றான்ண்டா, தந்தையாக இருக்கிறான்ண்டா, தாயா இருக்கிறேன் என்று சொன்னா, ஒரு குடும்ப கட்டமைப்புல வாழ்றான்ண்டா, ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் தெளிவா இருக்கணும், அவனுக்கு முன்னால் வரக்கூடிய சவால்கள்ல தெளிவா இருக்கணும். ரசூலுல்லாஹ் நாங்கத்தனே சொல்றோம், அவர் ஒரு வெறுமனே ஆன்மீகத்தை மேலோட்டமாக காட்டிட்டு வரப்போன ஒரு நபி அல்ல, ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு தந்தையாக வாழ்ந்தாரு, ஒரு ஆட்சியாளராக வாழ்ந்தாரு, சக மனிதர்களோடு நண்பராக வாழ்ந்திருக்கிறாரு, தொழிலாளியாக இருந்து தந்தை திறமையை காட்டியிருக்கிறாரு, நம்பிக்கை நாணயம் நேர்மையை காட்டியிருக்கிறாரு, சமூகத்தில் ஒரு மனிதராக இருந்து சமுதாயம் நேசிக்கக்கூடியவராக, அந்நியவர்களால் கூட முஸ்லீம் அல்லாதவர்களால் கூட நேசிக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்து காட்டிக்கிறான் நாம தானே சொல்றோம். அப்போ ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருக்கும் பொழுது நெறி தவறாம, ஒழுக்கம் தவறாம, பண்பாடல் தவறாம, விழுமியம் சீரழிஞ்சு போயிடாம, ஈமான் பாதுகாக்கக்கூடியவாறு எவ்வளவு தூரம் இருந்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உங்களுக்கு வேணும் படுத்து தூங்கி எழும்பினா எந்திரிச்சா மேல் வழி தயார் இருக்கக்கூடாது, அப்படித்தானே சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த அடிமைகள் வந்திருக்கிறாங்க, அதில் ஒருத்தரை சர்வெண்ட்டாக தரலாமேன்னு கேட்டிங்களே, அதெல்லாம் தர இயலாதுமா, ஏண்டா அதுக்கெல்லாம் வேறு அசைன்மெண்ட் இருக்குதுன்னாங்க. அதுக்கெல்லாம் என்ன செஞ்சாச்சு, வேறு அசைன்மெண்ட் இருக்குது, அது தரையலாம். உங்களோட பிரச்சனை தீர்றதுக்கு இன்னொரு நான் வழி சொல்லவா, ஆ என்ன, அவங்களுக்கும் வேணும் என்னது, நான் தூங்கி எந்திரிக்கிற நேரத்தில் என்னோட உடம்பு முறுக்கி விட்ட மாதிரி வலிக்கக்கூடாது, அடித்து போட்ட மாதிரி வழியே இருக்கக்கூடாது, அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக எழும்பக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தூங்கும் பொழுது 33 தடவை ஆ சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர். இதை நீங்கள் சொல்லிட்டு தூங்கினீங்கண்டா ஹைருன் லக்குமா மின் காதிமின், உங்களுக்கு வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் கிடைச்சா நீங்கள் நினைக்கிறீங்களே இந்த டயர்டெல்லாம் அடையும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாண்டு, அதை விட இது ஃப்ரெஷ்னஸ்ஸை தரும், அதை விட. அப்போ ரசூலோட வஃபாத்துக்கு பிறகு அலிரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நீண்ட காலத்துக்கு பிறகு, எவ்வளோ காலத்துக்கு பிறகு இந்த ஹதீஸை சொல்கிறாங்கண்டா, இந்த ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்க இந்த ஹுனைன் சிஃபின் யுத்தம் இருக்குது, ஹுனைன் சிஃபின் யுத்தம் இதுகளில் இந்த ஹுனைன் அல்ல சிஃபின் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு, ஹுனைன் ரசூலோட காலத்தில் நடந்தது, சிஃபின் அலிரலியல்லாஹு காலத்தில் நடந்த அந்த சிஃபின் யுத்தம்னா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு போகிறோம். அப்போ அபூபக்கர் அலிலத்தோட காலம் முடிஞ்சு, உமர் அலிலாவுடைய காலம் முடிஞ்சு, உஸ்மான் அலிலாவுடைய காலம் முடிஞ்சு, அவங்களோட காலத்துலையும் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, அதுகளுக்கெல்லாம் போகிறோம். என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ தாபியன்கள் ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு அந்த தாபியோட பேர் எனக்கு மறந்துருச்சு, அவர் கேட்குறாரு இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நேரத்தில், அப்போ நீங்கள் உடவே இல்லை அண்டையில் இருந்துன்னு சொல்கிறீங்களே, அண்டையில் இருந்து விடவே இல்லைன்றீங்களே, அப்போ அவர் கேட்குறாரு சிஃபின் யுத்தம் நடந்துச்சே அந்த நைட்டில் எவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு, எப்போ வந்து தாக்குவாங்க, எங்கால் வந்து தாக்குவாங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு சூழலாக இருந்துச்சே, ஆ அச்சமும் பயமும் பரவி கிடந்த ஒரு சூழலே,
அந்த நைட்லையும் நீங்கள் இதை செஞ்சுட்டு தான் தூங்கினீங்கன்னு தெரியும் அவர் சொன்னார். அந்த நைட்லையும் நான் இதை செஞ்சுட்டு தான் தூங்கினேன்டாரு. அந்த நைட்லையும் நான் என்னத்தை கேட்டு போனேன், இவர் எனக்கு என்னத்தை சொல்லி தராரு அப்படியே இருந்து, நான் என்னத்தை கேட்டு போனேன், இவர் எனக்கு என்னத்தை சொல்லி தராரு அப்படியே இருந்தாங்க. அப்படி இருக்கல, அவர் சொல்லி தந்தது ஒரு மாமா என்ற அந்தஸ்தை விட கூட மனசில் மதித்து இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட நினைச்சாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு மெயினாக பாயிண்ட் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒரு சம்பவத்தில் நம்ம படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கலாம். அலிரலியல்லாட பேரை சொல்லும் பொழுதே அலிரலியல்லாத்தில் சொல்கிறது என்ன, சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, எனக்கு ஏண்ட பேர் என்னை வாப்பா வச்ச பேர் தானே அலி, அதை சொல்கிறத விட எனக்கு விருப்பமே தெரியுமா, அபு துராப்னு சொல்கிறது. என்ன சொல்கிறது, புகாரில் ஹதீஸ் வருது, எனக்கு மிக விருப்பமான பேர் என்ன பேர், ஏண்ட வாப்பா வச்ச பேர் அலின்னு சொல்கிறத விட அபு துராப். உண்மையிலே அரபிகள்கிட்ட பழக்கத்தில் இருக்குது, என்னது புல் மூத்த புள்ளியோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க தானே அபுண்டு. ஆ இப்போ உதாரணம் எனக்கு அபு ஐமன்டாக்கா அவங்களுக்கு எப்படி, அபு அபு அப்டாக்கா அவங்களுக்கு எப்படி, அபு அபு

0: ரசூல ஒழுக்கமாக கண்ணியமாக டீல் பண்ணி, அல்லா மேலே மண்ணெல்லாம் பட்டிக்குதே, அபு துராப் ஆகிட்டீங்களே நீங்க, என்ன அந்த இறக்கமா, கோபமான கடுகடுப்பான முகத்துல இல்லாம, ஏண்ட பாசத்துக்குரிய மவள நீ வந்து கூட எதிர்த்துட்டு வந்தீங்க படுக்கிறியா, ஏண்ட உசுறு மாதிரி, ஏண்ட புள்ள யாரு ஃபாத்துமா, ஏண்ட உசுறு மாதிரி, எந்த அளவுக்குண்டா ரசூல்லா தன்னுடைய உச்சக்கட்ட அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஆயிஷான் எல்லாம் சொல்றது இல்லை, எப்படி சொல்லுவாங்க, ஏண்ட மகள் ஃபாத்துமா களவு எடுத்தாலும் நான் என்ன செய்வேன், ஏண்ட மகள் ஃபாத்துமான்னு சொன்னாங்க, அபூபக்கர் எடுத்தாலும் நான் கை வெட்டுவேன்னு சொல்லலையே, ஆயிஷா எடுத்தாலும் கை வெட்டுவேன்னு சொல்லலையே, ஏண்ட மகள் என்று வர்ற நேரத்தில் அந்த ரத்த உறவு என்கிற ஒன்று இருக்குது, அதுல கூடுதலான மைசா செல்லம் வச்சது யார, ஏன மகள் எடுத்தாலும் வெட்டுவேன், இந்த அந்த இடத்துல சொல்லும் பொழுது பாருங்க, மகன் என்னது அலிரலி எல்லாத்தாலும் அங்கே கோவிச்சிருந்து இருக்கிறாரு, அப்போ அவரை தட்டி எழுப்புக்கு எவ்வளோ இறக்கமா அன்பா, அல்லா மேலே மண்ணெல்லாம் படிஞ்சிருக்குது, நீங்கள் மண்கார ஆள் ஆயிட்டீங்களே அப்படின்னு என்ன செய்கிறாங்க, தண்ட கோவத்தை கடுகடுப்பை மகளை வெறுத்துட்டு வந்து படுக்கிறாரு, கோவிச்சிருந்து படுக்கிறாருங்கிற ஒரு இதை கூட காட்டிக்கொள்ளாமல் அந்த அன்பை எழுப்பாட்டினதுனால அந்த நேரம் சொன்ன வார்த்தை தான் அபூச்சுரா, அவர் சொல்கிறார் எனக்கு ஏண்ட பேரை விட ஏண்ட மாமா, எனக்கு யாருக்காவது உன் மாமாவை பற்றி கேட்டால் என்ன இருக்கு நிலவு, மாமா அவங்களோட அன்பா நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்கண்டா, மறக்க இயலாத ஒரு அன்பா இறக்கமா, உங்களைய நீங்க மறந்து மாமாவை மெச்சி சொல்ற அளவுக்கு ஒரு நிலைமைய சொல்லுங்கண்டா, இல்லையா தலையாட்டிடவானா படத்துல பிறகே பிரச்சனையா போயிடும், இலகினா அவ நான் என்ன சொல்றேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னத்துக்கு நான் சொல்றேன், எங்கட வாழ்க்கையில முஸ்லிம்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள்,
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை, இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம், இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: சமுதாய சிந்தனை, சமுதாயத்துக்கு நிறைய நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். சமுதாயத்துடனே உறவடல வாழ்ந்தவர் அந்த இப்ராஹிம் நபியை வந்து கூப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் இப்ப இந்த ஊருக்கு போறோம் திருவிழாக்கு, வாங்கலே அப்படின்னு என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டதோடய அவர் என்ன சொன்னார், என்ன சொன்னார்? ஃபனதர நப்துரத்தன் ஃபின்னு ஜூம், ஃபனதர நப்துரத்தன் ஃபின்னு ஜூம் என்று சொல்றது தஃக்கர தஃக்கீரன் அமீக்கன். டீப்பாக யோசிச்சார், இப்படி கூப்பிட்டத்தோடையே யோசிச்சார். யோசிச்சுட்டு என்ன இப்போ சொன்னார், காலை இன்னி சகி, ஏன்னா கொஞ்சம் மேலுக்கு சரியில்லை, அன்ஃபிட்டாக இருக்குது, காய்ச்சல் இருக்கு, நீங்கள் எல்லாம் போங்க. என்னத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், ஷிருக்கில் கலந்து கொள்ள மாட்டேன், சமுதாயத்தோடு வாழுவேன், சமுதாயத்துக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், நாடுவேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேன். இது பெரிய அச்சுறுத்தல் இன்றைக்கு நான் எங்களுக்கு. இன்றைக்கி எல்லாத்துலேயும் பொய்ய சொல்லுவான், எதில் போய் சொல்ல மாட்டான், சிரிக்கல விதத்தில் கலந்து கலந்ததில் இல்லை, இப்படித்தானே போகக்கூடாதுதான், மனசோட கேல எப்படி அப்படியே இல்லையா, என்னத்தான் இருந்தாலும். ஆனால் அவங்க அல்லாஹாலா ரசூலா இஸ்ரா சொன்னாங்க, மூணு பொய் சொன்னார், அதில் ரெண்டு அல்லாஹுடைய விஷயத்தில் சொன்னார், அதில் ஒன்று நாங்கள் அதை ஒரு பொய்யை சொல்லியாவது சிரிக்கல விதத்தில் கலந்து கொண்டா என்ன, சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் பொய்ய சொல்றேன், நான் ஒரு சிறுக்கில் கலந்து கொள்ளக்கூடாது, அதுக்காகவே நான் ஒரு பொய்ய சொல்றேன், என்ன ஆயிர போகுது, என்ன ஆயிர போகுது, ஒன்று ஆகாது, ஒன்று ஆகாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதை அல்லாஹ்வுல சொல்றான் ரசூலுக்கு எப்படி, ஹத்தபீ மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே நீங்களும் என்ன செய்யுங்க, இப்ராஹிமுடைய அந்த கொள்கையை பின்பற்றுங்க, ஹத்தபீ மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, மனிதர்களே நீங்கள் எல்லாரும் இப்ராஹிம்ன முன்மாதிரியை பின்பற்றுங்க.

0: எல்லாரும் என்ன செய்யுங்க, இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியை பின்பற்றுங்க. அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே சமுதாயமாக வாழக்கூடிய நாங்கள் மிக கவனமாக இருக்கணும். எங்களுடைய ஈமானுக்கு, எங்களுடைய இஸ்லாத்துக்கு, எங்களுடைய தக்குவாவுக்கு, இறை எச்சத்துக்கு, அல்லாஹ் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டி தந்த அந்த பேணுதலுக்கு மாற்றம் வந்துடாம, கங்கம் ஏற்பட்டு விடாமல் நாம் என்ன செய்யணும், எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாக்கணும். இதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு சேலஞ்ச். நாங்கள் இதை சரியாக செய்வோமாக இருந்தால் எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாக்கிறோம். எந்த கட்டத்திலையும் சமுதாயத்துடனான உறவாடலாக இருந்தாலும், பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், நாங்கள் எதை பேணுறோம், கு அம்ஃபுசக்கும் வாகலி, நாங்கள் எங்களை ஷிர்கில் இருந்து, பிதாத்தில் இருந்து, குஃபுரில் இருந்து, மார்க்கத்துக்கு முரணான காரியத்தில் இருந்து, இறையச்சத்துக்கு முரணான காரியத்திலிருந்து நாங்கள் எங்களையே நிச்சயமாக பாதுகாத்து கொள்வோம் என்றா, இந்த குழப்பங்களில் ஃபித்னாக்கல்ல மாட்டி பற்றாமல் நாங்கள் முறையாக வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, மலர்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, நல்ல மரணத்தை நோக்கி நாம் செல்லக்கூடியவர்களாக நிச்சயமாக என்ன செய்வோம், நாம் மாறுவோம். அல்லாஹு தஆலா அதற்குரிய வழிகளை நம்மளுக்கு என்ன செய்வான், ஏற்படுத்தி தருவான். எனவே எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் இஹ்லாஸோட இஸ்திகாமத்தாக மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வஆஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகும் அல்லாஹு கைரன்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்
2: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை
3: அவர்கள். وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஈ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசா 48வது வசனத்திலே இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அஸீமா. நிச்சயமாக அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத இணை வைத்தல் அல்லாத மற்றைய பாவங்களை அவன் நாடியோர்களுக்கு தௌபா செய்யாமலே மன்னிக்கக்கூடியவன். மேலும் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவர் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான ஒரு பொய்யையே இட்டி கட்டிவிட்டார், அது உண்மை கிடையாது என்கிற இந்த செய்தி சூரத்து நிசாவினுடைய 48வது வசனமாக இருக்கும். ஆக நாம் எல்லோருமே அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தௌபா செய்யாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தௌபா செஞ்சுட்டா மன்னிச்சிடுவான், அதை விட்டுட்டு இனிமேல் நான் அல்லாஹ் உனக்கு நான் இணை வைக்க மாட்டேன், உன்னையே நான் வணங்குறேன் என்று சொன்னோன்னு நம்ம தௌபா செஞ்சு அந்த காரியத்தை விட்டு அல்லாஹ் மன்னிப்பான். அப்படியே அந்த நிலையில் மரணிச்சிட்டோம்னா கண்டிப்பாக மன்னிப்பு கிடையாது, சொர்க்கம் நுழைய முடியாது. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையில் மரணிக்கிறாரோ அவங்க நரகம் நுழைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறாங்க சொல்லி காட்டுறாங்க. மற்றைய பாவங்களை பொறுத்த வரைக்கும் தௌபா செய்யணும். தௌபா செய்யாமல் ஒரு ஆள் மௌத்தாயிட்டா அல்லாஹ் விரும்பி தான் அவரை மன்னிப்பான். தௌபா செய்யலை, பாவம் செஞ்சுக்கிறாரு, ஆனால் இணை மட்டும் வைக்கலை அப்படி எங்கும்போது அந்த மற்றைய பாவங்களை அல்லாஹ் தான் நாடியோருக்கும் மன்னிக்கிறான். ஆனால் தௌபா செய்யணும், நாங்கள் அதை நம்பிக்கிட்டு தௌபா செய்யாமல் இருக்கக்கூடாது, தௌபா செய்யணும். அதில் உள்ள ஒரு சிறப்பு என்னென்றால் அல்லாஹ் விரும்பினால் இப்போ எவ்விரமா தூனதாலிக்கு இமயேஷா, அந்த இணை வைத்தல் அல்லாத அவன் விரும்பினா மன்னிப்பான் அப்படிங்கிறான். அப்போ இந்த இணை வைத்தல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னோன்னு நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டிருக்கிறோம்னு சொன்னால் சிலையை வணங்குறது, அதான் நல்லாக்கு இணை வைக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது மட்டும் இணை வைத்தல் கிடையாது. இப்போ பொதுவாக இணை வைத்தல் அப்படின்னு சொன்னால் என்னென்றால் அல்லாஹ்வையும் நம்பி அல்லாவுடைய சிபத்துக்கள் செயற்பாடுகளுக்கு நிகராக ஒருத்தரை வச்சிட்டோம் என்றால் தான் இணை வைத்தல். ஒரு விஷயத்தை வழங்கணும், இணை வைத்தல் என்றால் துணைக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா. ஒன்று இப்போ நான் இதுக்கு ஒன்றை இணை வைக்கிறேன் என்றால் இதை எடுத்துக்கிட்டு தான் இன்னொன்று இணை வைக்கணும். இதை மொத்தமாக நிராகரிச்சுட்டே ஒன்று எடுத்தால் அது நிராகரிப்பு, குஃப்ரு. அல்லாவையே மொத்தமாக நிராகரிச்சிட்டால் அது குஃப்ரு. அல்லாவை நம்பி போட்டு அல்லாஹ் பார்க்குற மாதிரி இவர் பார்ப்பார், அல்லாஹ் படைக்கிற மாதிரி அவர் படைப்பார், அல்லாஹ் மன்னிக்கிற மாதிரி இந்த மகான் மன்னிப்பார், அல்லாஹ் நோயை குணப்படுத்துகிற மாதிரி இந்த பெரியார் நோயை குணப்படுத்துவார் என்றால் நாம் அல்லாஹ்க்கு இணையாக்கிறோம். இணை வைத்தலுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நம்ம இதை தெளிவாக பார்க்குறேன்னு சொன்னால் சூரா லுக்மான்ல 25வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நபியே உலகின் சயல் தகும் அன் ஹலக்க சமாவாத்தி வல்லாறு. அந்த முஷிரிக்கிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்க சொல்கிறான், வானங்களையும் பூமியையும் படைச்சது யாரு என்று நபியே அவர்களிடம் கேளுங்க. குலில் அல்ஹம்துலில்லாஹ் லா யகூலுன்ன அல்லாஹ். அவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் படைச்சேன்னு சொல்லுவாங்க. இது சூரத்து லுக்மான்ல 25வது வசனம். சூரத்து ஜுமர்ல 37வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலயின் சஅல்தஹும் மன் ஹலக்க சமாவாத்தி வல் அர்த். வானங்கள் பூமியை யார் படைத்தது என்று அவர்களிடம் கேட்டால் லா யகூலுன்ன அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். குல், நபியே அவங்கள்ட்ட இப்போ திருப்பி கேளுங்க, அவர் ஆயித்து மாதூன மிந்தூனில்லா. அப்போ அல்லாவை விட்டு விட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்களே, அவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இன் அராதனில்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாதுல்லுர்ஹி. அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இவைகளெல்லாம் அந்த கெடுதியை நீக்கிவிடுமா? அவங்க வணங்குறது யாரை? லாத்திய ஊது சுவாய் நசுரு வத்து போன்ற சிலைகளை வணங்குறாங்க. அல்லாண்டு சொல்லி வணங்கினாங்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நல்லடியார்கள் என்றுதான் வணங்கினார்கள். அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, புகாரியுடைய விரிவுரையில் அதை அழகாக எழுதுறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த லாத்தி யகுது சுவாய் நசுரு வத்தி என்ற சிலைகள் எல்லாம் கடவுளாக வணங்கப்படவில்லை, நல்லடியார்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா சூரத்து ஜுமர் 37வது வசனத்தில் சொல்றான், இன் அராதனில்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாதுல்லுர்ஹி. அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த நல்லடியார்கள் அந்த கெடுதிகளை நீக்கி விடுவார்களா? அவ் அராதனி பி ரஹ்மத்தின், அல்லாஹ் எனக்கு ஒரு கருணையை நாடிவிட்டால் ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை இவர்கள் தடுத்து விடுவார்களா? குல் ஹஸ்பி அல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அலைஹி யதவக்கலுல் முதவக்கிலூன், அது அவன் மீதே பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள் பொறுப்பு சாட்டுவார்கள் அப்படிங்கிறான். சூரத்து ஸுஹ்ரஃப் 9வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், வலயின் சயல்தஹும் மன் ஹலக்க சமாவாத்தி வல் அர். வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் லயகூலுன்ன, அவர்கள் கண்டிப்பாக சொல்வார்கள், ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம். அஸீஸ் அலீம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் தான் அவர்களை படைத்தது, வானங்கள் பூமியை படைத்தது என்று சொல்வார்கள் என்று அவங்க சொல்றாங்க. அப்போ அன்றைக்கு இருந்த முஷரிக்கீங்கள் அல்லாஹ் தான் படைச்சன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு வசனத்தில் ஓமம் பியதிஹி மலக்குத்து சமாவாத்தி வல்லாறும், அல்லாஹ் வானங்கள் பூமிகள் ஆறினுடைய ஆட்சி அதிகாரங்கள் யாருடைய கையில் இருக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய கையில்ன்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய கையில்ன்னு சொல்லுவாங்க. அது பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமர் 3வது வசனத்தில் சொல்றானால லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கே இந்த பரிசுத்தமான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கே உரித்தன்னதல்லவா? والذين اتخذوا من دونه اولياء الله அல்லாமல் அவுலியாக்களை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் பிரார்த்தனை செய்கின்றார்களே, அவர்கள் மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? இவர்களிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்வது இவர்கள் அல்லாஹ்விடம் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான் அல்லாஹ்னு சொல்லலங்க. அந்த மகான்கள் லாத்தி யகுது சுவாய் நசுரு வத்து போன்ற மகான்களிடம் பிரார்த்தனை செய்தார்கள், அவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்களே, இப்போ சிலையாக வச்சுருந்தாங்க, இப்போ வளர்த்தாட்டி கபருக்குள்ளே வச்சுட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மகான்கள் என்று தான் அவங்க சொன்னாங்க. அவங்கள வணங்குறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வணங்குற என்றால் பிரார்த்தனை செய்தல். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமர்ல 3வது வசனத்தில் சொல்கிறான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்று தான் நாங்கள் வணங்குகிறோம். இப்போவும் அவுலியாக்கள் மகான்கள் பெரியார்கள் நாதாக்கள் தங்கள்மார்கள் என்று கபர்களிலே தர்காக்களிலே ஓடக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அல்லாஹ்ன்னு சொன்னோமா, மகான்கள், இவங்க அல்லாஹ்கிட்ட எங்களுக்காக சிபாரிசு செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பாங்க, அப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள் என்றத அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே மாதிரியாக பாருங்கள், அல்லாஹ் சூரா யூனுஸில் சொல்லி காட்டுறான், وَيَعْبُدُونَ مِنْ دُونِ اللَّهِ مَا لَا يَضُرُّهُمْ وَلَا يَنْفَعُهُمْ அல்லாஹ் அல்லாமல் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத கெடுதியும் செய்யாதவர்களிடம் இவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இப்போ அல்லாஹ் விட்டுட்டு யார்கிட்ட போய் துவா கேட்குறாங்க, யார்கிட்ட போய் நோய் நிவாரணம் தேடுகிறாங்களோ அவங்களால இவங்களுக்கு கெடுதியும் வராது நல்லதும் கிடைக்காது. அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன சொல்லலாம், ஓயா பூலூன்னு அவங்க என்ன சொல்லிக்கிட்டு வணங்குறாங்க தெரியுமா, ஹாவுலாயி ஷுஃபாவுனா இந்தல்லா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு சுபஹானத்தால என்ன சொல்லி காட்டுறான். அப்போ இணை வைக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அல்லாவை மொத்தமாக நிராகரிக்கலை, அல்லாவை நம்பிக்கிட்டு நாங்கள் நல்லடியார்கள் மூலமாக அல்லாஹ்கிட்ட நெருங்குகிறோம், அல்லாஹ்கிட்ட தான் நெருங்க போகிறாங்க, யார் மூலமாக, இன்னொரு ஆள் மூலமாக. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களும் அந்த வேலையை தான் செய்கிறாங்க. இப்போ நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று நம்ம சொல்கிறோம். ஆமுல் ஃபீல், ஆமுல் ஃபீல் என்று ஏன் பேர் வந்துச்சு, நபி அவர்கள் பிறந்த ஆண்டில் யானை படை கொண்டு கஅபத்துல்லாவை ஒருத்தன் அழிக்க வந்தான். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நஜ்ஜா மன்னன் நஜ்ஜாசி மன்னனுடைய ஒரு பெரும் ஒரு படை தளபதியான ஒரு பெரிய ஒரு வீரனாக அப்ரஹா என்கிற ஒருத்தன் இருக்கான். அந்த அப்ரஹாம் என்ன சொல்கிறான், என்ன செஞ்சானேன்னு சொன்னால், எல்லா மக்களும் கஅபத்துல்லாவை நோக்கி போகிறாங்க, கஅபத்துல்லாங்கிற அந்த ஆலயத்தில் சிலை இருந்துச்சு, 360 சிலைகள் இருந்துச்சு, அது பராமரிக்கக்கூடிய நிர்வாக தலைவராக இருந்தவர் அப்துல் முத்தலிப், நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பட பாப்பா அப்துல் முத்தலிப், அவர் தான் நிர்வாக தலைவர். அவர் மகன் பேர் என்ன, ரசூல்லாவுடைய வாப்பட பேர் என்ன, அப்துல்லா, அல்லாவின் அடிமை, அல்லாவை நம்பியிருந்தாங்க ஆனால் சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கஅபத்துல்லா புனிதமாக மதிக்கப்பட்டது, சிலையும் இருந்தது, இப்ராஹிம் நபியுடைய மதத்திலிருந்து சாயம் போய் அந்த கஅபத்துல்லாவை ஹஜ் மாசத்தில் வந்து வலம் பெறக்கூடிய வழக்கமும் பழக்கமும் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. மக்கள் எல்லாம் அங்கேயே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யமன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நஜ்ஜாசி மன்னனுக்கு திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கஅபத்துல்லாவோட பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுறான் அப்ரஹாம், அவருடைய படை தளபதி கட்டிட்டு இனி மக்கள் இங்கே வருவாங்க அப்படின்றான். இது கினானா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தன், இது இவன் என்ன இப்படி புதுசாக ஒரு கஅபாவை கட்டிக்கிறேன் ஆத்திரப்பட்டு என்ன செய்யாதுன் சொன்னால், அதில் போய் மலம் கழிச்சிட்டு வந்துட்டான். அதில் மலம் கழிச்சோன்னு ஒரு தெய்வீக சிந்தனை கொண்ட ஒரு பூர்வீக கட்டடமாக நாம் கட்டியிருக்கிறதுல மலம் கழிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி, இது யார் செஞ்சேன்னா அரபியர்கள் தான் செஞ்சிட்டாங்க, இந்த கஅபத்துல்லாவுக்கு நிகராக நாம் கட்டினோன்னா பொறாமையில் பண்ணிட்டாங்க அப்படின்னு மன்ன அந்த படைத்தளபதி என்ன செய்கிறான்னு சொன்னால், நான் நஜ்ஜாசி மன்னனுக்கு கடிதம் போகிறான், நான் கஅபத்துல்லாவை உடைக்க போகிறேன், நீங்கள் எனக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி மஹ்மூத் என்கிற பெரிய ஒரு ஆணை இருந்துச்சு, பலம் பெரும் பெருத்த பெரிய ஆணை அவர்கிட்ட இருந்துச்சு, அந்த ஆணையை தரணும் நீங்கள் அப்படின்னா அந்த ஆணை இன்னும் சில ஆணை படைகளையும் எடுத்துக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், வாரான் கஅபத்துல்லாவை உடைக்கிறதுக்கு வந்துகிட்டிக்கிறான். வந்துட்டிக்கும் போது ரெண்டு இடத்துல ரெண்டு யுத்தம் நடந்து அதில் எல்லாம் வெற்றி கொண்டு வந்து இறங்குறான். வந்து இறங்கி கஅபத்துல்லாவுக்கு பக்கத்துலேருக்கு ஒரு ஒரு இடத்துல முகாமிட்டு அந்த இடத்துல வெட்ட வெளியில் மேஞ்சிட்டு இருந்த அப்துல் முத்தலிபுடைய 200 ஒட்டகத்தை பிடிச்சி அடைச்சிட்டான், 200 ஒட்டகத்தை அடைச்சிட்டான். அடைச்சிட்டு ஒரு ஆளை பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறான், கஅபத்துல்லாவை உடைக்க வந்திருக்கோம், உங்களோடு யுத்தம் செய்ய வரலை, இங்கே இருக்கிற மக்களை கொல்ல வரலை, எங்களோட நோக்கம் கஅபாவை உடைக்கிற மட்டும்தான், பேசாமல் இருந்தால் உடைச்சிட்டு போயிட்டுருவோம், சண்டைக்கண்டு வந்தால் கொண்டுட்டு தான் உடைப்போம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்குறான். கொடுத்தோன்னே அப்துல் முத்தலிபு வந்து என்ன செய்தாரு, கஅபா உடைக்க வந்தீங்க உடைச்சிட்டு போட்டும் அப்படின்ட்டு இவர் என்ன செய்தார்.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொலிக்கின்ற நேரம் இது.
4: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
5: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: அல்லாஹ்வை வணங்குறோம், மகான்கள் பெரியார்கள்ட்ட போய் துஆ கேட்கிறோம், அவர்கள் மூலம் நாங்க உதவி எதிர்பார்க்கப்படுகிறோம். இப்படி இருக்குது. என்னை பார்க்கலாம், இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல என்ன செய்யப்படுதுன்னா, மகான்கள் பெரியார்கள் என்று கபறுகளை கட்டுறாங்க, பச்சை கொடி ஏத்துறாங்க, குத்துவிளக்கு ஏத்துறாங்க, தவாபு நடக்குது, அவங்கள்ட்ட போய் கண்ணுல ஒத்துறாங்க, அவங்கள்ட்ட போய் தேவைகளை கேட்கிறாங்க, அவர்களிடம் உதவிகள் தேடப்படுகிறது. அதனால தான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, ரப்பி லா தஜ்அல் கப்ரி வதன யுஅபத். யா அல்லாஹ், சக்கராத்துடைய நிலையில் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய கபரை வணங்கப்படும் சிலையாக ஆக்காதே. அப்படி சக்கராத்துடைய நிலையில் சொன்னார்கள், மக்களே, உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் சபிக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுத்துக்கொண்டார்கள், நீங்களும் அப்படி எடுத்துக்காதீங்க. நல்லடியார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுக்காதீர்கள், நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுக்காதீர்கள். கபூர் இருக்கிற பள்ளியில் தொழக்கூடாதுங்கிறது அதுதான். இப்போ கபூர்கள் இருக்குது, அந்த கபூரில் பிரார்த்தனை நடக்குது, பெரிய பள்ளி அறிக்கிறது, ஒன்றுக்கு போகலாம், தொழப்போகையில் மைய தொழுகைக்கு போகலாம். ஏன்னா மைய தொழுகிறது கபூர்ஸ்தானத்துலேயும் தொழலாம், அல்லாவை சுஜுதி செய்கிற இடம், அல்லாக்கு மாறு செய்கிற இடத்துல அல்லாக்கு சுஜுதி செய்ய முடியுமா? கபூர் இருக்கிற பள்ளியில் தொழலாமா? கூடாது. அல்லாஹ் மட்டும் வணங்கணும். ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சூரியன் உதிக்கும் நேரத்தில் தொழுவது தடை, சூரியன் உச்சியில் இருக்கும்போது தொழுவது தடை. ஏன் அது தடை? சூரியனை வணங்கக்கூடியவர்களுடைய நேரத்தில் அல்லாவை வணங்காதீங்க, நேரத்தில் கூட அல்லாவை வணங்காதீங்க என்றால் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படும் இடத்தில் அல்லாஹ் வணங்கலாமா? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கப்படும் இடம் என்றால் என்ன? ஃபீஸ் அவுலியப்பாவே, சின்ன மௌலாப்பாவே. இப்போ பள்ளிகள் இருக்குது, சின்ன மௌலாப்பா ஒரு பள்ளியில், ஃபீஸ் அவுல் அவுலியா ஒரு பள்ளியில், அந்த பள்ளியை கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஜும்மா முடிய பாருங்க, நீங்கள் பக்கத்தில் பைக் எடுத்து ஒரே மிரி மிரிச்சா பார்க்கலாம், ஜும்மா முடிய கபரை சுற்றி கொஞ்சம் பேர் கையேந்திக்கு நிற்பாங்க, சின்ன மௌலானப்பாவே பிள்ளைகளை பாவத்தை பண்ணி, பிள்ளைய பார்ப்பே எக்ஸாம் எழுதுகிறான் பாஸ் ஆக்கிடு அப்படிங்கிறான், எக்ஸாம் எழுதுகிறோம் பிள்ளைய பாஸ் ஆக்கிடுங்கிறான். அப்போ ஆறு செய்யணும், இது அல்லாஹ் தானே செய்யணும், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்கின்றார்களே. அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்தில் அல்லாவிடம் கேட்கக்கூடிய தொழுகையை தொழுவது தள்ளா அல்லாஹ் தன்னுடைய தூதர் தடுத்தார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய இடத்தில் அல்லாவை வணங்குவதை தடுத்தார்கள் நபிகள். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து சொல்கிறார், பவானா என்கிற இடத்துல ஒட்டகத்தை அறுத்து பலியிட நேற்றை வைத்திருந்தேன், இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இப்போ அந்த நேற்றையை நிறைவேற்றலாமான்னு கேட்குறார். இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னே அல்லாவுக்காக ஒரு ஒட்டகத்தை பலியிடுறேன், அதுவும் பவானாங்கிற இடத்துல பலியிடுறேன்னு கேட்டுட்டாங்க, நேற்றை வச்சுட்டாங்க. இப்போ ரசூல்லா கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த இடத்துல நேற்றையை நிறைவேற்றலாமா அப்படின்னு. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை கேட்டார்கள், அந்த பவானா என்கிற இடத்துல ஜாஹிலியா காலத்தில் வணங்கப்படும் சிலைகள் ஏதாவது அங்கே உண்றா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் அல்லாமல் ஜாஹிலியா காலத்தில் வணங்கப்படும் சிலைகள் அந்த இடத்துல எப்பவும் இருக்குதான்னு கேட்குறாங்க. இல்லை, அப்படியான இடம் இல்லாது, அப்போ நீங்கள் நேற்றையை நிறைவேற்றுங்கண்டாங்க. அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கும் இடத்தில் அல்லாஹ்வுக்காக வைத்த வணக்கத்தை நிறைவேற்ற கூடாது. அப்போ கபரை பள்ளியில் தொழக்கூடாது. இன்னைக்கு கபரை வச்சே பள்ளி பிரபல்யமாகுது. கபரை வச்சே பள்ளி என்ன செய்யப்படுது? பிரபல்யமாகுது. என்ன கொடியேற்றமா? போன திங்கக்கிழமை கொடியேற்றுறாங்க. கொடியேற்றம் என்றால் என்ன? எப்படி வந்துச்சு இந்த கொடியேற்றம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த கல்முனை கொடியேற்ற பள்ளி இருக்குதானே, இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்தேன்? கொஞ்சம் நெட்டில் கூகுளில் போய் வரலாறு புரட்டி பாருங்க. இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்தேன்டா? ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா, அவர் இந்தியாவில் தர்கா நாகூர் தர்காவில் அடக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா இருக்கார் இல்லையா, அவரை கபர் எங்கே இருக்கிறது? அவர் இந்தியாவை சேர்ந்தவர். அவர் இந்தியாவில் அவரை பற்றிய சிறப்புகள் எழுதுறாங்க. பச்சை பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள்லாம் எழுதுறாங்க. தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போது அற்புதம் காட்டினார். தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அற்புதம் காட்டினாராம். தாயில் வகுத்துக்குள்ளே மூணு மாதமாக இருக்கும்போது அவள் கிணற்றில் தண்ணி எல்லாம் குனிஞ்சாவான், கையில் இருந்த பாத்திரம் தண்ணி நிறைஞ்சிதான். அவரை பற்றி வரலாறு எழுதுறாங்க. தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போதே அற்புதம் காட்டினாராம். அவர் பிறக்கும்போது அந்த பிறக்கிற ரூமில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஹிலர் அலி சலாத்து வசலாம் அவர்கள் இலியாஸ் நபியும் அப்படியே தோன்றி அந்த இடத்துல நின்றார்களாம். ஹிலர் அலி இஸ்லாம் காதில் பாங்கு சொன்னாராம். இலியாஸ் நபி அந்த குழந்தையை அப்படியே தூக்கி தாய்க்கு பக்கத்தில் வச்சுட்டு மறைஞ்சிட்டாங்களாம். இதெல்லாம் அவர் பேரில் இருக்கிற அற்புதம் ஹியாவுல் அஹமதி வலியுல்லா. அவர் இலங்கைக்கும் வந்து போனதாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது. அந்த காலத்தில் இலங்கைக்கு வந்து போனதாக வரலாற்று குறிப்பு இருக்குது. இந்த இடத்துல கல்முனையில் முகமது தம்பி லப்பை என்கிற ஒருத்தர், முகமது தம்பி லப்பை என்கிற ஒருத்தர் பெரிய செல்வந்தராக இருந்தாராம். அப்படி செல்வந்தராக இருந்தவருக்கு ஒரு பெரிய நோய் வந்துச்சு. அந்த நோய்க்கு வைத்தியருடைய ஆலோசனை பிரகாரம் கடல் தண்ணியில் குளிக்கணும். அப்போ இந்த கடற்கரை பள்ளி இருக்கிற இடத்துல அவர் ஒரு கூடாரம் அமைச்சு அவடத்தை இருந்துக்கிட்டு, அவர் பெரிய ஒரு பக்தி உள்ள ஒருத்தர், அஞ்சு நேரம் தொழக்கூட தொழுறத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என்று அந்த இடத்துல தொழுதுக்கிட்டு, அந்த கூடாரத்தில் இருந்துக்கிட்டு, அந்த கடலில் குளிச்சுக்கிட்டு, உடம்பில் மஞ்சள் பூசிக்கிட்டு அந்த கடற்கரையில் பெரிய நோய் வாய்ப்பட்டு இருந்தார். அவருடைய கனவில் ஒரு வெள்ளை உடுத்த, ஒரு வெள்ளை தோற்றமுள்ள, பச்சை தலப்பாகை கட்டிய ஒரு மனிதர் தோன்றி, உனக்கு பக்கத்தில் 100 மீட்டர் தூரத்தில் மண் குவித்து வைத்திருக்கிறேன், அந்த இடத்தை அடையாளமிட்டுக்கொள், என் பெயரில் ஒரு ஆலயம் கட்டு, இன்றோடு உன் பணி நீங்கி உன்னுடைய பிணி நீங்கி விடுகிறது, நான் ஷாஹுல் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். கண்ணை முழிச்சாராம், விடிஞ்சு போச்சான். கனவு வந்துச்சு. கண்ணு முழிச்சவர் உடம்பெல்லாம் நோய் இல்லாமல் போச்சு. அப்படியே நடந்துக்கு போனாராம். ஒரு இடத்துல மண் குவிஞ்சிருந்துதான். அன்று ஒரு வெள்ளிக்கிழமை, அன்றைய பள்ளியில் கல்முனையில் இருந்த ஒரு பள்ளியில் ஜும்மாவில் போய் இவர் நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னாராம். மக்களெல்லாம் வந்தார்களாம். கம்புகள் வெட்டப்பட்டது, மட்டைகள் எடுக்கப்பட்டது, அந்த மண் குவிக்கப்பட்ட இடத்தில் கூடாரம் அமைக்கப்பட்டு பள்ளியாக உருவாக்கப்பட்டு அதுதான் இன்று வரைக்கும் கொடியேற்ற பள்ளியாக இருக்கிறது. அதிலே ஒவ்வொரு வருஷமும் கொடியேற்றப்படுகிறது என்று இந்த கொடியேற்ற பள்ளி வந்த வரலாறு எழுதுறாங்க. நான் கேட்குறேன், கனவின் மூலமாக ஒரு மார்க்கம் பெறுமா? கனவின் மூலம் சரி. அவர் ஷாவுல் அமீதுன்னு சொன்னார். உலகத்தில் எவ்வளோ ஷாவுல் அமீது இருக்குது? நாகூர் தர்காவில் அடங்கப்பட்ட ஷாவுல் அமீதா. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த மண் குவிக்கப்பட்டதான் நான் ஷாவுல் அமீதர கபர். அவருக்கு அங்கே ஒரு கபரு, இங்கே ஒரு கபரு. நீங்களே முடிவெடுத்துக்கோங்க என்ன என்று. அங்கே ஒரு கபரு, அங்கே அவருடைய உடம்பு இருந்த கபரு, இங்கே அவர் கனவில் வந்த கபரு. மண்ணை கூட்டி வச்சுக்க இங்கே ஒரு கபரு. ஒரு ஆளுக்கு 2 மனைவி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆளுக்கு 2 பொண்டாட்டி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆளுக்கு 2 கபரு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது இந்த ஷாவுல் ஹமீது ஒலியுல்லாக்கு 2 கபரு. அதே மாதிரி முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு 2 கபரு. ஜெயிலானில் எங்கே ஈராக்கில் ஒரு கபரு, இலங்கையில் ஜெயிலானில் ஒரு கபரு. அவர் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்காராம், ஆனால் இலங்கையில் கல்முனைக்கு வந்ததுக்கு ஒரு கபரு, ஒரு அடையாளம். அந்த இடத்துல கொடியேற்றப்படும். கனவின் மூலமாக மார்க்கம் தோற்றுவிக்கப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
7: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம். எருளின் ஹோட்டல் கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல் இலக்கம் 211 மர்தான வீதி வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல் உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
6: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
8: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: கையை நட்டலாம. நம்ம சாதாரணமாக மனுஷன் கேட்கறேன்டாலும் உயிரோடு இருந்துட்டு போய் கேட்கறேன்டாலும் இருக்கிறவன்டானு போய் கேட்போம். தாங்க வாப்பாண்டு அவனு வாப்பா பகலே நான் சாப்பாடு ஆக்கலன்னு என்னடா என்று கேட்கறேன்னு சொன்னால் நம்ம எப்படி அதை எடுத்துக்குவோமா? கேட்க மாட்டோமே. அப்போ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல தானே நம்ம போய் கேட்போம். நோய் நிவாரணம் மனுஷனால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? நான் கேட்க என்ன மகான்கள் ரெண்டு ஓறீங்க, சின்னம்மாவில் நான் பாண்டு ஓறீங்க, பீஸ் அவுலாவுலியா பாண்டு ஓறீங்க, ஷாவுல் ஹமீது வலியுல்லான்னு ஓடுறீங்க. சரி, அவங்கள்ட்ட ஏன் ஓடுறீங்க? கபூரில் இருக்காங்கன்னு ஓடுறோம். ஏன் கபூருக்கு போனாங்க? ஏன் கபூருக்கு போனாங்க? சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதானே. மவுத்தா போயிட்டாங்க, அதுக்கு தான் கபூர் கட்டிக்கும். ஏன் மவுத்தாங்க? சின்ன லஜிக் தான். அவரை வருத்தத்தை அவருக்கே குணப்படுத்த இயலாமல் தான் மவுத்தாகிருக்கார். அப்புறம் எப்படி நம்ம வருத்தத்தை அவர் லேசாக்கிற கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டோமா? அவரை வருத்தத்தையே அவருக்கு லேசாக்க இயலாமல் தான் மவுத்தாகிருக்கிறார். மௌத்தானத்தால தான் கபூர் உயிரோடு இருக்கிறவன புதப்பமா? மௌத்தானத்தாலான கபூர் அவரையே அவர் காப்பாற்ற முடியலை, உன்னை எப்படி காப்பாற்றுவார்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், நாளை மஹ்ஷர் வழியிலே மக்கள் எல்லாம் எழும்பி கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லி ஒவ்வொரு நபிமார்களாய் ஓடுவோம். அந்த நபிமார்கள் எல்லாம் யார் நஃப்ஸி எம்பாங்க, எங்களால் முடியாது முடியாதுபாங்க. நபிமார்களுக்கே முடியாதான் மகான்கள் கையப்பிடிப்பாங்களாம். இவன் சொல்கிறான், இவன் பயானில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஷேக் நாயகம் அவங்க வருவாங்க, அவங்களோட முரீதுகளை பிடிச்சி அப்படியே கரையேற்றுவாங்களா? அவர் நிலைமையே அல்லாஹு அலம். நபிமார்களே யா நஃப்ஸி யா நஃப்ஸிங்கிறாங்க. அந்த மஷர் வழியில் ஷேக் நாயகத்தை எங்கே போய் பார்க்க? எந்த தொங்கலில் நிற்பார் அவங்க தங்கள்? அந்த மஷர் வழியில் உங்களோட தங்கள் எங்கே நிற்பார்? எந்த தொங்கலை முடியுமா அவரால்? இயலாத. அல்லாவுடைய தூதர் தான் அல்லாவுடைய அரசியல் தலையை வச்சு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி தருமாறு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வார்கள் என்ற ஹதீஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இவங்க கரையேற்றுவாங்களாம். இதில் இந்த சூபி மனுஷில் பைய செஞ்சவங்களுக்கு ஒரு ஒரு ஒரு சில்சிலா கொடுப்பாங்க. சில்சிலாண்டான இப்போ இருக்கிற ஷேகு அவருக்கு பையத்து கொடுத்த ஷேகு ஷேகு ஷேகண்டு வந்து அலி ரலி அல்லா தலான்ட்ட போய் ரசூல்லா வரைக்கும் ஒரு பட்டியல் பேர் பட்டியல். அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பையத்தை எடுத்தா மவுத் ஆகும்போது கபனுக்கு வச்சு அதை அடக்கட்டான். கடுதம் முங்கர் நக்கிற்கு அது கடுதம் கபனுக்கு வச்சோன்னா அதை எடுத்து பார்த்துருவாங்களா முங்கர் நக்கி. ஆ ரைட். அப்போ நீங்கள் பைய செஞ்சாக்கள் நேர சொர்க்கமாக இது பயம் பண்ணி இந்த முட்டாள் சனங்கள் அவங்கள்ட்ட போய் 10,000 காசை கொடுத்து கையை கொஞ்சி காணிக்க செஞ்சு காலை உளுந்து தொட்டு கொஞ்சி அவங்க எச்சில குடிச்சு போட்டு இந்த பேப்பர் துண்டை வேண்டி எடுக்கிறாங்க சொர்க்கம் போகலாம் என்று. எவ்வளவு பெரிய ஒரு நம்பி இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு அந்த காரியம் பண்ணுறீங்க நீங்கள். ஆனால் கபருக்கு போகக்குள்ள அந்த பேப்பரை நீங்கள்லாம் மவுத்தாகி கபருக்கு போவீங்கன்னு நம்பிக்கையா? ஏன் ஒரு தீ விபத்தில் எரிஞ்சு போக மாட்டோமா? அப்போ எங்கே போகும் இந்த துண்டு? இந்த துண்டை கொண்டு போய் மலக்குமார்களுக்கு இந்த டிப்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்க போகிறீங்களா நீங்கள்? அப்போ அல்லாஹ் தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் மலக்குமார்களை வச்சுக்கான் நன்னதிமே எல்லாம் எழுதப்படும் அமையாமல் மிஸ்பால தர்றத்தின் ஹயர் ஐயரா கடுகளவு பாவம் செஞ்சாலும் கண்டுகொள்வார் நன்மை செஞ்சாலும் கண்டுகொள்வார் என்ற வசனங்கள்லாம் எங்கே? இவ்வளவு முட்டாள்தனமான நம்பிக்கை. இந்த ஷேக் நாயங்கள் காப்பாற்றுவாங்களாம். ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நபிமார்கள் மலக்குமார்கள் மகான்கள் பெரியார்கள் நம்ம சொல்கிறோம். ஆக பெருசு மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் பேரை கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அப்படித்தான் மலக்குமார்கள் எடுத்துக்கிட்டோம். சரி, அதுக்கு அடுத்த பெரியார்கள் யார்? நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் பேரை கேட்டாலே நபிமார்களுக்காக துவா கேட்கணும். அந்த நபிமார்களையே தலைவர் முஹம்மது நபி அவர் பேரு கிட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக அதுவும் துவா தான். அந்த நபிமார்களுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன மகான்கள் பெரியார்கள் இருக்கிறாங்க. துல்கர்னைன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியுடைய தாய் இவங்களுக்கெல்லாம் வஹி வந்துச்சு. அவங்களோட பேரை கேட்டால் என்ன சொல்ல? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அதுக்கு பிறகு சஹாபாக்கள் சஹாபாக்களுக்கு என்ன? ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. சஹாபாக்களுக்கு பிறகு யாரு? தாபியீன் ரஹிமஹுமுல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவானாக. தாபீன்களுக்கு பிறகு இமாம்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் இந்த இமாம்கள் அதுக்கு பிறகு உள்ள பெரிய பெரிய தஃப்ஸீர் அறிஞர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்காக துவா கேட்குறோம். அப்போ மலக்குமார்கள்ட்ட இருந்து நல்லடியார்கள் வரை அவர்கள் பெயரை கேட்டால் அவங்களுக்கு தான் துவா. எங்கேயாவது அவர்கள்ட்ட போய் நாம துவா கேட்ட வரலாறுகள் உண்டா? ஒரு முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சு பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே என்ற பாவத்தை மன்னிச்சுக்கோங்கன்ட்டு எங்கேயாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேரில் கந்தூரி கொடுத்துருக்கானா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பேரில் வெட்டுக்குத்து ராத்திரி நடந்திருக்குதா? நபிமார்கள் பேரில் துவாக்கள் நடக்குதா? நபிக்கிட்ட போய் எங்கேயாவது துவா கேட்டிருக்கோமா? எல்லாருக்காகவும் நாங்கள் தான் துவா கேட்கணும். ஏனென்றால் அல்லாஹ் ஒருத்தன் தான் துவாவை அங்கீகரிப்பவன். அல்லாஹ் தான் கொடுப்பவன். அல்லாஹ்விடம் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அல்லாஹ் தான் நோயை கொடுப்பவன். அல்லாஹ் தான் நோயை தீர்ப்பவன். அல்லாஹ் தான் உணவு விஸ்திரம் செய்பவன். அல்லாஹ் தான் உயிர் காப்பவன். அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியதை அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்டால் அவன் முஷ்ரிக்கி. அப்போ அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டியதை யா மஹிதீன் ஆண்டவரேங்கிறோமே. இங்கே கடற்கரை பள்ளிக்கு போய் காணிக்கை போட்டுட்டு பிள்ளையோட பாஸ் வாங்கணும் ஏ லெவலில் கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும் ஓலையை எடுக்கணும் என்று காணிக்கை போட்டேன். அப்போ அல்லாஹ் எதுக்கு இருக்கிறான்? அல்லாஹ் எதுக்கு இருக்கான்? இப்போ ஒருத்தன் குமெண்ட் எழுதுறான். இந்த ஹுப்புக்காரன் ஒருத்தன் பேர் முஜாஹிதான் குமெண்ட் எழுதுறான். எங்கேயோ வானத்தில் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆண்டவனிடம் கேட்பதை விட எங்கள் மகான்கள் பெரியார்களிடம் கேட்பது சிறந்தது என்று அழிக்கும். அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கணும். அவர் நிலைமையே என்னோன்றது கிடக்குது. அவர்கிட்ட போய் துவா கேட்கணுமா? அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் துவா கேட்க முடியுமா? அப்போ இந்த கொடியேற்ற பள்ளி என்று சொல்லி இன்றைக்கு கொடி கட்டி பறக்கும் இந்த வழிகேடு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல். அங்கே என்னத்துக்கு மக்கள் போகிறாங்க? எதுக்கு போகிறாங்க? அங்கே பெரிய ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குது, தக்குவாவை பற்றி பேசுகிறாங்க, விவாதத்து நடக்குது, அதுவா? ஒன்றும் கிடையாது. கடை வச்சிருக்கிறாங்க, கலர் கலராக உடுத்துக்கிட்டு பொம்பளை பிள்ளைகள் வரும். அப்போ இங்கேருந்து போய் நம்முடைய தங்கச்சி தாத்தா அவங்க இறக்கிவிட்டு போட்டு அங்கே எவனோ இறக்கிவிட்டத்தை உரச போகிறாங்க, அல்லது கடையில் கொஞ்சம் சீப்பாக சாமாம்பங்கள்லாம் வந்து போகிறாங்க, கலர் கலராக பல்பு போட்டிருக்கிறத பார்க்க போகிறாங்க. அல்லாவுக்கு இணை வைக்கிற இடத்துல சுணங்கக்கூடாது. அல்லாத சாபம் எப்போ வேணுமென்றாலும் பெரு. அப்போ இந்த கொடியேற்ற பள்ளிக்கு பொருள் விற்க போகலாமா? போகக்கூடாது. அங்கே போனால் வியாபாரம் வைப்ப, நான் முட்டாசு கடை வச்சுக்கிறேன், நான் வந்து பிளாஸ்டிக் கடை வச்சுக்கிறேன், நான் இந்த பொருளை நான் பேக்கு வச்சுக்கிறேன், லேடி செருப்பு வச்சுக்கிறேன், எல்லா ஐட்டமும் அங்கே வரும். இப்போ செருப்பு வரும், பேக்கு வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் கொண்டு போனால் அங்கே நல்ல மக்கள் வருவாங்க, விற்கலாம் என்று போனால் இது கோயில் தெருவில் வியாபாரம் பண்ண போகிறது சம. அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய இடத்துல ஊக்குவிக்க போகிற மாதிரி ஒரு செயல் இது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதீங்கிறான். பாவமான காரியங்களுக்கு துணை நிற்கக்கூடாது. கொடியேற்ற பள்ளியே ஒரு பாவம், அல்லாவுக்கு இணை வைக்கிறது, அதுக்கு ஹயர் போகக்கூடாது. நம்ம ஆட்டோ வச்சுக்கோம், வாகனம் வச்சுக்கோம், கார் வச்சுக்கோம், வேன் வச்சுக்கோம், கொடியேற்ற பள்ளிக்கு ஹயர் வருது, 100,000 ரூபா தந்தாலும் செய்யாதீங்க. அந்த சோறு நம்முடைய பிள்ளைகளுக்கு செமிக்கக்கூடாது, அந்த ஹராமான உழைப்பு வரக்கூடாது. அயர் போகாதீங்க, பொருள் விற்க போகாதீங்க, பொருள் வாங்க போகாதீங்க, முஸ்பத்தி பார்க்க போகாதீங்க. அல்லாவுக்கு மாறு செய்கிற இடம் முடியும் என்றால் உங்கள் குடும்பத்தை தடுத்து நிறுத்துங்கள், அங்கே போகாதீங்க. மிகப்பெரிய ஒரு பாவம் நடக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த கொடியேற்ற பள்ளி போன்ற இடங்களுக்கோ அல்லது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வேறு சில ஆலயங்கள், கோயில்கள், ஆலயங்கள், திருவிழாக்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கோ நம்முடைய ஒரு முஸ்லீம் சகோதரர் முட்டாசு விற்கிறதுக்கோ ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கோ ஒரு பொருள் விற்கிறதுக்கோ போனால் அது ஹராமானது. ஏன் ஹராமானது என்றால், அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு இடத்துல, அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய இடங்களில், அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தொண்டையை குளுமையாகிறதுக்கு பொருள் விற்கப்படுறோம்னா அதுக்கு உதவி செய்கிறோம். பாவத்துக்கு நாம் துணையாக இருக்கக்கூடாது. நல்ல வியாபாரம், நல்ல சம்பாத்தியம் செய்யாதீங்க. அது மாதிரி தான் உள்ளூருக்குள்ளே கடையை வச்சுக்கிறவங்க என்ன செய்கிறாங்கண்டா, அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய பொருளை விற்கிற கடையை வச்சிருக்கிறாங்க. எப்படி? அறக்கூடு நாடாக விற்கிறோம். அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், யார் தாயத்து தகடு கட்டிக்கிட்டாங்க அவங்க அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டாங்க. நான் விற்கிறேன், நான் கட்டலையே, நான் விற்கிறேன், இதை எந்த கோர்ட்டில் போய் இந்த வழக்கை ஜெயிக்கிறான்? அல்லாஹ் கேள்வி எனக்கு கூட இதை சொல்லலாமா? இப்போ நம்ம விவாதம் பண்ணலாம். நாங்கள் அஞ்சு நேரம் தொழுறோம், நாங்கள் வணங்கல்ல, நாங்கள் பூஜை செய்யலை, ஆனால் பூஜைக்குரிய சாமான விற்கும், நாங்கள் அறக்குடி விற்கும், நாங்கள் கட்டலை, நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாட்டி எதுக்கு விற்கிற? நீ விற்க போய்த்தானே ஒருத்தன் வாங்க வரான், நீ ஏன் விற்கிற? யுத்த நேரத்தில் எதிரிகளுக்கு வாழ்விப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். வாள் தான், கத்தி தான், கத்தி தான் யுத்த நேரம் நமக்கு எதிராக பயன்படுத்த போகிறான், விற்காத. சீனி ஹலால் தான், வாங்குறவன் சாராயங்காச்சவான்னு தெரிஞ்சால் விற்காத, ஹராம். அப்போ சீனி ஹலாலையே சாராயங்காய்ச்ச பொருணண்டா கொடுக்கக்கூடாதுண்டா? தாயத்து தகடு எனத்துக்கு, தாயத்து தகடு எனத்துக்கு எதுக்கு அந்த நூல் பண்ணுறான்? கொடி கட்டுறதுக்கா? ஆனால் அல்லாஹ் இணை வைக்கிறதுக்கு தாயத்து பூஜாரிக்கிட்ட போகிறான், நம்மளை மௌலவி சாப்பிட்டு போய் நூல் கட்ட போகிறான், விற்கக்கூடாது. அதில் ஒரு சிலர் பூஜைக்குரிய சாமான், நீங்கள் பூஜையோட பேரை வச்சுனாலே சாமான் லிஸ்ட்டு நாங்கள் தருவோம், நெய், தேன், குங்குமம், கஸ்தூரி, சங்கு, சாலிவை, இது சாமிக்கு படைக்கிறது, இதெல்லாத்தையும் விற்று பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு கொடுக்கணுமா? இதை விற்று நம்ம பொண்டாட்டி பிள்ளை சோறு கொடுக்கணுமா? சொர்க்கம் போகிறோம் இல்லையா நாம? ஹராத்தை திண்டு தான் இந்த உடம்பை வளர்க்கணுமா? அது விற்றா தான் இருக்கிற மற்ற சாமான் விற்கும் என்றால் நீங்கள் அல்லாஹ்வுல தவக்கல் வைக்கலை. நாம் ஈமான் கொண்ட 6 அம்சம், அல்லாஹ்வை கொண்டு ஆமந்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகர் வல் கத்ர் கைரிஹி வ ஷரிஹி மினல்லாஹி தஆலா, அல்லாவை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசுமார்களை கொண்டு, மறுமை கொண்டு, விதியை கொண்டு, விதியை கொண்டு நாம் ஈமான் கொண்டு இருக்கிறோமே, விதியை கொண்டு ஈமான் கொண்டிருக்கும். சூரா ஹூத் 6 வசனம், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நாம் எடுத்திருக்கிறோம் என்கிறான். சூரத்தில் அன்னாம் 59 வசனம், வமா தஸ்குத்து மின் பரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதங்கிறான். சூரா ஹதீத் 22 வசனம், உங்களையும் இந்த பானம் பூமியையும் படைப்பதற்கு முன்னாலும் உங்களுக்குள் என்ன நடக்கும் என்கிறத இல்லா ஃபி கிதாபி மின் கபிலிய நபுரக, நம்ம எழுதிக்கோம் என்கிறான். சூரா பக்ரா 216 வசனம், நீங்கள் வாசா தக்ரஹு ஷையன் வஹுவ கைரு லக்கும், நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க அது நல்லதாக இருக்கும், நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க அது கெட்டதாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமுன், அல்லாஹ்க்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாங்கிறான். அப்போ கல்லா கதிரை நம்பியிருக்கிறோம், இதை விற்றா தான் மற்றது யாவாரம் நடக்க வேண்டாம். நீ கல்லா கதிரை நம்பல, அல்லாஹ் உனக்கு எழுதின ரிசுக்கு நீ அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியானாலும் கிடைக்கும், எழுதாட்டி கிடைக்காது. உனக்கு எழுதப்படாதது கிடைக்காது, நீ அமெரிக்காவுக்கு போனாலும் கிடைக்காது, நீ சோமாலியாவில் பிச்சை எடுத்தாலும் உனக்கு எழுதப்பட்டது காலாடியாக வந்து கிடக்கும். அல்லாவை நம்பணும், இதை விற்றா தான் வியாபாரம், இல்லை அதை விற்க மாட்டேன். எப்படி அல்லாவை நம்பின நான் அல்லாக்கு மாறு செய்கிற அல்லாக்கு இணை வைக்கிற ஒரு சாமான நான் என்ற கையால் தூக்கி விற்று அதில் லாபம் கண்டு என்ற ஒன்றாட்டி பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்து நான் ரோட்டில் காரோடி ஜீப்போடி சுபஹானல்லாஹ். நியாயம் நல்லா இருக்குமா? இது மறுமையில் நாம் தப்பலாமா? அல்லாக்கிட்ட இதுக்கு பதில் சொல்லலாமா? புரிஞ்சுக்கோங்க, இதில் பெருமை வேற. அல்லாவுக்காக சில்லற கடை வச்சுக்கிறவங்க தாயத்து தகடு இசின் தகடு, அந்த இசின் தகடை கண்டுபிடிச்சதை ரேசருக்கு அடார் வைக்கத்தான். அதை கேரேஜிக்காரன் வேண்டுவேன், நீ விடு, நமக்கு தேவையில்லை. இசும் எழுதுறதுக்கு தகடு, தாயத்து, குங்குமம், கஸ்தூரி, சங்கு, சாலில, இந்த கோயிலுக்கு விற்கிற என்ன அது வேற, அதுக்கு விற்கிற நெய் வேற, வேற ரேட்டில் தேனு, இந்த பூஜாரியில் லிஸ்டண்டா அதுக்கு இப்படி சாமான், அந்த பூஜாரியில் லிஸ்டண்டா அதுக்கு இந்த சாமான், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. அத்தையாது பாடமானு தெரியல அவருக்கு, பூஜையோட சாமான் எல்லாம் பாடமா, அத்தகைய அது பாடமானு தெரியல. இதை வேற ஃபேஸ்புக்கில் வேற விளம்பரம், ஹராம். அப்படி சாமான் அல்லாவுக்கு மாறு செய்த சாமான் விற்கிறவன்ற கடையில் எள்ளு கூட வேண்ட போகக்கூடாது. நாமளும் அதை நாம் புறக்கணிக்கணும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாவுக்கு மாறு செய்கிற இடத்துக்கு போகக்கூடாது. அல்லாவுக்கு மாறு செய்கிற பொருளை விற்கிறதுக்குல துணை நிற்கக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். உழைப்பு ஹலாலாக இருக்கணும். இரத்தம் ஹலாலாக ஓடினால் சொர்க்கம் நுழையும். ஹராத்தில் வளர்ந்த மாமிசம் நரகத்துக்கு சொந்தமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.
9: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
10: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரம் வருகிறது
9: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
11: ஒன்றை நான் இந்த இடத்தில் துணுக்கு செய்தியாக பதிவு செய்கிறேன். சோதனைகளினுடைய எந்த நேரமாக இருக்கலாம், சில சோதனைகள் நமது வாழ்க்கையில் வரும். குறிப்பாக அதிகமான தாய்மார்கள் கீழே ஒன்று கூடுகிறீர்கள், காதுகளை தாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் அல்லாஹ் சில சோதனைகளை ஏற்படுத்துவான். அந்த சோதனைகள் வரும் பொழுது இதற்கு பிறகு நமக்கு வேற ஒரு வாய்ப்பு இல்லையோ, நமது வசந்தத்தின் வாயிலெல்லாம் மூடிவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் தருவான். நாம் நேசிக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் மரணிக்க வைப்பான். நாம் என்ன நினைக்கிறோம், பொதுவாக தாய்மார்கள், பொதுவாக சகோதரர்கள், சோதனை வந்துவிட்டால் நான் தான் தொழுகிறேன், நான் தான் இபாதத்து செய்கிறேன், நான் தான் சிறந்தவனாக இருக்கிறேன், என்னைத்தான் எல்லாம் சோதிக்க வேண்டுமா? வட்டி வாங்குகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள், பொம்பளை பொறுக்கியாக இருக்கிறார்கள், ரெண்டாம் நம்பர் பிசினஸ் செய்கிறார்கள், அவர்களெல்லாம் பணக்காரராக நிம்மதியாக இருக்கிறார்கள். ஹலாலான அடிப்படையில் வாழக்கூடிய என்னைத்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா என்று நாம் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா ஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு தனி நபரை நேசிக்கிறான் என்று சொன்னால், இபுத்தலாகும், அல்லாஹ் அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். உம்மு சலமா, அபு சலமா என்ற இரண்டு தம்பதிகள், எந்த அளவுக்கு இந்த தம்பதிகள் தெரியுமா, மக்காவை சார்ந்தவர்கள் இந்த இரண்டு நபர்களுமே. இரண்டு நபர்களுமே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பரப்புகிறார்கள். இந்த இரண்டு நபர்களுமே ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறார்கள். இரண்டு நபர்களுமே ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். இரண்டு நபர்களுமே மக்காவிற்கு திருப்பி ஒன்றாக வந்தார்கள். இவருக்கு இவர்தான் உலகம், அவருக்கு இவர்தான் உலகம். நீங்கள் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகள். நாம் என்ன நினைக்கிறோம், சில சோதனைகள் வரும்பொழுது வார்த்தைகளை விட்டு விடுகிறோம், சில சோதனைகளின் பொழுது அல்லாஹுவை விட்டு நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், ஃபலா தை அஸ்மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னஹு லா யஸ்மிர் ரஹ்மத்தில்லா இல்லல் கௌமுல் காஃபிரீன், இறை மறுப்பாளர்கள் மட்டும்தான், நாத்திகர்கள் மட்டும்தான் அல்லாஹுவின் அன்பில் நம்பிக்கை இழப்பார்கள். அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா? நமது தாய் மரணித்து விட்டால், நமது குழந்தை மரணித்து விட்டது, நமது கணவர் மரணித்து விட்டார், இதற்கு பிறகு நமக்கு வாழ்க்கையே இல்லையா என்று நாம் யோசிக்கக்கூடிய பல தருணங்கள் நமது வாழ்க்கையில் வரலாம். காரணம், ஒரு மூமினினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் மூமீனாக அவன் தன்னை இணைத்துக் கொண்டால் அவன் மரணிக்கக்கூடிய வரை அவனினுடைய உடம்பிலும் உயிரிலும் பொருளிலும் குடும்பத்திலும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். யார் அந்த சோதனையை பின்பற்றி பொருந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்கு தருகிறான். எவன் அந்த சோதனையை விட்டும் தன்னை புறந்தள்ளி விடுகிறானோ, அந்த சோதனையின் பொழுது எவன் மனதளவில் தளர்ச்சி அடைந்து அல்லாஹ்வின் பக்கம் நம்பிக்கை இழந்து விடுகிறானோ, அல்லாஹ் இந்த உலகத்திலும் அவனை சோதனையால் பிடிப்பான், நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் அவனை பிடிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உம்மு ஸலமா அபூ ஸலமா ரெண்டு நபர்களும் சிறந்த கணவன் மனைவிகள். ரெண்டு நபர்களும் ஒன்றாக இஸ்லாத்திற்குள் இணைந்தார்கள். ரெண்டு நபர்களும் ஒன்றாக ஹிஜ்ரத் செய்தார்கள் அபிசீனியாவிற்கு. பிறகு ரெண்டு நபர்களும் ஒன்றாக மக்காவுக்கு வந்தார்கள். இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற வகையை அல்லாஹ் இறக்கிவிடுவான். இந்த இரண்டு நபர்களுக்கும் அப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது. 40 ஹதீஸில் வரும், 40 நாட்கள் கூட முடிவடைந்திருக்காது. அந்த குழந்தையையும் சுமந்து கொண்டு அபூ ஸலமாவும் உம்மு ஸலமாவும் இந்த மக்காவை விட்டு வெளியேறலாம் என்பதாக வெளியேறுவார்கள். அந்த நேரத்தில் இந்த உம்மு ஸலமாவினுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அபூ ஸலமாவையும் உம்மு ஸலமாவையும் பிடித்து கொள்வார்கள். சொல்வார்கள், இல்லை நீங்கள் செல்லக்கூடாது, நாங்கள் உங்களை கொலை செய்து விடுவோம், அல்லது எங்கள் மகளை விட்டு நீங்கள் செல்ல வேண்டும். அபூ ஸலமாவிடத்தில் சொல்வார்கள். அபூ ஸலமா சொல்வார், வேண்டாம் எனக்கு இந்த மனைவி, வேண்டாம் இந்த எனக்கு குழந்தைகள், எனக்கு ஈமான் போதும் என்பதாக தனது மனைவியையும் தனது குழந்தையையும் அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு அபூ ஸலமா மட்டும் மதீனாவை நோக்கி வந்து விடுவார். காலங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பெண்மணி தனது குழந்தையை கையில் தூக்கியவராக தினமும் அபூ ஸலமா பிரிந்த இடத்திற்கு வந்து நிற்பார்கள். என் அன்பு கணவனே என்று அந்த இடத்தில் நின்று அழுவார்களா? இமாம் ரஹீக்கு பதிவு செய்ய உங்கள் வீடுகளுக்கு சென்றால் ரஹீக்கை படித்து பாருங்கள், இந்த சம்பவம் அதில் வருகிறது. கண்ணீர் விட்டு அழுவார்களாம். என் அன்பு கணவரே, எத்தனை நாட்கள் நாம் ஒன்றாக பயணம் செய்தோம், ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்தோம், ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜரத்து செய்தோம், ஆனால் மதீனாவினுடைய வாழ்க்கையை பிரித்து விட்டார்களே பாவிகள் என்று அந்த கை குழந்தையை மார்பில் சுமந்து கொண்டு அழுது கொண்டே இருப்பார்களாம். ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தார்களுக்கே இரக்கம் வந்து உம்மு ஸலமா நீ உனது கணவனை நோக்கி செல் என்பதாக சொல்வார்கள். தனது கை குழந்தையோடி 500 கிலோமீட்டர்கள் தனது கணவன் மீது உள்ள பாசத்தால் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி நடந்தே வருவார்கள் அந்த தாய். மதீனாவில் இரண்டு நபர்களும் நிம்மதியாக வாழுகிறார்கள். ஹதீஸில் பதிவு செய்யப்படும் மதீனாவினுடைய எல்லா நபர்களும் இந்த தம்பதியை பார்த்து போராமைப்படுவார்களாம். ஒரு தம்பதி வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும், ஒரு கணவன் கிடைத்தால் இப்படி கிடைக்க வேண்டும். உம்மு ஸலமா சொல்கிறார்கள், உம்மு ஸலமா சொல்கிறார்கள், தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்குவார், எனக்கு உலகமே அவர் மட்டும்தான், எனக்கு உலகம் அவர் மட்டும்தான், அவருக்கு உலகம் நான் மட்டும்தான், நாங்கள் இருவரும் தான் எங்களுக்கு உறவுகள், எங்களினுடைய உறவுகள் எல்லாம் மக்காவில் இருந்தார்கள், ஆனால் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் உதறிவிட்டு நாங்கள் மதீனாவிலே இரண்டு நபர்களும் இரண்டு உலகமாக, நான் அவருக்கு உலகம் அவர் எனக்கு உலகம் என்பதாக பயணம் செய்து கொண்டிருந்தோம். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த உம்மு ஸலமாவினுடைய கணவர் அபூ ஸலமாவை அல்லாஹ் கைப்பற்றி கொள்கிறான். அல்லாஹ் அவருக்கு மரணத்தை கொடுத்து விடுகிறான். உம்மு ஸலமாவினுடைய அந்த இடத்தில் வைத்து யோசித்து பாருங்கள், அவரினுடைய உலகம் இந்த அபூ ஸலமா, தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது, இன்றைய தினத்திலிருந்து விதவை, குழந்தை அனாதையாக்கப்பட்டு விட்டது. மக்காவை சொந்த நாடு மக்காவினுடைய நாடு, அகதியாக நாடோடியாக மதீனாவிலே இருக்கிறார், ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படித்தான் அல்லாஹ் சோதிப்பான். நமக்கு உலகம் என்று எதை நினைக்கிறோமோ அல்லாஹ் அந்த உலகத்தை எடுத்துக்கொள்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஸலமாவினுடைய அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கு வருகிறார்கள். கண்ணை மூடுகிறார்கள். அபூ ஸலமாவிற்காக வேண்டி துவா செய்கிறார்கள். கபூரிலே அபூ ஸலமா அடக்கம் செய்ததற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் உம்மு ஸலமாவிற்கு ஒரு பிரார்த்தனையை எழுதி கொடுக்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது முஸ்லிமில், அல்லாஹும்மா அஜிர்னி ஃபி முஸீபத்தி வஹுலுஃப் லி ஹைரம் மின்ஹா. இந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹுவே, இந்த அபூ ஸலமா என்ற இந்த சோதனையை விட்டு என்னை நீக்குவாயாக. இறந்து விட்டார், ஒரு பெரிய சோதனை, இந்த சோதனையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. வஹுலுஃப் லி ஹைரம் மின்ஹா, இந்த அபூ ஸலமாவோடு நான் வாழ்ந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எனக்கு தருவாயாக என்று அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த அம்மா அப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அதிகமான குழந்தை பெற்ற ஒரு தாய், மாதவிடாயெல்லாம் நின்று வயது முதிர்ந்த கிழவியான ஒரு தாய் இந்த உம்மு ஸலமா. ஆனால் பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், இந்த சோதனையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக, இந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எனக்கு தருவாயாக. இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் உம்மு ஸலமாவினுடைய இந்த இத்தாவினுடைய நாளில் 4 மாதம் 10 நாள் இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த தாய்க்கு எழுதி கொடுத்து விடுகிறார்கள். அந்த தாய் சொல்கிறார்கள், உம்மு ஸலமா சொல்கிறார்கள், இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சிரிப்பு வரும், இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த அபூ ஸலமாவை விடவுமா ஒரு சிறந்த லைஃப் எனக்கு இருக்கு. மக்காவில் ஒன்றாக வாழ்ந்தோம், அபிசீனியாவில் ஒன்றாக பயணம் செய்தோம், மதீனாவிலே ஒன்றாக பயணம் செய்தோம், வயது முதிர்ந்து விட்டது, விதவையாகி விட்டேன், தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்கினார், மக்கள் எல்லாம் போராமைப்படக்கூடிய அளவிற்கு என்னை பாதுகாத்தார். எனக்கு அவர் உலகம், அவருக்கு நான் உலகம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், அபூ சலமாவை விட சிறந்த வாழ்க்கையை தாயா அல்லாஹ் என்று உம்மு சலமாவே நீங்கள் உங்கள் இத்தாவில் பிரார்த்தியுங்கள் என்று கேட்கிறார்கள். நான் நபிக்காக வேண்டி அந்த பிரார்த்தனை செய்தேன், ஆனால் எனது உள்ளத்தில் சந்தேகமாக இருந்தது. அபூ சலமாவை விடவுமா ஒரு லைஃப் எனக்கு கிடைச்சிடும், அவரை விடவுமா ஒரு கணவர் எனக்கு கிடைத்து விடுவார். 4 மாதம் 10 நாள் இத்தாவினுடைய காலம் முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்ணை பின் பேச வேண்டுமையானாலும் ஆளை அனுப்பி பின் பேசுவார்கள். அல்லாவின் தூதர் உம்மு சலமாவினுடைய வீட்டை தட்டுகிறார்கள். உம்மு சலமா அல்லாவின் தூதரை கட்டிலில் அமர வைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அல்லாவின் தூதர் கேட்கிறார்கள், உம்மு சலமா உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? உம்மு சலமா அழிகிறார்கள். ஹதீஸில் வருகிற, யா ரசூலல்லாஹ், நான் வயது முதிர்ந்தவளாகிவிட்டனே, என்னிடத்தில் நீங்கள் என்ன இன்பத்தை காண முடியும்? நானும் வயது முதிர்ந்த கிழவன் தான். அல்லாவின் தூதரே, எனக்கு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்களே, உன்னை திருமணம் முடித்து விட்டால் உனது குழந்தைகள் எனது குழந்தைகள் இல்லையா? இறுதியாக அல்லாஹுவின் தூதர் என்னை திருமணம் முடித்தார். உம்மு சலமா சொல்கிறார்கள், அந்த பிரார்த்தனையின் வெகுமதியை நான் அன்றைக்குத்தான் உணர்ந்து கொண்டேன். அபூ சலமா என்று சொல்லக்கூடிய இந்த அபூ சலமாவின் தலைவரை அல்லாஹ் எனக்கு கணவனாக கொடுத்தார். நமது வாழ்க்கையில் அப்படித்தான் சில சோதனைகள் வரும். இந்த சோதனைகளுக்கு பிறகு வாழ்க்கையே இல்லையோ என்று யோசிக்க வேண்டிய பல தருணங்கள் வரும். பொறுமையை கையாண்டால் அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்த, அல்லாஹும்மா அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹுலுஃபுலி கைரம் மின்ஹா, யா அல்லாஹ், இந்த சோதனையை எங்களை விட்டு நீ நீக்குவாயாக, இதைவிட ஒரு சிறந்த வாழ்க்கை நீ எங்களுக்கு தருவாயாக. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், யார் சோதனையின் பொழுது இதை பிரார்த்திப்பார்களோ கண்டிப்பாக அல்லாஹ் அந்த சோதனையை விட சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான்.
9: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி தொடர் கேட்டீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
12: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மது வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கிற தலைப்பில் சில முக்கியமான அடிப்படைகளை, சில பண்பாடு சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற ஒரு தலைப்பு பொதுவாக

0: அந்த கேள்விகள் பலருடைய உள்ளத்திலே இருக்கலாம். அதுக்கு ஆங்காங்கே அவர்கள் பதில் தெரிந்திருக்கலாம். அவைகளை சுருக்கமாக ஒட்டுமொத்தமாக இதனுடைய மார்க்க விளக்கம் இதுதான். அதனுடைய பண்பாட்டு ரீதியான அதே போல அதாவது நற்குண ரீதியான ஈமானிய ரீதியான விளக்கங்கள் இதுதான் என்ற விஷயங்களை புரிய வைப்பதற்கான ஒரு அம்சம். அதில் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டால் நாம் அதிலே என்ன செய்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் எங்களை அலைக்கழித்துக் கொள்ள மாட்டோம். அடுத்த விஷயங்களில் எப்படி கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில் இருப்போம். ஆனால் இது ஒரு சிறிய தலைப்பு அல்ல. இந்த தலைப்பு ஒரு சிறிய தலைப்பு அல்ல. இது பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும். பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும். அந்த பகுதியை நான் இதில் என்ன செய்யலை, அதாவது எடுக்கவில்லை. காரணம் அது வந்து ஒரு ஒரு ஒரு அதாவது மிக முக்கியமான சில பகுதிகளை சம்பந்தப்படுத்தி பல ஒழுக்க ரீதியான விஷயங்களை சுட்டி காட்டி பேச வேண்டிய ஒரு அம்சம். அது அல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலே சம்பந்தப்படக்கூடிய அஹ்லாக்கு ரீதியான அதாவது நட்புண ரீதியான விஷயங்கள், ஈமான் சார்ந்த விஷயங்கள், இதிலே உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற அந்த தலைப்பு எங்கேயெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்பதற்கான குர்ஆன் சுன்னாவுடைய பதில்களை இந்த இடத்திலே சொல்வதற்கு தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் என்ன அப்படி என்று சொன்னால், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன், சிந்தனைகள் பிறந்து கொண்டே இருக்கும். சிந்தனைகள் என்ன செய்யும், எண்ணங்களும் சிந்தனைகளும் பிறந்து கொண்டே இருக்கும். இப்ப நமது இந்த உரையை இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட சிலர் 25% இங்கே இருப்பாங்க, 50% என்ன செய்வாங்க இங்கே இருப்பாங்க, 75% இங்கே இருக்கலாம், 100% இங்கே இருக்கலாது. 100% என்ன செய்யலாது, தொழுகையாக இருந்தாலும் உங்களால் இருக்கலாது, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் இருக்கலாது. அவைகள் எந்த அளவுல உங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும். அல்லாஹ் மறுமையை பத்தி சொல்ற டைம்ல வத்தரன்னாச சுக்காரா வமாஹும் பி சுக்காரா வலாக்கின் அதாபல் வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத். அவர்களை நீங்கள் போதையுடையவர்களாக காண்பீர்கள், ஆனால் அவர்கள் போதையுடையவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது, அதனால புத்தி பேதலிச்சு போய் அவர்கள் அந்த அமளி துமளிக்குள்ள உள்ளாகி ஒரு பயங்கரமான ஒரு மயக்கத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். இதே சுக்காராண்ட வார்த்தை எல்லாம் மரணத்துக்கு யூஸ் பண்றா, சக்கரத்துல் மவுத், நம்ம சக்கராத் என்றோம். சக்கராண்டா என்ன, போதை. சக்கராண்டால் போதை. அப்படின்னா அது வருகிற நேரத்தில் எங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வராது, வேற எந்த சிந்தனையும் வராது. இது போன்ற ஒரு நிலை எங்களை வந்து என்ன ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் எங்களை ஆக்கிரமித்திருந்தாலும் எங்களால் என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துல ஒரு முழுமையான மனநிலையோடு இங்க இருக்க முடியாது. ஒரு பெரிய கவலை, ஒரு வேதனை ஆக்கிரமித்திருந்தாலும் நான் பண்ற எல்லா வசனங்களுக்கும் உங்க அழுக வரும். உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் அழுக வரும். அது ஓஃபன்ட்டா நல்லது விளங்கிட்டா, நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் உங்களுக்கு காரணம் நீங்க பெரிய கவலை ஒன்றில் இருப்பீங்க. அதனால மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யும், அதுலேயும் ஒரு அழுகவர், இந்த மகிழ்ச்சியும் போக போகுதானே ஒரு அழுகவர், ஏன்னா நீங்க கவலையில் இருப்பீங்க. இது வந்து மனிதனுடைய ஒரு இயற்கையான ஒரு தன்மை, மனிதனுடைய இயற்கையான ஒரு நிலை. அதனால நீங்க முழு கவனமே எடுத்து இந்த இடத்துல இருந்தாலும்
1: நேர்கள் உங்கள் முஸ்லிம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்கு தளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: சில தீர்வுகள் தெரியும், ஆனா உள்ளத்திலேயே வச்சு கொண்டிருக்கிற டைம்ல பல கேள்விகள் எங்களுக்கு உண்டாகும். ஒருத்தரோட பழகுவோம், ஒருவரோட சிரிச்சு பேசுவோம், ஆனா அவர் எங்களுக்கு வெறுத்தவரா இருப்பார். அவர் வெறுத்தவரா இருப்பார். அந்த இடத்தை விட்டு அவசரமா போகணும் என்பதற்காக அவர் கதைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே சிரிச்சு சிரிச்சு இருப்போம். என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணினா ஒரு அரை மணி நேரம் பேசுவார் என்பதற்காக அப்படி இருப்போம். இப்ப மனசுல என்ன கேள்வி வருமானா, நான் முனாஃபிக்கா,

0: அவரோட முனாஃபிக் இல்லாம இருந்தா கடைசியில கோபக்காரனா போய் வேற நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், போற நிலைமையெல்லாம் இருக்கும். அப்ப அதனால நம்ம என்ன செய்வோம், இதுக்கு என்ன சொல்றது, இது இதை கூட இந்த இடத்துல நான் என்ன செய்யல, எடுக்க வரவில்லை. என்ன காரணம்னா, இது பண்பாட்டு ரீதியான சில விஷயங்களை சார்ந்ததுதான். அதை நம்ம தனி தலைப்புல பேசியிருக்கிறோம். எப்படி என்றால், நயவஞ்சகமும் இங்கிதமும், நயவஞ்சகம் வேறு இங்கிதம் வேறு. இப்ப ரசூல் சஹாபா கிட்ட சில வார்த்தைகள்ல வருது, இன்னால நக்ஷிரு அலா வுஜூஹி கவுமின் வ இன் குலூபனா லதல்அனுஹும், சில மக்களை பார்த்து நாங்கள் பல்லிழிக்கிறோம், எங்களது உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு வருது. சிலர் சொல்லுவாங்க, வெளிப்படையா பழகுங்க, ஓபனா பழகுங்க, நேர்மையா பழகுங்க, நேரடியா பழகுங்க. சாத்தியமே இல்லை. அது என்ன, பிராக்டிக்கல் இல்லாத வார்த்தை. நீங்கள் என்றைக்கு மனம் திறந்து வாழ்கிறீர்களோ அப்பதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அப்பதான் நீங்க நிறைய கவலை உடைப்பீங்க, அப்பதான் நிறைய துன்பத்துக்குள்ள என்ன செய்வீங்க, ஆளாவீங்க. இதெல்லாம் வந்து சும்மா மோட்டிவேஷனுக்காக பேசுறதே தவிர, ஆனா ஒரு பிரயோசனம் இல்லாத விஷயம். அப்படி இருக்கவும் முடியாது, அப்படி இருக்கவும் மார்க்கம் சொல்லல. வெளிப்படையாக இருந்தால்தான் புரிந்துணர்வு வரும் சொல்லுவாங்க. வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு குறையும். இங்க வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு என்ன குறையும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த அடிப்படைகள் தெரியாததுனால இது எப்படி சொல்வார்கள், ஆனா அப்படி எங்கேயும் வரல. நீங்க அதாவது பெரும்பாலும் இந்த மக்களை வென்று கொள்வதற்கோ, குடும்பத்தை வென்று கொள்வதற்கோ, சமூகத்தை வென்று கொள்வதற்கோ மிக சிறப்பான இடமாக எது இருக்கும் அப்படி என்று சொன்னால், வெளிப்படையாக கருத்து சொல்வதல்ல. எந்த அளவுக்கு நீங்க வெளிப்படையாக கருத்து சொல்கின்ற நிர்பந்தம் வந்தாலே தவிர, வெளிப்படையான கருத்து சொல்லாம இருந்தீங்கன்னா சந்தோஷமாயிருப்பீங்க. வெளிப்படையான கருத்து நீங்க எப்ப சொல்ல, கருத்தோ உணர்வோ, திருப்பி தின சொல்றேன், எனது கருத்தோ உணர்வோ வெளிப்படையாக சொல்வதற்கான நிர்பந்தம் வந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா, இது எப்படி என்று சொன்னால், கருத்து ரீதியான அம்சங்கள், என்ன ரீதியான அம்சங்களை பொறுத்த வரைக்கும், மனிதனை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உணர்வு ரீதியாக அவன் மறைச்சிக்கின்றிருப்பான், கருத்து ரீதியாக அவன் மறைத்துக் கொண்டிருப்பான். இந்த இடத்துல மறைக்கக்கூடிய உணர்வுல மக்களோட பழகுகிற நேரத்தில் சில இங்கிதமாக என்ன செய்யறது, பழகிற அந்த ஒரு பண்பாடு என்பது சிலதை மறைக்க சொல்லும், சிலதை என்ன செய்யும், மறைக்க சொல்லும். இப்படி மறைக்கிற நேரத்தில் குற்ற உணர்வு அதிகரிக்கும். இப்படி மறைச்சோம்னா குற்ற உணர்வு அதிகரிக்கும். இது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கும், அதுக்கு இஸ்லாம் என்னென்ன விளக்கங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறது, சொல்லி இருக்கிற கேள்விகள் சஹாபாக்கள்கிட்ட எப்படி எல்லாம் வந்திருக்கிறது என்பதை சுருக்கமாக இந்த இடத்துல சொல்ல வேண்டும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு பகுதி, அதனாலதான் இந்த பகுதிகளை சுட்டிக்காட்டினேன். இது ஒரு பெரிய ஒரு பகுதி, பண்பாட்டு ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல அஹ்லாக் அதாவது குணரீதியான விஷயங்கள் இதுல இருக்குது, ஈமானிய ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல சமூகத்தோடு தொடர்புடைய விடயங்கள் இருக்குது. அதெல்லாம சமூகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கும், ஆனா மனிதனுக்குள்ள ஒரு அடிப்படையான எண்ணங்கள் இருக்கு, மனிதனுக்குள்ள சில அடிப்படையான எண்ணங்கள் அப்படியே வளர்ந்துட்டு வரும். இந்த எண்ணங்களுக்கான பதில்கள் கிடைக்காம போயிடும். இப்ப சிலர் அதாவது சில பண்புகள், சில கெட்ட பண்புகளை நீக்கிக் கொள்வதற்காக போராடிக்கின்றிருப்பாங்க. இது எதனால எனக்கு வந்திருக்கும் என்ற கேள்வி அவர் உலகத்துல யார்டையும் என்ன செய்யலாம் இருக்கும், கேட்க இயலாத கேள்வியில் ஒவ்வொரு மனிதன்ட்ட என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த உணர்வுகளுக்கு இஸ்லாம் என்ன பதில் என்ன செய்கிறது சொல்கிறது, இதுக்கு விளக்கம் என்ன. அப்ப சைக்கோலஜியில ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, சின்ன வயசுல நீங்க கெட்டு பேத்திப்பீங்க, அதான் பெருசா இப்ப கெட்டு பேத்திக்கிறீங்கன்னு டக்கு நம்பிடுறதே, எவன்டையும் திருப்பி கேட்கலாது, சரியா, யார்கிட்ட பதில் சொல்லலாது. ஓகே, அப்ப நான் கெட்டு போனதுக்கு காரணம், சின்னத்துல நான் ஏற்கனவே கெடு கெட்டு பேத்திக்கிறேன், அதனாலதான் நான் இப்ப ஃபுல்லா கெட்டவன் ஆகிக்கிறேன் போல. அவனுக்கு ஒரு வார ஆறுதல், கெட்டவனுக்கு ஒரு ஆறுதல் தானே அது, என்ன நான் கெட்டு போனதுக்கு நான் காரணம் இல்லை, சின்ன வயசுல என்ன எவனோ கெடுத்து வந்தா என்ன காரணம், நீ ஒரு வார ஆறுதலா இருந்துடுது. அப்போ ஒரு வகையில் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்றது, வேற அதுதான் முழு உண்மை என்று ஏற்றுக்கொள்றது, இதே அது எங்களை எவ்வளவு பாதிக்க செய்யும் பாருங்க. அப்படின்னு பிரச்சாரத்தை தடுக்கும், மாற்றையலாம் பிரச்சாரத்தை அது தடுக்கும். சிலர் சொல்லுவாங்களே, சாராயம் குடிச்சவன திருத்தேலாண்டு, அப்படின்னா முழு சாராயம் குடித்தவர்கள் யாரு, சாபாக்கள், ஜாகிலிய காலத்தில் அவங்களாலேயே மாற்றம் முடிந்தது. அமெரிக்காவில் ஒரு காலகட்டத்தில் முழுமையாக மாற்றம் முடிஞ்சது. இந்த கருத்துக்கள் இபிலீஸ் கருத்து, இபிலீஸ் எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற அதுக்கு புக்கை எழுதிடுவான், எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற ஒரு கருத்து வந்தீங்களே புக்கே அவன் எழுதி போட்டுருவான், ஏன்னா அவனை மாற்றவே இல்லாது, மரணம் வரைக்கும் அவன் அழியும் வரைக்கும் கெடுக்கிறதுக்கான சவால் எடுத்துக்கிறான். இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கிட்டு பதில்களை நம்ம என்ன செஞ்சிடறோம், பதில்களாக மாற்றிக்கொள்கிறோம். ஸோ இதனால தனிப்பட்டதியாக ஒருத்தட்டையும் கேட்டு அதை பதில் சொல்லவும் இல்லாது, தனிப்பட்டதியாக அவங்களால சொல்லவும் முடியாத சில விஷயங்கள் மனித வாழ்க்கையில் இருக்கும். இது போன்ற உணர்வுகளும், அது போல ஈமான் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கு. இது மனிதனுக்கு விடை காண முடியாம மனுஷன் யோசிச்சு கொண்டிருக்கிற உணர்வுகள். இரண்டாவது ஈமான் சார்ந்த விஷயங்கள். ஈமான் சார்ந்த விஷயங்கள்னா மனிதனுக்கு எப்பயும் கேள்வி வந்து கொண்டே இருக்கும். கேள்வி என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும், ஆயிரம் கேள்வி உள்ளுக்கு தோண்டிக்கொண்டே இருக்கும். அப்படியே போற டைம்ல நபிமார்கள் எல்லாம் ஏன் வந்து தமிழ்ல வரல, இப்படி ஒரு கேள்வி ஒரு வரும். ஸோ திடீர்னு ஒரு தடவை ஒரு மௌலையிட்ட கேட்பாங்க, இப்படி நபிமார்கள் ஏன் தமிழ்ல வரலன்னு. அவர் தெரிஞ்சவராய்ந்த ஒரு வழக்கம் சொல்லுவார், தெரியாதவராய்ந்தா இன்னும் கொஞ்சம் குழப்பிடாருங்களேன். அது 2000 ரெண்டாயிரம்னு அவரோட பதிலுக்கு ரெண்டாவது திருப்பி கேள்வி கேட்கலாதனால சரி ஓகே நம்ம இதுக்கு வெளியே போனா இஸ்லாத்து விட்டு என்ன செஞ்சிருவோம் வெளியே போயிருவோம் ஒரு கட்டுப்படுத்திக் கொள்வோம் நிப்பார். கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லதா பதிலை விட சரியா இருந்தாலும் அப்படி நின்று கொள்வார். இந்த போன்ற கேள்விகள் அல்லாவை யார் படைச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறது. படைச்சவனுக்கு இது ஒரு கேள்வி என்ன செஞ்சிருமோனா பதிலை சொல்லாம ஒரு பக்கத்துல நின்று கண்டிருக்கும். ஒரு நாள் ரெண்டு நாள் நின்றா பரவாயில்ல, இன்னொருத்தர் கேள்வி அந்த பக்கம் இந்த பக்கத்தால நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து பில்டு பண்ணி ஒரு ஏத்திசமே உள்ளத்துக்குள்ள வளர்ந்திருக்கும். தொழுவாரு நோம்பு பிடிப்பாரு ஹஜ்ஜி செய்வாரு எல்லாம் செய்வாரு, ஆனா ஒரு நாஸ்திகம் அவர்கிட்ட வளர்ந்திருக்கும். இன்றைக்கு வெடிக்குமே என்ன தெரியாத அளவுல வளர்ந்திருக்கும். அல்லது இஸ்லாமிய மத வெறுப்புண்டு வளரும், ஆனா முஸ்லீமா இருப்பார். மத வெறுப்புண்டு வளரும், மதரசாக்களுக்கு ஏசுறது, பள்ளிமாம்களுக்கு ஏசுறது, மோதினுக்கு ஏசுறது, அப்படி ஏசுறது. ஆனா சஹாபாக்களை பாதுகாத்துறது, சஹாபாக்கள் இப்படி இருக்கலே அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை மட்டுமே இஸ்லாத்துல இருக்கணும் என்றதுக்காக அதை பாதுகாத்துட்டு எல்லாருக்கும் ஏசி தெரியுவான். ஏன்னா அவனுக்கு ஏத்திசத்தை வெளிப்படுத்தினா குஃபரா இருவோம் என்ற ஒரே காரணமாக ஏசிக்கின்ற இருப்போம். இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்வோம் இருப்போம் அதுல இருப்போம். மார்க்கத்தை மார்க்க அடையாளங்களை ஒத்த பொதுவா ஒரு ஆளவ இருக்கிறது வேற, ஒரு மௌலவி இருக்கிறது, ஒரு இமாமவ இருக்கிறது, ஒரு மதீனவ இருக்கிறது வேற, அது வேற விஷயம். ஒரு பள்ளியோட இந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன்னு ஒருத்தர் பள்ளியோட உள்ள சண்டையில இருக்கு அது வேற. ஆனா டோட்டலா வெறுப்பாரு. வெறுத்தாலும் நான் இந்த பள்ளிகளுக்கே போகாததுக்கு என்ன காரணம் கருத்து முரண்பாடு அப்படி என்று அவர் சொல்லுவாரு. கருத்து முரண்பாடு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா இல்ல அங்க எலோபதி ஹோமியோபதி பஞ்சர் பிரசர் ஆயிரம் கருத்து முறை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏசி கட்டிக்கிறேன் அப்ப போகலாமா? ஏதோ ஒண்ணுல ஒரு கருத்தை எடுத்து தான் சரி காணணும். அதுதான் மனிதன் வாழ்க்கை. அதுல நீ இதுல சரி இருக்கும் இதுல சரி நீ எல்லாத்தையும் தக்லீத் பண்றேன்னு சொன்னா நீ வெளியே போடு, ஸ்கூலுக்கு போகலாமா, ஒரு ஊர்ல ஸ்கூல் போகலாமா, இந்த மாதிரி கருத்து முரண்பாடை நம்ம எடுத்துக்கணுமா, ஒரு ஸ்கூல் போகலாமா, போயலாது. இப்ப கருத்து முரண்பாடு என்று சொல்லி எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறவே குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் கருத்து முரண்பாடு, இந்த குடும்பத்தை அங்கீகரிக்கிற மார்க்கத்துல கருத்து முரண்பாடு இந்த மார்க்கத்துக்கு போகாம இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஏத்திசம் வளரும். இந்த ஏத்திசம் எங்கிருந்து வளருங்க பெருசா படிச்ச நினைக்க தேவையில்ல. இது போன்ற சிந்தனைகளால் உள்ளத்துக்குள்ள நீங்க பதில் காணாம இருக்கக்கூடிய ஈமானிய சந்தேகங்களாலும் என்ன செய்யும் வளரும். அப்ப இதுக்கு என்ன பதில்? அதுபோல சில விஷயங்கள் இருக்கு. நம்ம நெருங்கி பழகிற மனைவி, நெருங்கி பழகக்கூடிய தாய், நெருங்கி பழகக்கூடிய சகோதரர்கள், உறவுகள், அவர்களை பற்றிய பதிவுகள் உள்ளங்கள்லையும், எங்களை பத்தியும் அவங்கள்ட்டே பதிவு இருக்கும், அவர்களை பத்தியும் எங்கள்ட்டே என்ன செய்யும் பதிவுகள் இருந்து கொண்டிருக்கும். இது போன்ற பதிவுகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதுக்கான நம்ம வெளிப்படுத்தவும் முடியாது, சொல்லவும் முடியாது. இதை பத்தி இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்கிறது என்கின்ற ஒரு பகுதியை நம்ம இதில் என்ன செய்யறோம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல நாங்க பார்க்கணும்னு சொன்னா இஸ்லாம் ஏனே எந்த கொள்கைகள் மதங்கள் பொழிலாம அவ்வளவு அழகாக இந்த விஷயங்களுக்கு என்ன செஞ்சு பதில் சொல்லிருக்கு. எல்லாவற்றுக்கு முன்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல உணர்வுகளுக்கு கொடுப்ப, இதுல புரிஞ்சுவங்க உணர்வு செய்த நான் சொல்றேன், உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒத்தடங்கள் இருக்குதானே. ரப்புல் ஆலமீன் அற்புதமாக அல் குர்ஆன்ல என்ன செய்யறான் அதுல சொல்லி காட்டுறான். உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவன் உள்ளத்துல அவன் மறைத்து வைத்த பல வேதனைகள், பல ஆசைகள், பல இலட்சியங்கள், பல தேவைகள், பல விமர்சனங்கள் வெளிப்படுத்தாத நிலையில தான் மௌத்த மனிதன் என்ன செய்யறான் மௌத்தாகிறான். சொல்ல போனா அதை தெரிஞ்ச கொஞ்சம் பேர் இருக்கலாம், அதை தெரியாத ஆயிரம் பேர் என்னது அந்த உணர்வுகளோட தான் மனிதன் என்ன செய்யறான் மரணிக்கிறான். திடீர்னு மரணிக்கிற நேரத்தில் அவருக்கு என்னென்ன ஆசைகள் எதிர்பார்ப்புகள், அவர் என்ன சொல்ல இருந்தாரு என்று போன்ற விஷயங்கள், எப்பயாவது ஒரு நாள் சொல்லிடணும் என்று நினைச்ச விஷயங்களோட தான் மனிதன் என்ன செய்கிறார் மரணிக்கிறான். அப்படி என்றால் அதை வந்து அறிஞ்ச உத்தரவாது இருக்கணுமா இல்லையா? அறிஞ்ச உத்தரவாது இருந்தா பெரிய ஒரு ஆறுதல். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள பெரிய ஒரு விஷயம் அதை அறிஞ்சவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரப்பு அறிஞ்சவனா இருக்கிறான். முதல் பதில் எங்களுக்கு என்ன, இந்த உலகத்தை நீங்க எந்த வேதனைகளாக இருந்தாலும் சரி, எந்த உங்களை பற்றிய ஒரு ஒரு கருத்தை நீங்க சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க. நீ நினைப்பது போல நான் ஒரு கெட்டவனே அல்ல, நீ நினைப்பது போல நான் ஒரு கோபக்காரனே அல்ல, நீ நினைப்பது போல நான் மோசமானவனே அல்ல, ஆனா எனது சூழல், என்ற நிர்பந்தம், எனது அதாவது பிரஷர், இதெல்லாம் சொல்ல முடியாத நிலை இருக்கிறேன். சொன்னா வேறு மாதிரியான நடவடிக்கைகள் இங்கு வரலாம், மாறலாம், இருக்கிற பண்பாடுகள் மாறலாம் என்ற ஒரு கருத்தையோ ஒரு எண்ணத்தையோ ஒரு உணர்வையோ நீங்க வெளிப்படுத்தாம போய்கிட்டே இருப்பீங்க. சில நேரம் வெளிப்படுத்திருப்பீங்க, சில நேரம் முழுசா வெளிப்படுத்தாம இருப்பீங்க. வெளிப்படுத்தினது சரியான முறையில புரிஞ்சு கொள்ளப்படாத நிலைமையில கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். இது போன்ற எண்ணத்துல மனிதன் மரணிக்கிற நேரத்தில் அவன் உள்ளத்தால் என்ன செய்வான் துடிச்சிடுவான். குறிப்பாக வயது அடைய அடைய, ஒரு 60-70 என்று வயது அடைய அடைய உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள் குறைஞ்சிட்டே வரும். உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள், நெருக்கமான ஒரு மகன் இருந்தாலும் கூட அவனால கூட ஒரு மேக்சிமமா ஒரு 60-70 என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி கட்டங்கள்ல அந்த பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது முதியவர்களாக இருக்கலாம், அந்த உணர்வு வந்து அவசரமா அவங்கள அள வைக்கும், அவசரமா அவங்கள புறக்கணிக்க வைக்கும். அதாவது அடுத்தவர்கள் எந்த கருத்து சொன்னாலும் அவசரமா அதுக்கு ரியாக்ட் பண்ணாத நிலைமையில் அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய வேதனைகள், அவங்களுடைய சுமைகள் இதன் காரணமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு முதல் ஆறுதல் என்ன தெரியுமா, ரப்புல் ஆலமீன் உங்கள் உள்ளத்தில் ஓடக்கூடிய எண்ணங்களையும் அறிந்தவன் என்றதான். ஆனா அதை நெகட்டிவ் சைட்ல மட்டும்தான் பாத்திக்கிறோம். எது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான், அந்த சைட்ல மட்டும்தான் பாத்திக்கிறோம். ஆனா அப்படி தெரிஞ்ச மொத்த இருக்கிறான்ன்றது மிகப்பெரிய ஆறுதல். அப்படி தெரிஞ்ச மொத்த இருக்கிறான்றதுக்கு ஒரு ஆறுதல். உஹத் யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் அந்த காயங்களோடு வேதனைகளோடு திரும்பி வருகிற நேரத்தில் அவங்க நொந்து கொண்டாங்க, இப்படி செஞ்சிட்டோமே அப்படி செஞ்சிட்டோமே, வேதனைப்பட்டு அவங்களோட காயங்கள் இழப்புகளை. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எப்படி வசனம் இறக்குறாண்டா, அதாவது இன் தகூனு தலமூன ஃபஇன்னஹும் யலமூன கமா தலமூன் வதர்ஜூன மினல்லாஹி மா லா யர்ஜூ. உங்களுக்கு வலியாக இருந்தால், உங்களுக்கு வேதனையாக இருந்தால், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், உங்களை போன்று அவர்களுக்கும் வலி ஏற்பட்டிருக்கிறது, உங்களை போன்று அவர்களும் காயப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன வலி, உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோடு யுத்தம் செய்த இறைவன். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி சூரா நிசா, இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன வழிகளை எப்படி புரிந்து கொள்கிறான், மன வழிகளை அல்லாஹ் தஆலா எப்படி புரிந்து கொள்கிறான் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். அல்லாஹ் அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் அந்த இடம். அல்லாஹ் தஆலா வழிகளை புரிந்து சில சூழ்நிலைகளை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான், பொறுத்துக் கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அப்போ ஒரு ஒரு மனிதன் வேண்டாம் எல்லா எண்ணங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது, பல கேள்விகள் நின்று கொண்டே இருக்கு, நான் பதில் சொன்ன பின்னாலும் கூட. அப்போ முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ளணும், எப்படி எங்கள் உள்ளத்திலே வரக்கூடிய தவறுகள் போன்றவைகளை இறைவன் அறிந்தவனோ, அதுபோல எங்களது வேதனைகளை, எங்களது சோதனைகளை, எங்களது வழிகளை, நாங்கள் சுமந்த சுமைகளை, நம்ம அடுத்தவற்ற சொல்ல முடியாமல் போகின்ற பாதைகளை சில பொழுது மனிதனுக்கு புரிய வைக்க இயலாது. புரிய வைக்காம நம்ம ஒரு பாதையில போ, நமக்கான பல தப்பெண்ணங்கள் நமக்கு சூழல்லாம் உருவாயிருக்கும். அதான் காலாகாலத்துக்கு வாழ்ந்த மனைவி மீது தப்பெண்ணம் உண்டாகும், மனைவி கணவன் மீது தப்பெண்ணம் உண்டாகும். 20-30 வருடம் வாழ்ந்திருந்தும் தப்பெண்ணம் உண்டாகினா உலகத்தில் அடுத்தவனுக்கு வழங்கப்படுத்தலுமா, பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு தப்பெண்ணம் உண்டாகும் என்றால் வேற யாருக்கு நம்ம வழங்கப்படுத்தலாம், விளங்கப்படுத்த இயலாது. விளங்கப்படுத்தல் என்பது உண்மையிலே அடுத்த பக்கத்தில் அதற்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் அது சக்சஸ் ஆகும், ஓரளவுக்கு இல்லைன்னா சக்சஸே ஆகாது. அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டிருப்பான், நான் நேற்று தானே உனக்கு சொன்னேன், முந்த நாள் தானே உனக்கு சொன்னேன்னு நீங்கள் விளங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அதை விட மிச்சம் சிறப்பு என்ன தெரியுமா, ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூஸிக்கும், உங்களது உள்ளங்களிலே என்ன இருக்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா என்ன அறிந்தவன். அப்படி என்ற அந்த ஒரு பகுதியை நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னான். அல்லாஹ் எனக்கு திருப்திப்பட்டா போதும், இந்த மனுஷன் திருப்தியே தேவையில்லை. கடைசியில் இவர் யாருக்காவது திருப்தியான ஒரு வேலை செஞ்சு திருப்திப்பட, இன்றைக்கு எவன் தான் திருப்தி ஆகியான்னு கேட்கிற, நீ தானே பெஸ்ட்டுக்கு சொன்ன மனுஷன் திருப்தி தேவையில்லை, நீ மனுஷன் தானே உன்ட திருப்தி அவனுக்கு என்னதுக்கு தேவை என்று யோசிக்கவில்லையா, எப்படி பதில் சொல்றேன்னா எனக்கு அல்லாட திருப்தி மட்டும் முக்கியம், மனுஷன் திருப்தியே தேவையில்லை. அதையே அவன் திருப்பி சொன்னா இன்றைக்கு எவன் தான் திருப்தி ஆகிறான்னு கேட்கலாம். அப்ப நீ மனுஷன் மலக்கானி. அப்ப எனவே இந்த வார்த்தை பில மனிதன் திருப்தியும் தேவை, மனிதன் அங்கீகாரமும் தேவை, அவனும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா தான் நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமா என்ன செய்வோம். நீங்க அல்லாட திருப்தி எதிர்பார்க்கிறவர் தானே, அதனால உங்களுக்கு ஒண்ணுமே சொல்றது இல்லைன்னு சொன்னா எப்படி கொடுத்தேன், நீங்க எப்பயும் அல்லாவோட திருப்தி எதிர்பார்த்து வாழ்றவர், அதனால உங்களை நான் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா வேதனை வரமா இல்லையா. அப்ப இது பிழையான ஒரு நடைமுறை, எல்லாருக்கும் வேதனை உண்டு, எல்லாரும் ஓரளவுக்கு மற்றவர்களை திருப்திப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் அல்லாவை திருப்திப்படுத்துறது லேசு, மனுஷனை திருப்திப்படுத்துறது கஷ்டம். அது நீங்களா இருந்தாலும் சரிதான், 60 வருஷம் குஃபர்ல இருந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னா அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிடறாங்க. மனுஷனுக்கு 60 வருஷம் நல்லது செஞ்சுட்டு எதையாவது ஒன்றை மாற்றி சொன்னான்னு அவ்வளவுதான், அப்போ தலைகீழ் ஆயிடுவா. இதுதான் வித்தியாசம் திருப்திக்கு. இதை நம்ம புரிஞ்சு கொண்டுட்டு ரப்புல் ஆலமீன் தான் உலகத்திலேயே என்ன மிகப்பெரிய ஆறுதல் என்பதை என்ன செய்ய வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம தாண்டினாலும் அல்லாஹுடைய ஆறுதலை போன்ற ஒரு ஆறுதல் என்ன கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு இந்த பகுதிகளை, இந்த உணர்வு சார்ந்த இந்த பகுதிகளை பற்றி இதில் பேசப்பட்ட, நான் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு வருவதற்கு முன்னால் இந்த அஹ்லாக் சார்ந்த விஷயங்களுக்காக நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். அதாவது அந்த உணர்வு ரீதியான விஷயத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்று, தனது மகன்மார்கள் எல்லோரையும் எகிப்துக்கு போறாங்க, அவங்க உணவு எடுத்துட்டு வர்றது. அப்ப சொல்றாங்க இங்க ஒரே பாதையால என்ன செய்ய வேண்டாம், என்ன நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரே பாதையால போக வேண்டாம், நீங்கள் என்னது அபுவா முத்தஃபர்ரிகா பல பாதைகளால் என்ன செய்ய எகிப்துக்குள்ள போங்க அப்படின்றாங்க. இப்போ ஒரு வாப்பா இப்படி சொல்றாருன்னா அந்த ஒரு தந்தைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு. அதன் காரணமாக தந்தை சொல்றாரு ஒரு பாதையால போக வேண்டாம், நீங்க பல பாதையால போங்க, அல்லது எகிப்துக்கு அன்றைக்கு என்ன பல வாசல்கள் இருந்தன, அந்த பல வாசல்களால் என்ன செய்ய போங்கன்னு சொல்றாரு. இதுக்கு அறிஞர்கள் அது என்ன காரணமாக அவர் சொன்னார், கண்ணீர் சம்பந்தமாக சொன்னாரா, அல்லது வந்து இவர்கள் வந்து என்னது கொலை செய்யப்படலாம், சண்டை பிரச்சனைகள் வரலாம் என்பதனால சொன்னாங்களா, பொறாமைப்படலாம் என்று சொன்னார்களா, அது காரணங்கள் தஃப்ஸீர்கள் வருகின்றன. ஆனா இதை சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு விளக்கம் சொல்றான் சூரா யூசுஃப்ல, வலம்மா தஹலு மின் ஹைது அமரஹும் அபூஹும், அவர்கள் அந்த எகிப்துக்குள்ள தந்தை சொன்னது போல, அமரஹும் அபூஹும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தந்தைக்கு ஒரு முன்மாதிரி, அது தனி ஒரு தலைப்பு, தந்தை கட்டளை இட்டது போல அவர்கள் நுழைந்த பொழுது என்று அல்லாஹ் தஆலா, இவங்க தான் யாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டவங்க, அவங்கள தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் தந்தை கட்டளை இட்டது போல அவர்கள் என்ன அந்த எகிப்துக்குள் நுழைந்த பொழுது. அல்லாஹ்வுடைய வேத வசனம் நேர்மையா இருக்கு. நம்ம வந்து நம்மட சகோதரனொத்தர கிணத்துல தள்ளி நொத்தன வரலாற்றை எப்படி எழுதுவோமா, பாப்பா சொன்னது போல அவ போ நடிச்சு போனான்னு தான் எழுதுவோம், எப்படி எழுதுவோம், நடிச்சு அவன் போனா அப்படின்னு தான் எழுதுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா அவர்கள் தந்தை சொன்னது போல போன பொழுதுன்னு நேர்மையா என்ன செய்யறான், அந்த நேர்மையான வார்த்தை இப்ப குர்ஆன் ஒரு குர்ஆனுடைய உண்மை தன்மைக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம், சரியா, அவர்கள் நுழைந்தார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா மா கான யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை, சரி அப்படி போனதுனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்க நாடி இருந்தா தடுத்திருக்கீர்கள் மாட்டேங்கிறாள், எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் அப்படி கட்டளை இட்டு இவர்கள் சென்றதுனால அல்லாஹ்வுடைய ஆபத்தில் எந்த ஒன்றையும் தடுக்க முடியாது. அல்லாஹு தஆலா நாடிட்டாண்டா, இவர் இப்படி சொல்றதால எந்த ஒரு ஆபத்தை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றாங்க உள்ளங்கள் எப்படி அல்லாஹ் அறிஞ்சு, இல்லா ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யஅகூப கதாஹா, யஅகூபுக்கு ஒரு தேவை இருந்துச்சு உள்ளத்துல, இப்படி சொல்லணும் என்ற ஒரு தேவை அவருக்கு இருந்தது, அதை அவர் தீர்த்து கொண்டார். இல்லா ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யஅகூப கதாஹா, யஅகூப் அலைஹிஸ்ஸலாத்துல உள்ளத்துல இதை சொல்லணும், இந்த ஒரு ஆபத்து இவருக்கு வரலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு அவருடைய உள்ளத்துல இருந்துச்சு, அதை அவர் சொல்லி என்ன செய்தார், தீர்த்து கொண்டார். அல்லாஹுடைய விஷயத்துல என்ன எந்த மாற்றமும் என்ன செய்யலாது, செய்ய முடியாது. ஆனா அவருடைய உள்ளத்துக்குள்ள வந்த அந்த ஆசை, என்ற பிள்ளைகள் என்ற பிள்ளைகள் இப்படி போகணும் என்ற ஒரு எண்ணப்பாட்டை, இல்லா ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி அகூப், யாக்கூபுடைய உள்ளத்தில் இருந்த அந்த நஃப்ஸில் இருந்த அந்த தேவையை அவர் என்ன செய்தார், தீர்த்து கொண்டார். நம்ம கொடுத்த அறிவால் அவர் மிகவும் அறிவுடையவராக இருக்கிறார், நம்ம கொடுத்த அறிவால அவர் மிகவும் அறிவுடையவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன, செஞ்ச வேலை அறிவு சார்ந்த வேலை, அவர் அறிவோட தான் அதை என்ன செஞ்சாரு சொன்னாரு. அதே நேரம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல எதையும் என்ன செய்யல, தடுக்க முடியாது. ஆனா அவர் அதை ஏன் செஞ்சாரு அப்படின்னா, அவருடைய உள்ளத்தில் உள்ள ஒரு தேவை, உள்ளத்துல உள்ள ஒரு தேவை. இப்படி பிள்ளைய ரோட்ல பார்த்து போங்கன்னு சொல்றத நான் அறிஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு வாப்பா ஒரு பிள்ளைக்கு நீ எல்லாம் என்ன செய்வான, ஒரே ரோட்ல போகவானா, பிரிஞ்சு போங்கன்னு சொல்றத அவருடைய உள்ளத்தில் உள்ள ஒரு தேவை, அவர் வந்து அறிவின் காரணமாகத்தான் இதை சொல்றாரு என்ற சாதாரண ஒரு உணர்வை அல்லாஹ் தஆலா அறிஞ்சு வச்சுக்கிறான். உங்களோட சின்ன பிள்ளைகிட்ட கூட்டிட்டு போய் அவர்களை என்ன செஞ்சு, அதாவது குளிப்பாட்டி எஹராம் துணியெல்லாம் நீங்க அவர்களுக்கு போட்டு, ஒரு 2 வயசுல 3 வயசுல அவர்களை உம்ரா செய்ய வச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க. இத 50 வயசாக அவனுக்கு ஃபீல் பண்ண கூட இல்லை, கடைசி வரைக்கும் நீங்க தான் ஃபீல் பண்ணி நினைப்பீங்க. உனைய நான் சின்ன வயசுலயே இஹ்ராம் உடுப்பட்டி கொண்டு, அப்படியா போட்டோன்னு எடுக்கலையான்னு கேட்பான். சரியா, போட்டோலாம் அந்த காலத்துல இல்ல, அப்படியா சரி ரைட், அவ்வளவுதான், ஏதோ ஒரு பாப்பா ஆசைப்பட்டு செஞ்சுக்கிறாரு, அவர் ராசிக்கு அவர் நெஞ்சுக்கிறாரு செஞ்சுக்கிறார் என்று மட்டும்தான் நல்ல பிள்ளையால சொல்ல முடியும். இது யார் பிள்ளை, ஒரு நல்ல பிள்ளையால அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த உணர்வுல உங்களுக்கு வேற, நீங்க தான் திருப்பி திருப்பி சொல்றீங்க. அவங்க சின்ன வயசுல அவர் உம்ரா, யாராவது சொல்லுவாரு அவங்க எத்தனாவது உம்ராண்டு, அவன் 20வது வயசுல உம்ரா செய்யறான், பாஞ்சு விழுந்து முதலா சொல்ற பாப்பா தான், அவன் 2 வயசுல உம்ரா செஞ்சிட்டான், அவரு வயிற்றுல இருக்கிறவங்களே நான் உம்ரா கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறது கடைசி வரைக்கும் யாரு, பாப்பா. அவன் என்ன, என்னதுக்கு பாப்பா இப்படி அவசரப்பட்டு எல்லார்ட்டும் என்னை பத்தி என்ன செய்யறாரு சொல்லி கண்டிக்கிறாருன்னா, அவன் நினைப்பானே தவிர நம்மட உள்ளத்தில் உள்ள இந்த சாதாரண ஒரு உணர்வுடைய வெளிப்பாட்டை கூட மனிதன் நாமளும் நம்ம பாப்பாக்காக தான் சொல்ல போறோம். சரியா, இவ்வளவுதான் மனிதனால சொல்ல முடியும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான் அல் குர்ஆன்ல ஒரு வசனத்தை அதை ஒதுக்கி சொல்றான், இல்ல ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யாக்கூப், அந்த தந்தையுடைய மனசுடைய எதிர்பார்ப்பு. அந்த தந்தையின் மனதுடைய எதிர்பார்ப்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இது எவ்வளவு இந்த மாதிரியான ஒரு எண்ணப்பாட்டை ரப்புல் ஆலமீன் மிகவும் அறிந்தவன் என்ற சிந்தனை நமக்கு நிறைய வரணும், நிறைய அதாவது ஆழப்பதியணும், மேலோட்டமா போகக்கூடாது. எந்த ஒரு இடமும் வார டைம்ல இந்த நிமிஷம் நான் இந்த குடும்பத்தில் அல்லது இந்த சமூகத்தில் அல்லது யாருக்கோ நம்ம செய்யக்கூடிய நன்மையோ அல்லது கெடுதிகளோ எதுவாக இருந்தாலும் ரப்ப இப்ப இதை அறிஞ்சவனாக இருக்கிறான், இப்ப நம்ம எண்ணத்துல போகக்கூடியதை அறிஞ்சவனாக இருக்கிறான். இன்னும் நாங்கள் துவால என்ன சொல்லுவோம், அதை மட்டுமல்ல எந்த லெவல்ல போகுதுன்னு நமக்கு தெரியாது. வமா அந்த அலம் பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்திருக்கிறாய் என்ற உள்ளத்தில் உள்ள விஷயங்கள், என்னுடைய செயல்பாடுகள், அதாவது வமா அந்த அலம் பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்தவைகள், என்னை பற்றி என்னை விட நீ அறிந்தவைகள். உலகத்திலே இதை மாதிரி ஒரு ஆறுதல் இல்லை, என்னை பத்தி என்னை விட புரிந்து கொள்ளக்கூடிய, என்னை பற்றி என்னை விட தெரிந்து கொள்ளக்கூடிய ஒத்தை இருக்கிறான் என்பதை விட ஒரு ஆறுதல் ஒன்று இருக்குமா? அவனுக்கு தீங்கும் தெரியும் என்றது ஒரு வேதனையாக இருந்தாலும் அவன் எல்லாவற்றை விட கருணையாளன் என்பது ஆறுதல் தான். அவன் எல்லாவற்றை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்க நன்மையே செய்ய மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய விசாலத்துடைய அளவை நீங்க ரஹ்மத்துடைய விசாலத்துடைய அளவை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க நன்மையே செய்ய மாட்டீர்கள், அல்லாஹ் போதுமானவன் இருந்துருவீங்க, அவ்வளவு விசாலமானவன். அல்லாஹ்வுடைய தண்டனையின் விசாலத்தை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு எந்த நன்மையும் பயனளிக்காது, அதையும் சேர்த்து என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்க தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். இன்னொரு பாருங்க, நபிமார்ற விஷயத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, அதாவது ஜெய்தெல்லாம் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, நான் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா தலாக் பண்ண போறேன், அவங்களை என்ன செய்ய போறேன், நான் தலாக் பண்ண போறேன், தலாக் பண்ண போறேன்னு சொல்றான். அந்த மாதிரி இடம் தான் ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டிய இடம், இது அரசு நடுங்கிற வேலை, தலாக் பண்ணாதீங்க. ஆனா அப்படியெல்லாம் சொல்லலை, விளங்கிட்டா? அதான் சட்டப்படி சொல்ல வேண்டிய இடம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்லயே வரக்கூடிய வரலாறு. அப்ப தலாக் பண்ண போறேன், தலாக் இத்தக்கில்லா, அல்லாஹ் பயந்துங்க, தலாக் பண்ண வேண்டாம்னு திருப்பி திருப்பி சொன்னாங்க. சொன்னபில ஒரு நாள் வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு, என்ன, நான் தலாக் பண்ணிட்டேன் அப்படி என்று சொல்லிட்டார். தலாக் பண்ணிட்டேன்னு சொன்னதோட என்ன, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு என்ன, ஏன் தலாக் பண்ணவங்க யார் தெரியுமா, எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படி என்றாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொல்லலை. அதே போல அவங்க ரெண்டு பேரும் பகைவர்களா மாறவும் இல்லை. இப்ப நம்ம சமுதாய குடும்ப வழக்கில் கணவன் மனைவியை தலாக் பண்ணிட்டா, மனைவி பெரும்பாவி, கணவன் அல்லது பெரும்பாவி, ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நரகவாதின்னு முடிவெடுத்துருது, சரியா? கணவன் மனைவி பிரியறதாலோ, ரெண்டு நட்பு பிரியறதாலேயோ, ஒரு ரெண்டு பேரும் சண்டை வாரத்தாலே நரகவாதி ஆகுன கடமையெல்லாம் இல்லை. ஏன்னா நரகம் ஒன்னே வச்சு படைக்கப்படலை, சரியா? அது அது பொது அளவுகோல் சார்ந்தது. இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தலாக் பண்ணாதீங்க, தலாக் பண்ணாதீங்க என்று சொல்ற நேரத்தில் என்ன மன போராட்டத்தில் இருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வெளிப்படுத்த இருக்கிறானோ அதை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்றோம். அல்லாஹு தஆலா வெளிப்படுத்த இருக்கிற ஒரு விஷயத்தை அதை நீங்க உங்களுடைய உள்ளத்துக்குள்ள மறைத்துக் கொண்டிருந்தீர்கள். ஒவ்வொரு காதியாரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம் இது, ஒவ்வொரு பள்ளி தலைவரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம், ஒவ்வொரு தீர்ப்பு வழங்கக்கூடியவரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம், ஒவ்வொரு குடும்ப சண்டைகளிலும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம், உங்களோட உள்ளத்துக்குள்ள என்ன இப்ப இந்த தலாக் விஷயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்தவர். அல்லாஹ் நபிக்கு சொல்றான், வத்துஹ்ஃபி ஃபீ நஃப்ஸிக், உங்க உள்ளத்துக்குள்ள மறைச்சு கொண்டிருக்கிறீங்க, அல்லாஹ் முபதி, அல்லாஹ் வெளிப்படுத்த இருப்பதை மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு எல்லாம் மறைச்சே விட்டுருவான், ஆனா நபிக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்றுதான் ரசூலுல்லாஹோட பயமே. ரசூலுல்லாஹோட பயமே என்னன்னா, இவர் விவாகரத்து செய்து விட்டால் இங்க மார்க்க சட்டம் ஒன்றை நிரூபிப்பதற்காக, அதாவது ஜெயிது வந்து வளர்ப்பு மகன் தான், மகன் அல்ல, அவர் என்ன மகன் அல்ல, அதை நிரூபிக்கிறதுக்குரிய இடமாக எது மாறும்டா, அவர் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டா அதே மனைவியை இவருக்கு திருமணம் முடிச்சு வச்சா இவர் மகன் அல்லன்றது என்ன செய்யும், இன்னும் நிரூபணமாகும், அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த ஜாஹிலியத்தை என்ன செய்யும், உடையும். இது அல்லாஹு தஆலா செய்தால் இந்த மக்கள்கிட்ட எனக்கு என்ன பேர் உண்டாகும், இந்த மக்கள் என்ன அஹ்லாக் ரீதியா ரசூலா பயப்படுறாங்க. எனவே ஒரு மனுஷன் சமூக ரீதியா ஒரு கல்யாணம் நடந்தா என்ன பேர் உண்டாகும் என்று பயப்படுறது இயற்கையானது, அது இயல்பானது சொல்றார். நல்லா அனுமதிச்சதுல இவ்வளவு பயந்துட்டீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம், அது ஓகே, பிழை இல்லை, அப்படி அட்வைஸ் பண்ணலாம். ஆனா அவனுக்கு பயப்படுறது பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, ஈமான்ல குறைபாடு சொல்லக்கூடாது. அப்ப ரசூலாங்க ஈமான்ல குறைபாடா இல்ல, அப்ப ரசூல் சல்லா நவுது பில்லாமல் ரசூலாங்க சொல்றா, இதை முடிச்சு வச்சா சமுதாயத்துல மகனுடைய மனைவி என்ன செஞ்சாரு, இவரு முடிச்சாருந்து பேர் வரும் என்பதற்காக, ஒத்தஹன்னாஸ், நீங்க என்னத்த மறைச்சிங்க தெரியுமா, மக்களை பயந்து கொண்டிருந்தீர்கள். வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா, பயப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹு தாலா தான். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பயப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த ஒரு விஷயத்தை சொல்லி இதை வெளிப்படுத்துறான். இதை வெளிப்படுத்தி பலம்மா கதா செய்தும் மின்ஹா வத்தரன் ஜவோஜினாக்கா, ஜெயிது வந்து விவாகரத்து செய்தவுடன் உங்களை நாம் என்ன செய்தோம், அந்த இத்தாலா முடிஞ்ச பிறகு கல்யாணம் திருமணம் முடித்து வைத்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். இப்ப இந்த இடத்துல ஒரு சொல்ல போனா எங்கட பார்வையில அது முரூருல் கிராமா போற இடம் சங்கையா நகர்ந்து பேத்துரும் அந்த இடத்துல எல்லாம். அப்படிப்பட்ட என்ன நிலைப்பாடுகளை எல்லாம் அல்லாஹு தாலா நீங்க மறைத்து கொண்டிருந்தீர்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த வார்த்தை சொல்றான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இதுல கவனமாயிக்கிறாங்கன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சமுதாயத்து கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அதாவது கொண்டு வரார், அதாவது அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அநியாயக்காரர், சரியா வகி எழுதிட்டு அதுல வந்து முரண்பட்டு போனவர், மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். உஸ்மான் கூட நான் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டேன் அல்லாஹ்வின் தூதரே, நீங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு வரார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க விருப்பமே இல்லை, அவ்வளவு அநியாயம், அவ்வளவு அநியாயம். அப்ப பாதுகாப்பு கொடுக்க ரசூலுக்கு விருப்பம் இல்லை. அப்ப அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒரு நபித்தோழர் இவர் மரண தண்டனை கொடுக்கறதுக்கான தீர்ப்பளிக்கப்பட்டவர் தானே, மரண தண்டனை கொடுக்க கூடாதான் எண்ணப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனா முஸ்லிம்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க, சஹாபாக்கள் அந்த ஒப்பந்தங்களை சரியா பேணுவாங்க, கொண்டு வந்துட்டாங்க அல்லாஹ்வை தூர நான் பாதுகாப்பு அளிச்சிட்டேன் நீங்க பாதுகாப்பு அளிங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் நான் பாதுகாப்பு அளிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க, நான் பாதுகாப்பு அளித்து விட்டேன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்செல்லாம் போனவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அவர் என்ன செஞ்சிருக்கலாம், மரண தண்டனை கொடுத்திருக்கலாமே அப்படின்றாங்க. அப்ப சஹாபியில் ஒருத்தர் சொல்றாரு, கொஞ்சம் கண்ணை காட்டிக்கலாமே. எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு கண் சாட காட்டியிருந்தா நான் வெட்டியிருப்பேன்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு நபிக்கும் கண் சாடை காட்டுவது ஆகுமானதல்ல, கண் சாடை காட்டுவது கெட்ட பழக்க, ஒரு துர்க்குணம், உள்ளத்தில் ஒரு கேவலமான ஒரு சிந்தனை இருப்பதற்கான ஆதாரம். ஹாயினத்துல் ஐன், அரபில் என்ன சொல்றாங்க, ஹியானத்துல் ஐன்னுவாங்க, அது கண்ணுடைய துரோகம். உண்மையிலேயே கண்ணை காட்டுற நேரத்தில் ஒருத்தர் திரும்பி பார்த்தானுங்களே, அவர் உங்களை கெட்டவராக தான் என்ன செய்வார் நினைப்பார். அதனால கண் சாடையை மேக்சிமமா தவிர்ந்து கொண்டோம், கண் சாடைய மேக்சிமம் அது வந்து ஹாயினத்துல் ஆயுன் என்று கண்ணுடைய துரோகத்துக்கு சொல்லப்படுறது. அப்ப எல்லா விஷயங்களையும் அது அடக்கமா இருந்தாலும் கண் சாடை கண் சமிட்டி காட்டுறது ஒரு நபிக்கு என்ன செய்யாது, ஆகாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்தை நீங்க நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நடைமுறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நடந்து கொள்றாங்க அப்படின்ற பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று உணர்ந்த பல இடங்கள் அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துறான். இதே ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க, கொஞ்சம் சஹாபாக்களையும் என்ன செய்யறாங்க பேசிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு எல்லாம் சலான் சொல்லிட்டு மறுபடியும் வரா, மறுபடியும் பேசிக்கிறான், சிலருடைய இயல்பது சரியா பேசிக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கும் சலான் சொல்றது பேசுறது. சிலர் நல்ல குணமுடையவர் என்ன செய்வாருன்னா, நீங்க எல்லாம் எழுப்பி போங்கன்னு சொல்ல மாட்டாரே, அவர் இன்னும் கொஞ்சம் கனிவாக தான் பேசுவார். அந்த இடத்துல நம்மளே தவறா நினைச்சிருவாரோன்றதுக்காக அவர் என்ன செய்வாருன்னா, எப்படி இருக்கிறீங்க, வேற ஏதாவது டீ குடிக்கிறீங்க, ஓண்டுருவாங்க சரியா, போக மாட்டாங்க உலகம் அப்படி என்ன, அப்ப அடுத்த டீ ரெடி ஆயிரும். இப்படி இயற்கையான ஒரு நிலைமை. இது சிலர் என்ன சொல்றேன்னா, நான் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை, டீ இல்ல வீட்டுக்கு போங்கன்ட்டு விரட்டி விடுவேன், நான் நேரடியா பேசுறாள் தான், நீ வாலத்துக்கு தகுதி இல்லாதால் தான் சரியா. மனிதன்ட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஃபார்மாலிட்டிஸ் கட்டாயம் இருக்கணும், மார்க்கத்துக்கு எந்த தடையுமே இல்லை, வீட்டுக்கு வரீங்களா சாப்பாடு தின்ட்டு போறீங்களான்னு வீட்டுல ஒண்ணு இல்லாட்டி சரி அப்படி இருக்கணும். அப்படித்தான் ஒரு சாபி கூட்டிட்டு வரா, வந்தா வீட்டுல சாப்பாடு இல்ல அப்படித்தானே, அப்ப அவன் என்ன செய்யற, விளக்க அணைச்சி இருக்கிற சாப்பாடு அட்ஜஸ்ட் பண்ணி கூடுவேன்னு சொல்றாரு. ஃபார்மாலிட்டிஸ் என்றது மனிதனுக்கு நல்ல அகலாக்கான ஒரு பண்பாடு, அது அதெல்லாம் இல்லாமல என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹி 2, 3, 4 முறைக்கு வராங்க, அங்க போகல, அது பிறகு கொஞ்ச நேரத்தை கலைஞ்சு போயிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், இன்ன தாலிக்கும் கான யுதி நபி ஃபயஸ்தஹி மின்கும், இது நபிக்கு பெரிய அசௌகரியமா இருக்கு. அல்லாஹ் அசௌகரியம், இப்ப நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு குரூப்பை சமாளிச்சு அனுப்பிட்டோம், ஒரு ஆள் பேத்து அவர் சரியான கஷ்டப்படுறாரப்பா நீங்க இருக்கிறதால, என்ன எப்படி நீங்க போய் சொல்லி என்ன மாட்டி விட்டீங்கன்னா நம்ம கேட்போம். அப்படி ஒரு அதாவது நம்ம ஒரு மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டீம் அனுப்பிட்டோம்னு வைங்களேன், ஒரு டீம் ஓடி போய் என்ன அவர் மிச்சம் கஷ்டப்பட்டார், உங்களை எங்கடா அனுப்புறது பார்த்துட்டு இருந்தார் என்று சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும். அல்லாஹு தஆலா சொல்றா, இன்னதாலிக்கும் கான யுதி நபி ஃபயஸ்தஹி மின்கும், உங்களை வந்து போங்கன்னு சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அசௌகரியப்பட்டு கொண்டிருக்கிறார், அதனால வெக்கப்படுகிறார், அதனால வெக்கப்படுகிறார். அல்லாஹ் இந்த விஷயத்தை வெக்கப்பட மாட்டான், உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வெக்கப்பட மாட்டான். ஃபஇதா தஇம்தும் ஃபன்தஷிரு غير مستنسين لحديث பேச்சில அப்படியே ரிலாக்ஸாக இருந்திராம உண்டா போயிருங்கன்றால, உண்டா என்ன செஞ்சுங்க, சாப்பிட்டு முடித்து விட்டால் போய் விடுங்க. நபிக்கு கட்டாயம் மற்றவர்களிடத்துல அதபது, மற்றவர்கள்ட்ட அதபு. சாப்பிட்ட கூப்பிட்ட பலிக்காக அப்படியே எந்திரது என்னது, அது வந்து ஒரு அதபு. முடிஞ்ச இதா தைம் தும்பன் தஷிர் சாப்பிட்டீங்கன்னா போங்க. கைர முஸ்த நிசீனலி ஹதீதி. அல்லாஹு தாலா எத்தனையோ சட்டங்களை சுருக்கி சொன்னவன் இந்த இடத்தெல்லாம் பக்க கணக்கில் என்ன செய்யறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்படின்னா ஒரு சாப்பாட்டில் விருந்து வச்சுட்டு அசௌகரியப்படுற உணர்வையும் ரப்ப என்ன செய்யறான் எங்களுக்கு பார்த்து கட்டிக்கிறானடா. உலகத்துல ரப்பை போல எங்களுக்கு ஒரு ஆறுதலானவர். அப்ப எனவே நம்ம அவன்கிட்ட போய் இந்த உணர்வை வெளிப்படுத்த ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன், நான் விஷயம் ஒரு சொல்ல போறேன், நீங்க ஒன்னு நினைக்காதீங்க. இந்த முன்னுரைகள்லாம் போட்டு நிறைய சொல்லிட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் விளங்க போறல உங்களை பயச்சிருவான். அதை விட மிகச்சிறந்தது நிர்பந்தம் இருந்தா வெளிப்படுத்துவது, மற்றபடியான விஷயங்கள்ல நீங்க சபர் செய்வது எல்லாத்துக்கும் முன்மாதிரி. அப்படி நிறைய நபிமார்கள் இந்த விஷயத்துல எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் மறைத்து சபர் செய்தார்கள், அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்பதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் என்பதை நம்ம இதில் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அதுக்கு முன்னால அதாவது ஆயிஷா ஒரு செய்தி சொல்றாங்க, ஜைனப் பின்த் ஜஹஷ், இதே அதாவது நபி தோழியை பத்தி, ஜைனப் பின்த் ஜஹஷ பத்தி ஒரு மனிதன் வந்து எப்படிப்பட்ட அந்த ஒரு உள்ளத்தில் உள்ள ஒரு கட்டுப்பாடு பேணுதல் இருக்கணும் என்பதற்கு மனப்போராட்டம் ஒரு ஆளுக்கு இருந்து கொண்டிருக்கும், ஒருத்தருக்கு எதிரான மனப்போராட்டம் இருக்கும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா எதிரான மனப்போராட்டம் இருந்த அதி கூடுதலான மனைவி யாருண்டா, ஜைனப் பின்த் ஜஹஷ் ரதியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் பாசர் ரசூலுல்லாஹ் மதினி. அப்ப குடும்பத்துக்குள்ள மைனின்ற ஒரு புள்ளைய திருமணம் முடிச்சிருந்தா மத்தட்டையும் என்ன செய்யும், அடுத்து நிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இயற்கையா வந்துடும். ஏன்னா குடும்பம் அப்படி என்ற மாதிரி அது ஒரு வந்துடும். அப்போ அதனால ஜைனப் பின்த் ஜஹஷ் வந்து என்னோடு போட்டி போடக்கூடியவராக இருந்தது யாரு, ஜைனப் பின்த் ஜஹஷ். அப்ப ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவதூறு சந்தர்ப்பத்தில் போய் கேட்கிறாங்க, எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படின்னு சொல்லி. இப்போ உள்ளத்துல ஒரு விதமான ஓட்டம் ஓடிக்கென்று ஒரு ஆளோட நம்ம எதிர்ப்பான மனநிலை இருக்கிற சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இப்ளீஸ் என்ன செய்வான்னா, நல்ல மனிதனுக்கு லெமினேட் பண்ணி கொடுப்பான். நல்ல மனிதனுக்கு என்ன செய்வான், லெமினேட் பண்ணி கொடுப்பான். ஏண்டா இவன் நல்லவனே, இவன் நல்லவன்ன்றதுனால இவனுக்கு நீ வந்து அவளை அவதூறு சொல்லணும்னா இப்ளீஸோட இவன் என்ன செஞ்சிருவான், ரிட்டன் ஆயிடுவான். ஏன்னா நான் இப்போ எப்படி சொல்லுவேன், நீ வந்து ரசூல்லாங்களுக்கு எதுக்கும் பாதுகாப்பு, இதை சொல்றது ரசூல்லாங்களுக்கு பாதுகாப்பு. ரசூல்லாங்க ஒரு நபி, அவர் அல்லாவுக்கு மிகப்பெரிய பிரச்சாரகராக இருக்கிறவர், அவங்க ஒழுக்க ரீதியாக என்ன ஒரு இது வாரது, எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். அதனால் சொல்லுவேன் அதான் லெமினேட். ஒருத்தனுக்கு அவதூறு சொல்றதுக்கு லெமினேட் பண்றேன் என்னன்னா, அந்த டைம்ல வந்து கவர் பண்ணி கொடுத்தா தான் நீங்க ஏத்துக்கொள்ளி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் சொர்க்கத்தொட்டு வெளியே வாங்கன்னு சொன்னா உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு பாக்கலாம்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வருவாரா, வரமாட்டார். அதனால என்னது, மானஹா குமார் ரப்பு குமார் ஹாதிய சஜரா இல்லா தக்கூனா மலக்கைனி தக்கூனா மினல் ஹாலிதீன், அதாவது அல்லாஹு தஆலா தடுத்ததெல்லாம் நீங்க தின்னீங்கன்னா மலக்காயிருவீங்க. மலக்காறு நல்ல விஷயமா இல்லையா, அதனால அல்லது இந்த சொர்க்கத்துல நிரந்தரமா இருந்துருவீங்க. அதுக்கு தானே நம்ம அமல் செஞ்சுட்டிருக்கிறோம். நிரந்தர நரகம் என்ற ஒரு ரகசியத்தை இப்ளீஸ் ஆல்ரெடி இருந்தவர்ன்றதால இருந்து தஃப்சீர் கொடுத்தான். தஃப்சீர் இப்ளீஸ் விளங்கிட்டா, அந்த இப்ளீஸ் தஃப்சீரை கொடுத்தோடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்பயும் ஒரு சந்தேகம், இவன் கெட்டவன் தானே இவன் உண்மையை சொல்வானான்ற ஒரு சந்தேகம் வந்தது. உடனே என்ன சொன்ன, மகுமா அல்லாவின் மீது ஆணையாக, இன்னி இலக்குமா லமின் சஹீத், நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் உடனே. இதுக்கு மேல அவருக்கு நம்பலாத ஒரு கட்டம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, அப்போ எதிரியா இருந்தா கூட அவர் நம்பினார். இந்த மாதிரி சந்தேகத்தை வந்து நமக்கு யாருக்கு பகைமையர்களா இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்தா இப்ளீஸ் உங்கள்கிட்ட நேரடியெல்லாம் வரமாட்டேன். ஏன்னா அது ஒரு வேறொரு மெத்தட்ல இஸ்லாமிய ஃபோர்மேட்ல தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து என்ன செய்வோம் தருவா, நீங்க அதெல்லாம் விட்டுருவோம். அவருக்கு நலவா கெடுதியாண்டு, கூடுமா கூடாதா, தேவையா தேவையில நின்றோன்னு. ஏன்னா அதுலதான் நல்லவர்கள் மாற்றுறது, நல்லவர்கள் இஹ்லாஸா கட்டாயம் இருக்கணும். இந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்றது மக்களுக்கு படிப்பினை ஆகிக்க வேண்டிய இஹ்லாஸா எடுத்துருவான். இந்த மெத்தட்ல வாரதான் நீ கவனமா இருக்கணும். ஆயிஷா சொல்றாங்க, அதாவது அவங்க என்னோட போட்டி போடக்கூடிய வந்தாங்க, ரசூலாங்க என்னைய பத்தி அவங்ககிட்ட போய் என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. கேட்ட உடனே வஹீல திகான துசாமினி ஃபஅஸமஹல்லாஹு பில் வர, பேணுதலின் காரணமாக அல்லாஹு தாலா அவரை காப்பாற்றினான். யாரு, ஜைனப். ஜைனப் அந்த இடத்துல இடமே கொடுக்கல, போட்டி இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு. ஆனா உடனே சொன்னாங்க, இல்ல அவர்களை நான் தக்குவா உள்ளவராகவும் பேணுதல் உள்ளவராகவும் நல்ல ஒரு பெண்ணாகவுமே கண்டிருக்கிறேன். இதுதான் அதாவது ஒரு ஒரு நல்ல உள்ளத்துடைய அந்த உள்ளத்தில் இஹ்திலாஜ், என்ன விதமான கலப்புகளும் போராட்டங்களும் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த வர வந்து என்ன செஞ்சிடணும், தடுத்துடணும். எனவே அல்லாஹு தஆலா அந்த உள்ளத்தில் ஓடக்கூடிய அந்த குற்றங்கள் நம்ம எந்த அளவில் ஓடுது, ஏன் நம்ம பகைக்கிறோம், ஏன் நம்மளுக்கு அப்படியான சிந்தனைகள் வருது என்பதை மன்னிக்கிறான். ஏன் மன்னிக்கிறான், உள்ளத்தில் சிந்தனைகள் ஓடத்தான் செய்யா, போட்டியானவராக இருக்கலாம், நெருக்கமான போட்டியானவராக இருக்கலாம், சில வேலை நமக்கு சிலர் சொல்லுவாங்க, இவரையும் அவரோட ஒரே சண்டை பிடிச்சிட்டீங்க, தொழிலில் ஒரே ஃப்ரெண்ட் ஆகிறதா, ஒரே ஃப்ரெண்ட் ஒரே லைன்ல இருக்கிறனால சண்டை வருது, நீ வெளியிருக்கிறதால சண்டை வரல வேலைக்கிட்டா, அதனால அவருக்கு உனக்கு இல்லாத மன்னிப்பு அங்கே என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா வரவேண்டிய கட்டத்தில் வெளிப்படுத்துற கட்டத்தில் என்ன செஞ்சிடணும், அந்த பேணுதலை சரியாக கையாண்டார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க சொல்றாங்க. அங்க ஆயிஷா ரதியல்லாஹு அவ்வளவு பேணுதலாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இது ஒரு அம்சம். அடுத்தது இந்த, அதாவது இந்த நான் இப்ப சொல்லிட்டு வர எல்லா பகுதியும் என்னடா, குணரீதியான விஷயங்கள்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம வெளிப்படுத்தாத அல்லது உள்ளத்துல சின்ன சின்ன சின்ன விஷயங்கள், உணர்வுகள், இது பேசுறதெல்லாம் வந்து அதாவது உணர்வு சார்ந்த விஷயங்கள், உணர்வுண்டா தெரிஞ்சிருக்கும், அதாவது எல்லாம் வித்தியாசப்பட்டுக் கொள்ளணும். பண்பாடு வேற உணர்வு, உணர்வு என்ற சந்தோஷம், சந்தோஷம் தானாவது, சந்தோஷம் என்றது தானாவது, வேதனை, கோபம், ஒருவரை பற்றிய கெட்ட எண்ணம், நல்ல எண்ணம், அதே போல கவலைகள், அதே போல என்னது எதிர்காலத்தை பற்றிய அதீத யோசனைகள், இதெல்லாம் உண்டாகக்கூடிய உணர்வுகள். இந்த உணர்வுகளுடைய அளவுகளை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சுக்கிறான், அறிந்திருக்கிறான் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல், மிகப்பெரிய ஒரு ஆறுதல். அடுத்தது அது அல்லாஹு தஆலா குற்றம் பிடிக்காமலும் இருக்கிறான் இதுவரைக்கும், உங்களுக்கு வெளிப்படுகிற நேரத்தில் நீங்க அதை வந்து தடுத்து கொண்டால், போராடி கொண்டால் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான், அதை வந்து என்ன செஞ்சான், விட்டு விடுகிறான். காரணம் உங்களுடைய போராட்டங்கள், உள்ளத்துடைய வைகளுக்கான நியாயங்கள் ரப்புல் ஆலமீன் என்ன அறிந்தவர். இதுல பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சகோதரர்கள் வராங்களே, சகோதரர்கள் வந்து அந்த ஒரு திருட்டு நடக்குது, அதாவது திருட்டு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அவங்களுக்கு, இந்த மன்னருடைய சுவா அல் மலிக் அந்த என்னது சுண்டை என்ன செஞ்சிட்டாங்க, உங்களை யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செய்யறாரு, அதை செய்யறாரு சகோதரரை வச்சுக்கொள்வதற்காக. அப்போ அந்த நேரத்தில் தேடி தேடி வந்து எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த திட்டத்தை போட்டாங்களோ அது போல பின்யாமீனுடைய அந்த பையிலிருந்து அது எடுக்கப்படுது. எடுக்கப்பட்டோடனே இவரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும், அதாவது இந்த என்ன சொல்ற நே அந்த ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள், மற்றவங்கள சகோதரர்கள் தான், ஏனைய தாய் அந்த தாய்க்கு பிறந்தவர், அதை மற்ற தாய்க்கு பிறந்தவர். அப்ப இதை கண்ட உடனேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு அநியாயம் அவங்க செஞ்ச புறவும் உணவு கொடுத்து கண்டிக்கிறாரு, எல்லாம் செஞ்சிட்டிருக்கிறாரு, அமைச்சராகவும் இருக்கிறாரு, பொறுமையாக இருக்கிறார், பல போராட்டங்களை மனசுல மறைச்சிக்கொண்டு உதவி செஞ்சிருக்கிறாரு. இதை கண்ட உடனேயே இந்த டீமோட சிந்தனை இன்னும் மாறல. அதை கண்டு அவங்க என்ன சொல்றாங்கடா, இன் சரக் ஃபக்கத் சரக அஹும் லஹு மின் கபில், இவரே களவெடுக்கிறாரண்டா, இவரது அண்ணனும் களவெடுத்து தான் இருப்பார் அப்படின்றான். என்ன சொல்றாங்கடா, இவர் திருடுறார் என்று சொன்னா அவரும் திருடித்தாய்ப்பாரு, இவங்க தான் சின்ன வயசுல கொண்டு வந்து போட்டது எது கிணத்துல, அப்ப அதுக்கு முன்னால திருடிப்பார் என்று சொல்றார் அதானே, அதாவது இவரே திருடுறார் சொன்னா இதுக்கு முன்னால இவர் என்னது திருடித்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதை கேட்கிறார், ஏன்னா யூசுப் தான் அந்த சகோதரன், அவங்களுக்கு தெரியாது. அதை சொல்ற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை உள்ளத்துல எவ்வளவு பெரிய வேதனை வந்திருக்கணும். அடுத்தது அதிகாரத்தில் இருக்கிறார், அதிகாரத்தில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க, லா அஃவ துல்லின் பல் அஃவ ஹில்மின்னு சொல்லுவாங்க, அதாவது சிலர் மன்னிச்சுடுவாங்க, நான் ஜனாதிபதியை மன்னித்து விட்டேன், ஏன்னா ஒன்றும் செய்யலை சரியா, அதனால நான் அவரை மன்னிச்சிடுறேன், அந்த மன்னரை மன்னிச்சிடுறேன், இந்த அமைச்சரை மன்னிச்சிடுறேன், அந்த பணக்காரனை மன்னிச்சிடுறேன்னா இவரால் ஒன்றுமே செய்யலை. இந்த மன்னிப்புக்கு சொல்லுவாங்க அஃவுதுல், மறுமையில் அஃவுதுல் அல்லது மறுமையில் அல்லாவுடைய ஹுக்கு, இந்த உலகத்தில் அஃவுதுல்லன்னா இது ஒரு தாழ்ந்த மன்னிப்பு, உயர்ந்த மன்னிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால தான் இமாமுன் ஆதிலுக்கு பெருமதி கூட, நீதியான மன்னருக்கே பெருமதி கூடன்னா அவர் நீதி செலுத்த அமைக்கிற எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது, நீதியான ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளுக்கு என்ன நீதியான, அவருக்கே அந்த நிழல் கொடுக்கப்படல, அவர் நீதியான் செய்யறாரு, ஆனா அவர் நீதியா கட்டாயம் இருக்கணும், அவர் என்ன நிர்பந்தத்தில் இருக்கிறாரு. அதே போலதான் அஃபு ஹில்மண்டா, ஆட்சியில இருந்து அதிகாரத்தில இருந்து மன்னித்தல், மன்னிக்கிற இடத்துல இருந்து தண்டிக்கிறதுக்குரிய இடத்துல இருந்து மன்னித்த, அதனாலதான் அல்லாவுக்கு ஹலீம் என்று சொல்லப்படும். அல்லா கருணையாளன், நம்மளும் கருணையால, அல்லா கருணையால, அந்த கருணை அல்ல, நம்மகிட்ட கருணை இருக்குது, அல்லாஹ்வுடைய கருணை ஒப்பிடற்றது, ஏனடா அவன் தண்டிப்பதற்கான முழு செல்வாக்கோடும் அதிகாரத்தோடும் இருந்து கொண்டு மன்னிக்கிறான், அதனால அல்லாஹு தஆலா ஹலீம். இந்த மாதிரி அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதிகார புடியில நிக்கிறாங்க, அந்த டைம்ல சொல்றாங்க இன் சரக், இவர் திருடி இருந்தா ஃபக்கத் சரக அஹுன் லஹு மின் கபல், இதுக்கு முன்னால் அவரோட சகோதரன் திருடிப்பார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வேதனை வந்த உடனே ஃபஅஸர்ரஹா யூசுஃபு ஃபீ நஃப்ஸிஹி வலம் யுப்திஹா, யூசுப் அதை மனசுக்குள்ள மறைத்து கொண்டார். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்டா, அப்படி சொன்ன அந்த வார்த்தையுடைய வேதனையை மறைத்து கொண்டார், வலம் யுபதிஹா வெளிப்படுத்தவில்லை, எதுவுமே சொல்லல, பேசாம இருந்தார். எதை வெளிப்படுத்தவில்லை தெரியுமா, அன்தும் ஷர்ரும் மக்கானம், நீங்கள் தகுதியால் கெட்டவர்கள் என்று மனசால சொன்னார். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், நீங்கள் தகுதியால கெட்டவர்கள், அன்தும் ஷர்ரும் மக்கானம், இடத்தால கெட்டவர்கள் என்று யூசுப் என்ன செஞ்சாரு, மனசுக்குள்ளால சொல்லிக்கொண்டாரு, ஆனால் வலம் யுவதியா அவர் வெளிப்படுத்தவில்லை. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதற்கான உயர்ந்த இடத்துல இருந்து கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பட்ட ஒரு வேதனை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான் வலம் யுவதியா வெளிப்படுத்தவில்லை என்றான். அப்ப இப்ப இதை நினைச்சு பாருங்க, இந்த உணர்வு அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்துல அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல பட்ட வேதனை அல்லாஹ் வகையில சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே அளவுல என்ன, அதே அளவுல இதை புரிந்து கொண்டிருப்பானா இல்லையா, அதே அளவுல அல்லாஹ் தஆலா அனைவருடைய உள்ளத்தையும் புரிஞ்சு கொள்வானா இல்லையா, இதே மாதிரிதான் நம்ம உள்ளத்துல ஒரு இடத்துல வேதனை படுறோம் நொந்து கொள்றோம் என்றா அல்லாஹ் தஆலா அதை அறிகிறார், அல்லாஹ் தஆலா அதை அறிகிறார். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுக்கிறாங்க, விளங்கிட்டான், எடுத்து இவரை வித்துருவோம்னு பிளான் பண்றத அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க மறைத்து கொண்டார்கள், அல்லாஹ் அறிந்தவனாக இருந்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்ப மறைக்கப்பட்டிருக்கிறாரு, அல்லாஹ் அறிந்தவனா இருந்தான் அப்படியே சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஓ ஷரவுஹு பிதமனின் பக்ஸ் தராஹிம மஅதூதா, அற்ப கிரயத்துக்கு விற்றார்கள் சொல்றான் அல்லாஹ். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு நிகழ்வுல பார்த்து கொண்டிருக்கிறான். அதே போல இந்த வேதனையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மனசால் என்ன செஞ்சாரு, மறைத்து கொண்டார் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வலம் யுபதியா வெளிப்படுத்தவில்லை அவர், அந்தும் ஷர்ரும் மக்கானன், அப்ப வெளிப்படுத்தவில்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாண்டா மௌத்து வரைக்கும் அவர் வெளிப்படுத்தவில்லைன்னு அர்த்தம். உலகத்திலே இதுக்கு பெரிய ஒரு பொறுமை, வெளிப்படுத்தவில்லை என்பதை மௌத்து வரைக்கும் வெளிப்படுத்தாமைகிறது. வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு அல்லாவை பற்றி அதீத அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். படைச்ச ரப்பில் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சவனாக இருக்கிறான், அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் என்றது சொல்லுதா இல்லையா? ஏனண்டா யூசுப் வலம் யூபதியா வெளிப்படுத்தல. அதுக்கு அடுத்ததாக நீங்க யூசுஃபுக்கு என்ன செய்த தெரியுமா அடுத்த ரவுண்ட்ல சொல்றாங்களா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அப்ப அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும், நாங்க இவருக்கு முன்னுக்காலதான என்ன செஞ்சோம், இவரை திருடனண்டே என்ன செஞ்சோம் சொன்னோம், அப்ப நம்ம தானே அநியாயக்காரர்கள் என்று சொன்ன உடனே அவர் சொல்லா லா தஸ்ரீபா அலைக்கும் உள்ளியோம், உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது, நான் யஃபிருல்லாஹுலக்கும், அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பானாக என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்ன்றத பாக்குறோம். அப்ப அந்த நேரம் அவர்கள் எல்லோருக்கும் தெரியும், நம்ம இவருக்கு பெரிய என்ன செஞ்சிட்டோம், அநியாயம் செஞ்சிட்டோம், திருடன் என்று சொல்லிட்டோம், எவ்வளோ இது செஞ்சிட்டோம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்றைக்கும் ஒரு நாள் அதை திருப்பி சொல்லல. என்ன காரணமா திருப்பி சொல்லலைன்னு சொன்னா, இதெல்லாம் அவர் எதிர்பார்த்தது அல்லாஹ்வுடைய கூலிய, அல்லாஹ் தஆலா தனக்கு தந்த அந்தஸ்து, எந்த நஷ்ட சகோதரர்களும் கிடைச்சிட்டாங்க, எல்லாம் கிடைச்சிட்டாங்க, ஆனா அவர் பெரிய அந்தஸ்துல உலகத்துல என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. இந்த சோதனை தான் அவரை கொண்டு வந்து இங்க என்ன செஞ்சு சேர்த்து இருக்கிறது என்பதுதான் ஒரு மூமின் பார்க்கக்கூடிய பார்வை. இப்ப இந்த இடம் எங்களுக்கு மிக தெளிவாக காட்டுகிறது என்னன்னு சொன்னா, அதாவது உள்ளத்துடைய அந்த உணர்வு சம்பந்தமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த நிகழ்வு எங்களுக்கு காட்டு. இது போல நிறைய நிகழ்வுகளை நம்ம என்ன செய்யலாம், நபிமார்களுடைய வரலாற்றை மற்றவர்களுடைய வரலாற்றில் நம்ம என்ன செய்யலாம், அவங்களோட உள்ளத்துக்குள்ள என்னென்ன அதாவது மறைக்க போராடிய வரலாற்றில் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா, மிக முக்கியமான ஒரு அம்சம் அதாவது ஒரு பகுதியை சொல்றேன், மூசா அலை இஸ்லாத்து மூசா அலை இஸ்லாம் வந்து கொலை செஞ்சுட்டு தானே போனார், கொலை செஞ்சுட்டு போற டைம்ல அல்லாட்ட முறைப்படுறாரு, அல்லாஹ் தஆலா தஅவாவுக்கு நியமிக்கிறான் மூசா அலை இஸ்லாத்தை, நீங்க போய் என்ன செய்ய ஃபிரவுனுக்கு தாவா சொல்லுங்க. சொன்ன உடனே மூசா அலை இஸ்லாத்துக்கு முதலாவது ஞாபகம் வந்தது என்னன்னா, உலகத்துல எவருக்குமே தெரியாத அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கொலை, அவங்களுக்கு சந்தேகம் மட்டும்தான், அவங்களுக்கு என்ன ஒரு ஆள் சொல்லி கொடுத்தது தானே, அந்த நபரே போய் என்ன யாருக்காக மூசா அலை இஸ்லாம் முந்தின நாள் என்ன அந்த கொலையை செஞ்சாரோ அவர் அடுத்த நாள் தன்னே தான் கொலை செய்வாரு நினைச்சுதான் போய் சொன்னது, அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் அங்க என்ன செய்திருக்கு. அவர் யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல அது ஒரு என்ன ஒரு பயப்படுறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் ப்ரூஃப் எல்லாம் ஒண்ணும் இல்ல பயப்படுறாரு, அல்லாஹ் தஆலாட்ட சொல்றாத நீ அந்த பேத்து ஃபிரௌனுக்கு பிரச்சாரம் செய்யங்கன்னு சொல்ற டைம்ல வலஹும் அலைய தம்புன் ஃபஅஹாஃபு அய்யக்துலு, யா அல்லாஹ் என்ன அவருக்கு நான் ஏற்கனவே ஒரு குத்தம் செஞ்சுக்கிறேன், என்னை கொலை செய்து விடுவார்கள்னு பயப்படுகிறேன், என்னை அவங்க வந்து திருப்பி கொன்றுவாங்கன்னு நான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் அப்படின்றான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற உங்க ரெண்டு பேருக்கு பக்கத்திலே என்ன உங்களுக்கு பக்கத்தில் அவங்க நெருங்க முடியாதுன்றான், அப்படியா என்ன சகோதரனையும் என்னோட சேர்த்து என்ன அனுப்பிறியா அல்லான்னு சொல்லி அனுப்புறான். ஆனால் எதுக்கு மூசா அலை இஸ்லாம் பயந்தாங்களோ, ஃபிரௌன் வந்து மிக புத்திசாலியாக தான் நடந்தான், ஃபிரௌன் வந்து அடாவடித்தனத்தை ஃபர்ஸ்ட் கையாளல, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாலும் அதை பேச்சுவார்த்தை அது இதுன்னு வேற மாதிரி தான் கொண்டு போனான் ஃபிரௌன், அதனால சபையில வச்சு அவ மூசா அலை இஸ்லாத்த முதலாவது கெட்டவராக்கிறதுக்குரிய வேலை தான் ஃபிரௌன் செஞ்சான். எதை மூசா அலைஸ்லாம் பயந்து கொண்டிருந்தாங்களோ, ஆதாரம் இல்லாத செய்தியா இருந்ததால ஃபிரௌன் அந்த இடத்துல எடுத்து போடுறான், எப்படி வஃஅல்த ஃஅலத கல்லதி ஃஅல்த வஅந்த மினல் காஃபிரீன், காஃபிர்களில் நீங்கள் இருக்கின்ற பொழுது நீங்க நிராகரிச்சுக்கின்றிருக்கின்ற பொழுது கொலையும் செஞ்சுட்டு போனீங்களே அப்படின்ட்டு ஃபிரௌன் கேட்கிறான். இந்த இடத்துல மூசா அலைஸ்லாம் அல்லாஹ் கொடுத்த ஆறுதலுக்கு பின்னால நினைச்சா மறைச்சிக்கலாம்,
1: மூசா சொல்ற கால ஃபஅல்துஹா, நான் செய்தேன் தான். இந்த இடத்துல தான் மூசா ஒத்துக்கொள்றாரு, நான் செய்தேன் தான். அப்ப மூசா தைரியத்தில் உச்சகட்ட அல்லாட்டத்தான் அவருடைய முறைப்பாடெல்லாம் இருந்துச்சு. அல்லாஹ் தயார்படுத்திய பின்னால கடுமையான தைரியசாலியா மூசா செய்தான். கால ஃபஅல்துஹா இதவ அனமினி, அப்ப நான் வலிதவரியவனாக என்ன செய்தேன் இருந்தேன், தெரியாதவனாக இருந்தேன், வழிகள் எனக்கு தெரியாதவனாக உங்களை விட்டு நான் ஓடினேன். லம்மா ஹிஃப்துக்கும், உங்களை பயந்து நான் ஓடினேன், உங்களுக்கு பயந்து நான் ஓடினேன். அல்லாஹ் எனக்கு ஞானத்தை தந்து நபிமார்களில் ஒருவராக அல்லாஹு தஆலா என்னை ஆக்கினான் அப்படி என்று சொல்லி என்ன சொல்றார். அப்ப இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் மறைச்சிருந்த ஒரு மனநிலையை, ஒரு குற்ற உணர்வை வெளிப்படுத்திடுறார். உலகத்திலேயே ஒரு குற்றவாளிக்குரிய மிகப்பெரிய ஆறுதல் தெரியுமா? ஒத்துக்கொள்றது. உலகத்தில் மற்றவனுக்குரிய அதிகாரம் அங்கே குறைஞ்சிடும். நீ செஞ்சியான்னு கேட்கிற இடத்துல நான் செஞ்சந்தாண்டா அவமானம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனா கஷ்டங்கள் வரலாம். ஆனா ஒத்துக்கணுட்டீங்கன்னா எல்லாரும் நாக்கு இழந்துடும், அதிகாரமும் கீழே விழுந்துடும். அவன் தான் ஒத்துக்கிட்டானே, ஏன்னா எல்லாரும் குற்றவாளிகள் தானே உலகத்துல. உலகத்துல எல்லாரும் குற்றவாளிகள், நான் குற்றவாளி இல்லைன்னு போராடுற நேரத்துல தான் மனிதனுடைய எதிர்ப்பு மணல் அப்படி கூட்டிக்கனே இருக்கும். ஒத்துக்கண்ணீங்கன்னு சொன்னான், கணவன் மனைவி சண்டை வருது, மனைவி நீ இப்படி செஞ்சா இப்படி செஞ்சான்னு கணவன்ட்ட சொல்லிட்டு, கணவன் சொல்லிட்டு நான் செஞ்சேன்டா, கணவனுக்கு நாக்கு இல்லாம போதா இல்லையா, நான் செஞ்சேன்னா பிள்ளதான்றதோட அவரோட இவர் எல்லா திறமையும் என்ன செஞ்சிருது நின்றுது. அப்ப திடீர்னு ஒத்துக்கண்ணா என்ன செஞ்சிடும், நின்று. இந்த உலகத்துல மிக முக்கியமான ஒரு அம்சம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கண்டார். ஃபிரௌன் பலகீனப்பட்ட ஃபிரௌன் என்ன, அதே பெரிய பெரிய கொலகாரமே, சரியா நீ கொலையை பத்தி பேசுறியான்றதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க சொல்ல வருது. இந்த இடத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த உணர்வுகளை புரிஞ்சு கொள்றான் என்பதற்கான ஒரு அல்லாஹு தாண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்துறான். அந்த நேரத்தில் அல்லாஹு ரப்புல் எப்படி நடந்து கொள்கிறான், இது மிக முக்கியமான இடம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இது வந்து இது உணர்வு சார்ந்த விஷயம். இந்த உணர்வு சார்ந்தும் ஈமான் சார்ந்தும் நம்முடைய பாவங்கள் சார்ந்தும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நன்மைகளையே அந் நன்மைகளை கடமையாக்கி பாவங்களை தடுத்து இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அந்த குர்ஆன் வசனம் என்ன அப்படி என்று சொன்னால் சூரா பக்கராவுடைய 285வது ஆரம்பிக்கிற குர்ஆன், எல்லாருக்கும் தெரிஞ்ச குர்ஆன் வசனம். அதுல என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான்னா, வ இன் துபுது மா ஃபி அன்ஃபுஸிக்கும் அவ் துஃபுஹு யுஹாஸிபுக்கும் பிஹில்லா, உங்க உள்ளத்துல உள்ளதை நீங்க வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹ் கணக்கு பார்ப்பான் அப்படின்னு வருது. நீங்க உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தினாலும் சரி மறைத்தாலும் சரி அல்லாஹ் தஆலா மறுமையில அதுக்கு கணக்கு கேட்பான். இந்த வசன இறங்கின உடனேயே சஹாபாக்கள் வந்து கடுமையாக கவலைப்பட்டாங்க. நிறைய நபி தோழர்கள் வேதனைப்பட்ட, பெரிய நபி தோழர்கள் வேதனைப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. காரணம், உலகத்துல மனிதனுக்கு சுதந்திரமான ஒரே இடம் எது? உள்ளம் தான். உள்ளத்தில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் கேள்வி என்றா, நம்ம வாயால எப்படி சொன்னா இது கேள்வி, அதே கேள்வி உள்ளத்துக்கு என்ன செஞ்சிரு வந்துருமெண்டா, நிறைய குற்றவாளிகளாக நாங்க மாறுவோம். அப்ப சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி போன்ற அமல்களால் நாங்கள் ஏவப்பட்டோம், அதெல்லாம் நாங்கள் செஞ்சோம், ஆனால் இது எப்படி நாங்கள் செய்யறது, எங்களால் முடியாத ஒரு விஷயம் என்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கோபமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா, அந்த வார்த்தை கோபம்ன்றது வர வார்த்தையில வரல, ரசூலுல்லாஹ் பதிலில் வளங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து யூத கிறிஸ்தவர்கள் சொல்றது மாதிரி அப்ப சொல்ல போறீங்களா, என்னது சமயனா அசைனா, கேட்டோம் மாறு செய்தோம்னு சொல்ல போறீங்களா? அப்படி சொல்ல வேண்டாம். நீங்க என்ன அல்லாஹ் கட்டளையிட்டாங்க, நீங்க என்ன சொல்லுங்கன்னு சொன்னா கேட்டோம் கட்டுப்பட்டோம், உனது பாவ மன்னிப்பையும் யாரெல்லாம் எதிர்பார்க்கிறோம், நீ மன்னிச்சிரு, நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்தை சஹாபாக்கள் அனைவரும் ஒரு சேர ஒத்துக்கொண்ட பொழுது அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், ரப்பனா லா துஆஹிதுனா இன்னசீனா அவ் அக்தனா. இந்த வசனம் என்ன செய்து இறக்கப்படுகிறது, அதாவது அதுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளங்களில் உள்ள விஷயத்துக்கு குற்றம் பிடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவர்களுக்கு ஒரு சலுகை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய வழங்குற. காரணம், அல்லாஹ்வுக்கு முரண்பட்டு போகல, யாரெல்லாம் நீ அந்த கட்டளை போட்டாலும் நாங்க என்ன செய்யறோம், நாங்க கட்டுப்படுகிறோம், உன்னை மன்னிப்பை என்ன செய்யறோம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னவுடன் அல்லாஹு தஆலா இந்த ரப்பனா லா துஆஹிதுனா இன்ன அந்த வசனத்தை நீங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த ஆமன ரசூலையும் இந்த வசனத்தையும் நீங்க ஒரு இரவுல ஓதுனீங்கன்னு சொன்னா அந்த இரவுக்கு அந்த ரெண்டு வசனம் என்னது போதுமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்க டோட்டல் லைஃபையும் அது என்னது அது சொல்லுது. அதாவது நீங்க எண்ணங்கள்ல சொல்ற எல்லா குற்றங்கள் எண்ணங்களை விளங்கி அந்த வசனங்களை ஓதினான்னு நினைச்சு பாருங்க, எண்ணங்களுக்காக வந்த வசனம் அது. அல்ல நான் நினைச்சிருப்போம், பிழை விட்டுருப்போம், என்னமெல்லாம் கற்பனை பண்ணிப்போம், யாருக்காவது வேற மாதிரி நினைச்சிருப்போம், இதெல்லாம் இதெல்லாத்தையும் என்ன செஞ்சிடாது குற்றம் பிடித்து விடாது. எண்ணங்கள்ல தோன்றது எங்களுக்கு எங்களுக்கு சக்தியற்றவைகள் அவைகள் அல்ல, அதை சுமத்திடாது, சக்தியற்றவைகளை எங்களுக்கு சுமந்து விடாதேன்னு சொல்லு. இந்த விஷயம் இறங்கிடுது. அதனால தான் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் என்னன்னா, இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா அதாவது உள்ளத்தால நினைப்பவைகளையும் நிர்பந்திக்கப்பட்டவைகளையும் அவர்கள் வாயால் செயலால் செய்யாத வரைக்கும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நிர்பந்திக்கப்பட்டாலோ உள்ளத்துக்குள்ள ஹதீது நஃப்ஸுகளாக வரக்கூடிய விஷயங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டானே இந்த உம்மத்துக்கு அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறான். அடுத்து என்னன்னா, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்துக்கான ரீசன் ஆரம்பத்துல தெரிஞ்சிக்கல. இந்த வசனம் ஓதப்பட்ட உடனே இப்னு உமர் ரழியல்லாஹு அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அழுது என்ன சொல்றாங்கடா, உள்ளத்துல உள்ளதை அல்லாஹ் குற்றம் பிடிச்சா யார் தான் தப்புவோம் என்று இப்னு உமர் ரழியல்லாஹு சொல்றாங்க. இந்த செய்தி இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு வருது. அப்ப உடனே இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இப்னு உமர் இப்ப சொன்னதும் நபிகளாரோடு இருந்த அந்த பெரிய தோழர்கள் சொன்னதைத்தான் அவரும் என்ன செய்யறாரு, சொல்றாரு, வேதனைப்படுறாரு. ஆனால் அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தின் மூலம் இதை என்ன செஞ்சிட்டான், மாற்றி விட்டான் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, முக்கியமான ஒரு பகுதி ரசூலுல்லாஹிட்ட அபூ ஹுரைரா சொல்ற முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி ஒரு கொஞ்சம் பேர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உள்ளத்துல வீணான சந்தேகங்கள் வருது, வீணான எண்ணங்கள் வருது, ஈமானி எண்ணங்கள், அல்லாவை பத்தி மற்றவர்களை பத்தியான அல்லாவை பத்தி ஈமான பத்தியான எண்ணங்கள் நிறைய என்ன செய்து வந்துகிட்டே இருக்குது. ஆனா வாயால சொல்றத நினைச்சா எங்களுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. அதை சொல்றது அல்லாவை பத்தி வரக்கூடிய தப்பான எண்ணங்கள் அப்படியே நினைக்கல, ஈமான பத்தி வரக்கூடிய தப்பானங்கள் வெளியே சொல்றது எங்களுக்கு அவ்வளவு பயமாக இருக்கிறது, வெறுக்கிறோம் அதை சொல்றதே, நாங்க அதை விரும்பவே இல்லை. ஆனா அப்படியான எண்ணங்கள் என்ன செய்து வருது. ரசூலுல்லாஹ் கேட்டா, அக்கது வஜத்துமு, நீங்க வெறுக்கிறீங்களா அப்படி, அதை வாயால சொல்றது உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பா, அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார், தாக்க சரியா சொல்லி ஈமான், அதுதான் தெளிவான ஈமான்டாங்க, அதுதான் தெளிவான ஈமான்டாங்க. உள்ளத்துடைய போராட்டம் பிரச்சனை இல்லை, ஆனா உனக்கு உண்மையான வெறுப்பு அதுல இருக்குது, இந்த மாதிரி வருகிறதே ஒரு வெறுப்பு வருதுண்டா, அது தாக்க சரியா சொல்லி ஈமான், அதுதான் தெளிவான ஈமான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்ற பகுதியில் இப்ப நான் கடைசி சொன்ன ரெண்டு இன்னொரு பகுதி சரியா, ஆனா அது இதோடு சேர்த்து நான் அந்த செய்தி மிக முக்கியமான என்பதனால சேர்த்து நான் என்ன சொன்னேன். இதுல மிக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்தையும் தெரிந்தவனாக இருக்கிறான் என்பதனால எங்களோட வாழ்க்கையில மில்லி செகண்டுக்கு நடக்கக்கூடிய என்ன போராட்டங்களை கூட நமது வேதனைகளை கூட ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான் என்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அது ஒரு ஆறுது. இரண்டாவது, உள்ளத்துடைய போராட்டங்களில் குற்றம் எங்களுக்கு இல்லை, ஆனால் அது செயல் வடிவத்துக்கோ வார்த்தை வடிவத்திலையோ நம்ம இன்னொருட்ட சொல்லுகிறோம் என்றால் அங்கே தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம குற்றவாளியாக ஆக்கப்படுகிறோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூழல்கள் நிர்பந்தங்கள் எல்லாவற்றையும் புரிந்தவன் என்பதனால மறுமையில் இதுக்காக நிறைய மன்னிப்பே என்ன செய்தா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். ஹதராத்துகளுக்கும் வஸ்வாசுகளுக்கும் உள்ளத்தில் நடக்கக்கூடிய அந்த எண்ணப்பாடுகளுக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்வதில்லை, மறுமையில் அது பெரிய ஒரு குற்றமாக அது எடுப்பதில்லை என்பதும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் எங்களோட 1000 எண்ணங்கள் மரணித்தாலும் எங்களோட 1000 சுமைகள் மரணித்தாலும் ரப்புல் ஆலமீன் தெரிஞ்சவனாகத்தான் நான் என்ன செய்கிறேன், நம்ம மரணிக்கிறேன் என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் போதுமானம். அந்த எண்ணங்களை இந்த உலகத்தில் நான் இல்லாத பொழுதும் அதை உணர்த்துவதற்கும் சொல்லுவதற்கும் அல்லாஹு தஆலா போதுமானம். அதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். எங்களோட உணர்வுகள் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி என்பது அர்த்தம். இதை நம்ம அதாவது இந்த அளவுக்கு அந்த செய்தி இதோட சம்பந்தப்பட்டது, அந்த சுஹதாக்கள் இருக்கிறாங்களே அந்த சுஹதாக்களுடைய செய்தியை அல்லாஹு தஆலா என்ன செய்யறா, மரணிச்ச போற எதுவும் இல்லையே, அதனால அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனமா என்ன செஞ்சா, அஹ்யாவுன் இந்த ரப்பிஹிம் யுர்சகூன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உணவளிக்கப்பட்டிருக்கிறது செய்தி அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் அவர்கள் சார்பாக சொன்னான் அப்படி என்று சொல்லி நம்ம செய்தியில பார்க்கணும். அந்த உணர்வுகள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்பயும் என்ன செய்யறான் எங்களோட புரிவதற்கு அந்த ஆறுதலோடு இருக்கிறான் என்பதை தெரிந்து மிக தெளிவான ஒரு மூமினாக எண்ணங்களில் தெளிவான ஒரு விளக்கத்தோடு வாழக்கூடியவனாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேடத்தொடர் கேட்டீர்கள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் தொடர்ந்தும் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء

0: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க ஒரு அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவு செய்து நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய மார்க்க கல்வியை வளர்த்திக் கொள்வதற்காக
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: ஒவ்வொரு அழைப்பாளர்கள் தாயிகளுடைய பேச்சுகளிலும் இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதிப் பகுதியில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியை போல. இதுதான் உதாரணம். இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உதாரணத்திற்கு விளக்கம் என்ன என்று யாருக்காவது தெரியுமா? ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் கண்ணாடியை கொண்டு வந்து ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரன் இப்படி இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அருமையான ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நினைவு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணாடிக்கு பொதுவாகவே ஒரு பழக்கம் உண்டு. அதற்கு முன்னிலையில் யார் போய் நிற்கிறார்களோ அவர்களுடைய குறையை மட்டுமே தான் அது பிரதிபலிக்கும். அப்படித்தானே? நீங்கள் பார்த்துவிட்டு போன பிறகு நான் போய் நின்றால் இதற்கு முன்னால் இன்னார் வந்தார் அவரிடத்தில் என்ன குறை உண்டு என்ற கண்ணாடி பேசுமா? பேசாதே. யார் அதற்கு முன்னால் போய் நிற்கிறார்களோ அவருடைய முகம், அவருடைய உடல் அமைப்பு முறை, அதில் இருக்கக்கூடிய குறைகளை அவர்களுக்கு மட்டுமே பிரதிபலித்து காண்பிக்கக்கூடியதுதான் கண்ணாடி. அதானே? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களுக்கு உதாரணமாக சொன்னார்கள். இந்த உதாரணத்தை நான் ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்றால், இந்த சபையில் திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டம் இப்படி பல பகுதிகளிலிருந்தும் சகோதரர்கள் இங்கே வருகையிருந்திருக்கலாம். உரை நிகழ்த்துகிற அன்பர்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கூட சுட்டிக்காட்டி இங்கே பேசியிருக்கலாம். அதே நேரத்தில் அந்த குறை பெயர் குறிப்பிடப்படாமல் இன்னார் என்றும் சொல்லாமல் வந்திருக்கிற சபையில் பொதுவாக எடுத்துச் சொல்லும் போது குறைக்குரிய நபர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வாய்ப்புண்டு. தர்பியாக்கள், ஜுமா உரைகள், பொதுவாக மார்க்க உபதேச கூட்டம் என்பது நம்முடைய தவறுகளை நாம் திருத்துவதற்கு

0: அடைவதற்காக வேண்டிதான் நம்ம அங்க போறோம். நம்முடைய அமல்களை அதிகப்படுத்துவதற்காக வேண்டியது அங்க போய் உட்கார்றோம். அந்த அடிப்படையில் இந்த இறுதி நிகழ்ச்சியினுடைய இந்த இறுதி அமர்வில் பெரும்பான்மையால் இஸ்லாமிய சமூகத்தால் கைவிடப்பட்டிருக்கின்ற பொடும்போக்காக இருக்கின்ற, அதிலும் குறிப்பாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அதிகமதிகம் வலியுறுத்தி சொல்லிய சொன்னார்கள் என்று நமக்கு தெரிந்த பிறகும் கூட நாம் மிகுந்த ஒரு பொடும்போக்காக இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் தொழுகையுடைய காரியம். அதிலும் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையுடைய காரியம். இந்த சபையிலிருந்து நாம் எல்லாம் விடைபெற்று போகும்போது எதையாவது தெரிஞ்சுட்டு தானே போகணும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகள் திருத்தப்பட்டு இனிமேல் அப்படிப்பட்ட தவறுகள் நிகழாமல் ஒரு உறுதி எடுத்து இந்த அவையிலிருந்து நாம் எல்லாம் பிரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. இந்த நிகழ்ச்சி எல்லாம் நம்முடைய நண்பர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி பல பகுதிகளிலிருந்தும் தாயிகள் குறிப்பெடுத்து வந்து இங்கே உரை நிகழ்த்துகிறார்கள் என்றால் என்ன காரணம்? உலக ஆதாயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உலகத்தில் மன்றாடுவதை காட்டிலும் அதிகமதிகம் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார். உங்களில் ஒருவர் இந்த உலகத்தில் ஒரு உரிமைக்காக, உலகத்தில் ஒரு காரியத்திற்காக மன்றாடுவாரே, போராடுவாரே, அதை காட்டிலும் பல மடங்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதர் மன்றாடுவார். எதற்காக என்றால், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்காக. அதான் அதிசுவாசம் பாருங்க. மறுமை நாள்ல தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகு பாலத்தை எல்லாம் கடந்து சொர்க்கத்திற்கு போய் திரும்பி பார்க்கும் போது ஒரு சகோதரனுடைய தோழன் நண்பன் நரகத்திலே விழுந்து விடுகிறான். அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், யா அல்லாஹ், என்னோடு தொழுதவர், என்னோடு நோன்பு வைத்தவர், என்னோடு நல்லறம் செய்தவர் நரகத்திலே விழுந்து விட்டார் யா அல்லாஹ் என்று குமுறும் பொழுது, கதறும் பொழுது அல்லாஹு தாலா அந்த இறை விசுவாசியுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை நரகத்திலே இருந்து காப்பாற்றுகிறார் அல்லாஹுனுடைய அனுமதியோடு என்று நபிமொழியிலே பார்க்கிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சி. பேசுகிறவர்களானாலும் கேட்கிறவர்களானாலும் நம் எல்லோருடைய ஒட்டுமொத்த கான்செப்ட் அடிப்படை என்னங்க, நரகத்தினுடைய சிறிய வேதனை கூட அனுபவிக்காமல் நேரா நாம எல்லாம் சொர்க்கம் போனோம் தானே. நரக நெருப்பில் நாம் விழுந்து நமக்கு ஒரு ஆள் பரிந்துரை செய்கிற அளவுக்கு நாம் போயிடக்கூடாது. நாம் பல மனிதர்களுக்கு பரிந்துரை செய்கிற அளவுக்கு போனமே தவிர, அந்தஸ்தில் உயர வேண்டுமே தவிர, நரக நெருப்பிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றுவதுதான் ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த நம்முடைய தலையாய கடமை என்பதை பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் ரொம்ப வருத்தப்பட்ட சம்பவத்துல ஒரு சம்பவத்தை பாருங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கிற பெரும்பான்மையினர்கள் தொழுகையை பாலாக்கி விட்டார்கள், தொழுகையை பாலாக்கி விட்டார்கள், தொழுகையை பாலாக்கி விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இப்ப பாருங்க, அஞ்சு நேர தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விதியாக்கினான். இந்த அஞ்சு நேர தொழுகைக்குரிய நன்மை என்ன? எங்கிருந்து இந்த அஞ்சு குறைக்கப்பட்டது? 50 வக்த தொழுகையிலிருந்து குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்ட அல்லாஹு தஆலா இறுதியாக சொன்னது, 50 வக்த தொழுகையுடைய நன்மையை 5 வக்தில் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ஒரு வக்த தொழுகைக்கு 10 மடங்கு கூலி, அப்படித்தானே? 50 வக்த தொழுகை இந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டிருந்தா நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? ரொம்ப பெரிய கஷ்டத்திற்குரிய சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறியிருக்கும். அப்ப 5 வக்த தொழுகையை அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கி இருந்தும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை என்ன தெரியுமா? இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இந்த தமிழகத்தில் எடுத்து சொன்னதனுடைய மிகப்பெரிய ஒரு விளைவே அல்லாஹ்வுடைய பள்ளியை இளைஞர்கள் நிரப்புகிற ஒரு காட்சி தான். ரமலானுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போயிட்டு இருப்போம், பிறநாளுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போயிட்டு இருப்போம். ஆனால் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை, ஐங்கால தொழுகைக்கு அல்லாஹுடைய ஆலயத்தை நிரப்புகிற அளவுக்கு, ஆலயங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹுக்கு எல்லா புகழும். இருப்பினும் நிறைய இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையுடைய விஷயத்தில் பெரிய ஒரு பொடும்போக்குடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை குறித்து அல்லாஹுனுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொன்னார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் தொழுகிற ரெண்டு ரக்கா அது சுன்னத் இருக்கு தெரியுமா? இந்த சுன்னத்து தொழுகையினுடைய சிறப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் கேளுங்கள். பொதுவாக லொஹருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, மஹரிபுடைய தொழுகை, இசாவுடைய தொழுகை, ஐங்கால தொழுகை, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு சிறப்பு உண்டு. கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை வலியுறுத்தி கூறியுள்ளதை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில எதற்கெல்லாமோ இரவு முழுக்க தேவைப்பட்டால் கண் விழிக்கிறோம். இப்ப ஃபஜ்ரு தொழுகாதவர்கள் எல்லாம் பெரும்பாலும் சொல்லுகிற காரணம் என்ன? நைட்டு ரொம்ப லேட்டா தூங்கினங்க, அதனால எந்திரிக்க முடியல. வீட்டுல குழந்தையினுடைய சப்தம் ரொம்ப ஓவரா இருந்தது, அதனால தூக்கமே இல்லை. வீட்டுல பணிகள் அதிகமா இருந்தது, அதனால தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டா போச்சு. கடை சாத்திட்டு வர்றதே 11 மணி, இதுல போய் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு அப்படிங்க நாம வந்து உதவி செஞ்சு தொழுகிறது. அதிகாலை பொழுது 5 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா பயங்கர குளிரா இருந்ததுங்க. யாருனாலும் அந்த மாதிரி நேரங்கள் எப்படிங்க ஃபஜ்ரு தொழுக முடியும்? பவர் கட்டுங்க, கரண்ட் வந்தது ராத்திரி 1-3 மணிக்கு தான் கரண்டே வந்தது. தூங்கினதே 1-2 மணி 3 மணி, இதுக்கு பிறகு எந்திரிச்சு எப்படிங்க ஃபஜ்ரு தொழுகிறது? இப்படி நிறைய நியாயமான காரணங்கள்லாம் நம்முடைய உள்ளத்துல உண்டு. இன்னும் கொஞ்சம் அதிமேதாவிகள் எல்லாம் சொல்லுவாங்க, தூங்க வைக்கிறது அல்லாஹ் தானே, அவன் எழுப்பினா தானே நம்ம தொழுக முடியும். உண்மை இல்லையா? தூங்க வைக்கிறது யாரு? அல்லாஹ் தாலா. அவன் எழுப்பு வச்சா தான் நாம தொழ முடியும். அதிமேதாவிகள் எல்லாம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் போதித்த அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை வலியுறுத்தி சொன்ன நபிமொழிகள், இவைகளை எல்லாம் படித்து ஓரளவுக்கு என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் தொகுத்து இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அமையும். இந்த உலகத்துல சொல்றோம் பாருங்க, அந்த காரணம் எல்லாம் இது அப்படியே கொஞ்சம் ரிவேர்ஸ்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வியாபாரத்துக்கு வியாபார கொடுக்கல் வாங்கல, சரியா 5:30 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நமக்கு தர வேண்டிய பணம் 1 லட்ச ரூபாயோட ஒரு மனிதர் கேரளாவுல இருந்து வந்திருக்கிறார். நாம என்ன பண்ணுவோம்? 3 மணிக்கு கரண்ட் போன காரணத்தை, ராத்திரி பூரா குழந்தை அழுத காரணத்தை இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பணம் வாங்க போகாம இருக்குமா? விடிய விடிய தூக்கம் முடிச்சு 5:30 மணி எப்போ வரும்னு சொல்லி பார்த்து அந்த பணத்தை போய் வாங்குவோம். சரி, எதுவுமே வேண்டாம். நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றுகிற ஒரு பயணத்திற்கு ஒரு டூர் போறோம். கரெக்டா 5:30 மணிக்கு ட்ரெயின் டிக்கெட்டு. எந்திரிப்புமா இல்லையா? 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு நம்ம பிரிப்பேர் ஆகுமா இல்லையா? விடிய விடிய ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நைட்டு கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டேங்க, தூக்கம் ரொம்ப அதிகமாச்சுங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதே ரமலானுடைய காலத்துக்கு பொருத்தி பாருங்க, நோன்பு திறக்கும் போது கிட்டத்தட்ட 1/2 கிலோ பேரிச்சம்பழம், உண்மை இல்லையா? 25-50 ரூபாய்க்கு போண்டா வடை, 5 கொற்ற கஞ்சி எல்லாம் சாதாரணமா குடிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்க எல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும், குடிப்பாங்க. மஹ்ரிப் தொழுதுட்டு துவா கூட செய்ய மாட்டாங்க. எங்கப்பா ஓடுற? நோன்பு இப்பதாங்க தொடர்ந்த, வீட்டுல போய் சாப்பிட போறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த பள்ளிவாசலுக்குள்ள இவ்வளவு பெரிய போர்க்களமாட்டு இங்க நடந்ததெல்லாம் என்ன? சும்மா இருங்க பாய், காலையில இருந்து ஃபஜ்ர்ல இருந்து பட்னியோட இருக்கிற இதெல்லாம் சாப்பாடாண்டு வீட்டுக்கு போறான். வீட்டுல போய் நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் ஒரு சாப்பாடு, திரும்ப மிச்சமீதி இருக்கிறது எல்லாம் சேர்த்து தராவிக்கு பிறகு போய் ஒரு சாப்பாடு. இது எல்லாம் சாப்பிட்டுட்டு டிவியில ஏதாவது பயான்களை கேட்கவோ, நல்ல காரியத்தில் ஈடுபடவோ, நண்பர்களோடு சேர்ந்து இரவு அரட்டை அரங்கத்தில் ஈடுபட்டாலோ, 2 மணி 3 மணிக்கு தூங்கினாலும் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறமா இல்லையா சகருக்கு? என்ன காரணம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சகுறு சாப்பிடாட்டி பகல்ல இருக்கக்கூடிய பட்டினியை தாங்க முடியாதுங்கிறத உணர்ந்த காரணத்தினால நாம அந்த 4:30 மணிக்கு எந்திரிச்சு சகுறு சாப்பிடுறோம். டைமிங் டோட்டல் டிஃபரெண்ட். பகல்ல சாப்பிட்டு இரவுல ஓய்வு எடுக்கிறதா நம்முடைய சாதாரண லைஃபுடைய ஷெட்யூல்டு. ஆனால் ரமலானுடைய காலம் வரும்போது இரவுல சாப்பிட்டு பகல்ல பூரா ஓய்வு எடுக்கிறோம், நேர் மாற்றமானது. இருந்தும் அதற்கு நாம் நம்மை தயார்படுத்துகிறோம் என்றால் என்ன காரணம்? உயிர் வாழணும். பட்னி கிடந்தா உடம்புக்கு ஏதாவது அசுகங்கள் ஏற்பட்டு உடல்நலவு குறைவு ஏற்பட்டு போயிடும். இப்படி அதனுடைய பாதிப்புகளை உணர்ந்த காரணத்தினால் எதற்குமே நாம் தயாராகிறோம். அதுதான் அடிப்படையான விஷயம். ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வந்து கலந்து கொண்டு அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை, இந்த ரெண்டையும் நாம் ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைத்துக் கொண்டால் எந்த காரணத்தையும் நாம் சொல்லவே மாட்டோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைக்கு சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? என்ன வாசகம்? உலகமும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களை விடவும் சிறந்தது நீங்கள் ஃபஜ்ருக்கு முன்னதாக இரண்டு ரக்காத் சுன்னத்து தொழுவது. இந்த சுன்னத்து தொழுவதற்கு இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்ன, லோஹருக்கு முன் சுன்னத் இருக்கு, பின் சுன்னத் இருக்கு, அசருக்கு இருக்குது, மஹரிபுக்கு இருக்குது, இசாவுக்கு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்தை சொன்னது அல்லாஹ்வுடைய ரசூல், வேற எந்த ஒரு தொழுகைக்கும் சொல்லறீங்க. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் உலகமும் உலகத்தை காட்டிலும் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்றால், அதனுடைய சிறப்பு அம்சத்தை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நிறைய பேர் நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா, பகல் நேரத்தில் கண்டிப்பா காலையில் எந்திரிச்சு ஒரு 9:30 நாம எந்திரிச்சு கண்டிப்பா நம்முடைய தொழில் அலுவலகங்கள் என்று வீட்டை விட்டு வெளியே வந்துடுறோம். அதனால லோகர் அசர் மாரி பிசாவெல்லாம் கண்டிப்பா நம்ம எங்கேயாவது இடத்துல தொழுதுறோம். ஃபஜ்ருடைய தொழுகை பெரும்பாலும் நம்முடைய சகோதரர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம், பொடும்போக்காக இருப்பதற்கு காரணம் என்ன? 4 வக்த் தொழுகைதான் நம்முடைய வாழ்க்கையிலேயே பெரும்பாலும் நம்ம தொழுதுட்டு இருக்கிறோம். இனி ஒரு வக்த் தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை உண்டுமே என்பதை கூட மறந்தவர்கள் எல்லாம் உண்டு. தொடர்ந்து காலை அவர்கள் 7 மணி 8 மணிக்கு அவர்கள் எப்பொழுது உறங்கி எந்திரிக்கிறார்களோ அப்பொழுது போய் ஒரு சடங்குக்காக அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிற அன்பர்கள் உண்டு. யாராக இருந்தாலும் நம்முடைய நிலைமைகளை மாற்றிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம், எனக்கு விருப்பமானது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களாம், எனக்கு விருப்பமானது, உலகத்தை காட்டிலும் எனக்கு விருப்பமானது, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்அத் சுன்னத் தொழுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்அத் சுன்னத்து தொழுவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த அக்கறை போல வேறு எதிலையும் நாங்கள் பார்த்ததே இல்லை. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த அளவுக்கு அதிக கேர் எடுத்து அதிக கவனத்தோடு எந்த வகையிலும் அந்த 2 ரக்அத் தொழுகை விடாத அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்தான தொழுகையை அல்லாஹ்வுடைய ரசூல் பேணி இருக்கிறார்கள். நான் சொல்லிட்டு வர்றது சுன்னத்தான தொழுகை, ஃபர்லான தொழுகை அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய 2 ரக்அத் சுன்னத்தான தொழுகையை தொழுதார்கள் என்றால், தொழுது முடித்தவுடன் நான் விழித்துக் கொண்டிருந்தால் என்னோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள், நான் உறங்கிவிட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் உறங்கி திரும்ப எழுந்து ஃபஜ்ரு தொழுவார்கள் என்ற ஹதீஸ்களை பார்க்கிறோம். அது என்ன, நான் உறங்கிவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குவார், நான் விழித்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு பேசிக் கொண்டிருப்பார்னா ஆயிஷா அவர்கள் ஃபஜ்ரு தொழாம தொழுதாங்களா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பெண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு மாதவிலக்கு காலங்கள் எல்லாம் உண்டு, உண்மை இல்லையா? ஆண்களை போல அல்ல. அப்ப ஒரு குடும்பம், ஒரு இஸ்லாமிய குடும்பம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொதுவான ஒரு சுன்னத் என்னங்க, இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ராக்கதை பேசுவதை அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்ப மாட்டார். ஒரு இறை விசுவாசி ராத்திரி ஆச்சுனா எப்ப தூங்க போனோம், நேரமாகவே போய் தூங்க போகணும். எப்ப எந்திரிக்கணும், காலையில 11 மணி 12 மணிக்கு அல்ல, காலை எந்திரிக்கிறதே எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போதே நாம எந்திரிக்கணும். இதுதான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துடைய பேஸ், அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பார்த்தா, நான் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், நானும் அல்லாஹ்வுடைய ரசூலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரான ஃபஜ்ருடைய அந்த சுன்னத்தான தொழுகைக்கு பிறகு நானும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். சொல்லுகிற நேரம் எது, ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள ஒரு நேரம். இப்ப இந்த குடும்பத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பொதுவாகவே வீடுகளில் தொழுகை, அதாவது நஃபிலான தஹஜ்ஜுத்து லுஹா தொழுகை, இப்படி நஃபிலான ஃபர்ல் அல்லாத தொழுகை வீடுகளிலே தொழுவது, விக்கர்களிலே ஈடுபடுவது, அதிகம் அதிகம் திருக்குறானை ஓதுவது, இது ஒரு வீட்டுக்கே உரிய அல்லாஹ்வுடைய அருள் செய்கிற மலக்கு அதிகம் அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு வீடு. ஒரு இஸ்லாமிய வீடு எப்படி இருக்குமோ அது அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம். நம்முடைய வீடுகளில் நம்ம மனைவிமார்கள் கூட தஹஜ்ஜுத் நேரத்தில் யாராவது பேசிட்டு இருந்திருக்கிறோமா? இல்லை. சுன்னத்தான தொழுகை தொழுது நானும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பேசிக் கொண்டிருப்போம் என்றால் அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாம் கருத்தில் கொள்ளணும். கரண்ட் இல்லாத வீடு உண்டுமா இல்லையா? எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரங்களிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை, அதிலும் குறிப்பாக இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் நடந்து கொண்ட அந்த முறையை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களும் சஹாபாக்களும் நமக்கு இப்படி எல்லாம் சொல்லித்தருகிறார்கள். இந்த சுன்னத்தான தொழுகை எந்த அளவுக்கு சிறப்பு என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு சம்பவத்தை சொன்னாலே போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தை நீங்கள் தொழத் தவறிவிட்டால், ஃபரழ் தொழுத பிறகாவது நீங்கள் தொழ வேண்டும். வேற ஏதாவது சுன்னத்துக்கு போய் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறாரா? வேற ஏதாவது ஒரு தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறாரா? கிடையவே கிடையாது. இதிலும் குறிப்பா உபரியான தொழுகை, சுன்னத்தான தொழுகை என்பது நம்முடைய பார்வையில் என்ன, தொழுதா நன்மை தொழுதாட்டி தண்டனைகள், இப்படி ஒரு கான்செப்ட் நம்முடைய மனசுல பதிஞ்சிருக்கு. அது ரொம்ப தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இபாதத்துகளை எல்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறினார்களோ அவைகளை எல்லாம் வீண் விதண்டாவாதம் செய்யாமல் செய்ய முயற்சி செய்வது நம்முடைய கடமை. இதெல்லாம் சுன்னத்து, இதெல்லாம் செய்தா நன்மை செய்யாட்டி தப்பு இல்ல என்கிற அடிப்படையில் ஒதுக்கி தள்ளுகிற இபாதத்தல்ல. நான் சொன்னதை போல தூங்க வைத்த அல்லாஹ் நம்ம எழுப்பினாதான் நம்ம தொழ முடியும். இதே வார்த்தையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க. ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போகும்போது தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னமா எந்திரிக்கலையா, தொழுகலையா, தூங்கிட்டே இருக்கிறீங்களா, எந்திரிக்கலாம் கேட்கும்போது அலி அவர்கள் சொன்ன பதில் என்ன? தூங்க வைத்த அல்லாஹ் திரும்ப நாடும் போதுதான் நாங்க எந்திரிச்சு தொழ முடியும். ஃபர்லான தொழுகை அல்ல, தஹஜ்ஜுத் வணக்கத்தை. தஹஜ்ஜுத் வணக்கத்திற்கு பிறகு தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தஹஜ்ஜுத்திற்கு எழுப்புகிற அளவுக்கு ஒரு தந்தை இருந்திருக்கிறார் என்பது தனி விஷயம். நாம நம்முடைய மக்கள் எல்லாம் பக்கத்தில் திருமணம் முடித்துக் கொடுத்தா, நண்பர்கள் எல்லாம் இருந்தா தஹஜ்ஜுத்துக்கு போய் எழுப்புகிற அளவுக்கு ஒரு வழிமுறையும் இந்த நபிமொழியின் மூலம் நமக்கு கிடைக்குது. அப்ப அலி அவர்கள் சொல்லுகிற வார்த்தை அல்லாஹ் நான் தானே நாங்க எந்திரிச்சு தொழ முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய தொடையை தட்டியவர்களாக திரும்ப போகும்போது பயன்படுத்திய வாசகத்தை நீங்கள் ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், மனிதர்களில் அதிகமானவர்கள் விதண்டாவாதம் செய்கிறார்கள். அலி அவர்கள் அதுக்கு என்ன சொன்னார் வார்த்தை, விதண்டாவாதம் பண்ணாரா? அல்லாஹ் நான் தானே யார சொல்லலாம் எந்திரிக்க முடியும். இது விதண்டாவாதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது விதண்டாவாதம், இது ஒரு இறை விசுவாசியுடைய பேச்சல்ல, ஒரு மூமீனுடைய பேச்சல்ல. அல்லாஹ் நான் தான் எனக்கு வந்து பொருளாதாரம் கிடைக்கும் வீட்டுல சும்மா இருக்க முடியுமா, அல்லாஹ் நான் தான் எனக்கு குழந்தை கிடைக்கும்னு கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா, இதெல்லாம் விதண்டாவாதம். இப்படிப்பட்ட வாதங்கள் மனிதர்கள் நிறைய பேர்கள் செய்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டு போனார்கள் என்று பாக்கிறோம். அந்த சமூக மக்களை பாருங்க, இவர்கள் இன்னார், இவர்கள் இந்தந்த கோத்திரத்தார்கள் என்பதை நான் இரவு நேரத்தில் அறிந்து கொள்வேன். எப்படி எப்படி அறிந்து கொள்வார்? விளக்கு இல்லாத ஒரு ஊர்ல இரவு நேரத்தில் இவர்கள் இந்த வீட்டில் இந்த குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள், இந்த கோத்திரத்தார்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்வேன் இரவு நேரத்தில். எப்படி? அவர்கள் திருக்குறானை ஓதுகிற அந்த ஓதுகிற முறையை வைத்து நான் அறிந்து கொள்வேன் இரவு நேரங்களில். இது குடும்பம். ஒரு இஸ்லாமிய சொசைட்டியில, ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் நாம் எல்லாம் வாழும் பொழுது பக்கத்தில் இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இருந்தால் கூட நம்முடைய நடைமுறைகளை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும். அப்படித்தானே? ஆனா நாம எங்க குடி போறோமோ அந்த ஊரே நாசமா போயிரும். விடிய விடிய பாட்டு கச்சேரியில போட்டு, சிடி கேசட்டை போட்டு, அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு சொல்லி போட்டு, பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இடையூறுகளை கொடுத்து வாழ்கிறவர்கள் முஸ்லிம்களுடைய பண்பல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமுதாயத்தில் மதீனாவில் அல்லாஹ்வுடைய ரசூலை சுற்றி இருந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தா இரவு முழுக்க கண் விழித்து வணங்குகிற சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்திருக்கிறது. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இந்த சுன்னத்தை பொறுத்த வரையில் விட்டால் நீங்கள் ஃபர்லான ஃபர்லை தொழுத பிறகாவது நீங்கள் தொழுங்க. நீங்க போறீங்க பள்ளிக்கு அவசர அவசரமா, ஜமாத் நடந்துட்டு இருக்கு, சுன்னத் தொழுக நேரம் இல்ல. ஜமாத் நடந்துட்டு இருக்கும் சுன்னத் தொழுக முடியுமா? முடியாது. ஜமாத்து தொழுதாலும் தொழுத பிறகாவது நீங்கள் இந்த சுன்னத்தை கடைபிடியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்றால் நாம் அதை நம்முடைய வாழ்வில் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான வணக்க வழிபாட்டை எங்க தொழுவாரு? வீட்டுலதான் தொழுவார். ஃபர்லான தொழுகையை பள்ளிக்கு வந்து தொழுவார். அந்த உபரியான சுன்னத்தான தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சூராக்களை ஓதுவார்கள் என்பதை கூட சஹாபாக்கள் உன்னிப்பாக பார்த்திருக்கிறார்கள் என்றால் அந்த சமுதாயமே அந்த சுன்னத்தான தொழுகையை பேணி இருக்கிறதாக தெரிகிறதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்கிறதை ஓதுவார்கள். இரண்டாவது ரகாத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதுவார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் எப்படி தெரிந்தது? அது மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி தொழுதார்கள் என்று இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில நேரங்களில் நாம் எல்லாம் கண்டிப்பா மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம், இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 136வது வசனத்தை ஒரு ரக்காத்திலும், மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 64வது வசனத்தை இன்னொரு ரக்காத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியும் அந்த சுன்னத்தான தொழுகையை அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த ரெண்டு வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து எடுத்து பாருங்க, 2:136, 3:64, இந்த ரெண்டு வசனத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அது ரெண்டுமே இணை வைப்பாளர்கள் முஸ்ரிக்குகள் யூதர்களை குறித்து சொல்லப்படுகிற ஆயத்துகள். மூசா, ஈசா, இப்ராஹிம், இசாக் போன்ற இறை தூதர்கள் மத்தியில் வேறுபாடு காட்ட மாட்டோம், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை நாங்கள் நம்புவோம், அந்த தூதர்களை நாங்கள் விசுவாசம் கொள்வோம் என்கிற ஆயத்து. உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு உடன்பாடு வரட்டும், எந்த விஷயத்தில் அல்லாஹுவை வணங்குகிற விஷயத்தில் ஒரு உடன்பாடு வரட்டும் என்கிற ஒரு ஆயத்து. ரெண்டையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான தொழுகையில் ஓதியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஃபர்லான தொழுகைக்கு முன்னால் தொழுகிற சுன்னத்தான தொழுகைக்கே இவ்வளவு சிறப்பு என்றால், ஃபர்லான தொழுகைக்கு எவ்வளவு சிறப்பு, குறிப்பாக அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்புல முக்கியமான பல சிறப்பு அம்சங்கள் உண்டுங்க. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மலக்குமார்களை வச்சிருக்கானா இல்லையா, வைத்திருக்கிறான். ரெண்டு வகையாக அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பிரித்தும் வைத்திருக்கிறான். இரவு நேரத்தில் நம்மோடு இருந்து நம்முடைய நன்மை தீமை எழுதுகிற மலக்கு, பகல் நேரத்திலும் நம்மோடு இருந்து நன்மை தீமை எழுதுகிற மலக்கு. இந்த ரெண்டு மலக்கும் நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரங்கள் உண்டு. அது எது? ஃபஜ்ருடைய நேரம், அசருடைய நேரம். ஃபஜ்ருடைய நேரம் அசர்ல இருந்து ஃபஜ்ர் வரை இருக்கக்கூடிய மலக்கு, அசர்ல இருந்து ஃபஜ்ர் வரை நம்ம என்னமெல்லாம் செய்யறாருன்னு எழுதுவார். ஃபஜ்ர்ல இருந்து பகல் முழுக்க அசர் வரை நாம் கூடிய இபாதத்தை எழுதுறது அந்த மலக்குடைய வேலை. ரெண்டு மலக்குமார்களும் சந்திப்பதையும், அல்லாஹுவிடத்திலே இந்த மலக்குமார்கள் போன பிறகு அல்லாஹு கேட்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஃபஜ்ர் வரை நம்மோடு இருந்த வளமானவர் அல்லாஹுவிடத்திலே செல்லும் பொழுது, என்னுடைய அடியானை எந்த நிலையில் சந்தித்தீர்கள், எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? அப்ப மாணவர் சொல்லுவார், யா அல்லாஹ், ஃபஜ்ருடைய நேரத்தில் நாங்க போனோம், தொழுதுட்டு இருந்தாரு, வரும்போது ஃபஜ்ருடைய நேரம், எந்திரிச்சு அவர் தொழுதுட்டு இருந்தாரு. பகலுடைய மாணவர், அசருடைய மாணவர் சொல்லுவார், யா அல்லாஹ், போகும்போதும் தொழுதுட்டு இருந்தாரு, வரும்போதும் தொழுதுட்டு இருந்தாரு. இப்படி ஒரு சர்டிபிகேட் நமக்கு டெய்லி யாராவது கொடுப்பாங்க, நமக்கு ஏதாவது நினைப்புட்டுப்பான், யாரெல்லாம் போகும்போதும் அந்த தூக்கம் தூங்குறான், வரும்போதும் அந்த தூக்கம் தூங்குறான், இதான சொல்லுவாங்க. போகும்போதும் வீட்டுக்குள்ள அநியாயமா பாட்டு கச்சேரி அதை இதையும் போட்டு ஒரு இஸ்லாமிய மரபாவே அவன் நடக்கலையா எல்லாம். சரி, திருந்து வாண்டு மறாநாள் போனா கூட கொஞ்சம் அதிகமா போறானே தவிர, அவன் திருந்தி நடந்த மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிரும். அப்ப பாருங்க, எந்த ஒரு வணக்கமும் இல்லாம விசேஷமா தொழுகையை குறித்து ரப்புல் ஆலமீன் நம்முடைய மலக்குமார்களுக்கு தினசரி நம்மை குறித்து ஒரு என்கொயரி போட்டுக்கிட்டே இருக்கானுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு, உண்மை இல்லையா? மாணவர்கள் சொல்லுவது, அல்லாஹு தாலா கேட்பது, எந்த நிலையில் விட்டு வந்தாய், யா அல்லாஹ், தொழுகை நிலையில் விட்டு வந்தேன், எந்த நிலையில் சந்தித்தீர்கள், தொழுகை நிலையிலே சந்தித்தோம். இந்த ஒரு பரிமாற்றம் எப்ப நடக்குன்னு பாத்தீங்கன்னா, அசருடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும். பொதுவாக மக்களுடைய ஒட்டுமொத்த அமல்களும் அல்லாஹ்விடத்திலே வாரத்திற்கு ரெண்டு நாள் ஒப்படைக்கப்படுது. அது எந்த நாளுங்க? வெரி குட், திங்கள் வியாழன் ரெண்டு நாள் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கக்கூடிய நாள். அப்ப எவ்வளவு பெரிய கண்காணிப்புக்கு மத்தியில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? தினசரி பகல் இரவு வருகிற மாணவர்கள் நம்மை குறித்து அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற ஒரு ரிப்போர்ட் தனி. நாம் விடுகிற மூச்சுக்காற்று முதற்கொண்டு மனசில் எண்ணுகிற எண்ணம் வரை, என்னுடைய பார்வையினுடைய உள்ளர்த்தத்தை வரை உன்னிப்பாக எழுதுகிற மலக்கு அவர் தனி. இந்த ரிப்போர்ட்டுகளை எல்லாம் வார வாரம் கொண்டு போய் இந்த கம்ப்ளீட் இந்த பதிவேடுகளை அல்லாஹ்விடத்தில் திங்கள் வியாழன் ஒப்படைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. ஃபஜ்ரு தொழுகை, அசரு தொழுகை, ரெண்டு தொழுகையிலும் மாறி மாறி மலக்குமார்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் அல்லாஹு தஆலா நம்மை குறித்து கேட்டு அவர்கள் நம்மை பத்தி சொல்லுகிற ஒரு ஏற்பாடு. எவ்வளவு பெரிய ஒரு கண்காணிப்பு! அப்ப தினசரி அல்லாஹ்விடத்தில் நம்மை பற்றி மலக்குமார்கள் பேசிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். ரெண்டு ஒளியுடைய தொழுகை உண்டு, அந்த தொழுகையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்றார்கள். ஒளியுடைய தொழுகை, ரெண்டு ஒளியுடைய தொழுகை, ஒன்று ஃபஜ்ர், ஒன்று அசர். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய சிறப்பு அம்சங்கள், புகாரி முஸ்லிம் வருகிற ஹதீஸ்கள், இவைகள் எல்லாம் ஒளியுடைய தொழுகை. அதை நீங்கள் பேணி பாதுகாத்தால் உங்களுக்கு சொர்க்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாக்கி உள்ள தொழுகைக்கெல்லாம் சொர்க்கம் இல்லையா? எங்க போறோம்? மறுமையில வேற எங்கேயா போறோமா? அப்படி அல்ல. அஞ்சுநேர தொழுகையும் நம்முடைய வாழ்வில் கண்டிப்பாக பேணணும். அதிக கவனம் செலுத்த வேண்டிய தொழுகைகள், அதிகமான மக்கள் பொடும்போக்காக அலட்சியமாக கருதக்கூடிய நேரங்கள் தொழுகைகள், அதுல கொஞ்சம் அதிக கேர் எடுங்கப்பான்னு சொல்லக்கூடிய வாசகம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இபாதத்துகளுக்கு கொஞ்சம் இப்படி ஏதாவது சிறப்பித்து சொன்னால் அதை நாம் குதர்க்கமாக நினைப்பதற்கு பதிலாக அந்த சிறப்பு அம்சங்களை தேடி கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? மறுமையை பொறுத்தவரையில் அல்லாஹுவை பற்றி ஒரு வாசகத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் நாடியவர்களை மன்னிப்பேன். அதான வாசகம், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சேதான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் மறுமையில போய் யாரும் சொல்ல முடியாது. காலமெல்லாம் நோன்பு வச்சேன், சுஜூதுல கிடந்தேன், பள்ளியே நான் தான் பராமரிச்சேன், ரமலானுடைய மாதம் வந்தா ஒரு நோன்பு கூட விட மாட்டேன், இரவு தொழுக 23 எல்லாம் 53 வரையும் நான் தொழுதிருக்கிறேன், அல்லாண்டெல்லாம் அல்லாட்ட போய் சொன்னா நீ எல்லாம் தொழுது உண்மைதான், அதுக்கு ரெண்டு கண்ணு தந்த பாத்தியா, உனக்கு அந்த கண்ணுக்கு சரியா போச்சுன்னு சொன்னா ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? இந்த கண்ணை கொண்டு எவ்வளவு பார்த்து நீ உலகத்துல சந்தோஷமா இருந்த, அந்த ரெண்டு கண்ணுக்கு இதெல்லாம் சரியா போச்சுன்னு சொன்னா ஒண்ணு பேச முடியாது. சுவாசிக்கிற காற்று, விமானத்துல பறந்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜனுக்கு எல்லாம் பில் போடுவோம், விமானத்துடைய சார்ஜ் எவ்வளவு தெரியுமா? வெளிநாட்டுக்கு நீங்க பயணமானாலும் ஒரு விமானத்துல ஏறினாலும் விமானத்துடைய சார்ஜ் பாத்தீங்கன்னா இங்கிருந்து பாம்பே போறதுக்கு விமான கட்டணம் வெறும் 550 ரூபாய் தான். பாக்கி எல்லாம் பார்த்தா எல்லாமே டாக்ஸ், அந்த வரி இந்த வரி, அந்த வகை இந்த வகை இந்த வகை அந்த வகையான போட்டு ஒரு 5500 ரூபாய் பில் போடுவான். அதுல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சார்ஜ் இருக்கும், உண்மை இல்லையா?
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0143.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: ஆகவே ஃபஜ்ர் தொழுகையை தொழுத ஒரு அடியானுடைய உரிமையை பறிக்காதீர்கள், அபகரிப்பாதீர்கள், அவனுக்கு எந்த தீங்கையும் நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் மறுமையில் அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்பட்டு முகம் கூப்பற நரகத்தில் தூக்கி வீசப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் ஃபஜ்ருடைய மகத்துவம் தெரியுதா இல்லையா? ஃபஜ்ருடைய மகத்துவம் தெரியுதா இல்லையா? இப்னு உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஆட்சியாளர் ஒரு மனிதரை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு தாபியை அழைத்து காலை கையில வாளை கொடுத்து, இன்னாருடைய மகன் இன்னாரை போய் வெட்டி கொள்ளுங்கள், அவர் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டியவர் என்று சொல்லுகிறார். இவர் போய் வேறு வழி இல்லாமல் மன்னர் சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி ஒரு போய் அவரை வெட்ட முற்படுறதுக்கு முன்னாடி அவர் கேட்கிறாரு, நீங்கள் ஃபஜ்ர் தொழுதீர்களா? ஆம், தொழுதோம். உடனே வாளை தூக்கி வீசுறாரு. அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ள ஒரு அடியானை என்னால் கொலை செய்ய முடியாது. இந்த அளவுக்கு பேணப்பட வேண்டிய விஷயம். அதுக்காக வேண்டி ஃபஜ்ர் தொழுதாண்டியெல்லாம் கார்ல எழுந்திரிச்சு அக்குரமா அநியாயமா நடக்கலாம்னு அர்த்தம் இல்ல. கொஞ்சம் விசேஷமாக, பொதுவாகவே இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு என்றே விசேஷமான அடியார்கள் உண்டுமா இல்லையா? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சிறப்பித்து சொன்ன விக்கிரகளானாலும் சலவாத்துகளானாலும் தொழுகையானாலும் எந்த ஒரு சுன்னத்தான நோன்புகளானாலும் எந்த வணக்க வழிபாடுகளானாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சிறப்பித்து சொன்னார்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய விசேஷமான பார்வை அதில் உண்டு என்று பொருள். அந்த அடிப்படையில் ஐங்கால தொழுகை என்பது இறை விசுவாசியினுடைய முஸ்லிம்களுடைய அடிப்படையான கடமையாக இருந்தாலும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சொல்லப்பட்ட சிறப்பை பார்த்தீர்களா? ஃபஜ்ருடைய தொழுகைக்கு விசேஷமாக சொல்லப்பட்ட சிறப்பு அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கே சென்று விட்டார். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்ட அடியானுக்கு நீங்கள் தீங்கிழைக்காதீர்கள், உரிமையை பறிக்காதீர்கள். அப்படி செய்வீர்கள் ஆனால் மறுமை நாளில் விசாரிக்கப்பட்டு நரகத்தில் முகம் குப்புற நீங்கள் தூக்கி வீசப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் கவனிக்கப்பட வேண்டிய வாசகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருளில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி தொழுகைக்கு வருபவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் ஒளியை வழங்குவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தையை பார்த்தீங்களா? இரவில் இருளில் வணக்க வழிபாடு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி வருகிறவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒளியை மறுமை நாளில் வழங்குகிறான். மறுமையில் எதற்கு ஒளி? மறுமையில் எதற்கு ஒளி? சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்பட்டு 50,000 ஆண்டுகள் ஒவ்வொரு மனிதர்களும் மறுமை நாளிலே கேள்வி கணக்காக வேண்டி நிப்பாட்டப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்துடைய தீர்ப்பு. கேள்வி கணக்குக்கு பிறகு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு பாலம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த பாலம் இருள் சூழ்ந்த பாலம், பார்க்கவே ரொம்ப கொடூரமான பாலம். புகாரி ஹதீஸ் நீங்க அப்படி தொகுத்து பாத்தீங்கன்னா அந்த பாலத்தை பத்தியே ஒரு மணி நேரம் பேசலாம். மறுமை பற்றி நம்ம நிறைய கேசட்டுகள் பேசுறது, அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் ஃபுல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு இருள் சூர்ந்த பாலம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். 57வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்தை குறித்து வைத்து கொஞ்சம் குரானுடைய வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா அந்த ஒளியினுடைய மகத்துவத்தை சொல்லுவான். அந்த நாளில் இறை விசுவாசிகளுக்கு முன்னும் பின்னும் ஒளி வழங்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த ஒளியை கொண்டுதான் அவர்கள் மறுமை நாளிலே அந்த பாலத்தை அவர்கள் கடந்து செல்வார்கள். பௌர்ணமி முகத்தை போல, நட்சத்திர முகத்தை போல, சூரிய முகத்தை போல அழகான முகமுடையவர்களாகவெல்லாம் அவர்கள் அந்த மறுமை நாளில் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். கடந்து செல்கிற வேகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது மின்னல் வேகத்தில், கண் சிமிட்டும் நேரத்தில், புயல் காற்று அடிக்கிற அதிவேகமாக வீசுகின்ற காற்றினுடைய வேகத்தில், குதிரையுடைய வேகத்தில், ஒட்டகத்துடைய வேகத்தில் ஒரு சில மக்கள் தவழ்ந்து தவழ்ந்தெல்லாம் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் எங்களுடைய ஒளியை நீ நீட்டி வை, யா அல்லாஹ் எங்களுடைய பிரகாசத்தை நீ நீட்டி வை என்று துவா செய்தவர்களாக அவர்கள் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஒளியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இரவு நேரத்தில் அல்லாஹுவை வணங்க அவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் நடந்து சென்றால் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் உங்களுக்கு பிரகாசமான ஒளியை வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இந்த இரவு நேர வணக்கம் என்பது பொடும்போக்காக நாம் இருக்கவே கூடாது. தூங்கச் செல்வது கொஞ்சம் நேரமாகவே தூங்கச் செல்ல வேண்டும். தூங்க செல்லும் பொழுதே தூங்க செல்வதற்குண்டான மரியாதை இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் என்று தூங்க செல்லும் போது போக வேண்டிய சுன்னா என்ன? ஒரு மனுஷன் தூங்க செல்லும் போது எப்படி தூங்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எப்படி? ரெண்டு காதுல ஏர்போன் வச்சுட்டு இருக்கிற லேட்டஸ்ட் பாட்டெல்லாம் கேட்டு அப்படியே தூங்குறதா, அல்ல நல்ல ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்குறதா? ஒரு இறை விசுவாசி எப்படி தூங்கணும்? ஒரு இறை விசுவாசியினுடைய தூக்கம் எப்படி இருக்கணும்? உதவி செய்யணும், விக்கர்களை சொல்லணும், குல்லத் பிரபின்னாஸ் குல்லத் பிரபில் ஃபலக்கு குல்லுவல்ல அகது ஓதணும், உடம்புல பூரா ஓதி தடவணும், தூங்கும் போது ஓத வேண்டிய துவா இருக்கு அதை ஓதணும், வலது பக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிழித்து படுத்து உறங்குவார்கள். இந்த வழிமுறை இருக்கு. இந்த வழிமுறை இல்லாம நாம தூங்கும் போதே சைத்தான் கூட இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மடியான் தூங்கும் பொழுது அவனுக்கு 3 முடிச்சை சைத்தான் அவனுக்கு வந்து போடுகிறான், போட்டுவிட்டு அவன் உங்களை உறங்க தள்ளுகிறான். நல்லா உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். 4:45 மணி, 5:30 மணி, 5:10 வாங்குடைய சப்தம் கேட்கிறது. எந்திரிச்ச உடனே உதுபில்லாஹிம் சைத்தான் ரஜீம் சொல்லி எந்திரிச்சீங்கன்னா ஒரு முடிச்சை அவிழ்ந்து விடுகிறது, பாக்கி ரெண்டு முடிச்சிருக்கு. அப்படி எந்திரிச்சு பெட்ல உட்காந்து கொட்டாயெல்லாம் விட்டு கை அப்படியே திருப்பி மறுபடி இப்படி சாஞ்சிங்கன்னா மறுபடி ஒரு முடிச்சுதான் உழகும். உடனே எந்திரிச்சு உதவி செய்வதற்காக வேண்டி போய் உதவி செய்தால் திரும்ப ரெண்டாவது முடிச்சா அவிழ்ந்து விடுகிறது. உதவி செய்துட்டு கூட சரி இன்னொரு 10 நிமிஷம் இருக்குதான்னு லேசா செக் நம்ம டேபிள்ல உட்காந்தோம்னா அது ஒரு 3வது முடிச்சா அவிழ்க்கு அது உதவாது. உடனே பள்ளிவாசலுக்கு ஓடி போய் அல்ல வீட்டுல சுண்ணத்தான தொழுகைக்கு தயாராகி தொழுதம்னா ரெடியா போயிடும். 3 முடிச்சுகள் அவிழ்க்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா நம்முடைய மனோபாவத்தை இந்த இடத்துல கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாக்கணும் பாருங்க. 5:30 மணிக்கு வாங்க சொல்றாங்க. இது நீலகிரி மாவட்டம் குளிரான பகுதி. எந்திரிச்சு சுடுதண்ணி வைக்க வேண்டிய டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணி முன்கூட்டியே மொபைல் போன்ல 5:30 மணிக்கு வாங்கினா எந்திரிக்கணும், சுடுதண்ணி வைக்கணும், அதுக்கு ஒரு 10 நிமிஷம், பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு ஒரு 15 நிமிஷம், ஒரு 4:30 மணிக்கு அலாரம் வைப்போம். 4:30 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே எந்திரிச்சு பாக்குறோம், 5:30 இன்னும் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் இருக்கு. அப்படியே மனசுல ஒரு தோணல் வருது. பகல்ல வியாபார கொடுக்கல் வாங்கல, பகல் நேரத்துல வாடிக்கையாளர்கிட்ட போய் காசு கேட்கும் போது சொல்றான், பாய் ஒரு 1/2 hour பொறுத்து வாங்க பாய் நான் தர்றேனா, 1/2 hour என்னமோ பல நாள் இருக்கிற மாதிரி சொல்ற, 1/2 hour இதானுங்கிறதுக்குள்ள ஓடிடும் பாய், இப்பவே காசு கொடுங்க பாய் அப்படின்னு பகல் நேரத்துல டைம் பத்தி சொல்லும் போது ரொம்ப ஷார்ட் டைம் சொல்றது. ராத்திரி நேரம் தூங்கும் போது சொல்றதுன்னா இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது சைத்தானுடைய எண்ணம். அப்ப பொதுவாகவே இந்த ராத்திரி நேரம் தூங்க சென்று இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் எந்திரிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறப்பம்சங்களை சொல்றாங்க தெரியுமா? ஒரு சில பேர்த்த பாத்தீங்கன்னா காலையில நேரத்தில் அவர்கிட்ட போய் பேசவே முடியாது. இப்படி எல்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, டே அவரு போய் பார்க்க போதே, காலையில மட்டும் பார்க்க போயிடாத, ஏன்னா காலையில அவன் பேயா இருப்பான்பாங்க. என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்டு எழுந்து ஒரு மனிதன் ஃபஜ்ர் தொழுதானே ஆனால் அவன் உற்சாகத்தோடு அந்த நாளை அவன் கழிப்பான், அவனுடைய உள்ளம் நல்ல உள்ளம் கொண்ட உள்ளமாக மாறும். அவன் ஃபஜ்ர் தொழாமல் உறங்கிய நிலையில் அவன் அந்த காலை பொழுதை அடைந்தால் அவன் அன்று முழுக்க சோம்பேறித்தனமுடையவனாகவே மாறுவான். அவனுடைய உள்ளம் கெட்டுப்போன உள்ளமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இது குறித்து என்னைக்காவது நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? அந்த நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அவன் சென்று விடுகிறான் என்று சொல்லுகிற நபிமொழியையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவனுடைய உள்ளம் கெட்டு போச்சு, அவன் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிட்டான், சைத்தானுடைய வலையில் அவன் போய் சிக்கி வீழ்ந்து விட்டான் என்று சொல்லுகிற அந்த வாசகத்தினுடைய கணப்பரிமாணத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டும் சொன்னது யாரு? இன் ஹுவ இல்லா வஹியுஹா, அவர் பேசினால் வஹியை தவிர எதையும் பேச மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழிகள் இந்த நபிமொழிகள். நாம கொஞ்சம் யோசிக்கணும். நாம ஒரு நாளைக்கு 4 வக்து மட்டும் தொழுது கொண்டு நாம் தௌஹீத்வாதி என்று சொல்லியோ, முஸ்லிம்கள் என்று சொல்லியோ, முஸ்லிம் சமூகத்தில் நானும் ஒரு ஈமான் கொண்டவன் இறை விசுவாசி என்று நம்ம நாம சொன்னோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மானக்கேடுங்க. அந்த குடும்பத்தில் எப்படிங்க பர்க்கத்து வரும்? எந்திரிச்ச உடனே காலையில் சொன்னே குழந்தைகளை பார்த்தாலும் கோவம் வரும், மனைவிகளை பார்த்தாலும் கோவம் வரும், கடைக்கு போனாலும் மூட் அவுட் ஆயிரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த ஃபஜ்ருடைய தொழுகையின் பேஸ் காலை அதிகாலை பொழுது நீங்கள் அடைந்த அந்த விதமே சரியில்லை. பொதுவாக நமக்கு எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு, 1000 ஹதீஸுகள் ஃபஜ்ரை வலியுறுத்தி வந்தாலும் ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் நமக்கு மனசில் நிற்கும். என்ன ஹதீஸ்? நீங்கள் தூங்கினால் எழுந்தவுடன் தொழுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லலையா? சொன்னாங்கன்றே காலமெல்லாம் நம்ம தொழுதுட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் என்னங்க? அது எந்த சூழ்நிலையில நடந்தது? அது எப்ப நடந்தது? எவ்வளவு பெரிய முன் ஏற்பாட்டுக்கு பிறகு நடந்தது? நடந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் என்ன? அந்த ஹதீஸ முழுமையா படிச்சிருந்தா நம்ம அதை பேசுவோமா? நிறைய பேரை பாருங்க, இஷா தொழுதுன்னா 1 ரக்அத் தொழுவாங்க. என்னப்பா நோம்பெல்லாம் வந்தானா 11 ரக்அத் விழுந்து வந்து தொழுகிறா, பாக்கியம் ரசூலுல்லாஹி 1 ரக்அத் தொழுவ சொல்லையா இப்படின்னு பேசுவாங்க. இருக்கிறதுலே கடைசி ஹதீஸ் எதுன்னு அப்படியே பொறுக்கி பார்த்து அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தா எப்படி நம்ம வெற்றி பெற முடியும்? பிலால் அவர்களை நியமிச்சு போருக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன சம்பவத்துல பிலால் அவர்களை நியமித்து, நீதான்ப்பா பொறுப்பு, நாங்கெல்லாம் தூங்குறோம், நீதான் எங்களை எழுப்பணும்னு சொன்னாங்க. சூரிய ஒளி எங்களின் மீது பெற்று நாங்கள் எழுந்தோம், அந்த அளவுக்கு எல்லோரும் தூங்கிட்டாங்க. போர்க்காலத்தில் நடந்த சம்பவம், போர்னா அன்னைக்கு நடக்கிற போர்லாம் எப்படிப்பட்ட போர்னு உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. தூங்கிய உடனே எழுந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? எல்லோரும் இந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள், வேறு இடத்திற்கு நீங்கள் இடம் மாறுங்கள், காரணம் இந்த இடத்தை சைத்தான் ஆக்கிரமித்து விட்டான் என்று சொன்னாங்க. நம்முடைய வீட்டை எத்தனை வருஷமா சைத்தான் ஆக்கிரமித்து இருக்கிறான், தூங்க ஆரம்பிச்சா அதாவது காலைல 11 மணி வரை 10 மணி வரை தூங்குறோமே, இந்த ஹதீஸ் பின்னாடி உள்ள பிற்பகுதி ஹதீஸ் நம்ம என்னைக்காவது யோசிச்சு முயற்சி பார்த்தோமா? ஒரு இடத்தில் ஃபஜ்ர், இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, ஜும்மா தொழுகைக்கு வாரீங்க, ஜும்மா தொழுகைக்கு வந்தானா ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உட்கார்ந்தா ஒட்டகம் அறுத்த நன்மை, அந்த நன்மை இந்த நன்மை எல்லாம் தெரியும், இருந்தாலும் எங்க ஃபேன் சுத்துதுன்னு பார்த்து கரெக்டா அதை கீழே போய் தான் உட்காருவாங்க. ஒரு சில பேர் அப்படியே நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியும். எதுக்கு பயான் ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துல தூக்கம் போட ஆரம்பிச்சாருன்னா இக்காமல் சொல்லும் போதா எந்திரிப்பாரு. தூங்குறதுக்குன்னே ஜும்மாவுக்கு வர்றவங்கலாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்மாவுக்கு நீங்கள் வருகை தந்து ஒரு இடத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்தால் இடம் மாறி அமருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஃபஜ்ருடைய தொழுகை உங்களுக்கு தவற விடுகிற ஒரு இடம், தவற விட்டால் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் மாறி நின்று நீங்கள் தொழுங்கள், காரணம் அந்த இடத்தை சைத்தான் ஆக்கிரமித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், இந்த நபிமொழிகளை எல்லாம் தொகுத்து வச்சுதான் ஒரு முடிவு எடுக்கணும். அப்ப ஃபஜ்ருடைய தொழுகையை பொறுத்தவரையில் பொடும்போக்காக நாம் விடுகிறோம் என்றால் அது மிகுந்த ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த ஒரு அடி விழுந்துவிடும் சகோதரர்களே. அது நம்முடைய ஈமானை மிகப்பெரிய அளவில் பாதுகாக்க உதவாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள், இஷாவுடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் இறைச்சி துண்டுகள் உண்டு என்று நான் சொன்னால் இந்த பள்ளியை மக்கள் நிரப்பி விடுவார்கள். அதாவது ஏதாவது கொடுக்கறேன்னு சொன்னதான் மக்கள் பள்ளிக்கு வருவாங்க மாதிரி தெரியுது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன காரணம்? அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னைக்கு பாருங்க, நம்ம 2 நாள் தர்பியா வச்சோம், 2 நாள் தர்பியா வச்சதுல காலையிலிருந்து மத்தியானம் ராத்திரி என்ன மக்கள் வர்ற மக்களுக்கு எந்த மாதிரி மெனு கொடுக்கலான்ட்டு எங்க ஒரு குழுவே இருக்குது. காலையில் என்ன நாஸ்தா கொடுக்கலாம், மத்தியானம் என்ன சாப்பாடு கொடுக்கலாம், கடைசி நாள் என்ன ஹெவி வெயிட்டா கொடுக்கலாம், என்ன சைட் டிஷ் கொடுக்கலாம், இது டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு குழுவே இருக்குது. இது போற போக்க பார்த்தா நம்ம ஜமாத்தும் சட்டி தூக்குற ஜமாத்தா மாறி போயிருமோ, நமக்கு ஒரு பயமாயி போச்சு இப்போ. ஏன்னா சாப்பாடு இல்லாம இப்ப யாரும் பயானுக்கு வர்றதில்லை, வர்றாங்க பயானை கேட்டு திருந்தி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வர்றாங்க. ஒரு தர்பியான்னு சொல்லி பேசினா நமக்கு எல்லாம் பாருங்க, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால எல்லா பக்கமும் பள்ளிவாசல் இருக்கு. ஒரு மைக் போட்டு பேசுறது மட்டும்தான், பேச்சாளர்களை வரவழைக்கிறது மட்டும்தான். இருந்தாலும் நம்முடைய மைண்ட் செட் எப்படி மாறி போச்சு? இருந்தாலும் வர்றவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்க வேண்டாமா, வர்றவங்களுக்கு ஏதாவது குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி அது ஒரு பட்ஜெட்டாவே இன்னைக்கு மாறி போச்சு. சோத்தாக்கி போட்டா தான் இன்றைக்கு மக்கள் மார்க்கத்தை கேட்க வருவார்கள் என்கிற நிலை இன்றைக்கு மாறி போச்சு. அதை மாற்ற வேண்டிய கடமை வளர்ந்து வருகிற சமுதாயத்தை சார்ந்த நமக்கு உண்டு. இன்ஷா அல்லாஹ் நமக்கு உண்டு. நாம நம்முடைய சம்பாத்தியத்துக்கு தகுந்த மாதிரி வீடுகளை சுகசுய சாப்பிடக்கூடிய ஆட்கள் தானே நம்ம எல்லாம், நம்ம எந்த குறைய வச்சோம்? ஆனா இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வரும் பொழுது கூட அது போன்ற நோக்கத்தோடு வரும் பொழுது நோக்கம் தலைகீழாக மாறி போய்விடும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைச்சி போன்ற உணவுப் பொருள்கள் இருந்தால் மக்கள் ஓடோடி வருவார்களோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா சோத்தாக்கி போட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் எங்குமே மார்க்கத்தை சொல்லவே இல்லைங்க. சொர்க்கத்தை சொன்னாங்க, சொர்க்கத்திற்கு வழி காமிச்சாங்க, சொர்க்கம் தான் உங்களுக்கு முக்கியம் சொன்னாங்க. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை கூப்பிட்டாங்க. சரி, சுபுக தொழுகையினுடைய முக்கியத்துவம், சுபுக தொழுகையுடைய சிறப்பு இவ்வளவு உண்டுமே. பொதுவாங்க நம்முடைய தாயை பத்தி பேசினா நம்ம கோபம் வருமா வராதான்? வருமா வராதான்? கண்டிப்பா வரும். ஏன்னா பெத்து வளர்த்தின தாய், நம்ம ஏதாவது ஒரு மனுஷனுக்கு ஏதாவது தீங்கிழச்சு அவன் நம்மளை திட்டலாமே தவிர தாயை திட்டும் போது கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி வரும், மனைவியை திட்டும் போது கோபம் வரும், பெத்த மக்களை திட்டும் போது கோபம் வரும், கூட பழகிய நெருங்கிய நண்பர்களை ஏசும் போது நமக்கு கோபம் வரும். இதெல்லாம் கோபம் வருதான் இல்லையா நமக்கு? யாராவது நம்மளை பார்த்து உனக்கு ஈமான் இல்லைன்னு சொன்னா நமக்கு ஏதாவது கோபம் வருமா? போங்க பாய், நீ என்ன பாய் சொல்றீங்க அப்படிமா. அவன் அந்த திட்டுறதை விட பாரதூரமான வாசகமாக்குன்னு சொல்றான், சும்மா தமாசு பண்ணாதீங்க பாய், ஏ உள்ளத்துல ஈமான் இருக்காடா உனக்கு அப்படின்னு சொன்னா சிரிப்பான். அவன் அவனும் சேர்ந்து சிரிப்பான், என்ன இவர் எப்படி எல்லாம் பேசுறாரு, இப்படி எல்லாம் பேசுறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிற வாசகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தன்மையை நம்ம எல்லாம் உணரலையோ அப்படின்னு தோணுது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பகிரங்கமாக தெரிந்த முனாஃபிக்குகள் மட்டும்தான் எங்களோடு ஜமாத்தோடு சேர்ந்து தொழமாட்டார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிற வாசகத்தை பாருங்க. நாங்கள் யாரையெல்லாம் பகிரங்கமான நிஃபாக்குடையவர்கள் முனாஃபிக்குடையவர்கள் என்று யாரையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு இனம் காண்பித்து நாங்கள் தெரிந்து வைத்திருந்தோமோ அவர்கள் மட்டும்தான் ஜமாத்தோடு சேர்ந்து தொழமாட்டார்கள். நோயாளிகள் தொழமாட்டார்கள். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நோயாளிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், 2 நபர்களுடைய தோள்களில் கைகளை போட்டுக்கொண்டு அவர்கள் பள்ளி வாயிலுக்கு தவழ்ந்து வருகிற காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறு, இது சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அதிபயங்கரமான ஒரு வாசகம் உண்டு தெரியுமா? ஃபஜ்ரும் இசாவுக்கும் யாருக்கு கஷ்டம்னு சொன்னாரு? முனாஃபிக்குகளுக்கு ஃபஜ்ரும் இசாவும் பாரமாக இருக்கும். இதுக்கு மேல ஒரு வாசகம் வேணுமா? நாம இறை விசுவாசியா, நாம நம்முடைய உள்ளத்தில் நிஃபாக் இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கு இது ஒண்ணு போதுமே, இது ஒண்ணு போதுமே. காலமெல்லாம் நாம் நிஃபாக்குடையவர்களாக நடக்கிறோமா, முனாஃபிக்காக நடக்கிறோமா, அல்லது இறை விசுவாசியாக நடக்கிறோமா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்கு வெளியுள்ள ஆட்கள் எல்லாம் சான்றிதழ் தர வேண்டிய அவசியம் இல்லை, நாமளே பரிசோதனை செய்து பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகையும் இசாவுடைய தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு பாரமாக இருக்கும் என்றால் நான் முனாஃபிக் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் நம்முடைய செயல் வடிவம் கொடுத்து அந்த ஃபஜ்ரையும் இசாவையும் பேரணுமா வேண்டாமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கடுஞ்சொல்ல பயன்படுத்திட்டாரு. பொதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே கடுஞ்சொல்லை கொண்டு பயன்படுத்தவே மாட்டார். அவர் அடித்தவரை, அவரையெல்லாம் கொலை செய்வதற்காக வேண்டி மக்காவில் அவருடைய கழுத்தை நெறித்து கொலை செய்ய முயற்சி செய்தவனை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுஞ்சொல்லை வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஆனால் இபாதத் என்று வரும் பொழுது மன் தரக்க சலாத்த முத்த அம்மிதன் ஃபக்கத் கஃபர, யார் ஒருவர் வேண்டுமென்றே தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் இறை நிராகரிப்பாளனுக்கு ஒப்பாக மாறிவிட்டான். வட்டி வாங்கினவனுக்கு ரசூலாய் சொன்னாரா? திருடவனுக்கு ரசூலாய் சொன்னாரா? விபச்சாரம் பண்ணவன் ரசூல் சொன்னாரா? இல்ல. தொழுகை என்பது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, தொழுகை என்பது அந்த அளவுக்கு பாரதூரமானது. ஆகவே ஃபஜ்ருடைய தொழுகையும் இசாவுடைய தொழுகையும் நம்முடைய வாழ்வில் கட்டாயம் கண்டிப்பாக பேணப்பட வேண்டிய ஒரு தொழுகை என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்வில் அந்த தொழுகைகளை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹு தஆலா தொழுகையில் பேணுதல் உடைய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். முஸ்லீம் வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் அதே போல உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் தெரியப்படுத்துங்கள். முஸ்லீம் வானொலியை நீங்கள் www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் கையடக்க தொலைபேசி நேர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் கேட்கக்கூடியதாக இருக்கும். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே இணைந்து கொள்ளுங்கள் முஸ்லிம் வானொலியோடு.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற
5: முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
6: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினர் இஸ்லாத்திற்காகவும் இறைவனுக்காகவும் செய்த தியாகங்கள் பற்றி நினைவு கூறுகின்ற மாதமாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தவர்கள் சன்மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை ஞாபகப்படுத்தும் நோக்கோடு அவர்களின் குடும்பங்களின் அடையாளங்கள் புனித கஅபத்துல்லா வளாகத்தில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்த ஒரு நபியாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய துருக்கி நாட்டில் அமைந்திருக்கின்ற உர்ஃபா என்ற நகரில் பிறந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உர்ஃபா நகரில் பிறந்த போது அந்த ஊரை நம்ரூத் என்ற மன்னன் ஆர்ந்து கொண்டிருந்தான். நம்ரூத் அல்லது நிம்ரூத் என்று இந்த மன்னன் அழைக்கப்படுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர், அதாவது தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு தயாராக இருந்த பொழுது, நம்ரூத் மன்னனின் அமைச்சரவை ஆலோசகர்களும் சோதிடர்களும் ஒரு விடயத்தை நம்ரூத் மன்னனுக்கு அறிவித்தான். அதாவது, இந்த ஆண்டில் பிறக்கின்ற குழந்தைகளால் உங்களது ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படலாம், அதாவது உங்களை மன்னர் பதவியிலிருந்து விரட்டக்கூடிய ஒரு குழந்தை இந்த வருடத்தில் பிறக்க உள்ளது, எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சோதரக்காரர்களும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களும் நம்ரூத் மன்னனுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். நம்ரூத் மன்னன் அந்த வருடத்தில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று தமது ராணுவ வீரர்களுக்கு உத்தரவிட்டான். இதனால் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருந்த ஆசருடைய மனைவி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், நம்ரூத் மன்னனின் படைகளில் இருந்து தமது குழந்தையை பாதுகாப்பதற்காக உர்ஃபா நகரில் அமைந்துள்ள குகைக்கு சென்று மிகவும் பாதுகாப்பான முறையில் எவரது கண்களுக்கும் தெரியாத வகையில் வாழ்ந்து வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குகையில் பிறந்தார்கள். அந்த குகை இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த குகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பான முறையில் தனது தாயாரால் வளர்க்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த செய்தி அவரது தாய் தாயாரும் தந்தையாரும் மாத்திரமே அறிந்து வைத்திருந்தார்கள். இதனால் எவருக்கும் தெரியாதவாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் வீட்டில் இருந்து மறைமுகமாக இந்த குகைக்கு சென்று தமது குழந்தைக்கு பாலூட்டிவிட்டு மீண்டும் வீடு திரும்புவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த அடிப்படையில் தொடர்ந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 7 அல்லது 10 ஆண்டுகள் பாலூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாப்பான முறையில் வளர்த்தார்கள். இதனைத் தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளி உலகுக்கு தனது தாயாரால் அழைத்து வரப்பட்டதாகவும் பின்னரே அல் குர்ஆனில் வருகின்ற தனது தந்தையாரிடம் சென்று ஏன் நீங்கள் சிலைகளை வணங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதை நாம் வரலாற்றின் ஊடாக கண்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இந்த குகையானது துருக்கி நாட்டின் உர்ஃபா நகரில் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த குகைக்கு அருகில் மெவ்லித் ஏ ஹலீல் என்ற பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மெவ்லித் ஏ ஹலீல் என்பதன் அர்த்தம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசல் என்பதாகும். மெவ்லித் என்பது பிறப்பை குறிப்பிடுகின்றது. ஹலீல் என்பது தோழர், அதாவது இறைவனின் தோழரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கின்றது. இந்த பள்ளிவாசலை நூர்தீன் ஜங்கி அவர்களே நிர்மாணித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடங்களை இன்று அல்லாஹு தஆலா தனது மக்களுக்காக இன்று வரை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். இந்த குகைக்கு அடிக்கடி அதிகளவிலான முஸ்லிம் பெண்கள் சென்று வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான இடங்கள் முன்னைய நபிமார்களின் வரலாற்றை கூறும் விதத்தில் எமக்கு ஓர் படிப்பினையாகவே அமைக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கின்றோம்.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
7: அதாவது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதாவது கூட்டி கழிச்சு பார்த்துட்டோம்னா மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்குது. அவங்க செய்யறதுல பெரும்பாலும் நஷ்டம்தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இல்லல்லதீன ஆமனு, எவர்களை தவிர ஈமான் கொண்டு அமிலு சாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்து, ஒத்த வாசவ் பில் ஹக்கி ஒத்த வாசவ் பிசப், ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்களே, தாவாவில் ஈடுபட்டார்களே, தப்பு செய்கிற நேரம் தடுத்தார்களே, தன்னுடைய கௌரவம் போயிடும், தம் வியாபாரம் உடஞ்சிரும், எங்களுக்கு விசாரணை வந்துடும், தாடியை வச்சா பிரச்சனையா போயிடும் என்றெல்லாம் இல்லாமல் சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு துணிச்சலாக அந்த சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டார்களே அவர்களை தவிர, அந்த நேரத்தில் அவர்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் தாங்கி பிடித்து நாம் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம். இது குறுகிய கால வாழ்க்கை. இறைவனை சந்திக்கும் வரைக்கும் நாம் இந்த சோதனைகளை தாண்டி போக வேண்டும் என்று புரிந்துணர்வோடு பொறுமையோடு இருக்கிறார்களே இவர்களை தவிர என்கிறார் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா. ஓ, ஈமான் கொண்டீங்களா, இபாதத்தை செஞ்சிட்டீங்களா, அப்ப உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல. மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இந்த நஷ்டத்தில் இருந்து மனிதர்கள் தப்பணுமாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டே ஆகணும். தப்ப கண்டால் கணக்கில்லாம போக முடியாது, அதை சொல்லி ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும், அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது. இன்னொரு இடத்துல குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா அம் ஹசிபுத்தும் மன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேச போலான்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயலம சாபிரீன். இதற்கு அதாவது அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கம்னா அவ்வளோ சீப்பா, நீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றீங்க, அதுக்கு இவ்வளோ டிக்கெட்டுன்னு கணக்கு பாக்குறீங்க, சொர்க்கத்துக்கு என்ன உடனே திறந்து தந்துடும் நினைக்கிறீங்களா? இல்ல, வலம்மா யலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், உங்களில் யாரு தியாகிகள் என்று நான் அடையாளம் காணாமல், அல்லாஹ் சொல்றான், யாரு தியாகிகள் என்பதை நான் அறியாமல் உங்களில் யார் பொறுமையாளர்கள். இப்ப ரெண்டு விஷயம், சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணுமா? அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணுமா? அவர் அர்ப்பணிக்கணும். தனக்கு நேரம் காலத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே இந்த நேரம் காலத்துல தனக்கு தன் குடும்பத்துக்கு வீடு சொத்து வாசல் பங்களா காணி பூமி எல்லாம் சேகரித்து விட்டேன் இறைவா, நான் இப்போ ஓகே தானே? இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான், தியாகம் பண்ணுங்கள். பணம் தந்தவர் பணத்தை செலவழிக்கணும், இல்மை தந்தவர் இல்மை வந்து ஊர் ஊரா போய் சொல்லணும். உங்களுக்கென்று எது கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்டது உங்களுக்கல்ல. அல்லாஹ் சூரத்துல் பக்ராவை தொடங்க போக்கிலே சொல்றான், தந்தது நாம் தந்தது கொடுப்பதற்கு. இந்த நேரம் காலங்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் நம்ம நிறைய கொடுக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்கணும். சஹாபாக்கள் முழுக்க அப்படிதான் கொடுத்தார்களா? அதனால் நான் அவைகளெல்லாம் விவரமாக பேசவில்லை. இஸ்லாம் சொல்லுகிற கண்ணோட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க தியாகிகளாக மாறாத வரைக்கும் உங்க லைஃப்ல என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க உங்களுக்கு அறிவீங்க. உங்க கல்புக்கு தெரியும் என்ன தியாகம் பண்ணிட்டோம், எவ்வளவு பிரச்சனை வருகிற நேரம் என்ன பொறுமையாக இருந்தோம். பொறுமை பொறுமை என்றா கோபம் வர்ற நேரம் உள்ள பொறுமையை மட்டும் கூறுவான்னு சொல்லல. நிறைய பேர் கோபம் வர்ற நேரம் பொறுமைன்றாங்க. அது மட்டும் இல்ல, அதை விட வீட்டுல பெரும் பெரும் பிரச்சனைகள் வரும், ஊர்ல பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் குற்றம் செய்யாத நீங்கள் குற்றவாளிகளாக காட்டப்படுவீங்க. உங்களை தாறுமாற திட்டுவார்கள், உங்க கல்வி வேதனைப்படும். அந்த மாதிரியான நேரம் வழக்கது நாளும் அன்னைக்கு எவ்வளவு சதுருக்கு பிமாய கூலும் நபியே எங்களுக்கு திட்டமாக தெரியும், உங்க கல்வி இருக்குது, அவங்க பேசுறதை கேட்டு உங்க கல்வி நோகுது வலிக்குது. ஏண்டா நீங்க செய்யாத ஒன்றுக்கும் சும்மா சும்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்களை மஜ்னூன்ன்றாங்க, பைத்தியம்ன்றாங்க, கத்தா பண்றாங்க, பொய்யன்ன்றாங்க, கவிஞ்சன்ன்றாங்க, கத்தா பண்றாங்க, பொய்யன்ன்றாங்க, கவிஞ்சன்.

0: பொறுமையாளர் போகிற நேரம். இந்த உலகத்தில் 1000 பொடிகார்டுகள் இருக்கலாம், ஒரு பெரியவருக்கு ஒரு பெரிய ஆளுக்கு.
1: நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: பிசினஸ் கலண்டே வைங்களேன், தோட்டம் துறவுகள் கனி வர்க்கங்கள் உங்களுக்கு தந்ததை குறைத்து அல்லாஹ் சோதிப்பான், எடுத்து சோதிப்பான், பிசினஸ்ல லொஸ்டாக்கி சோதிப்பான், எல்லாம் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், வபஷ்ஷிரி சாபிரீன், நபியை போய் சொல்லுங்கள் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு என் நற்செய்தி, என் வாழ்த்து செய்தியை சொல்லுங்கன்றான். ஒருத்தர் போய் லொஸ்டா நிக்கிறாரு, உலகத்தில் எல்லாரும் பார்த்து அவரை கவலையா பார்ப்பாங்க, லொஸ்டா ஆயிட்டீங்களா, எழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்திருக்குது, அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஹை ஹை அல்ஹம்துலில்லாஹ், பொறுமையா நில்லுங்க, அல்லாஹ் நாட்டோ ஏதோ நலவு இருக்கும் இப்படின்னு சொல்லுவார்கள், ஆறுதல் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கன்கிராஜுலேஷன், என் வாழ்த்தை அவருக்கு அறிவிங்கள், என் வாழ்த்து செய்தி அறிவிங்கள். அவர் சபராக நின்றார், பொறுமையாக நின்றார். குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் அது விரிந்த ஒரு பார்வை பேசு. பொறுமை என்பது எங்க வாழ்க்கையில இல்லாமல் எங்களுக்கு ஜென்னாவுக்கு போக முடியாது என்று குர்ஆன் பேசுது. பொறுமை என்பது எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நெடுகிலும் நாம் பார்த்தோம்னா பொறுமை என்பதுக்கு தனியாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைய இடங்கள்ல பேசுறான். நான் குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால், ஃபஸ்பிர், நபியே நீங்கள் பொறுமையாக நில்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். இந்த பொறுமை சும்மா வருமா அல்லது இந்த பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதை புரிய வைப்பதற்குத்தான் நான் முற்படுகிறேன். பொறுமை முக்கியமான விஷயம். பொறுக்காமல் சொர்க்கம் போக இயலாது அப்படின்னால் என்ன? பொறுமை என்றால் என்ன? பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு சுருக்கமாக விளக்கணும் என்றால், பெருமானாருடைய வரலாறு சீரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து வந்த பாதையை நீங்க கொஞ்சம் எட்டி பார்த்தீர்கள் என்றால், பொறுமை என்றால் என்ன என்பதை நீங்க புரிவீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கிறான், இன்னக்க லஅலா குலுகின் ஆலிம், நபியே நீங்கள் உயர்வான பண்பின் மீது இருக்கிறீங்க, நபியே நீங்க உங்க பண்பு அப்படி, ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹௌலிக், நபியே நீங்க ரொம்ப இரக்கமாக நடக்கிறீங்க, நீங்க ரொம்ப பாசமாக நடக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் கடினமான சித்தமுடையவராக இருந்தா, கல்புடையவராக இருந்தா, லம் ஃபல்லு மின் ஹௌலிக், அவர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். நபியே, படிக்காத மக்கள், ஒன்றும் தெரியாத மக்கள் உங்கள்ட்ட வர்ற நேரம் நீங்க ரொம்ப மென்மையாக நடக்கிறீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபிக்கு கொடுக்கிறான், சத்தியம் உங்கள்ட்ட இருக்கிறதுனால மட்டும் உங்க குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி இருந்தா, நபியே நீங்கள் சத்தியத்தை சொல்கிறீர்கள், அதனால் பக்கத்தில் அப்படி அல்லாஹ் சொல்லல, உங்க சிரிப்பு அவர்களை கவருது நபியே, உங்க மென்மை அவரை கவருது, அது அத்தனையும் தேவை. ஒரு கூட்டம் நினைச்சிட்டாங்க, சத்தியத்தை சொன்னால் மக்கள் எல்லாம் பக்கத்தில் நிற்பார்கள் என்று. அப்படி குர்ஆன் அதையும் சொல்லுது. இன்னொரு இடத்தில் பண்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தும் விதம், ஒருவரை புன்முறுவலோடு சந்திக்கும் விதம், அவரோடு அழகாக பேசும் விதம், இது எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து அந்த மக்கள் கவரப்படுறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார், உங்களுக்கு தெரியும், ஒருவர் சிறுநீர் கழிக்கிற நேரம் சஹாபாக்கள் கோபப்பட்டார்கள், பள்ளியிலே ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார், பொறுமையோடு பெருமானார் பக்கத்திலே அழைத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இந்த துனியாவிலே ரசூலுல்லாஹ்வை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் காட்டினார். என்ன? உலகத்தில் ஆக இந்த உலகத்தில் மிக முக்கியமானது படிப்பு அல்ல, படிப்பு தேவை, இக்ரா ஃபர்ஸ்ட் ஆயத்து படிப்பு. ஆனால் ஒரு ஆச்சரியமான வரலாறு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன? எத்ரி மதீனாவை பொறுத்தளவுல மதீனாவுல யகூதிகள் வந்தார்கள். வரலாறை நாம் திரும்பி பார்த்தால் யகூதிகளுக்கும் அங்க சம்பந்தமே இல்லை. பனு குறைவாக்கள் நிறைய யகூதிகளுடைய பனு ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் வாழ்றார்கள். இந்த யகூதிகள் ஏன் வந்தார்கள் என்று வரலாறை

0: பிரட்டி பார்க்கிற நேரம். அவருடைய வேத புத்தகம் சொல்லுது பாலைவனத்தில் ஈச்சமர தோட்டங்களுக்கு இடையிலே அந்த நபி வருவார் என்று. அதற்காக வேண்டி அவருடைய அப்பம் பாட்டனில் இருந்து அவர்கள் குடிபெயர்ந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நபி வருகிறார் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். நபி வருவதை அவர்கள் அறிகிறார்கள். எப்ப அவங்க அப்பம் பாட்டன் வந்தது தலைமுறைகளை கடந்து பார்க்கிறார்கள். அவர்கள் சொன்னது எங்கவோ எங்க வந்து இருந்தார்களோ அந்த மாதிரியான அந்த ஹைபர் கோட்டைகள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் நபியுடைய வருகைக்குத்தான் அவர்கள் பாலைவனத்துக்கு அங்கே வந்தார்கள். அரபுகளோடு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ட உடனே அவர்களுக்கு இந்த நபியை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கொடுக்கல. எங்கள்கிட்ட எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள், எழுத படிக்க தெரியாத ஒருவர் பேச நாங்க கேட்கணுமான்னு ஒரு வாதம் வைத்தார்கள். எப்படி இருந்திருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யோசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். வாதம் வீசுகிறார்கள், இவர் பேச நாங்கள் கேட்கணுமா, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, இவர் என்ன தூதரப்பா, எங்கள்கிட்ட எவ்வளவு ருஹ்பான்கள் அஹ்பார்கள், எவ்வளவு பெரிய படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அறிந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்க ஆலிம்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர், கிட்ட வைக்கலாமா இந்த நபிக்கு. அல்லாஹ் என்ன எடுத்து காட்டான், சூரா ஆராஃபை நீங்கள் பரட்டி பாருங்க. யஹூதிகளையும் கிறிஸ்தவர்களை பத்தி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் வேண்டுமென்றே உம்மி என்ற வாசகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து குர்ஆனில் சொல்லுவார். இந்த நபி உம்மி, எழுத தெரியாது, ஒரு கூட்டம் இவரை பின்பற்றுவார்கள், அவர்களிடம் இந்த அகம்பாவம் இருக்காது, அவர்கள் கேட்பார்கள். இந்த நபியை உயிருக்கு மேல் அவர்கள் நேசிப்பார்கள். அந்நபியோ அவுலாபில் மூமினின் மின் அன்ஃபுசியும் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அதாவது தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு கேட்பார்கள் அவர்கள். இந்த நபி பேசுவதை கேட்பார்கள். அவர் எவ்வளவு டிகிரி பிடித்தார், என்ன பட்டம் படித்தார், அவர் என்ன பல்கலைக்கழகத்தில் போனார், இது எல்லாம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னொரு பக்கமாக அவரை அனாதை ஆக்கினான் அல்லாஹ். ஆப்பா இல்லை, அனாதைகளை இந்த சமூகம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால் அப்படி எல்லாம் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இதோட கொண்டாந்து உம்மத்தில் இறக்குறான். இது எப்படி இருந்திருக்கும் பெருமானார் கேட்கிற நேரம். உங்களுக்கு கேட்டா எப்படி இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி மக்கள் மன்றத்திலே போய் சத்தியத்தை சொல்லுகிற நேரம் உங்களை தூக்கி வீசுகிறார்கள் என்றால் எப்படி இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எப்படி பொறுமையை கொடுத்தான் தெரியுமா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க. உங்க வீட்டில் அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சிங்கண்டா, உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி, வீட்டில் பிள்ளைகள், வாகன வசதிகள், அந்த மாதிரி தோட்டம் துறவு, முன்னாடி நாலு வாகனம், இப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன தேவை, எல்லாத்துக்கு மேலே இன்னொன்று தேவை வரும். ரோட்டில் போகிற நேரம் ஹாஜியார் எப்படி கண்ணியமானவர், இவர் தான் ஊர்லேயே பெரியவர், கடைசியாக அதை தேடுவீங்க. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆகிற நேரத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். கதீஜா அம்மா அவர்கள் அவர்கள் விரும்பி கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்வை, நான் உங்களை மனமுடிக்க தயார், நீங்கள் தயாரான்னு கேட்குறாங்க. கதீஜா அம்மா கணவன் இறந்து பலர்கள் போட்டி போட்டிருக்கிற நேரம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு கதீஜா அம்மாவை திருமணம் முடிக்க சம்மதிக்கிறாங்க. சம்மதிக்கிற நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஊழியனாக நிற்கிறாங்க, வர்க்கர். கதீஜா அம்மா பாஸ். அவர்களை மனம் முடித்த உடனே ஓவர் நைட் ஒரே நாளில் பெரும் செல்வந்தராக ரசூலுல்லாஹ் மாறிட்டாங்க, பெரும் செல்வந்தராக மாறிட்டாங்க. கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 4-6 பிள்ளைகள், 2 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ள. ஒரு வாப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி 2 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ளையோட கொஞ்சம் குழாவுற வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டு முன்னாடியே ஒட்டகம் வேணுமா, குதிரை வேணுமா, வாகனம் இருக்குது. ரசூலுல்லாஹ் வெளியில போனா அல்லமீன் அஷாதிக், உண்மை பேசக்கூடியவரப்பா, இவர் தான் நம்பிக்கையாளர், என்ன இல்லை சொல்லுங்க பாப்போம் பெருமானருக்கு என்ன இல்லை. அவங்க மனைவி பலர்களுக்கு இப்படி கொடுத்தா கூட ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை சோதிப்பான்ல, பர்ஃபெக்டா கொடுத்தான். ரசூலுல்லாஹ் பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் இல்லை, அவ்வளவு அன்பான பிள்ளைகள், அவ்வளவு பாசமான பிள்ளைகள், வழித்தவறி சென்ற ஒரு பிள்ளை கூட இல்லை. ஒரு ஆளுக்கு பிள்ளைய கொடுத்துட்டாண்டா மனைவி ஒரு மாதிரி இருப்பா, மனைவியை கொடுத்துட்டாண்டா தர்தலையா போயிருவான், இங்க அதை சல்லியை கொடுத்தா இப்படி ஆயிரும், என்ன சரி ஒரு முசீபத்து வந்து நிற்கும். பலர்கள் பல கோடி சேர்த்தார்கள், குடும்பம் நல்லறிக்கணும் என்று வெள்ளவத்து தெய்வல கொல்பிட்டியில் நெஞ்சை பிடித்து மௌத்தா அவங்க எத்தனை பேர் தெரியுமா, ஏன் இந்த சொத்தை எடுத்தேன், இதனால் என் புள்ள கிளப்புக்கு போச்சு, இவனுக்கு எல்லா அக்கௌண்ட் பேலன்ஸ் அவனுக்கு தெரியும், எவ்வளவு சொத்துன்னு தெரியும். ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்க மட்டும் கிடைச்சி சென்றுங்க, அதை விட முசீபத்து இல்லை. என்ன பிஸி இல்லைன்னு வைங்க, எல்லா தப்பையும் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி பறி கொடுத்த தகப்பன்மார்கள் அழுகிறார்கள், என் பெண்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் வந்தால் குடும்பம் செதறும் என்பதை கண்ணால் பார்க்கிறோம். தர்மம் இல்லாத குடும்பத்தில் அது ஒரு பக்கம் வைங்க. பெருமானாருக்கு பணத்தை கொடுத்தான், அந்த மனைவி அற்புதமா கொடுத்தான். பணத்தால் அவங்க மதிமயங்கி வரம்பு மீறி போகவும் இல்லை, பிள்ளைகள் நல்லா வளர்கிறாங்க, நல்ல பிள்ளைகள். மனைவி எப்படி 25 வருஷமா இன்னும் ஒரு மனைவியை திருமணம் முடிக்காத அளவுக்கு ரசூலுல்லா வாழ்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அம்மா மௌத்தார்னா 65 வயசு 40ல முடிக்கிறாங்க. 25 வருஷமா கதீஜா அம்மா எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்றதுக்கு கல்பு கவர்ந்து போனது ரசூலுல்லாஹ்வுக்கு. உலகமே அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து ஜம்மிலூனி என்ன போத்துங்க என்று சொல்ற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்ற நேரம் கதீஜா அம்மா போத்தி விட்டு அபுல் காசிம் காசிமுடைய வாப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க ஒண்ணுமே நடக்கல, உங்களுக்கு நீங்க நல்லவர் என்றாங்க. ஒரு மனைவி சர்டிபிகேட் இவர்கள் ஆச்சரியமான கேள்வி. நபி இல்லாதவருக்கு ஆச்சரியம், இவர்கள் என்னை விரட்டுவார்களா? ஆமா, நபிமார்கள் அப்படித்தான் என்றார்கள். அந்த நேரத்திலே அவர் முன்னாடி வந்து மக்களுக்கு சொல்கிற நேரம் எல்லோரும் எதிர்த்தார்கள், எல்லோரும் எடுத்தார்கள், எல்லாரும் மண்ணை அள்ளி வீசினான் அபூ லஹப். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏசுற நேரம் பக்கத்தில் ஓடி வந்து ரசூலுல்லாஹ் கையை ஃபர்ஸ்ட் பிடிச்சி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதல் உறுதியாக நின்றது கதீஜா அம்மா அவர்கள். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பையத்து பண்ணி பக்கத்தில் நின்று என் கணவர் போய் சொல்ல மாட்டார், அவரோட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும், அவர் யார் என்று தெரியும் என்று ஜசீரத்து அதாவது மக்காவே எதிர்க்கிற நேரம் பக்கத்தில் வந்து நின்றவர்கள் கதீஜா அம்மா. ஆயிஷா நாயோட வாழுகிற நேரம் வீட்டு கதவை தட்டுவார்கள் கதீஜா நாயி தங்கச்சி. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், என் கதீஜா குரல் என்பார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மறக்க முடியாத பதிவுகளை மேற்கொண்டவர். வீட்டில் அன்பான மனைவி இல்லையா, செல்லமான பிள்ளைகள் இல்லையா, என் ஈரக்கொலை ஃபாத்திமா வளர்றார்கள் அங்கே. ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் எல்லாம் மிக்க ஒரே ஒரு பிள்ளை தான் மதீனாவில் கிடைக்குது, மற்ற 6 பிள்ளையும் கதீஜா அம்மாவுக்கு கிடைச்ச பிள்ளைகள் எல்லாம் மிருக்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 40 ரசூலுல்லாஹ் அடைகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபித்துவத்தை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் அத்தனையும் கேட்டாங்க. ஒரு உண்டை வாங்கணுமா இருந்தா நீங்க சொத்தை கொடுத்து தான், ஒரு அவங்க சல்லியை கொடுத்தாதான் உங்களுக்கு காணி கிடைக்கும், வீடு கிடைக்கும், அது இயல்பு. இதுதான் துனியா ஆகிரா. எதையும் கொடுக்காம எனக்கு கிடைக்கும், என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க? என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியால் கொடுத்தால் தான் கிடைக்கும். பெருமாடம் அல்லாஹ் கேட்டான், பிள்ளைகளை கேட்டான், மனைவியை கேட்டான், வீடு வாசலை கேட்டான், தோட்டம் துறவை கேட்டான், எல்லாம் கொடுத்த ஒத்த உடுப்போட ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ் புடவையை பிடித்து சொன்னார், உன்னை விட முடியாதுண்டாங்க பெருமானார். திரும்ப பார்த்து பார்த்து போனார்கள், எல்லாத்தையும் கொடுத்த ரசூலுல்லாஹ் ஊரையே கொடுத்து விட்டார்கள், ஊரையே கொடுத்து விட்டார்கள். இவர்கள் தானே புகழ்ந்து புகழ்ந்து அசாதிக் என்றார்கள், அல்லாமீன் என்றார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து கதாப் என்றார்கள். கதாப் பேச்சை கேட்டுட்டு எல்லாரும் அவரோட பேச்சை கேட்டுட்டு மஜ்னூன் மென்டல் ஆயிட்டாரு போல உலத்துறாரு. 7 வானத்திலிருந்து இறைவன் அவரோட பேசுறானா, வேற ஒருவர் கிடைக்கவில்லையாண்டார். இதையெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வேணும் நான் கேட்கிறேன். இவ்வளவு கொடுத்து எல்லாம் ஓகேன்ற லைஃப்ல கொடுத்துட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டுட்டு பெருமானார் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார் ரசூலுல்லாஹ்வுக்கு அற்புதமான வாழ்க்கை. பெருமானிடம் கேட்டான், முதல் வாழ்க்கை முக்கியமா இந்த வாழ்க்கையாண்டா? ரசூலுல்லாஹ் பிந்திய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள், அவர்கள் இறைவனோட பேச ஆரம்பித்தார்கள், அவர்கள் பொறுமையோடு நின்றார்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை அவர்கள் பார்க்காமல் பார்த்தார்கள், நேரடியாக பார்க்காமல் அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்த்தார்கள், தன்னோட இறைவன் இருப்பதை உணர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன் என்று சொன்னால், இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் பொறுமை என்பதுதான் அடிப்படை. அந்த பொறுமை என்ற பாடத்தை படித்து தருவதற்கு தான் பெருமானரிடம் அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்து இவருக்கு ஏன் ஜன்னாவுல உயர்வான அந்தஸ்து தெரியுமா, இவர் கிரேடிங் ஏன் மேல தெரியுமா, இவர் அத்தனையும் இழந்தார். அந்த நேரத்தில் நாம் அவருக்கு படித்து கொடுத்தோம், அதாவது உன் ரப்பை துதி என்று நாங்கள் படித்து கொடுத்தோம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொன்றும் இழந்து போகிற நேரம், பிரச்சனை வருகிற நேரம் தஸ்பீஹ் செய்தால் வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன். மரணம் வரும் வரைக்கும் ரப்பை வணங்குங்க, தொழுகையை கூட்டினால் நிச்சயமாக அவர்தான் பொறுமையாளர், அவருக்கு தான் பொறுமை. பொறுமை வளர்க்கறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணாதான் பாடி பில்ட் ஆகும். எந்த எக்ஸசைஸ்? மைண்டில் அல்லாஹ்வை நினைத்து கொண்டு ஜிக்ர் பண்ற ஒருவர் பொறுமைசாலியாக மாறுவார். இதைத்தான் குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதை புரிந்து அடியார்களாக மாற்றி அருள் புரிவான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருக்குர்ஆனை பொறுத்தளவில் பொறுமையை படிக்க வேண்டும் என்றால் சூரா யூசுஃபை நீங்கள் தெளிவாக படிக்கணும். சூரா யூசுஃபை பொறுத்தளவில் நீங்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா பேர் என்ன என்பதை அதில் பார்க்க மாட்டீங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி பேர் என்னன்னு பார்க்க மாட்டீங்க. அவங்க சகோதரர்கள் யார், மூத்தவர் பேர் என்ன, இளையவர் பேர் என்ன, நடுவில் உள்ளவர் பேர் என்னன்னு பார்க்க மாட்டீங்க. சூரா யூசுஃப் தோங்கதே மிக அழகாக. சூரா யூசுஃபுடைய முடிவும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அல்லாஹ் பேசுறார். குடும்ப விலாவரியாக மகன் வருகிறார் வாப்பாவிடம். வாப்பாட்ட வந்து சொல்றார், வாப்பா இன்னிர கௌகபன், வாப்பா நான் 11 கோள்களை 11 நட்சத்திரங்களையும் ஒரு சந்திரனையும் சூரியனையும் கண்டேன். ரைத்துஹும் லீ சாஜிதீன், எனக்கு சுஜூது செய்கிறதாக கண்டேன். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? ஒரு புள்ள ஓடி போய் உம்மாட்ட சொல்லும், உம்மா நான் கனவு கண்டம்மா, ஏன்னா இப்படி ஒன்று கண்டம்மா. சூரா யூசுஃப்ல அல்லாஹ் எடுத்து காட்டுறான் தாயை பத்தி அங்கே இல்லவே இல்லை. அதற்காக யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா மௌத்த நினைக்காதீங்க, பின்னாடி அல்லாஹ் சொல்லுவான். அவர் சிம்மாசனத்தில் உட்கார வைத்தது வாப்பாவையும் உம்மாவையும். அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்றால் என்ன? உம்மா பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்பது சூரா கசஸ். அதுக்கு அடுத்த பக்கம் அங்க வாப்பா வரமாட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா குழந்தையை பெற்று எடுத்த உடனே பதறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெட்டியில போட்டு ஆத்துல வீசினா எந்த பெண்ணும் வீச மாட்டார். வீசின பெண் நடுக்கம் கை நடுங்கும். 10 மாசமா சுமந்த குழந்தைய வீசிட்டு அவ எடுத்த பொறுமை அல்லாஹ் காட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாவை பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை சூரா கசஸ்ல. சோ சூரா யூசுஃபை நாங்க எடுத்துக்கொண்டோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அத்தியாயத்தை பிறட்டி பார்க்கிற நேரம் ஒரு வாப்பாட்ட வந்து மகன் சொல்கிறார், வாப்பா நான் அப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறேன். உலகத்திலே அழகானவர், அற்புதமான சின்னவர், நல்ல கல்புடையவர், ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவர். வாப்பாவுடைய கல்பு பறிபோகுது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்திலே. அவர் சின்னவராக இருக்கிற நேரம் வாப்பா நான் கனவு கண்டேன்னு சொல்ற நேரம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாப்பா என்ன சொல்ல, தக்ஸுசு ஓயாக்க அலா இஹ்வதிக், வேண்டாம் வாப்பா இந்த கனவு உங்க நானாமார்களுக்கு சொல்லாதீங்க. ஏண்டா? அவருக்கு தெரியும் நானாமார்கள் யாரு. ஏனண்டா யூசுப் பக்கத்திலே வந்து அவ்வளவு உங்களுக்கு எல்லா புள்ளையோடையும் வாப்பா ஈக்குவலா நடக்க பார்ப்பார். ஆனா சில நேரம் கல்பு முந்திவிடும். ரசூலுல்லா எல்லா மனைவர்களோடும் சரியாக கொடுத்தார்கள், ஆனால் என் கல்பு ஆயிஷாவை நாடுதென்றாங்க அல்லாஹ்விடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படித்தான் மனிதர்களை வைத்திருக்கிறான். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்ன உடனே, சரி அதற்கு பிறகு ஜும்மா இடம் தராது, 2-3 வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாமல் போகிறார். நானாமார்கள் கூட்டி போறாங்க, உங்களுக்கு தெரியும் கிணத்துல போடுறாங்க. கிணத்துல போடுற நேரம் அங்க வார பிரயாண கூட்டம் அவரை எடுக்கிறார். எடுத்தவர்கள் கூட ஒரு புள்ளையப்பா, இந்த பாருங்கப்பா ஒரு புள்ளப்பா, யார் புள்ளையோ தெரியாது என்று சொல்லல, அவங்க எடுத்து மறைச்சு வச்சாங்க. இவரை வித்துருவோம் என்றாங்க. மிஸ்ர் வரைக்கும் அல்லாஹ் அனுப்புறான். யாரு எவரு எதுவுமே தெரியாத ஒரு வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறார். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன்னு தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இந்த மெசேஜ் கிடைக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர் ஓனாய் சாப்பிட்டுட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு தெரியும் இது பொய் என்று. எப்படி தெரியும்? அல்லாஹ் வஹி அறிவித்தான் நினைக்காதீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கனவு அவருக்கு தெரியும் இது வஹி என்று. எப்படி இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தானோ என் மகனை தேர்ந்தெடுத்தான் அவர் புரிந்து கொள்கிறார். இது அல்லாஹ் கொடுத்தது. அதனால் நிச்சயமா ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னர் ஆகுவார் என்று தெரியும். ஆனா ஒரு வாப்பாவுக்கு அந்த புள்ள காணாம போனால், பக்கத்தில் தூங்குற நேரம் என் மகன் பக்கத்துல போட்டு தூங்கி இருந்தா தானே வாப்பா வாப்பான்னு ஓடி வருவார். முத்தம் கொடுத்து அரவணைத்திருந்தால் தானே வருவார். ஒவ்வொரு நேரம் தீவி சிங்காரிச்சு அவரை அழகு பார்த்திருந்தால், அவருக்கு அழகான சில உபதேசங்கள் சொல்லி இருந்தால் தானே வருவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தகப்பன் நபி என்றால் எவ்வளவு போதனை செய்து அந்த சின்ன புள்ளையை வளர்த்திருப்பார். அதனால அவருக்கு தெரியும் அவர் கொலை செய்யப்படல் என்று, அவர் சாகல் என்று தெரியும். ஒன்று தெரியும், அவர் வாழுகிறார். ஆனால் இப்ப அவருக்கு ஒரு பொறுமை. மௌத்தா போயிருக்கேன்னு நம்பி இருந்தா நாலு நாளோட விஷயம் முடிஞ்சு, சரி நாலு மாசத்தோட மறந்துடும். ஆனா உயிர் வாழுகிறார் என்று உமாவுக்கு தெரிந்திருந்தால், ஒரு வாப்பாவுக்கு தெரிந்திருந்தா, அழுது அழுது அழுது அழுது அவர் கேட்டார் ஃபஸபருன் ஜமீல், அல்ல எதை காட்டுகிறான்னு தெரியுமா? யகூப் நபிக்கு தெரியும், ஆனா என் மகன் இப்ப சாப்பிட்டாரா, என் மகன் எந்த வீட்டுல கஷ்டப்படுகிறார், வேலை செய்கிறாரா, சந்தையில வித்தாங்களா, எங்கேயாவது அடிமையா நிக்கிறாரா, ஃபஸபருன் ஜமீல், அழகான ஒரு பொறுமையை கடைபிடிப்பதற்கு இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. வாப்பாவுக்கு உங்க புள்ளி இதெல்லாம் வரலாறாக கேட்காதீர்கள், கதையாக கேட்காதீர்கள். கதையாக கேட்டதனால் தான் எங்களுடைய உண்மையான ஈமான் வரவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை என்றைக்காவது அரசியல்வாதிகள் மாதிரி மார்க்கத்தை விற்க பார்க்கிறோம், அரசியலாக்கி வைத்திருக்கிறோம். ஒரு சின்ன ஈஸ்டர் அட்டை கொண்டது போதும் பலர்கள் தாடி எடுத்து விட்டார்கள். ஏன்? நாங்கள் முஸ்லீம் என்றே வரக்கூடாது, எங்களுடைய வியாபாரங்கள் பாதிக்கப்படக்கூடாது. வெக்கமா இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு தியாகம் பண்ண முடியவில்லை என்றால், நாம் சொல்லுகிற கொள்கையில் நமக்கு உறுதியாக நிற்க முடியவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த உயிரை, இந்த ரூஹை எங்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்க முடியவில்லை என்றால், நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டில் எங்களுக்கு ஜிஹாத் செய்வதற்கு கடமை இல்லை. அந்த கூட்டம் செய்தது சரி என்று நான் சொல்லவில்லை, அது மிக மோசமான செயற்பாடு. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில மக்களுக்கு தவா பண்ணலாம், வீடு வீடாக அழைத்து சொல்லலாம், நீங்கள் பிழை என்பதை சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நன்றி செலுத்தக்கூடிய விதம் பொறுமையாக நிற்கணும். பிரச்சனைகள் வரும் என்பது எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம், உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம். இது ஜன்னா இல்ல, பிரச்சனைகள் வரும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். தெரிந்தால் எப்படியோ பிரச்சனைகள் வந்து தான் ஆகும் என்றால், அந்த பிரச்சனை கடந்து செல்லும் பாதையை திருக்குர்ஆன் பேசுது. பிரச்சனை வருகிற நேரம் நாம் திருக்குர்ஆனுக்குள் போகிற நேரம் நமக்கு அமைதியாக குர்ஆன் போதிக்கும்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி.

0: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
3: மற்ற வணக்கங்களை பொறுத்தவரையில் நான் சொன்ன மாதிரி நோன்புண்டா ஒரு மந்த்துக்கு தானது வருஷத்தில், ஜக்காத்துன்னா ஒரு தடவை தான், ஹஜ் என்பது லைஃப்பில் ஒரு தடவை. ஆனால் டெய்லி செய்ய வேண்டிய ஒரு நாளைக்கு 5 தடவை சளைக்காமல், சடைவடையாமல், வெறுக்காமல், விருப்பத்தோடு செய்ய வேண்டிய ஒரு இபாதத் தொழுகையாகும். அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக, வமா யஸாலு அபிதி யத்தகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்பா, என்னுடைய அடியான் அவனுக்கு நான் கடமையாக்காத வணக்கங்கள் இருக்கிறது, நஃபிலான வணக்கங்கள், அந்த வணக்கங்களை செய்து கொண்டே இருப்பான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிற பாணியை பாருங்கள், நான் அவனுக்கு கடமையாக்காத நஃபிலான வணக்கங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான். ஹத்தா உஹிப்பா, அவன் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்படி நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தால் அவன் பார்க்கிற பார்வையாக, கேட்கிற கேள்வியாக, தொடுகிற கையாக, நடக்கிற காலாக நான் மாறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது அந்த அந்த இந்த நடையின் ஒரு உச்சகட்டம். இது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வேறு ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஃபபி இஸ்மாவு ஃபபி யுபுசிரு ஃபபி எம்ஷி ஃபபி எபுத்திஷு, என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பார்க்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் கேட்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பிடிக்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் நடக்கிறான். அப்போ நஃபிலான வணக்கங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய நேசத்திற்குரியவனாக அவன் மாறுகிறான். அல்லாஹுடைய உதவி எல்லா பக்கமும் அவனுக்கு வருகிறது. அவனுடைய பார்வையில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய செவி புலன்களில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய கைகளில் அல்லாஹுடைய உதவி, கால்களில் அல்லாஹுடைய உதவி. அது மட்டுமல்ல, இந்த நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருக்கிற அடியான் அல்லாஹுடத்திலே கையேந்தினால் அவன் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். அவன் பாதுகாப்பு தேடினால் அவன் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறானோ அவற்றிலிருந்து அவனை பாதுகாத்து விடுகிறான். சுபஹானல்லாஹ். நஃபிலான வணக்கங்கள் இப்போ ஃபர்லிலேயே நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம செய்யக்கூடிய நிலையில் எங்கள் நஃபிலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஃபர்லான வணக்கத்தையே ஒரு நிர்பந்தத்தில் செய்கிறார்கள். சுபஹானல்லாஹ். நம்ம குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்குள்ளே பார்த்தால், இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் தொழுகையை நிறைய பேர் கண்டுகொள்வதே இல்லை. இது ஒரு கடமை என்கிற உணர்வு கூட அவர்கள் முஸ்லீம் அவ்வளவுதான். இவர்கள்ட்ட போய் நஃபிலை பற்றி எப்படி பேசுறது நம்ம? ஆனால் ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய பல சகோதர சகோதரிகள் நஃபில்களுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். இது கவலையான விஷயம். நஃபிலான வணக்கங்களை கூடுதலாக செய்கிற போது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய நேசம் கிடைப்பதை விட இந்த உலகத்தில் கிடைக்கிற பாக்கியம் ஒன்றும் இருக்காது. இந்த உலகம் யாருக்கு சொந்தம் சகோதர சகோதரிகளே? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரட்சகன் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹுடைய நேசம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்க வேண்டும்? ஒரு பிள்ளை தன்னுடைய தாயும் தந்தையும் அதை நேசிக்கிறார்கள் என்று தெரிகிற போது அடைகிற ஆனந்தம், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரன் அவனை நேசிக்கிறான் என்கிற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. ஏன் ஜாஹிலியத்தான நிலையில் பார்க்கிறோம், ஒரு வாலிபனை ஒரு வாலிப பெண் நேசிக்கிற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இதை விடுத்து நீங்கள் அதிகாரங்களில் உள்ளவர்களை பாருங்கள். ஒரு அரசியல்வாதி என்னை நேசிக்கிறார். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னோட சரியான க்ளோஸ், எந்த நேரமும் எனக்கு மெசேஜ் போட்டு சோமாரிங்களான்னு கேட்பார், எப்போ நாட்டுக்கு வாரன்னு கேட்பார், ஏதும் தேவையான்னு கேட்பார் என்றால் நம்ம எப்படி மகிழ்ச்சி அடைகிறோம்? எனக்கு அவரோட அவர் என்ன விசாரிப்பார், ஒருவருடைய நேசம் கிடைப்பது என்பது சாதாரணமானதல்ல. ரப்புல் ஆலமீனுடைய நேசம் கிடைப்பது என்பது அதற்காகத்தான் நம்ம இயங்குகிறோம். அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லா, காசு அவனுக்கு தான் சொந்தம், ஆரோக்கியத்தை தருவது அவன் தான், ரிஸ்கை தருவது அவன் தான். அப்ப அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். என்னை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் அவன் எனக்கு முழு பொறுப்பும். அதனால் தான் அவன் சொல்லுகிறான், என்னுடைய நேசனை நீ நோவினை செய்தால் உன்னை நான் விட மாட்டேன். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான், விளங்காம இருக்கும் நமக்கு. ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் மனைவிக்கு ரிலாக்ஸேஷன், கொடுமைப்படுத்துகிற கணவன் அந்த மனைவி தொழக்கூடியவள், நோன்பு பிடிக்கக்கூடியவள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவள், இபாதத்துகளில் ஈடுபாடு உள்ளவள், நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவள். ஆனால் கணவன் டோர்ச்சர் பண்ணுகிறான், கேட்க பார்க்க யாரும் இல்லை. ஆனால் அந்த மனைவியினுடைய மனம் சொல்லும், என்னுடைய ரப் என்னோடு இருக்கிறான், என்னுடைய ரப் என்னை நேசிக்கிறான். எனவே அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது போல தான் ஒவ்வொருவருக்கும். அப்போ தொழக்கூடிய ஃபர்தான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சில நஃபிலான வணக்கங்களை இந்த இடத்தில் சுட்டி காட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் முதலாவது நஃபிலான தொழுகைகள், ஃபர்த் அல்லாத தொழுகைகள் நிறைய இருக்கிறது. அதில் ஸ்பெஷலாக ஃபர்தான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள். இந்த தொழுகைகளுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார், ஃபர்த் தொழுகைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும், அவருக்கு அன்றைக்கு ஒரு வீடு கட்டப்படும் சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்தில். இப்போ ஒருவர் 365 நாட்களும் விடாமல் இந்த சுன்னத்தை தொழுதால் சுவர்க்கத்தில் வருகிற எத்தனை வீடு? 365 வீடு. அல்லாஹு அக்பர். இந்த விஷயம் நிறைய பேர் புரியலை. நான் சில நேரங்களில் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 365 வீடுன்னா இப்படி ஆயுள் முழுக்க தொழக்கூடியவர். இப்பவே உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இப்படி வீடுகள் இருக்கு, லேண்ட் இருக்கு. அதை வைத்து பெருமைப்படுகிறார்களா இல்லையா? இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், பூதான் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் மருதமுனைண்டா, மருதமுனையில் அவருக்கு 10 வீடு இருக்கு, கல்முனையில் வீடு இருக்கு, கொழும்பில் 10 வீடு இருக்கு, அவர் லண்டனில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார், தன்சானியாவில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறோம். அது அவருக்கு ஒரு பெரிய கௌரவம், சந்தோஷமும். இப்போ சுவர்க்கத்திற்கு போன பிறகு பார்த்தால் சுன்னத்தான தொழுகைகளை பேணி வரக்கூடிய ஒருவருக்கு லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கும். அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும். என்ஜாய் பண்ணுகிற இடம் அதுதான், அனுபவிக்கிற இடம் சுவர்க்கம் தான். ஃபீஹா மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணுமே பார்த்திருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணாத இன்பங்கள் எல்லாம் இந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது. சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்து இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் 100 பேருடைய பலத்தை கொடுக்கிறான். நோய் இல்லை, டயபெட்டிக் பிரச்சனை இல்லை, அதை குடித்தா பிரச்சனை, இதை சாப்பிட்டா பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை, யூரின் போகணுமென்ற சிக்கல் இல்லை, டாய்லெட் போகணுமென்ற பிரச்சனை இல்லை, மென்சஸ் இஷ்யூ இல்லை, சளி பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். ஹதீஸில் நேரடியாக இதெல்லாம் ஒவ்வொன்றும் வருது. சாப்பிடக்கூடியவைகள் வியர்வையாக வெளியே வந்துவிடும், அந்த வியர்வை நாராது, நறுமணமாக இருக்கும். சுபஹானல்லாஹ். அப்போ சுவர்க்கம் தான் அனுபவிக்கிற இடம். 33 வயது வாலிபர்களாகவே எல்லோரும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். முதுமை கிடையாது, மரணம் கிடையாது. அப்போ அங்கே நமக்கு இந்த சுன்னத்தான தொழுகைகளுக்காக வேண்டி வீடுகள். அதிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் சுன்னத்தை பற்றி சொல்லும்போது, ஹைரும் மின துன்யா வமா அலைஹா, உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த 2 ரக்அத்தும் சிறந்தது என்கிறார். அதனால் முன்னால் அது மிஸ் ஆனால், சுபஹுக்கு பிறகு தொழுகை இல்லை நமக்கு தெரியும், சுபஹு தொழுகத்துக்கு பிறகு தொழுகை இல்லை, ஆனால் முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் மிஸ் ஆனால் சுபஹுக்கு பிறகு அந்த 2 தொழுது கொள்ளலாம். அப்பளோ ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நஃபிலான தொழுகை தான் சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த ரெண்டு ரக்காத். அதுபோல மா பைன குல்லி அதானே நீ ரக்காத்தான், அந்த பன்னிரெண்டும் உங்களுக்கு தெரியும். சுபஹுக்கு முன்னால் ரெண்டு, லுஹருக்கு முன்னால் இரண்டு இரண்டாக நான்கு, லுஹருக்கு பின்னால் ரெண்டு, மஹ்ரிபுக்கு பின்னால் ரெண்டு, இஷாக்கு பின்னால் ரெண்டு. இதுபோக பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில், ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் ரெண்டு ரக்கா தெரியும். சுபஹானல்லாஹ். அதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும். சுஜூதில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் கேட்கிற துவா வேகமாக கபூலாகும். அல்லாஹு அக்பர். அப்போ அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் நஃபிலாக ரெண்டு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு போ, அதில் சுஜூத், அந்த சுஜூதை நல்லா பயன்படுத்தலாம் துவாவுக்கு. நமக்கு தேவை நிறைய, ஃபேமிலியை ஊரில் விட்டுட்டு இங்கே இருக்கிறவர்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம். எனக்கு தெரியும் நிறைய பிள்ளை வளர்ப்பு விஷயத்திலே டிப்ரெஷனோடு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற நிறைய தந்தைகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் மனைவியை பற்றி ஒரு தெளிவில்லாமல் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிற பேரண்ட்ஸுடைய விஷயத்திலே ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். திரும்ப நாட்டுக்கு போனால் என்ன செய்வது என்ற ஒரு தெளிவில்லாமல் அதிலே மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். சும்மா மன அழுத்தம் மன அழுத்தம் என்று சொல்லி சொல்லி நாளாந்தம் மன அழுத்தத்தை கூட்டிக் கொண்டு நோய்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர மன அழுத்தங்களுக்கான தீர்வுகளை நாம் தேடவில்லை. உண்மையிலேயே பாங்கு சொன்னதும் பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது அந்த சுஜூதுகளிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பான், நம்முடைய மனைவிக்கு வழிகாட்டுவான், நம்முடைய பெற்றோருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான், நம்முடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வான், நம்முடைய சிந்தனையில் இருக்கிற அந்த குழப்பத்தை அல்லாஹ் போக்கி விடுவான். ஆனால் நம்ம ரெடி இல்லை, கஷ்டமா இருக்கு, நம்ம பள்ளிக்கு வாரதே கஷ்டமா இருக்கு. எங்கெங்கெல்லாம் போவதும் எங்கெங்கெல்லாம் உட்காருவதும் எவ்வளவு நேரம் உட்காருவதும் நமக்கு இலகுவாக இருக்கிறது, ஆனால் மஸ்ஜிதுக்கு வர்றது கஷ்டமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில ரெண்டு ரக்காத். அதுபோல துஹா தொழுகை, வித்ரு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, எவ்வளவு நஃபிலான வணக்கங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது அல்லாஹு தஆலா விசாரிப்பது தொழுகையை பற்றி. மறுமையில் முதல் இன்குவாரி முஸ்லீம்களிடத்தில் தொழுகையை பற்றித்தான், அல்லது ஒரு மனிதனிடம் தொழுதான் தொழுதாயா என்று கேட்கிற போது ஆம் தொழுதேன் என்று சொன்னால் தொழுகையில் சில குறைபாடுகள் இருக்கும். நம்ம தொழுகையில் மிஸ்டேக்ஸ் விட்டிருப்போம், அந்த மிஸ்டேக்ஸை மலக்குகள் சொல்லுவார்கள், யாரில் அவன் தொழுதான் தான், ஆனால் தொழுகையில் இன்னென்ன தவறுகள் இவன் விட்டிருக்கிறான் என்று சொல்லும்போது அல்லாஹ் கேட்பான், வேறு தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் ஏதாவது இவன் தொழுதிருக்கிறானா என்று. ஆம் என்று மலக்குகள் சொல்லும்போது அந்த நஃபிலை கொண்டு இந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து விடுங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த நஃபிலான வணக்கங்களில் சுன்னத்தான தொழுகைகள் மிக முக்கியமானது.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹ்ரமான துணை இல்லாமல் ஒரு பெண் தொலைதூரம் செல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் தனிச்சு மஹ்ரம் இல்லாமல் பயணிக்கிறத தடுத்திருக்கிறாங்க.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
0: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. வாஷது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வாஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத் ஃபஇன்ன கைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷரல் உமூரி முஹ்தஸாதுஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பிதா வ குல்ல பிதாஅத்தின் தலாலா வ குல்ல தலாலத்தின் ஃபின்னார். قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் தலைவர் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அத்தனை சகோதரர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரொருள், பெரும் கருணை வந்தமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பிற்குரிய இந்த மாலை இஸ்லாமிய அமர்விலே சிறப்பான அறிஞர் பெருமக்களுடைய உரைகளை கேட்பதற்காக நீங்களும் நானும் வந்தமர்ந்திருக்கிறோம். சிறப்பாக ஷேக் இக்பால் ஃபிர்தோசி அவர்கள் அமானிதம் பேணுவோம் என்ற ஒரு தலைப்பெங்கில் உரையாற்றி, இறுதியிலே அன்பு சகோதரர் ஷேக் ரஹமத்துல்லா ஃபிர்தோசி அவர்கள் மரணத்தின் பிடியில் மனிதன் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சபையில் பேசப்படுகிற, நாம் கேட்குகிற செய்திகளை உள்வாங்கி அதை பின்பற்றி நடக்கிற நசீபை உள்ள ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்ற துவாவோடும் ஆரம்பம் செய்கிறேன். இளைஞர்களின் பார்வையில் ஊடகங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவன் தந்திருக்கிற, அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் அவன் தந்திருக்கிற அறுக்குடைகள் எண்ணற்ற விடயங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹினுடைய அறுக்குடைகளில் நாம் அனுபவித்து வருகிற பல விஷயங்களில், அது அறுக்குடையா அல்லது அல்லாஹுவின் அருளால் அது பயன்படுத்துகிற முறையில் ஏற்படுகிற குழப்பமா என்பதையெல்லாம் பார்க்காமல், சர்வசாதாரணமாக இந்த ஊடகங்கள் இன்றைக்கு குழப்பங்களாக, ஃபித்னாக்களாக, மிகப்பெரிய பல பாதிப்புகளை சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தக்கூடியவர் மூலமாக ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வில் மீடியா, ஊடகம் பின்னி பிணைந்திருக்கிறது. அவனை ஒரு காலம் அவனை விட்டு வெளியே தள்ள முடியாமல், பிரித்தெடுக்க முடியாமல், இன்றைக்கு அவனோடு சேர்ந்து சதா எல்லா நேரமும் அவனை ஆற தழுவி அதனோடே தன்னுடைய வாழ்வை முழுக்க கழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சூழல் இருக்கிறது. ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை உருவாக்கக்கூடிய உருவாக்கம் என்பது, இறைவனை அஞ்சி அல்லாஹுவை பயந்து அவனுடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற வசியத்தை நம்முடைய வாழ்நாளில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரம்ப பாடம் சகோதரர்களே. தனிமை கிடைத்துவிட்டால் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ் அவு லயு அதி பன்னக், நானும் அனஸ் ரதியல்லா அவர்களும், நானும் உமர் பின் கத்தாப் அவர்கள் ரதியல்லாஹு அவர்களும் ஒரு இடத்திற்குள் நுழைந்தோம். பைனி ஒ பைனஹு ஜிதார், எனக்கும் அவருக்கு மத்தியிலே ஒரு சுவர் இருந்தது. அந்த சுவர் இருந்தபோது அந்த சுவருக்கு அருகாமையில் நின்று கொண்டு ஹலீஃபா உமர் ரதியல்லாஹு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நீ என்ன பெரிய ஹலீஃபாவோ, அந்த அமீர் முமினீன், வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக நீ ரப்பை பயந்துகொள், அவ் அப்படி இல்லை என்றால் அந்த ரப்பால் நீ தண்டிக்கப்படுவாய். வாழ்நாளில் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுகளில் மிக முக்கியமான விஷயம் இறைவனை அஞ்சுதல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஊடகம் என்ற செய்திகளுக்கு போவதற்கு முன்பு, ஒரு மனிதனுடைய வாழ்வில் தனிமையிலே அவன் ரப்பை பயந்து கொள்ளக்கூடியவனாக இருந்து, அல்லாஹுவை அஞ்சி நடுங்கக்கூடியவனாக இருந்து, அவன் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஒவ்வொரு செயல்பாடையும் கொண்டு போக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் தனிமையை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு மனிதன் செயல்படுகிற பல செயல்பாடுகளிலே, சைத்தான் ஏற்படுத்துகிற பல வசுவாசுகளிலே இன்றைக்கு மிக அழுத்தமாக மாணவர்கள், இளைஞர்கள் சமூகத்தில் இன்றைக்கு ஊடகத்தின் வழியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லா, நீங்கள் இரண்டு பேர்கள் ரகசியம் பேசினால் மூன்றாவது ரப் இருக்கிறான். நீங்கள் மூன்று பேர் அமர்ந்தால் இல்லாஹு ராபியகும், நாலாவதாக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் நாலு பேர் அமர்ந்து ரகசியம் பேசினால் ஐந்தாவதாக அல்லாஹ் இருக்கிறான். எவ்வளவு கூட எவ்வளவு குறைச்சல் இருந்தாலும் அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை கண்காணிக்கிறான். அந்த ரப்புக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிறிது அளவுக்கு கூட இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார். காவல்துறையுடைய பெயர் பலகையுடைய பட்டியலிலே சென்று அந்த வாரத்தில் காவல் ஆய்வாளருடைய தலைமையில் நடைபெற்ற திருமணத்தை ஒட்டி வச்சிருக்கிறான் ஒரு ஊரில். ஊர் பேர் சொல்ல அவசியமில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காதல் ஜோடிகள் தஞ்சத்தினால் காவல் நிலைய ஆய்வாளருக்கு முன்னால் திருமணம் நடந்ததை ஒட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த போர்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதத்தில் நடைபெற்ற 9 பேருடைய திருமணத்தில் அவருடைய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் 4 பேர்கள் யாருடைய பெயர் என்றால் இந்த உம்மத்துடைய பெண்கள். வேதனையிலும் மிகப்பெரிய உச்சகட்ட வேதனையை சகோதரி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை பார்த்துட்டு தாங்க முடியலை. சர்வசாதாரணமாக இன்றைக்கு மாதத்திற்கு வாரம் வாரத்திற்கு மிக சாதாரணமாக இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இறைவனுடைய பாடங்கள்
5: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
6: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
7: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: அல்லாஹ்வின் பார்வையில் மிக இழிவானது இந்த துன்யா. லஇபுன் வலஹுன், வீணும் விளையாட்டும். வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாஸுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். வீணும் விளையாட்டும், பெருமைடித்தல், குழந்தைகளையும் செல்வங்களையும் பெருக்கெடுக்கொண்டு அதை பெருக்கிக் கொண்டு தங்களுக்கு மத்தியிலே போட்டி பெறாமை பொறாமையோடு பெருமை பேசக்கூடிய ஒரு உலக வாழ்வு. அது முக்கியமானதல்ல, இதைவிட சிறந்தது ஆகிறா என்று போகிற போக்கில் ஒரு ஆட்டை தூக்கி காட்சி ஊடகமாக இந்த உலகத்திற்கு பாடம் நடத்திய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எப்படி வேண்டுமானாலும் பணிகளை கையில் எடுத்துக் கொள்ளலாம். எல்லா பணிகளும் நம்ம கை முன்னாடி இருக்கு. செய்தி ஊடகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தாவாவுக்கு மி முஹம்மது ரசூல் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் மி முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா மலிக்கு ரூம் இலா மலிக்கு ஹிர்கல். ஒவ்வொரு நாட்டுடைய மன்னர்களுக்கும் தாவாவுடைய பணிகளுக்காக எழுத்து மூலமாக இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை அந்த மீடியாவை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார்கள். இந்த உம்மத்திற்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் கையில் வைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற விதமான இந்த அற்புதமான இந்த மொபைலில் இருந்து இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை எவ்வாறு இந்த உம்மத்து பயன்படுத்துகிறது, எதற்கு பயன்படுத்துகிறது, எப்படி பயன்படுத்துகிறது, நீங்கள் யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள், எதற்காக நீங்கள் நேரத்தை நானும் நீங்கள் போக்குகிறோம், எதை வைத்து கொண்டு எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு விஷயத்தை கேட்குறோம் பார்க்குறோம், அதன் மூலம் ஏற்பட்ட ஹைர் என்ன, அதன் மூலம் ஏற்பட்ட ஷர் என்ன, எதையும் பிள்ளைகளுக்கு பார்ப்பதில்லை, பெற்றோர்களை கவனிப்பதில்லை, அதை அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை, கண்காணிப்பு என்பதே இல்லை. தனி ரூமு, அவனுக்கு ஒரு லேப்டாப்பு, அவனுக்கு ஒரு கனெக்ஷன், அவனுக்கென்று தனி மொபைல், மொட்டை மாடியில் ஒருத்தன், முடுக்கு ரூமுக்குள்ளே இன்னொருத்தன், இன்னொரு ஒரு ஒரு ஜாயிண்டு ஒரு தெருவுடைய இன்னொரு முக்குக்குள்ள இன்னொருத்தனுக்கு ஒரு மொபைல். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் சொன்னால் பதில் சலாம் இல்லை. அம்புடு பேரும் குனிஞ்சத்தனர் மேலே முடிதான் உட்காந்துருக்கான். வந்திருக்கிறது யாரு? சொந்த சாச்சி சாச்சா வந்திருப்பாப்புல, சொந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறவு வந்திருப்பான். அவருக்கு பதில் சலாம் சொல்லி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அந்த பிள்ளைகளை வரவேற்கக்கூடிய, துஆக்கள் செய்யக்கூடிய, அவர்களை வரவேற்று பிரார்த்தனை செய்யக்கூடிய காலமெல்லாம் இன்னைக்கு மண்ணா போய் உள்ளே போய் சலாம் சொன்ன சலாத்துக்கு பதிலும் இல்லை. வந்த சொந்தம் யாருன்னு தெரியலை, குனிஞ்சே உட்காந்துருக்கான். கீழ் ரூமில் ஒருத்தன், மேல் ரூமில் ஒருத்தன், இந்த அடுத்த தெருவில் இன்னொரு சைடில் ஜாயின்ட் ரூமில் ஒருத்தன். ஒட்டுமொத்த நபர்களும் தீவுகளை போன்று தனித்தனி தீவாக, தீவுகளாக, தனித்தனி தொகுதிகளாக ஆங்காங்கே அமர்ந்து அவரவர் கையில் ஒரு மொபைலை வைத்துக்கொண்டு கண்காணிப்பில்லாத ஒரு மோசமான சூழலை இந்த சமூகம் கண்காணித்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எதை வைத்துக்கொண்டு எதை செய்கிறார்கள். மிக சாதாரணமாக்கப்பட்ட, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, இதுதான் முக்கியமான சில செய்திகள் இன்றைக்கு பேச வேண்டிய விஷயங்கள். இதுவும் ஒன்று, பல விஷயங்கள இது ஒன்று. இன்னக்கும் ல தஅமலூன அமாலன் ஹிய அதக்கு ஃபீ அயுனிக்கும் மின ஷஅரி. அனஸ் இப்னு மாலிக் ரலா பதிவு செய்வார், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், இன்னா குன்னா ல நஊதுஹா அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அல் மூபிகாத்தி ஐ அல் முஹ்லிகாத். சில காரியங்களை சில செயல்களை செய்கிற போது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி மாறி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆலிம்சா. எனக்கு அதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. காரணம் என்ன, எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் பெரிய பாவம் இல்லையே, அதில் பெரிய தப்பு இல்லையே. ஒரு பையன் மொபைலை வச்சு பார்க்குறதுக்கு தப்பு இருக்குது. இன்னைக்கு இன்னைக்குள்ள நவநாகரிகம், இன்னைக்கு இன்ன நாலேஜ். அது அறிவை பயன்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை படிப்பதற்கும் பரப்புவதற்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நான் சொல்லலை, அவங்களை பற்றி நம்ம பேச வரல. இப்போ இன்னைக்கு எவ்வாறு அது உள்ளே நுழைஞ்சிருக்கு பாருங்க. பதிவு செய்யப்படுவதனால் செய்தியை சுருக்கி ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். போதை வஸ்துக்களை ஒவ்வொரு அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில், அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில் போதை வஸ்துக்களை ஆங்காங்கே பரப்புவதற்கும் விற்பதற்கென்றே வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் உண்டு. இங்கே இவனுக்கு கூட அந்த இடத்துல பொட்டலை தங்க மாத்து என்று ஒரு குரூப் செயல்படுது. சமீபத்தில் சைபர் கிரைம் கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை பேசி மார்க்கத்திற்காக உழைத்த ஒரு அழைப்பாளருடைய ஆரம்பகால ஒரு பொறுப்பாளருடைய குடும்பமாக இருந்தாலும் தப்பிக்க விடமாட்டோம் என்று திட்டமிட்டு சில வேல்களை அந்த பிள்ளைகளை கையில் எடுத்து இந்த போதை கஞ்சா கூட்டங்கள் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்த்து பேசினால் ஒரு பகுதியில், அதை எதிர்த்து பேசியதினால் தொழுகை முடிந்து வெளியே வந்த ஒருவனை போதைக்காக கொலை செய்த செய்திகளை நாம் பார்த்தோம். ஒரு வாசி மக்கரம் என்ற சகோதரரை, அதை வைத்துக்கொண்டு கஞ்சா சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய கஞ்சா போக்குவரத்தில் யார் தலையிட்டாலும் இதுதான் தீர்வு என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். எதிர்த்து எவர் மேடை போட்டு இந்த போதை பிரச்சாரத்தை பேசுகிறாரோ அந்த பேசக்கூடியவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனை கஞ்சா வியாபாரத்துக்கு நாங்கள் கையில் எடுத்துட்டோங்கிறோம். பேர்களை சொல்லாமல் நான் கடந்து போகிறேன். இதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய இலக்கு, மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி. நீ எங்களுக்கு எதிராக பேசுறியா, உன் குடும்பத்தில் ஒருத்தனை எங்கள் வியாபாரியாக மாத்துறேன். எடுக்கப்பட்ட வாட்ஸ்அப்புடைய குழுவில் ஒருத்தர் யார், ஒரு முக்கியமானவருடைய பிள்ளை மிக பயங்கரமாக போதைகளிலும் கஞ்சாக்களிலும் கூழ்லிப் என்ற பெயரில் வாடை வெளியே வராத அளவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள்ளே முழு நேரமும் போதையோடு இருக்கக்கூடிய அளவுக்கு வெளியில் அம்மா வாப்பாவுக்கு அந்த ஸ்மெல் வராத அளவுக்குலாம் நவீனமாக இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்குது போதை வஸ்துக்கள். ஒரு காலத்தில் மதுவை குடித்து வீட்டுக்குள்ளே வந்தால் ஸ்மெல் வெளியே வந்து சாராயம் குடிச்சிருக்கிறான், மது குடிச்சிருக்கான் என்ற காலமெல்லாம் இன்றைக்கு போய் வெளியே வாடை வராத அளவுக்கு நவீனமாக்கப்பட்ட மார்க்கெட்டுடைய போதைகள் இன்றைக்கு விற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக இளைய சமூகத்தை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு போதையினுடைய ஒரு மிகப்பெரிய டீம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போகிற போக்கை நாம் பார்த்தோமே. ஆனால் எதை கையில் எடுக்கிறார்கள், யாரை தொடர்பு வைக்கிறார்கள், யாரோடு உறவு கொண்டாடுகிறார்கள், எவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள், எதை பார்க்கிறான், எதை ஷேர் செய்கிறான், எதை ஃபார்வர்டு செய்கிறான், எந்த குழுவில் அமர்ந்து கொண்டு மீடியாவில் ஊடகத்தில் அவன் பயணிக்கிறான் என்பதை கூட பார்க்காத ஒரு பெற்றோர் என்றால் நீ எதற்கு உம்மா வாப்பா, உனக்கு எதற்கு தாய் தந்தன்ற போஸ்டிங், அந்த போஸ்டிங் எதற்கு, அதை கண்காணிப்பதற்கு முடியவில்லை என்றால் வாப்பா அம்மா என்ற போஸ்டிங் எதற்கு, அமானிதம் அல்லவா பிள்ளைகள். குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் அசூலன் என்ற ஐயத்தையே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். என் பிள்ளையெல்லாம் ஒரு தப்பு செய்ய மாட்டான், ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் எவரும் தவறு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஷைத்தான் மிக தெளிவான திட்டமிடுகிறான். அவனுடைய முன்னும் பின்னும் வலதும் இடதும் அமர்ந்து நான் கெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்தவன். அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளையும் வேதனையோடு சொல்லக்கூடிய வார்த்தை என்பதனால் நான் கொஞ்சம் அழுத்தமாக பேசியிருக்கிறேன் சகோதரர்களே. முன்னும் பின்னும் வலதும் இடம் அமர்ந்து மிகப்பெரிய திட்டமிட்டு வேலைகளை செய்கிறான் சைத்தான். அவன் சத்தியம் இடுகிறான், உங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தை நரகத்தில் தள்ளுவேன் என்று அவன் சொல்லுகிறான். என் பிள்ளை மிக சரியான பிள்ளை என்று சொன்னால் நம்ம பிள்ளையெல்லாம் விட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் யாரு, சைத்தான். அந்த சைத்தானிய சூழ்ச்சிக்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வளர்ப்பது ஒரு பெற்றோருடைய கடமை. யாரோடு பேசுவது, யாரோடு பழகுவது எந்த எல்லையும் இல்லை சகோதரர்களே. ஷேக் பின்பாஸ் ரஹமஹுல்லாஹ்வுடைய செய்தியை போது படித்தேன், ஹுக்முல் ஜுலூஸ் வல் கலாம் மா பின்துல் அம் வல் ஹால் மா வுஜூதுல் மஹரம். இவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள், ஒரு திரு பெரிய ஃபத்வா வரிசையாக போட்டிருக்காங்க. ஓ முஷாரிக்கத்துல் மர்அத்துல் ரஜுல் ஹுக்மு கஷ்ஃபுல் வஜ்லி அஹி ஜவுஜி. சகோதரருடைய கணவனுடைய சகோதரர் முன்னாடி முகத்தை நீங்கள் காட்டணுமா வேண்டாமா? ஷேக் பின்பாஸ் ரஹமஹுல்லாஹ்வுடைய ஃபத்வா. ஹுக்முல் முசாஃபாத்துல் நிசா ஹுக்முல் நிசா முசாஃபாத்துல் நிசா அல் அஜ்னபியாத் ஒன் நவர் இலை இன்ன அந்நிய ஆண்களோடு கையிலாக செய்வது, முசாஃபா செய்வது, அதெல்லாம் என்ன பெரிய தப்பு இருக்குது? ஊடகம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற கேடை பாருங்கள் சகோதரர்களே. இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து உருவாக்கி அந்த பெண் பிள்ளைகள் கதாநாயகி என்ற ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிக்கிற காட்சியை வைத்துக்கொண்டு இது மார்க்கத்தில் இல்லை என்று செய்தியை கீழே தளத்திலே ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதுகிறான் என்றால், அந்த முஸ்லீம் சகோதரன் இப்படியெல்லாம் அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிப்பதற்கு முசாஃபா செய்வதற்கு ஒரு முஸ்லீம் பிள்ளைகளை இப்படி உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே தளத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதினால் அதற்கு பதில் கொடுப்பதற்கு வேறு யாரும் வரல. யார் வர்றான்? முஸ்லீம் இளைஞர்களே வர்றான். உங்களுக்கு தெரியுமா பெரிய நீங்கள் மார்க்க ஞானியா, அதில் என்ன பெரிய ஹராம் இருக்குது? கையை கொடுத்து கட்டி பிடிப்பது பெரிய தப்பாது என்று அதற்கு கீழே வரிசையாக வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸுகள் எடுத்து படிக்கும்போது அஸ்தகஃபிருல்லாஹ், இந்த சமூகம் எப்படி பயணிக்கிறது? கைலாக செய்வது, முசாஃபா செய்வது, சேர்ந்து பயணிப்பது, அல் ஹம்மு அல் மௌத் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையே. ஒரு சகோதரனுடைய மனைவி இருக்கிறார்கள், சகோதரன் இல்லாத போது அந்த மனைவி மட்டும் இருக்கிற போது அந்த மனைவியுடைய வீட்டுக்குள் அந்த கணவனுடைய சகோதரன் போலாம் என்றால் அது தவறே இல்லை. அஸ்தகஃபிருல்லாஹில் அலீம். அது என்ன பெரிய தப்பு? உறவுகளை நாங்கள் அப்படிலாம் ஒன்று வைக்கல. நாங்கள் சொந்தங்கள்லாம் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறவன். முஹம்மது ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு சமம் என்று சொன்னார்களே, இய்யாக்கும் துஹூல் அல நிசா, உங்களை நான் எச்சரிக்கிறேன் பெண்கள் நான் நுழைவதை. சேர்ந்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் இருக்கிறான். இய்யாக்கும் ஒல் ஹுல்வா, தனிமையை நான் உங்களை கொண்டு எச்சரிக்கிறேன். தன்னன் தனிமையில் எதையும் பார்க்கலாம், எதையும் நாம் ஷேர் செய்யலாம், எந்த தவறையும் செய்யலாம் என்று நீ அமர்ந்திருந்தால் நம்மோடு சேர்ந்து ஷைத்தான் அமர்கிறான். அவன் தவறை தூண்டுவான், சிந்தனையை தூண்டுவான், எந்த நேரமானாலும் பாவத்திற்குள் நுழைவிப்பான் என்ற அச்சம் இல்லாமல் தனிமையை எதிர்பார்ப்பது, தனிமையில் சேர்ந்து இன்னொரு அந்நியவரோடு பயணிக்கலாம், அமரலாம், அவர்கள் வீட்டுக்குள் நுழையலாம், அதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் உறவுகளை பக்காவாக வச்சுருக்கிறோம், பலமாக வச்சுருக்கிறோம் என்று சொல்வது ஷைத்தானை வா வா என்று அழைப்பதற்கு சமம் இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. காரணம் அனைத்தும் இன்றைக்கு கண் முன்னால் தெரியக்கூடிய இந்த ஊடகங்கள் செய்திகள் பரவலாக்குவது, யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக்கப்பட்டது. டோக்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத அறிஞர் பேசுகிறார்,

0: 36 வயதில் மரணம், 6 ஆண்டில் அவர் மரணத்திற்காக அர்ஷ் குலுங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம், 6 ஆண்டில் ஒருவருடைய மரணத்திற்காக அர்ஷே குலுங்குகிறது என்றால் அவருடைய பணி என்ன? 10 வயதிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து உங்களோடு நான் முழுக்க பயணிப்பேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அலி பின் அபி தாலிப் என்ற இளம் சிறுவர் ரசூலோடு மார்க்க தாவா பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்தாரே, மிகச்சிறந்த.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 4:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: நிகழ்வுகள் முஸ்லிம் வானொலி நிகழ்வு தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: திருமணம் முடிகிற வரைக்கும் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் பள்ளிவாசலே தூங்குவோம். இளைஞர்கள் நேரம் போக்குறதுக்கு அல்ல, அரட்டடிப்பதற்கு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலே தூங்குவோம். இரவு தொழுகை நாங்கள் பேணுவோம். மஸ்ஜிதிலே நாங்கள் நிக்காக முடிகிற வரைக்கும் நாங்கள் மஸ்ஜிதிலேயே தூங்கி எழுவோம். எப்பேற்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் நம் கண் முன்னால் இருக்கிறது. பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும் என்ற வரலாறு நம் கண் முன்னால் இருக்கிறது. எப்படிப்பட்ட சமூகம் கண் முன்னால் வந்து வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற முன்மாதிரியை கையில் வைத்திருக்கிற போது, சாதாரணமாக எவருவருக்கு பின்னாலும் கை எப்படி தூக்கிட்டு முறுக்கேறி ஒருத்தன் முப்பாட்ட முருகன் என்று பேசினால் அவன் பின்னாடி ஒரு 500 பேர். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். உனக்கு ஆதிப்பாட்டன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு ஆதிப்பாட்டன் கேடுகட்ட அவன் சொல்வதை போன்ற அல்ல. ஒரு முஸ்லீம் இளைஞன் சொல்கிறான், அவர் சொல்லக்கூடியவன் தான் எனக்கு முப்பாட்டம் அப்படிங்கிறான், பேட்டி கொடுக்குறான். உணர்ச்சிகரமாக கையை தூக்கி ஒருவன் பேசி நாத்திக சிந்தனை உருவாக்கி பயங்கரமான ஒரு காட்சியாக அவருக்கு முன்னால் மேடையில் பேசினால், அந்த நாத்திக சிந்தனைக்கும் அந்த ஆதிப்பாட்டனுடைய சிந்தனையை சித்தாந்தத்தை ஏற்றி நின்று அவருக்கு தோல் கொடுக்கக்கூடிய கூட்டம் யாராக இருக்கிறான்? இஸ்லாமிய இளைஞர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். இஸ்லாமிய இளைஞர்கள் காசு அள்ளி கொடுக்குறான். அவரை பற்றி ஏதாவது பேசப்பட்டு கீழே சமூக வலைத்தள ஊடகத்தில் ஏதாவது ஒரு முஸ்லீம் சகோதரன் பேசினால் வேற யாரும் திட்டுறதுக்கு வர்றதில்லை, பேசுறதுக்கு எழுதுறது வர யார் வர்றா? முஸ்லீம் தான் வந்து பேசுகிறான், இளைஞர்கள் தான் வந்து பேசுகிறான். இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர் தான் அவன் சார்ந்த நபருக்காக வக்காலத்தை வாங்கி கீழே கேவலமாக எழுதுறது பார்க்குறோம். அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாத்திக சிந்தனையில் ஒரு கூட்டம், சினிமாவுடைய பாணியிலே ஒரு கூட்டம், வாழ்த்தும் நெஞ்சங்கள் என்ற ஒரு பேனரை வைத்து திருமணத்திற்காக பேனர் வைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்த்தும் நெஞ்சங்கள் அப்படிங்கிற அந்த பேனருக்கு கீழே எழுதி ஒட்டியிருக்கிறார்கள், வாழ்த்தும் நெஞ்சங்கள் பில்லா பிலால் அப்படின்றான். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். இந்த சமூகம் கண்ணால் பார்த்த காட்சிகள். ஒரு காலமாவது ஒரு நேரமாவது அந்த பிலால் ரலியல்லாஹு அவருடைய வரலாறை அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொஞ்சமாவது அருகதை உண்டா? பிலால் ரலியல்லாஹுக்கு அருகில் கூட அவருடைய பெயரை எழுதுவதற்கோ நிப்பாட்டுவதற்கோ கொஞ்சம் அருகதை உண்டா? சாதாரணமாக ஊடகங்களை சரியாக பார்க்காமல், அதை படிக்காமல், அதை புரியாமல், எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியாமல், எதை பார்த்தாலும் அந்த காட்சி பின்னணியில் அது சார்ந்த உணர்ச்சி உந்துதலில், அதை சார்ந்த ஆசையில், அந்த வேகத்தில் ஒரு சமூகமே இன்றைக்கு மண்டியிட்டு தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்றால், இந்த காலத்தின் கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான ஊடகத்தை எப்படி பயன்படுத்துவது, சமூக வலைத்தளங்களில் அமர்ந்து எப்படி பார்ப்பது, எதை நாம் படிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும், எதை ஷேர் செய்ய வேண்டும், எதை நாம் பிறருக்காக வேண்டி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வரம்பு வரையறைகள் இல்லாத ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான ஒரு சமூகத்துடைய இந்த சூழலில் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் நிச்சயமாக இறையச்சத்தை மையப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த சமூகம் உருவாக்கினால் மட்டும்தான் வரலாற்றில் வெற்றியை உண்டாக்கிய தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை பற்றி அந்த ஒரு யூத அறிஞர்

0: நசல கௌமுன் பி அர்தினா, நசல கௌமும் பி அர். அவர் எழுதுகிறார், அந்த யூதர் எங்கள் நாட்டுக்குள் ஒரு இளைஞர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. இப்போ படையாக வந்து இறங்கியிருக்கு எங்கள் ஊருக்குள்ளே ஒரு இளைஞர் கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. அந்த இளைஞருடைய பெயர் 24 வயது உள்ள தாரிக் பின் ஜியாத். அவர் வந்து அமர்ந்து கூட்டங்களை தயார்படுத்தி சரிப்படுத்தி முறைப்படுத்தி அவர் பக்குவப்படுத்துகிறார், தொழுகிறார். சரியான நேரத்தில் ஜமாத்து வைக்கப்படுகிறது, தொழுகிறார்கள், கண்ணியமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரம் அவருடைய வரலாறை படித்திருப்போம். ஒவ்வொரு நேரமும் உள்ளே நுழைவார். அவருடைய தலைமையில் ஸ்பெயினை வெற்றி கொள்வதற்கு மீண்டும் பழையபடி திரும்பி வருவார், கப்பலை தயார் செய்வார், அதன் வழியாக உள்ளே நுழைவார். இப்படி பலவிதமான போராட்டங்களுக்கு பின்பு அந்த மண்ணை வெற்றி கொள்வதற்கு செல்லக்கூடிய வரலாறு எழுதுகிற ஒரு யூதன் எழுதுவதனால் அதை பதிவு செய்கிறேன். ஒரு யூதர் எழுதுகிறார் பாருங்கள், நசல கௌமும்பி அர்தினா, எங்கள் ஊருக்குள் இந்த இளைஞருடைய தலைமையில் கூட்டம் வந்து இறங்கி இருக்கிறது. தொழுகை வந்தவுடனே தொழுகிறாங்க. குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே ஒட்டுமொத்த கூட்டமும் அமர்ந்து மஷூரா இந்த ஆலோசனை செய்கிறாங்க. அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் அமர்ந்து ஒவ்வொன்றையும் கட்டுப்பட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை தாண்டி செல்லக்கூடிய எந்த நபர்களையும் ஏறிட்டவர்கள் செய்யலை, பார்க்கறதில்லை. ஒரு கேவலமான ஒரு செயலையோ ஒரு பணியையோ ஒரு பேச்சை கூட நாங்கள் பார்க்கவில்லை. நிச்சயமாக இவர் தலைமையில்தான் இந்த மண் வெற்றி கொள்ளப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அவர் தலைமையிலே அந்த மண் வெற்றி கொள்ளப்பட்டது என்று நீண்ட ஒரு செய்தியை ஒரு யூதர் அந்த செய்தியை சொல்லக்கூடிய வரலாற்று செய்தியில் நாம் பார்க்கிறோம் என்றால், ஒரு ஒழுக்க மிகுந்த கண்ணியமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரு இளைய சமூகத்தின் தலைமையின் கீழ் அல்லாஹ் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தார் என்றால், அவர்கள் உருவாக்கிய விதம், ஏற்படுத்திய பாடம், அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதனுடைய விதம் அல்லாஹு தஆலா அடுத்தடுத்து வெற்றிகளை வழங்கினான். இப்படித்தான் முழு வெற்றிகளும். அது நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றுடைய போர்களிலிருந்து இஸ்லாமிய சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த வெற்றிகளை கையில் எடுத்தால், சரியான முறையில் அதற்கான பயிற்சிகளோடு சரியான முறையில் அதை சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு கொண்டு போகப்பட்டது. அந்த ஊடகங்களை பயன்படுத்தித்தான் இந்த இஸ்லாம் இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டம். நான் சொன்னா இல்லையா, கவிதைக்கு கவிதை, எழுத்துக்கு எழுத்து, உரைகளுக்கு உரை. ஜும்மாவுடைய மேடை அல்லாவுடைய தூர் மிகப்பெரிய ஊடகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய மேடை அல்லாவுடைய தூதர் பேசுகிற பேச்சின் மூலம் பல மாற்றுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தங்களை தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள், குர்ஆனிய வசனத்தை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அந்த ஊடகம் என்ற மெம்பர் மேடையை பயன்படுத்தி மாபெரும் அற்புத புரட்சிகளை ஏற்படுத்தியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மிகச்சிறந்த ஒரு ஊடகம், ஜும்மாவுடைய மேடை. அப்டேட் வெர்ஷனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஊடகம் திருமறை குர்ஆன், இந்த வேதம். இந்த வேதம் எந்த காலமும் மாற முடியாத, மாற்ற முடியாத ஒரு அற்புதம் மிகுந்த ஒரு மீடியா, ஒரு உலகத்தில் இன்றைக்கு பயணிக்கக்கூடிய அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். திருட வந்தவர் ஃபுதைல் இப்னு இயாத், அலம் யஅனி அல்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபஹும் லிதிக்ரில்லா. இந்த ஒற்றை வசனம் திருட வந்த ஃபுதைல் இப்னு இயாதை மாற்றி மிகச்சிறந்த பணியாளராக கொண்டு வந்த அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். இப்படி ஒரு செய்தி, ரெண்டு செய்தி இல்லை, பல செய்தியை நாம் சொல்லலாம். உமரை மாற்றியது ரழியல்லாஹு அன்ஹு, மிகச்சிறந்த எதிரிகளை கண்முன்னால் பணிய வைத்தது, அமர வைத்தது இந்த வேதத்திற்கு முன்னால், இந்த மிகச்சிறந்த ஊடகத்துக்கு முன்னால். இந்த ஊடகத்தை இந்த மண்ணில் இந்த உலகத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் யார்? இந்த அற்புதமான வேதத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது, பயானுக்கு தலைப்பு கெடுக்கும் போது ஒரு செய்தியை சொல்றதுக்கு மட்டும் வேதத்தை படிக்கக்கூடாது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம், டெய்லி ஒரு 10-15 சூரா வசனங்களை அதனுடைய அர்த்தத்தோடு அதை ஓதக்கூடிய படிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் உள்ள ஒரு சமூகம்தான் வரலாற்றில் மிகச்சிறந்த எழுச்சி மிகுந்த மக்களாக வாழ்ந்திருக்கிறார். இதை சார்ந்துதான், இந்த நூறானியத்தை கொண்டுதான், இந்த வெளிச்சத்தை கொண்டுதான் உலகம் முழுக்க பல்கி பெருகியது சமூக மக்களுக்கு மத்தியிலே மாபெரும் புரட்சியாக. இந்த அற்புதமான இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இது ஏற்படுத்திய மாற்றங்கள் மூலம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, வருகிற இளைய சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, இப்படி ஒவ்வொன்றையும் உள்ளே கொண்டு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நவீனமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மளுடைய மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான், ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن. ஒரு காலமும் நன்மை நன்மை என்று சொல்லி நாம் நிறைய விடயங்களை உள்ளே நுழைந்து தொலைக்காட்சி அது ஒரு செய்தி பார்க்க போகிறோம். அதில் எதை கடைசியாக பின் பார்க்குறோம் யூடியூப் அது ஒரு பெரிய செய்திகளை பார்க்க போகிறோம். எத்தனை பேர் அதை சரியாக அந்த தளத்துக்குள் நுழைகிறோம். சமூக வலைத்தளங்கள் அது ஒரு பெரிய ஹை ரெண்டு சொல்லி கையில் எடுத்து வச்சு அதனுடைய கொஞ்ச நேரம் ஆரம்பித்து கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னு நம்மளை நாமே யோசித்து பார்த்தோமே. ஆனால் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு விக்ரு சலா தொழுகையுடைய ஞாபகம் அங்கே வருகிறதா, அதை கையில் வைத்திருக்கிறப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாடம் கொடுக்கப்படுகிறதா, அதை கையில் வைத்து நாம் பார்க்கிற அந்த பார்வையிலே நம்மை மறந்து எவ்வளோ நற்பணிகள் தாவாவுடைய பணிகள் செய்ய வேண்டிய அமானிதமான பொறுப்புகள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் நம்மை விட்டு நம்மை நாமே மறந்து கையில் எடுத்தால் நேரம் இல்லாமல் காலம் இல்லாமல் மறந்து ஒரே போக்காக போய் நம்மை மூழ்கடிக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தால் கண்டிப்பாக நீங்களும் பேசக்கூடிய நானும் இஹ்திசாப் செய்தே ஆக வேண்டும். நேரத்தை ஒதுக்கி அதை இதற்குத்தான் பயன்படுத்துவேன் இப்படித்தான் பயன்படுத்துவேன் என்ற பாட பயிற்சியை நாம் எடுக்கவில்லை என்றால் நம் சந்ததிகள் ஒரு காலமும் அல்ல பாதுகாக்க வேண்டும். நவுது பில்லா மிகப்பெரிய கஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்களிலே இது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஃபவாஹிஷ் எல்லா தொடர்பையும் ஏற்படுத்தி நான் தெளிவாக இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நிறைய இருக்கிற லூத்து அலைஹிஸ்ஸலாவுடைய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கேடுகட்ட அந்த பாவத்திற்கும் குரூப் உண்டு. அதை கையில் எடுத்து வைத்து கொண்டு இவ்வளவு மிகப்பெரிய குழு இருக்கிறது என்று அதை முறையாக விசாரிக்கக்கூடிய அந்த சார்ந்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சொல்கிறது இதற்கென்று தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழு அதில் பயணிக்கக்கூடிய இவ்வளவு மோசமான சூழலுக்கு போகிறது என்றால் போதைக்கென்று தனி, இந்த கேடுகட்ட காரியத்திற்கென்று தனி, பெண்களோடு பேசுவதற்கு தனி சாட் என்று அதற்காக உட்கார்ந்து எல்லா விஷயங்களிலும் இது தவறில்லை தவறில்லை இது சர்வ சாதாரணம் தானே என்று சொல்லிக்கொண்டு நுழைந்து நுழைந்து விட்டு விட்டு கண்காணிப்பு இல்லாமல் போய் இன்றைக்கு நிற்கக்கூடிய இடம் அந்நியவர்களோடு வாழ்க்கை கேவலமாக இந்த உம்மத்து நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழல் அடுத்தவருக்கு முன்னால் கைகட்டி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறையிலே கைகட்டி மன்னிச்சுங்க சார் என்று சொல்லி இந்த உம்மத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய செய்திகள்லாம் ஒவ்வொன்றாக நான் சொல்ல ஆரம்பித்தால் இந்த சமூகம் ஹைரை நோக்கி பயணிக்கிறதா, இதை வைத்து கொண்டு ஏற்படுகிற மிகப்பெரிய ஃபவாஹிஷனால் இது இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்காணிக்காமல் விட்டதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களினால் ஏற்படுகிற அத்தனை கிரைம்களும் லிஸ்ட்டுகளும் எடுத்து பார்த்தால் அத்துணையுடைய தாயாக இது இருக்கிறது என்றால் ரொம்ப தெளிவாக இதை நாம் பாடம் நடத்தி புரிய வைத்து கவனம் எடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாம் வாசலை திறக்காமல் எல்லைகளை வகுத்து நேரத்தை வகுத்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும். சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளை நம்முடைய பிள்ளைகளை. அல்லாஹ் துரியத்தன் தொய்பாவாக நமக்கு தந்திருக்கிறான். மிக தெளிவாக திட்டமிட்டு நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு எதிராக நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாவிடம். அந்த பிள்ளைகளை சரியான முறை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய வாழ்வை கொண்டு போக வேண்டும். இருக்கக்கூடிய சிட்டி லைஃப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பெற்ற தாய் தந்தை ஒரு பையனோடு அமர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லையாம். ஏழு நாட்கள் ஆச்சா ஒரு வாப்பா மவுண்ட்டை பேசி இவன் நைட்டு வர்றான் லேட் நைட்டில் தகப்பன் பையன் கதவை திறந்து பார்த்தா அவன் சீக்கிரம் டியூஷன்லாம் முடிச்சு தூங்கிடுறானான். மறுநாள் காலையில் இவன் சீக்கிரமே ஸ்கூலுக்கு போகிறான். இவன் வாப்பாவுடைய கதவை திறந்து வாப்பா நல்லா இருக்கான் பார்க்குறதுக்கு ரூமை தொட்டான் அவர் குப்பரை படித்து தூங்கிட்டு இருக்காரு லேட் நைட்டில் வந்ததுனால சுபு கிடையாது அல்லவா. மகனும் தகப்பனும் சந்தித்தே ஒரே வீட்டுக்குள் ஏழு நாள் ஆகிவிட்டதாம். ஒரு செய்தி ஒரு தந்தை ஒரு பிள்ளையோடு அமர்ந்து ஒரே வீட்டுக்குள் ஏழு நாள் கடந்து போய் அவனை பேசவும் பார்க்கவுமே முடியாத ஒரு மோசமான சூழல் என்றால் அவன் பேச்சு என்ன, அவன் நட்பு யார், அவன் யாரோடு தொடர்பு வைக்கிறான், அவன் என்ன படிக்கிறான், அவனுடைய ஸ்கூல் நிலைமை என்ன, அவன் நட்பு வட்டாரம் என்ன. கல்லூரி வளாகத்திற்கென்று இன்றைக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க நிறைய இடங்களில் தெரியுமா உங்களுக்கு. தமிழ்நாட்டில் கல்லூரி வளாகத்திற்கென்று கல்லூரி வளாக பொறுப்பாளர் ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருக்கு, காவல்துறை உருவாக்கியிருக்கு. கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய கஞ்சாவையும் அங்கே சார்ந்திருக்கிற அந்த தப்புகளையும் கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு மூணு நாள் குழுவை போட்டு கண்காணிக்கிறான். இதை செய்வதற்கும் இதை தெளிவாக நின்று பார்ப்பதற்கும் இதை பாடம் நடத்துவதற்கும் பொறுப்பு வைக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கிற இளைஞர்களை அந்த குழுவை கைகட்டி நிற்கிறான். தப்பு செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்லை தப்பு செஞ்சுட்டு சிறு வயதிலேயே சீர்திருத்த சங்கத்தை மக்கா மாநகரத்திலே உருவாக்கி மாபெரும் அற்புதமான பணியாளராக இருந்து இளமை பருவத்தையே சமூக சேவையாக உருவாக்கிய தலைவர் உருவாக்கி இந்த உம்மத்தில் கைகட்டி நின்று அந்த கல்லூரி வளாக பொறுப்பாளர்கிட்ட ஆமாம் சார் தெரியாமல் செஞ்சிட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படுகிறது என்றால் ஒட்டுமொத்த கல்லூரி வளாக பொறுப்பாளருக்கு நீ தான் இருக்க வேண்டும் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன். நீந்தான் அதற்கான அடிமாரத்துக்கு தகுதி அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். அவரை கண்காணிக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்பை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். நிர்வாகம் செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் உண்டான தகுதி வாய்ந்த இந்த உம்மத்தின் இளைஞர்களே, கை கட்டி இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் சார், தப்பு செஞ்சிட்டேன், மன்னிப்பு கிடையாது சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நம் சந்ததிகள் போயிருக்கு. நம்ம கவனத்தோடு உருவாக்கணும் சார், அவர்களை கவனிக்கணும். ஒன்றுன்னா டச் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து உங்களுக்கு தொகுப்பாக நான் பேசியிருக்கிறேன். இப்படி எண்ணற்ற ஏராளமான கேடுகள் அசிங்கங்கள் கண் முன்னால் போய்கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய தொடர்பு எது, அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், கொஞ்சம் அவதானித்து கவனித்து கொஞ்சம் கவலையோடு உள்வாங்க வேண்டிய காலம் நம்முடைய காலம் சகோதரர்களே. மிகப்பெரிய வேதனையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை என் புள்ள தெளிவு அப்படின்லாம் சொல்கிறத விட எனக்கு இருக்கிற கவலை, ஒரு தாய் தந்தைக்கு இருக்கிற கவலை என்னவென்றால், பெருசாக ஒன்றும் தியாகம் பண்ணிட வேண்டாம், என் மனைவி என் பிள்ளைகளை சாலிகான முறையில் இறையச்சமாக அவளை உருவாக்கி அவர்கள் அல்லாவுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டப்படுகிற போது கேட்குற கேள்விகளுக்கு விசாரணைக்கு சரியான பதில் சொல்லி குடும்பத்தோடு வி ஆர் கெட் பாரடைஸ் இன்ஷா அல்லாஹ், ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வது தான் எனக்கும் உங்களுக்கான மிகச்சிறந்த இலக்கு பணி. மற்ற பணியெல்லாம் அப்புறம், சமூக சேவைகள், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் சார்ந்த பணிகள், அதை சார்ந்த வேலைகள், அதை சார்ந்த உழைப்பு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், என் மனைவி என் பிள்ளை என் சந்ததிகள் சாலிகா உருவாக்க சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கி இறையச்சமாக வாழ்ந்து குடும்பத்தோடு சுவனம் செல்லக்கூடிய வேலையை மட்டும் நீ ஒழுங்காக நானும் நீ செஞ்சாலே போதுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மிகப்பெரிய வேதனை நடமாடிக்கொண்டிருக்கிறது. இதை கவனித்து கவலையோடு உருவாக வேண்டிய ஒரு தலைப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சிறந்த அறிஞர்கள் இதை சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள், நிறைய அவர்கள் சம்பந்தமாக உரையாடியிருப்பார்கள். ஒரு செய்தியை மட்டும் இதை நாம் சொல்லி இந்த தகவலோடு முடித்து விடுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வசியத்தையும் சிறந்த நசீஹத்தையும் தந்துருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த சந்ததிகள் மட்டுமல்ல, குர்ரத்து அயினாக கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கி தந்து, ஒஜால்நாளில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்துருவானாக. அல்லாஹும் ஆமீன் என்று கூறி, வா கூலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், சூரத்து தீன், இந்த மூன்று சூராக்களுடைய விளக்க உரையை முடிந்த அளவு அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய சூரத்துல் அலக், சூரத்துல் கதர், சூரத்துல் பையினா, இந்த மூன்றும் நிறைய விளக்கங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சூரா. அதனால் இந்த பெரிய சூராக்களை எல்லாம் கொஞ்சம் பின்னால் வைத்துவிட்டு சூரத்துல் துஹாவிலிருந்து நாஸ் வரை வரக்கூடிய அதிகமாக நாம் ஓதக்கூடிய குர்ஆனுடைய சூராவுடைய விளக்க உரையை முதலில் பார்த்தால் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைய சூரா சூரத்துல் ஜல்ஜலா, அல்லது சூரத்துல் ஜில்ஜால், குர்ஆனுடைய 99வது சூரா, வெறும் 8 வசனங்களை மட்டுமே உள்ளடக்கி இருக்கும். ஆனால் மறுமையில் நடக்க இருக்கின்ற அத்துணை செய்திகளையும் ஒரே சூராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளடக்கியிருப்பான். இந்த சூராவுடைய தொடக்கம் முதல் அடுத்தடுத்த சூராக்கள் எல்லாம் மறுமையை பற்றி எம்மிடத்திலே பேசுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் மனிதர்களின் நிலையை எப்படியெல்லாம் மாற்றுவான் என்ற செய்திகளை இந்த சூராக்கள் எல்லாம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அதுவும் இந்த சூரா மிக முக்கியமாக மறுமையுடைய செய்திகளை எமக்கு பாடமாக படிப்பினையாக கொடுக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா. இதா என்றால் அந்த நேரத்தில் அல்லது அப்போது. இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலம் மறுமை நிச்சயமாக ஏற்பட்டே தீரும் என்ற செய்தியை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் அல்லது எப்போதென்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக மறுமையை உறுதிப்படுத்துகிறான். மறுமை ஏற்பட்டே தீரும். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா. ஜல்ஜலா என்றால் ஜல்லா. சில அறிஞர்களை பொறுத்தவரை ஜல்லா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. நடக்கும் போது கால் தடுக்கும் அல்லவா, அதற்குத்தான் ஜல்லா என்று சொல்வார்கள் அரபியில். இப்ப ஜல்ஜலா என்றால் தொடர்ச்சியாக தடுக்குதல், அது தொடர்ச்சியாக நடுக்கம் ஏற்படுதல், இதற்குத்தான் ஜல்ஜலா என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இதா ஜுல்ஜிலத்தில் அர்து, பூமி தொடர்ச்சியாக நடுங்கும் போது. எப்படி நடுங்கும் பூமி, அந்த நடுக்கத்தை விவரிக்க முடியாது. அதனுடைய அளவை அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. குர்ஆன் சொல்கிறது வேறொரு வசனத்தில், அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அல்லாஹ் முஃமின்களை மட்டும் அழைக்கவில்லை, மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஜல்ஜலத ஸாஅதி ஷைஉன் அஸீம், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. அல்லாஹ் சொல்கிறான் மிக பயங்கரமானது, ஷைஉன் அஸீம், அது மிக மகத்தானது. அந்த செய்தி மறுமையின் நடுக்கம் ஏற்படும் போது மிக பயங்கரமாக அது இருக்கும். அந்த செய்தியை விவரிக்க முடியாது, அவ்வளவு மகத்துவமானது. அந்த நடுக்கம் ஏற்பட்டால் என்ன ஆகும் என்றால், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தாத், பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்து விடுவாள். ஒரு தாய்க்கு தன் குழந்தை அதிகமான தேவையுடைய நேரம் அந்த பருவம்தான். அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கூட தாய் மறந்து விடுவாள். அந்த நடுக்கம் ஏற்பட்டு விட்டால் தன் நிலைமை மட்டுமே அந்த அவளுக்கு முன்னால் தெரியும். தன் குழந்தையோ தன் உறவுகளோ வேறு யாருமோ அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரிய மாட்டார்கள். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குட்டியை அதுவாகவே வெளியாக்கிவிடும். பயத்தால் பயம் ஏற்பட்டு குட்டி அது அதுவாகவே வெளியேறிவிடும். அதற்கு எந்த சிரமத்தையும் அந்த தாய் எடுக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பதை போன்று மாறிவிடுவார்கள். போதையில் இருந்தால் என்றால் அவனுக்கு என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன நடக்கிறது என்று தெரியாது. அது போன்று மனிதர்கள் எல்லோரும் மாறிவிடுவார்கள். வத்தரன்னாஸ சுகாரா வமாஹும் வமாஹும் பி சுகாரா. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அது குடிபோதை அல்ல, வலாக்கின்ன அஸாபல்லாஹி ஷதீத். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டால் தான் மறுமை ஏற்படும். பாவங்கள் அதிகமாகி குற்றங்கள் அதிகமாகி பூமியில் எந்த முஃமின்களும் வாழாத அந்த சூழ்நிலையில்தான் அல்லாஹ் மறுமை ஏற்படுத்துவான். வலாக்கின்ன அஸாபல்லாஹி ஷதீத், அதனால் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானதாக மாறும், நடுக்கங்கள் ஏற்படும். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து, பூமி நடுக்கத்தை வெளிப்படுத்தும் போது அல்லது பூமி நடுங்கும் போது. எப்படி? ஜில்ஜாலஹா. அல்லாஹ் மேலும் அதே வார்த்தையை சொல்கிறான், மஃஉல் முத்லக் என்று சொல்லுவார்கள். இதை அரபி இலக்கணத்தில் ஒரு செயலைத்தான் மீண்டும் அதே வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுவான். ஏன்? அதனுடைய மகத்துவத்தை விவரிப்பதற்காக, அதனுடைய ஆழத்தை புரிய வைப்பதற்காக, அந்த செய்தி மிக மிக பயங்கரமானது என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக. பூமி நடுக்கத்திலும் நடுக்கத்தை வெளிப்படுத்தும். ஜில்ஜாலஹா லஹா ஹா என்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைப்பதன் மூலமாக சொல்கிறான், அந்த நடுக்கத்தை அளவிட முடியாது. அந்த நடுக்கம் பூமியுடைய எந்த பகுதியையும் விடாது. இன்று பூமியில் நடுக்கங்கள் ஏற்படலாம்,
3: ஒரு இடத்தில் ஏற்படும், இன்னொரு இடத்தில் ஏற்படாமல் இருக்கும். ஒரு இடம் குலுங்கும், இன்னொரு இடம் குலுங்காமல் இருக்கும். ஆனால் அந்த நேரம் வந்தால் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு இடம் விடாமல் அளவிட முடியாத அளவிற்கு இன்று இருக்கக்கூடிய அளவை போன்று 5.6 என்றெல்லாம் அளவிட முடியாது. அந்த அளவே இட முடியாத அளவிற்கு எல்லா இடங்களும் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி முழுக்க நடுங்க ஆரம்பிக்கும். நடுக்கம் பயங்கரமாக மாறும்போது எப்போது ஏற்படும் இந்த செய்தி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது இஸ்ராஃபீல் சூரை ஊதக்கூடிய அந்த மலக் சூரை ஊதுவாரோ அப்போது ஏற்படும். சூரை ஊதக்கூடிய மலக்குடைய பேர் என்ன? பேர் என்ன? இஸ்ராஃபீல். சூரை ஊதக்கூடிய சாஹிபுல் சூர். அல்லாஹ் சொல்கிறான், வநுஃபிஹ ஃபிஸ் சூர், சூர் ஊதப்படும் நேரத்தில் ஃபஸாஇக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வமன் ஃபில் அர்த் இல்லா மன் ஷா அல்லாஹ், வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் மூர்ச்சையாகிவிடும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ் நாடியவர்கள் யார் என்று எமக்கு தெரியாது, ஆனால் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு மரணத்தை கொடுக்கலாம், மரணத்தை கொடுப்பான். அவர் சூரை ஊதக்கூடிய மலக்காக இருக்கலாம், ஜிப்ரீலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த பூமியில் எல்லோரும் மரணித்தே தீருவார்கள். குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்தே தீரும். அதுபோன்று இந்த பூமியும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அல்லாஹ் இந்த பூமி எப்படி அழிப்பான்? இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஊதக்கூடிய நேரத்தில் இந்த பூமி நடுங்க ஆரம்பிக்கும். சூரை ஊத வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பூமி பயங்கரமான நடுக்கத்தில் நடுங்க ஆரம்பிக்கும். இந்த பூமியில் மேலுள்ள எல்லாம் சாய்ந்துவிடும், மரங்கள் சாய்ந்துவிடும், கட்டிடங்கள் சாய்ந்துவிடும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் அழியக்கூடிய நிலைமை நடுக்கத்தால் ஏற்பட ஆரம்பிக்கும். பூமி சமதளமாக மாறிவிடும். அதனால் அல்லாஹு அக்பர், இவ்வளவு பெரிய மலைகள், எவ்வளவு பெரிய கடல்கள், எவ்வளவு தூரம் தூரமான எவ்வளவு எண்ணிக்கையுடைய மரங்கள், எவ்வளவு பெரிய கட்டிடங்களை பார்க்கிறோம், இதுவெல்லாம் தரைமட்டமாக மாறிவிடும். அல்லாஹ் மிகப்பெரிய எச்சரிக்கையை செய்கிறான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. ஆனால் இது எப்போது ஏற்படும்? அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. சூர் எப்போது ஊதப்படும், இந்த நடுக்கம் எப்போது ஏற்படும், அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போன்று வந்திருக்கிறோம். என்ன அர்த்தம்? நான் வந்து விட்டேன், எனக்கு பிறகு மறுமை வரும். மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் அவர்களோ அலட்சியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை என்று பேசப்பட்டால் அழுவார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை நெருங்குகிறது என்று சொன்னால் அழுவார்கள். ஆனால் எம்முடைய உள்ளத்தில் அதனுடைய எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஏன்? அது வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, இன்றைய தினத்தில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாழ்கிறேன், அதற்காக வாழ்கிறேன் என்ற எண்ணம் எம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வின் நேசர். அவரை போன்ற ஒரு படைப்பில்லை இந்த பூமியில். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்தில் அவர்கள் நுழையாமல் யாரும் நுழைய முடியாது. மறுமையில் முதல் முதலாக எழுப்பப்படுபவர்கள், அவர்கள் பேசாமல் அல்லாஹ் ஷஃபாஅத்தை ஆரம்பம் செய்ய மாட்டான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைஃப அன்அம், நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது, நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது இந்த பூமியில். சூரை ஊதக்கூடிய மலக் சூரை தன்னுடைய ஊதக்கூடிய இடத்தில் வைத்து பார்வையை நிலைகொத்தியவராக வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கும் போது, அல்லாஹ் எப்போது கட்டளையிடுவான் என்று கட்டளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது, இன்னும் சில அறிவிப்புகளில் அவர் பார்வையை விழித்தே வைத்திருப்பார். அவருடைய பார்வை ஒரு கண் சிமிட்டல் கூட மூடாது. ஏன்? அல்லாஹ்வின் கட்டளை.
4: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
5: கிளிட்ஸ்.டெல்கே உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை. கிளிட்ஸ்.டெல்கே வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ்.டெல்கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 077-101-0-843.
6: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
5: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
7: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
4: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: வெளிப்படுத்திவிடும். அது எப்படி வெளிப்படுத்தியதற்கு பிறகு மாறும் என்றால், அம்சால் அல் உஸ்துவானி மின் அஸ்ஸஹபி வல் ஃபித்தா, தங்கம் வெள்ளிகளுடைய தூண்கள், பலமான தூண்களை போன்று பூமி அதை வெளிப்படுத்தி இருக்கும். தங்கம் வெள்ளிகளாக பூமி தன்னுடைய கஜானாக்களை வெளிப்படுத்தி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், ஹதீஸை கவனியுங்கள். ஃபயஜி உல் காத்தில், கொலையாளி அந்த நேரத்திலே அதை பார்ப்பான், கொலை செய்தவன். இதற்காக தானே நான் கொலை செய்தேன் என்று சொல்லுவான். மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி, ஒயஜி உல் காத்திரு, உறவை துண்டித்து வாழ்ந்தவன் சொல்லுவான், இதற்காகத்தான் என் உறவை துண்டித்து வாழ்ந்தேன் என்று. எதற்காக? இந்த தங்கம் வெள்ளி இந்த செல்வத்திற்காகத்தான், இந்த காசுக்காகத்தான் என் உறவை துண்டித்து வாழ்ந்தேன், இதோ எனக்கு முன்னால் கொட்டி கிடக்கிறது என்று சொல்லுவான். மேலும் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ், வயஜி உஸ்ஸாரிகு, திருடியவன் சொல்லுவான், ஃபயகூலு ஃபிஹாதா குத்யத்து யதி, என்னுடைய கரம் இதற்காகத்தான் வெட்டப்பட்டது என்று. இப்ப பூமியில் இருக்கக்கூடிய அந்த பூமி வெளியாக்கக்கூடிய செல்வங்களை பார்த்து மனிதன் இதற்காகத்தான் என்று ஏங்குவான். ஆனால் எதையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது, எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது, எதுவும் அவனுக்கு அந்த நேரத்தில் பலன் அளிக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைமையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விடுவான். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், மூன்றாவது வசனம், வகால் அல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான். அல்லாஹ் பொதுவாக சொல்கிறான், எல்லா மனிதர்களும் கேட்பார்கள். ஏனென்றால் திடீரென்று ஏற்படக்கூடிய நடுக்கம் அது. முஃமினுக்கு தெரியாது இது மறுமை என்று, அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்திருக்க முடியாது. காஃபிருக்கும் தெரியாது என்ன ஆகிறது என்று. மாலஹா, என்ன கேடு உண்டாகிவிட்டது என்று கேட்பான். இந்த பூமி ஏன் இப்படி எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது? ஏன் இந்த நடுக்கங்கள் ஏற்படுகிறது? என்ன நடக்கிறது எம்மை சுற்றி என்று மனிதன் திக்கித்து நிற்பான். மறுமையில் எம் நிலையை அல்லாஹ் சொல்கிறான். யாரோ நிற்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை. நான் நிற்பதை நீங்கள் நிற்பதை அல்லாஹ் சொல்கிறான். மாலஹா, மனிதன் கேட்பான் என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது இந்த பூமியில். அல்லாஹ் சொல்கிறான் துஹத்திது அக்பாரஹா, அல்லாஹு அக்பர். யௌமைதின், அந்த நாளில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அந்த நாளில் துஹத்திது அக்பாரஹா, ஹதஸ என்றால் ஒரு செய்தியை பற்றிய நினைவை எமக்கு தருதல், ஒரு செய்தியை பற்றிய நினைவை தருதல். அக்பாரஹா, அந்த செய்திகளை அது வெளிப்படுத்தும், அது நினைவுபடுத்தும். வஹ்ரஜத்தில் யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா, அந்த நாளில் செய்திகள் எல்லாம் அறிவிக்கப்படும். எது அறிவிக்கும்? அக்பாரஹா, அந்த பூமி அறிவிக்கும். எந்த பூமி? எந்த பூமியில் நாம் வாழ்ந்தோமோ, எந்த பூமியின் மேல் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த பூமியில் நம்முடைய வருமானத்தை நாம் ஈட்டுகிறோமோ, இந்த பூமி செய்தியை அறிவிக்கும். யாருக்கு செய்தி அறிவிக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதினார்கள் ஒரு முறை. யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா, ஓதிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு தெரியுமா அந்த பூமியுடைய செய்தி என்னவென்று, எதை அறிவிக்கும் அந்த பூமி என்று உங்களுக்கு தெரியுமா? காலு அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் அறிந்தவர்கள். فإن أخبارها أن تشهد على كل عبد أو أمة بما عمل على ظهرها. அந்த பூமியுடைய செய்தி, அதன் மீது வாழ்ந்த ஒவ்வொரு அடிமையான ஆணும் ஒவ்வொரு அடிமையான பெண்ணும் எதை செய்தார்களோ அதை அந்த பூமி அறிவிக்கும். ஒவ்வொரு மனிதனும் அந்த பூமியின் மீது செய்த காரியங்களை அந்த பூமி பேசி அறிவிக்கும். அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த இடத்திலே வாழ்ந்தான், இந்த இடத்தில் வாழும் போது இவன் இதை செய்தான், சுப்ஹானல்லாஹ், இவன் இந்த இடத்தில் நடந்தான், இந்த நடை இதற்காகத்தான், யா அல்லாஹ், இந்த இடத்தில் இவன் சம்பாதித்தான், இதுதான் அந்த சம்பாத்தியத்துடைய நிலைமை, யா அல்லாஹ், இந்த தவறான செயலை இந்த இடத்தில் செய்தான், அதுதான் இந்த செயல், யா அல்லாஹ் என்று பூமி ஒவ்வொரு அடியானும் செய்த செயல்களை பற்றி அதுவே சாட்சி சொல்லும். ஒவ்வொரு அடியானுடைய செயலையும் அல்லாஹ்விடத்திலே சாட்சிக்காக வைக்கும். சாட்சிகள் நிற்கக்கூடிய நாள் அது, கண்ணியத்துக்குரியவர்களே. எல்லாவற்றையும் அல்லாஹ் சாட்சியாக மாற்றுவான். அல்லாஹ் எதிலும் மனிதன் செய்ய மாட்டான் என்பதை நிரூபிப்பதற்காக நாம் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் சாட்சியாக மாற்றுவான். நாம் நடந்த பூமி சாட்சியாக மாறும், எம்முடைய தோள்கள் சாட்சியாக மாறும், எம்முடைய பார்வை சாட்சியாக மாறும், என்னுடைய கரம் சாட்சியாக மாறும், எம்முடைய நாவுகள், எம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் சாட்சியாக மாறும். லிம ஷஹித்து அலைனா, தோலை பார்த்து அவன் கேட்பான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஏன் எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறாய்? அந்த தோல் சொல்லும், காலு அன்தக்கனல்லாஹு அல்லதி அன்தக்க குல்ல ஷை. யார் இந்த பூமியில் எல்லாவற்றையும் பேச வைத்தானோ அவன்தான் என்னையும் பேச வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் பூமிக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். பூமி பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கும். இந்த மனிதன் இதன் மீது செய்யக்கூடிய பாவங்களை வெளிப்படுத்துவதற்காக பூமி காத்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ் கட்டளையிடாமல் எதுவும் யாரும் பேச முடியாது. ரப்பி ஸமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா, ரப்பி ஸமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா அர்ரஹ்மான் லா யம்லிகூன மின்ஹு கிதாபா. யௌம யகூமு அர்ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபல் லா யதகல்லமூன். யாரும் பேசிவிட முடியாது. இல்லா மன் அதின லஹு ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவர்கள்தான் பேசுவார்கள். மறுமையில் அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவர்கள்தான் தன் நாவை கொண்டு பேச முடியும், வேறு யாரும் பேச முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸிராத்துடைய பாலத்தை நபிமார்கள் கடப்பார்கள், அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், ஆனால் நபிமார்களும் பேசுவார்கள், யா ரப் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, என்னை பாதுகாத்து விடு. இதை தவிர நபிமார்கள் எதையும் பேச மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். பூமி பேசுவதற்காக காத்துக்கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை கிடைத்தவுடன் அதன் செய்திகளை எல்லாம் பூமி அறிவித்து விடும். அக்பாராஹா, அந்த செய்திகள் எல்லாம் நடந்தவை, புதிய செய்திகளை அறிவிக்காத பூமி. எது நடந்ததோ அந்த செய்திகளை எல்லாவற்றையும் அறிவித்து விடும். எதையும் யாரும் மறைத்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான், அதே மறுபடியும் அதே வார்த்தையை சொல்கிறான், அந்த நாளில் யஸ்துருன்னாஸ், மனிதர்கள் திருப்பப்படுவார்கள். இரண்டு கருத்தை சொல்கிறார்கள் அறிஞர்கள். எதன் பக்கம் திருப்பப்படுவார்கள்? விசாரணை முடிந்ததற்கு பிறகு ஒன்று சொர்க்கமா அல்லது நரகமா என்று திருப்பப்படுவார்கள். அல்லது அவன் வாழ்ந்த பூமி மீண்டும் அவன் மஹ்ஷரில் எழுப்பப்பட்டு அந்த பூமியில் திருப்ப கொண்டு வரப்படுவான். யௌமயஸ்துருன்னாஸ், மனிதர்கள் எல்லோரும் திருப்ப கொண்டு வரப்படுவார்கள். அல்லது விரண்டு செல்ல ஆரம்பிப்பார்கள். சூர் ஊதப்பட்டவுடன், மஹ்ஷரில் மனிதர்கள் எழுந்தவுடன் அவரவர்கள் அவர்கள் அவரவர்களின் நிலைமைகளை நோக்கி விரண்டு செல்லுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சூர் ஊதப்பட்டால் எந்த உறவுகளும் இருக்காது. தந்தை என்றோ, தாய் என்றோ, மனைவி என்றோ, கணவர் என்றோ, பிள்ளைகள் என்றோ, யாரும் உறவுகளை கொண்டாட முடியாது. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய நிலைமை, மற்றவர்கள் எல்லோரும் அவரவர்களின் நிலைமைகளை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, நம் மகளுக்கு, நம்முடைய பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் எம்மால் தாங்க முடியாது. என் மனைவிக்கு ஏதாவது சோதனை என்றால், வேதனை என்றால் எம்மால் தாங்க முடியாது. அந்த நாளில் யாரும் யாரையும் பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே சென்று மனிதர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள், என்னை மட்டும் பாதுகாத்து விடு, போதும். என் மனைவியை வைத்துக்கொள், என் பிள்ளைகளை வைத்துக்கொள், அவர்களை நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று சொல்லுவான் மனிதன். அல்லாஹு அக்பர். அல்லா சொல்கிறான், மனிதர்கள் பிரிக்கப்படுவார்கள், ஒன்று கூட்டப்பட்டு மனிதர்கள் பிரிக்கப்படுவார்கள். இரண்டு கூட்டம் தான், ஒன்று வலதுகரத்திலே ஏடுகளை சுமக்கக்கூடிய கூட்டம், இடதுகரத்திலே ஏடுகளை சுமக்கக்கூடிய கூட்டம் என்று பிரிக்கப்படுவார்கள் மனிதன். ஒருவன் ஷக்கை, இன்னொருவன் சயீத். ஒருவன் மகிழ்ச்சியானவன், இன்னொருவன் துர்பாக்கியசாலி. ஒருவர் சொர்க்கவாதி, இன்னொருவர் நரகவாதி என்று மக்கள் அணி அணியாக பிரிக்கப்படுவார்கள். அங்கு ஏழை என்றோ, பணக்காரன் என்றோ, அதிபதி என்றோ, ராஜா என்றோ, மந்திரி என்றோ, செல்வந்தவன் என்றோ பிரிவுகள் கிடையாது. ஒரே பிரிவு தான், ஒன்று சொர்க்கவாதி அல்லது நரகவாதி, வலதுபுற கூட்டம், இடதுபுற கூட்டம். ஏன் பிரிக்கப்படுகிறது? லியூரவு அமாலஹும், அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பிப்பதற்காக. மனிதனுடைய எல்லா அமல்களும் காண்பிக்கப்படும். எப்படி காண்பிக்கப்படும்? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுக்கி வநுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபை யல்காஹு மன்ஷூரா. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவனுடைய கழுத்திலே போடப்பட்ட அந்த நன்மை தீமைகளை பதியப்பட்ட ஏடு அவர் அவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்படும். கரத்தில் கொடுக்கப்பட்டு சொல்லப்படும், இக்ரா கிதாபக், என்ன சொல்லப்படும், என்ன சொல்லப்படும், இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்துப்பார் என்று சொல்லப்படும். அல்லாஹு அக்பர். எந்த புத்தகத்தை? நான் வாழ்க்கையில் செய்த பாவங்களை, நான் வாழ்க்கையில் செய்த நன்மைகளின் புத்தகங்களை எனக்கு கொடுக்கப்பட்டு சொல்லப்படும். இக்ரா கிதாபக், நீ செய்த நன்மை படி, நீ செய்த பாவம் படி என்று சொல்லப்படும். மனிதன் படிப்பான் வலது கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டால். எந்த கரத்தில் கொடுக்கப்பட்டால் படிப்பான்? வலது கரத்தில் கொடுக்கப்பட்டால் படிப்பான். அவன் மட்டும் படிக்க மாட்டான், உலக மக்கள் எல்லோருக்கும் அறிவிப்பான், இதோ என் புத்தகம் படித்து பாருங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். இதோ என் தௌஹீத், இதோ என் தொழுகை, இதோ நான் செய்த நல்ல அமல்கள், இதோ நான் நடந்த நேர்மையான செயல்பாடுகள், யாருக்கும் இந்த பூமியில் அநீதம் அளிக்காத நன்மைகள் இதோ படித்து பாருங்கள் என்று அறிவிப்பான். யாருடைய கரத்தில் இடது கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படுமோ அவன் சொல்லுவான், இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று ஒரா அவ்வஹரிஹி தனக்கு பின்னால் மறைத்துக் கொள்ளுவான். இந்த நேரத்தில் எமது புத்தகம் கொடுக்கப்பட்டால் படிக்க கொடுப்போமா மறைப்போமா? மனைவிக்கு சென்று இதோ என் புத்தகம் படித்து பார் என்று கொடுக்க முடியுமா? நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அமல்களை காட்டி நம்முடைய பிள்ளைக்கு போய் உன்னுடைய வாப்பாவாகிய நான் செய்த அமல்கள் இது, அல்லாஹ் எனக்கு கொடுத்த கூலி என்று காட்ட முடியுமா? அந்த புத்தகம் இறக்கப்பட்டால் இயக்கரா கிதாபக், நீ படி, நீயே தீர்ப்பு செய்து கொள், அல்லாஹ் சொல்லி விடுவார். நீ படிச்சு பார்த்து நீயே உனக்கு தீர்ப்பு செஞ்சு கொண்டுருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைமையை சொல்கிறான், உதியல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, அது உள்ளவற்றை பார்த்து பாவி பயந்து நடுங்குவான். சொல்லுவான், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா, நான் செய்த சிறிய பெரிய எல்லாவற்றையும் இது விடாமல் பதிவு செய்திருக்கிறது. வஜது மா அமிலு ஹாதிரா, நீ என்ன செய்தாயோ அதை பெற்றுக் கொள்வாய். வலா யஸ்லிமு ரப்புக அஹதா, அல்லாஹ் உனக்கு அநீதம் இழைக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவான். நாம் செய்த நன்மை தீமைகளுடைய ஏடுகள் எமக்கு கொடுக்கப்படும். அதில் நாம் செய்த பெரிய நன்மையாக எமக்கு நாளை மறுமையில் தெரியும். எதுதான் எதுதான் தொழுகைக்கு முன்னால் தௌஹீத், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், நாளை மனிதர்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை, சமூகத்தார்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை அல்லாஹ் கொண்டு வருவான். அவன் செய்த நன்மை பாவங்களுடைய ஏடுகள் 99 ஏடுகளாக மாற்றப்படும். சிஜில்லாத், 99 சிஜில்லாத்துகளாக, ஏடுகளாக அவையெல்லாம் மாற்றப்படும். ஒரு ஏட்டுடைய தூரம் ஒரு பார்வை இருக்கக்கூடிய தூரம் வரை, அவ்வளவு தூரம் அவனுடைய ஏடுகள் வைக்கப்படும். அல்லாஹ் கேட்பான், துன்கிரு மின் ஹாதா, இந்த ஏட்டில் எதையாவது நீ மறுக்கிறாயா என்று கேட்பான். நீ செய்த அமல்கள் தானே, எதையாவது மறுக்கிறாயா, அல்லது உனக்கு பதிவு செய்த அந்த மலக்குகள் எதையாவது அநீதமாக பதிவு செய்தார்களா என்று கேட்பான். தப்பா ஏதாவது மலக்குகள் பதிவு செஞ்சிட்டாங்களப்பா, இது நீ செய்த அமல்கள் தானே என்று கேட்பான். அவன் சொல்லுவான், ஆமா யா அல்லாஹ், இது நான் செய்த அமல்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உனக்கு அநீதம் இழைக்கப்படாது, நீ கவலைப்படாதே என்று கூறி அந்த 99 ஏட்டில் ஒரே ஒரு ஆவணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துமாறு சொல்லுவான். ஒரே ஒரு ஆவணம், அந்த 99 ஏட்டில் அந்த ஒரே ஒரு ஆவணம் வெளிப்படுத்தப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், தராசை நிறுத்துங்கள் என்று, தராசை நிறுத்துங்கள் என்று. 99 ஏட்டுடைய அமல்களும் ஒரு தராசில் வைக்கப்படும். அந்த ஒரே ஒரு ஆவணத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல் ஒரு தட்டில் வைக்கப்படும். அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ், 99 பாவங்கள் நான் செய்த ஏட்டில் இருக்கிறது, இதை நீ எனக்கு அநீதம் செய்யப்படாது என்று ஒரே ஒரு ஆவணத்தை வெளிப்படுத்தி இன்னொரு ஏட்டில் வைக்கிறாய், இன்னொரு தராசில். இந்த ஒரு ஆவணம் இவ்வளவு பெரிய பாவங்களின் நன்மைகளையும் என்ன செய்ய போகிறது என்று கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு அநீதம் அளிக்கப்படாது என்று. அந்த ஆவணத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், அவ்வளவுதான். அவனுக்கு இருந்த தௌஹீத் அது எழுதப்பட்டிருக்கும். அந்த தராசு நிறுத்தப்பட்டவுடன் அந்த அத்துணை நன்மைகள் பாவங்களையும் இந்த இரண்டு வார்த்தை மிகைத்துவிடும். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹுவின் வார்த்தையை எதுவும் மிகைக்க முடியாது, தௌஹீத் எம்மை பாதுகாக்கும், அதற்கு பிறகு தொழுகை பாதுகாக்கும். அது சரியானால் மற்ற அமல்கள் சரியாகும், அது சரியாக இல்லை என்றால் மற்ற அமல்கள் கெட்டுவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் சொல்கிறான், யூரவ்வ அமாலஹும், அவர் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பிப்பான், அல்லது அதற்கான கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியாக முடிக்கிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை குறிக்கும் போது சொன்னார்கள், இந்த இரண்டு வசனமும் ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் உள்ளடக்கியது, ஒட்டுமொத்தத்தையும் அடக்கியது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் மறுமையில் வெற்றி. ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா, ஒரு அணு அளவு, அளக்க முடியாத ஒரு அணு அளவு ஒருவன் நன்மையை செய்தாலும், அந்த நன்மைக்கு அதுதான் கூலி என்றாலும், அதையும் மறுமையில் பெற்றுக்கொள்வான், கூலியாக பார்ப்பான். ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, ஒரு அணு அளவு அவன் தீமை செய்திருந்தாலும் அந்த தீமையையும் அவன் பெற்றுக் கொள்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், எந்த நன்மையையும் நீங்கள் எந்த நன்மையையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். ஒரு சகோதரனை பார்த்து புன் சிரிப்பு சிரிப்பதும் சதக்காதான் என்று சொன்னார்கள். அழகிய வார்த்தை பேசுவதும் சதக்காதான். அந்த நன்மையும் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நாளை மறுமையில் மனிதன் எழுந்து நிற்பான், அவன் வலதுபுறம் பார்ப்பான் அவன் செய்த அமல்கள், இடதுபுறம் பார்ப்பான் அவன் செய்த அமல்கள், முன்னால் பார்ப்பான் நரகத்தை பெற்றுக் கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும், ஒரு பேரித்தம்பளத்துடைய ஒரு துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும், அதுவும் கிடைக்கவில்லை என்றால் ஃபபி கலிமத்தின் தையிபா, அழகிய வார்த்தைகளை பேசியாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த அழகிய வார்த்தையும் ஒருவேளை நாளை மறுமையில் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம். அந்த அழகிய வார்த்தையுடைய கூலியையும் மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள். கெட்ட வார்த்தை பேசினால் அந்த கூலியையும் மறுமையில் பார்ப்பீர்கள். நீங்கள் செய்த எதுவும் கூலி கொடுக்கப்படாமல் இருக்காது. அதைத்தான் அல்லாஹ் சொல்ல வர்றான். நீங்கள் ஒரு பார்வை பார்த்தாலும் அந்த பார்வையும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். நீங்கள் உள்ளத்தில் ஒரு கருத்தை நினைத்தாலும் அந்த கருத்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். அது நன்மையா தீமையா என்று பிரித்தறியப்பட்டு, அது அணு அளவு இருந்தாலும் அதற்குரிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான், அது அணு அளவு இருந்தாலும் அதனுடைய நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். இதுதான் ஒட்டுமொத்தத்தையும் உள்ளடக்கியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தின் மூலமாக, இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, ஒரு அணு அளவு கூட அல்லாஹ் நீதமளிக்க மாட்டான். அவன் செய்த நன்மை அணு அளவு இருந்தாலும் அதனுடைய கூலியை கொடுப்பான், அவன் செய்த பாவம் அணு அளவு இருந்தாலும் அதனுடைய கூலியை அல்லாஹ் கொடுப்பான். மறுமையை பற்றி பேசக்கூடிய மிக முக்கியமான சூராக்களில் சூரத்து ஜில்ஜால் மிக முக்கியமானது. இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலாக, பூமி நடுக்கத்தால் பயங்கரமான நடுக்கத்தை கொண்டு நடுங்கக்கூடிய நேரத்தில், அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமைகளை எல்லாம் வெளிப்படுத்திவிடும். அதனுடைய சுமைகள் என்றால் அதில் மரணமானவர்கள் அல்லது அதனுடைய கஜானாக்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திவிடும். அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, வகால் அல் இன்சானு மா லஹா, மனிதன் கேட்பான் என்ன ஆகிவிட்டது என்று. யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா, அந்த நாளில் செய்திகளெல்லாம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா பி அன்ன ரப்பக ஔஹா லஹா, ஏன் அந்த பூமி செய்திகளை அறிவிக்கும்? அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு, அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு, அல்லாஹ் அதற்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளையின் மூலமாக அந்த பூமி செய்திகளை அறிவிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் கட்டளையிடாமல் அது நடக்காது. பி அன்ன ரப்பக ஔஹாலஹா யௌமைதி யஸ்துருன்னாசு அஷ்தாதா, மனிதர்கள் எல்லோரும் பிரிவாக ஒன்று கூட்டப்பட்டிருப்பார்கள், பிரிக்கப்பட்டிருப்பார்கள். ஏன்? லியுரவு அமாலகும், அவரவர்களுடைய அமல்களை அல்லாஹ் காண்பிப்பதற்காக, கூலி கொடுப்பதற்காக. ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா, அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதையும் அவன் பெற்றுக் கொள்ளுவான். ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதையும் அவன் பெற்றுக் கொள்ளுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் விசாரணையை விட்டு எம்மை பாதுகாப்பானாக, மறுமையின் தண்டனைகளை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் எம்முடைய ஏட்டை வலதுகரத்தில் தருவானாக. அல்லாஹ் மறுமையில் வரக்கூடிய எல்லா இழிவுகளை விட்டும் கேவலங்களை விட்டும் அல்லாஹ் எம்மை தூரமாக்குவானாக. அகூலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
8: நேர்களே, இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள்.
4: வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள். ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
8: முஸ்லிம் வானொலி .com.
4: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
9: அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பிள்ளைகள் விடயத்தில் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் நேரத்திலிருந்தே அவர்களில் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்தி இருக்கின்றது. அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாகும் வரைக்குமான காலத்தில் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்போ, அந்த பொறுப்பாளிகளின் பொறுப்பு எவ்வளவு பெரியது, அந்த பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது, அவர்களை பண்பானவர்களாக மாற்றுவது, அந்த பிள்ளைகளுடன் எப்படி பெரியவர்கள் பழகுவது, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அன்பை அரவணைப்பை காட்டி அந்த பிள்ளைகளுடன் பழகுவது என்பதிலிருந்து எல்லாவற்றையும் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்றே நாங்கள் சொல்லுகின்றோமே, அல்லது கேட்கின்றோம் வாசிக்கின்றோமே, சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் என்பது பல வடிவங்களில் நடக்கும். அதில் பல அம்சங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியிலான துஷ்பிரயோகம், உள ரீதியிலான துஷ்பிரயோகம், உணர்வு ரீதியிலானது, பாலியல் ரீதியிலானது என்று பல விதங்களில் அந்த பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம். அந்த துஷ்பிரயோகங்களின் வடிவங்கள் இருக்கின்றன. சிறிய பிள்ளைகளை அளவுக்கு மீறி அடிப்பது, அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கடினமான வேலைகளை செய்வதற்கு வேலைகளுக்கு அவர்களை அமர்த்துவது, அவர்களது கல்வி கற்கும் உரிமையை மறுத்து அவர்களுக்கு படிப்பை கொடுக்காமல் விடுவது, அவர்களை சமூகத்தில் அல்லது அவர்கள் வாழும் சூழலில் அவர்களை ஒதுக்கி வைப்பது, இப்படி பல வடிவங்களிலே அவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான என்ன தெரியுமா, அந்த சிறுவர்கள் மீது பாலியல் ரீதியிலான துஷ்பிரயோகங்கள் நடப்பது. அந்த பிள்ளைகளை தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமுகர்கள் பிழையான வழியில் கையாளுவது, அதற்காக அவர்களை பயன்படுத்துவது, அவர்களை கடத்துவது, கொள்ளுவது என்பதெல்லாம் மிக மோசமான சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் பரவலாக கேள்விப்படுகின்ற அடிக்கொரு முறை இப்படி நடக்கும் இந்த ஆபத்துகள் நாம் கேள்விப்படாதது இன்னும் பலது இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பல காரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் பலது இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலாவது தாய் தந்தையர்கள், அடுத்தது அவர்களது அவர்களை ஆளாக்குவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளிகள், ஆசிரியர்கள் போன்றவர்கள், இவர்கள் தனது பொறுப்பு விடயத்திலே கவனியீனமாக இருப்பது, அவர்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படியும் வளர்ந்து விடுவார்கள், எப்படியும் சமூகத்தில் இருந்து விடுவார்கள், எல்லோரும் நல்லவர்கள் தானே சமூகத்தில் என்ற மேலோட்டமான எண்ணத்தில் ஆழமாக பிரச்சனைகளை புரியாமல், முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடக்காமல், முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முனைவது, இங்கு அவர்களுடைய கவனயீனத்தின் காரணமாக பிள்ளை யாரோ ஒருவருடைய ஆசைக்கு பலியாகி அந்த பிள்ளை வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளையுடைய நடத்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடப்பதில் பங்கு வகிப்பதில் முக்கியமான பல இடங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளை வாழக்கூடிய வீட்டு சூழல். அடுத்தது, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்த பிள்ளை வாழக்கூடிய அந்த அசல். அதே போன்று அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பாடசாலை அல்லது போகும் பள்ளிக்கூடங்கள் அல்லது விளையாட போகும் இடங்கள் அல்லது வகுப்புகள், இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவைகள் அந்த பிள்ளையில் பலவிதத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்கள் குறிப்பாக தமது பிள்ளைகளுக்கும் தமக்குமாக இந்த இடங்களை தெரிவு செய்யும் பொழுது கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த தெரிவிலே நாங்கள் பிழை விடும் பொழுது சரியான ஒரு பாடசாலை, சரியான ஒரு பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அங்கு ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு வீடு நாங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழலா என்பதை பார்க்க வேண்டும். இன்று பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? தந்தை ஒரு இடத்தில் வேலை செய்கின்றார்கள்.
4: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل

பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய மேடையில் அமர்ந்திருக்கிற மார்க்க அறிஞர்களே, அமைப்பின் முன்னோடிகளே, வெகு தொலைவிலிருந்து பிரயாணம் செய்து வருகை தந்து மாநாட்டின் முழுமையான பலன்களை அடைய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இங்கே வந்தமர்ந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, மாநாட்டின் இறுதி அமர்வின் இறுதி பேச்சில் நாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்தோமோ, வருகை தந்தோமோ, இந்த நோக்கத்தின் பலன்களையும் பயன்களையும் நலன்களையும் வளங்களையும் வளங்களையும் முழுமையாக பெறக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்து அறவைத்த அல் குர்ஆனின் வசனங்கள் என்கிற தலைப்பின் கீழ் நான் நுழைகிறேன். அருமை சகோதரர்களே, மின துலுமாத்து இல நூர், இருளிலிருந்து ஒளியை நோக்கி என்கிற நம்முடைய மாநாட்டின் அழைப்பு, அதன் சங்கநாதம் சங்க ஒளி ஒலிக்க ஆரம்பித்ததிலிருந்தே தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் சகோதர சகோதரிகள் பல மாதங்களுக்கு முன்பே இந்த கோவை மாநகருக்கு வருகை தந்து மாநாட்டின் பலன்களை முழுமையாக முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக பிரயாண முன்பதிவு செய்தோம். மிகுந்த சிரமங்களை பொருட்படுத்தாமல், எந்த விதமான இடையூறுகளையும் பொருட்படுத்தாமல், பொருளாதார செலவினங்களை பற்றி பொருட்படுத்தாமல், அடிக்கின்ற குளிரையும் அடிக்கின்ற வெயிலையும் பற்றி பொருட்படுத்தாமல், அல்லாஹுவினுடைய மார்க்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, மார்க்கத்தின் தூய வரிகளை புரிந்து தெளிந்து புரிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நாம் வருகை தந்திருக்கிறோம். அருமை சகோதரர்களே, குர்ஆனை கொண்டே இந்த மாநாடு துவங்கியது. குர்ஆனை கொண்டே இந்த மாநாட்டின் முதல் நாளும் நிறைவுறவிருக்கிறது. ஆம், அளவைத்தால் குர்ஆனின் வசனங்கள். மனிதனுடைய வாழ்வு அழுகையிலிருந்தே துவங்குகிறது. மனிதனுடைய வாழ்வு அழுகையின் சத்தத்தை கொண்டே துவங்குகிறது. எதுவுமே தெரியாமல், எந்த விதமான அறிவும் இல்லாமல், வெறுமனே அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட உயிரையும் உடலை கொண்டு மட்டுமே தாயின் கருவறையிலிருந்து வெளியே வருகின்ற போது அவன் இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய முதல் ஒலி, முதல் சத்தம் அழுகை என்கின்ற சத்தம் தான். அவன் பசித்தாலும் அழுதுதான் கேட்க வேண்டும். அவனுக்கு பாதிப்பு என்றாலும் அழுதுதான் அவன் சொல்ல வேண்டும். அவன் தேவைகளையும் அவன் அழுகையின் மூலம் தான் கேட்க வேண்டும். அவனுடைய பிரச்சனைகளையும் அவன் அழுகையின் மூலம் தான் தெரியப்படுத்த வேண்டும். அவன் அழக்கூடிய அழுகையின் அர்த்தம் பசிக்காகவா, ஆறுதல் தேடியா, அபயம் தேடியா, அக்கறை தேடியா, அத்தனை விஷயத்தையும் அறிந்துதான் அவன் தாய் ஆரம்பம் முதலே அவனை பக்குவப்படுத்தி பண்படுத்தி வளர்த்து எடுக்கிறான். அருமை தோழர்களே, ஆனால் அந்த அழுகை இன்றைக்கு உலகத்தம் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காகத்தான் நமக்கு வருகிறது. வறுமையை நினைத்து அழுகிறோம், பொருளாதாரத்தை நினைத்து அழுகிறோம், பணக்கஷ்டத்தை நினைத்து அழுகிறோம், மனக்கஷ்டத்தை நினைத்து அழுகிறோம், நோய் நொடிகளை நினைத்து அழுகிறோம், நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள், கடந்து வந்த பாதைகள் மேடு வள்ளங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் அடைந்த ஏமாற்றங்களை நினைத்து

அழுகின்றோம், நாம் செய்த தகிடுதத்தங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் செய்த பாவங்களை நினைத்து அழுகின்றோம். ஆனால் திருமறை வசனங்களை ஓதுகின்ற போதோ, மார்க்கத்தின் முத்தான வேத வசனங்களை படிக்கின்ற போதோ, மார்க்கத்தினுடைய வேதவரிகள் மறுமையை ஞாபகப்படுத்த வேண்டுமே அப்படிப்பட்ட சூழ்நிலையின் போதோ, இன்றைக்கு நம்முடைய கண்கள் கண்ணீரை சுரக்குகிறதா என்றால் இல்லை. நம்முடைய கண்கள் கண்ணீரை வடிக்கின்றதா என்றால் இல்லை. உலகத்தினுடைய ஆசாபாசங்களோடு மூழ்கி, உலகத்தினுடைய மோகங்களின் மீது மூழ்கி, ஹுப்பு துனியா என்கிற விஷயத்தினுடைய ஒடு, அந்த இரும்பு துரு நம்முடைய இதயத்தை பிடித்துவிட்டு பீடித்துவிட்டு, மறுமையின் சிந்தனை இல்லாமல், மார்க்கத்தின் சிந்தனை இல்லாமல், மறுமையின் அச்சம் இல்லாமல், இன்றைக்கு எந்திரத்தனமாய் இயந்திரத்தனமாய் இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்த அருள்மலையான் திருமறையில் தித்திக்கும் தேன்மறையில் திருமறை திருக்குர்ஆனில் குர்ஆனுடைய கனப்பரிமாணத்தை பற்றி என்ன சொல்கிறான்? குர்ஆனுடைய வசனங்கள் செவிகளிலே விழும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்கிறான்? திருமறை குர்ஆனை பேப்பர்களாக பார்க்கிறோம், திருமறை குர்ஆனை வாசகங்களாக வார்த்தைகளாக பார்க்கிறோம், திருமறை குர்ஆனை இரண்டு அட்டைகளுக்கு இடைப்பட்ட புத்தகமாக பார்க்கிறோம். ஆனால் அதே திருக்குர்ஆனின் வேதவரிகள், அதே திருமறையின் வார்த்தைகள், அதே திருமறையின் சங்கநாதங்கள், அதே திருமறையின் எழுச்சி வரிகள், அதே திருமறையின் முத்தான துளிகள் ஒரு மலையின் மீது பட்டால் மலையே சுக்குநூறாகிவிடும் என்கிறான் அல்லாஹ். மலையே சுக்குநூறாகிவிடும் என்கிறான் அல்லாஹ். எப்படி? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதஹு காஷியம் முத்தசத்தியா. மனிதா, இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நான் இறக்கி வைத்தால், ஒரு மலையின் மீது நான் இறக்கி வைத்தால், வேத வசனத்தின் கனப்பரிமாணங்களை தாங்க முடியாமல் மலைகள் எல்லாம் சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்று சொல்கிறான். மலைகள் எல்லாம் சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்கிறான். மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வின் மீது இருக்கிற அச்சத்தின் காரணத்தினால். ஆனால் மனிதன் யார்? மலையை விட கடுமையானவனா? மலையை விட சக்தி பெற்றவனா? மலையை விட ஆற்றல் கொண்டவனா? ஒன்றுமே இல்லை. அன்தும் மஷத்து ஹல்கன் அமிசமா உபனா. அல்லாஹ் படைத்திருக்கிற இயற்கைக்கு முன்னால் மனிதன் யார்? இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிற பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு முன்னால் மனிதன் யார்? அன்தும் அஷத்து ஹல்கன் அமிசமா உபனா. மனிதா, நீ சக்தி உடையவனா? நீ ஆற்றல் உடையவனா? நாம் விரித்து வைத்திருக்கிற, நாம் படைத்து வைத்திருக்கிற வானம் மிகப்பெரியதா? அந்த வானத்தையே படைத்தவன் நான் என்கிறான் அல்லாஹ். இப்படி மனிதனுக்கு முன்னால் மனிதனை விட பிரம்மாண்டமாக இறைவன் படைத்திருக்கிற வானம், பூமி, மலை இவைகளெல்லாம் வேதவசனங்களை கேட்கிற போது, வேதவசனங்களின் கனப்பரிமாணங்களை சுமக்குகின்ற போது, வேதவசனங்கள் ஏற்படுகிற தத்துவத்தின் தாத்பரியங்களை பார்க்கிற போது, கனப்பரிமாணத்தை தாங்க முடியாமல் சுக்கு நூறாக சிதறுகிறது என்கிறான். ஆனால் உணர்வுள்ள மனிதன், இதயம் உள்ள மனிதன், ரத்தம் ஓடுகிற மனிதன், சதைகளையும் எலும்புகளையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தன்னகத்தை தாங்கி இருக்கிற மனிதனுக்கு இன்றைக்கு அழுகை வருவதில்லை. தன்னகத்தை தாங்கி நிற்கிற மனிதனின் இதயம் இன்றைக்கு நொறுங்கவில்லை. ஆனால் கற்களாக, இரும்புகளாக, திரவங்களாக, திடங்களாக இருக்கிற பொருட்கள் எல்லாம் திருமறையை கேட்கிற போது, திருமறையின் கனப்பரிமாணத்தை தாங்குகிற போது, தாங்க முடியாத சக்தியினால், தாங்க முடியாத கனப்பரிமாணத்தினால் சுக்க நூறாகி நொறுங்கி விழுகின்ற போது, இதயம் கொண்டிருக்கிற மனிதா நீ திருந்த மறுக்கிறாயே என்றுதான் திருமறை குர்ஆன் கேட்கிறது. அதனால் தான் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானாருக்கு அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருளிய திருமறையின் ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா?

ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் திருமறையை கேட்கிற போது நடுநடுங்க நேரம் வரவில்லையா? யாரை பார்த்து இறங்கிய வசனம் இது? மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்திற்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள், மார்க்கத்திற்காக எதையும் தாங்கியவர்கள், மார்க்கத்திற்காகவே வாழ்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வேதவசனம் உள்ளங்களை நடுநடும்பதற்கு சூழ்நிலைகளை உருவாக்கவில்லையா? வமா நஸல மினல் ஹக், சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கிற இந்த வேதவசனம் உங்களுடைய உள்ளங்களை இன்னும் இலக வைக்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இலக வைத்தல் என்றால் என்ன? இறுகி இருக்கிற உள்ளத்தில், இறுகி இருக்கிற இதயத்தில், இரும்பை போல் இருக்கிற இதயத்தில் இருதயமாக இயங்க வேண்டிய இந்த இதயம் இன்றைக்கு இரும்பை போல் இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உள்ளம் கொஞ்சமாவது இரக்க உணர்வை பெறுவதற்கு, அந்த உள்ளம் கொஞ்சமாவது சிந்தனை தெளிவை பெறுவதற்கு, அந்த உள்ளம் கொஞ்சமாவது உருகுவதற்கு, அந்த உள்ளம் படைத்தவனோடு ஒரு தொடர்பை வைப்பதற்கு, அந்த உள்ளம் மறுமையை நினைத்து நினைத்து பார்ப்பதற்கு, அந்த உள்ளம் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே என்கிற மாண்புயர் சிந்தனைக்கு செல்வதற்கு இந்த வேதவசனம் தாக்கத்தையும் தாத்பரியத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் தான் திருமறை குர்ஆனில் இன்னும் ஒரு திருமறை வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்னல்லதீன ஊதுல் இல்ம் மின் கப்லிஹி. வேதங்கள் வழங்கப்பட்டவர்கள், அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்கள், இதா யுதுலா அலைஹிம், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், யஹிர்ரூனலில் அதுகான், அப்படியே அவர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள். சஜிதா செய்தவர்களாக அப்படியே அவர்கள் விழுந்து விடுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், சுபஹான ரப்பினா, எங்கள் இறைவன் தூய்மையானவன், இன்கான வாது ரப்பினா மஃபூலா, எங்கள் இறைவனின் வாக்குறுதி உண்மையாலுமே நிறைவேற்றப்படக்கூடியது என்று மறுமையை யோசிப்பார்கள், மார்க்கத்தை நேசிப்பார்கள், மறுமைக்கு இருக்கிற வாழ்க்கைக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள். இம்மையை மறுமைக்காக அடகு வைத்து மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைக்காக தங்களை அவர்கள் தயார்படுத்திக் கொள்வார்கள். எப்படி தெரியுமா? வயஹிர்ரூனலில் அதுகான், வயஹிர்ரூனலில் அதுகான், இயபுகூன் வயசீதுஹும் குஷுவா. திருமறை வசனங்கள் அவர்களிடத்திலே ஓதி காண்பிக்கப்படுகிற போது, திருமறை வசனங்களை அவர்கள் கேட்கிற போது, திருமறை வசனங்களை அவர்கள் செவித்தாழ்த்தி கேட்கிற போது, திருமறை வசனங்களை சிந்தனையோடு அவர்கள் ஓதுகிற போது, அவர்கள் முகம் குப்புற கீழே விழுந்து, சஜிதாவிலே விழுந்து, அல்லாஹுவிடத்திலே அழுது அழுது தங்களுடைய அச்சத்தை அதிகப்படுத்துவார்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அதனால்தான் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனித குல மாணிக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த பெருமக்கள், சஹாபா திருமக்கள் இந்த திருமறை குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தார்கள். திருமறை குர்ஆனை வெறுமனை வார்த்தையாக, வெறுமனை வாசகமாக, வெறுமனை எழுத்துக்களாக அவர்கள் பார்க்கவில்லை. திருமறை குர்ஆனை அவர்கள் வாழ்க்கையாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை வசந்தமாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை படிப்பினை தரும் பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை மறுமையின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற தீர்க்க தரிசியாக பார்த்தார்கள், தீர்க்க தரிசனமாக பார்த்தார்கள். அருமை சகோதரர்களே, அதனால் தான் உருவா இபின் சுபைர், உருவா இபின் சுபைர், சுபைர் இபின் அவ்வாமி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாரிசு, இஸ்லாமியர்களின் எழுச்சி படை தளபதி, இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர், மார்க்கத்திற்காக பல சாதனைகளையும் பல சாகசங்களையும் நிகழ்த்தி காட்டியவர் உருவா இபின் சுபைர் அவர்கள். தங்களுடைய பாட்டியார் அஸ்மா பின் தபி பக்கரின் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார், தன்னுடைய தகப்பனாரின் தாயாரிடத்திலே கேட்கிறார்கள், கைஃப கான அஸ்ஹாபு ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள், இதா சமிஉல் குர்ஆன், குர்ஆனை கேட்கிற போது எப்படி அவர்கள் இருப்பார்கள், எப்படி அவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் எத்தகைய நிலைகளை தொடும், அவர்களுடைய இருதயங்கள், அவர்களுடைய இதயங்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளை பெறும்? உடனே அஸ்மாவின் தபி பக்கரின் ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், தஜ்மஉயூனுஹும், அவர்களுடைய கண்கள் குளமாகும், வதக்ஷஇரு ஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்கள் சிலிர்த்து விடும், கமா நஅதஹுமுல்லாஹ், அல்லாஹ் திருமறையில் வர்ணிப்பதை போல. ஆக இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம்
மனைவியை மனைவியாக பார்ப்பதை போல், மக்களை மக்களாக பார்ப்பதை போல், பெற்றோரை பெற்றோராக பார்ப்பதை போல், உற்றாரை உற்றாராக பார்ப்பதை போல் திருக்குர்ஆனை திருக்குர்ஆனாக இன்றைக்கு நாம் பார்ப்பதில்லை. வேதவசனங்கள் நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களையும், திருமறை வேதவசனங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டிய அந்த மலர்ச்சிகளை பற்றி இன்றைக்கு சிந்திக்காமல் இருக்கிறோம். ஆனால் நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் எப்படி இருந்தார்கள், அபூபக்கரின் சித்தீக் ஆரம்பித்து அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு வரை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பத்தில் ஏற்றவர்கள் ஆரம்பித்து இஸ்லாமிய மார்க்கத்தை கடைசியாக ஏற்றவர்கள் வரை, திருமறை குர்ஆனை ஓதுகின்ற போதும் ஓதுதலை கேட்கிற போதும் எப்படி அவர்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டது என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். அபூபக்கரின் சித்தீக் அவர்களுடைய சிஃபத்துகளில் ஒன்று, அவர்களை பற்றி சஹாபாக்கள் வர்ணிப்பதில் ஒன்று, கான பக்கான், எப்போதும் திருமறையை ஓதுகிற போது அழுவார், எப்போதும் ஓதுகிற போது அழுவார்கள். அதனால் தான் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் மரண வாசலில் நின்று கொண்டிருந்த போது, அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த போது, அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் வாழ்க்கையின் இன்னுயிரை இஸ்லாத்திற்காகவே தியாகம் செய்கிற விதத்தில் மரணத்தினுடைய கதவை இன்னும் சில தினங்களில் தொடப்போகிறார் என்கிற சூழ்நிலையில் இருந்த போது, முடியாத பருவத்திலும் கூட முடியாத நிலையிலும் கூட கைத்தாங்களாய் தொழச் சென்ற ரசூலுல்லாஹ், அப்படியும் தொழ முடியாத சூழ்நிலை வந்த போது, பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை வந்த போது, தன் இடத்தில் இருந்து தொழுகை நடத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதலிலேயே அபூபக்கரின் சித்தீக். ஆனால் அதற்கு அந்த அபூபக்கரின் வாரிசிடத்திலேயே ஆதரவு கிடைக்கவில்லை, அந்த அபூபக்கரின் அவருடைய வாரிசிடத்திலேயே ஆதரவு கிடைக்கவில்லை. அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானாரின் அன்பு மனைவி கூட ஆதரவு கொடுக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாவிடத்திலே சொன்ன காரணம் என்ன தெரியுமா, நபி அவர்களே, என் தந்தை அபூபக்கர் தொழுவதற்காக சென்றால் அவரும் அழுது தோழர்களையும் அழவைத்து விடுவார்கள், அதனால் அவர்களை நீங்கள் தொழ அனுப்பாதீர்கள், தொழ வைக்க சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு திருமறை வசனங்களை அவர் ரசித்து ருசித்து புரிந்து தெளிந்து அறிந்து உணர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது, நோய்வாய்ப்படுகிற போது, பொருளாதார கஷ்டங்கள் வருகிற போது, குடும்பங்களிலே சங்கடங்கள் வருகிற போது, எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத போது, எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்காத போது, எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்காத போது துவண்டு போய் விடுகிறோம், துன்பத்திலே உழண்டு விடுகிறோம். ஆனால் திருமறையை திறக்கின்ற போதோ, திருமறையை ஓதுகின்ற போதோ என்ன மாதிரியான எண்ணங்கள் நம்மிடத்திலே வர வேண்டுமோ, அந்த எண்ணங்கள், இந்த மாற்றங்கள், அந்த சிந்தனைகள் இன்றைக்கு வராமலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழுகையை பற்றி கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். உமர் என்று சொன்ன உடனேயே உறுதி மிக்கவர் என்று தான் பார்க்கிறோம். உமர் என்று சொன்ன உடனேயே கரடுமுரடானவர் என்று தான் ஆரம்பத்தில் அறிந்து வைத்திருப்போம். உமர் என்று சொன்ன உடனேயே அவர் கல்லஞ்சம் கொண்டவர் என்று தான் பார்ப்போம். ஆனால் இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய விதத்திலே நேசிப்பவர்களாக இருந்தார்கள். திருமறை குர்ஆனை ஓதுகிற போது வசனங்கள் சொல்லுகிற தத்துவங்களை, அந்த வசனங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை தாங்கி நின்றவர்களாக உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக சூரா யூசுஃபை சுபுஹ் தொழுகையிலே ஓதுகிற போது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கடங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிற போது ஒரு வார்த்தை ஒன்றை சொன்னார்கள். என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கவலையையும் அல்லாஹ்விடத்தில் தான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள். எந்த வயதில் மகனை தூக்கி வளர்க்க வேண்டுமோ, எந்த வகையில், எந்த வயதில் மகனுடைய அன்பும் அரவணைப்பும் தந்தை என்கிற ஸ்தானத்தில் அவர் இருக்கிற போது அவருக்கு கிடைக்க வேண்டுமோ, அந்த நேரத்திலேயே தனையனை இழந்த துர்பாக்கியவதியாக அவர்கள் வாழக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பெற்ற பிள்ளைகளாலேயே தான் பெற்றெடுத்த இன்னொரு மகனுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. கஷ்டங்களையும் கவலைகளையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். சங்கடங்களையும் நஷ்டங்களையும் அல்லாஹ்விற்காக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் அவர் மனமுருகி அல்லாஹ்விடத்தில் சொன்ன வார்த்தை, என் சங்கடத்தையும் என் கவலையையும் அல்லாஹ்விடத்திலேயே ஒப்படைக்கிறேன். அந்த வசனத்தை, அந்த செய்தியை உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் ஓதுகிற போது அந்த வார்த்தை ஏற்படுத்திய தாக்கம், அந்த வரலாறு அவர்களிடத்தில் ஏற்படுத்திய தாக்கம், நபியாக இருந்த அவரே, அவர்களே இப்படி வாழ்ந்திருக்கிற போது ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் என்கிற அந்த உள்ளாந்த அர்த்தத்தின் அடி ஆழம் சென்று தன்னுடைய அழுகையை வெளிப்படுத்துகிறார். அந்த அழுகையின் வீரியம் எந்த அளவிற்கு கேட்கிறது என்றால், கடைசி சஃபிலே தொழுது கொண்டிருக்கிற தோழர்கள் செவியில் விடக்கூடிய அளவிற்கு அழுதார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு என்பதை நாம் கொஞ்சம் படிக்க வேண்டும். அதனால் தான்
திருமறையின் வசனங்கள் தோழர்கள் ஓதுகின்ற போது அழுகை அவர்களுக்கு வரவைத்தது. ஒரு நாள் தங்களுடைய வீட்டை விட்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள். அப்போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ருஹ்பான்கள், துறவிகள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்கிறோம் என்று துறவரத்தை மேற்கொள்ளக்கூடிய துறவிகள் அவர்கள் இருக்கிற இல்லங்களை கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்லும் போது அவர்களுடைய நிலைகள் இவர்களுக்கு சிந்தனையில் வருகிறது. அந்த ருஹ்பான்கள் என்று சொல்லப்படக்கூடிய துறவிகளுடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை யோசிக்கிறார்கள். அப்போது அவர்களை கடந்து செல்கிற போது அன்றாடம் ஓதக்கூடிய வசனம், அன்றாடம் ஓதக்கூடிய வசனம், ஹல் அதாக ஹதீஸுல் ஆஷியா, சூழ்ந்து கொள்கிற வேதனையை பற்றி நபியே உங்களுக்கு செய்தி வந்ததா? உஜூஹும் யௌமைதின் ஹாஷியா, இந்த நாளில் சில முகங்கள் இழிவுபட்டிருக்கும், அச்சத்தோடு இருக்கும். யார் தெரியுமா? ஆமீலத்துன் நாசிபா, அவர்கள் தவறான காரியங்களை நல்லவைகள் என்றே நினைத்து அதிலேயே பிடிவாதமாக செயல்பட்டவர்கள். யார் அவர்கள்? அமல் செய்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே நன்மை கிடைக்கும் என்று நினைத்து செய்தவர்கள். ஆனால் ஆமீலத்துன் நாசிபா, தவறென்று நல்லதென்று நினைத்து தவறுகளில் பிடிவாதமாக இருந்த காரணத்தினால் தஸ்லா நாரன் ஹாமியா, கொழுந்து விட்டெறிகிற நரக நெருப்பிலே அவர்கள் நுழையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். யோசித்து பார்க்கிறார்கள், அட பாவிகளா, அட துறவிகளா, உலகத்திலும் நீங்கள் மனைவியை இழந்து, உலகத்திலும் இல்லறம் எனும் பாக்கியத்தை இழந்து, உலகத்திலும் வாரிசு என்கிற பாக்கியத்தை இழந்து, உலகத்தின் இன்பத்தையும் இழந்து, மறுமையிலும் நீங்கள் பாவிகளாக, மறுமையிலும் நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக நரகத்திற்கு நுழைய போகிறீர்களே என்கிற அந்த சிந்தனை அவர்களுக்கு வரும்போது அழுதினார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள் என்கிற சம்பவத்தை பார்க்கிற போது யோசித்து பாருங்கள், திருமறை குர்ஆன் அவர்களிடம் வாழ்ந்திருந்தது. சஹாபா பெருமக்கள் திருமறை குர்ஆனோடு வாழ்ந்தார்கள். வெறுமனே அவர்கள் பக்கங்களை திருப்பி படித்து செல்லவில்லை, மாறாக அந்த பக்கங்களில் குறிப்பிடப்பட்ட வாக்கியங்கள் ஒவ்வொன்றையும் தங்கள் வாழ்வின் வசந்தங்களாக, வாழ்வின் சம்பவங்களாக பார்த்தார்கள். அதனால் தான் திருமறை குர்ஆன் சமுதாயத்தில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆரம்ப நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு சொல்லனா துயரங்கள் வந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் தம் உயிரை பாதுகாக்க, தோழர்கள் தம் கொள்கையை பாதுகாக்க, நாடு துறந்து செல்லுதல் என்கிற ஹிஜ்ரத் என்கிற கடமையை அறிமுகப்படுத்தினார்கள். ரசூலுல்லா தான் உலக வரலாற்றிலேயே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொள்கைக்காக பிரயாணம் செய்து போகலாம் என்கிற கொள்கை பிரயாணத்தை உலகத்திலே முதன் முதலாக பிரகடனப்படுத்திய தலைவர். அப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் ஹபஷா மாநகருக்கு, அபிசீனிய மாநகருக்கு, இன்றைக்கெல்லாம் அபிசீனியா என்று சொன்ன உடனேயே காய்ந்த முகத்தோடும் தேய்ந்த முகத்தோடும் உள்ளே சென்ற வதங்கிய வயிற்றோடும் தான் இன்றைக்கு நமக்கு சிறுவர்கள் காட்சியளிக்கப்படுவார்கள். அபிசீனியா என்று சொன்ன உடனேயே பட்டினி சாவுகளில் கிடந்த குழந்தைகளின் போட்டோக்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். அபிசீனியா என்று சொன்ன உடனேயே தகவல் தொழில்நுட்ப சாதனங்களோ, விஞ்ஞான சாதனங்களோ, அறிவியல் சாதனங்களோ எதுவுமே இல்லாத ஒரு மொட்டை காடை போல் யோசிப்போம். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானாரின் காலத்தில் ரோமாபுரி, பாரசீகம் என்கிற இருபெரும் வல்லரசுகளுக்கு சவால் விட்டு திகழ்ந்த ஒரு நகரம் அபிசீனியா என்கிற நகரம். அங்கே இருந்த சீமா நஜாஷி மன்னர் அச்சுறுத்தலுக்கு அஞ்சாதவர், அங்கிருந்த நஜாஷி மன்னர் அநியாயங்களுக்கு துணை போகாதவர், அங்கிருந்த நஜாஷி மன்னர் நேர்மைக்கும் நீதிக்கும் தன் குரலையும் தன்னுடைய ஆதரவையும் தரக்கூடியவர். அதை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்கள் கூட்டத்தை இங்கே அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்த போது தெரிந்து கொண்ட பாவிகள், இஸ்லாமிய வளர்ச்சியை, மலர்ச்சியை, எழுச்சியை பிடிக்காதவர்கள் எப்படியாவது இந்த அபிசீனிய மன்னரை இஸ்லாத்திற்கு எதிராக திசை திருப்பிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு, திசை திருப்பிவிட வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டு இருவரும் வீரர்களை, இருவரும் சூரர்களை, இருவரும் தீரர்களை அனுப்பி வைக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரழியல்லாஹுடைய கூட்டத்தை நஜாஷி மன்னருக்கு எதிராக உசுப்பிவிட, திருப்பிவிட தப்பும் தவறுமாக சொல்லித் தருகிறார்கள். இவர்களெல்லாம் புதிய மதத்தை கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்களெல்லாம் பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட நஜாஷி மன்னர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் இடத்திலே கேட்கிறார், நீங்கள் என்ன கொள்கையை கொண்டு வந்தீர்கள்?
உங்களுடைய தூதர் உங்களுக்கு என்ன கொள்கையை சொல்லிக் கொடுத்தார்? உடனே ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சொன்னார்கள், குன்னா நஅபுதுல் அஸ்னாம, நாங்கள் சிலைகளை வணங்கி வந்தோம், எங்களை ஏக இறைவனை வணங்க வைத்தார், எங்களுக்கிடையில் அடித்தும் பிரித்துக் கொண்டிருந்தோம், எங்களிடையே ஒற்றுமையை கொண்டு வந்தார், செத்தவைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், எங்களுக்கு ஆரோக்கியத்தை சாப்பிடும்படி சொன்னார், விபச்சாரம் செய்து கொண்டிருந்த மக்களாக இருந்தார்கள், அவர்களிடத்திலே ஒழுக்கத்தை போதித்தார் என்றெல்லாம் இஸ்லாமிய செய்திகளை பட்டியல் போட்ட போது, இஸ்லாமிய அதபுகளையும் மரபுகளையும் பட்டியல் போட்ட போது ஆச்சரியப்பட்ட நஜாஷி மன்னர் அடுத்து கேட்ட கேள்வி என்பதனால் எதை சொன்னால் அவருடைய உள்ளம் உருகுமோ, எதை சொன்னால் கொள்கையின் தீவிரம் அவரிடத்திலே புலப்படுமோ உணரப்படுமோ, எதை சொன்னால் மார்க்கத்தின் சிந்தனைகளும் சித்தாந்தங்களும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுமோ, அதை புரிந்து கொண்ட ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு ஓத ஆரம்பிக்கிறார்கள். எந்த சூராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள்? எந்த சூராவில் அல்லாஹ் ஈசா நபியை பற்றியும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் ஏன் நமது உயிரினும் மேலான உயிருக்கு உயிரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி எந்த சூரா பேசுகிறதோ அந்த சூராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். காஹா யா ஐன் சாத் ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. நபியே நபியே, இது உம்முடைய இறைவன் தன் அடியாராகிய ஜக்கரியாவுக்கு அருளிய ரஹ்மத்தை பற்றியதாகும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள முருக இறைவனிடத்தில் செய்த பிரார்த்தனையை கொண்டு துவங்குகிற அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய பலகீனத்தை, தன்னுடைய உள்ளத்தின் ஏக்கத்தை, தாக்கத்தை, உருக்கத்தை இறைவரிடத்திலே வார்த்தைகளாக, வாக்கியங்களாக, பிரார்த்தனையாக எதை அவர் சொன்னாரோ அது குறித்து பேசக்கூடிய வசனங்களை இங்கே ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். இது நாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா, மென்மையான குரலில் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான். என்னுடைய எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டதே அல்லாஹ், என்னுடைய தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டதே, பிரார்த்தனை செய்வதில் நான் இன்னும் சோர்ந்து போய்விடவில்லை, ஆனாலும் இறைவா உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்வதில் இன்னும் நான் பாக்கியமற்றவனாக மாறிவிடவில்லை என்று உள்ள முருக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை ஆரம்பித்து, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலியோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வயிற்றிலே சுமந்தார்களே, ஒரு ஆணுடைய கைப்படாமல், ஒரு தந்தையினுடைய உதவி இல்லாமல், இறைவன் நாடினால் தந்தை இல்லாமல் கூட குழந்தையை பிறக்க வைக்க முடியும் என்கிற அதிசய வரலாற்றுக்கு சொந்தக்காரரான ஈசா நபியின் தாயார் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பட்ட துன்பம் வந்த வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார்கள். இந்த வசனங்களை கேட்கிறார் நஜாஷி மன்னர், வசனங்களின் ஆழங்களை, அகலங்களை, நீளங்களை உணர்கிறார் நஜாஷி மன்னர். வேத வசனங்கள் அவரிடத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த வேத வசனங்கள் அவருடைய இதயத்திற்குள் புகுந்து விடுகிறது. இந்த வேத வசனங்கள் அவருடைய நரம்புகளில் ஒரு நனைப்பை ஏற்படுத்துகிறது. உடனே அழுகிறார். எந்த அளவிற்கு அழுகிறார் என்றால் அவருடைய தாடி நடைகிறது, அழுகிறார். இவர் அழுவதை பார்க்கிறார்கள் மதகுருமார்கள். யார்? அந்த மன்னருக்கு, மன்னருக்கு வலதுகரங்களை போன்று செயல்பட்ட மதகுருமார்கள் எல்லாம் தன் மன்னர் அழுவதை பார்க்கிற போது அந்த சபையே கண்ணீரில் மிதக்கக்கூடிய அளவிற்கு, அவர்கள் கையில் வைத்திருந்த வேத நூற்கள் எல்லாம் நீரால் நனையக்கூடிய அளவிற்கு அவர்கள் அழுத வரலாற்று சம்பவங்களையும் இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி அருமை சகோதரர்களே, வாழ்க்கையிலே முன்னேறியவர்கள், ஒழுக்க ரீதியாக பண்பட்டவர்கள், இறைவனுக்கும் இஸ்லாத்திற்கும் சேவைகளை செய்தவர்கள், இறைவனுடைய அன்புக்கும் உவப்பிற்கும் பாத்திரமானவர்கள், மறுமையின் பாக்கியத்தையே உலகத்தின் பாக்கியத்தை விட பெரிதாக நினைத்தவர்கள் இந்த திருமறை வசனங்களை கேட்கிற போது, திருமறை வசனங்களை படிக்கிற போது உள்ளத்திலே தாக்கம் ஏற்பட்டவர்கள்.
அதனால் தான் சகோதரர்களே எல்லா சஹாபாக்களையும் திருக்குர்ஆன் அட வைத்திருக்கிறது. அப்துல்லாஹ்வின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு வஇன் துபுது மாஃபி அன்ஃபுஸிக்கும் ஔ துஃபூஹு யுஹாஸிபுக்கும் பிஹில்லா. சூரத்துல் பக்ராவில் அடிக்கடி ஓதுகிற வசனம், உங்கள் உள்ளங்களிலே உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்து வைத்தாலும் அதை குறித்தும் அல்லாஹ் உங்களிடத்திலே கேள்வி கேட்பான் என்கிற வசனம் அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அவர்களை திரும்ப திரும்ப ஓத வைத்து அட வைக்கிறது. அதே அப்துல்லா பின் உமர் அவர்கள் ஒய்லுள்ளில்

0: வியாபாரத்தை பற்றி பற்றி பேசுகிற வசனம், வியாபாரிகளை பற்றி பேசுகிற வசனம், வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவு முறையில் அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதீன இதத்தாலு அலன்னாசியஸ்தௌஃபூன், அவர்கள் மக்களிடத்திலே நிரப்பி வாங்கும் போது, எடை போட்டு வாங்கும் போது நிறைவாக வாங்குகிறார்கள். வயதா காலூகும் அவ்வசனூகும் யுஹ்சிரூன், ஆனால் இவர்கள் விற்கிற போது, இவர்கள் எடை போட்டு கொடுக்கிற போது அவர்களதிலே மோசடி செய்கிறார்கள். அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன், அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எழுப்பி நிப்பாட்ட வைக்கப்படும் போது, லியௌமின் அதீம், மகத்துவமான நாளுக்காக, மகத்துவமான நாளுக்காக, யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முன் அவர்கள் எல்லாம் எழுந்து நிற்கிற போது என்ன நடக்கும் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உடனே அவருக்கு மஹ்ஷரின் ஞாபகம் வருகிறது, உடனே அவர்களுக்கு மறுமையின் ஞாபகம் வருகிறது, கேள்வி கணக்கு குறித்த ஞாபகம் வருகிறது, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் எப்படி விசாரிப்பான் என்கிற ஞாபகம் வருகிறது. தேம்பி தேம்பி எழுகிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு. இன்னொன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேத வசனம் ஒன்றிலே, ஆஃபா மின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் வதஹகூன் வலா தபகூன், மார்க்கத்திற்கு முரண்பட்டு வாழ்பவர்களை நேரடியாக பேசுகிற வசனம் தான் இது. மார்க்கத்தின் தர்மத்திற்கு நேரடியாக முரண்பட்டு வாழ்பவர்களை பற்றி பேசுகிற வசனம் தான் எது. இந்த வேதம் இறங்குகின்ற போது, இந்த வேதத்தின் செய்திகளை நீங்கள் கேட்கிற போது ஆச்சரியப்பட்டு உங்களுக்குள் நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களா, அழாமல் இருக்கிறீர்களா? கேள்வி இதுதான். இந்த வசனம் இறங்கிய உடன் அன்பு சகோதரர்களே, பகா அஹ்லு சுஃபதி ஹத்தா ஜரத் துமுஹும் அலா ஹுதூதிஹிம், அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்களுடைய கண்ணங்கள் எல்லாம் தண்ணீரால் கண்ணீரால் நனையும் வரை அவர்கள் அழுதார்கள். அப்படியே சஹாபாக்களுடைய அழுகையை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிற நாம், அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானாரும் பல வசனங்களுக்கு எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு வசனத்தினுடைய அழுகையை நாம் நிறைய பயான்களில் கேட்டிருப்போம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை தான் இன்று வரைக்கும் உணராமல் புரியாமல் இருக்கிறோம். எது எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு பிடித்தமான வழக்கங்களில் ஒன்று, அழகிய முறையில் திருமறை குர்ஆனை ஓதுபவர்களை தன் பக்கத்திலே அமர வைத்து ஓத வைத்து கேட்பது ரசூலுல்லாஹ்வின் வழக்கம். எப்படி? மாநாட்டின் துவக்கத்தில் அழகிய குரலில் நம் அன்பு மாணவர்கள் அவர்களுடைய இலகுவான மிருதுவான குரல் வளத்தால் திருமறை குர்ஆனை ஓதிய போது, இந்த உலகத்தையே மறந்து, நம்மை நாமே மறந்து, நம்முடைய கண்களில் வடிகின்ற கண்ணீரை பற்றி கூட யோசிக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தோமோ? பேசி முடித்துவிட்டு, அவர்கள் ஓதி முடித்துவிட்டு மேடையில் இறங்கெங்கே போகும் போதே வயதான ஒரு பெரியவர் என்னை சந்தித்தார், என் கையை குலுக்கினார். இந்த மாநாட்டிற்கு நான் எதற்காக வந்தேனோ அந்த பையன் எனக்கு இந்த அமர்விலேயே கிடைத்து விட்டது என்று சொன்னார் சகோதரர்களே. ஏன்? இந்த வசனங்களை ஓதக்கூடிய முறைப்படி ஓதும் போது, அது கேட்கிற போது உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அது. அதே போன்றுதான் இந்த வசனம் இறங்கிய போது ஒட்டுமொத்த அஹ்லு சுஃபா, யாரு சுஃபா? அந்த திண்ணைத்தோழர்கள் அத்தனை பேரும் அழுதார்கள் என்று பார்த்தோமே. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வழக்கம், தம் அல்லாத ஒருவரிடத்திலே ஓத வைத்து கேட்பார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் மசூத் ரழியல்லாஹு அன்ஹு ஓத சொல்லுகிறார்கள். உடனே அப்துல்லா பின் மசூத், யா ரசூலல்லாஹ் அஅத்லு அலைக் வ உன்ஜில பிக், உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டுமா? உடனே ரசூலல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஆமாம், நாம் இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, என் அல்லாத ஒருவரிடமிருந்து அதை நான் கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். உடனே சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள், சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள். அதிலே வருகிறது, ஃபகைஃபா இதா ஜிஇனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. நபியே, ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவோம், ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு பொறுப்பாளரை கொண்டு வருவோம். உங்களை உங்களுடைய உம்மத்திற்கு நான் பொறுப்பாளராக கொண்டு வரும்போது எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற தன்னுடைய அந்த கடமை உணர்வை, தன்னுடைய பொறுப்புணர்ச்சியை பற்றி சிந்திக்கிறார்கள். மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் தம் உம்மத்தோடு தாம் வருகிற போது இருக்கிற அந்த வாரதூரமான சூழலை யோசித்து பார்க்கிறார்கள். இப்போது கூட இந்த மாநாட்டினுடைய தேதியை அறிவித்ததிலிருந்து இந்த மாநாட்டினுடைய பணிகளுக்காக பம்பரமாக சுற்றிய பலருக்கு தெரியும். மனைவி சொல்லுவார், மனைவி சொல்லி இருப்பாள், என்னங்க செக்கப்புக்கு போகணும், மாநாடு கழிச்சு பார்த்துக்கலாம். வாப்பா கடைக்கு போய் அந்த பொருளை வாங்கணும், மாநாடு கழிச்சு பாத்துக்கலாம். பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இருந்தீங்களே, இன்னும் கடையை துறக்கலையா, மாநாடு கழிச்சு திறந்துக்கிறேன். வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, மாநாடு கழிச்சு போய்க்கிறேன். ஒரு பிரச்சனையை பத்தி பேசணும்னு சொன்னீங்களே, மாநாடு முடிச்சு பேசிக்கிறேன். அல்லாஹு அக்பர். எங்கே கன்னியாகுமரியின் கோட்டாறு முதல் கோயம்புத்தூரின் கோட்டை மேடு உட்பட சென்னையின் புதுப்பேட்டை வரை சகோதரர்களே, தமிழகத்தின் அத்துணை பகுதிகளிலும் மாநாட்டு தேதியை அறிவித்ததிலிருந்தே மாநாட்டின் பொறுப்பாளர்களும் அதற்காக வேலை செய்ய நினைத்தவர்கள் ஒவ்வொரு அமைப்பினுடைய உறுப்பினர்கள் உட்பட இந்த மாநாட்டிற்காக வேண்டி அந்த எத்தனை விஷயங்களை நாம் பொருட்படுத்தாமல் விட்டோம், எத்தனை விஷயங்களை தியாகம் செய்தோம், எது இந்த உலகத்தின் ஒரு சாதாரண இந்த ஒரு நிகழ்வுக்காக. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நடக்கவிருக்கிற அந்த மிகப்பெரிய நிகழ்வை பற்றி அவர்கள் யோசிக்கிற போது அப்துல்லா பின் மசூத் அவர்கள் தங்களுடைய அழகிய குரலில் ஓதியதை அவர்கள் செவிமடுத்த போது தாங்க முடியாமல் அப்துல்லா பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள், கண்ணீரை விட்டார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் ஹதீஸ்களில் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக அருமை சகோதரர்களே, காலையிலிருந்து தொடர்ச்சியாக பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். எவ்வளவு கேட்டோம் என்பது பெரிதல்ல, அதை எப்படி கேட்டோம் என்பதுதான் பெரியது. ஏதோ வந்தோம் கேட்டோம் சென்றோம் என்று ஒரு பத்தோடு பதினொன்னாக அத்தோடு இது ஒன்றாக இந்த மாநாட்டை நினைத்து விடாதீர்கள். இந்த மாநாட்டின் ஒவ்வொரு அமர்வையும் ஒவ்வொரு உரையும் ஏதாவது ஒரு மாற்றத்தை நமக்கு மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் காலையில் இருந்து இன்றைக்கு இதோ இந்த இறுதி நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பேசுவதோ கேட்பதோ பெரிதல்ல, ஆனால் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் கேட்பவர்களாக இருந்தாலும் அந்த வசனம் நம்முடைய இதயத்திற்குள் நுழைந்து நம்முடைய இதயத்தை இயக்குகிற இயந்திரமாக மாறி இறையச்சம் எனும் மருந்தை நமக்கு நம்முடைய உணர்விலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய அத்துணை அம்சங்களிலும் அந்த இறையச்சம் என்கிற மருந்து நம்மோடு கலந்து நமக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் அருமை சகோதரர்களே, எதையெல்லாம் நாம் சொன்னோமோ எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதை புரிந்து தெளிந்து உணர்ந்து மறுமைக்குண்டான ஒரு விளைநிலங்களாக அவைகளை பயன்படுத்தி உள்ளபடியே திருமறை குர்ஆனின் மூலம் என்ன ஒரு அம்சங்களையும் படிப்பினைகளையும் பாடங்களையும் உணர்வுகளையும் நாம் பெற வேண்டுமோ அப்படிப்பட்ட உயர்ந்த உணர்வுகளை பெற்ற நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கியருளட்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன்.
1: வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். www.muslimwanoli.com அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
1: ஹதீஸ் 645. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தேன். அவர்கள் கழுத்தின் மீது ஓரப்பகுதி தடிப்பமாக இருந்த நஜரான் நாட்டு போர்வையை போட்டிருந்தார்கள். அப்போது ஒரு கிராம காட்டரபி வந்து அவர்கள் மேல் இருந்த போர்வையை கடுமையாக இழுத்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோள் பட்டையின் மேல் பகுதியை பார்த்தேன். அந்த காட்டரபி அந்த போர்வையை கடுமையாக பிடித்து இழுத்ததின் காரணத்தால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோள் பட்டையில் அடையாளத்தை ஏற்படுத்திவிட்டது. அந்த காட்டரபியோ, முஹம்மதே, உன்னிடம் உள்ள அல்லாஹுவிற்குரிய, அதாவது பைத்துல் மால் பொருளில் இருந்து எனக்கு தரும்படி கட்டளையிடுவீராக என்று கூறினார். அவரின் பக்கம் திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துவிட்டு பொது நிதியிலிருந்து அவருக்கு நன்கொடை கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள். புகாரி 5809, முஸ்லிம் 1057.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடல் கடந்து வாழ்கின்ற எமது உறவுகள் இப்போது ஜெர்மன் நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதாந்தமும் மாதாந்த எஜிதிமாவுடைய சிறப்பு மார்க்க சொற்பொழிவினை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் எஸ் எம் யாசிர் அவர்கள்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم

وَإِلَىٰ رَبِّكَ فَارْغَبْ. صدق اللہ العظیم. وقال النبی صلی اللہ علیہ وسلم: لقد اوذیت فی اللہ وما یوذا احد واخفت فی اللہ وما یخاف احد. صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم. கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் அன்பு வைக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சீராவை படிப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு ஆக முக்கியம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை எத்தனை ஆயிரம் தடவை சொன்னாலும் அவர்கள் சலிக்க மாட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்களுக்கும் அன்பில்லாதவர்களுக்கும் இடையில் வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பை தேடி அந்த காலம் பெண்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லோருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலே இருந்து கொண்டிருந்தார்கள். நாமெல்லாம் யோசிப்பதை விட கொஞ்சம் தூரம் யோசித்தார்கள் சஹாபாக்களுடைய சிறு பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே டாய்லெட்டிலே இருக்கிறார்கள். கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அல்லது ரபீஆ ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சிறுநீர் சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் கொண்டு போய் வைக்கிறார். தஹஜ்ஜத்துடைய நேரம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்த பொழுது கேட்டார்கள், யார் தண்ணீர் வைத்தது? பிள்ளை முன்னால் நின்றார், யா ரசூலல்லாஹ், நான் தான் தண்ணீர் வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பிள்ளையை பார்த்து கேட்டார்கள், மகனே, உனக்கு என்ன விருப்பமோ கேள், நான் தருகிறேன். அந்த பிள்ளை சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தது, எவ்வாறு நான் உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்கிறேனோ இதே போன்று ஆகிரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த பிள்ளை உடனே சொன்னது, யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்காக துவா செய்யுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்து அந்த பிள்ளைக்கு தெரியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கும் மேலுள்ள சொர்க்கம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம் ஜன்னத்துல் அதனை விட உயர்ந்த சொர்க்கம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கத்துடைய பெயர் தான் வசீலா. என்ன பெயர்? வசீலா. வாங்குதுவால ஓதுறமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து கொண்டே இருப்பார். அந்த பிள்ளை கேட்ட விடயம், யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவார்? அவர்தானே கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரத்தி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்து எனக்கு நீ உதவி செய், அந்த இடத்துக்கு உன்னை நான் எடுக்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான அன்பு நமக்கு இருந்தால் உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் தேடுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் மஹப்பத் வைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் கிடைத்தால் அந்த மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய
ஒவ்வொரு சுண்ணாக்களையும் பின்பற்றுவார். சகோதரர்களே, அது அன்பை பொறுத்தது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை பொறுத்து இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழலாம். எவ்வளோ அன்பு வைக்கிறோமோ, எவ்வளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கின்றோமோ, அந்தளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நேசிப்பார்கள். அல்லாமா இக்பால் பாகிஸ்தானிலே பிறந்தவர், ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை, ஆனால் கவிதையிலே அழுவார், சொல்லுவார், மதீனாவுடைய மண்ணில் புரள வேண்டும், மதீனாவுடைய மண்ணும் எனக்கு பெருமதிதான். மதீனாவுடைய இமாம் தான் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா மதீனாவிலே செருப்பு போடாமல் நடப்பார்கள். சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹுடைய பாதம் பட்ட மண்ணில் நான் இவ்வாறு செருப்பு போடுவது. சகோதரர்களே, உலகத்தில் காதலில் பிரபலியம் அடைந்தவர்கள் லைலா மஜ்னூன் கவிதை படிப்பானாம், உகப்பிதல் ஜிதார் வதல் ஜிதார். நான் லைலாவுடைய ஊருக்கு சென்றால் அங்குள்ள சுவர்களையெல்லாம் முத்தமிடுவேன், அங்குள்ள நாய்களையெல்லாம் முத்தமிடுவேன். ஏன், சுவரின் மீதுள்ள அன்போ நாயின் மீதுள்ள அன்போ கிடையாது, அந்த ஊரில் வாழும் லைலாவின் அன்பு. சகோதரிகளே, மதீனாவில் அன்பு ஏன், அங்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலவாத்துகளையும் எடுத்து செல்வதற்காக அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கின்றான். அந்த மலக்குகள் அந்த சலவாத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்தளவு உயர்த்தி இருந்தான். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக்,

0: சிராக் நபியே, உங்களுடைய நெஞ்சத்தை நாம் விசாலமாக்கவில்லையா? உலமாக்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபியுடைய ஒரு உறுப்பு தான் நெஞ்சி. நபியே, உங்களுடைய நெஞ்சை நாம் விசாலமாக்கவில்லையா? அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான், நபியே, உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். உங்களை யாராலும் பணிக்க முடியாது, உங்களை யாராலும் தாழ்த்த முடியாது, உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. அதானில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இகாமத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹுத்துபாவில் கலிமாவில் முழு உலகத்திலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றார். அதனாலதான் முன்னைய காலத்து உலமாக்கள் தங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் அனைத்துக்கும் முஹம்மது என்றே பெயர் வைத்தார்கள். முஹம்மது அவ்வல், முஹம்மது தானி, முஹம்மது சாலிஸ், முஹம்மது ராபியா, முதலாவது முஹம்மது, ரெண்டாவது முஹம்மது, மூணாவது முஹம்மது, நாலாவது முஹம்மது, பத்து பிள்ளைகளுக்கும் முஹம்மது என்று ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அதற்கு அன்புக்கு விளக்கம் கேட்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி புறப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்திமாவில் பல விடயங்களை நாம் படிக்க இருக்கின்றோம். சென்ற இஜ்திமாவுக்கு முந்தைய இஜ்திமாவில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பிலிருந்து 40 வயது வரை நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 40வது வயதிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நுபுவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை தொடங்குகிறது. ஹிரா குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதல் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் மிக நல்லவர், உங்களுடைய குணம் நல்லது, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற ஆறுதல்களை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை தேவைப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆனால் வருவது கிடையாது. நபி அவர்கள் ஜபலுன் நூரிலே, ஹிரா குகை அமைந்திருக்கும் அந்த மலையிலே, ஜபலுன் நூரிலே ஏறி நின்று அப்படியே வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு உயரமான இடத்திலிருந்து மேலே பார்த்தால் கீழே விழுவது போன்று ஆகிவிடும். ஒரு உயரமான இடத்தில் இருந்து கொண்டு வானத்தை பார்த்து கொண்டே இருந்தால் கீழே விழுவது போன்றே ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தேடுவார்கள். ஒரு தொடர்பு உண்டாகியது சகோதரர்களே. அதற்கு பிறகு ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய பாதையிலே வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அசல் தோற்றத்திலே வந்திருந்தார்கள். ஹிரா குகைக்கு வந்தது மனித ரூபத்திலே. ஆனால் இங்கு பார்க்கிறார்கள் அசல் தோற்றத்திலே, தலை வானத்தில், கால் பூமியில். காபாவுடைய அந்த பகுதியில், காபாவுக்கு பக்கத்தில் அஜியாத் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கதிரையிலே உட்கார்ந்திருக்கிறார், கால் பூமியில், தலைவானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கி விட்டார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த நேரம்தான் முதலாவது சூறாவை இறக்கினார்கள். ஹிரா குகையில் இறங்கியது முதலாவது ஆயத் 5 வசனங்கள் வரைக்கும். ஆனால் இங்கு ஒரு சூறாவை இறக்கினார்கள். யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜிஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னு தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃபஸ்பிர். ஒரு சூறாவை இறக்கினார்கள். போர்த்தி கொண்டிருப்பவரே எழும்புங்க, கும் எழும்புங்க நபியே சொல்லுகிறார்கள். அந்த நாள் அல்லாஹ் நபியை பார்த்து கும் என்று சொன்னானே, அன்றிலிருந்து நபியவர்கள் மௌத்து வரை நிம்மதியாக தூங்கவில்லை. ஏன்? கும்மென்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. கும்மென்றால் எலும்புங்க நபியே, எலும்புங்க, எலும்பி என்ன செய்யுங்கள், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபக்பிர், அல்லாஹ்தான் பெரியவன் என்று, அல்லாஹ்தான் பெரியவன் என்று மக்களுக்கு இந்த தாவத்தை கொடுங்கள். வரப்பக ஃபக்பிர் வஸியாபக ஃதஹிர், நபியே ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தாவத்தின் பொழுது உங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் நபியே. சகோதர சகோதரிகளே, 40 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த ஆயத்துகள் கிடைத்ததோடுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து 43 வயது வரைக்கும் 3 ஆண்டுகள் இரகசியமாக இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். இரகசியமாக ஒவ்வொருத்தருடைய பேசுறது, இஸ்லாத்தை பற்றி ஒவ்வொருத்தரோட பேசுறது. இதில் முதன் முதலாக சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பெண்களிலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன், சிறு பிள்ளைகளில் அலி ரழியல்லாஹு அன், அடிமைகளில் ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன். இந்த 4 பேர்தான், இந்த 4 பேர்தான் இஸ்லாத்துடைய ஆரம்ப தூண்கள், இஸ்லாத்துடைய அத்திவாரங்கள். முதல் முதலாக இஸ்லாத்தில் கபூல் செய்த 4 பேர் சகோதரர்களே, இந்த 4 பேரையும் வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்க்க தொடங்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் போய் உஸ்மான் ரழியல்லாஹு அன் அவர்களை அழைத்து வந்தார்கள், ஜுபைர் ரழியல்லாஹு அன் அவர்களை அழைத்து வந்தார்கள், தல்ஹா பின் உபைதில்லா, சஅத் பின் அபி வக்காஸ். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அழைத்து வந்த அவ்வளோ பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் சொர்க்கத், அதாவது அழைத்து வந்த தாவத்து கொடுத்து அழைத்து வந்தார்களே, அதில் முழு பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை சொர்க்கவாதிகள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஃபில் ஜன்னா, சாத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அபு உபைதா பின் ஜர்ரா ஃபில் ஜன்னா. சகோதரர்களே, அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி. சகோதரர்களே, இதில் முக்காவாசி பேர் இஸ்லாத்துக்கு எடுத்தவர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. பெண்களுக்கு மத்தியிலே போனார்கள், பெண்களோடு பேசினார்கள். உமர் ரழியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஷரீக் ரழியல்லாஹு அன்ஹாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஐமனை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். பெண்களுடைய தரப்பிலே முயற்சி நடக்கிறது. ஆண்களுடைய தரப்பிலே அலி ரழியல்லாஹு அன், அலி ரழியல்லாஹு அன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பிறக்கிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு கடைசியாக கிடைத்த ஒரு பெண் பிள்ளை, நபியுடைய 43வது வயதிலே தான் கிடைத்தது. அந்த சமயம்தான் முஸ்லீம்களுடைய தொகை 40ஆக மாறுகிறது. 40 பேர் தான் உலகத்திலே முஸ்லீம்கள். இந்த சமயம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் எலும்பி காபத்துல்லாவிலே கலிமாவை சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த தாகம், அவர்களுக்கு இருந்த வேகம். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் நபியோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரை அபூபக்கர் ரழியல்லாஹு அன் அவர்களை மறக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அவர்களோடு நபிக்கு இருந்த அன்பு அதுதான். சஹாபாக்களுடைய மனைவிமார்கள், நபியுடைய மனைவிமார்கள் 2 கூட்டமாக இருந்தார்கள். ஒன்றில் ஒரு கூட்டம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய தலைமையில், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, சௌதா ரழியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா, இந்த 4 பேரும் ஒரு கூட்டம். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா, ஜைனப், அதாவது ஜைனப் பின் யஹ்ஷ், மைமூனா, இவர்கள் ஒரு கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இறக்கம் கூட, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இரக்கம் கூட. இது ஏனைய மனைவிமார்களுக்கு கோ எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை அழைத்து பேசினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஃபாத்திமா, உங்களோட வாப்பா கிட்ட போய் சொல்லுங்க, நீதி இல்லாம நடக்கிறார். அன்புல அன்புல நீதி
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நாளும் ஓர் சிந்தனை. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நட்சத்திரம் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நட்சத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும்

0: சேர்த்து கொள்ளட்டும். ஆதாரம் முஸ்னத் அகமது. மீண்டும் ஒரு நாளும் ஒரு நட்சத்திர சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நாளும் ஓர் நட்சத்திரை, நாளும் ஓர் நட்சத்திரை. வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
2: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று. எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம் 149.
3: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
4: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
5: www.muslimvanoli.com.
2: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
6: கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உயர்வை, அல்லாஹுடைய பொறுமையை, அல்லாஹுடைய வீரம், அல்லாஹுடைய பலம், இந்த அனைத்தையும் ஒரு மனிதன் படிப்பதற்கு குர்ஆனை அந்த மனிதன் படித்திருக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளோ பொறுமையுள்ளவன், அல்லாஹ் எந்தளவு சக்தி மிக்கவன், அல்லாஹ் எந்தளவோ ஒரு விடயத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவன் என்ற விடயங்களை எல்லாம் குர்ஆன் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய முஸ்லீம்களே, சகோதரர்களே, மனிதனை பொறுத்தவரையில் ஹுலிகல் இன்ஸானு மின் அஜல், அல்லாஹ் சொல்கிறான் மனிதன் அவசரத்துக்கு மத்தியில் படைக்கப்பட்டவன், பதட்டக்காரன் மனிதன். மனிதனுக்கு அவசரம், பதட்டம், பொறுமையின்மை அனைத்துமே மனிதனிடம் காணப்படக்கூடிய குறைகள். ஆனால் அல்லாஹ் அவசரப்பட மாட்டான், அல்லாஹ் பதட்டப்பட மாட்டான், அல்லாஹ் எதுக்கும் அஞ்ச மாட்டான். உண்மையான பலமானவன் அந்த அல்லாஹ், உண்மையான சபருள்ளவன் அந்த அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, முஸ்லீம்களாகிய நம்முடைய கடமை இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹுவின் பக்கம் மனித சமூகத்தை அழைப்பது நம்முடைய கடமை. ஒரு மனிதர் மரணித்ததற்கு பிறகு அவரை பற்றி புகழ் பாடுவதோ, அவரை பற்றி சூரியன் என்று சந்திரன் என்று புகழ் பாடுவது, இது அல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த கடமை அல்ல. நமக்கு சொல்லித்தரப்பட்ட கடமை என்ன தெரியுமா முஸ்லீம்களே? ஒவ்வொரு மனிதனும் மரணிப்பதற்கு முன்னால் அவனுக்கு அல்லாஹுவை பற்றி தெளிவுபடுத்துவது, அல்லாஹுடைய வல்லமைகளை தெளிவுபடுத்துவது, அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அந்த மனிதனுக்கு எத்தி வைப்பது, இதுதான் நம்முடைய கடமை. ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு, கண்ணை பொத்தியதற்கு பிறகு அவரை நீங்கள் புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, நீங்கள் அவரை தூக்கினால் என்ன, அவரை துரத்தினால் என்ன, அது களிமாவோடு இஸ்லாத்தோடு மரணித்தால் சொர்க்கம். களிமா இல்லாமல், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாமல், இஸ்லாம் இல்லாமல் மரணித்தால் முழு குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்குறுதி அவர் நரகவார். அவர் யாராக இருக்கலாம்? அவர்

அவர் இவராகத்தான் இருக்க வேண்டும். அவர் தாழ்ந்த குலம் ஜாதி, அவர் ஏழை, அவர் ஒன்றுமே சமூகத்தில் மதிக்கப்படாதவர் என்ற நிபந்தனை கிடையாது. கலிமா இருந்தால், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருந்தால், அதே நிலைமையில் கண்ணை பொத்தினால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பார். கலிமாவை சொல்லவில்லை, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் முழு உலகமும் சேர்ந்து அவரை புகழ்ந்தாலும் அல்லாஹ் நரகத்தை தான் கொடுப்பார். இதனால தான் நாம் ஓதக்கூடிய மிக முக்கியமான சூராக்கள் ஒரு சூரா தான் சூரா யாசீன். இந்த சூரா யாசீனிலே அல்லாஹ் 17 ஆயத்துகளுக்குள் ஒரு சம்பவத்தை சுருக்கி அல்லாஹ் சொல்கிறார். எத்தனை ஆயத்துகள்? 17 ஆயத்துகளுக்குள். ஏனென்றால் எந்த முஸ்லிமுக்கும் சூரா யாசீன் தெரியாதென்று சொல்ல முடியாது. சூரா யாசீனை பரக்கத்துக்கு ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறது. சூரா யாசீனை ஓதினால் தேவைகள் நிறைவேறும் என்ற சிந்தனை நமக்கெல்லாம் இருக்கிறது. அல்லாஹுடைய கலாம் இந்த சூரா யாசீனுக்குள் 17 ஆயத்துகளில் அல்லாஹ் சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறார். சகோதரர்களே, சூரா யாசீன் 13 ஆயத்திலிருந்து தொடங்கி சூரா யாசீனுடைய கிட்டத்தட்ட 26-27 ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அந்த சம்பவம் என்ன சம்பவம்? சம்பவம் சொல்லுவது இது குர்ஆனுடைய சம்பவம். இது உலக முடிவு வரை உள்ள மக்களுக்கு படிப்பினை. உலக முடிவு வரையுள்ள மக்கள் பின்பற்றுவதற்காக சொல்லப்பட்ட சம்பவம். அல்லாஹ் சொல்கிறான், إذ جاء أهل المرسلون நபியே அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். واضرب لهم مثلا أصحاب القرية ஒரு கிராமவாசிகளுடைய உதாரணத்தை சொல்லுங்கள். என்ன கிராமம்? அந்தாக்கியா என்ற கிராமம். கரியா என்ற அந்த கிராமம் அந்தாக்கியா என்ற கிராமம். இந்த அந்தாக்கியா என்ற கிராமத்துக்கு இத் ஜாஅல் முர்சலூன் ரசூல்மார்கள் வந்தார்கள். இன்றைக்கு ரசூல்மார்கள் இல்லை, உலமாக்கள் இருக்கிறார். ரசூல்மார்கள் இல்லை. எந்த ஊருக்கும், கொழும்புக்கும் ரசூல் இல்லை, கண்டிக்கும் ரசூல் இல்லை, அம்பாறைக்கும் ரசூல் இல்லை, புத்தளத்துக்கும் ரசூல் இல்லை, இந்தியாவுக்கும் ரசூல் இல்லை, சவுதிக்கும் ரசூல் இல்லை. ஏன்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, அதற்கு பிறகு நபி வாரதில்லை. நபியுடைய வாரிசுகள் உலமாக்கள் இருக்கிறார். அவர்கள் வாழும் பொழுதுதான் குர்ஆனை ஓதி ஓதி மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருப்பார்கள். இழப்பு என்பது சகோதரர்களே அடைக்க முடியாத. ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லா சொல்வதைப் போல, ஒரு ஆலிம் மரணித்தால் அது அடைக்க முடியாத ஒரு இழப்பு. அதோடு இல்ம் போகிறது, அவர் படித்த அறிவு அப்படியே சென்று விடும். இவ்வாறு தான் அறிவு உயர்த்தப்படுவது. எனவே சகோதர சகோதரிகளே, எதிர்காலத்தில் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு இந்த குர்ஆனை ஒவ்வொரு மனிதனிடமும் தெளிவாக அர்த்தமாக ஓதி காட்டுவதற்கு தைரியமுள்ள உலமாக்களை உருவாக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு பெண் ஆணுடைய தார்மீக பொறுப்பு இது. சகோதர சகோதரிகளே, இந்த அந்தாக்கியா என்ற நகரத்துக்கு அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்புகிறார். எத்தனை ரசூல்மார்கள்? இஸ் அர்சல்னா இலைஹி முஸ்னைன், 2 நாம் அனுப்பினோம். எத்தனை ரசூல்மார்களை? 2 அனுப்பினோம். 2 போதா என்பதனால் ஃபகஸ்ஸபூஹுமா,
அந்த ஊர் அப்படியே அந்த ரெண்டு பேரையும் பொய்ப்பித்தார்கள். ரெண்டு ரசூல்மார்களையும் பொய்ப்பித்தார்கள். இந்த நேரம் மூன்றாவது ரசூலையும் அனுப்பினோம். மூன்று பேர் போறார். சில உலமாக்கள் சொல்றாங்க அவங்களோட பேர் சாதிக், சதூக், ஷலூம். சாதிக், சது, ஷலூம். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க யோஹன்னா, இது போன்ற வேற பெயர்களையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் பெயரை சொல்லவில்லை. மூன்று பேரை அனுப்பினோம். எதற்கு? அல்லாஹும் பக்கம் அழைப்பதற்கு என்று. சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடாது உலமாக்களை. அல்லாஹும் பக்கம் அழைக்கும் தாயிகளை சர்வசாதாரணமாக யாரும் பார்த்து விடக்கூடாது. அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம். அவர்களுக்கு ஓடுவதற்கு வாகனம் இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை, பரவாயில்லை. ஆனால் அல்லாஹுடைய அழைப்பாளர் அவர். அல்லாஹ் சொல்கிறான் மூன்று பேரை அனுப்பினோம். அந்த மூன்று பேரும் போய் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹுடைய தூதர்கள் வந்திருக்கின்றோம். உங்களோட ஊர் அந்தாக்கியாவை அல்லாஹும் பக்கம் அழைக்கின்றோம். யாரும் முஸ்லீம் இருக்க இல்லை சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் யோசிக்கிறது என்னென்னா, முஸ்லீமைத்தான் அல்லாஹும் பக்கம் அழைக்கணும். இல்லை, முஸ்லீமை மட்டும்தான் அல்லாஹும் பக்கம் அழைக்கணும் என்ற நிபந்தனை இல்லை. சகோதரர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய நம்முடைய சகோதரர்கள் வாழ்கிறார்கள். அல்லாஹும் பக்கம் அழையுங்கள், யாரும் கோபிக்க மாட்டார்கள். நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் அவர்களை அழைக்கவில்லை என்றால் உங்களை அவர்கள் அவர்களுடைய கடவுள் பக்கம் அழைப்பார்கள். இது நடக்கும். இது உங்களுக்கு வெக்கம், உங்களுக்கு தைரியம் இல்லை, உங்களுக்கு பேசுவதற்கு திராணி இல்லை, நீங்கள் நடித்து நீங்கள் ஏதோ ஒரு சமூகத்தில் உயர்ந்த பதவியில் நான் இருக்கிறேன் என்பதற்காக அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு வெக்கப்படுகிறீர்களா? உங்களை அவர்கள் அவர்களுடைய கடவுள்கள் பக்கம் அழைப்பார்கள். அழைப்பது குற்றம் அல்ல, தெளிவுபடுத்துவது குற்றம் அல்ல. தெளிவு கிடைத்தால் அல்ஹம்துலில்லா. இந்த மூன்று பேரும் போய் சொல்கிறார்கள், அந்தாக்கியா மக்கள் அந்த மூன்று பேர் சாதிக், சதூக், ஷலூமை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எங்களை போல மனிதன் தானே.

ரஹ்மான் உண்டை உங்களுக்கு இறக்க இல்லையே, எங்களை மாதிரி சாப்பிட்றீங்க குடிக்கிறீங்க, எங்களை மாதிரி உடுப்பு உடுத்திருக்கிறீங்க, எந்த வித்தியாசமும் இல்லையே. இன்அந்தும் இல்லா தக்ஸிபூன், நீங்கள் பொய்யர்கள் என்று பொய்ப்பிச்சிட்டார். பொய்ப்பிப்பார், பொய்ப்பிக்கப்படுவது அது உண்மைதான். அதற்காக கலங்கிவிடக்கூடாது, பொறுமை இழந்து விடக்கூடாது, அழகான முறையில் முன்வைப்பதுதான் நம்முடைய கடமை. இன்அந்தும் இல்லா தக்ஸிபூன். இப்ப பேச்சு தொடரும். இப்ப ஒண்ட நபிமார்கள் பேசுவாங்க, அவங்க பதில் கொடுப்பாங்க. அதுக்காக பயப்படுறதா? ஒரு ஆள் உங்களுக்கு, நீங்க அல்லாஹுவ பத்தி அழைக்கிறீங்களே என்று அல்லாஹ் ஏசுறார், நாங்க கலங்க தேவையில்லை. உங்களை பைத்தியக்காரன் என்று சொன்னால் கூட நீங்க கலங்க தேவை, நீங்க சந்தோஷப்படுங்க. உலக தலைவர் சூரியனை விட, சந்திரனை விட, உலகத்தின் பல லட்ச ஒளி விளக்குகளை உருவாக்கிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த பட்டப்பேர்கள், ஒரு பட்டப்பேர் தான் மஜ்னூன், பைத்தியக்கார். அந்த பட்டம் உங்களுக்கு கிடைத்தால் சந்தோஷப்படும். உங்களை பார்த்து இவன் பைத்தியக்காரன், அல்லாஹும் பக்கம் கூப்பிடுறானே, இந்த பிரச்சனை காலம் ரசூல் பக்கம் கூப்பிடுறானே, குர்ஆன பின்பற்ற சொல்றானே, இவன் எவ்வளவு பைத்தியக்காரன் என்று உங்களை பத்தி சொன்னா சந்தோஷப்படுங்க. அல்லாஹ் என்ன ரசூலுக்கு சொன்ன பேரை மக்களால் எனக்கு சொல்ல வச்சிட்டானே.

0: அல்லாஹ் நபியை பார்த்த நபியே, நீங்க மஜ்னூன் இல்லை நபியே, இவன் மஜ்னூன்னு சொல்லட்டும். சகோதரர்களே, அல்லாஹுவை பத்தி தெளிவுபடுத்த பாருங்க. இந்த சூரா யாசீன கொஞ்சம் பிரட்டி பாருங்க. நான் ஏன், எனக்கு என்ன பிடிச்சிட்டு கேளுங்க, நான் ஏன் இன்னும் அல்லாஹுவை பத்தி பேசாம இருக்கிறேன், எனக்கு இன்னும் அல்லாஹுவை பத்தி பேச முடியாது, அல்லாஹுவை பத்தி எழுத முடியாது, அல்லாஹுவை தெளிவுபடுத்த முடியாது, அல்லாஹுவை பத்தி பேசுவது ஜிஹாத் இல்லையே, இது ஒரு வகையான யாரையும் கொல்றது இல்லையே, அந்த சிந்தனையும் இல்லையே, இது மக்களை சொர்க்கத்தின் பால் அழைக்கும் வழி இது. இப்பொழுது சொன்னார்கள், قَالُوا رَبُّنَا يَعْلَمُ إِنَّا إِلَيْكُمْ لَمُرْسَلُونَ. சொன்னார்கள் ரசூல்மார்கள் மூன்று பேரும், قَالُوا رَبُّنَا يَعْلَمُ, எங்கள் ரப் மிக அறிந்தவர், எங்கள் அல்லாஹ் அறிந்தவன், إِنَّا إِلَيْكُمْ لَمُرْسَلُونَ, நாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவன் என்று மக்களுக்கு சொல்றார்.
1: வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன்,
0: எங்கட கடமை எத்தி வைக்கிறது தான். நீங்க சூரா யாசீன்ல அதிகமாக வரக்கூடிய சொல் தான் முபீன். முபீன் கிட்டத்தட்ட ஏழு தடவை முபீன் என்று வரும். அதில் ரெண்டாவது முபீன் தான் இந்த முபீன், ரெண்டாவது முபீன் இது. முதலாவது முபீன் வருது, அதாவது 13வது ஆயத்து 12வது ஆயத்தில் முபீன் வரும். ரெண்டாவது முபீன் இது,
1: வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன்,
0: எங்கட கடமை தெளிவாக எத்தி வைக்கிறது, இதுதான் எங்கட கடமை. ரசூல்மார்கள் சொல்றாங்க, இப்ப அந்த அந்தாக்கியா ஊர் மக்கள் விடல, அதுக்கும் பதில் சொல்றார். சொன்னாங்க,
1: காலூ இன்னா தத்யர்னா பிக்கும்,
0: சொன்னாங்க நீங்க எங்கட ஊருக்கு வந்ததே தான் எங்களுக்கு நாசம்.
1: தத்யர்னா பிக்கும்,
0: நீங்க வந்ததுதான் எங்களுக்கு கெட்ட சகுனம். எச்சரிக்கிறாங்க, ல
1: இல்லம் தந்தஹூ,
0: இத தவிர்ந்து கொள்ள இல்லண்டா, நீங்க வாய்களை மூடல்லண்டா,
1: லனர்ஜுமன்னக்கும்,
0: உங்களை கல்லறிந்து கொள்ளுவோம். எப்படி எச்சரிக்கை,
1: லனர்ஜுமன்னக்கும்,
0: உங்களை கல்லறிந்து கொள்ளுவோம்,
1: وَلَيَمَسَّنَّكُمْ مِنَّا عَذَابٌ أَلِيمٌ,
0: வேதனை தரும் தண்டனையை உங்களுக்கு தருவோம். ஊர் மக்கள் சொல்றாங்க. இப்ப நபிமார்கள் பேசுறாங்க, இதுதான் பேசுறது, திரும்ப பேசுறது.
1: قَالُوا طَائِرُكُمْ مَعَكُمْ أَإِنْ ذُكِّرْتُمْ,
0: சொன்னாங்க கெட்ட சகுனம் உங்களோட தான், நாங்க அல்லாஹுடையவர்கள், எங்களோட கெட்டது நாசம் இல்லை, எங்களோட உங்களோட தான், நீங்க தான் கௌமும் முஸ்ரிஃபூன், வரம்பு மீறிய சமூகம் நீங்க தான். சகோதரர்களே, இவ்வாறு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஊருடைய ஓரத்திலிருந்து ஒரு மனிதர் ஓடி வாரார்.
1: وَجَاءَ مِنْ أَقْصَى الْمَدِينَةِ رَجُلٌ يَسْعَى قَالَ يَا قَوْمِ اتَّبِعُوا الْمُرْسَلِينَ.
0: அந்த பட்டணத்துடைய தொங்கல் இருந்து ஒரு மனிதர் வாரார். அல்லாஹ் பேரை சொல்ல இல்லை. அந்த மனிதர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா,
1: قال يا قوم,
0: என்னுடைய சமூகத்தினர்களே,
1: اتبعوا المرسلين,
0: உங்களுக்கு வந்திருக்கும் ரசூல்மார்களை பின்பற்றுங்கள், அவங்க சொல்றத கேளுங்க. இந்த சாதிக், சதூக், இந்த ஷலூம் அல்லது வேற யோஹன்னா போன்ற இந்த நபிமார்கள் உங்களுக்கு சொல்றத கேளுங்க. யார் சொல்றார்? ஊரிலிருந்து வந்த ஒரு மனிதர். தஃப்சீருடைய உலமாக்கள் தான் ஹபீபுன் நஜ்ஜார் என்று பேரை சொன்னாங்க. ஹபீப் அவருடைய பேர், நஜ்ஜார் என்றா பாஸ் ஓடாவி. ஹபீபுன் நஜ்ஜார் வந்து சொல்றார், கேளுங்க இவர் சொல்றத. வேறொன்றும் சொல்ல இல்லை. இப்ப இவர் சொல்றார், நபிமார்கள் மௌனம் அறந்துட்டாங்க, இவர் பேசுறார். என்ன ஊரவர் தானே சொல்றார்.

பூன் சொன்னார் அந்த ஹபீபுன் நஜ்ஜார், உங்கள்கிட்ட காசு கேட்க இல்லையே, உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்க இல்லையே, கூலி கேட்காத இவங்களை பின்பற்றுங்க, அவங்க நேர்வழி அடைந்தவர்கள். எவ்வாறு பேசுறார் சகோதரர்களே, ஒரு உதவியா இருக்கிறார், அவ்வளவுதான். இவர் பேசுறார், இத்தமியோ பின்பற்றுங்கள், மல்லாயஸ்அலுகும் அஜ்ரா, உங்கள்கிட்ட கூலி கேட்கலையே, வஹும் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழி நடக்கக்கூடியவர்கள், அவர்களை பின்பற்றுங்க என்று ஹபீபுன் நஜ்ஜார் சொல்றார். அதோட ஜுசு தொடங்குது பாருங்க, ஒமாலியலா ஜுசுன்னு சொல்லுவோமே, அது மிக முக்கியமான பெருமதியான வார்த்தையை பேசுறார் சகோதரர்களே. அவர் சொல்றார், ஒமா

0: ஊர் மக்களே, அந்தாக்கியா மக்களே கேட்கிறார், வமாலியலா எனக்கு என்ன பிடித்து விட்டது, என்னை படைத்த அந்த அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் எனக்கு என்ன பிடித்து விட்டது, எனக்கு என்ன பிடிச்சிட்டு, என்னை படைச்சவனை நான் இபாதை செய்யணுமே, என்னை படைச்சோருவன் இருக்கிறான் அவன்தான் அல்லாஹ். எப்படி அல்லாஹ் பத்தி பேசுறார், ஒரு ஊர்ல இருந்து ஓடாவி ஒரு சாதாரண மனிதருக்கு பேச முடியும் என்றால் எங்களுக்கு பேச முடியாதா? முஸ்லீம்களே உணருங்கள் கொஞ்சம், எவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடைக்குது, நழுக விடுறீங்களே, பேசுங்கள். அந்தந்த இடங்கள்ல போய் உங்களோட தொழில பார்த்துட்டு வாரீங்க, பேசுறீங்க இல்லையே, பேசுறீங்க இல்லையே, பேசுங்க, வாய தொடர்ந்து அல்லாஹோ பத்தி பேசுங்க, அல்லாஹுடைய வல்லமையை பேசுங்க. ஒரு ஆளுக்கு அது காதுல விழும் இன்ஷா அல்லாஹ், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உலக மக்களே சேர்ந்திருக்கும் இடம் உங்களுக்கு சந்தர்ப்பமாக கிடைச்சா வேறொன்றையும் பேசாதீங்க. ஊடகங்கள், ஊடகத்துக்கு முன்னால போய் அதை இதை பலாய்களை பேசுறதை விட்டுட்டு அல்லாஹுவை பத்தி பேசு, காதுல விழும் போய் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் வரும், முழு உலகமும் விளங்கி கொள்ளும் அல்லாஹ் ஒருவனை, அந்த நேரம் நீங்கள் விளங்கப்படுத்தி சரிவராது. அல்லாஹ் சொல்றான், நான் விளங்கப்படுத்துவேன் நான் யார் என்பதை. அது காலம் முடிந்து விட்டது, காலம் முடிந்து விட்டது. கண்ணை பொத்தியதற்கு பிறகு சவத்தை வைத்துக் கொண்டு மையத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹுவை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது, முடிந்து விட்டது காலம். சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள் சகோதரர்களே, வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். ஹபீபுல் நஜ்ஜாரை போன்று மாறுங்கள், அவர் பேசிய வார்த்தைகளை பேசுங்கள். வமா லியலா அஅபுதுல்லதி ஃபதரனி, என்னை படைத்த அந்த அல்லாஹ்வை நான் ஏன் வணங்கக்கூடாது. வஇலைஹி துர்ஜஊன், ஒரு நாள் அவன் பக்கமே நான் மீட்டப்படுவேன். நான் அல்லாஹ் கிட்ட தானே போக போறேன், அவர் சொல்றார் நாங்கள் அல்லாஹ்வை தானே சந்திக்க போக போறோம். என்ன முடிக்கல திரும்ப, அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா, அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா, அல்லாஹ்வை விட்டு விட்டு வேறவர்களை கடவுளாக நான் தேர்ந்தெடுப்பதா? என்ன படைச்சவனே அவன், சிந்திச்சா படுமே, என்ன படைத்தவன் அவன், இவனை விட்டுட்டு வேறொருவரை நான் கடவுளாக எடுப்பதா? யுருதினிர் ரஹ்மானு பிதுர், என்ற ரஹ்மான், என்ன படைத்து எனக்கு ரிசிக் தரக்கூடிய என்ற ரஹ்மான் ஒரு கெடுதியை நாடினால், லா துக்னி அன்னி ஷஃபாஅதுஹும் ஷைஅன் வலா யுன்கிதுன், யாரும் பரிந்துரை செய்து சரி வராது, யாரும் பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் நாடிட்டான் இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கும். இவர் சொல்றாரு இதெல்லாம், அவர் பேசிய ஹபீபு நஜ்ஜார் பேசிய அவ்வளோ வார்த்தையையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஒரு தாயி, அவன் ஓடாவியாக இருக்கலாம், அவன் படுபாசாக இருக்கலாம், அவன் மரம் ஏறக்கூடியவனாக இருக்கலாம், அவன் கபறு தோண்டக்கூடியவனாக இருக்கலாம், அவன் அரசியல்வாதியாக இருக்கலாம், அவன் ஒரு டாக்டராக இருக்கலாம், அவன் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு பதவி தேவையில்லை. நீ பேசிய வார்த்தை பெருமதியானது, உன்னுடைய வார்த்தையை நான் பாதுகாத்து வைப்பேன் என்று அல்லாஹ் இதைத்தான் உதாரணப்படுத்தி சொல்கிறார். நீ பேசு, உன்னுடைய கடமை பேசுவது, உன்னுடைய பேச்சுக்கு நான் சொர்க்கத்தை தருவேன், ஏற்றுக்கொண்டாலும் சரி மறுத்தாலும் சரி. பேசுறார் ஹபீபுல் நஜ்ஜார், சொல்கிறார், சரி அந்த அல்லாஹுவை நான் வணங்காவிட்டால் இன்னி இதல்ல ஃபீ தலாலிம் முபீன், மூணாவது முபீன் சூரா யாசின்ல, நான் அல்லாஹுவை வணங்காவிட்டால் நான் பகிரங்கமான வழிகேட்டுக்கு சென்று விடுவேன். பொறுமையோடு செய்ய வேண்டும் சகோதரர்களே, சபர், பொறுமை சகோதரர்களே. இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜிரி 307 நடந்த ஒரு காரிய ஒரு நிகழ்வு. ஹிஜிரி 307 வரலாற்றை பிறட்டுங்கள். இதிலே அபு தாஹிர் பின் அபி சயீத் அல் ஜனாபி என்ற முனாஃபிக், பெயரை பார்த்தா முஸ்லீம் பெயர் தான், அபு தாஹிரண்டா யார் சொல்லுவா, அபு தாஹிர் பின் அபி சயீத் அல் ஜனாபி, இவனுடைய கபீலாவுக்கு சொல்லுவது கராமிதா. கராமிதா இவன் என்ன செஞ்சான், துல் ஹஜ் மாதம், ஹிஜ்ரி 307 துல் ஹஜ் மாதம் ஒரு படையோட மக்காவுக்குள் நுழைந்தார். உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய காலம் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. நுழைஞ்சவன் என்ன செஞ்சான், மக்காவில் இருந்த 17,000 பேரை கொலை செய்தார். பள்ளிக்குள்ள வந்து 17,000 பேரை கொலை செய்தார். பள்ளியுள்ளுக்கு கொல்றது, மத இடங்களில் கொல்றது, அல்லாஹ் சில நேரம் திடீரென்று தண்டிப்பான். அல்லாஹ் எவ்வளோ பொறுமையாக இருந்தான் என்பதை சொல்றேன் உங்களுக்கு. எவ்வளோ பேர் இன்று ஆடுறாங்க, எவ்வளோ விடயங்களை செஞ்சு போட்டு அல்லாஹ் பொறுமையாக இருக்கிறார், அவசரப்படல்ல. அல்லாஹ் ஹிஜ்ரி 307 13,000
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 07 77 101 0 0 0 0 3.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 77 74 05 965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 75 57 57 560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
5: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
6: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: நல்லா மன்னிச்சிட்டான். وجعلني من المكرمين. என்ன சங்கப்படுத்திட்டானே, இது எந்த ஊர் மக்கள் விளங்கணுமே. அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன் இந்த ஆயத்துல விளக்கம் சொல்லும் பொழுது, உயிரோடு இருந்தும் சமூகத்தை பற்றி சிந்தித்தவர், மௌத்தானதற்கு பிறகும் சமூகத்தை பற்றி சிந்தித்த ஒருவர் ஹபீபுல் நஜ்ஜார். சொலுக்கத்தில் போய் இருந்து கவலை என்ன தெரியுமா, எந்த அந்தாக்கியா மக்களுக்கு அல்லாஹ் வழங்கணுமே இவங்க, எவ்வாறான கவலை. சகோதர சகோதரிகளே, இதுக்குத்தான் யாசின் ஓதுகிறோம். யாசின் ஒவ்வொரு நாளும் ஓதுறோம் எதற்கு தெரியுமா, இன்றைக்கு காலையில் யாசின் ஓதியாச்சு, ஒரு 10 பேருக்கு நான் அல்லாஹோ பற்றி சொல்லணும், 20 பேருக்கு அல்லாஹோ பற்றி சொல்லணும், என் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு. ஹபீபுன் நஜ்ஜாருடைய சம்பவம், அல்லாஹ் உடனே கீல துகுலில் ஜன்னா, போங்க சொர்க்கத்துக்கு. கால யா லைத கௌமி யஅலமூன், என்ன சமூகம் விளங்க கூடாதா. பிமா கஃபர லீ ரப்பி, என் ரப் என்ன மன்னிச்சிட்டான். வஜஅலனீ மினல் முக்ரமீன், என்ன ரப் என்னை சங்கப்படுத்திட்டார். சகோதரர்களே, நிச்சயம் அல்லாஹ் உங்களை சங்கப்படுத்துவார். இந்த வார்த்தையினுடைய பேச்சை கேட்டு இன்றையிலிருந்து இறங்கு, இறங்குங்க. நடக்கிறது நலவுதான் நடக்கும். பேசுங்க அல்லாஹுவை பற்றி, சந்தேகங்களை நிவர்த்தி செய்யுங்க. அல்லாஹ் யார் என்பதை படிங்க முஸ்லீம்களே. அதற்குத்தான் அல்லாஹ் எங்கள் உலகத்துக்கு அனுப்பிய. அல்லாஹோ பற்றி பேசாம வேறு வேறு விடயங்களை பேச தொடங்குவோம் என்றா, சகோதரர்களே, மௌத்து வரை அடி கிடைக்கும், மௌத்து வரை ஏற்றி கிடைக்கும், மௌத்து வரை நசுக்கப்படுவோம். இன்றைக்கு அல்லாஹோ பற்றி பேசுற ஊடகம் இல்லை. அல்லாஹோ பற்றி பேசுவதற்கு பயம், அல்லாஹோவை பற்றி பேசுவதற்கு வெக்கம். ஒருவர் முன்வாருங்கள், நான் அல்லாஹோவை பற்றி பேச போகிறேன், ரகசியமாக பரகசியமாக. அதுக்கு பிறகு பாருங்கள், ஒரு ஊரில் உலமாக்கள் சமூகத்தை அல்லாஹின் பக்கம் அழைத்து அல்லாஹுடைய வல்லமையை சொல்லக்கூடிய. சகோதரர்களே, ஒருவருக்காக ஒரு ஃப்ளைட் போகுமா? ஒரே ஒரு ஆள் இந்தியாவிலிருந்து வர இருக்கிறார் ஸ்ரீலங்கா, ஃப்ளைட் வருமா? ஒருவருக்காக லண்டன்லேருந்து ஒரு ஃப்ளைட் வருமா? இந்த ஹபீபுல் நஜ்ஜாரை கொண்டார்களா? அல்லாஹ் என்ன செய்தான் அடுத்த ஆயத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஓமா

0: நாங்க அந்த சமூகத்துக்கு வானத்திலிருந்து ஒரு படையை மறக்கவில்லை. அந்தாக்கியா என்ற ஊருக்கு நாங்க அனுப்பியது ஒரே ஒரு சத்தம் தான் கேட்டது. ஒரே ஒரு சத்தம், ஏன் ஒரு இறைநேசரை கொலை செய்ததுக்கு, ஒரு இறைநேசரை கொலை செய்ததுக்கு அல்லாஹ் ஒரே ஒரு சத்தம் தான். ஊரே மௌனித்து விட்டது, ஊரே அடங்கி விட்டது, ஊரே அழிந்து விட்டது. அந்தாக்கியா சகோதரர்களே, யா ஹஸ்ரதன் அலல் இபாத், அடியார்களே என்ன கை சேதம். மாயாதீஹிம் மிர் ரசூலின், எந்த தூதர் உங்களிடம் வந்தாலும் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன், அவர் கிண்டல் பண்றீங்களே, கிண்டல் பண்ணித்தானே உங்களுக்கு இந்த விளைவு என்று அல்லாஹ் இந்த சூரா யாசீன்ல தெளிவுபடுத்துகிறான். சகோதரர்களே, அல்லாஹ் அதோடு முடிக்கவில்லை, ரெண்டு ஆயத்துகள் திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், நீங்க பார்க்கப்படாதா உலக மக்களே, மனிதர்களே, குர்ஆன ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்றீங்களே, குர்ஆன ஆராய்ச்சி பண்றேன், குர்ஆன்ல நான் பெரிய பிஹெச்டி முடிச்சிட்டேன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் பாருங்க, இதற்கு முன்னால் நூற்றாண்டு நூற்றாண்டு காலமாக வாழ்ந்தவர்கள், எங்களை மறுத்தவர்கள் எல்லாம் நாம் அழித்தோம். அன்னஹும் இலைஹிம் லா யர்ஜிஊன், யாரெல்லாம் அழித்தோமோ யாரும் திரும்பி வரவில்லை, எல்லோருமே மண்ணுக்கு கீழ் மயித்தாக இருக்கிறார்கள். அனைவர்களையும் நான் ஒரு நாள் எழுப்பாட்டுவேன். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாள் வரும், எல்லோரையும் எனக்கு முன்னால் நான் கொண்டு வருவேன் என்று ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த சூரா யாசீனுடைய இந்த 17 வசனங்களையும் கொஞ்சம் படியுங்கள், விளங்குங்கள், சபரோடு பொறுமையோடு அல்லாஹும் பக்கம் மக்களை அழையுங்கள். அதற்கு பிறகுதான் உலகத்துக்கு தீர்ப்பு வரும் சகோதரர்களே. அதுவல்லாமல் அல்லாஹை பற்றி பேசாமல் ஒரு தீர்ப்பு வரணும் என்றால் அது நடக்காது, நாம் தான் அழிந்து கொண்டு செல்லுவோம். இன்னும் அல்லாஹுவை பற்றி பேசவில்லை, எங்களுக்குள் சிக்கல், எங்களுக்குள் பிரச்சனை, நாங்கள் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாதை எங்கேயோ இருக்கிறது, எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களை விட நஷ்டவாளி யார் இருக்கிறான். எனவே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் வாழும் காலத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு பாஷை தெரிந்தவர்களும் உங்களுக்கு தெரிந்த பாஷைகளில் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹும் பக்கம் உலக மக்களை அழைப்பு விடுங்கள். ஹபீபு நஜ்ஜாருக்கு எவ்வாறு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தானோ உடனே எங்களுக்கும் சொர்க்கத்தை தருவான். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஊர் ஏற்றுக்கொள்ளவில்லையே, அவர் பேசியதுக்குத்தான் இவ்வளவு உயர்ந்த சொர்க்கம். சகோதர சகோதரிகளே, வெக்கத்தை விடுங்கள், பயத்தை விடுங்கள், தைரியமாக வேறு விடயங்களை பேசக்கூடியவர்கள் அதை விட்டு விட்டு அல்லாஹை பற்றி பேச முயற்சி செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான தாயிகளாக நம்மை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாயந்தியருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான தாயிகளாக எங்களை கபூல் செய்வாயாக, உண்மையான அழைப்பாளர்களாக எங்களை ஆக்குவாயாக. நீ சபருள்ளவன் யா அல்லாஹ், எங்களுக்கும் சபரை தருவாயாக. உலகத்துடைய நிகழ்வுகளை பார்த்து மக்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா என்று கேட்கிறார்கள். யா அல்லாஹ், நீ உனது குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடியவன், நாங்கள் அவசரப்படுகிறோம் ரஹ்மான், நீ பொறுமையாக இருக்கும்படி சொல்கிறாய். ஃபஸ்பிர் ஸபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக இருங்கள். இன்னஹும் யரௌனஹு பஈதன் வனராஹு கரீபா, அவர்கள் தூரத்தில் பார்க்கிறார்கள், நாங்கள் வெகு சீக்கிரமாக பார்க்கிறோம் என்று சொல்கிறாய். ரஹ்மானே, உன்னை பற்றி இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ அனைவர்களும் அல்லாஹுவை பற்றி உன்னை பற்றி பேசக்கூடியவர்களாக இவர்களை ஆக்குவாயாக. எங்களுடைய இந்த முயற்சியை இஹ்லாஸாக கபூல் செய்வாயாக. யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் பயப்படாமல், உனக்கு மாத்திரம் பயப்பட்டு உன்னை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு ரமலான் மாத மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றல்கள். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
3: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இந்த பயணத்திற்கு முன்னதாகவும் உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நினைவூட்டலாக இருக்கும், அல்லது புதிதாக வந்தவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். ஃபிக்ஹுல் உம்ரா, உம்ராவிற்கான சட்டத்திட்டங்கள். அரபி மொழியில் உம்ரா என்றால் அஸ்-ஸியாரா என்ற அர்த்தம். ஒரு நோக்கத்தோடு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணமாகுதலுக்கு அரபியில் உம்ரா என்று சொல்வார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழக்கத்தின்படி உம்ரா என்றால் அல்லாஹுடைய புனித இல்லம் இருக்கக்கூடிய காபாவை நோக்கி பயணம் செய்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய காரியங்கள் என்று எதையெல்லாம் செய்தார்களோ அவை அனைத்தையும் செய்தலுக்கு இஸ்லாமிய வழக்கத்தில் உம்ரா என்று சொல்லப்படும். அல்லாஹுடைய மார்க்கத்தில் உம்ராவிற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். 3 உம்ரா நேரடியாக, 1 உம்ரா அல்லாஹுடைய தூதர் செய்யவில்லை, காஃபிர்கள் தடுத்து விட்டார்கள் ஹுதைபியாவில் வைத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய கூலியை கொடுத்து விட்டார். மொத்தம் 4 உம்ராக்கள். நேரடியாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து உம்ராவுடைய பாடத்தை 3 உம்ராக்களில் படிக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான சிறப்புகள் உம்ராவிற்கு உண்டு. அதில் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உம்ராவில் இருந்து இன்னொரு உம்ரா இடைப்பட்ட பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ச்சியாக செய்யுங்கள், அது வறுமையை போக்கும், அது உங்களுடைய பாவங்களை அழிக்கும். எப்படி தங்கத்தை செய்பவன் அந்த தங்கத்துடைய உலோகத்திலிருந்து அழுக்குகளை வெளியாக்கி தங்கத்தை சுத்தப்படுத்துவதற்காக அதை மேலும் மேலும் மெருகூட்டுவானோ, அது போன்று அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலிருந்து பாவங்களையும் வறுமையையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான் உம்ராவின் மூலமாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை பெண்களுடைய ஜிஹாத் என்று சொன்னார்கள். பெண்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, ஆனால் பெண்களுக்குரிய ஜிஹாத் உம்ரா என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவர்கள், முடியாதவர்கள், சிறியவர்கள், பெண்கள் என எல்லோருடைய ஜிஹாதும் உம்ரா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், வல் ஹாஜ்ஜு வல் முஅத்மீரு, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்களும் வஃதுல்லாஹ், அல்லாஹுவின் விருந்தாளிகள் ஆவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹுவின் விருந்தாளிகள், அல்லாஹ் அவர்களை அழைத்தான், ஃபஜாபூஹு, அவர்கள் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். இதா ஸஅலூஹு, அவர்கள் அழைப்பிற்கு பதில் கொடுத்ததால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதையாவது கேட்டால் அல்லாஹ் அதை கொடுப்பார். அல்லாஹுடைய விருந்தாளிகள் அல்லாஹுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். அவர்கள் எதை கேட்டாலும் அந்த உம்ராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவில் ரமதானில் செய்யக்கூடிய உம்ராவிற்கு மட்டும் தனி சிறப்பு, மற்ற உம்ராக்களை விட ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுக்கு நிகரானது, ஹஜ்ஜுடைய நன்மைகளுக்கு நிகரானது. அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்து ஹஜ் செய்தால் என்ன கூலியோ அந்த கூலி அல்லாஹ் ரமதானுடைய உம்ராவிற்கு கொடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவிற்கு செல்வதற்கு முன்னால் எம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் அந்நியத்துல் ஹாலிசா, தூய்மையான உள்ளம். அல்லாவிற்காக மட்டும்தான் இந்த உம்ராவை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நன்மையை அதிகரித்து பாவங்களை குறைப்பதற்காகத்தான் என்னுடைய வாழ்வின் மாற்றத்திற்கான இந்த உம்ராவை தவிர நான் இரண்டு மூன்று உம்ராக்களை செய்துவிட்டேன், அல்லது என்னுடைய கணவன் அழைத்து வந்தார், என்னுடைய பெற்றோர்கள் வர சொன்னார்கள், இதனால் செய்கிறேன் என்ற எண்ணம் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நான் என் அமலை முன்னோக்கி, என் ரப்பை முன்னோக்கி, என்னை படைத்தவனை முன்னோக்கி நன்மையை அதிகரித்து பாவங்களை நான் அழிப்பதற்காகத்தான் இந்த உம்ராவுடைய பயணத்தில் நான் கலந்து கொள்கிறேனே தவிர பேருக்காகவோ புகழுக்காகவோ வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இந்த உம்ராவை நான் செய்யவில்லை என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை வழங்குவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய சட்டங்களாக ஏராளமான சட்டங்களை சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் நம்முடைய ஊரிலிருந்து கிளம்பி மதீனாவிற்கு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் மதீனாவில் இஹ்ராமை அணிந்து நாம் உள்ளே நுழையவில்லை, நுழைய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நாம் மதீனாவிற்கு வந்தோம், நம்முடைய இயற்கையான ஆடையில் இருக்கிறோம், தேவையான பொழுது நம்முடைய ஆடைகளை மாற்றுகிறோம், ஃபர்தான நேரங்களுக்கு மஸ்ஜித் நபவிக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றுகிறோம். இது நம்முடைய வழக்கமான செயலாக மதீனாவுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கு வைத்த முதல் நிபந்தனை மீகாத். மீகாத்துடைய எல்லையில் இருந்துதான் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லோரும் உம்ராவிற்கு வர வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு மீகாத்துடைய எல்லைகளை தன்னுடைய வாழ்நாளில் நிர்ணயித்தார்கள். ஐந்தாவது எல்லை பின்னால் காலத்தில் சஹாபாக்களால் முடிவு செய்யப்பட்டது, அது வேறு. நான்கு எல்லைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் ஜித்தா வழியாக வரக்கூடியவர்களுக்கு எல்லை ஜித்தாவிற்கு முன்னதாகவே வந்துவிடும், அதனால் அவர்கள் ஊரில் இருந்தே இஹ்ராமுடைய ஆடை அணிந்து மீகாத் வந்தவுடன் உம்ராவிற்கான நீயத்தை செய்து கொள்ளலாம். ஆனால் மதீனாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு மதீனாவை தாண்டிதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. இப்ப மதீனாவில் நாம் இருக்கிறோம், நம் மதீனாவை விட்டு வெளியே செல்லும் பொழுதுதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. நம்முடைய மீகாத் அபுரார் அபியார் அலி, அபியார் அலி கான யுசம்மா தில் ஹுலைஃபா, தில் ஹுலைஃபா என்று அழைக்கப்படக்கூடிய எல்லைதான் மதீனாவில் இருந்து செல்லக்கூடியவர்களுக்கு மீகாத்துடைய எல்லை. இப்படி அல்லாஹுடைய தூதர் உலகத்தில் நான்கு மூலைகளை நிர்ணயித்தார்கள் உம்ராவிற்கு வரக்கூடிய ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்காக. இப்ப நம்ம எங்க போக போறோம்? தில் ஹுலைஃபா அபியார் அலி என்று அழைக்கப்படக்கூடிய தில் ஹுலைஃபாவுடைய எல்லையில் சென்று எஹ்ராமை அணிய போகிறோம். எஹ்ராமுடைய ஆடையை நம்முடைய ஹோட்டலுடைய அறைகளில் இருந்து கூட நாம் அணிந்து கொள்ளலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் சிறந்தது மீகாத்துடைய எல்லைக்கு சென்று அணிவது. ஆனால் அதில் வசதி எமக்கு குறைவாக இருக்கும், அல்லது எம்முடைய லக்கேஜ்களை எடுத்து ஏற்றுவது சிரமமாக இருக்கும் என்றால் எம்முடைய அறைகளில் இருந்து குளித்து உடலில் நறுமணம் பூசி, உடலில் நறுமணம் பூசி, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் வெளியே தெரியும் அளவிற்கு நறுமணம் உடலில் பூசலாம், பெண்கள் நறுமணம் தெரியாத வெளியே வராத நறுமணங்களை உடலில் பூசிக் கொள்ளலாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குளித்து தங்களை சுத்தம் செய்து உது செய்து எஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஹைதுடைய காலத்தில் இருந்தாலும் சரி அவர்களும் எஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளலாம். ஹைது எஹ்ராமுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமை அவசியம் கிடையாது, அவர்களும் குளித்து சுத்தம் செய்து தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஆண்களுடைய எஹ்ராம் ஆடை என்ன? மேலே ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை, தைக்கப்படாத, அதாவது இரண்டு மூலைகளும் ஒன்று சேர்க்கப்படாத மேலொரு ஆடை கீழொரு ஆடை ஆண்களுடைய எஹ்ராம். பெண்களுடைய எஹ்ராம் அவர்கள் எதை ஆடையாக அணிந்திருக்கிறார்களோ, எதை ஹிஜாபாக அணிந்திருக்கிறார்களோ அதுதான் பெண்களுடைய எஹ்ராமுடைய ஆடை. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததில் இருந்து ஒரு மனிதன் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட மாட்டான். இப்போதுதான் சொல்லுவான் மீகாத்திற்கு சென்று நீயத்தை மொழிந்தால்தான் அவன் எஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவான். எஹ்ராமுடைய ஆடை அணிவதால் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட முடியாது. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு எஹ்ராமுக்கென்று இரண்டு ரக்காத் சுன்னா என்று எதுவும் கிடையாது. முடிந்தால் உது செய்தால் உதுவுடைய இரண்டு ரக்காத்துகளை தொழுது கொள்ளலாம், அல்லது பள்ளியில் வைத்து எஹ்ராம் அணிந்தால் பள்ளியுடைய தஹியா மஸ்ஜிதை தொழுது கொள்ளலாம், அல்லது ஃபரதான நேரத்தில் நாம் எஹ்ராமை அணிந்தால் எஹ்ராமை அணிந்து ஃபரதான தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது துல் ஹுலைஃபா அந்த பகுதிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் இஹ்ராமை அணிந்து துஹருடைய தொழுகைக்கு பிறகு அங்கிருந்து நியத்தை வைத்து கிளம்பினார்கள். அது போல் செல்வதும் சுன்னாதான். ஆனால் இந்த துல் ஹுலைஃபாவை பொறுத்தவரை, இங்க இருக்கக்கூடிய எல்லையை பொறுத்தவரை, அந்த பள்ளியில் தொழுவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் எனக்கு கட்டளையிட்டார் இந்த வாதியில் இந்த பள்ளத்தாக்கில் தொழும்படி. இந்த பள்ளத்தாக்கு பரக்கத் பொருந்திய பள்ளத்தாக்கு, அதனால் இங்கே தொழுவது சுன்னா. பரதான நேரத்தில் சென்றால் பரதான கடமைகளை தொழுதால் போதும், தனியா இந்த தொழுகையும் தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஃபரத் அல்லாத நேரத்தில் சென்றால் இரண்டு ரக்அத் தொழுது விட்டு அங்கிருந்து களைவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. இஹ்ராமை அணிந்து மீகாத்துடைய எல்லைக்கு வருவோம். மீகாத்துடைய எல்லையில் வைத்து இப்படி நீயத்தை மொழிவோம். நீயத்தை எப்படி மொழிய வேண்டும்? வாயால் லப்பைக உம்ரதன் அல்லது அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் சொல்லுங்க. அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன், யா அல்லாஹ் உம்ராவிற்காக நான் ஆஜராகிறேன் என்ற நீயத்தை மீகாத்துடைய எல்லையில் வைத்து மொழிந்தவுடன் எஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவோம். எஹ்ராமுடைய நிலைக்கு சென்றால் ஆண்கள் தலையை மறைக்க கூடாது. ஆண்கள் தலையில தொப்பியோ தலைப்பாகையோ அல்லது துண்டுகளோ எதுவும் அணிந்து கொள்ளக்கூடாது. பெண்கள் தங்களுடைய முகங்களையும் கைவுரைகளையும் கலட்டிவிட வேண்டும். பெண்கள் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட்டால், நீயத்தை மொழிந்து விட்டால், முகத்தை மறைப்பது கூடாது, கைகளை மூடுவது கூடாது. காலுரைகளை அணிந்து கொள்ளலாம், காலுரைகளை அணிந்து கொள்ளலாம், கலட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கையுறைகளை கலட்டிவிட வேண்டும், முகத்திரையை கலட்டிவிட வேண்டும் பெண்கள். அதற்கு பிறகு நறுமணம் பூசுவது கூடாது. முடிகளை வெட்டுவதோ நகங்களை கீறுவதோ அதற்கு பிறகு கூடாது. அதற்கு பிறகு வேட்டையாடுவதோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்த மற்ற செயல்களை செய்வதோ, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வதோ, இவை அனைத்தும் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்யப்பட்டதாகும். இதை யாராவது செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு காரியங்களை சொன்னார்கள். லப்பைக உம்ரதன் அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் என்ற நீயத்தை மொழிந்து விட்டால் இஹ்ராமுடைய நிலைக்கு நாம் சென்று விடுவோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, மதீனாவில் இருந்து மக்கா செல்லும் வரை பயணம் கொஞ்சம் தூரமானது, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அல்லது 5.5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த 6 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு கூறி தந்த சுன்னா தல்பியாவை ஓதுவது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஆண்கள் சத்தமாக ஓதலாம், பெண்கள் வாயுக்குள் மௌனமாக ஓதிக்கொள்ள வேண்டும். எதுவரை? மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை. மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை தல்பியாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தல்பியாவை மொழிகிறாரோ இஹ்ராமுடைய நிலையில், அவருடைய வலதுபுறம் இடதுபுறம் மரமாக இருந்தாலும் கல் கற்களாக இருந்தாலும் அவரோடு சேர்ந்து தல்பியாவை மொழிகிறது என்று. சுப்ஹானல்லாஹ். அதனால் தல்பியாவை அதிகம் ஓதிக்கொண்டே வர வேண்டும். வீணான பேச்சுகளையோ அல்லது தேவையற்ற செயல்களையோ அந்த இஹ்ராமுடைய நிலையில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இஹ்ராமுடைய நிலையில் ஆனதற்கு பிறகு தல்பியாவை ஓதி மக்காவை நோக்கி புறப்பட்டு மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைய தயாராகுவோம்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன அழுத்தம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு சிறிய மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
1: மன அழுத்தங்கள் அதிகமாகி இன்னைக்கு அதிகமானவர்கள் சூசைட் பண்ற அளவுக்கு போய் ஸ்லீப்பிங் டேப்லெட் பாவிச்சு வாழ்க்கை பிரிஞ்சு போய் தன்னந்தனியா உட்கார்ந்து இப்படி இது சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு ஆளாகுறாங்க. இதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் நமக்கு காரணமா இருக்குது. இன்னைக்கு தலைவலி, பிடரி கடுக்கிறது, முடி கொட்டுறது, ஞாபகம் மறதி ஏற்படுறது, கேஸ்டிக் உடைய அந்த சிம்டம்ஸ், அடி வயிற்றுல வலி இருக்கிறது, குதிகால் கடுக்கிறது, அதே மாதிரியாக சத்தங்கள், இறைச்சல்கள் பிடிக்காம இருக்கிறது, ஷோல்டர்ல பெயின் இருக்கிறது, லோ மூட் ஆயிருக்கிறது, வாலர்ல பெயின் இருக்கிறது, லோ மூட் ஆயிருக்கிறது, வாழ

காரணங்கள் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் தான் காரணம். இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம எல்லாருக்குமே ஏற்படாமல் இருக்கணுமா அப்படி என்று சொன்னால் முடியவே முடியாது. ஏன்னா மனுஷன் அப்புறந்தா ஸ்ட்ரெஸ் இருந்து தான் ஆகும். அது இல்லாமல் ஒரு மனுஷனும் வாழ முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுத்தாலா அல்குர்ஆன்ல அடிச்சு சொல்றான், வல நபுலு வன்னக்கும், உங்களை கண்டிப்பாக சோதிப்போங்கிறான். அந்த சோதனைகள் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் வந்துடும், வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்ட்ரெஸ் வந்தால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாகி அதில் வெளியில் வர முடியாமல் தவிச்சு தான் அந்த சூசைட் அட்டன் பண்ணுறதும் வாழ்க்கை பிரிஞ்சு போகிறதும் இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு ஆளாகிறதும் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதா இருந்தால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சரியாக பின்பற்றினால் கண்டிப்பாக இதிலிருந்து வெளியில் வர முடியும். அதுதான் இறை தொடர்பு. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த மனுஷனை படைச்சி இந்த மனுஷனுக்கு எல்லா வழிகளையும் தந்திருக்கிறான். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் தொழுகை. அல்லாஹ் உடன் இருங்கிறார். அல்லாஹை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லும்போது, நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் விசாரித்தால் இன்னி கரீபுன் உஜீபு தஅவத்து தாயி என்று சொல்லுங்கிறான். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்பாங்க, கேட்டா என்னை எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படி என்று சொல்றான் அல்லாஹ். இன்னி கரீபுன், நான் ரொம்ப அருகில் இருக்கிறேன். உஜீபு தஅவத்து தாயி, என்னிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படி என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். மனுஷனுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். சிகரெட்டு குடிச்சு, சாராயம் குடிச்சு, டிஸ்கோவில் கலந்துக்கிட்டு, மியூசிக் கேட்டு, ஆடல் பாடல் செய்து, வெளியில போய் ஒரு நதிக்கரையில் உட்காந்து, நதியில கல்லறிஞ்சி, கடற்கரையில் உட்காந்து காற்று வாங்கி ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது நாம செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு. மனசுல உள்ள பாரங்களை கீழே எடுத்து வைக்காம எப்படி நம்ம அதுல இருந்து வெளியில வர முடியும்? அல்லாஹாலா இந்த மனுஷனை படைச்சிட்டு இந்த மனுஷனுக்கு இறைவனை அறிமுகப்படுத்துற விதம் எப்படி தெரியுமா? நான் ரொம்ப அருகில் இருக்கிறேன், என்னட்ட கேட்டா நான் அதுக்கு கொடுக்குறேங்கிறான். என்னட்ட கேளு, நான் அதுக்கு பதில் அளிக்கிறேங்கிறான். அப்ப இறைவன் நாம நெருங்குறது இல்லை. இன்னைக்கு தொலைக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படியே குறைஞ்சிக்கிட்டு போகுது. இறை தொடர்பு அப்படியே குறைஞ்சிட்டு போகுது. எப்ப இந்த தொலைத்தொடர்பு சாதனம் வந்துச்சோ, எப்ப இந்த போன் வந்துச்சோ, எப்ப இன்டர்நெட் டிவி இதெல்லாம் வந்துச்சோ, வேறு ஒரு தொடர்புல நம்ம மைண்டை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் இன்னொரு தொடர்புல இருந்துட்டே இருக்கிறோம். இறை தொடர்பு அப்படியே குறையுது. அல்லாவை நெருங்கிறது, அல்லாஹ் கிட்ட ஓடி போய் கேட்கறது நம்மகிட்ட குறைஞ்சிட்டே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தொழுகையின் பக்கம் விரைவாங்க. சூரிய கிரகணம் ஏற்பட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ யாருடைய பிறப்புக்கோ சாவுக்கோ வாரது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்து ரெண்டு அத்தாட்சி, அது உங்களுக்கு ஏற்பட்டால் தொழுகையின் பக்கம் விரையுங்க, அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க அப்படிங்கிறாங்க. நபி அவர்கள் மனசுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா எங்க போவாங்க? தொழுகைக்கு போவாங்க. நம்ம பிரச்சனையை முறையிடுறதுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறா? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கா? அவனால மட்டும்தானே முடியும். நம்ம ஏதாவது சொல்லுவாங்க, உடுத்து கழிச்சு வந்துட்டு போகணும், உடுப்பு பிச்சைக்கு, திண்டு கழிச்சு வந்துட்டு போகணும், சோத்து பிச்சைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கேட்டா தரக்கூடிய ஆளுகிட்ட போய் கேட்கணுங்க. அவனுக்கே ஒண்ணுமே இல்லாமல் லாட்ரி அடிச்சுட்டு அவன்கிட்ட போய் நீ என்ன கேட்கறது? நம்ம என்ன பிரச்சனையை கேட்கிறோம்? மனசு நிறைய பிரச்சனை, கஷ்டம், மனசுல ரொம்ப வேதனை, வாழ்க்கையில ரொம்ப சோதனை, குடும்பம் சரியில்லை, புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, வருமானம் சரியில்லை, ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே சக்தி அல்லாஹ் மட்டும்தானே, வேற யாரு இருக்கிறா? அந்த அல்லாஹ் கிட்ட தானே கேட்க முடியும், வேற யார்ட்டுமே கேட்க முடியாது. இன்னொருத்தர்கிட்ட கேட்கும் போது அவன் நம்ம பிரச்சனையை தெரிஞ்சு வச்சு அவன் தலையில வச்சிருக்க முடியாம இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது நாலு பேருக்கு தெரிஞ்சு நாசமா போனதுக்கு பின்னால அது இன்னொரு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒரே ஒரு விஷயம் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கறோம், கண்டிப்பா அவன் தருவான், அவன் தீர்ப்பு தருவான், வேற வழியே இல்லை. எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் இப்ராஹிம் நபி கேட்ட துவா, நெருப்பை நெருங்கும் போது ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், அவனை விட வேற யாருக்கிட்ட முறையீடு செய்ய? அதை நாம செய்யணும். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தொழுகையின் பால் நடக்கணும். இன்னைக்கு பர்ல தொழுகை தொழுகிறதுக்கு ஆள் இல்லைங்க, தொழுகிறதுக்கு ஆள் இல்லை. துவா கேட்கறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. திக்ர் செய்யறது, துவா கேட்கறது, தொழுகையில ஈடுபடுறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அந்த தொழுகையும் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அது வேற, பள்ளி வாசல்லாம் இழுத்து முடியாச்சு, ஜும்மாக்கள் இல்லை, ஜமா தொழுகைகள் இல்லை, தொழுகக்கூடிய அந்த வழிகள் எல்லாம் இழுத்து முடியாச்சு, தொலைத்தொடர்புகள் எல்லாம் கையில வந்தாச்சு, தொடர்பு

0: வைக்காம இன்னொரு கருவி கிட்ட வைக்க வைக்குது இந்த உலக வளை, இந்த உலகத்தினுடைய வளர்ச்சி. அல்லாஹ் கிட்ட கேட்கணும். நம்ம இப்ப நல்ல நேரத்தோட இருக்கிறோம், நல்ல நேரங்கள் நமக்கு இருக்குது. அல்லாஹ் கிட்ட சுஜூதுல நேரத்தை நல்லா கூட்டும். துவா கேட்கக்கூடிய ஒரு இடம் சுஜூது. அத்தஹையாத்துக்கு பின்னால சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால் அல்லாஹ் கிட்ட கேட்போம். துவா கேட்கறதுக்கு ஒரு முறை நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாவை புகழ்ந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாவை புகழுவோம், நபி மீது சலவாத்து சொல்லுவோம், அல்லாஹ் கிட்ட கேட்போம். நம்ம என்ன தேவையா இருந்தாலும் கேட்போம். இதெல்லாம் சாத்தியமானு யோசிக்காதீங்க, கேளுங்க. அல்லாஹ்க்கு முடியும், எதை வேணும்னாலும் கேளுங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. நம்ம கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், குழந்தை குட்டிகளை நல்லா வைக்கணும், நமக்கு நல்ல நிம்மதியை தரணும். உங்க மனசு விட்டு அல்லாஹ் கிட்ட அழுங்க. இறை அச்சத்தால் அல்லாவை நினைத்து அழக்கூடிய அந்த தண்ணீர், அந்த கடைசியா வரக்கூடிய கண்ணீர் இருக்குது இல்லையா, அந்த கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீர், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பவுமே அது நரகம் நுழையாது. அது மடியிலிருந்து கறந்த பால் எப்படி திரும்ப போகாதோ அப்படி ஒரு மனிதன் கண்ணீர் விட்டுட்டான்னு சொன்னா அது நரகம் போகாதுன்னா. அப்ப கண்ணீர் விட்டுட்டோம்னா அவ்வளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அதுக்கு அதுக்கு பிராயச்சித்தம், அதுக்கு பதில் தாரம். நம்ம அல்லாவிடத்துல கேட்போம், நம்ம பிரச்சனைகளை முறையிட்டு கேட்போம். ஒண்ணு, இந்த உலகத்துல நமக்கு தீர்வு தருது. ரெண்டாவது, நம்ம மனசில் இருக்கிற பாரம் கீழே வைக்கப்பட்டாச்சு. மூணாவது, நமக்கும் இறைவனுக்கும் இடையில நெருக்கம் நெருங்க நெருங்க இந்த உலகத்துல எதை இழந்தாலும் நமக்கு ஒண்ணுமே இல்லாமல், ஒன்னும் தேவையில்லை, போ அல்லாஹ் இருக்கிறான் என்னோட. நீ யாரு என்ன விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் என்னோட இருக்கிறான். நம்ம ஒவ்வொருத்தரும் தொழுகையை நெருங்கணும், தொழுகையோடு தொடர்பு இருக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் தொழணும். நமக்கு பிரச்சனை வரும்போது தொழுகையில இன்னும் டைம் எடுக்கணும், கஷ்டம் வரும்போது இன்னும் தொழணும். தொழுகையில தான் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கணும். அந்த தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நாம அல்லாவிடத்துல உதவி தரோம், அல்லாவிடத்துல உதவி தரோம். எதை வச்சு உதவி தரோம்? வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, பொறுமை தொழுகை, இதை கொண்டு நீங்கள் அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள். அப்போ முதல்ல நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு பொறுமை, அல்லாவுடைய எழுத்து அல்லாவுடைய நாட்டம் ஏத்துக்கிறேன். ரெண்டாவது, தொழுகை, போய் தொழுகையில் நின்று அல்லாஹ் கிட்ட கேளுங்க, யாரெல்லாம் என் கஷ்டத்தை போக்கு கேப்போமே. இதுதான் ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு உலகத்திலேயே சிறந்த வழி. வத்த எல்லா வழிகளும் ஃபெயிலியர் தான். தொழுகையை கொண்டு அல்லாவிடத்தில் நெருங்கி நம்முடைய கஷ்டத்தை போக்குவோம். இது இன்னைக்கு தொடர்பில்லாம போகுது. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு ஸ்லீப்பிங் டேப்லெட் பாவிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம்மை அனைவரையும் தொழுகையாளிகளாக ஆக்க வேண்டும். தொழுகைதான் ஒரு மனிதனுக்கு மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் கேள்வி, தொழுகையை பற்றிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நானும் நீங்களும் நிறைவேற்ற அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக. வஆக்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை மன அழுத்தம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு சிறிய மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
3: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லா நபிய பஅதா. அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தொடரில் இப்போ நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து அதாவது எழுத்து விஷயத்தில் ரசூலுல்லாஹ் காட்டிய ஆர்வங்கள் என்ன, எழுத சொன்னவைகள் என்ன, எதை எதெல்லாம் எழுதுறதுக்கு ரசூல் சல்லாஹம் கட்டளையிட்டார்கள், எதெல்லாம் எழுதினார்கள், எழுதுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள், இந்த மாதிரியான செய்திகளை மட்டும் முழுசாக இல்லை, முழுசாக தோத்தா நான் சொன்ன மாதிரி 100 மேற்பட்ட செய்திகள் என்ன உண்டு. ஒவ்வொன்றுக்கும் சில சில உதாரணங்கள் வாதற மாதிரியான செய்திகளை நம்ம இங்கிறதுல சொல்கிறேன். முதலாவது விஷயம் என்னென்னா, ஒரு செய்தி சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எழுத்தை கற்பிப்பதற்காக ஆர்வம் ஊட்டினார்கள். வணங்கிட்டா எழுத்தை கற்பிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். அந்த செய்தி வந்து சில அறிஞர்கள் வந்து ஹசன் தரத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அலிபுனு ஆசிம் என்றவர் வாராரு. சில அறிஞர்கள் அதை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றிருந்தாலும் ஷுஐப் அல் அர்னாவுத் போன்ற அறிஞர்கள் வந்து ஹாலித் இப்னு அப்துல்லா என்ற ஒருவரும் இன்னொரு அறிவிப்பில் வாரதனால பைஹக்கியில் ஆலி இப்னு ஆசிம் என்ற ஒரு பலகீனமாக இருந்தாலும் இன்னொரு அறிவிப்பில் ஹாலித் இப்னு அப்துல்லா என்றவர் என்ன செய்கிறார் வாராங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த ஆசிரியர் வழியை அறிவிக்கிறதால் இது ஹசன் தரத்தில் உள்ளது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, ஷுஐப் அல் அர்னாவுத் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதே போல் இப்னு சஅதும் வந்து இன்னொரு அறிவிப்பில் வந்து ஆமிர ஷாபி வந்து அவர் வந்து ரசூலான காலத்தில் இல்லாதவர் தான், ஆனால் ரசூலான காலத்தில் நடந்த அந்த செய்தி அறிவிக்கிறார் அப்படின்னா அது முரசலான செய்தி. முரசலன்னு சொன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டிருந்து கேட்ட சஹாபி யார் அல்லது அவர்கிட்ட வேறு யாரை தாபின்னு கேட்டிருந்தால் அது யாருன்றத அந்த தாவல் இல்லாமல் அறிவிக்கிறதுக்கு தான் பேர் முரசல். தாபிக்கு மேலே அறிவிப்பாளர் அப்படி ஒரு செய்தியும் வருது. இந்த மூணு இஸ்னாதையும் வைத்து இது ஹசனான தரம் விஷயம் உண்டாயிருக்குது. ஹாலித் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறார், அலி இப்னு ஆசிம் அறிவிக்கிறார், வேறொரு அறிவிப்பில் என்ன ஆமிர ஷாபி அறிவிக்கிறார். இந்த மூணையும் வச்சு ஹசன் தரத்தில் என்ன செய்கிறார் சொல்கிறாரு. அல்லாஹு ஆலம் என்ன ஒரு ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு பலமான அந்தளவுக்கான ஒரு பலம் போதும், வேறு அடிப்படைகளுக்கு முரண் இல்லாமல் இருக்கிறதால் அந்தளவுக்கு பலம் போதும் என்று கருதக்கூடிய அமைப்பில் தான் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அது என்னென்னா தபக்காத்திலையும் பைஹக்கிலையும் முஸ்னத் அகமதில் 2216 இலக்கத்திலையும் வரக்கூடிய செய்தி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க. கான நாசும் மினல் அஸ்ரா யௌம பத்ரின் லம் யக்குன் லஹும் ஃபிதா உன். பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட சிலருக்கு பரிகாரமாக கொடுப்பதற்கு என்ன எதுவுமே இருக்கவில்லை. ரசூலா பரிகாரத்தை வாங்கிட்டு விடுதலை செஞ்சாங்களே, அப்போ எதுவுமே இருக்காத மனிதர்கள் இருந்தார்கள். ஃபஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபிதா அஹும் அவங்களோட பரிகாரமாக ஐயோ அல்லிமு அவுலாதல் அன்சாரி அல் கிதாபா அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத்தை கற்றுக் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். அதை நாங்கள் ஃபிதாவாக என்ன செய்ய ஏற்றுக்கொள்வோம். அதாவது ஒரு மாதம் இருக்கிறது டைம் வரல, ஒரு மாதம் இருக்கிறது எழுத்தை படிக்கிற அளவுக்கு என்ன ஒரு மாதம் அந்த பிள்ளை எழுத்தை படிக்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது கற்றுக் கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு செய்தி என்ன செய்தி வருது, அதுதான் பரிகாரமாக ரசூலாங்க என்ன செஞ்சாங்க அதாவது வாங்கினார்கள் என்றும் அந்த ஷாபீட் அறிவிப்பு வருதுன்னு சொன்னேன் தபக்காத்தில், அதில் எப்படி வருதுன்னு சொன்னால் அதாவது அந்த பத்ரவாசிகளுடைய அந்த பரிகாரம் தண்ட பரிகாரம் இருந்துச்சு, கைது செய்யப்பட்டவர்களுடைய பரிகாரம் இருந்துச்சு 4000 திர்கம் இருந்துச்சு. அப்போ அப்படி இல்லாதவர்களுக்கு அந்த 4000 திர்கத்துக்கு ஈக்குவலாக எழுத்து படிப்பிக்கிறது. சில வரலாற்றுடைய அறிவிப்புகளில் வருது என்னன்னு சொன்னால் 10 பேருக்கு படிப்பிக்கிறது. அப்போ 4000 திர்கம் சரியா ஈக்குவலாக 10 பேருக்கு எழுத்தை கற்றுக் கொடுத்தல் அப்படி என்ற பகுதி என்ன செய்து வருது. அதுக்கு ஈக்குவலான ஒரு தாலிமன் சொல்லலை, 4000 திர்கம் அப்படி என்றது ஒரு பரிகாரமாக வாரதுன்றது அர்பா தாலாஃப் 4000 வந்திருக்க அல்லாஹிர் வெளிப்படையாக அது 4000 திர்கம் தான். அப்போது அது வந்து படிப்பித்தலுக்கு ஈக்குவலாக ரசூலாங்க எடுத்துக்கிறாங்க 10 பேருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா 4000 திர்கம்ன்றது அன்றைக்கு பெரிய ஒரு தொகை. ஆனால் அந்த பரிகாரம் என்றத ரசூலாங்க இறக்கிய செஞ்சிருக்கலாம் மிகவும் குறைச்சி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி படிப்பிச்சுட்டு போங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு இது ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னதாக 10 பேருக்கு நீங்கள் படிப்பிச்சு என்ன செய்யணும் அனுப்பணும் என்று சொன்னதாக இதை ஒரு ஃபிதாவாக வாங்கியதாக வருகிறது. இந்த செய்தி ஹசன் தரத்தில் நம்ம பார்க்குற டைமில் வந்து ரசூலாங்க எழுத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். உண்மையிலே கல்வி அறிவென்றே இந்த காலத்தில் சொல்கிறது படிப்பறிவென்று இந்த கணக்கெடுக்கிறதுலாம் எதை வச்சேன்னா எத்தனை மாடு படித்தாங்க இல்லை எழுத்தறிவு தான், எழுத வாசிக்க தெரியுமானதை வச்சு தான் அவர் படித்தவர். ஒரு ஊரில் வந்து 98% இந்த நாட்டில் படித்தவர்கள் இருக்கிறார்கள்னா பிஎஸ்சி முடித்தவங்க இருக்கிறாங்கடோ அல்லது பிஏ எம்ஏ முடித்தாங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அதில் உள்ள எல்லாம் அர்த்தம் பண்ணால் எழுத வாசிக்க தெரியும்னு அர்த்தம், அதான் படிப்பு. இதுக்கு தான் எழுத்து வாசிப்பு, அந்த தாய்மொழியில் எழுத்து வாசிப்பு அல்லது ஒரு அந்நிய காலனித்துவம் இருந்தால் அவன் மொழியும் எழுத வாசிக்க தெரியுமான்னு என்ன செய்வான் பார்ப்பான். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாருடைய பிள்ளைகளுக்கு எழுத கற்றுக் கொடுக்குமாறு சொன்னார்கள் என்றால் எழுத்துக்கு ரசூல் அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த விமர்சனங்கள் வந்து நிரூபிக்கப்படவில்லை என்றால் இந்த செய்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படி தான் எடுக்கலாம். அல்லாஹுவாலும் ஒரு வரலாற்றுக்கு இது இந்த அளவுக்கான ஒரு செய்தி போதுமானது. ஏன்னா ஹசன் தரத்தில் பார்க்குறதுக்கு 3 விதமான அறிவிப்பு என்ன செய்தி இதில் வருது. இப்படி படிப்பிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஒரு தடவை ஒரு பிள்ளைக்கு வந்து படிப்பிக்கிற டைமில் என்னது கற்பிக்கிறதுக்கு கொஞ்சம் அடிக்கவும் செய்வாங்க தானே, இதை படி இதை படினு சொல்லி ஒழுங்காக படிப்பிக்கிறது. ஒரு ஆசிரியராக இருக்கிற டைமில் அந்த படிப்பித்தல் ஆற்றல் உள்ளவங்க அடிக்கவும் செய்வாங்க. அப்படி அடிச்சிட்டார் அன்சார பிள்ளைகள் ஒருவருக்கு, அந்த ஏற்கனவே கைதி தானே அவர் படிப்பிச்சு கண்டிக்கிறாரு அடிச்சிட்டார். அப்போது ஒரு பிள்ளை வந்து அழுதுட்டு என்ன செய்யுது வீட்டுக்கு போகுது. கால தரவணி மொல்லுமி தரவணி முஅல்லிமி எனது ஆசிரியர் என்ன செஞ்சிட்டார் எனக்கு அடிச்சிட்டாரு அப்படி என்று சொன்ன உடனே அந்த வீட்டில் உள்ள சில கால அல் ஹபீஸ் கெட்டவன் சரியா யத்லுபு பி தஹ்லி பத்ரின் வல்லாஹி லா தஅதிஹி அபதன் பத்ருடைய பழிவாங்கலை செய்கிறான். வாய்ப்பு இருக்கு தானே, பத்ரில் கைதியாக வந்து பத்ரில் கொல்ல வந்த ஒருத்தர் கைதியாக இருந்து படிப்பிக்க விட்டுருக்கு, அவன் பிள்ளைகளுக்கு ஒரு அடிக்கிறதன் மூலம் பழிவாங்கிறதுக்கான சான்ஸ் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதனால் இது ஒரு அந்த ஆசிரியர் கல்வின்றது மரியாதையாக இருந்தாலும் இங்கே படிப்பிக்கிறது கைதி, கைதியை படிப்பிக்க வச்ச முதல் ஆசிரியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விளங்கிட்டா? அந்த கண்ணியத்தை கொடுத்தது முதலனு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து ஒரு கைதி செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. அதான் இவர் என்ன செய்கிறேன்னா பழி வாங்குறதுக்கு செய்கிறார். அதனால் நீ திருப்பி போக வேண்டாம்னு அந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க, தடுத்தார்கள் என்ற ஒரு சம்பவம் முஸ்னத் அஹமதில் 2216 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவம் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்தை என்ன செய்கிறாங்க படிப்பிக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எழுதினாங்க. குர்ஆன் என்ற சப்ஜெக்டை வந்து நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வரோம். ஏன்னா அது எல்லாருக்கும் குர்ஆனுடைய எழுத்து சம்பந்தமாக வரக்குள்ள அவசரமாக என்ன செஞ்சிடலாம், நம்ம அந்த தகவலை சொல்லிடலாம். அது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் அதாவது எழுத அனுமதித்திருந்தார்கள், எதில் சொல்லியிருந்தார்கள் என்ற செய்திகளை பாருங்கள். இதோ இன்னொரு பலகீனமான ஒரு செய்தி வரும் என்ன சொல்லி, அதில் முஹம்மது பின் இஸ்மாயில் என்றவர் வரார், அதான் சாரி அஃபோன் இமாம் புகாரி சொல்கிறார், ஹலீல் பின் முர்ரா என்றவர் வரார், முன்கருள் ஹதீஸ், ஹதீஸில் நிராகரிக்கப்பட வேண்டியவர். அது என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு அன்சாரு தோழர் இருப்பார். அவர் ரசூலுல்லாஹிட்ட ஹதீஸ்களை கேட்பார், ஆனால் அவருக்கு மன்னனம் வராது, அவருக்கு மன்னனம் வராது. ஆனால் ரசூலோட பேச்சில் அவருக்கு கவர்ச்சியாக இருக்கும். ரசூலுல்லாஹிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை நீ கேட்குறேன்னு எனக்கு என்ன செய்யுது அவ்வளோ விருப்பமாக இருக்குது, ஆனால் எனக்கு எழுத வராது, அதனால் எனக்கு வந்து நான் என்ன செய்யன்னு கேட்குறேன். அப்போ ரசூலுல்லாஹி இஸ்தைன் பிய மீனிக், உங்களை வலதை கொண்டு நீங்கள் துணை தேடிக்கொள்ளுங்க, முயற்சி எடுத்துக்கோங்க, அப்படின்னா எழுதிக்கோங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லிட்டு பியதிஹில் ஹத் இப்படி சொன்னாங்கன்னு வருது. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள் அப்படின்னா ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள், கவனமாக்கணும், இப்படி சொன்னார்கள், அரபு தானே சரியா, இப்படி சொன்னார்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எழுத சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வருது. சொல்லிட்டு இந்த ஹதீஸ் வந்து ஹாதா ஹதீத் இமாம் திருமிதி தான் அதை பதிவு செய்கிறாரு. 2666 இலக்கத்தில் வருகிறது. அல்பானி இதை தாயிஃபன்றாரு. இமாம் திருமிதியை வந்து இது பலகீனமான ஹதீஸ் என்ன செய்கிறார் சொல்கிறார். அல்பானை பலகீனப்படுத்துகிறாரு, இமாம் திருமிதி பலகீனப்படுத்துகிறார், அதுக்கு முன்னால் இமாம் புகாரி என்ன செய்கிறார் இதை பலகீனப்படுத்துகிறார். ஸோ இந்த செய்தியும் ஒரு இப்போ வரலாற்றில் ரசூலுல்லாஹ் எழுத சொன்னாங்க என்று சொல்லி நம்ம ஒரு பொதுவான உலகத்துக்கு பேசுகிறாங்க, இதெல்லாம் பெரிய செய்தி. ஏன்னா ஒரு இஸ்னாத் இல்லைங்க, ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லைங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அடுத்த சமுதாயத்தில் ஒரு செய்தியை சொல்வதற்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசையில், அவங்களுக்கு முழு மார்க்கமும் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரே ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசை முழு மார்க்கம் கிடைச்சி, ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லை. ஸோ இஸ்லாமிய சமுதாயத்தில் இது பெரிய கொடை. எனவே இந்த செய்திகளை நம்ம ஆதாரமாக சொல்லணும்னா எங்களுக்கு ஒரு முரணும் இதில் இல்லை, இருந்தாலும் இது பலகீனமான செய்தி, தாயிஃபான செய்தி இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது. ரசூ ஏன்னா நாங்கள் இதை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, என் மீது நான் சொல்லாத யார் சொன்னாலும் அவர் நரகத்தை தங்குமிடமாக்கி கொள்ளட்டும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை பயப்படுறோம். அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன எழுத எதுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னார்கள் என்று புரிஞ்சுக்கொள்கிற மாதிரியான செய்திகளை பாருங்கள். அப்போ ரபிகனா காலத்தில் எவ்வளோ எழுத்து இருந்திக்கலாம்னு புரியலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொது எழுத்து என்றது எங்கே ஆரம்பமாகுது, மக்களோட எழுதுறது, மன்னர்களுக்கு எழுதுறது, த தீவான் எழுதுறது, மற்ற கடிதம் எல்லாம் மதீனாவில் தான் என்ன செய்யுது ஆரம்பமாகுது. மதீனாட எழுத்து ஆரம்பத்தை பற்றியே ஒரு செய்தி வருது பாருங்கள். அதுவும் மதீனாக்கு போகிறதுக்கு முன்னால் சஹீஹுல் புகாரியில் 3906 இலக்கம். நான் வந்து மிக முக்கியமான செய்திகளை தான் எடுத்துக்கிறேன், முழுசாக நம்ம இதை தொகுக்கலை. அதாவது மாலிக் இப்னு ஜோசப், மாலிக் இப்னு அதாவது இந்த சுராக்கத் இப்னு மாலிக் இப்னு ஜோசப், சுராக்கத் இப்னு மாலிக் இருக்கார் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹிஜ்ரத் டைமில் பின்னால் ஃபாலோ பண்ணி போவார், பின்னால் ஃபாலோ பண்ணி விரட்டிட்டு போகிறவர் வந்து, அப்படி போகிற நேரத்தில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. அவர் பாதிக்கப்படுறாரு, அவர் குதிரை விழுது, அவரால் எழுப்பி போக முடியலை, அப்போ என்னை காப்பாற்றுங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதவிகள் பண்ண அவர் நினைக்கிறார். ரசூலுல்லாஹ் எதையுமே என்ன செய்கிறார் வானான்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற ரசூலுல்லாஹ் ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்கிறாங்க, உன்னை சமுதாயம் என்னை ஃபாலோ பண்ணாத மட்டும் என்ன செய்யும் பார்த்துக்கோங்கோ அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன செய்கிறார் பார்த்துக்கொள்ளு சொன்னார்கள் வருது. இந்த செய்தி புகாரில் வருது. அப்போ அந்த டைமில் அவர் கேட்குறாரு, எனக்கு ஃபஸஅல் துஹு அயக்துபலி கிதாப அம்னின், உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எனக்கு எழுதித்தாங்க, உங்களுக்கு எனக்கு இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை எனக்கு எழுதித்தாருங்கள் அப்படின்னா நபி வந்து மாலிக்கு என்ன செஞ்சார் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் என்ற ஒரு ஒப்பந்தம் எழுதித்தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த இடத்துல ஆமிர் இப்னு ஃபுஹைரா இருக்கிறார், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய என்ன குலாம் விளங்கிட்டா, அந்த அடிமையாக இருந்து அதை விடுதலையானவர் அல்லது அப்போ அடிமையாக இருக்கிறவர் சரியா, அவர்கிட்ட என்ன செய்கிறாரு அதாவது சொல்கிறாங்க எழுத சொல்லி ரசூலுல்லாஹ் ஃபகதப, அவர் எழுதுகிறாரு ஃபீ ருக்அத்தின் மின் அதீம் தோளில் எழுதுகிறார். தோளில் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு சொன்னார்கள். அந்த அது எப்படியோ அந்த வார்த்தை பிரயோகத்தை கருத்து அடிப்படையில் தோளில் எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு வருது. தோளில் எழுதி என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்கன்னு வருது. அப்போது இந்த ருக்கான்னா ஒரு ஒரு பகுதி, அதீமன் சொல்கிறது தோல், சரியா? அதீமன்ற தோளை எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது நான் அந்த எழுதுகின்ற ஏடுகள் சம்மந்தமாக வரக்கூட சொல்கிறேன். மென்மையான தோல், மடித்து வச்சுக்கொள்ள முடிந்த அமைப்பிலான மென்மையான தோளுக்கு என்ன செய்கிறது, இதை சொல்கிறது கடத்த தோள்களில் மென்மையான தோல். அப்போது இது தெளிவாகவே வருது. எப்படி வருதுன்னா, எழுத கேட்டார்கள், எழுத சொன்னார்கள். ஃபுஹைரா என்ன செய்கிறாரு, ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதுகிறாரு, எதில் எழுதினார், சரியா? அப்படின்றது தெளிவான ஒரு செய்தி புகாரில் வருது. இப்போ இப்படி எழுத சொன்னார்கள்னு மாலிக் இப்னு சுராக்கா இப்னு ஜோசம் சொல்கிறதுவா ஹதீதா இல்லையா? ஹதீத் ரசூலாங்க எழுத சொன்னார்கள்ன்றாலே ஹதீத் தானே அது, சரியா? அது வித்தியாசம். இப்போ இதே முழுமையான ஹதீத், எதை எழுதி கொடுத்தார்களோ அதை மாலிக்கிட்ட, அது இருந்து மாலிக் அதை அறிவிச்சிருந்தா, நபி அவர்கள் எனக்கு இப்படி எழுதி தந்தார்கள், இந்த தகவல் இதில் இந்த ஏட்டில் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, அது என்ன ஒரு இதாக இல்லையா? என்னது அதாவது ஒரு ஹதீதாக இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு தடை உண்டு இருக்கலைன்னு என்ன செய்யுது, மிக தெளிவாகவே இதில் விளங்குது. சும்மா மவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செஞ்சாங்க, போய்விட்டார்கள் என்ற செய்தி இதில் வரும். அப்போ எழுதினவர் யார், ஆமிர் இப்னு ஃபுஹைரா. ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதும். அதனால தான் நபிகளுக்கு எழுதுகின்றவர்கள் பட்டியலாம் ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ன செய்வார், வருவார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரைட். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பின்னால் நிறைய சின்ன சின்ன வழக்குகள் எல்லாம் கூட, சின்ன சின்ன வழக்குன்னா பெரிய வழக்கு தான், சின்ன சின்ன அரசு உட்படக்களோ எல்லா வழக்கையும் எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்கன்ற சொல்கிற அளவில் எழுதிக்கிறாங்க. ஒரு கொலை சப்ஜெக்ட் உண்டு, சஹீல் புகாரில் 7192 வரக்கூடிய ஒரு செய்தி, அதாவது இந்த முஹையீசாவுடைய செய்தி, அப்துல்லா இப்னு சஹல் முஹையீசா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஹைபரில். அப்போ வந்து என்ன, அந்த இடத்துல அப்துல்லா கொல்லப்பட்டார்ன்ற செய்தி வருது. அப்போ யூதர்களில் ஒரு சிலர் கொண்டுட்டாங்க என்ற தகவல் வந்து, அதை பெரிய சம்பவம், அதை ரசூலாங்க விசாரிக்கிறாங்க. அப்போது விசாரிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக அவர்களோடு அந்த வழக்கை விசாரிக்கிற விஷயத்தில் எழுத்து மூலம்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, நடவடிக்கை மேற்கொண்டார்கள் என்று. ஃபக்கத்தப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலை ஹிம்பிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து என்ன தகவலாக எழுதி அவர்களுக்கு என்ன செய்தார், இந்த வழக்கு விசாரணையுடைய சப்ஜெக்டில் என்ன நடக்குதோ அதில் எதை அவர்களுக்கு அனுப்பணுமோ அதை எழுதி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இதை விரிவாக பேசியிருந்தேன், எழுதி அனுப்பினார்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த செய்தியில் அந்த தகவலில் என்ன செய்து வருகிறது. அப்போ இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு விசாரணை ஹைபரில், ஹைபர் கொஞ்சம் மதீனாலேருந்து வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியது, எழுத்து மூலம் எழுதி என்ன ஒரு தோளில் எழுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு விளங்குது. அப்போ வெறுமனே நம்ம சிந்தனையில் வாய் வழி தகவல் போய் தங்க சொல்லிடுங்க, எங்கள் சிந்தனை எப்படி வாய் வழி, வாய் வழி தகவலை போய் தங்க சொல்கிறது, மறுபடி வாய் வழி தகவல் இங்கே வரது ஷஃபவியன்னு சொல்லுவாங்க, விளங்கிட்டா? இது மட்டும்தான் என்றல்ல, இது மட்டும்தான் என்றல்ல, ரசூலாங்க நிறைய எழுத்தில் தகவலை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். குறிப்பாக வழக்கு போன்ற விஷயங்களில் என்ன தகவல்கள் என்பதை ரசூலாங்க எழுத்து என்ன செஞ்சுக்கிறான் பயன்படுத்தி. இப்போ இது ஹதீதா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை எழுதினார்கள், இந்த விஷய தகவலை சொன்னார்கள், அதை கொண்டு போகிற சஹாபி இந்த செய்தியை பிற்காலத்தில் அறிவித்தா அந்த ஏட்டையும் வச்சுருந்தா இது ஹதீஸா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்கிறார்கள், இது பொது வழக்கிலையும் வரும், ஹதீஸ் என்ற வட்டத்துக்குள்ள இது என்ன செய்ய வரும் என்றதை சொல்கிறேன். எழுதியிருக்கிறான் தகவல் வர இந்த ஹதீஸை சொல்லலை, எதை எழுதி அனுப்பினார்களோ அந்த செய்தி அந்த சஹாபி பொண்ணு பிரகாரிச்சா அது ஹதீஸா இல்லையான்னு கேட்டேன், அது ஹதீஸா என்ற செய்தி சந்தேகமே இல்லை. அடுத்த சஹீஹுல் புகாரியில் 3060 இலக்கத்தில் வருது, ஹுதைஃபா ரதியுல்லாஹி அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளை போடுறாங்க, உக்துபுலி மன் தலஃபத பில் இஸ்லாமி மினன்னாஸ், எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு லிஸ்ட் எழுதுங்கன்னா ரசூலுல்லாஹ். புகாரியில் 3060 இலக்கு, எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, மன் தலஃபத பில் இஸ்லாம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவர்கள் எத்தனை பேர் என்று லிஸ்ட் எடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ லிஸ்ட் எழுதப்படுகிறது, ஃபக்கத்தபனா லஹு அல்ஃபன் வ ஹம்ச மிஅத்த ரஜுலின் மிஅத்தி ரஜுலின் அல்ஃபன் வ ஹம்ச மிஅத்தி ரஜுலின், 1500 பேர் கிட்டத்தட்ட இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க தானே, அதெல்லாம் நம்ம எழுதினோம். அப்போது அதில் சில இதில் வந்து 1500 பேர் வரைக்கும் நம்ம எழுதினோம். அப்போ எழுதின பிறகு தான் எங்களுக்கு விளங்குது, ஃபக்கத்தவனால் அப்போ ஃபகுல்னா நாங்கள் சொன்னோம், ஹுதைஃபா சொல்கிறாரு, நஹாஃபு நஹ்னு அல்ஃபுன் வ ஹம்சுமியா, 1500 பேர் இருந்து நாங்கள் பயப்படுறோமா, 1500 பேர் இருக்கிறோம், நாங்கள் எப்படி எதிரிகளுக்கு பயப்படுறோமா, மொத்தமாக 1500 பேர் இருக்கிறோம், இந்த 1500 பேர் நாங்கள் பயப்படுறோமான்னு நாங்கள் சொல்லிக்கொண்டோம். ஆனால் ஃபலக்கத்தர் ஐதுனா உபுதுலீனா, அதுக்கு பின்னால் நாங்கள் சோதிக்கப்பட்டோம். ஹத்தா இன்ன ரஜுல் அலா யுசல்லி வஹ்தஹு வஹுவ ஹாயிஃப். பிற்காலம் வந்துச்சு, தனியே பயந்து கொண்டு தொழ வேண்டிய நிலைமை என்ன செஞ்சது வந்தது என்றார். பின்னால் நடந்த சோதனைகளை, ஜமல் யுத்தம், சிஃபியன் யுத்தம், அதுக்கு பின்னால் அந்த மன்னர்கள் மூலம் அது ஹுதைஃபாரெல்லாம் கூட காலப்பதிவு வரைக்கும் சொல்கிறார். ஹுதைஃபாரெல்லாம் அதுக்கு பின்னால் உஸ்மான் எல்லாம் கொல்லப்பட்ட அந்த வருஷமே ஹுதைஃபாரெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதுக்கு முன்னால் மௌத் ஆகிட்டாங்க. ஹுதைஃபாரெல்லாம் இதை பார்க்குறதுக்கு இல்லை, ஹுதைஃபாரெல்லாம் மௌத் ஆகிட்டாங்க. அப்போது அந்த அளவுக்கு அப்படின்னா 35 வருஷம் வரைக்கும், இப்போ 35 வருஷம் வரைக்கும் உள்ளதை சொல்கிறாங்கண்டா, ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை ஃபித்னாக்களை பற்றி இதில் என்ன செஞ்சுக்கிறான் சொல்லிக்கிறான்னு பாருங்கள். அப்போது இந்த மாதிரியான சோதனை, இந்த இப்போ நான் இது ஜமல் இல்லை, ஜமல் இப்போ நான் ஹுதைஃபாரான மரணம் தடுத்தால் ஜமலும் இல்லை சிஃபினும் இல்லை, இப்போ அதுக்கு முன்னால் வார சோதனைனா அப்போ எப்படிப்பட்ட சோதனைகளை முஸ்லீம்கள் சந்திச்சுக்கிறாங்க. ஏன் அந்த அதான் ஹுரூபுர் ரித்தா, எது ரித்தத்தான், அதாவது ஜக்காத்து தரமாட்டோம் என்று சொன்னது, பொய் நபிகள் வந்தது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் முஸ்லீம்களுக்கு ஹவுஃப் பயம் வர அளவுக்கு இருக்கலை. ஆனால் இந்த ஃபித்னாவுடைய சூழ்நிலையை அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, நாங்கள் பயந்து தொழ வேண்டிய ஒரு நிலைமை என்ன செஞ்சது ஏற்பட்டது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது இந்த அளவுக்கு இஸ்லாம் இது வந்து ராவிகளில் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தை என்றது வாரதுனால. ஆனால் இதையே இந்த வார்த்தையை யார் சொல்கிறாருன்னு தெளிவாக வந்திருந்தா, உதாரணமாக நம்ம ஃபஸ்ட்டு இப்படி சொன்னால் முதலாவது சஹாபியை தான் எடுப்போம், ஹுதைஃபா தான். இல்லைன்னா இதை அறிவிக்கிற அபூவாயிலும் சொல்லிக்கலாம், இதை அறிவிக்கிற ஆமசம் என்ன செய்யலாம் சொல்லலாம், இதை அறிவிக்கிற சுஃபியானம் என்ன செய்யலாம் சொல்லலாம், இதை அறிவிக்கிற முகமது இப்னு யூசுப் என்ன செய்யலாம் பின்னால் வர சொல்லலாம். ஆனால் இதில் வந்து மற்றபடி வரலை. இதில் எப்படி வருதுன்னா, இந்த நாம் சொல்லிவிட்டு நாம் எழுதினோம், நாங்கள் சொன்னோம், அப்போ ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் என்ன செய்யும், அது குறிக்கும் என்றதுனால என்ன செய்கிறோம் நம்ம, இல்லைன்னா மற்றவங்கண்டா அந்த வார்த்தையோடு என்ன செஞ்சிருக்கும் அது வந்திருக்கும். ஸோ ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னால் நம்ம தனிச்சு தொழு க்ரௌடு அப்போ லட்சமாயிட்டு, லட்சமாகின பின்னாலே நம்ம ஃபித்னாக்குள்ளாக்கப்பட்டோம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்படின்னா அன்றைக்கு 1500 பெருசாக இருந்தது, அவ்வளோ பெரிய ஈமானிய பலம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ கோடி பில்லியன் விளங்கிட்டா, பில்லியனாக இருந்தும் என்ன முஸ்லீம்களுக்கு பயனளிக்காத ஒரு நிலையில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இதுலேயும் ரசூல்லாங்க தீவானை எழுதிக்கிறாங்கன்றாங்க. திவானுண்டா என்ன, ஒரு முழுமையாக வரலாறு தொகுத்து இந்த பெயர்கள் எல்லாம் தொகுத்து இந்த நபர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அதுக்குடைய நடவடிக்கை முர்ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று, அதுக்கு முன்னுதாரணம் யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்னுதாரணம் என்றதை என்ன செய்கிறோம் இந்த செய்தியில் நம்ம பார்ப்போம். ரசூலாக எழுதிக்கிறாங்க, எழுதுகிற ஏற்பாடுகள் எவ்வளோ செய்திகள்னு பாருங்கள். அடுத்தது சஹீஹுல் புகாரியில் 2698 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி என்னென்னா, ஹைர் அது வந்து ஹுதைபியாட செய்தி, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அது ஒரு முக்கியமான செய்தியை ஹுதைபியாவில் வச்சு ரசூல் ஸல்லம் மக்கா வாசிகளோட பதறலையே ஒப்பந்தம் எழுதுறதான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்களே ஜாகிலிய மக்களே, அப்போ ஏடு எங்கே போவோம், ஒரு ஆள் பாரசீகத்துக்கு போயிட்டு வாங்க, ஒரு ரோமுக்கு போயிட்டு வாங்க, அப்படியே இருந்தாங்க. எழுதுகிற சிம்பிளாக இருந்துச்சு விளங்கிட்டா, ஏடுகள் என்ன அவங்கள்ட்ட இவங்கள கருவிகளும் இவங்க எழுதின அந்த அதாவது ஊடகங்களும் வித்தியாசம், பாரசீக ரோமர்கள் எழுதிய விட கொஞ்சம் தரத்தில் குறைஞ்சதாக என்ன செஞ்சது இருந்தது, அவங்கள தரத்துக்கு இருக்கல, அது பின்னால் நம்ம பார்க்கல படி, இது வேணும்னா நம்ம சொல்லலாம். அடுத்தது என்னென்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், அதாவது அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தி வருது, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய உஸ்மான் எல்லாம் கூட அதாவது சொந்தக்காரர் அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், வகி எழுதவராக இருந்தார் மக்கால், எழுதிட்டு என்னது முர்த்ததாகி என்ன செஞ்சிட்டார் போயிட்டார், புற மக்கா வெட்டின் போது திருப்பி வந்து என்ன செய்கிறாரு கொண்டு வரப்படுறாரு. அப்போ கொண்டு வரப்படுற டைமில் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு பாதுகாப்பு கொடுத்து என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தார்கள், திருப்பி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி வருது. அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரம் வந்து என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய ஆரம்பத்திலேயே எழுதுறதுக்கான ஏற்பாடு செஞ்சிட்டாங்க, குர்ஆனை தான், ஆனால் எழுதுறதுக்குன்ன ஏற்பாடை மக்காலே என்ன செஞ்சாச்சு செய்து விட்டார்கள். அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வந்து மதியனால் அப்படின்றதில்லை, அவ்வளோ பிரச்சனையான சூழல்லையும் அவ்வளோ என்னது ஆபத்தான சூழ்நிலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவதற்கான ஏற்பாடை செய்தார்கள் அப்படின்றது நம்ம இதை பார்க்குறோம். அடுத்ததாக மதீனாவில் அதாவது இப்போ குர்ஆனுடைய ஏற்பாடுகள் சம்மந்தமாக நிறைய நாம் பார்ப்போம், இது மக்கால ஏற்பாட்டுக்காக வேண்டி மட்டும் நான் அந்த செய்தியை நான் சொன்னேன். அடுத்ததாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை கூட சாதாரணமாக எழுதுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ராஃபி இப்னு ஹதீஜ், இந்த செய்தியை நாங்கள் உமையா கிலாஃபத்துடைய வரலாற்றில் படித்தோம். ரசூல் மர்வான் பின் ஹக்கம் ஹுத்துபாவில் வந்து மக்காவுடைய புனிதத்துவத்தை, மக்கா எப்படி தஹரீமாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மதீனாவை என்ன செஞ்சார் சொல்லாமல் விட்டுட்டார். அப்போ ராஃபி இப்னு ஹதீஜ் வந்து என்னை அழைச்சி, மர்வானே நீங்கள் வந்து என்ன அஸ்மா உக்க தக்கர்த்த மக்கா வாஹலஹா வஹுர்மத்தஹா வலம் தத்கூரில் மதீனத்த வாஹலஹா வஹுர்மத்தஹா, மக்காவுடைய புனியத்தை சொன்னீங்க ஆனால் மதீனாவுடைய புனியத்தை நீங்கள் சொல்லலை. ஒக்கத ஹர்ரமா ரசூலுல்லாஹி ஹர்ரமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாபனி லாபத்தைஹான் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரண்டு எல்லைகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க ஹராமாக்கிறான்ற செய்தியை சொல்கிறாங்க. மர்வானில் ஹாக்கப்படும் செய்தியில் அது மர்வானுக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த பகுதியெல்லாம் என்ன நம்ம பார்த்தோம், அப்போ தெரிந்திருக்கவில்லை அப்படின்றதல்ல, மர்வானி ஹக்கம் அதை சொல்லவில்லை. அந்த சொல்லாத ராஃபி பின் ஹதீஜ் என்ன செஞ்சார் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது எப்படி அணுகணும்னு நம்ம சேர்த்து என்ன செஞ்சிட்டோம், அதில் சொல்லிட்டோம். இப்போது இதில் என்னன்னு சொன்னால், சொல்லிவிட்டு ராஃபி பின் ஹதீஜ் சொல்கிறாரு, வதாலிக்க இந்தனா இந்த செய்தி எங்களிடத்திலே ஃபி அதீமின் ஹவுலானியின், ஒரு யமனிய தோளிலே, ஹவுலான்ன்றது யமனை குறித்த ஒரு தோலை சொல்கிறது. அன்றைக்கு அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம், தோல் பதனிடுதல் என்று ஒரு பகுதி இருக்குதே, அப்போ அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம், எழுத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அமைப்பிலாக அது இருந்திருக்கலாம். வதாலிக்க இந்த நஃபி அதீமின் ஹவுலானி இருந்திருக்கலாம்னு நான் சொல்கிறது வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு முடிவு தான் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஹவுலானி என்ற இணைப்பு அவ்வளோதான் சொல்கிறாங்க. அந்த தோளில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எழுதி நாங்கள் வைத்திருக்கிறோம் எங்கள்கிட்ட இருக்கு. அப்போ ரசூலான காலத்தில் ராஃபி பின் ஹதீஜ் என்ன செஞ்சுக்கிறாரு, இதை ஒரு தோளில் எழுதி ஹதீஸுகளை எழுதுறத வச்சுக்கிறான். இன் சித்த அக்கர துக்கஹூ, நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் நான் அதை உங்களுக்கு என்ன செஞ்சுறேன், நான் வாசித்து காட்டுகிறேன் சரியா. அப்போ அது மர்வான் அமைதியாக இருந்தார், அமைதியாக இருந்து சொன்னார், அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன். சமய அத்து பதாலிக், அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மர்வான் ஒரு பிடிவாதம் பிடிச்சவர் என்ன சொல்லணும், அதெல்லாம் நான் கேட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லணும், என்ன சிலதை கேட்டிருக்கிறேன் விளங்கிட்டா அப்படின்ட்டு. அதனால் நான் அதில் சிலதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், நானும் கேட்டிருக்கிறேன் சொன்னதாக வருது. அப்போ இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, ஆதாரபூர்வமான ஒரு செய்தி, அதீம் ஹவுலானியில் ஏன்னா இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் அரிதான நிகழ்வு என்று சொல்லிடாது. நிறைய எழுதப்படுற வளமைக்கான தகவல்கள் இதெல்லாம், சாதாரணமாக என்ன ரசூலா எனக்கு மட்டும் ஃபேமஸ் தந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 112வது இலக்கம். இந்த 12வது இலக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹுத்துபா நிகழ்த்துறாங்க. அந்த ஹொத்துபாவை பற்றி என்ன வருதுன்னு சொன்னால், இந்த ஹுசா கோத்திரத்தில் நடந்த ஒரு ஹுசா கோத்திரம் வந்து ஒருவர் கொலை செஞ்சிட்டார் பனு லைஸ் கோத்திரத்தை பற்றி, அது வந்து மக்காவுடைய வெற்றியுடைய அந்த சந்தர்ப்பத்தில் இதுக்கு முன்னால் கொன்ற கொலைக்கு பழி தீர்ப்பதாக இது என்ன செஞ்சிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவோட புனிதத்துவம், அல்லாஹு தாலா மக்காவை வந்து என்ன அதாவது யானை படையை விட்டும் அல்லாஹ் மக்காவை தடுத்தது, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, இன்னல்லா ஹபஸ் அன் மக்கத்தல் கத்துல அவில் ஃபீல, அல்லாஹு தாலா மக்காவை விட்டும் கத்தலை கொலையை தடுத்தான் அல்லது ஃபீல் யானையை தடுத்தான் அப்படின்னு அறிவிப்பில் வருது. அப்போ அபு அப்துல்லா சொல்கிறாரு, கதா கால அபு நுஐம், இப்படி தான் அபு நுஐம் சொன்னார், வஜாலுஹு அல ஷக், அது சந்தேகமாகவே நீங்கள் என்ன செய்யுங்க பதிவு செய்யுங்க, ஃபீல் அல்லது கத்தலண்டு எழுதினா எப்படி இருக்கும், ஃபீலையும் கத்தலையும் எழுதினா எப்படி இருக்கும்னு சொன்னால், முக்தா இல்லாமல் எடுங்க, ரெண்டுமே கத்தல் தான் ரெண்டுமே ஃபீல் தான், கத்திலும் தான் ஃபீலும் தான் அது சரியா. இது அப்போது இது வந்து பிற்காலத்தில் நுக்தா வந்து வைக்கப்பட்டாச்சு, இந்த ஹதீஸ்கள் எழுதப்படுற நேரத்தில் நுக்தா வைக்கப்பட்டாச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் ஷஃபவியன் வந்த காலகட்டத்தில் வார்த்தை பிரயோகமாக அவங்களுக்கு கிடச்சிருந்தா இந்த ரிவாயத்தில் வந்து வார்த்தை பிரயோகத்தை வச்சு தான் நுஸ்ஹாவை என்ன செய்வாங்க, சரி செய்து கொள்வார்கள். அப்போ அந்த நுஸ்ஹாவில் ஒரு ஆள் கத்தில் ஒரு ஆள் ஃபீல் என்று சந்தேகப்பட்டுட்டாருன்னா அதை அப்படியே இஸ்பாத் பண்ணி அதே மாதிரி தான் அறிவிக்கணும் அப்படின்றது இதிலேருந்து விளங்குது. சரி, அது ஒரு பகுதி. இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றியில் அல்லாஹு தாலா எனக்கு இந்த மக்காவுடைய நேரத்தில் மட்டும் இந்த யுத்தத்துக்கான அனுமதியை தந்தான், இதுக்கு பின்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை, இதுக்கு முன்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி மக்காவுடைய புனிதத்தை எல்லாம் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அதுக்கு பின்னால் கொலைக்குரிய பரிகாரம் என்ன, தண்டனை என்று இதெல்லாம் சொல்கிறாங்க ஹுத்துபா. அப்போ யமன் வாசியல் ஒருவர் கேட்குறாரு, உக்துப்லியா ரசூலுல்லாஹ், இதை எனக்கு எழுதிட்டாங்கன்றான். இப்போ நீங்கள் சொன்ன ஹுத் மக்காவுடைய புனிதம், அந்த யானை படையுடைய அந்த செய்தி, அதே போல் கொலை தண்டனை, கொலை குற்றத்துக்குரிய தண்டனை, இதெல்லாம் ஒரு ஹொத்துபா, இதை எழுதித்தாங்கன்றாங்க. அப்போ ஃபகால உக்துபுலி அபி ஃபுலான், இவருக்கு எழுதி கொடுங்க நான் ரசூலாங்க, ரசூலாங்க சொன்னாங்க இதை இவருக்கு எழுதி கொடுங்கள் அப்படின்றாங்க. அப்போ ரசூலாங்கோட கட்டளைப்படி அதை எழுதப்படும், அப்படின்னா ரசூலாங்க எழுதி கொடுத்ததுக்கு சமம். ஃபகால ரஜுலும் மின் குரைஷ், அப்போ அங்கே இந்த மாதிரி அந்த நடந்துட்டு இருக்கவங்கள இல்லல் இதுகிற, அது அப்பாஸ் இல்லாங்கன்னு வருது வேறு அறிவிப்பில், இதுகிறண்ட நாணல் புள்ளை தவிர, அது வந்து அந்த பொட்கொள்ளர்கள் பயன்படுத்துவாங்க, அதே போல் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று வரக்கூடிய செய்தி. அந்த செய்தியில் ரசூலாங்க அந்த அதுக்கு பின்னால் அவர் சொன்ன, அதாவது ரசூலாங்களும் அந்த என்ன நாணல் புள்ளை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாணற்புள்ளன்னு சொல்கிறது நாணற்புள்ளடைய பேர், சரியா? அதுக்கு ஒரு பேர் ஒன்று ஸ்பெஷலாக சொல்லுவார்கள், அது புகாரியில் அந்த மொழிபெயர்க்கத்தில் போட்டிருவாங்க. நீளமான புல்லுகளுக்கு சொல்கிறது, நமக்கு புல்லுனா சின்னதே, இது வந்து நீளமான புல் விளங்கிட்டா. இங்கே அதாவது என்ன இந்த இது குர்ஆனிய என்ன என்னது குர்ஆனிய இது என்ன இங்கே குர்ஆனி பார்க்கி தானே, குர்ஆனி அதில் வச்சுருப்பாங்க, அது எதுக்கு ரெண்டா இதுதான் அப்படின்னு என்ன அந்த இதோடு வச்சுருப்பாங்க, சரியா? அப்போது இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுக்க சொன்னாங்களே, அப்போ எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படி என்று அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுகிறது. விளங்கிட்டா, அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுது, அபு அப்துல்லாவிடம் சஹி இமாம் புகாரி விளங்கிட்டா, எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படி என்று கேட்கப்படுகிறது. இதில் வந்து அறிவிப்பாளர் யார் தெரியுமா? ஃபத்லி இப்னு துகைன், இமாம் புகாரியுடைய ஆசிரியர் அபு நுஐம் அல் ஃபத்லி இப்னு துகைன். ஃபத்லி இப்னு துகைன் யார்? கூஃபாவை சேர்ந்த மிக முக்கியமான மார்க் அறிஞர்கள். நம்ம என்ன செஞ்சோம், அந்த கூஃபாவுடைய அப்பாசி ஆட்சி காலத்துடைய அந்த சப்ஜெக்டில் பார்த்தோம். அப்போது எதை எழுதி கொடுத்தார்கள் என்று என்ன புகாரி இமாம்கிட்ட கேட்கப்பட்ட உடனே, கத்தபலஹு ஹாதிகில் ஹுத்துபா, இந்த முழு ஹுத்துபாவையும் எழுதி கொடுத்தார்கள். அப்போ ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத வேண்டாம்னு சொன்னார்கள் அப்படின்றதுக்கு நாம் சொன்ன எல்லா தகவலும் இதில் என்ன செய்யுது, சரியாக வருதா இல்லையா? எல்லா தகவலுமே இதில் சரியாக வருது. அப்போ இது வந்து மிக தெளிவான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த என்ன அதாவது ஹுத்துபாவையே எழுதி கொடுக்க சொல்லிக்கிறாங்க. சந்தேகப்படுறதுக்குரிய அறிவிப்பும் இல்லை. சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தை என்ன செய்கிறது, வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அடுத்ததாக வந்து சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தில் வருகிறது. அபு ஜுஹைஃபா அறிவிக்கிறாரு, அதாவது அலி பின் அபி தாலிபுக்கு நாங்கள் கேட்டோம், உங்கள்கிட்ட ஏதாவது தனியாக புத்தகங்கள் இருக்குதா? ஏன்னா ஷியாக்கள் வரத்துக்கு நினைக்கிறாங்களே, தனியாக ரசூலாங்க நிறைய சொல்லிக்கிறாங்க, உங்களுக்கு தனியான ஏடுகள் எதுவும் இருக்குதா? காலலா இல்லா கிதாபுல்லா, அல்லாவுடைய வேதை தவிர வேறு எது இல்லை. அவு ஃபஹுமுன் ஒத்தியஹு ரஜுலுன் முஸ்லீம், அல்லது ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் கொடுக்குற விளக்கம் இருக்கிறேன், அது என்கிட்ட இருக்குது அப்படின்னா, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஹதீஸ் மூலம் ஒரு மனிதனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பான், அந்த விளக்கமும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் உண்டு. அவு மாஃபி ஹதீஸ் சஃபி, அல்லது இந்த சஹீஃபாவில் இந்த ஏட்டில் இருக்கிறது என்று ஒரு ஏட்டை சொல்கிறார். இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது ஒன்றில் குர்ஆன், அல்லது அல்லாஹு தஆலா குர்ஆன் மூலம் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு விளக்கம், அல்லது வந்து ஃபி ஹதீஸ் சஹீஃபா, இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது. அப்போ கே ஃபமா ஃபி ஹதீஸ் சஹீஃபா, இதில் என்ன இருக்குது என்ன, மூணு இருக்குது. அல் அக்கல், அக்லண்டா அதாவது குற்றம் செஞ்சுட்டு அதுக்கு அந்த ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க, என்ன அவங்களோட இதில் அதாவது பரிகாரமாக ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க, ஆட்டை கொண்டு வந்து கட்டுவாங்க, மாட்டை கொண்டு வந்து கட்டுவாங்களே, அதுக்கு அக்கல் என்ற அக்கலண்டா கட்டுதல், அதுலேருந்து அக்கலண்ட பேர் வந்து தண்ட பரிகாரத்துக்கு என்ன செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு, அது அக்கல். வா ஃபக்காக்குல் அசீர், கைதுகளை விடுதலை செய்தல் என்றதில் உள்ள சிறப்புகள் அவருடைய சட்டங்களை பற்றி. வலா யுக்தலு முஸ்லீமும் பி காஃபிரின், ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்பட்டால் அதை கொண்டு ஒரு காஃபிர் என்ன செய்யப்படக்கூடாது, ஒரு காஃபிர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அதை கொண்டு ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யப்படக்கூடாது என்று ரசூல் நாங்கள் சொன்ன சட்டம் அப்படின்னு வருது. அப்போ இதில் வந்து நாங்கள் காஃபிரண்டா என்னென்னு புரிஞ்சுக்கணும்னா, மூணு நாலு விதமான காஃபிர்கள் இருக்கிறாங்க, எல்லா காஃபிர்களும் இது குறிக்கல அப்படின்றத நம்ம விளங்கப்படுத்துகிறோம். இது யாரை குறிக்கிறதுனா ஹர்பி, அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அது தாருல் ஹர்ப், அது வந்து என்ன அதாவது யுத்த பூமியாக இருக்கும், இது முஸ்லீம் பூமியாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சுட்டார், கொலை நடந்து விட்டால் அதுக்கு மரண தண்டனை என்ன செய்யப்பட மாட்டாது, கொடுக்கப்பட மாட்டாது, அதன் அநியாயமாக சட்டம் நீங்கள் கேட்கக்கூடாது, உங்கள்கிட்ட கொலைக்கு கொலையே தண்டனையாக என்னது இல்லை, மரண தண்டனைன்றதே இல்லை. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீம் இப்படியான யுத்த சூழ்நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் கொல்லப்படுறது என்பது அநியாயமாக தான் என்ன செய்யும் வந்து முடியுமே தவிர வேறு எதுவும் என்ன இதில் சொல்லப்படலை. எல்லா காஃபிர்களும் இது குறிக்காது என்றது தான் சரியான சட்டம்னு சொல்லிட்டோம். இந்த மூணும் இந்த ஏட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்ற செய்தியை பாரு. இதுவும் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு ஹதீஸ் மறுக்கப்பட்ட ஹதீஸ், சரியா? குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுக்கப்பட்ட செய்தியில் உண்டு. அப்போது இந்த என்னது ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஸை போட்டு தள்ளுவோம் நிகழ்ச்சியில் போனது, சரியா? இதில் வந்து என்ன அதாவது இந்த அதாவது இந்த மூணும் இந்த ஏட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி அலி ரதியல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதை சொன்னார். அப்போ அலி ரதியல்லா எழுதிக்கிறாங்க, ரசூலுல்லாஹின் ஹதீஸை எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், சஹீஹுல் புகாரில் 113 இலக்கத்தில் மிச்சம் தெளிவான ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அதாவது இந்த அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று வஹப் இப்னு முனப்பிஹ் வந்து அவருடைய சகோதரர் வழியாக அறிவிக்கிறார். எப்படின்னு சொன்னால், மாமின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன் அக்தர ஹதீதன் அன்ஹும் இன்னி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களையே என்னை விட ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நான் அவ்வளோ செய்திகளை ரசூலுல்லாஹ்கிட்டேருந்து கேட்டேன். அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, இல்லா மா கான மின் அப்துல்லா இபின் அம்ர், அப்துல்லா இபின் அம்ர் இபின் ஆசை தவிர, ஃபஇன்னஹு கான யக்துப், அவர் ஹதீஸில் எழுதக்கூடியவராக இருந்தார், வல அக்துப், நான் எழுத மாட்டேன். அப்போ அப்துல்லா இபின் அம்ர் வந்து ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்ல சொல்ல ஹதீஸை எழுதுவார். அப்போ அதனால் என்னை விட அவர் என்ன அதிகமான ஹதீஸுகளை, அப்போ எவ்வளோ ஹதீஸை எழுதி வச்சுருந்துப்பார், எவ்வளோ ஹதீஸுகளை என்ன எழுதி வைத்திருப்பார் அப்படின்றதுக்கு இதை பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதவே இல்லையா அப்படி எழுதவே இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதாவது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் எழுதினார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. அதை ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னால் எழுதினார்கள் என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் அவர் எழுதலைன்னு இதில் தெளிவாக விளங்குது. அப்போ இது ஒரு மிக முக்கியமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்களை எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்றது. அப்போ ஒன்றில் அந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு சொந்த நிலைப்பாடு, அல்லது நாம் சொன்ன வழக்கங்கள் எல்லாமே அதுக்கு என்ன செய்யும் ஒத்துப்போகும் என்றதை நம்ம இதில் பார்க்குறோம். மிச்ச தெளிவான செய்தி, அப்துல்லா இபின் அம்ர் இப்னு ஆஸ் எழுதக்கூடியவராகவே இருந்திருக்கிறார் ஹதீஸ்களை முழுசாவே என்று. சஹீஹ் புகாரியில் 114வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நோய் கடுமையான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்க, தூணி பி கிதாப், எழுதி ஏதாவது ஒரு கிதாபை எடுத்துகிட்டு வாங்க, அக்துபுலக்கும். அப்போ இங்கே கிதாப்ன்ற ரசூலுல்லாஹ் சொன்னது ஏடை, எழுதுகிற ஏட்டை, அது நம்ம தஃப்தர் கொப்பின்னு சொல்கிற மாதிரி, நோட் புக்னு சொல்லி நோட் புக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டைக்குள்ள நோட் புக் என்ன தோல்பை அரபுகள்கிட்ட இருந்தது, சரியாக எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அண்டைக்கு பேப்பர் இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், அண்டைக்கும் பேப்பர் இருந்துச்சு இல்லைங்கிட்டா, ஆனால் அது இவங்கள்ட்ட பயன்பாட்டில் என்ன செய்யலை, அதிகமாக இருக்கவில்லை, அரபுகள்ட பயன்பாட்டில் அதிகமாக இருக்கலை. அது என்ன விதமான பேப்பர் அப்படின்றாலும் நம்ம அந்த எழுத்து ஏடு சப்ஜெக்ட் படிக்கல பார்க்கலாம். அப்போ எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அது காரணம் அது நம்ம சொல்லுவோமே ரொம்ப காஸ்ட்லி, அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஒரு நிலையில் இருந்ததுனால அதை வந்து இங்கே கொண்டு வரது, அன்றைக்கு கூட எல்லா மக்களும் அதை பயன்படுத்தினார்கள்னு சொல்ல முடியாது மற்றவங்களையும், ஏன்னா அது விலை அப்படி அதிகமாக இருந்ததுனால. ரைட், அப்போது இதில் வந்து எடுத்துக்கொண்டு அதாவது தூணிபி கிதாப் ஒரு ஏட்டை கொண்டு வாங்க, அக்துப் லக்கும் கிதாபன் லா ததில்லு பாதஹு, இதுக்கு பின்னால் நீங்கள் வழிதவராத வகையில் நான் எழுதுகிறேன். இது இது வந்து எதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவாலம் ஆட்சி குறித்ததாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றதான் அறிஞர்களுடைய செய்தி. அப்போது ரசூலுல்லாஹ் அதை நஸ்ஸாக சொல்லாமல் போயிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ கூர்மையான ஆளாக இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். பின்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹீலையும் நிறைய செய்திகள் இருக்குமே, என்னென்ன இந்த சமுதாயத்தில் நடக்க போகுதுன்றதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்குமே, அதில் எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா என்ன அதாவது சொல்லிக் கொடுத்த செய்திகள் என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்குது தேவையானவைகள் எல்லாவற்றையும். அப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால உமர் இன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலபஹுல் வஜா வ இந்தனா கிதாபுல்லாஹ் ஹஸ்புனா, ரசூலுல்லாஹ்வுக்கு வலி அதிகம், அதனால் எங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது இது போதும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஃபஹ்தலஃபு வ கஸுரல் லகத், அங்கே கருத்து முரண்பாடு அதிகமாகி என்னது அதாவது இந்த சத்தமும் கூடிட்டு, அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னால் கூமு அன்னி, என்னை விட்டு எலும்பி விடுங்கள், வலா எம்பகை இந்தி அத்தனாசோ, அதாவது என்னிடத்தில் முரண்படுவது கூடாது அப்படின்னா ஒரு நபியிடத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது எலும்புங்கட்டாங்க. அப்போ இபுன் அப்பாஸ்லாம் சொல்கிறாங்க, ஃபஹரஜ இபுன் அப்பாஸ் யகூல், இபுன் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு வந்து வெளியேறினார்கள், சொல்லி கொண்ட வண்ணம் வெளியேறினார்கள், இன்ன ரசிய குள்ள ரசியா, இது வந்து இப்போ இல்லை பிறகு இந்த சம்பவத்தை அறிவிக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் அவருக்கு 13 வயசு தான், இன்ன ரசிய குள்ள ரசியா, அதாவது நஷ்டத்திலும் பெரும் நஷ்டம், மஹால பைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன கிதாபிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எழுதுவதற்கும் இடையில் குறுக்கறுத்த நிகழ்வு, ஒரு எனது மிகவுமே கவலைக்குரிய நிகழ்வு, இபுன் அப்பாஸ் என்ன செய்கிறான் அதை சொன்னார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறது அப்படின்றது எடுத்துகிட்டு வாங்கன்னா இந்த போகணுன்னு எடுத்துகிட்டு வர லெவலில் ஏடுகள் இருந்துச்சு, மை இருந்துச்சு, ரெடியாக இருந்துச்சு, எழுதுகிற பழக்கம் மிகவும் அதிகமாக இருந்ததுன்றலாம் நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம், எழுதுகின்றவர்கள் குறைவாக இருந்தார்கள். இதைத்தான் நம்ம அன்றைக்கு சொல்லலாமே தவிர, அல்லாஹு தஆலா உம்மீன் என்று சொல்கிறது வேதம் என்கின்ற ஒரு பகுதி இல்லாததுனால இதை எழுதுகின்றவர்களாக இருக்கலை, அவங்க வேதத்தை எழுதுகின்றவராக இருக்கலை, அதனால் அல்லாஹ் சொல்கிறான் உம்மியா என்றது எல்லாத்தையும் தான் குறிக்கும், நாங்கள் மறுக்கலை, ஆனால் அசல் அதுதான் வேதத்தை எழுதாமல் இருத்தல் அப்படின்ற அந்த ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது சஹாபாக்கட்ட வியாபாரிகளாக அவங்க இருந்ததுனால எழுதத்தில் பெருசாக கவனம் எடுக்காத இருந்ததுனால அந்த வேதம் என்றதும் இல்லாமல் இருந்ததுனால எழுதுகின்ற தேவைகள் அவங்களுக்கு என்ன குறைவாக இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம எழுதுகிற தேவை ஏன் வந்து ஸ்கூலில் சிலபஸ் போட வேண்டியது தான், ஸ்கூலில் சிலபஸ் இல்லைன்னு வைங்களே நம்ம எதையும் படிச்சிக்க மாட்டோம், அதாவது எழுத்து வாசிப்பு வந்திருக்காது, புக் எழுதிக்க மாட்டோம், புக் எழுதிட்டு புக்கே என்ன செய்யாது இருந்திருக்காது, எதை படிச்சுட்டு இருப்போம் வேதத்தை, வேதத்தை மட்டும்தான் என்ன செய்வோம் நம்ம படித்து கொண்டு இருந்திருப்போம். அப்போ புத்தகங்கள் அதிகமானதுனால எல்லாத்தோட சேர்த்து குர்ஆனை ஒரு புத்தகமாக என்ன செஞ்சிட்டோம் ஆக்கிட்டோம், இதில் இல்லைன்னா குர்ஆன் மட்டும்தான் என்ன புத்தகம் அதுதான் வழிகாட்டி அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வழிகாட்டல்கள் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும். ஆதாரத்தில் ரெண்டு ஒரே தரம் தான், அதை சிறப்பில் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும் என்றதை நம்ம பார்க்குறோம். ரைட், இதுலேயே ரசூலுல்லாஹ் எழுத சொல்லிக்கிறாங்க அப்படின்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இவ்வளவு செய்திகளும் ஒரு சுருக்கமான ஒரு ஆதாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எழுதுறதுக்கான பெரிய ஏற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்தார்கள் அப்படின்றதுக்கான ஆதாரம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் எழுதுறதுக்கு என்ன செஞ்சாங்க, பிரத்யேக ஏற்பாடு செய்தார்கள். இது எழுதுறதுக்கு ரசூலா இப்போ இதோட சேர்க்கணும், நீங்கள் எதுனா மன்னர்கள்மார்கள் எழுதின எல்லா கடிதத்தையும் சேர்த்துக்கணும் அதெல்லாம் சொல்லலை. சரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹெர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம், என்ன நஜ்ஜாசிக்கு எழுதினதாக இருக்கலாம், யமனுடைய மன்னர்களுக்கு எழுதின கிஸ்ராவுக்கு எழுதினா இருக்கலாம், யமனுடைய மன்னருக்கு எழுதினா இருக்கலாம், கிஸ்ரா மூலம் இருந்த என்னது அதாவது மற்ற மன்னர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம், இது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய கடிதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு. அப்போ இதெல்லாம் எழுத்து வேலைகள்ன்றது ரசூலுல்லாஹ் காலத்தில் தீவான எழுதுறதுக்கு, முஸ்லீமுடைய அரசோடு சம்மந்தப்பட்ட பகுதிகள், குற்றவியல் பகுதி எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, மன்னர்மார்களுக்கு எழுதுறதுக்கு, சாதாரண தேவைகள் எழுதுறதுக்கு, குர்ஆன் எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்பட்ட ஏற்பாடு பிரத்யேகமாக நடந்தது அல் குர்ஆனுக்கு அப்படின்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை எழுதுவதற்கு சொன்ன ஒரு சில செய்திகளையும் எழுத்தர்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சிருவோம் பார்த்துருவோம். அடுத்த பகுதி தான் அபூபக்கர்லாவோட காலத்தில் என்ன அதாவது இப்போ ரசூலான காலத்தில் குர்ஆனை ரசூலாங்க தரத்தி பண்ணுறதுக்கு உங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கான செஞ்ச ஏற்பாடுகளை பார்த்துட்டு அதுக்கு பின்னால் சஹாபாக்கட காலத்தில் எப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க அதாவது எழுத்தை தொகுத்தாங்க என்ற பகுதியோட உஸ்மான காலத்திலையும் வார சந்தர்ப்பத்தில் அந்த என்னது எழுத்துடைய முன்னேற்றங்களை பற்றி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போது குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுனமா அந்த அப்துல்லா இப்னு என்னது அதாவது அபி சரஹுடைய செய்தி என்ன செஞ்சோம் சொன்னோம் அப்துல்லாவுடைய செய்தி. அதோ
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
4: அன்னுசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدت. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: அடுத்தாவது அடுத்த பகுதி என்ன சொன்னால், ஹுதைபியாவில் வந்து ஹுதைபியாவுடைய காலப்பகுதிக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள், மக்கா மதீனா ஹுதைபியாவுடைய காலத்துக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள் உண்டு. அபு சுஃபியான் சஹர் இப்னு ஹர்ப், யசீத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான். பாருங்கள், வரலாற்றில் மக்கா அது அரபு உலகத்தில் எழுத்தை அறிமுகப்படுத்த குடும்பம் வந்து அதிகமாக பனு அப்துஷம்ஸ், பனு உமையா. ஆனால் எழுத்தால் அவங்க இஸ்லாத்துக்கு ஆரம்பத்துக்கு வரல, இஸ்லாத்துக்கு வர்றது பிந்திதான். பனு அப்துஷம்ஸில் இஸ்லாத்துக்கு நேரத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், இல்லாமலாம் இல்லை. நேரத்தோடு ஏற்றுக்கொண்ட ஹாலித் இப்னு சயீத் இப்னு அல் ஆஸ் வந்து பனு அப்துஷம்ஸ் தான், அதில் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் எழுத்தறிவு இருந்தாலும் சரி, அந்த ஹிதாயத் என்றது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுக்க விஷயம். அப்போ இதில் வந்து இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது வந்து ஹுதைபியாவுக்கு பிறகு. அபு சுஃபியான், யசீத் இப்னு அபி சுஃபியான், யசீத் இப்னு அபி சுஃபியான் கொஞ்சம் முந்தி என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். முஆவியத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான் என்ன ஹுதைபியாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கு பின்னால் என்ன மக்கா வெற்றிக்கு பின்னர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றது சிலருடைய ஆசை, சரியா? பொதுவாக ஒரு நபித்தோழரை பற்றி சொல்கிற டைமில் எல்லாரும் என்ன ஆசை வரும்டா, அவர் முந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொல்கிற ஒரு ஆசை தான் இயற்கையாக வரும். இவரை பிந்தி வைக்கிறதுல ஒரு சந்தோஷமும் ஆசையும் சிலருக்கு உண்டு அப்படின்றத பார்க்குறோம். அதே நேரம் அலி ரதியல்லா அவங்களோட யாராவது சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா, அவர் வந்து முஹாஜிர்களில் போய் சேர்த்துட்டு விளங்கிட்டா, சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா, அலி ரதியல்லா அவங்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சுருந்தா, அவரை கொண்டு வந்து என்ன தாபீன் கட்ட லிஸ்ட்டில் சேர்த்துரு, சஹாபியர் லிஸ்ட்டு கூட சேர்க்கறது விருப்பம் இல்லை. இது ஒரு நடுநிலையற்ற ஒரு அணுகுமுறை. சரி, முஆவியத் இப்னு அபி சுஃபியான், ஹாலித் இப்னு வலீத், அத்த ஜஹம் இப்னு சஅத், ஜஹம் இப்னு அஸ்ஸல்த், ஹுசைன் இப்னு அன்-நுமைர், ஹுவைத் இப்னு அப்துல் உஸ்ஸா, அப்துல்லா இப்னு அர்கம், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அபான் இப்னு சயீத் இப்னு ஆஸ், அடுத்தது சயீத் இப்னு சயீத் இப்னு ஆஸ், முகைரத் இப்னு ஷுஅபா, அம்ர் இப்னு ஆஸ், ஷுரஹ்பீல் இப்னு ஹசனா, அலா அல் ஹத்ரமி, இவங்களெல்லாம் என்னது எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருப்பி அதாவது அப்போது மக்கால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேரை சொல்கிறாங்க மக்கால் என்றா, அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப், ஹாலித் இப்னு சயீத், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அர்கம், அடுத்தது அபு சலமா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹாத்திப், ஜுபைர், தல்ஹா, அப்துல்லா இப்னு அபிபக்கர். அப்போ மொத்தம் 13 பேர். அப்புறம் மதீனா இதில் வந்து அபு அய்யூப் அல் அன்சாரி, ஹாலித் இப்னு ஸைத், அதாவது அபு அய்யூப் அல் அன்சாரி, உபை இப்னு கஅப், ஸைத் இப்னு தாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, முஆத் இப்னு ஜபல், முஆயிகீப், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அதாவது உபை இப்னு சலூலோட மகன், உபை இப்னு சலூலா அவருடைய பெயர், அல்லது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலான்னு கருத்து முரம்பாடி உபைபுன் சலூலா அப்துல்லா இபின் உபைபு சலூலாலே கருத்து முரம்பாடு இருக்கு. அதனால தான் இதில் அப்துல்லா இபுனு அப்துல்லா இபின் உபைபுன் சலூலா என்ன செய்து வருது. அப்துல்லா இபின் ஜெயித், முகமது இபின் மஸ்லமா, புரைதா இபின் ஹுசையப், தாபித் இபின் கைஸ், உதைபத் இபின் யமான், ஹந்தலா இபின் ரபி, அப்துல்லா இபின் சாத், 14 பேர் இதில் வருது, 27. அப்புறம் என்ன உதேபியாவுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அபு சுஃபியான், யசீத் இபின் அபி சுஃபியான், முஆவித் இபின் அபி சுஃபியான், ஹாலித் இபின் வலீத். ரசூலா ஒரு குடும்பத்தில் மூணு பேரையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலா பயன்படுத்திக்கிறாங்க, ஜஹம் பின் சஅது, ஜஹம் பின் அசல்த், ஹுசைன் இபின் நுமைர், அடுத்தது ஹுவைத்திப், அடுத்தது அப்துல்லா இபின் அர்கம், அடுத்தது அப்பாஸ், அடுத்தது அபான் இபின் சயீத், சயீத் இபின் சயீத், முகைரத் இபின் ஷுபா, அம்ரி இபின் ஆஸ், ஷுரஹ்பீல் இபின் ஹசனா, அலா அல் ஹத்ரமி. அப்போ அங்கே 27, இங்கே வந்து 16 பாருங்க. அபு சுஃபியான், யசீத், முஆவியா, ஹாலித், ஜஹம், இன்னொரு ஜஹம், அடுத்ததா ஹுசைன், ஹுவைத்திப், அப்துல்லா, அப்பாஸ், அபான், சயீத், முகீரா, அம்ர், ஷுரஹ்பீல், அலா, 16 பேர். அப்போ 27, 37, 40 வணங்கிட்டா. இப்படி ஒரு 40-42 அளவில் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை குர்ஆனை எழுதியவர்கள் என்று சேர்த்திக்கிறாங்க. இதை விட அதிகமாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த அளவுக்கு தக்ரீபன் இதை போட்டுக்கிறாங்க. இதில் எல்லா அறிஞர்களும் உடன்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மிகவும் நெருக்கமான நிலையில் எழுதினவர்கள் அப்படின்றதில் அலிபுனு அபி தாலிப், உஸ்மான் ரதியல்லாஹுன் அவர்கள், அடுத்தது ஜெய்திபுனு சாபித், உபைபுனு காப், அதாவது ஜெய்திபுனு சாபித்தை பொறுத்த வரைக்கும் மன்னர்மார்களுக்கு எழுதுறது, உமராக்களுக்கு எழுதுறது, அதே போல் ஒப்பந்தங்கள் எழுதுறதுல அலிபின் அபி தாலிப், அதே போல் மக்களுடைய தேவைகள் நிமித்தம் எழுதப்படுகின்ற விஷயத்தில் கூடுதலாக முகைரத் இபுனு ஷுபா, கடன்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எழுதுறதுல வந்து அந்த அப்துல்லா இபுனு அர்கம், கனிமத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முஆயிகைப், முஆயிகைபை வந்து உமர் ரதியல்லாஹுன் பயன்படுத்திக்கிறாங்க. முஆயிகைப் செய்தி புகாரி முஸ்லீம்னு பார்த்திங்க, தொழு நோயாளி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தொடராக இருந்தார் முஆயிகைப் ரதியல்லாஹுன் அவர்கள் விளங்கிட்டா. அதே போல் ஹந்தலா இபின் ரபி, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு பிறகு அதிகமாக பயன்படுத்திய நபி தோரில் ஜெய்த் இப்னு சாபித்தும் முஆவியா ரதியல்லாஹு அதிகமாக என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள் அப்படின்றத வரலாற்றில் பல ஆசிரியர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களெல்லாம் வைத்து என்ன, அதாவது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான எழுத்து வேலைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதாவது செய்திருக்கிறார்கள். இதில் அதாவது இவ்வளோ பேரும் குர்ஆனையும் எழுதுறது முக்காத்தப்பா, இவ்வளோ பேர் ரசூலுல்லாஹுடைய எழுத்தர்கள், குர்ஆனை எழுதினவங்களும் இவங்க தான், அதே போல் மன்னர்மார்களுக்கு எழுதுறவங்க இவங்க தான், கடன்களை எழுதுறதும் இவர்கள் தான், அதே போல் என்னது அக்தியா தீர்ப்பு வழங்குற விஷயங்களை எழுதுறது இவங்க தான், அதே போல் இந்த தெய்வான் எழுதுனது இவங்க தான், அதே போல் இவர்கள் வந்து என்னது ஹதீஸ்களை இவங்க பர்சனலாக இவங்களுக்கு தேவைக்கு ஹதீஸ்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்க, மற்றவர்கள் நிறைய ஹதீஸ்களை என்ன செஞ்சுக்கிறாங்க.
3: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: காலத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன நம்ம சொல்லலாமண்டா, ஹதீஸ் குர்ஆனுடைய விஷயத்தில் குர்ஆனுக்கு ரசூல் அங்கே பிரத்யேகமான ஏற்பாடை செய்து எழுத்தர்களை நியமித்து எழுதினார்கள். ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பிரத்யேகமான ஏற்பாடுகள் செய்யலை. கேட்டவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க, எழுத சொல்லிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து என்ன எழுதி கொண்டவங்களை பார்த்து அனுமதிச்சிக்கிறாங்க. இதுகள் தான் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் எழுதினாங்க இடத்துல சந்தேகம் இல்லை. அப்போ ஜூரி தொகுத்தார்னு வருதே, உமர் பின் அப்துல் அசீஸ் காலத்தை தொகுத்தார்னு வர, அது என்னண்டா நூலாக களஞ்சியமாக தொகுத்தல், ஒரு ஏடாக மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக. இதை நம்ம குர்ஆன்லையும் பார்க்கலாமே. அரசாங்கத்தால் ஒரு பிரதி வெளியிட்டிருந்தாங்களா ரசூலாங்க? குர்ஆன் பிரதி வெளியிட்டிருக்கலை. அபுபக்கர் காலத்தை வெளியிட்டிருந்தாங்களா? வெளியிட்டிருக்கலை. அதைத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் வெளியிட்டாங்க, ஒரு பிரதி அரசாங்கத்தால் எல்லாரும் இதான் ஓதணும் அப்படின்னு பிரதி. இதை உமர் பின் அப்துல் அசீஸ் ஹதீதுக்கு செஞ்சாங்க. இதுதானே தவிர, எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சம்பத்தை வச்சு அபுபக்கர் சம்பத்தை வச்சு குர்ஆன் எழுதலையே நம்ம சொல்லலையோ, அதே மாதிரி ஜுஹ்ரியுடைய உமர் பின் அப்துல் அசீஸ் சம்பந்தப்பட்ட சம்பவத்தை வச்சு ஹதீஸ் எழுதலைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம படிச்சுட்டோமா, இது வந்து மக்கா காலத்து மதீனா காலத்தில் எழுத்துடைய சப்ஜெக்டை தெரிஞ்சு கொள்றதுக்கான பெரிய ஒரு பகுதி. இது ஒரு சின்ன ஒரு டொட், இது ஒரு துளி. இப்போ அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலாங்க குர்ஆனை எழுத சொன்ன அந்த சம்பவங்கள் இருக்குது, அந்த செய்திகளை எப்படி எப்படியெல்லாம் ரசூலா எழுத சொன்னாங்கன்றது. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த குர்ஆனுடைய பாதுகாப்புடைய ஏற்பாடு ரசூலான காலத்தில் எப்படி நடந்திருக்குது என்ற அந்த பகுதி, இந்த பகுதியை சேர்த்து அப்படியே அபூபக்கரான காலத்துக்கு வந்துடும். அபூபக்கரானோட சேர்த்து அப்படியே அபூபக்கரான காலத்துக்கு வந்துடும். அபூபக்கரானோட காலத்தில்

0: அதனுடைய இதெல்லாம் உஸ்மானிய ஹத்தில் என்ன எப்படி அது வந்து செல்வாக்கு செலுத்தியிருக்கின்ற பதில் இன்ஷாலா பார்ப்போம். ஹதமா இந்தி வல் அல்மு இந்தல்லாஹ் அகூலு கவுலி ஹதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்க தவறாதீர்கள்.
2: முஸ்லிம் வானொலி,
1: முஸ்லிம் வானொலி, தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: பதர் இஸ்லாம் கரீபா செய்யுது கரீபா. இந்த மார்க்கம் என்பது பார்ப்பத காலில்லாத ஒரு நிலையில் ஆரம்பித்தது, மீண்டும் அதே ஒரு நிலைக்கு திரும்பும். அப்போதெல்லாம் இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்க முயற்சி செய்பவர்களுக்கு நற்சோக சுபசோகனம் உண்டாகட்டுமாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மீண்டும் ஜாகிலியத்து நம்முடைய சமுதாயத்தில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஹதீஸும் வழங்கப்படுத்துது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனித நாகரிகத்தில் உச்சக்கட்டத்துக்கு அடைஞ்சிட்டான். கல்வி என்கிறது எங்கேயோ போய் நின்றுக்கு. புது புது கண்டுபிடிப்புகள் எல்லா மக்களையும் வந்து மூடிக்கிட்டுது. இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஒரு இயந்திர வாழ்க்கை முறையாக வித்தியாசமாக இருக்குது. கீழத்தைய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சொகுசுக்காக மேலத்தைய நாடுகளை எல்லாம் போய் வாழத் தொடங்குறாங்க. ஆனால் அவங்களோடு சேர்ந்து கூடவே இந்த ஒரு அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவி இருக்குது. அதே மாதிரி நாகரீகமற்ற பண்டைய காலத்தில் மூடத்தனம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த ஜாகிரிய பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம், ஒரு நாகரீகமான ஒரு விஷயம் என்று திரும்பவும் இலையாலையா மக்களிடத்தில் வந்துகிட்டு இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஏன் இதுக்கு சான்றாக நீங்கள் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை எல்லா மீடியாக்களும் பரபரப்பாக பேசினதை நீங்கள் பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் அங்கே போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இன்னொரு பெண்ணு, அதாவது ஒரு ஆதிலா நஸ்ரீன் என்கிற ஒரு பெண்மணி, அதே மாதிரி ஃபாத்திமா நூரா என்கிற ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்குறாங்க. என்னடா இது புதுசாக போச்சு, பெண்ணும் பெண்ணும் காதலிக்கிறாங்களே, இவங்க இப்படி லவ்ஸ் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா நூராவினுடைய ஃபேமிலி உடனே அவங்கள தூக்கி கேரளாவுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அந்த பெண்ணு தயங்கல. அந்த பெண்ணு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கேரளாவுக்கு வந்து அங்கே கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி இது என்னுடைய காதலி அதை பிரிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அவங்களெல்லாம் ஒன்று செய்கிறாங்க. இதை மீடியாக்கள் எல்லாம் எடுத்து எல்லா மக்களுக்கும் இந்த ஆசை ஊற்ற மாதிரி பரபரப்பான நியூஸாக போட்டுட்டு அவங்க போன்ல எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த வானவில்ல வந்து என்ன செய்வாங்க அடையாளமா வச்சுக்குவாங்க. அப்போ ஒரு பேக்லயோ ஷூலயோ வானவில் அப்படி இருக்குதுன்னா நான் ஒரு லெஸ்பியன், நான் ஒரு பெண்ணை தான் நேசிப்பேன், எனக்கு ஒரு பெண் தான் தேவை அப்படின்னு இன்னொரு பெண் சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் தான் இது. மேலத்தைய நாடுகளும் அமெரிக்கா கனடா அதே மாதிரி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் எல்லாம் இந்த பெண்களுக்கு ஒரு கம்யூனிட்டி, அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வானவில தான் வந்து என்ன செய்வாங்க போட்டுக்குவாங்க. இதே மாதிரி ஆண் ஆண் திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், அவர் தன்னே ஒரு பெண்ணாக என்ன செய்கிறாரு கற்பனை பண்ணுறாரு, அவருக்கு இன்னொரு ஆண் தான் துணையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது பரவலாக இந்த விஷயம் வந்து ஒரு மனிதனுடைய மூளையில் சில தூண்டல் துலங்குகளால் ஏற்படுது. வாழ்க்கையில் சிறுபிராயத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள் அல்லது திரைப்படங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல், இதனால் அவங்களுடைய மனநிலை அப்படி மாறுதுங்க. இறைவன் மனிதனை படைக்கும் போது ஒரு ஆணை ஆணாகவும் பெண்ணை பெண்ணாகவும் தான் படைச்சிருக்கிறான். ஆனால் சூழ்நிலைகள் என்ன செய்தன்னு சொன்னால் அவனுக்கு இன்னொன்றில் ஆசையை உண்டாக்குதுங்க. ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேலே ஆசை உண்டாகிறதுக்கு காரணமே அவங்க சிறு வயதில் ஏற்பட்ட சில பாலிய துஷ்பிரயோகங்களும் அவனோட பழகினவர்களுடைய சில சில்மிஷங்களும் அவன் பார்க்கக்கூடிய கதைகள் கேட்கக்கூடிய கதைகள் அவன் அவன் பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் இதெல்லாம் வந்து அவனுக்கு என்ன செய்தன்னு சொன்னால் அவனுக்கு அந்த பழக்கத்தை உண்டாக்குது. உண்டாக்கி அவன் என்ன செய்கிறான், ஒரு ஆண் மேலே ஆசைப்படுறான். அதே மாதிரி தான் ஒரு பெண் வந்து நான் இன்னொரு பெண்ணோட வாழ போகிறேன் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இது இயற்கைக்கு மாற்றமானது, இது இறைவனுடைய சாபத்துக்குரியது. அல்லாஹ் கடுமையாக தண்டித்த ஒரு குற்றமான ஒரு செயல் பாருங்க. இந்த ஒரு நாகரிகமற்ற இந்த செயல் இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் மனிதனிடத்தில் ஒரு பெருமையான ஒரு விஷயமாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. இதை மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ பெற்றோர்கள் நாங்கள் என்ன செய்யறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும். நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கறது, யார் யாரோட பழகுறா அப்படிங்கிறது தெரியாமலே பெற்றோர்களும் போன்லையும் டிவியிலையும் ஒதுங்கி இருக்கிறது பெரிய ஒரு குற்றங்கள். நம்ம பிள்ளை யாரோட பழகுறா, எந்த அளவுக்கு

0: அவ பெண் தானே, பெண்ணோட பேசிட்டிருக்கிறா, அவ இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டோட தான் கேட்டிருக்கா, அவங்க ரெண்டு பேரும் உணர முடியாத நண்பிகள் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அவங்களுடைய நட்பு எந்த வகையில போயிட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் விரும்பி எதை பாக்குறாங்க, எதை பேசிக்கிறாங்க, எதை சியா பண்றாங்க, அவங்க முத்தங்களை பரிமாறிக்கலாங்களா, அவங்க ஆளுக்கள் வாழ்த்து செய்தி சொல்றாங்களா, அவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு தடிக்கிறாங்களா, அதை கொஞ்சம் பாருங்க. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த மீடியாக்களும் இந்த போனும் இன்டர்நெட்டும் ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு மனிதன் என்ன நினைக்க வேண்டும், எதை விரும்ப வேண்டும், எதை ரசிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் எங்கோ இருந்து ஒருவன் திணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை குளோபலைசேஷன் என்று சொல்லுவோம். இந்த உலகம் உலகமயமாக்கல் ஊடாக, இந்த குளோபலைசேஷன் ஊடாக ஒரு மனிதனுடைய மனநிலை மாற்றப்படுது. இது மிகப்பெரிய ஒரு ஜாகிரியத்து. இஸ்லாம் எதையெல்லாம் வெறுக்கிறதோ, இதே இஸ்லாம் எதையெல்லாம் தடுக்கிறதோ, அதையெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டாக, ஒரு சுகமாக, ஒரு ஒரு நாகரிகமாக, அது ஒரு ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயமாக இன்னைக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஷைத்தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எனவே நம்முடைய பிள்ளைகள் சிறுபிராயத்தில் தாரோட பழகிறாங்க. ஏன் அந்த வானவில்லைங்கிற அந்த படத்தை பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்குது, அதை ஏன் அதை வந்து பேட்டில் போட்டுட்டு இருக்குது, சூல போட்டுட்டு இருக்குது, அதை உடனடியாக கண்டிக்கணும். சிறுபிராயத்திலிருந்து நாம் எல்லா உணர்வுகளையும் சரியாக இருக்கிறாங்கிறத பிள்ளைகளுக்கிட்ட கவனிக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கணும். எனவே இது பெற்றோர்களின் பொறுப்பு. வளரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய மனநிலையில் நாம் தாக்கம் செலுத்த முடியாது என்றால் நாம் என்ன பெற்றோர்கள் சிந்திச்சு பாருங்க. ஒரு பிள்ளை வளருதுங்க, அந்த பிள்ளை கையில் போனை மட்டும்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. இன்டர்நெட்டின் ஊடாக உலகத்தின் எங்கேயோ கண்காணாத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய எண்ணங்கள் இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்குள்ள பூண்டு அவனுடைய மனநிலையை மாற்றுது என்றால் ஏன் பெற்றோர்களுக்கு முடியாது? நம்ம பிள்ளைகளுடைய மனநிலையை நாம் ஏன் தீர்மானிக்க கூடாது? நம்முடைய கலாச்சாரத்தை மீறக்கூடாது, நம்முடைய மார்க்கத்துக்கு வெளியில போகக்கூடாது. இந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணுங்க. பலரும் போதே குழந்தைகளுக்கு அகீதாவை சொல்லிக் கொடுத்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, இஸ்லாம் இதை வெறுக்குது, இதை ஏற்றுக்கொள்ளுதுங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே இருக்கோம். இஸ்லாம் பத்தி பேசுறதே இல்லையே. நம்ம ஆங்கிலம் படிச்சு கொடுக்குறோம், மேற்கத்தியத்தை படிச்சு கொடுக்குறோம், நாகரிகத்தை படிச்சு கொடுக்குறோம். அல்லாவுடைய தூதர் நமக்கு ஏளனமா போச்சு, அல்லாவுடைய தூதர் நமக்கு கேவலமா போச்சு, அல்லாவுடைய தூதருடைய கட்டளைகளை நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்லை. அதனால நம்முடைய குழந்தைகள் இஸ்லாத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா கூப்பிட்டு வச்சு இஸ்லாம் சொன்ன எப்படி ஏத்துக்குவாங்க? பார்த்த பருதா போட்டுக்கிட்டு, தலையை மறைச்சிக்கிட்டு, ஒழுங்கா உடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பெண்கள், அந்த ஆதிலா அந்த ஃபாத்திமா ஒன்று சேர்றாங்கன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், அவங்க என்னங்க இஸ்லாத்துல வளர்ந்துருக்காங்க, அதை என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்க மார்க்கத்தை பற்றி கொஞ்சமாவது அக்கறை இருக்குதா? நான் சொல்வதாக இருந்தால் அவர்களை வளர்த்தெடுத்த பெற்றோர்களையும் கூட இருந்த சுற்றார்களையும் தான், உற்றார்களையும் தான் நாம் குறை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட சரியான தீன் போய் சேரலைங்க, இஸ்லாம் போய் சேரலை. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் ரசூலுக்கு மானம் செய்வது எவ்வளவு ஒரு மானம் செய்யக்கூடாது, கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயம் நம்ம சிறுபிராயத்திலேயே கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை கொடுத்து வளங்க. நம்ம பிள்ளைகளை மேற்கத்திய உலகத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிள்ளை வழிதவரை பார்க்குது, ஏதோ லெஸ்பியனா மாறப்போகுது, இந்த பிள்ளை பரதாவை வெறுக்குது, டிஷர்ட் போட பார்க்குது, கலாச்சாரத்தை தூக்கி மிதிக்குது, தொழுகை அதுக்கு சுமையாகுது அப்படின்னு சொன்னால் அந்த நாடு தேவையில்லை, அவன் தாய் நாட்டுக்கு வா. அந்த இடம் தேவையில்லை, காரணம் நாம போக வேண்டிய இடம் மறுமையில் சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்துக்கு தடையாக இங்கு தங்கங்கள் இருந்தாலும் வைரங்கள் இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். என்றால் அவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு முன்னால் பொறுமதியற்றது. பிள்ளைகளை சொர்க்கவாதியாக வளர்க்க பாருங்க. நமக்கு சுகமாக இருக்கிறாங்கிறதுக்காக ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு திணிக்காதீங்க. மேற்கத்திய நாடுகளிலும் ஈமான் நல்லா இருக்குதுங்க, இஸ்லாத்தோடு இருக்கிறாங்க, நல்ல மனிதாபிமானம் இருக்குது. ஆனா அங்க கொஞ்சம் தவறு என்றால் உங்களோட தவறு. அங்கேயே நல்லா இருக்க பாருங்க, முடியலையா உங்க இடத்துக்கே வந்துருங்க. தவறி போகுது என்றால் ரொம்ப கவலைப்படுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுபஹான தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹ்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்பீர்கள். முஸ்லிம் வானொலி. நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள்.
2: 10 தினங்கள்ல துவா விசேஷமான துவாவுக்குரிய தினங்கள், ஜிக்ருக்குரிய தினங்கள். அந்த ஹதீஸ்ல வருது, வ கைருமா குல்து அன வன் நபியூன மின் கப்லி லா இலாஹா இல்லல்லாஹ். நானும் எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களும் சொன்னதுல ஆக சிறந்த வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ். ஆனா யாரும் தவறா நினைக்காதீங்க. இப்ப இஷாவுலையும் என்ன ஜிக்கருக்கு பின்னால பத்து தடவலா இல்லா இல்லல்லா சொன்னாங்க, அதோட நாங்க போதுமாக்கிக் கொள்றது இல்ல. நாங்க தனியா உட்கார்ந்து அல்லாஹுடைய ஞாபகத்தோட சிந்தனையோட வணங்கப்படுவதற்கு யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்ல, உலகத்துல யார் யார் எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய படைப்பு. அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், சிலைகளாக இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், மனிதர்கள் மிருகங்களாக இருக்கலாம், எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய உன்னால படைக்கப்பட்டது. வணங்கப்படுவதற்கு உண்மை தவிர வேறு யாரும் இல்ல. குர்ஆன்ல அறிந்து கொள்ளுங்கள், வணங்கப்படுவதற்கு அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்ல. நாம் ஒவ்வொருவரும் தனிமையில் உட்கார்ந்து என்ன அந்த ஹதீஸ் வருது, நீங்க என்ன செய்யுங்க, தஸ்பீஹா கூடுதலா செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் கூடுதலா சொல்லுங்க, தஹ்லீல் என்றா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கூடுதலா செய்யுங்க. அதனால விசேஷமாக இந்த பத்து நாட்கள் இன்னைக்கு இந்த பயான ஆர்கனைஸ் பண்ணினது ஏதோ இதுல பேஸ்புக்ல போட்டு ஸ்ரீலங்கா உலகத்துல எல்லாத்துக்கும் நாங்க காட்டிட்டோம் அல்ல. இங்க நீங்க நானும் சேர்த்து ஒரு நூறு இருநூறு பேர் இங்க சேர்ந்தோம், எங்களை கொஞ்சம் அமல் இபாதத்துல கூடிருச்சு, எங்களை பாவங்களை விட்டோம், எங்களை தௌபாக்களை நாங்க செஞ்சோம், அதுல எங்கள்கிட்ட மாற்றம் இந்த நூறு இருநூறு பேருக்குள்ள மாற்றம் வந்துருச்சுன்றா அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் அடிப்படை நோக்கம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இந்த பத்து நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதிகமாக கூடுதலாக தஸ்பீஹில தஹ்மீதுல தஹ்லீல்ல ஜிக்ரில திலாவத்துல துஆவுல நபி அவர்கள் ஈடுபடுவார்கள். இது முதலாவது விடயம். ரெண்டாவது, இந்த ஒன்பது தினங்கள்ல நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னா. இன்றைக்கே நீங்க ஆரம்பிச்சேலும் அனே நானும் அப்படித்தான், நாங்க எல்லாம் பலவீக்கல என்ன நோன்பு என்று அதுக்கு சட்டப்படி ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்க நோன்பு பிடிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பு அஜீப் ஆச்சரியமான நோன்பு. என்ன நபி அவங்க காலையில மஸ்ஜிது நபவியில ஃபஜ்ர் தொழுவாங்க, தொழுதுட்டு இஷ்ராக் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு அவர் ஒன்னர் அவர் ரெண்டு அவருக்கு பின்னால வீட்டுக்கு வருவாங்க. வந்து கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு சொல்லி, இருக்குதுன்னா சாப்பிடுவாங்க, இல்லான்னு சொன்னா நான் நோன்பு பிடிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு என்ன, சஹர் இல்லாம தான் நோன்பு பிடிச்சாங்க. நஃபுல் அவர்களுடைய அதிகமான நபி அவர்களுடைய நஃபுல் நோன்பு என்ன, சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்ல அப்ப நான் நோன்பு பிடிக்கிறேன், தெளிவா ஹதீஸ்ல வருது. அதனால தான் சுன்னத்தான நோன்புகள் துஹர் வரைக்கும் நீயத்து வைக்கலாம். ஃபஜ்ருக்கு பின்னால நீங்க ஒன்றும் சாப்பிடல, ஃபஜ்ருன்னா அசானுடைய டைம் வந்ததற்கு பின்னால நீங்க சாப்பிடல, நீங்க குடிக்கலன்னா நீங்கள் நஃபுல் நோன்புகளை என்ன செய்யலாம், துஹருக்கு முன்னால நீயத்து வச்சு கொண்டாலும் போதும். நபியுடைய இந்த ஹதீஸை வச்சு நபி அவர்கள் ஏழு மணி ஏழரை மணி எட்டு மணிக்கு வருவார்கள், வந்து கேட்பார்கள் ஏதாவது சாப்பிட இருக்கதா, ஒன்றும் இல்லாட்டி அப்படின்னா நான் நோன்பு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் நான்கு விடயங்களை வளமையாக தொடர்ந்து செய்து வருவாங்க. ஒன்று, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய ஒன்பது நோன்புகள் ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நஸாயில பதிவாகி இருக்கிற ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல பதிவாகி இருக்கிற ஹதீஸ், நான்கு விடயங்கள். ஒன்று, துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப ஒன்பது நாள், ஒன்பதாவது நாள் ஹாஜிமார்கள் நோன்பு பிடிக்காம இருப்பது நல்லது. அன்றைக்கு அவங்களுக்கு நோன்பை விட விசேஷம் அவங்களுக்கு அரஃபா, அது ஹஜ்ஜுடைய அமல். ஆனா ஹஜ்ஜி போகாதவர்களுக்கு இந்த ஒன்பது நாள் நபி அவர்கள் தொடர்ந்து ஒன்பது நாள் நோன்பு பிடித்ததாக ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இரண்டாவது, ஆஷூராவுடைய நோன்பை நபி அவர்கள் வல்லமையாக பிடித்து வந்ததாக அறிவிக்கிறாங்க. மூணாவது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் அய்யாமு தஷ்ரீக்குரிய மூன்று நாள் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு, வேற ரிவாயத்துகளை வருது திங்கள் வியாழன் அல்லது பதிமூணு பதினாலு பதினஞ்சு, ஒன்று வார வாரம் திங்கள் வியாழன் அல்லது மாதத்துல மூன்று நோன்பு பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு. இது மூணாவது. நாலாவது, ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள அந்த ரெண்டு ரகாத் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தொடர்ந்து செய்து வந்ததாக ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறான். எங்களோட நாட்டில் நாங்க பார்க்கலாம், எங்களோட நாட்டில் கூட மற்ற நாடுகளை நீங்க உம்ராவுக்கு போனா தெரியும், உம்ராவுக்கும் ரமதான் அல்ல மற்ற காலத்துல எப்ப போனாலும் ஹரத்துல திங்கள் வியாழன் சூப்பரா விரிக்கிறாங்க. ஏன் விரிக்கிறாங்க? அந்த திங்களும் வியாழனும் நிறைய பேர் நோன்பு பிடிக்கிறதுனால தான் அங்க சூப்பராவை விரித்தி பேரித்தம் பழங்களை பண்ணுகளை வைக்கிறாங்க. ஏன்? ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நோன்பு பிடிக்கிறாங்க. அவர்கள் நோன்புக்கு சொல்லி பெரிசா அலட்டுவது இல்ல, பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நீயத்து வைப்பாங்க, அதே பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நோன்ப திறந்துருவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஆகா நல்லது என்ன, ரமபானுடைய இந்த சாரி இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பிறை ஒன்பதுல நோன்பு பிடிப்பது ஆக சிறந்தது. ஒரு ஆளால ஒன்பது நாளும் பிடிக்க முடியல, அந்த பத்து நாளைக்குள்ள திங்கள் வியாழன் பிடிங்க, இந்த வளமையாக திங்கள் வியாழன் பிடிப்பது சொன்னா சரி, அதுவும் உங்களுக்கு கிடைக்கல, ஆக குறைந்த பட்சம் அரபாவுடைய தினத்துடைய நோன்பு. நபி அவர்கள் சொன்னார்கள், சியாமு யோம் அரபா அல்லதி துகஃபிரு சனத் அல்லதி கப்லஹா வ சனத் அல்லதி பஅதஹா, யார் அரபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பாரோ அதற்கு முந்திய ஒரு வருடத்துடைய பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரம், அதற்கு பின்னால் உள்ள ஒரு வருடத்துடைய பாவத்துடைய குற்ற பரிகாரம். எவ்வளவு பெரிய சான்ஸ் உண்டு. பத்தாவது நாள் பிடிக்கலாம், பத்தாவது நாள் பெருநாள் நோன்பு பிடிப்பது ஹராம், அதனால ஆக சிறந்த ஒன்பது நாள் சேர்ந்து பிடிப்பது, அல்லது ஒன்பது நாள் பிடிக்க முடியாட்டி திங்கள் வியாழன் பிடிப்பது, அல்லது அதுவும் முடியாத பட்சத்துல குறைந்த பட்சம் அந்த பிறை ஒன்பதுல அரபாவுடைய தினத்துல, இந்த அரபாவுல அரபாவுடைய தினத்துல அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு உலகத்துல வேற எந்த தினத்திலையும் விடுதலை செய்வதில்லை. அதனால நான் நோன்ப பிடிச்சு நாங்க துவா செஞ்சோம். தஹஜ்ஜுதுடைய வேலையில இஃப்தாருடைய நேரத்துல நாங்க பல நேரத்துல ஞாபகப்படுத்துற சிலர்கள் வந்து பல பிரச்சனைகளுக்காக வேண்டி நான் அங்க குர்பான் கொடுத்தேன், நான் இதை சதக்கா செய்தேன், மஷால்லா நல்ல விஷயம். ஆனால் இவைகள் எல்லாத்தோட எஃபெக்ட் என்னண்டா, ஒரு சிரமம் தான் நோன்பு பிடிப்பது. சிலர்களுக்கு சர்வ சாதாரணம், ஆனா இன்னும் சிலர்களுக்கு சரியான கஷ்டம். ஆனா நோன்பை பிடித்து கொண்டு அந்த நோன்புடைய வாயோட கேட்கிற துஆ ஏக்குது, அதை பார்த்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கப்படுவான். எங்கட சொந்த விஷயம், குடும்ப விஷயம், பிள்ளைகளுடைய விஷயம், தொழிலுடைய விஷயம், ஏதாவது சீராகணுமா, நாங்க நோன்பை பிடித்து தஹஜ்ஜுதுடைய நேரத்துல, நோன்பை பிடித்து இஃப்தாருடைய நேரத்துல குறைந்த பட்சம் ஒரு பத்து பதினைந்து நிமிடத்தை ஒதுக்கி நாங்க அதுல துஆல ஈடுபட்டோம், அநேகமாக அந்த துஆவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானேன். நீங்க காலை முதல் மாலை வரைக்கும் பசியோடு இருந்தீங்க, தாகத்தோடு இருந்தீங்க, ஆகமான வேலைகளை கூட விட்டீங்க, உங்களுக்கு விருப்பமான ஆசா பாசங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்க, அதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்டு அந்த நேரத்துல கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அரபாவுடைய தினத்துடைய நோன்பு ஆக விசேஷம். அதே அரபாவுடைய தினத்துடைய அன்னைக்கு பிறை ஒன்பதுடைய காலையிலிருந்து தக்பீர், அதுவும் எங்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய ஒரு பலகீனம் தான். நாங்க மஸ்ஜிதுல தொழுது இமாம் தக்பீரை சொல்லி கொடுத்தா நாங்க எல்லாம் செஞ்சு சொல்றது, அது மட்டுமல்லையே தக்பீர் தான் அந்த ஒரு அஞ்சு நாளைக்கு எங்கள்கிட்ட எங்கட இரத்தத்தோட ஊறணும். காலையில எழும்பின உடனே ரோட்ல நடக்கும் பொழுது, பஜாருக்கு போகும் பொழுது, எங்களோட ரூம்ல இஸ்லாக்கேஸ்ல ஏறும் பொழுது, இறங்கும் பொழுது, இதொன்று வரணும். எங்களோட நாடுகள்ல கொஞ்சம் பஜாரோட கஷ்டம், எந்த முஸ்லீம்கள் மட்டும் இல்லையே மற்றவங்களும் இருக்கிறாங்க, அதனால பஜாரல் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல புகாரியில வந்த ஞாபகம், ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர், ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் இந்த அய்யாமு தஷ்ரீக் கூடிய நாளையில மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு வந்து தக்பீரை சொல்லுவாங்க. மதீனாவுடைய மார்க்கெட்டே தக்பீர்னால எதிரொலிக்குமாம், அந்த அளவுக்கு சத்தமா மினாவுல கூடாரங்கள் சத்தமா சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஒவ்வொரு கூடாரங்கள் இந்த தக்பீருடைய சப்தம் வரும். அதனால நாங்க எங்கட பெண்மணிகளுக்கும் சொல்லி கொடுக்கணும், தக்பீர் ஆண்களுக்கு மட்டுமல்ல நாங்க சத்தமா சொல்லுவோம். பெண்கள் கொஞ்சம் சத்தத்தை குறைத்து வீட்டுக்குள்ள, நாங்க வீட்டுக்குள்ள நாங்க சொல்றதை பார்த்து எங்கட பிள்ளைகள் படிக்கணும், எங்கட மகனும் மகளும் பார்க்கணும், எங்கட பேரன் பேத்திகள் பார்த்து அவங்களும் இத செய்ய ஆரம்பிக்கணும். அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்தினான். நபி அவங்களுக்கு சொன்னானே, உங்களுக்கு நாங்க மக்காவை வெற்றி பெற செய்து தருவோம். சதக வாஅதா, அவன் வாக்கை உண்மைப்படுத்தினான். அடிமை அல்லாஹுடைய மாண்பு, அல்லாஹுடைய கண்ணியத்தை பத்தி அந்த தக்பீர்ல சொல்லப்படுது. அதனால ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால மட்டுமல்ல, நாங்க சொன்ன தொழுறோம், முந்தின சுன்னத் தொழுறோம், பிந்தின சுன்னத் தொழுறோம், அந்த பிறநாளுடைய தினம். அதனால தான் குர்ஆன்ல வருது, இன்னா அஅதைனாகல் கௌசர், நாங்க உங்களுக்கு நிறைய கயிறுகளை தந்தோம், நலவுகளை தந்தோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்க ரப்புக்காக வேண்டி நீங்க தொழுங்க, இன்னும் நீங்க அருங்க என்ற இந்த ஆயத்தை வைத்து அந்த துல்ஹஜ் மாதத்துல பத்திலிருந்து 13 வரைக்கும் உதுஹையாவுடைய அமல் மிக முக்கியமான ஒரு அமல். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் வஜத ஸிஅத்தன் லிஅய் யுதஹி ஃபலம் யுதஹி, யாரு உதஹியா கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் யாரு கொடுக்கலையோ, ஃபலா யஹ்தன் முஸல்லானா, அவங்கள தொழுகிற இடத்துக்கே வர வேண்டாம். அதாவது ஒவ்வொரு உதுஹையாவுடைய மிருகத்திற்கும், லிக்குல்லி ஷஅரத்தின் ஹசனா, ஒவ்வொரு மயிருக்கும் ஒரு நன்மை. முதலாவது சொத்து ரத்தம் கீழே உழுவுற நேரத்திலேயே அதை கொடுக்கக்கூடியவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஷாஃபி மதஹபுல வலியுறுத்தப்பட்ட சுன்னா, ஹனஃபி மதஹபுல வாஜிப், ஆனா ஷாஃபி மதஹபுல மிக முக்கியமான ஒரு சுன்னா உதுஹையாவுடைய அமல். அதனால சந்தோஷமா திருப்தியாக அந்த அமல்கள்ல நாங்க ஈடுபடுவோம். அதுல நடக்கிற ஒரு சின்ன தவறு உண்டு தனிப்ப, என்னன்னு சொன்னா, சில நேரத்துல என்ன செய்யறாங்க, வாங்க நீங்க வந்து மாட்ட அருங்க, நாலு தொடைய நிறுத்தத்துக்கு பின்னால சல்லித்தாங்க, அது பிள்ள. முதல்ல மாடோ ஆடோ ஒட்டகமோ அதுக்கு நாங்க சொந்தக்காரனாக ஆகணும். சொந்தக்காரனாக ஆனா தான் எங்களுக்கு நீயத்து வச்சு எங்களுக்கு அறுக்கலாம். நாங்க தொடைய வாங்கினா இறைச்சி வாங்குற மாதிரி தான், அது உதுஹையாவாக ஆகாது. அதனால எங்க சமூகத்துல நடக்க முந்தியெல்லாம் அப்படித்தானே நடந்துச்சு. முந்தி பார்த்து ஒரு வேலையை அடிப்பாங்க, சொல்லுவாங்க இத்தனை ராத்தல் இருக்கும், இத்தனை கிலோ இருக்கும், நாங்க 3-4 லட்சம் பிடிச்சி மாடு வாங்குறோம், அதுல ஒரு 3-4 கிலோ குறைஞ்சா என்ன, கூடினா என்ன, நாங்க லட்சக்கணக்கில் கொடுக்கிறோம், அதுல ஒரு 5000-10000 பார்த்து எங்களை முழு உதுஹையாவுடைய நன்மைய வீணாக்கலாது. எங்க சமூகத்துல பொதுவாக நடக்கிறது என்ன, ஒரு ஆள் ஒரு அந்த மிருகத்தை விற்கிறவரை சொல்லுவாரு, ரைட் நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போங்க, நீங்க அருங்க, அழுத்தத்தை பெறோம், 4 தொடையை நாங்க நிற்கிறோம், எத்தனை கிலோ எத்தனை ராத்தல் வருதோ நீங்க சல்லியை தந்துட்டு போங்கன்றது இயலாது. முதல்ல அந்த மாட்டை, அந்த ஆட்டை அல்லது அந்த ஒட்டகத்தை பணத்தை கொடுத்து நாங்க வாங்கிடணும். உங்கள்கிட்ட முழு பணம் இன்றைக்கு கொடுக்க வசதி இல்லை, அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அவர் உங்களுக்கு இந்த மாட்டை விட்டுட்டாரு, அதாவது விலையையும் நிர்ணயித்தாரு, 3 லட்சம் 4 லட்சம், நீங்க இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தீங்க, நாளைக்கு 2 லட்சம் கொடுத்தீங்க, பிரச்சனை இல்லை, விலை நிர்ணயிக்கப்பட்டு நீங்க 100க்கு 100 சொந்தக்காரனாக ஆனாதான் உங்களுக்கு என்ன செய்யலாம், அறுக்கலாம். அதுல 7 பங்குகள் வசதி இருந்தா ஆக நல்ல மென்னா, ஒரு ஆள் முழுக்க ஒரு மாட்டை கொடுக்கறதுதான் ஆக சிறந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால 100 ஒட்டகங்களை குர்பான் கொடுத்தாங்க. நபி அவங்கள்ட்ட பெரிய வசதிகள் இல்ல. நான் நினைக்கிறேன் ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு யமன்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்தாங்க 100 ஒட்டகம். நபி அவர்கள் 63 ஒட்டகத்தை தன்னுடைய கையால் அறுத்துட்டு மீதமுள்ள 37 ஹதரத் அலிக்க கொடுத்தாங்க. அப்ப 100 ஒட்டகம்ன்றது என்ன, சாதாரணமான ஒன்றா? ஒரு மாடு அறுத்தாவே அந்த இடம் எப்படி, அதை விட ஒரு 2 மடங்கு கூட 3 மடங்கு கூட ஒட்டகம். நபி அவர்கள் 100 ஒட்டகத்தை ஹஜ்ஜத்துல் வதால அறுத்தாங்க. ஹதரத் ஹகீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருது, அவர்கள் 100 ஒட்டகத்தையும் 100 அடிமைகளையும் ஹஜ்ஜுக்கு எடுத்துக்கொண்டு வருவாங்க. அரஃபாவுடைய தினத்துல 100 அடிமைகளை உரிமை விடுவாங்க. 100 அடிமை என்ற கிட்டத்தட்ட 100 வாகனம் மாதிரி. ஒரே சபையில 100 வாகனத்தை கிப்டா கொடுக்கறான்டா லேஷா. 100 அடிமைகளை உரிமை விடுவாங்க. அடுத்த நாள் பெருநாளுடைய தினத்தில் 100 ஒட்டகைகளை அறுத்து குர்பான் செய்வாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஆக சிறந்தது என்ன? மாடுண்டா 7 பேர் சேரலாம். அதுக்கு நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது. உங்களுக்கு ஹொசுபால் எல்லாம் உடமாக்கள் இன்ஷா அல்லா ஞாபகப்படுத்துவாங்க. அதனால என்ன, அந்த உதுஹையாவுடைய அமல் மிக சிறந்த ஒரு அமல். அதுல என்ன, ஏழைகளுக்கு அந்த நாட்கள்ல தன் மாமிசம் சாப்பிடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். குரான்களை நாங்க சொல்லுவது, அதே மாதிரி உதுஹையா எல்லாம் கொடுப்பது. ஆனால் இவைகள் எல்லாத்துடைய நோக்கம் எல்லாத்துடைய நோக்கம் என்னண்டா? இங்க நோக்கமே தியாகம். உருவானது எதனால? ஒரு குடும்பத்துடைய தியாகம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவருடைய 3 மிக முக்கியமான தியாகங்களை மையமாக வைத்துத்தான் இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல மிக அதிகமான அமல்கள். அவர்கள் வாலிபனாக இருக்கும் பொழுது ஏகத்துவத்திற்காக வேண்டி பேசினாங்க. அதனால் அவரை நெருப்புல தூக்கி எறியப்பட்டார். குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பாதுகாத்தான். தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன்னால வந்தார்கள். அதனால் அந்த தியாகத்திற்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட பரிசு தான் ஒவ்வொரு தொழுகையில நாங்க அத்தஹியாத்துல ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களோட பெயரை ஞாபகப்படுத்துகின்றோம். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم. كنا கணக்கிடுங்களே, நீங்களால கணக்கிடையிலுமா? எங்கட இலங்கையில் உள்ள 20-22 லட்சம் முஸ்லிம்கள், இந்தியாவில் ஒரு 25-30 கோடி முஸ்லிம்கள், பாகிஸ்தான்ல 20 கோடிக்கு மேல, பங்களாதேஷ்ல 20 கோடிக்கு மேல, இந்தோனேஷியால 32 கோடிக்கு மேல, இப்படி உலகத்தில் உள்ள 200 கோடி மக்களும் அதுல தொழக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஹதரத் இப்ராஹிமுடைய பெயரை சொல்லுவாங்க? அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பில்லியன் கணக்கான தடவை ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய பெயர் சொல்லப்படுதுண்டா? அதெல்லாம் அவருக்கு பேசி சேர்ற துஆ தான். ஏன் அந்த நபி ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்த தயாரானாங்க? அதுக்குரிய அல்லாஹ் பரிசத்தான் கயாம நாள் வரைக்கும் தொழுகையில அவருடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படணும்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தர, வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.clits.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். clits.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். clits.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0143.
4: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு இலக்கு எலோலேன் ஹோட்டல் இலக்கம் 211 மர்தான வீதி வேர்வள தொலைபேசி இலக்கம் 077-34-5-965 எலோலேன் ஹோட்டல் உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நீங்களும் நாடுங்கள் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி காத்தான்குடி தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம் காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம் உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சாதாரணமான 100 பேருடைய பலத்தை கொடுத்திருக்கிறான். அந்த 100 பேருடைய பலத்தை வைத்துத்தான் தன்னுடைய மகனை அறுக்குகிறார்கள். ஆனால் அவர் அறுபடல்ல. இதுதான் அல்லாஹுடைய ஆகப்பெரிய ஒரு அன்போ இரக்கம் என்ன. அடியார்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், நீங்க சில தியாகங்களை செய்ய முன்னால வரணும். அந்த தியாகங்களை செய்ய ஒரு அடி எடுத்து வச்சு வந்தீங்க. இப்ப அந்த செய்ய தியாகத்தை செய்ய விடமாட்டான். அல்லாஹ் வேறொரு வழியில வந்து உங்களுக்கு இலகுவாக்கி தருவான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை கீழே படுக்க வைத்து குர்ஆன்ல வருது, ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன், ரெண்டு பேருமே வழிபட்டு மகனை கீழே புரட்டி அவரை அறுக்க நேரத்தில் அந்த கத்தி அறுபடல. குர்ஆன்ல தெளிவா வருது, நாங்க சொர்க்கத்திலிருந்து ஒரு செம்மறியாட்டை அனுப்பி அவருடைய நேர்ச்சையை அவருடைய அந்த கனவை நிறைவாக்க வைத்தோம் என்று குர்ஆன்ல வருது. அந்த ஒன்றுக்குத்தான் இன்னைக்கு அமல். அரபு நாட்டுல சவுதியில மக்கால எத்தனை மில்லியன் கணக்கான ஆடுகள், அது எத்தனை ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தனை நாடுகள் போகுது, எத்தனை ஆயிரம் ஒட்டகம், எத்தனை ஆயிரம் மாடு, முழு உலகத்துல எத்தனை ஆயிரம் மிருகங்கள் இந்த ஒரு 3-4 நாளையில. அதனால நாட்டுடைய சட்டத்தையும் நாங்க மிச்சம் கவனமா ஃபாலோ பண்ணணும். இந்த எங்களோட உதகையாவுடைய நாட்கள்லாம் கூட பொசன் லீவும் வருது. அரசாங்கம் என்னென்ன உத்தரவுகளை போட்டிருக்கிறாங்களோ அதை கண்டிப்பா நாங்க மதிக்கணும், அதுல நாங்க கவனம் செலுத்தணும். அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் எமேத்துலமா உங்களுக்கு தருவாங்க. அதனால நாங்க எதை சொல்ல வரோம்டா, இந்த பிறை 10, பிற 11, பிற 12, பிற 13, இந்த 4 நாளைக்குள்ளால உலகத்தில் எத்தனை லட்சம் மிருகங்கள் அறுத்து குர்பான் கொடுக்கப்படுதுண்டா. அந்த ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தீனுக்காக நானும் நீங்களும் நினைக்கணும் தியாகம். நாங்க எங்கட பசாரல கடையில வியாபாரம் செய்யும் போது ஏமாத்தல் அல்ல, யாருக்கு மோசடிகள் செய்யறல்ல, சிறிய விலைக்கு உள்ளத்தை பெரிய விலைக்கு நாங்க விற்கிறல்ல, பழச புதுச்சின்னு சொல்லி கொடுக்கறல்ல. வியாபாரம் செய்யறவங்க நினைக்கணும் எனக்கு முன்னால் உள்ள தியாகம் இதுதான். நான் உண்மையாக நேர்மையாக நம்பிக்கையாக நாணயமாக நான் எடுக்கிற பணத்திற்குரிய பொருளை பூர்த்தியா கொடுக்கணும். குர்ஆன்ல வருது, அந்த கூட திஜாரத்தன் அந்த தராதி மின்கும், வியாபாரம் நடக்கும் பொழுது ரெண்டு பேருடைய பொருத்தம் இருக்கணும். நீங்க ஒரு பொருளை கொடுக்கிறீங்க, வாங்குறவர் உண்மையில திருப்தி இல்லாம வாங்கினா அந்த வியாபாரம் அது 100 ஹலால் ஆகாது, சில வேளை 50%, 60%. நாங்க யாருக்காவது எதையாவது விற்கிறோமா, அவர் திருப்தியாக எங்கள்கிட்ட எடுக்கணும். திருப்தி இல்லாட்டி ஏல குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அதனால வியாபாரம் செய்யறவர்களும் எங்கட வியாபாரத்தில் உள்ள தியாகம் என்ன, அவன் இவன் செய்யறான், பக்கத்து கடைக்காரன் செய்யறான், மாற்று மதத்தவன் செய்யறான், நான் அப்படி செய்யாட்டி எனக்கு பிசினஸ் நடக்காது, எனக்கு வியாபாரம் நடக்காது, எனக்கு கஸ்டமர்ஸ் பேஸ் இல்ல, அதை நாங்க நினைக்கணும். எங்களுக்குள்ள தியாகம் இதுதான். நான் முஸ்லிம், நான் இஸ்லாத்தை படித்தவன், தீனுடைய அடிப்படையில வாழ்றேன், நான் சட்டப்படி முறைப்படி நான் யாரையும் ஏமாத்தறல்ல. வார கஸ்டமர் ஏமாத்துறோம் இல்ல, அரசாங்கத்தை ஏமாத்துறோம் இல்ல, கஸ்டமருக்கு பொய் சொல்றோம் இல்ல, அரசாங்கத்துக்கு பொய் சொல்றோம் இல்ல. நான் நேர்மையா நான் செஞ்சா எனக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் தான், ஆனா அந்த கொஞ்சம் ப்ராஃபிட்ல அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வியாபாரியாக இருக்கலாம் அல்லது வர்க் பண்றவங்களாக இருக்கலாம், இருக்கலாம். எங்களுக்குள்ள முஜாஹதா என்ன? நான் எனக்கு எட்டவர் என்றா, எனக்கு பத்தவர் என்றா, அந்த பத்தவர் முழுமையா அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும், அந்த பொஸ்ஸுக்கு கொடுக்கணும், அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கணும். அதுல நான் குறைவு செய்யலா, 8 hours 10 hours என்ற பூர்த்தியா கொடுத்தா தான் நான் எடுக்கிற சம்பளம். நாங்க நினைக்கணும் எனக்குள்ள முஜாஹதா இதுதான். இன்றைக்கு அநேகமாக மற்றவர்களை கம்பையா பண்ணுவாங்க இல்ல, அடுத்தவர்களை பார்த்து நாங்க எங்களை திருப்திப்படுத்தலாம். நாங்க ரப்பத்தான் சந்தோஷப்படுத்தணும், ரப்பத்தான் திருப்திப்படுத்தணும். அதனால பொஸ்ஸாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், ஃபேக்டரியில உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்யறவராக இருக்கலாம், அதுல எப்படி எப்படியான குவான்டிட்டி, எப்படி எப்படியான குவாலிட்டிய நாங்க மெயின்டைன் பண்ணணும். இந்த எங்களுக்கு அரசாங்கத்தால வேற வழிகளால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதும் அந்த குவாலிட்டி, அதை நாங்க மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் பெண்களோட தொழில் செய்யறவங்க, வியாபாரம் இஸ்லாமிய முறைப்படி மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் எதை சொல்லிக் கொண்டு வரேன் என்று சொன்னா, இந்த 10 நாளோட எங்கட விஷயம் முடியறல்லே, லைஃப் டைம் நாங்க அல்லாஹு ஆலம் எவ்வளவு காலம் எங்களை இந்த உலகத்துல வாழ வைப்பானோ தெரிய, அந்த காலம் எல்லாம் அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழணும், தியாகத்தோட வாழணும். காலையில ஃபஜ்ருக்கு எழும்பி மஸ்ஜிதுக்கு வர்றது ஆக பெரிய தியாகம். இரவேல நேர காலத்தோட படித்தா தான் மஸ்ஜிதுக்கு வரலாம். நாங்க ஃபஜ்ருக்கு வந்து ஜமாஅத்தோட நாங்க தொழுகிறோம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. நாங்க சில வருஷங்களுக்கு முன்னால US ஜமாத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அநேகமா புளோரிடால ஒரு பள்ளியில வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். காலையில ஃபஜ்ர் தொழுததற்கு பின்னால ஒரு 6:30-7 மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் ஆண்களும் வராங்க, சில பெண்மணிகளும் வராங்க. ஆண்கள் வந்து ஒரு ரூம் உள்ள போறாங்க, பெண்மணிகள் யங் பெண்மணிகள் அவங்க கேர்ள்ஸ் வந்து அவங்க இன்னொரு ரூம் உள்ள போறாங்க. அப்ப அந்த பள்ளி ஹசரத்துல நான் கேட்டேன், இது என்ன இவங்க சொன்னாங்க, இந்த ஆண்கள் எல்லாம் போன ரூம்ல ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட இவங்க எல்லாம் கைஃபுது பண்றாங்க. இந்த ரூம் உள்ளுக்கு ஒரு பெண் ஹாஃபிதா இருக்கிறா, அவங்கள்ட்ட இந்த கேர்ள்ஸ் கைஃபுது பண்றாங்க. காலையில 10:30 மாதிரி அந்த ஆம்பளை புள்ளவங்க எல்லாம் வெளியில வந்து அவங்களோட கொண்டு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட அந்த ஸ்நாக்ஸ அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour மாதிரி ஒரு பிரேக் கொண்டு எடுத்துட்டு மறுக்க போனாங்க. நான் ஹசரத்துல கேட்டேன், இது என்ன? இப்ப அவங்களோட ஹோம் ஸ்கூல், அவங்க ஆன்லைன்ல என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. நான் கேட்டேன், இங்க ஸ்கூல் போற இல்லையா? சொன்னாரு, ஹசரத் இல்ல, இவங்க எல்லாமே கூட வாப்பமார் கொஞ்சம் பிள்ளைங்க கூட கவனமா வளர்க்கணும்னு சொல்லி காலையில ஒரு 3 hour 4 hour குரானு கொடுக்கறாங்க. அதற்கு பின்னால ஹோம் ஆன்லைன் ஸ்கூல் படிக்கிறாங்க. வருஷ கடைசியில எக்ஸாம் எழுத மட்டும் அந்த பகுதியில் உள்ள ஸ்கூல்ல உள்ள ஹெட் மாஸ்டரோட பேசி அங்க போய் எக்ஸாம அவங்க எழுதிட்டு வருவாங்க. அங்க ஃபுல் டைம் படிக்கிற மாணவர்களை விட பெருடைய பெருபேறுகள் நல்லம். ஏன் குரான் டைம் கொடுக்கறாங்க, ஃபஜ்ர் தொழுகுறாங்க. ஹதீஸ்ல வருது, மன் சல்ல சுபஹ ஃபி ஜமாஅத்தின் ஃபஹுவ ஃபி திம்மத்தில்லாஹ். யார் ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாஅத்தோட தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. எல்லா வகையான ஆபத்துகள், எக்ஸிடென்ட்கள், அதாவது வேற விதமான பிரச்சனைகள், திருடர்கள், கொள்ளையர்கள் எல்லாத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான். ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாஅத்தோட தொழுதா மேலான பெரியார்களே, சகோதரர்களே. அதனால வெறும் இந்த 10 நாளோ அமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறல்ல, நான் இறுதியாக சொன்னேன், இஸ்லாத்திற்காக தீனுக்காக ஏதாவது ஒரு அடிப்படையில நாங்க தியாகம் செஞ்சோம், அந்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எப்படி ஹதரத் இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஒவ்வொரு தியாகத்திற்கு அல்லாஹ் இப்படி கூலிகளை கொடுத்தானோ, அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் நல்ல கூலிகளை உலகத்துல தருவான், மறுமையில தருவான். அதனால எந்த கட்டமாக இருந்தாலும் இஸ்லாம், இதுல மார்க்கம், இதுல ஷரியா, இதுல தீன். அல்லாஹ் எதை விரும்புகின்றான் அதை நாங்க எடுத்து நப்சுக்கு, ஹவாவுக்கு, ஆசைக்கு, பணத்திற்கு வழிபட்டு தீனை விட்டுடாம அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை முன்னால வைத்து நாங்க வாழ்ந்தோம்னா எங்களோட வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்குவான், மறுமையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக்குவான். அந்த அடிப்படையில நாங்க எங்களோட வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாராக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை பெற்று வளர்த்து இந்த இடத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த எங்களுடைய அன்பிற்குரிய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களில் யார் யார் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய அவர்களுடைய ஆயுளை நீழ்த்தி வைப்பாயாக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் மரணித்து மண்ணறைகளில் வாழ்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக, அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. கடந்த காலங்கள் எங்களோட வாழ்ந்த பல நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்களை தெரிந்தவர்கள் பலர்கள் சின்ன சின்ன வயதிலேயே இறந்து விட்டார்கள். யா அல்லாஹ் நீ அவர்களையும் புரிந்து கொள்வாயாக, அவருடைய கபர்களை முழுமையமாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இதோ ஹஜ் மாதத்துடைய முதலாவது தினத்தில இருக்கிறோம் யா அல்லாஹ், ஆசையோட வந்தோம் யா அல்லாஹ், விருப்பத்தோடு இந்த இடத்துல அமர்ந்தோம் யா அல்லாஹ். இந்த பத்து நாட்களையும் அதற்கு பின்னால் உள்ள தினங்களையும் நீ விரும்புகின்ற மாதிரி நல்ல அமல்ல கழிக்க நீ நம் எல்லோருக்கும் தோத்திக் செய்வாயாக. நல்ல ஆசை ஆர்வங்களை தந்திருவாயாக, நல்ல விருப்பங்களை தந்திருவாயாக, எங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக, நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக, வழக்குகளில் வம்புகளில் பிரச்சனைகளில் மாற்றி இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விமோச்சனத்தை கொடுப்பாயாக, ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான வருமானத்தை தருவாயாக, சகல விதமான ஹராம்களை ஒட்டும் பாதுகாப்பாயாக. எந்தெந்த குடும்பத்தில் பிரச்சனையுடன் கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்குரிய பிரச்சனைகளையும் நீ நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக. விசேஷமாக பிலஸ்தீனத்தில் வாழக்கூடிய எங்களோட உறவுகள் யா அல்லாஹ் கிட்டத்தட்ட 2 வருடமாக போகின்றது யா அல்லாஹ், அங்கே சீக்கிரமாக யுத்த நிறுத்தம் ஏற்படணும் யா அல்லாஹ், அவர்கள் பழைய நிலைக்கு திரும்பி வரணும் யா அல்லாஹ், இதற்கு பின்னாலும் தலை நிமிர்ந்து கண்ணியமாக வாழணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த சியோனிச உன்னுடைய விரோதிகள் யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயாக. இன்னும் ஆணவத்துடன் அவர்கள் தலை கணத்துடன் அவர்கள் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயாக, உன்னுடைய குதிரத்தை காட்டுவாயாக. அங்கே வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை நீ பாதுகாப்பாயாக, நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. எல்லா இன மத மக்களுடன் சகவாழ்வுடன் வாழக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நீதமான நேர்மையான நல்ல தலைவர்களை அரசியல்வாதிகளை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. எல்லா விதமான பொய் பித்தலாட்டம் ஊழல்வாதிகளை விட்டும் இந்த நாட்டை நீ சுத்தப்படுத்துவாயாக. ஹஜ்ஜுக்கு சென்றவர்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுடைய ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களை அழகான முறையில் செய்து முடிக்க நீ உதவி செய்வாயாக. எல்லா வகையான ஆபத்துகள் அவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தேவைகள் யா அல்லாஹ், அதை நீ அறிந்திருக்கிறாய் யா அல்லாஹ், அடுத்தவர்கள்ட்ட சொல்லி ஒண்ணும் நடக்காது யா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு வகையான தேவைகளை நீ நிறைவேற்றி தந்திருவாயாக, எங்களை எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக, கலிமாவுடன் பலனிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, நம் எல்லோரையும் ஜன்னத்தில் பிரிதோ சென்ற சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பாயாக. இந்த சிறிய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ரப்பனா آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين جزاكم الله خيرا سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا
1: أنت இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள். நீங்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு
5: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாஷணைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161 www.muslimvanoli.com.
6: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
4: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
1: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
7: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர்கள் அவருடைய பங்களிப்பை எந்த விதத்தில் இஸ்லாத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறீர்கள், ஜமாத்து தலைவர்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய இந்த தலைப்பை பொறுத்தளவில் எல்லோரையும் உள்ளடக்கும் விதமாகத்தான் இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. பொதுவாக ஒரு ஊரிலே இளைஞர்களை பொறுத்தளவில் அவர்கள் வழித்தவறிய செயற்பாடுகள் செய்கிற நேரம் நிறைய இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். இந்த பொடிமார்களை பார்த்தீங்களா அப்படின்னு இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். ஆனால் உண்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இளைஞர்கள் என்ற அந்த பருவம், இளமை பருவம் என்ற அந்த பருவத்திலே எப்படி உடல் ரீதியான அமைப்பு இருக்குது, உண்மையாக அவர்கள் ஏன் அப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள், அவர்கள் மூளையில் என்ன நடக்கிறது, இந்த விடயங்களை எல்லாம் சொல்லுகிற நேரம் பெரியவர்கள் ஜமாத்து தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிழை அவர்களுடையது மட்டுமல்ல, எல்லோரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தான் முதலில் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அதனால் தயவு கூர்ந்து சொல்லப்படுகிற விஷயத்தை கவனமாக நீங்கள் செவிமடுத்தால்தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஊரை எப்படி மாற்றலாம், ஒரு ஊரை மாற்றுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி பயன்படுத்தினார்கள், அற்புதமான இளைஞர் சமுதாயம், அவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி பயன்படுத்தினார்கள், எந்த விதத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், அந்த வகையில் நானும் நீங்களும் போக வேண்டுமாக இருந்தால் உண்மையாக பெரியவர்களும் அவருடைய பங்களிப்புகளை இந்த விஷயத்தில் செலுத்தியாகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 4 அடிப்படைகளை உங்களுக்கு சொல்லலாம். இளமை, டீனேஜர்ஸ் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இதை வந்து 12 புறவ ஆரம்பிப்பார்கள். 13, 14, 15. இந்த டீன் என்று வருவதை வைத்து டீனேஜர்ஸ், இந்த பருவம் தான் உண்மையாக எதையும் செய்ய முடியுமான பருவம் என்றுவாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒரு துடிப்பு, அதுலேருந்து ஒரு ஆரம்பிக்கும் ஒரு வேகம். இந்த துடிப்பும் வேகத்துக்கும் உலகம் ஆசைப்படும். இவர்களை வைத்து நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் என்று உலகம் திட்டம் போட்டு அந்த மாதிரி உங்களுடைய சக்திகளை, எனர்ஜியை உறிஞ்சி எடுக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நிஜமாக இளமை பருவத்தில் உள்ள அதிகமானவர்கள் இருக்கிறீங்க, இந்த பருவத்தில் உண்மையா என்ன நடக்குது, எப்படி உலகம் உங்களை பயன்படுத்துது, இந்த விஷயத்தை நீங்க புரிந்தால் மட்டும்தான் எந்த திசையில் கால் வைக்கலாம். துனியா உங்களை அழைக்கிறது, இஸ்லாம் உங்களை அழைக்கிறது, அதாவது இந்த உலக மக்கள் உங்களை அழைக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் அழைப்பாளர்கள் உங்களை அழைக்கிறாங்க. நிஜமா நீங்க சும்மா முடிவெடுக்க கூடாது, எது லாபம் கொண்டு பார்க்கணும். இஸ்லாத்துக்கு போனா நன்மையா, அங்க போனா நன்மையா, சும்மா உட்காந்து நீங்க முடிவெடுக்க கூடாது. சரியாக ஆய்வு பண்ணி ஒழுங்கா முடிவெடுத்தால்தான் ஒன்று இஸ்லாம் உங்களை ஏமாத்தணும், இல்ல இந்த உலகத்தில் மத்தவங்க உங்களை ஏமாத்தணும். எந்த எது சரி என்பதை தீர்மானித்து எடுத்தால் மட்டும்தான் வெளிகமையில் எக்கச்சக்கமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் முன்னாடி போய் நெஞ்ச நிமிர்த்தி நான் சரி என்று சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த கொள்கையை புரிய வைக்கலாம். இல்லைன்னா அவங்கள சொல்லுவாங்க, அவங்களையா கொஞ்சம் வந்துட்டாரு பயான் பண்ண. இப்ப ஒரு படத்தை பார்க்காம இந்த நேரத்தில் இதான் முக்கியம். நீங்க அசந்து போயிருவீங்க, மனசு உடைச்சு போட்டான், நாலு பேர் அந்த கட்சியில போய் சேர்ந்துருவாங்க. அதனால சொல்றவர் சொல்லுவது சரி என்று புரிந்திருக்க வேண்டும், சொல்லக்கூடியது நியாயமானது என்று தெரியணும், அந்த சைத்தானியத்து முட்டாள்தனம் என்று புரியணும். அப்பதான் ஒரு வீரியம் வரும், அப்பதான் எலும்பி நின்று அந்த சமூகத்தை காக்கும் உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ நாலு பேர் போனாங்க, நாலு பேரை கூப்பிட்டாங்க, நானும் அந்த கூட்டத்தில் சேர்றேன்னு வரக்கூடாது. ஒழுங்க புரிந்து வெளிகமையில அதை அன்றைய பிரதேசங்கள் ஒரு மாற்றம் நிகழ்த்தக்கூடிய பாக்கியத்தையும் தைரியத்தையும் அல்லாஹ் ஜல்லஷான் கொடுத்தாலாம் இளமை பருவத்துள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால நம்பர் ஒன், நாலு அம்சங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவேன். இளமை என்று வந்த உடனேயே மூளையில சில மாற்றங்கள் உண்டாகுது இந்த இளமை பருவத்தில். எல்லாரும் சொல்லுவாங்க இளைஞர்களை பொறுத்தளவில் அவங்க வந்து வேண்டியது செய்வாங்க, ரிஸ்க் டேக்கிங், வேண்டிய ரிஸ்க் எடுப்பாங்க. எதுனாலும் முன்னாடி போட்ட இளைஞரை போடுவான், குத்திட்டு வா வெட்டிட்டு வா, அந்த வேர்ல்டுன்னு ஒரு கூட்டம் உருவாக்கினாங்க. பின்னாடி பெரிய பெரிய ஆக்கள் இருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. யாரும் முன்னாடி போறது டோக்கு எடுத்துட்டு 18, 19, 20 இப்படிதான் போவாங்க. எதுக்கு? அவர்களை வச்சு வேண்டியது சாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேண்டிய ரிஸ்க், ரிஸ்க் என்றால் எங்களுக்கு ரஸ்க் என்றுவாங்க. இளமை பருவத்தில் வேண்டியது செய்யலாம். நிஜமா அப்படி செய்வதற்கான காரணம் என்ன? அந்த நேரத்தில் உங்களை நிறைய பேர் மீனுக்கு கொக்கையை போட்டு இன்னொரு சின்ன மீனை போடுவாங்க, அல்லது ஒரு புழுவை போட்டு தான் மீனை பிடிக்கிறது. உங்களை எப்படி பிடிக்கிறாங்க என்பதை நான் சொல்லி காட்டுவேன். இந்த ரிஸ்கை வச்சே எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் உருளுது. தமிழ்நாடை பொறுத்தளவில் இந்த தீபாவளிக்கு பார்த்தோம், கொழும்புல தீபாவளி அண்டி ஓஃப் பஜார்லாம், ஆனால் சில இடங்களில் டிராஃபிக். எங்கடா டிராஃபிக் என்று பார்த்தா படம் ஓல்கிட்ட தியேட்டர்களுக்கு எல்லாம் டிராஃபிக், முஸ்லீம்களும் சேர்ந்து போறாங்க. என்ன உங்களெல்லாம் பிடிக்கிறாங்க கேட்டா சொல்லுவார்கள், திரைப்படம் மனித அபிமானம், அவர் வந்து பாஞ்சு குத்தி அநியாயத்தையே இல்லாமல் ஆக்கிட்டார். கொஞ்சம் போய் சென்னையில இறங்கி ஒரே ஒரு நாள் பாத்தீங்கன்னா விளங்கிரு, சைக்கிள் ஒருத்த முட்டிட்டு போமா, உளுந்திருப்பான் ஒருத்தன, அவனை தூக்குறதுக்கே நாதி வராது. எங்கடா உங்க பதம் கடா படம் எல்லாம் செஞ்ச கதாநாயகர் எங்க ரஜினிகாந்த்? அந்த கூத்து போட்டு இந்த கூத்து போட்டு தமிழகத்தில் நாங்கள் அத்தனையும் முடித்து விட்டோம். எதை ஒழிச்சிங்க? உங்க படத்தால ஒன்றையும் ஒசைக்க முடியல. கீழே உளுந்திருப்பான் கைப்பற்றிக்கும், கையை தடாவிட்டாவது இலங்கையில போவான், சாரி சார் ரெண்டாவது சொல்லுவான், அங்க அவனுக்கு பாக்குறதுக்கே நேரம் இல்லை. கேட்டு பாருங்க, போனவங்கள்ட்ட சும்மா சத்தமில்லாம போயிட்டு இருப்பாங்க. மனிதாபிமானத்துக்கு எக்கச்சக்கமான திரைப்படம், அந்த திரைப்படம் உலகத்தை மாத்திருக்கிறதா இருந்தா இன்றைக்கு புனித நகரம் தமிழ்நாடு. விளக்குச்சா? இந்தியாவில தான் திரைப்படத்துக்கு அப்படி அலைவாங்க, ஓஹோ ஆகோண்டு. அதுல காட்டுறதெல்லாம் நிஜமா இருந்தா உலகத்தில் மிகப்பெரும் புனித ஸ்தலங்கள் தான் அந்த இந்தியாவாக மாறியிருக்கும். மும்பை சிட்டியை பார்த்தா காரி துப்பணம் பண்ணுவார்கள், அவ்வளவு மோசம் பண்ணுவார்கள். எனக்கு பல கதைகளை சொல்லியிருக்கிறார்கள், அருவறுப்புக்கு மேல் அருவறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு சொல்றேன், தமிழ் திரை உலகம் மட்டுமல்ல ஹாலிவுட் பாலிவுட் எல்லாமே உலகத்தை மாத்தி இருந்தா மனித புனிதர்கள் தான் உலகம் எங்கு நடக்கணும். அதனால உங்களை எல்லாம் எப்படி கவர்றார்கள் திரை உலகம் என்று திரைப்படம் என்று வச்சு, யார்கிட்ட டிக்கெட் உடைக்கிறது? உங்களை மாதிரி ஆட்கள் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளணும். அதனால ஒன்னாவது ரிஸ்க் டேக், அதுல எல்லாம் நிறைய ரிஸ்கை காட்டுவாங்க, எல்லாம் நீங்க தான் கவருவீங்க. ஒரு டிஷர்ட்டை போட்டால் எல்லாரும் அதே டிஷர்ட், மார்க்கெட்டில் டிஷர்ட் போயிடும். கொஞ்சம் வெட்டி போட்டாண்டா இதே நீங்க வெட்டுருவீங்க, செலவுனுக்கு வியாபாரம் நடந்துடும். எல்லாம் வேண்டிய மாதிரி மார்க்கெட் பண்ணுவான், அதுக்குள்ளே இருந்து உங்களை பிடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள். அவையெல்லாம் சொல்லுவதற்காக நான் இங்கே வரவில்லை, ஆனால் உங்களுடைய திறமையும் சக்தியும் என்னன்னு நீங்க புரிஞ்ச அதை நான் சொல்லி காட்டுவேன். அதனால பாருங்க, அடுத்தது உங்கள்கிட்ட உள்ள விஷயம் என்னன்னா மூளையில் ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா உங்களோட பிரெயினில் இருக்குது வந்து பியர் ப்ரெஷர். மூளையில் ஒரு இடம் இருக்குது, அதாவது ரிவார்டிங் சென்டர். எல்லாருக்கும் அப்படி ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுந்தா, இதில் ஒரு பவர் ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர்னு சொல்கிற ஏரியாவில் ஒரு பவர் இருக்குது. இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே, எல்லாம் முதியவர்களும் கவனிங்க, இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே இந்த ரிவார்டிங் சென்டர் கடும் பவர்ஃபுல் ஆகும். எப்போ பவர்ஃபுல் ஆகும் தெரியுமா? பியர் பிரஷர். அதாவது அவர் ஏதாவது செய்கிற டைமில் ஒரு பெரியவர் முன்னாடி நின்றா மூளையில் ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகாது பெருசாக. யார் இருக்குன்னு தெரியுமா? பக்கத்தில் அவர் மாதிரி ஆட்கள் இருந்தால் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவார், அங்கேருந்து இங்கே குத்துவார், என்னமும் பண்ணுவார். எப்படி பண்ணுறார்? ஒரு முதியவருக்கு அது நடக்கலையே, எப்படி பண்ணுறாருண்டா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரெயினில் உள்ள அந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுமெண்டா, இளமையில் இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க, பத்து பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கண்டா, ஆட்டோமேட்டிக்காக பத்து பேருடைய பிரெயின்லையும் அது ஆக்டிவ் ஆகிடும். எத்தனை பெரியவர்கள் இருந்தாலும் அதை தடுக்க இயலாது. மூளையில் சிலது ஆக்டிவ் ஆன உடனே அந்த ஆக்டிவேஷனுக்கு பிறகு வேண்டியதில் குதிப்பாங்க. நல்லா வழங்கிக்கோங்க. ரெண்டு, மூளையில் என்ன இருக்குது? ரிவார்டிங் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இளைஞர்களுக்கு. இந்த ரிவார்டிங் என்ன செய்கிறாங்க, திரைப்படங்கள் என்ன நடக்குது, உலகத்தில் எப்படி உங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். மூளையில் உள்ள ரிவார்டிங் சென்டரை யாரெல்லாம் ஒழுங்கா இளைஞர் கூட்டத்தை வச்சு பயன்படுத்த இயலுமோ அவங்க கட்டாயமா எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கலாம். பிரெயின்ல உள்ள ரிவார்டிங் சென்டர் உங்களை வேண்டிய கூட்டத்துக்கு அழைக்கலாம், வேண்டிய மாதிரி உங்கள்ட்ட வேலை வாங்கலாம். ஒரு யானைட்ட எவ்வளவும் வேலை வாங்கலாம் தானே, யானை கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னா அது எத்தனை மரத்தையும் உடைக்கும், எவ்வளோத்தையும் கிளியர் பண்ணும், அவங்கள அந்த மாதிரி முட்டாளாக்கிடுவான். சிம்பிளா எப்படி முட்டாளாக்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிரெயினில் இன்னொரு ஏரியா இருக்குது, அதுதான் மூளையில் முதியவர்கள் அவர்கள்ட்ட ஒரு கனெக்ஷன் நல்லா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. வயசு போக போக பிரெயினில் டிசிஷன் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே ஒரு சாக்லேட் நல்ல க்ரீம் வடியுது, சாக்லேட் கேக் கொண்டு வச்சிருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த மாதிரி ஒரு பெரியவர் அதை கண்ட உடனே எடுத்து டக்குன்னு வாயில் போட மாட்டார், போட்டா இந்த கிழட்டுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இளைஞர் அதை வாயில போடுவார். பெரியவர் கிட்ட போன உடனே அந்த கேக்க கையில் எடுக்கிற டைம்ல அவர் யோசிப்பார், ஆஹா சுகர் இருக்குது, ப்ராப்ளம் ஆயிருமே, சரி ஆசை இருந்தாலும் அப்படியே வச்சுட்டு வருவார். இளைஞர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, எதிர்காலத்தில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வராட்டியும் பிரச்சனை, இதெல்லாம் சிம்பிள் விஷயம்ப்பா. 100 கேக்கையும் ஒரே அடி அடிப்பார். என்ன நடக்குதுண்டா கிட்ட, அதாவது விஞ்ஞானிகள் சொல்றாங்க 170 மில்லி செகண்ட், 170 மில்லி செகண்டுகள் முதியவரை விட இளைஞருக்கு மெசேஜ் போறது தாமதமாகிடும். நல்லா புரிஞ்சா உங்களுக்கு? முன்ன கனெக்ஷன் நடக்கல, கனெக்ஷன் பாதிதான் நடந்திருக்குது. அல்லாஹ் அப்படி எதுக்கு வச்சிருக்கிறான்னு சொல்றேன் பாருங்க. இந்த கனெக்ஷன், பிரெயின் உள்ள கனெக்ஷன் 170 மில்லி செகண்ட் லேட். அதனால இளைஞர்களை பொறுத்தவரை சொன்ன உடனே எழும்பிடுவாங்க. ஜிஹாத் என்று சொன்னா வயசாளி இப்படி தூக்க போக்கில் இளைஞ முடிஞ்சு கதையை முடிச்சிருவாரு. ஏண்டா 170 மில்லி செகண்ட், அந்த 170 மில்லி செகண்ட்ல தான் ஒரு வயசாளி அப்படியே நின்று முடிவெடுப்பார். லேட்டா இளைஞருக்கு சொல்லிட்டு போக்கில் அவர் முடிவெடுத்து முடிஞ்சாச்சு. ஏனண்டா அந்த போய் சேர முன்னாடி நிறைய சாய்ஸ் மூளை கொடுத்துரும், இன்னும் போய் பூரணமா டிசிஷன் எடுக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க படிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைனா என்ன? நீங்க எக்கச்சக்கமான புத்தகங்களை படிச்சு முடிங்க. ஃபைனலி உங்களுக்கு வேர்ல்ட் சொல்லி தரும் வாழ்க்கை என்ன தெரியுமா? டிசிஷன் மேக்கிங்.
1: அகார்டிங் டு, நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியிலும் உங்கள் நட்சத்திர வானொலி ஸ்டார் எஃப்எம்மிலும் ஒரே நேரத்தில் ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற புனித ரமதானின் இந்த இறுதி 10 இரவுகளில் ஓர் இரவில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்திலே இங்கே நடைபெறுகிற இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியின் மூலம் பயணம் பயணையும்

இப்படிப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்குத்தான் இந்த இரவிலே முதல் முறை நாம் கேட்கிறோமா என்றால் இல்லை. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற அற்புதமான ஆழமான அல்லாஹுனுடைய முதல் வசனம் எத்தனை முறை கேட்டாலும் உண்மையிலேயே இன்றைக்கு புதியதாக கேட்பதை போன்று ஒரு உணர்வும் ஒரு சிந்தனையும் நம்முடைய இதயத்திற்குள் வந்தாலும், ஆனால் இதை நாம் இன்றைக்கு முதல் முறையாக கேட்கவில்லை. இன்றைக்கு ஒரு 40 வயதை அடைந்த ஒருவர் இங்கே இருக்கிறார் என்றால் குறைந்தபட்சம் அவருக்கு நினைவு தெரிந்து சுமார் 20 காலமாக இந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேட்டிருப்பார். ஏனென்றால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற வசனம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் வசனம் என்பதனால் அதை அரபியில் படித்தாலே நமக்கு அர்த்தம் தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருமறை வசனமாக நம்மிடத்திலே இருக்கிறது. இறுதி 10 தினங்களிலே நாம் பேண வேண்டிய நல்லொழுக்கங்கள், கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகள், இவைகளெல்லாம் நிறைய முறை நாம் செவிமடுத்த செய்திகள் தான். ஆனாலும் அந்த தகவல்களை புதிதாக நாம் கேட்கிற போது உள்ளபடியே இந்த மார்க்கத்தின் மீது நமக்கு இருக்கிற பேணுதலும் ஈடுபாடும் ஈர்ப்பும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதிகரித்து எப்படியாவது அந்த 10 தினங்களின் நன்மையை பெற்றுவிட மாட்டோமா என்று நம்முடைய இதயங்கள் நிச்சயமாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அருமை சகோதரர்களே, இந்த நன்மைகளெல்லாம் எதற்காக? ஏன் இந்த இரவு நேரத்திலே உறக்கத்தின் உச்சியில் இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம்? 12:30 மணியை இப்போது நாம் நெருங்கிவிட்டோம் என்று நினைக்கிறோம், அல்லது 1 மணிக்கு பக்கத்திலே வந்துவிட்டோம். இந்த நேரம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் உறக்கத்தின் உச்சியில் இருக்கிற தருணம். அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருக்கிற இந்த ஒரு கூடாரத்திற்கு உள்ளே வந்து அமர்ந்து இந்த சொற்பொழிவை நாம் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் என்ன இருக்கிறது நமக்கு? இந்த பயானை கேட்க வருபவர்களுக்கெல்லாம் 1000 ரியால் பரிசு கொடுக்கப்படும் என்றால் இங்கே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இல்லை? ஏதாவது ஒரு வார்த்தை நம்முடைய மனதிற்குள் நுழையாதா? ஏதாவது ஒரு செய்தி நம்மை மாற்றிவிடாதா? ஏதாவது ஒரு உபதேசம் நம்முடைய உள்ளத்தை உருக்கிவிடாதா என்கிற ஆசையிலும் ஆர்வத்திலும் ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இத்தனை காலங்கள் நாம் செய்திருக்கக்கூடிய நல்லமல்கள், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாம் செய்த தியாகங்கள், இந்த மார்க்கத்திலே நமக்கு இருந்த ஈடுபாடுகள், இந்த மார்க்கத்தினுடைய நன்மைகள் தரக்கூடிய காரியங்களாக நாம் செய்த எல்லா அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமே, எதற்காக? மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக. உலகத்திலே நமக்கு எந்த விதமான நன்மைகள் கிடைத்தாலும், எந்த உயர்வுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைத்தாலும் அது எதுவுமே நிரந்தரமானதோ நிலையானதோ அல்ல. அது நமக்கு இருப்பதைப் போலவே தெரியும். ஆனால் நாம் கழித்த 20 வருடங்கள் 25 வருடங்கள் என்ன நடந்திருக்கிறது என்று திரும்பி பார்த்தால் நிச்சயமாக ஒன்றுமே இல்லை. குறிப்பாக வெந்த பூமியிலே நொந்து வாழ்கிற நம்மை பொறுத்தவரை, இந்த பாலைவன பெருவெளியிலே வளத்தை தேடி வந்திருக்கிற நம்மை பொறுத்தவரை, இங்கே ஒரு 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறோம் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், வாழ்க்கையை திருப்பி பாருங்கள், நீங்கள் பெற்றது என்னவென்று. அதிலே சில விஷயங்களை நாம் பெற்றிருக்கலாம், ஆனால் இழந்ததை நீங்கள் எண்ணி பார்த்தால் அது பெற்றதை விட அதிகமாகத்தான் இருக்கும். இது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மனிதர்களின் நிலை அப்படித்தான். நாம் நினைப்போம் படிப்பு என்பது நமக்கு மிக உயர்ந்தது என்று, ஆனால் எல்லா இடங்களிலும் படிப்பு நமக்கு மதிப்பை ஏற்படுத்தி தராது. நாம் நினைப்போம் பொருளாதாரம் என்பது மிக மிக உயர்வானது என்று, எல்லா நேரங்களிலும் பொருளாதாரம் நமக்கு உதவி செய்து விடாது. அதே போன்றுதான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் தன்னிடத்திலே வைத்திருக்கிற அவனுடைய வாழ்வோடு தொடர்புடைய எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாமே கொஞ்ச காலம்தான் சகோதரர்களே. வரும்போது ஒரு விஷயம் நாங்கள் பேசி கொண்டிருந்தோம், இதே அரேபியாவிலே நடந்த ஒரு நகைச்சுவையான செய்தி ஒன்று. உங்களுக்கெல்லாம் தெரியும், அவ்வப்போது இந்த அரேபிய நாட்டிலே மெடிக்கல் கேம்ப் வைப்பார்கள், இப்படிதானா? இந்த மெடிக்கல் கேம்ப் வைக்கும்போது இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய சொந்த நாட்டு மொழியும் தெரியும், அரபு மொழியும் தெரியும். குறிப்பாக இந்த ரியாத் யூனிவர்சிட்டி, மதீனா யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் மாணவர்களாக இருப்பவர்கள் தான் பிற்காலத்தில் அறிஞர்களாக மாறுகிறார்கள். அப்போது

0: இலவசமாக இவர்கள் மருத்துவ முகாம் நடத்துகிற போது அங்கே மருத்துவரிடத்திலே நோயாளிகளுடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்காக வேண்டி அந்த மாணவர்களை மொழிபெயர்ப்புக்காக அழைப்பது வழக்கு. அப்படி ஒருவர் நம்முடைய நாட்டிலே 8 ஆண்டு காலம் படித்துவிட்டு மிகப்பெரிய ஆலிமாக இருந்து அதற்கு பிறகு இங்கே வந்து பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருப்பவர் அவரை கொண்டு வந்தாச்சு. எதற்காக வென்றால் அந்த நோயாளியினுடைய நோயை அரபு மொழியில் அவர் சொல்ல வேண்டும். அந்த நோயாளிக்கு பிரச்சனை என்னன்னா ரொம்ப நிறைய சாப்பிட்டார். அவர் ஏகப்பட்டது சாப்பிட்ட காரணத்தினால அவருக்கு என்ன செய்யுது, லூஸ் மோஷன் உடாம போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை டாக்டர் கிட்ட சொல்லணும். இவரு யாரு, ஆலிம்சா வர்றார், அருமையில சொல்லணும்ல, தபீப் ஹூ அக்கல கசீரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவன் அந்த ஃபுஸ்ஹாவான அந்த அரபியில் ரொம்ப டீப்பாக சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த லூஸ் மோஷன் என்கிற வார்த்தைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இசால் அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு தெரியல. என்னதான் நம்ம மொழியை படித்தாலும் அந்த மொழியினுடைய அறிஞ்சொற்பொருட்கள் எல்லாம் தெரியும் நமக்கு அவசியம் கிடையாது. போட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு, ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணுறாரு, டாக்டரால் புரிஞ்சிக்க முடியல. அந்த பங்காளி ஒருத்தர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தார், பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டார். நேரம் அந்த பங்காளி டாக்டர் கிட்ட வந்து, டாக்டர் அகில் வாஜித் அத ரோ பர்ரா மாஃபி வக்கஃப் அப்படி ஒரே வார்த்தை தான். இவருடைய 7 ஆண்டு கால படிப்பு, இவருடைய ஆலிம் சனது, பல்கலைக்கழக பின்னணி ஒன்றுமே பயனளிக்கவில்லை. பங்காளி 2 வினாடியில் அகில் வாஜித் ரோ பர்ரா மாஃபி வக்கஃப் டாக்டர் அழகா புரிஞ்சுக்கிட்டாரு. டக்குன்னு அவருக்கு மெடிசன் எழுதி கொடுத்து அனுப்புறார். போது அந்த ஆலிம் நினைத்தார், 7 ஆண்டு காலம் நான் படித்த அரபியின் நிலைமை என்னையா அப்படின்னு. உண்மையில் எவ்வளோ பெரிய கை சேதம் யோசித்து பாருங்க. 7 ஆண்டு காலம் ஊரில் அவரை யாரும் பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. மௌலானா என்றும், மௌலவி என்றும், உஸ்தாத் என்றும், ஷேக் என்றும் ஊரிலே உலகிலே உள்ள எல்லா மக்களும் பாராட்டிய பெருந்தகை, அரபி மொழியின் விற்பன்னர். ஒரு சின்ன வார்த்தை தெரியாதனால் அவர் திணறிய திணறலில் ஒரு பங்காளி வந்து 2 வினாடியில் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போனார். இதுதான் உலகம் சகோதரர்களே. சில நேரத்திலே நாம் நினைப்போம் நமக்கு திறமைகள் நிறைய இருக்கிறது என்று, சில நேரத்திலே நாம் நினைப்போம் எல்லாமே நமக்கு தெரியும் என்று, சில நேரத்திலே நினைப்போம் எனக்கு என்னடா குறை, அழகு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அழகான மனைவி இருக்கிறார், அழகான பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொந்த வீடு இருக்கிறது, சொத்து இருக்கிறது, நிலம் இருக்கிறது, புலன் இருக்கிறது, நலம் இருக்கிறது, வளம் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று நினைப்போம். ஆனால் அருமை சகோதரர்களே, கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்த்தால், இந்த உலகத்திலே நாம் என்ன சாதித்தோம் என்று நினைத்து பார்த்தால் ஒன்றுமே மிஞ்சாத சகோதரர்களே. ஆதமுடைய மகன் எல்லாம் எனக்குரியது எனக்குரியது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கோ உண்டு கடித்ததும் உடுத்து கிடித்ததும் கொடுத்து முடித்ததையும் தவிர எதுவுமே அவனுக்கு சொந்தமில்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி. எப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் பெருமை பேசிக்கொண்டும், எதற்கெடுத்தாலும் ஆணவம் பேசிக்கொண்டும், எதற்கெடுத்தாலும் கர்வத்திலே மிதந்து கொண்டும், எதற்கெடுத்தாலும் நான் என்று அகங்காரத்திலே இன்றைக்கு சுற்றி கொண்டிருக்கிறோமே, சுழன்று கொண்டிருக்கிறோமே. அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பிறப்பையும் அவனுடைய இறப்பையும், அவனுடைய பிறப்பின் நோக்கத்தையும் அவனுடைய பிறப்பின் துவக்கத்தையும், அவன் மறைந்ததற்கு பிறகு அவன் போகக்கூடிய மண்ணோடு மண்ணாகி மக்கி உக்கி போகக்கூடிய எலும்பாக அவன் மாறுகிற நிலையும் நினைத்து பார்த்தால், இந்த உலகத்திலே அவன் பெருமை பேசுவானா, இந்த உலகத்திலே அவன் ஆணவம் கொள்வானா, இந்த உலகத்திலே அவன் அகங்காரத்தோடு நடப்பானா, இந்த உலகத்திலே அடுத்தவர்களை ஏளனமாக நினைப்பானா. அருமை சகோதரர்களே, மறுமை விசாரணை என்கிற வார்த்தை நம்முடைய செவியிலே விழும்போதே நம்முடைய கற்பனைகள் மறுமையை நோக்கி நினைக்க வேண்டும். இன்றைக்கு ஷேக் அவர்கள் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நெஞ்சிலே தைத்த வார்த்தை. உண்மையாலுமே இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் பெரும் பகுதி போலியாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஒருவனை பற்றி இன்றைக்கு நல்ல அபிப்பிராயம் பேச முடியுமா, கேட்க முடியுமா? எப்படி, அவரை பற்றி ஒரு கருத்தை சொல்லுங்கள். அவரா ரொம்ப நல்ல மனுஷரு, ஆனால் பொம்பளை விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு. அவரா ரொம்ப நல்ல ஆளு, ஆனால் காசு விஷயத்தில் கராரான ஆசாமி. அவரா ரொம்ப நல்ல ஆளு, ஆனால் ஓவரா பந்தா பண்ணுவார். அவரா கரெக்டான ஆளு தான், ஆனால் கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் அப்படி இப்படித்தான் இருப்பார். இப்படித்தானே இன்றைக்கு மனிதர்களை பற்றி சொல்ல முடியும். இது மற்றவர்களை பற்றிய கருத்து மட்டுமல்ல, நம்முடைய நம்மை பற்றியும் பிறர் சொல்லக்கூடிய கருத்து அப்படித்தான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆயிரக்கணக்கான உடல் உறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து, கண்ணை கொடுத்து பார்க்கச் செய்து, செவியை கொடுத்து கேட்கச் செய்து, கரத்தை கொடுத்து பிடிக்கச் செய்து, உடலிலே கொடுத்த எல்லா உறுப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இயங்கச் செய்து அருமையான அற்புதமான வளமான நலமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, அதற்கு நன்றி செலுத்துகிற தன்மை இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா? அதற்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்கிறதா? அருமை சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு நன்றி உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். மார்க்கத்தை ருசித்து ரசித்து பேண வேண்டும். அல்லாஹ் ஒரு உன்னதமான மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தின் பணக்காரர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு மார்க்கம், இந்த உலகத்தின் விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் மல்டி மில்லியனர்களுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் அதி மேதாவிகளுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் இவருடைய கடைக்கண் பார்வை நம்மீது விழாதா என்று யாரெல்லாம் சிலரை ஆச்சரியத்தோடும் அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் பார்ப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மார்க்கத்தை நம்மை போன்ற சாமானியர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். யாருக்கு நம்ம சாதாரணமானவர்களை நம்மை எல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். இதை அவர் கண்டுபிடித்தார், அதை அவர் கண்டுபிடித்தார், அவருடைய பேர் பாட புத்தகத்திலே இருக்கிறது, அவருடைய பேர் பல்கலைக்கழகத்திலே இருக்கிறது, அவருடைய பேர் அதிலே இருக்கிறது என்றெல்லாம் புகழுக்கு சொந்தக்காரர்களாகிய எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மார்க்கம், புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் இந்த உலகத்திலே பாத்திரமாக வாழ்ந்த எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மார்க்கம். கண்ணசைவை காட்டால் 1000 பேர் அவருக்காக விழுவதற்கு தயாராக இருந்தவர்கள், கை தட்டினால் போதும் அவருக்காக 1000 பேர் வந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் இருந்த ஆட்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத மார்க்கத்தை, அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத தீனை அல்லாஹ் உங்களைப் போல் என்னைப் போல் சாதாரணமானவர்களை தேடி பிடித்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். நன்றியுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். நயவஞ்சகர்களாக வாழக்கூடாது, நடிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடாது. எந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோமோ அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை இயக்கக்கூடிய இயந்திரமாக இருக்க வேண்டும் சகோதரா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வெறுமனே உதடுகளில் உச்சரிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, அது நம்முடைய உள்ளத்திலிருந்து கிளம்புகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தில் வாழுகிற நம்முடைய சிந்தனைகளை அவன் பக்கம் திருப்புவதற்கு, உலகத்திலே வாழுகிற லௌகீக மௌட்டீக பௌட்டீக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் மார்க்கத்தின் சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக இன்ன இலைனா இயாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும் ஒரே வார்த்தை அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்கிறான். உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களே, நிச்சயமாக உங்களுடைய மீளுதல் என்னிடத்தில் தான் இருக்கிறது. எங்கே போக முடியும் சகோதரர்களே, எங்கே போக முடியும்? மனைவியோடு கோபித்துக் கொண்டு கொஞ்ச நேரம் பார்க்கிலே இருக்கலாம், ஷேக் அவர்கள் சொன்னதை போல் ஒரு 5-6 நாள் தலைமறைவாக கூட இருக்கலாம், ஆனால் அல்லாஹுவை கோபித்துக் கொண்டு எங்கே போக முடியும்? மரணித்ததற்கு பிறகு, மண்ணறையின் வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு, மண்ணோடு மண்ணாக மக்கி உக்கி போன எலும்புகளாக ஆனதற்கு பிறகு, மகஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகு எங்கே போக முடியும்? இன்ன இலைனா இயாபகும், நிச்சயமாக உங்களின் திரும்பும் இடம், உங்களின் மீளும் இடம் என்னிடத்தில் தான் இருக்கிறது. சும்மா இன்ன அலைனா ஹிசாபகும், அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை சும்மா இருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை 10, 11, 10 இது ஒன்றாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். இன்ன அலைனா ஹிசாபஹும், நிச்சயமாக உங்களை பற்றிய கேள்வி கணக்கு என்னிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறான். அதனால் தான் கேள்வி கணக்கை பற்றி நினைக்கிற போது சஹாபாக்கள் எல்லாம் தாடி நினை எழுதிருக்கிறார்கள். மறுமையை பற்றி சொல்லுகிற போது சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி எழுதிருக்கிறார்கள். மரணத்தின் வாசலில் சஹாபாக்கள் கிடந்த போதெல்லாம் மரணத்திற்கு பிறகு இருக்கிற தம்முடைய வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார்கள். யார் அவர்கள்? மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள். யார் அவர்கள்? மார்க்கத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள். யார் அவர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பாசறையில் நேரடியாக பாடம் படித்தவர்கள். யார் அவர்கள்? தவறுகள் செய்யும் போது வஹியால் திருத்தப்பட்டவர்கள், நன்மைகள் செய்யும் போது வஹியால் பாராட்டப்பட்டவர்கள். உலகமே உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு கியாமத் நாள் வரைக்கும் வாழக்கூடிய எந்த சமுதாயமும் அவர்கள் தம் கால் தூசி அளவை பெற முடியாது என்கிற சிறப்பிற்கு சொந்தக்காரர்கள். மரணம் வரும்போது கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று ஏங்கி தவித்திருக்கிறார்கள். கேள்வி கணக்கு சிறப்பமாக இருந்து விட்டால், கேள்வி கணக்கு சிரமமாக இருந்து விட்டால் என்ன செய்வேனோ, என்ன நடக்குமோ என்று ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் அழுகையிலும் தங்களுடைய இறுதி கட்டத்தை கழித்திருக்கிறார்கள். ஆனால் நாமோ சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம், சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அலாஷரத்துல் முபஷரத்து பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 நபி தோழர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள்? பத்ரிகளே, பத்ரியில் கலந்து கொண்டவர்களே, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று போற்றப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னவோ 10-15 பத்ரிகளில் கலந்து கொண்டதைப் போல, நம்ம எல்லாம் என்னவோ பத்து முறை சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர்களைப் போல சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அச்சமூட்டுகிறான், எச்சரிக்கை செய்கிறான், யௌமஹும் பாரிசூன், அந்த நாளில் இந்த மக்கள் எல்லாம் வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். உலகத்திலே இருப்பதை போல் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று காட்டி நிற்க முடியாது. உலகத்திலே நிற்பதை போல் எனக்கு பக்கபலமாக என் நண்பன் இருக்கிறான் என்று யாரையும் காட்ட முடியாது. உலகத்தில் இருப்பதை போல் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று என் தம்பியை தளபதியாக நிற்க வைக்க முடியாது. உலகத்திலே இருக்கும் போது தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று எனக்காக உயிர் கொடுக்க, எனக்காக உதிரம் கொடுக்க சில பேர் இருப்பானே, அப்படியெல்லாம் யாரும் வந்து நிற்க முடியாது. யௌமஹும் பாரிசூன், அந்த நாளிலே, அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் தன்னந்தனியாக வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். லா யஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, அவர்கள் எதையும் அல்லாஹ்விடத்திலே மறைக்க முடியாது. அவர்களுடைய விஷயங்களில் எதுவும் அல்லாஹ்விடத்திலே மறைந்து விடாது. அப்போது அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே பிறப்பிக்கின்ற முதல் பிரகடனம் என்ன தெரியுமா? மறுமையின் விசாரணை துவங்குவதற்கு முன்பு மகஷர் மைதானத்திலே மக்கள் ஒன்று கூட்டப்படக்கூடிய சூழ்நிலையில் எப்படி செருப்பணியாதவர்களாக ஆடை அணியாதவர்களாக விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக பிறந்த மேனியிலே வந்து நிற்பான். ஏன் தெரியுமா? மார்க்கம் இதை பதிவு செய்து சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பதிவு செய்து சொல்லுகிறார்கள். உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய உயிரை கூட விடுவான், ஆனால் அவனுடைய மானத்தை விட மாட்டான். மானம் என்பது உயிரை விட மேலாக மதிக்கப்படுவது. ஆனால் அந்த வறுமையில் மன்றத்தில் மஹ்ஷரில் அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே போய் நிற்கிற போது அந்த மானம் கூட அவனுக்கு பெரிதாக தெரியாது. அவனுடைய அங்கங்கள், அவயங்கள், மறைவிடங்கள் புலப்படுவது, வெளிப்படுவது அவனுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுப்புகின்ற முதல் கேள்வி, பிரகடனம் செய்கின்ற முதல் அறிக்கை, அல்லாஹ் தாக்கல் செய்கிற முதல் அறிவிப்பு, லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம்? ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து சொல்லுவார்கள். மறுமையிலே திமுக கட்சிக்காரர்கள், எங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அங்கே வந்து நின்று கொண்டு எங்கள் கலைஞருக்கு என்று சொல்ல முடியாது. 4 எழுத்து கட்சிக்காரர்கள் வந்து எங்களுடைய அம்மாவிற்கு என்று சொல்ல முடியாது. அமெரிக்கர்கள் வந்து எங்கள் ஒபாமாவிற்கு என்று சொல்ல முடியாது. எல்லோரும் அடங்கி ஒடுங்கி கிடங்கி முடங்கி ஒடுங்கி சொல்லுவார்கள், அல்லாவிற்கே சொந்தம் என்று. யாரு அல்லாவை வணங்காதவன் கூட நாளைக்கு சொல்லுவான், அல்லாவிற்காக சுஜூது செய்யாதவன் கூட நாளைக்கு சொல்லுவான். அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துகின்ற வார்த்தையை தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட உச்சரிக்காதவன் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிற சர்வசக்தனான அடக்கி ஆளுகிற சக்தி கொண்ட ஓரிரையான அல்லாஹ் உனக்கே சொந்தம். அப்போது அல்யோம் துஜுசா குல்லு நஃப்ஸிம் பிமா கஸபத், ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த உலகத்திலே என்ன பாவம் செய்ததோ அந்த பாவத்திற்குரிய தண்டனை பகிர்ந்து தரப்படக்கூடிய விசாரணை. அந்த விசாரணை சாதாரண விசாரணை அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எப்படி நமக்கு வர்ணித்து சொல்கிறான் தெரியுமா? மறுமையின் மன்றத்திலே மகஷர் மைதானத்திலே படைத்தவன் முன்னிலையில் வெளிப்படையாக இந்த அடியார்கள் நிற்கின்ற போது என்ன நடக்கும் என்பதை எப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானங்களையும் பூமியையும் அவனுடைய கையிலே மடக்கி வைத்துக் கொண்டே அல்லாஹ் சொல்லுவான், அனல் மாலிக், நானே அரசன், அனல் ஜப்பார், நானே அடக்கி ஆள்பவன், அனல் முஜகப்பிர், நானே பெருமைக்குரியவன், ஐன முலுக்குல் அருதி, உலகத்தின் அரசர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் முதலில் கேள்வி கேட்கிறான். உலகத்தின் அரசர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் முதலிலே கேள்வி கேட்கிறான். ஐநல் ஜப்பாரூன், உலகத்திலே ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருந்தவர்கள் எங்கே? உலகத்திலே அடக்கி ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எங்கே? மக்களை எல்லாம் ஒடுக்கி வைந்து கொண்டிருந்த அந்த ஹிட்லர்கள் எங்கே? ஐநல் ஜப்பாரூன், லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? 3 முறை கேள்விகள் எழுப்பப்படும் சகோதரர்களே, ஒரே கேள்வி 3 முறை எழுப்பப்படும். பிறகு அல்லாஹ்வே பதில் சொல்லுகிறான், அல்லாஹில்லாஹில் வாஹிதில் கஹார்,
1: அனைத்தையும் அடக்கி ஆளுகிற ஆளுமை திறன் கொண்ட ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஓரினைவான அல்லாஹ்விற்கே சொந்தம் என்று அவனே சொல்லுகிறான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அனைத்து ஆட்சியையும் அனைத்து அதிகாரத்தையும் அனைத்து சர்வாதிகாரத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் இறைவனை எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் இந்த பாவிகள், எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் இந்த மனிதர்கள். ஒவ்வொருவரும் பேதலித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, ஒவ்வொருவனும் அஞ்சி பயந்து நடுங்கி கிடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் விளக்குகிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹுல்லா. ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டிய விஷயம் இது. மா மின்கும் மின் அஹதின், உங்களில் யாராக இருந்தாலும் உங்களில் எவராக இருந்தாலும் அந்த ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இருக்கப்படாது. எப்படி? வேறு யாரோ ஒருவர் மூன்றாம் அவரின் உதவி எங்கே தேவைப்படாது. காரணம், விசாரணையின் வீரியம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக, விசாரணையின் கனப்பரிமாணத்திலே குறைவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக, விசாரணையின் உச்சக்கட்ட கொடூரம் கொஞ்சம் கூட குலைந்து விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் எந்த மொழிபெயர்ப்பாளரையும் பக்கத்திலே வைக்காமல் எல்லாவற்றையும் மலக்குமார்களை கொண்டே செய்கின்ற அல்லாஹ், உலகத்திலே அடியார்களுடைய பாவங்களை மலக்குமார்களை கொண்டே கணக்கெடுக்கின்ற அல்லாஹ், உலகத்திலே அடியார்கள் செய்கின்ற நன்மைகளை மலக்குமார்களை கொன்று கணக்கெடுகின்ற அல்லாஹ், உலகத்தை அழிப்பதற்கு கூட இஸ்ராஃபீல் என்கிற ஒரு மலக்கை சூரை ஊத வைத்து உலகத்திற்கு அழிவை ஏற்படுத்துகின்ற அல்லாஹ் மனிதனிடத்திலே விசாரிக்கிற பொழுது, மறுமையின் மன்றத்திலே மனிதனை விசாரிக்கின்ற பொழுது, அந்த மலக்குமாரை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மொழிபெயர்ப்புக்கு கொண்டு வர மாட்டான். அவனை தனியாக என்னிடத்திலே விட்டு விடுங்கள், அவனை தனியாக என்னிடத்திலே விட்டு விடுங்கள். லைஸ பைனஹு வ பைனல்லாஹி துர்ஜுமான், அல்லாஹுவிற்கும் அந்த அடியானுக்கு இடையில் மொழிபெயர்க்கக்கூடிய எவருமே இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள், ஃபயன்துரு அய்மன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம வ யன்துரு அஷ்அம மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அங்கே நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் எந்த விஷயங்களை முற்படுத்தி வைத்தானோ அந்த எந்த காரியத்தையும் அங்கே அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். வயந்துரு பைன யதைஹி ஃபலா யரா இல்லன்னார் தில்கா வஜ்ஹிஹி, அவனுக்கு முன்னால் பார்ப்பான் அங்கே நரகத்தை அன்றி எதுவுமே இருக்காது என்கிற அந்த விஷயத்தை விளக்குகின்ற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா, அந்த நரகத்திலிருந்து ஒரு பேரித்தம்பட கொட்டையளவையாவது தர்மம் செய்து நீங்கள் அந்த நரகத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. விசாரணை என்று சொன்னால் நீதிமன்றம் நமக்கு நினைவுக்கு வரும், விசாரணை என்று சொன்னால் நீதி நம்முடைய நினைவுக்கு வரும், விசாரணை என்று சொன்னால் சாட்சிகள் நமக்கு நினைவிற்கு வரும், விசாரணை என்று சொன்னால் லஞ்ச லாவண்யம் நமக்கு நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாமல் அற்புதமான ஒரு நீதிமன்றத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அங்கே நிறுவுகின்றான். இதோ அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சூரா இப்ராஹிம் 48வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத் வபர்ஸுலில்லாஹில் வாஹிதில் கஹார். அல்லாஹ் இந்த பூமியையே வேறொரு பூமியாக மாற்றுகிறான் நீதிமன்றத்திற்காக. எப்படி? இந்த பூமியையே வேறொரு பூமியாக அல்லாஹ் மாற்றுகிறான். பரிச்சயமான பூமியாக இருக்காது. என்ன நடந்தாலும் என்னுடைய ஊர் நான் சமாளித்துக் கொள்ளுவேன், என்ன நடந்தாலும் என்னுடைய மாநிலம் என்னுடைய கர்நாடகா அந்த கோர்ட்டை நான் சமாளித்துக் கொள்ளுவேன் என்று சமாளிக்கின்ற நீதிமன்றம் அல்ல அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். அது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யாருக்குமே பரிச்சயம் இல்லாத புதியதோர் இடத்திலே தன்னுடைய நீதிமன்றத்தை அல்லாஹ் நிறுவுகின்றான். ஏன்? அந்த நீதி விசாரணை பார்த்தாலே ஒரு பயம் நமக்கு வந்துவிடும். அந்த நீதி விசாரணையை பற்றி கேள்விப்படுகிற போதே ஒரு பதட்டமும் குலுக்கமும் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும். அதனால் தான் அல்லாஹ் இந்த பூமியை அப்படியே வேறொரு பூமியாக மாற்றுகிறான் அங்கே நீதிமன்றத்தை நிறுவுவதற்கு. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நீதிமன்றத்திலே வைத்திருக்கின்ற ஒற்றை வரி என்ன தெரியுமா? அந்த நீதிமன்றத்தினுடைய கொள்கை என்ன தெரியுமா? லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்றெல்லாம் இன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார்களே, அதே போன்று அல்லாஹுடைய நீதிமன்றத்தின் ஒரு விஷயம் அங்கே அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்படும். என்ன அடிப்படை தெரியுமா? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படை, இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படை சாசனம், அதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய சட்டத்தினுடைய முதல் வரி. எப்படி?
0: யார் இந்த உலகத்திலே அணு அளவு நன்மை செய்கிறானோ அதனுடைய பலனை அவன் அங்கே காண்பான். யார் இந்த உலகத்திலே அணு அளவு தீமை செய்கிறானோ அதனுடைய பலனையும் அங்கே காண்பான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நன்மைகளை மறைக்கவோ, நன்மைகளை மறக்கவோ, நன்மைகளை மறுக்கவோ அவனால் முடியாது. தீமைகளை மறக்கவோ, தீமைகளை மறைக்கவோ, தீமைகளை மறுக்கவோ அவனால் முடியாது. எந்த விஷயங்களையும் அல்லாஹ்விடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி விட முடியாததற்கு அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்து வைத்தவனாக உங்களுடைய வாழ்வில் எத்தனை காலங்களை நீங்கள் கடித்திருக்கிறீர்கள், உங்கள் வாழ்வில் எத்தனை வருடங்களை நீங்கள் கடித்திருக்கிறீர்கள், அத்தனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியல் போட்டு பதிவு செய்து அதிலே உங்களுடைய நன்மைகள் இவ்வளவு, உங்களுடைய தீமைகள் இவ்வளவு என்கிற அடிப்படையை வைத்து விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதி தேவனாக இருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கே விதித்திருக்கின்ற அந்த நீதியினுடைய சட்டம் என்ன தெரியுமா? வலா யுஸ்லிமு ரப்புக்கு அஹதா. நபியே, உங்கள் இறைவன் எவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அந்த நீதிமன்றத்தில் யாருக்கும் அநியாயம் இல்லை. இந்த உலகத்திலே உல்லாசமாக சுற்றி திரிந்து கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிற இந்த காலத்திலே உல்லாசமாக, உற்சாகமாக, ஊதாதித்தனமாக இந்த உலகத்தின் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நம்மை போன்ற சிலர் அல்லாஹ் இருக்கிறான், மறுமை இருக்கிறது என்கிற அச்சத்தோடு பயத்தோடு நன்மை செய்தோமே, அந்த நன்மைகள் வீணாய் போகவே போகாது.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள்.
3: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
4: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
2: 24 மணி நேரமும்
5: You are listening to
2: முஸ்லிம் வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: நம்மை போன்ற சிலர் அல்லாஹ் இருக்கிறான், மறுமை இருக்கிறது என்கிற அச்சத்தோடு பயத்தோடு நன்மை செய்தோமே, அந்த நன்மைகள் வீணாய் போகவே போகாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தராமல் அல்லாஹ் தங்களுக்கு தந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை, மில்லியன் கணக்கான, பில்லியன் கணக்கான சொத்துக்களை எல்லாம் தங்களுக்கும் தங்களுடைய நலனுக்கும் என்று சுயநலங்களாக வைத்துக் கொண்டிருந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலோங்க செய்ய வேண்டிருப்பதற்காக, அழைப்பு பணிகளுக்காக அள்ளி கொடுத்தோமே, நம்முடைய இந்த தர்மங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு நன்மை தரக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? அந்த விசாரணையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்ற இன்னும் ஒரு அற்புதமான சட்டம், அங்கே யாரும் யாருக்காகவும் வாதாட முடியாது, யாரும் யாருக்காகவும் வக்கீல் வைக்க முடியாது. இந்த உலகத்திலே சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அநியாயங்கள் செய்தவனும், எவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் செய்தவனும், எவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் செய்தவனும் வக்கீல் வைத்து வாதாடுவதற்கு காசையும் பணமும் அவனிடத்திலே இருந்தால் அவன் பயப்படாமல் குற்றம் செய்யலாம், அவன் பயப்படாமல் குற்றம் செய்யலாம். எத்தனை பேரை வேண்டுமானாலும் அவன் கொலை செய்யலாம், எத்தனை பேரை வேண்டுமானாலும் அவன் கொடூரமான முறையிலே தாக்கலாம், எத்தனை பேர்களுடைய பொருளாதாரத்தையும் அவன் சூறையாடலாம், அரசாங்கத்தினுடைய வளங்களை எல்லாம் அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் ஊழல் செய்யலாம். ஏன்? அவனுக்காக வாதாடுவதற்கு வக்கீல்கள் இருக்கிறார்கள். அவன் என்ன செய்தாலும், அவனுக்கு எதிராக யார் வழக்கு தொடுத்தாலும் எனக்காக என் வக்கீல் பேசுவான் என்று போய்கொண்டே இருப்பார்கள். காரணம், இந்த உலகத்திலே வக்கீல் வைத்து வாதாடுபவர்களுக்கு ஜெயிலும் தெரியும், பெயிலும் தெரியும். ஆனா மறுமையிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே வக்கீல் வைத்து எவனாலும் வாதாட முடியாது. காரணம், அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், இந்த நாளில், மறுமை நாளில் எக்காலம் ஊதப்படும் போது உலகத்தினுடைய அழிவிற்காகவும், மீண்டும் எழுப்பினி பார்த்தப்படுவதற்காகவும், மீண்டும் மகஷரிலே ஒன்று கூட்டப்படுவதற்காகவும் அந்த ஊதுதல் நடைபெறும் போது அவர்களுக்கிடையில் எந்த குடும்ப உறுப்பு, எந்த குடும்ப உறவும் இருக்காது. யாரும் அவர்களுக்காக வந்து பேச முடியாது. அவர்களே ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்து அந்த நீதிமன்றத்தினுடைய இன்னொரு தனிப்பெரும் அம்சம் என்ன தெரியுமா? லஞ்சத்தினுடைய வாடை கூட அங்கே போகாது. ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே காசும் பணமும் நம்மிடத்திலே இருந்தால் கணக்கை கூட தவறாக காட்டுகின்ற எத்தனையோ நீதிபதிகளை விலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்கு தான் இன்றைய உலகம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே, மறுமையின் நீதிமன்றத்திலே அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்? யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் தேவையுடையவர்கள். எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்களாக இருக்கும் போது யார் அல்லாஹ்விற்கு போய் லஞ்சம் கொடுக்க முடியும்? யார் அல்லாஹ்விடத்திலே போய் கையூட்டு தர முடியும்? யார் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே தலையிடுவதற்கு லாவண்யத்தை பேச முடியும்? யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற நீதிபதியாக இருப்பவனுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ, எந்த விதமான மன அழுத்தத்தையோ யாரும் ஏற்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் தான் எனக்கு சாதகமாக தீர்ப்பு தராவிட்டால் நீதிபதியாக உன் மனைவியை கொன்று விடுவேன், உன்னுடைய மகளை கடத்தி விடுவேன், உன் பேரப்பிள்ளைகளை கொன்று விடுவேன், உன்னுடைய வீட்டிற்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தி விடுவேன், உன்னை வேறு மாநிலத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்து விடுவேன் என்றெல்லாம் மிரட்ட முடியும். ஆனால் மறுமையின் நீதிபதியாக இருக்கிற, மறுமையின் விசாரணையின் தலைப்பெறும் நீதிபதியாக இருக்கிற அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் அந்த நீதிபதிக்கு எந்த விதமான மன அழுத்தத்தையும் ஏற்படுத்த முடியாது. காரணம், அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், இன்னல் குவ்வத்த லில்லாஹி ஜமீஆ, நிச்சயமாக எல்லா ஆற்றலும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இப்படி வைத்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை, எப்படி வைத்திருக்கிறான்? இந்த அளவிற்கு பிரமிப்பான, அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய, அற்புதத்தை தாங்கி நிற்கக்கூடிய, ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நீதிமன்றத்தை எல்லாம் வைத்திருக்கிறான். இந்த நீதிமன்றத்திலே மனிதர்களாகிய நமக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு சாட்சிகளை சொல்வதற்கென்றே அல்லாஹ் சில சாட்சிகளை வைத்திருக்கிறான். அந்த சாட்சிகளை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், இந்தியர்களாகிய நமக்கு இந்தியன் பீனல் கோர்ட் லா நமக்கு நன்றாகவே தெரியும். என்ன குற்றம் செய்தாலும், எப்படிப்பட்ட குற்ற பின்னணி இருந்தாலும், அந்த குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு, அவனுடைய தண்டனை நிரூபப்படுவதற்கு சாட்சியங்களின் சாட்சியம் மிக மிக அவசியம். சாட்சியம் பிறண்டு விட்டாலோ, பொய் சாட்சி என்று நிரூபிக்கப்பட்டாலோ, அவன் எவ்வளவு எளிதாக வேண்டுமானாலும் தண்டனை இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எவ்வளவோ பெரும்பெரும் பாவிகளும் பெரும்பெரும் காவிகளும் அனைத்து அனாச்சாரங்களையும் அட்டூழியங்களையும் அரங்கேற்று விட்ட போதும் கூட அதற்கு ஆதாரமான சாட்சிகள் இல்லை என்பதனால் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உல்லாசமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? மறுமையின் நீதிமன்றத்தில் அவன் வைத்திருக்கிற சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் சாட்சியாக அவனே அங்கே களமிறங்குகிறான். நீதிபதியே சாட்சி சொல்லுகிற வினோதத்தை மறுமையில் மட்டும்தான் பார்ப்போம் சகோதரர்களே. உலகத்திலே நீதிபதி தீர்ப்பை மட்டும்தான் சொல்லுவார். காரணம், குற்ற பின்னணியை அவரால் கண்டுபிடிக்க முடியாது. இவன் குற்றம் செய்திருக்கிறானா இல்லையா என்கிற ஊர்ஜிதம் அவருக்கு தெரியாது. அவர் மேடையிலே அமர்ந்து கொண்டு வக்கீல்களின் வாதங்களை பார்த்து, சாட்சிகளையும் சாட்சிகளினுடைய வாதங்களையும் பிரதிவாதங்களையும் கணக்கிட்டு கடைசியில் தீர்ப்பை சொல்லிவிட்டு கையெழுத்துத்தான் போடுவார். ஆனால் மறுமையின் விசாரணையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட நீதிபதியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனே முதல் சாட்சியாக களமிறங்குகிறான். இதோ திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மர்ஜிஉஹும், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு வருகிற போது, சும்ம அல்லாஹு ஷஹீதுன் அலா மா யஃபஅலூன், அவர்கள் இந்த உலகத்திலே செய்த காரியங்களுக்கு அல்லாஹ்வே சாட்சியாக இருப்பான் என்று 10:46 அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பார்த்தீங்களா? நீதிபதியே சாட்சியாக இருக்கிற அற்புதத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீதிபதியே சாட்சியாக இருக்கிற அதிசயத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனால் மறுமையின் விசாரணையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கிற, அஹ்கமுல் ஹாக்கிமீனாக இருக்கிற அல்லாஹ் அவனே தன்னை சாட்சியாக திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அது மட்டுமா, அதற்கடுத்த சாட்சி யார் தெரியுமா? அதற்கடுத்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? மனித புனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், வஹியால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள், இறைவனோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற மலக்குகள் கோமான் அவருடைய வாசித்தாவை கொண்டு வஹியை பெறக்கூடியவர்களாக, வேதங்கள் அருளப்பட்டவர்களாக இருந்த இறை தூதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகிறான். இறை தூதர்களுடைய சாட்சிகள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதோ நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், யுதா நூஹுன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் நூஹு நபி அழைக்கப்படுவார். அவரிடத்திலே கேட்கப்படும், உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தீர்களா? அவரும் சொல்லுவார், ஆமாம் என்று. அவருடைய சமுதாயம் கொண்டு வரப்படும், அவர்களிடத்திலே கேட்கப்படும், உங்களுக்கு உங்களுடைய தூதர் எத்தி வைத்தாரா என்று. அவர்கள் இல்லை என்று மறுப்பார்கள். இந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க. இது நூஹு நபி மட்டுமல்ல, ஒவ்வொரு இறை தூதரும் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு அந்த இறை தூதருடைய மக்களும் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு முதலில் அல்லாஹ் அந்த மக்களின் முன்னிலையில் இறை தூதர்களிடத்திலே கேள்வி கேட்கிறான், இறை தூதரே இவர்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தீர்களா என்று. இறை தூதர் சொல்லுவார், ஆமாம் யா அல்லாஹ், நான் எத்தி வைத்தேன் யா அல்லாஹ். மக்களிடத்திலே கேட்கப்படும் பொய்யுரைக்க கூடியவர்கள், பாவிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், பாவக்கரை வெட்டி இந்த உலகத்திலே மடிந்தவர்கள் சொல்லுவார்கள், இல்லையா அல்லாஹ், இல்லையா அல்லாஹ் என்று பொய்யுரைக்க முற்படுவார்கள். அப்போது அல்லாஹ் யாரை கொண்டு வருகிறான் தெரியுமா சாட்சிக்கு? நூஹ் நபி இடத்திலே கேட்கிறான், ஃபயுகாலு லினூஹின் மை யஷ்ஹது லக, நூஹே உங்களுக்காக சாட்சியாக யார் இருப்பார் என்று கேட்டபோது அவர் சொல்வார், முஹம்மத். யார்? அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக கொண்டு வரப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. முஹம்மது நபி மட்டுமல்ல, உம்மத்துஹு அவர்களுடைய உம்மத்தும் சாட்சியாக இருக்கக்கூடிய விசாரணை. ஆக அல்லாஹ் அந்த நீதிமன்றத்தில் நீதி விசாரணைக்காக மக்களுடைய அந்த நீதி அந்த விசாரணை அங்கே விசாரிக்கப்படுகின்ற போது சாட்சிகளாக இறை தூதர்களை கொண்டு வருகின்ற விசாரணை எந்த விசாரணை? அதோடு அல்லாஹு ரபுல் ஆலமீன் விட்டு விடுவதில்லை சகோதரர்களே. இந்த மறுமையின் மன்றத்தை நாம் அஞ்ச வேண்டும் என்பதற்காக, மாஷரின் நீதி விசாரணையை நாம் பயப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாளை நினைத்து பார்க்கிற போது, இந்த நாளின் நாமளி துமளிகள் ஏற்படுத்தக்கூடிய அச்சங்களை நினைத்து பார்க்கிற போது நம்முடைய அண்ட சராசரங்களும் அடங்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஆணவ போக்கு அடங்க வேண்டும் என்பதற்காக, நான் என்கிற கர்வம் கொஞ்சம் குறைய வேண்டும் என்பதற்காக, எல்லாம் எனக்குத்தான் என்கிற இருமாப்போடு நிற்கிறோமே அது கொஞ்சம் இறங்கி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அடுத்து மலக்குமார்களை சாட்சியாக அங்கே நிறுவுகின்றான். மலக்குமார்களை சாட்சியாக நிறுவுகின்றான். யார் அவர்கள்? கள்ளம், கபடம், சூது, வாது போன்ற மனித பலகீனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஊன் உறக்கம் போன்ற மனித தேவைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், மன அழுத்தத்திற்கோ அச்சத்திற்கோ பயத்திற்கோ ஆளாக வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள். எஃப் அலூடமா யூ மருன், இறைவன் ஏவியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். லா யசூனல்லாஹம்மா அமரஹும், அவர்களுக்கு அவன் ஏவிய விஷயத்திலே மாற்று செய்யாதவர்கள். எப்படி? லா யஸூனல்லாஹம்மா அமரஹும் யஃஅலூனமா யூமரூன், அவர்கள் அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயத்திலே மாறு செய்ய தெரியாதவர்கள். அல்லாஹ் ஏவியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் இடைவிடாமல் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட மலக்குமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகின்ற விசாரணை எந்த விசாரணை? இதையெல்லாம் விட உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா? இதைவிடவெல்லாம் உச்சக்கட்டமாக நமக்கு எதிராக வாதாடுவதற்கு, நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே அந்த வழக்கை வலுவி சேர்ப்பதற்கு, நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே குற்றங்களை ஊர்ஜிதம் செய்வதற்கு, அன்பு சகோதரா, நம்முடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் அங்கே சாட்சிகளாக கொண்டு வருகிறான். ஆபாசங்களை பார்த்தது இந்த கண், இந்த கண்ணுடைய ஆனந்தத்திற்காக வேண்டி ஆபாசங்களை பார்த்தோம். இந்த கால்களை கொண்டு போகக்கூடாத இடங்களுக்கு போனோம். இந்த நாவுகளை கொண்டு பேசக்கூடாத விஷயங்களை எல்லாம் பேசினோம். இந்த காதுகளை கொண்டு கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டோம். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ, எதையெல்லாம் மார்க்கத்தின் முரண் என்று சொன்னானோ, எதுவெல்லாம் ஹராம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவைகளையெல்லாம் எந்த உடல் உறுப்புகளுடைய உதவிகளை கொண்டு செய்தோமோ, அந்த உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சிகளாக வந்து நிற்கும். இதோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆச்சரியம், ஆச்சரியம், அதிசயம், அந்த நாளில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாம் சீல் வைத்து விடுவோம். வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும். வத்தஷஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய பாதங்கள் சாட்சி சொல்லும். பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் என்ன பாவங்களை இந்த உலகத்திலே செய்தார்கள் என்று. உலகத்திலே நாவை தவிர எதுவும் பேசாது. உலகத்திலே நாவு மட்டும்தான் பேசும், எல்லா உறுப்புகளும் பேசாமல் இருக்கும். ஆனால் மறுமையில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அன்பு சகோதரா, இடைவிடாமல் எந்த நாவு இந்த உலகத்திலே பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு ஹராம் ஹலாத்தை பேணாமல் இஷ்டத்திற்கு பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு புறம் பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு கர்மவடித்துக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்ததோ, எந்த நாவு அடுத்த மனிதர்களுடைய இறைச்சியை உயிரோ சாப்பிட வைத்ததோ, அந்த நாவுக்கு மட்டும் சீல், ஏனைய எல்லா உறுப்புகளும் அன்றைக்கு பேசும். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய கால்கள் அவர்கள் என்ன பாவம் செய்தார் என்பதற்கு சாட்சி சொல்லும். தோள்கள் அல்லாஹ்விடத்திலே பேசும், இந்த தோள்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பேசும், யாழ்லா இவன் இங்கே போனான், யாழ்லா இவன் இப்படி பேசினான், யாழ்லா இவன் இதை பார்த்தான், யாழ்லா இவன் இங்கெங்கெல்லாம் சென்றான் என்று நம்முடைய உடல் உறுப்புகள் நாம் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியல் போட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டும். அப்போது மனிதன் அவனுடைய இயலாமையின் காரணமாக அந்த தோள்களை பார்த்து கேட்கிறான், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள், எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள். உடனே அந்த தோள்கள் சொல்லுகிறது, அன்தக்கனல்லாஹுல்லதி அன்தக்க குல்லஷே, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான். எப்படி எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான் என்று உடல் உறுப்புகள் கூட காலை வாரிவிடக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. ஆமா, எந்த மேனி பளபளவென்று இருப்பதற்கு இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்கு மாங்கி நாம் சோப்புகளை உபயோகித்தோமோ, எந்த தேகம் கருத்து விடக்கூடாது என்பதற்காக மிக தெளிவாக இருந்தோமோ, அந்த தேகம் தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பு சகோதரர்களே, அனஸ் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்தோம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறார்கள், ஹல் தத்ருன மிம்மா அதஹக், நான் எதற்காக சிரிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று அந்த தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளில் அடியான் அவனுடைய ரப்பிடத்திலே அவனுடைய எஜமானனிடத்திலே பேசுகின்ற ஒரு காட்சியை நான் நினைத்து பார்த்தேன், அது எனக்கு இப்போது காட்டப்பட்டது, அதனால் நான் சிரித்தேன். என்ன சம்பாஷணை தெரியுமா? அது என்ன உரையாடல் தெரியுமா? ஃபயகுல் யா ரப்பி அலம் துஜிர்னி மின துல்மி, யா அல்லாஹ் என்னை அநியாயத்திலிருந்து நீ பாதுகாக்கவில்லையா? யகுல், அல்லாஹ் சொல்லுவான், ஆமாம், இன்னி லா உஜீசுல் யௌமா அலா நஃப்ஸி ஷாஹிதன் இல்லா மின்னி. உடனே அந்த மனிதன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், இன்றைக்கு என்னிடமிருந்தே தவிர வேறு எந்த சாட்சியும் வரக்கூடாது என்று. உடனே அல்லாஹ் அவனுக்கு சொல்கிறான், கஃபா பி நஃப்ஸிக்கல் யௌமா அலைக்க ஷஹீதா, ஓகே, இன்றைக்கு உனக்குரிய சாட்சி உன்னிடத்தில் இருந்து நீயாகவே இருந்து கொள். இப்படி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், யா அல்லாஹ், எந்த சாட்சியையும் கொண்டு வராதே, என்னை மட்டுமே எனக்கு சாட்சியாக ஆக்கு, என்னிடத்திலிருந்து மட்டுமே எனக்கு சாட்சியத்தை ஏற்படுத்து என்று மனிதன் கேட்டான். காரணம், அவனுடைய பலகீனம், அவனுடைய அப்பாவித்தனம். அவன் நினைத்து கொண்டான், மறுமையில் அவனுடைய உடல் உறுப்புக்கள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று. உலகத்தில் தான் உடல் உறுப்புக்கள் அனைத்தும் மனிதனின் கட்டுப்பாடு. உலகத்தில் தான் நான் அங்கே பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் என் கண் அங்கே பார்க்கும், என் கையை நீட்ட வேண்டும் என்று நான் நினைத்தால் என் கை நீடும், என்னுடைய காதை நான் தொட வேண்டும் என்று நினைத்தால் என் செவியை என் கரம் தொடும். ஆனால் மறுமையில் அவனுடைய அனுமதியின்றி, அவனுடைய நாட்டமின்றி சகோதரா, அவனுடைய மனித உறுப்புகள் எதுவுமே அவனுக்கு கட்டுப்படாது. இந்த உண்மையை தெரியாத பலகீனன், இந்த உண்மை தெரியாத பாவி, இந்த உண்மை தெரியாத அப்பாவி அல்லாஹ்விடத்திலே வேண்டுகோள் வைக்கிறான், யா அல்லாஹ், என்னிடமிருந்து மட்டும்தான் எனக்கு நீ சாட்சியத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் நன்மைகளையும் பதிவு செய்தார்களே அந்த கிராமன் காத்திபீன், அங்கே சாட்சிகளாக இருப்பார்கள். அப்போது அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அவனுடைய நாவுக்கு சீல் வைத்து விடுகின்றான், அவனுடைய ஏனைய உறுப்புகளுக்கு சொல்கிறான், நீங்கள் எல்லாம் பேசுங்கள் என்று. உடனே ஏனைய உறுப்புகள் எல்லாமே அந்த மனிதனை மட்டும் தனியாக விட்டுவிட்டு, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையை எடுத்து, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனுக்கு அளித்து வந்த ஆதரவை கைவிட்டு விட்டு, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனை கூட்டணியில் இருந்து கலற்றி விட்டு விட்டு, அவனை நிர்கதியாய் நிராயுதபாணியாய் அவன் தன்னந்தனியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் அவனை ஏற்படுத்தி, அவன் செய்த அத்தனை காரியங்களையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் அருமை சகோதரர்களே, மறுமையின் விசாரணையை நாம் மறந்து இருக்கக்கூடாது, மறுமையின் விசாரணையை நாம் மறந்தும் இருந்து விடக்கூடாது. அது மட்டுமா சகோதரர்களே, இந்த சாட்சிகள் எல்லாம் போதாது என்று இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் அசையா சொத்து என்று சொன்னோமோ, அந்த அசையா சொத்தெல்லாம் அசையும் சொத்துகளாக மாறி வந்து சாட்சி சொல்லும். நம்மிடத்திலே அசையாத சொத்து எது என்று கேட்டால் அதோ அந்த தஞ்சை, அதோ அந்த புஞ்சை, அதோ அந்த நஞ்சை என்று சொல்லுவோம். அசையாத சொத்து எது என்று கேட்டால் அந்த நிலம் என்று சொல்லுவோம், அந்த கட்டிடம் என்று சொல்லுவோம். ஆனால் பாருங்கள், ஆச்சரியம், அதிசயம், அற்புதம், அசையா சொத்துக்கள் எல்லாம் அசைந்து அசைந்து வந்து சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. ஆமாம், ஆமாம். யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா இதா சுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஸாலஹா வாஹரஜத்தில் அர்து அஃகாலஹா என்று வருகிறது. பூமி நிலநடுக்கமாக ஏற்பட்டு நடுக்கங்களுக்கு ஆட்படுத்தப்படும் போது, பூமி தன்னுடைய செய்திகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற போது, இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள், தோழர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அத்ததுரு நம அஹ்பாருஹா, தோழர்களே, தோழர்களே, இந்த பூமியின் செய்திகள் எது என்று உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலே நாம் வாழும்போது பூமியின் செய்திகள் என்றால் நமக்கு வித்தியாசமான கோணத்தில் தான் சிந்தனை போகும். ஆ, பூமியின் செய்திகளா? கிழக்கு மாகாணத்திலே இவைகள் எல்லாம் நடந்தது, மேற்கு மாகாணத்திலே இதெல்லாம் நடந்தது, மேற்கத்திய நாடுகளிலே இதெல்லாம் நடந்தது, தென் தமிழகத்திலே இதெல்லாம் நடந்தது என்று உலக வரைபடத்தில் நடந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் பூமியின் செய்திகள் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய மன்றத்திலே பூமியின் செய்திகள் எது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, தோழர்களிடத்திலே கேட்டபோது தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்னபோது அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃப இன் அக்பாரஹா, அந்த பூமியின் செய்திகள் என்பது அன் தஷஹத அலா குல்லி அப்தின் அவ் அமதின், உலகத்திலே வாழ்ந்த ஆணோ பெண்ணோ, பெண்களே மனதில் வையுங்கள், பெண்களே, மறுமையின் விசாரணை உங்களை கூட விட்டு வைக்காது, மறுமையின் விசாரணை ஆண்களுக்கு என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் பெருநாளின் உரையின் போதே பகிரங்கமாக சொன்னார்கள், இன்னி உரித்துக்குண்ண அக்சர அகலின் நார், பெண்கள் கூட்டமே, மறுமையில் உங்களைத்தான் நான் அதிகமாக பார்த்தேன் என்று சொன்னார்கள். அதனால் தான் இந்த செய்தியிலே ரசூலுல்லா அபுதின் அவ் அம்மத்தின், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், பிமா அமில அல்லா தொஹரிஹா, இந்த பூமியின் மேற்பரப்பில் அவன் செய்த அத்தனை பாவங்களை பற்றியும் அந்த ஊர் அந்த இடம் வந்து சாட்சி சொல்லும். ஊரிலே இருக்கிற போது, உள்ளூர் மக்களோடு இருக்கும் போது, மொஹல்லாவாசிகளோடு இருக்கும் போது, தாடி வைத்துக் கொண்டு தொப்பி வைத்துக் கொண்டு வாழ்ந்த எத்தனையோ பேர் பிரயாணத்திலே போகும்போது வேறு நிலையிலே இருப்பார்கள், அறிமுகம் இல்லாத ஊர்களுக்கு வரும்போது வேறு நிலையிலே இருப்பார்கள், மேற்கத்திய நாடுகளுக்கோ மேலை கலாச்சாரம் இருக்கிற இடங்களுக்கோ போகும் போதோ தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த இடங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து, யா அல்லாஹ், இதோ என்னிடத்தில் தான் இவன் இதை செய்தான், யா அல்லாஹ், இதோ என்னிடத்தில் தான் என்னை இதை செய்தான் என்றெல்லாம் பூமிகள் வந்து சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. அதனால் அருமை சகோதரர்களே, அந்த விசாரணையை நினைத்து நாம் சாதாரணமாக இருந்து விடக்கூடாது. அந்த விசாரணை பயங்கரமான விசாரணையாக இருக்கும். நம்முடைய வாழ்விலே நாம் செய்த எந்த காரியத்தையும் அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். லா யுகாதிரு சகீரத்தன் அவ் கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, உலகத்திலே மனிதன் செய்த சின்ன பெரிய சிறு குறு எதுவாக இருந்தாலும் அது விடுபடாமல் பதிவு செய்யப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் இறை தூதர்களே அந்த விசாரணையை நினைத்து பயந்தார்கள். சொர்க்கத்திற்கு பாத்திரமானவர்கள் என்று அல்லாஹுவால் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் இந்த விசாரணை நினைத்து பயந்தார்கள். நமக்கு தெரியும், எல்லா இறை தூதர்களுக்கும் தலைவர் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் ஒரு முன்னோடியாக, வத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமின் மார்க்கத்தை நபியை நீங்கள் பின்பற்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறை தூதர்களின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய நேசர் என்று வர்ணிக்கப்பட்ட, தனி நபராக இருந்தாலும் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹுவால் போற்றப்பட்ட இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது, ரப்பனா ரப்பனா ஃபிர்லி ஒலி வாலிதையா ஒலில் முக்மினீனா யௌம யகூமுல் ஹிசாப், யா அல்லாஹ், கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற நாளில் என்னையும் மன்னித்து விடு, என் பெற்றோர்களையும் மன்னித்து விடு, இறை நம்பிக்கையாளர்களையும் மன்னித்து விடு. இதிலே பெற்றோர்களுக்காக இவர்கள் கேட்ட இந்த பாவ மன்னிப்பை பின்னால் அவர்கள் வாபஸ் செய்து விட்டார்கள், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த மறுமையின் விசாரணையை நினைத்து தன்னை தன்னுடைய நிலைமையை அல்லாஹ்வுடைய ஹலீல் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரே அஞ்சி நெடுங்கி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், நாம் நிறைய நன்மைகள் செய்ததாக இருமாப்பிலே இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக வளைகுடாவில் அரபு நாட்டிலே சவுதியிலே இருப்பதனால் நான் நிறைய உம்ராக்கள் செய்து விட்டேன், நான் ஹஜ்ஜு செய்து விட்டேன். அதனால் என் கணக்கில் பாவமே இல்லை என்று பகல் கனவு காணாதீர்கள். என்னுடைய கணக்கிலே பாவமே வராது என்று யாரும் நினைக்காதீர்கள். எதை வைத்து அல்லாஹ் எங்கே பிடிப்பான் என்றே நமக்கு தெரியாது. அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் மறுமையின் மீது நமக்கு அச்ச வர வேண்டும் என்பதற்காக என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு அடியான் சொர்க்கத்திற்குரிய காரியங்களையே செய்து கொண்டிருப்பான். அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் சமீபமான ஒரு பகுதி தான் இருக்கும். அந்த நேரத்தில் அவன் ஒரு வார்த்தையை மட்டும்தான் உச்சரிப்பான், விளைவு தெரியாமல், பின் விளைவை யோசிக்காமல். ஆனால் அந்த வார்த்தையின் விளைவாக சொர்க்கத்திற்கு போக வேண்டியவன் நரகத்திற்கு போய்விடுவான் என்று சொன்னார். அதனால் நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்கிற கவலை நமக்கு வர வேண்டும். நாம் செய்த இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற கவலை நம்மிடத்திலே வர வேண்டும். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற ஏக்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ, தெளிந்தோ தெளியாமலோ என்னென்ன தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் நம்மிடத்திலே இருக்கிறதோ அத்தனையும் களையக்கூடிய நல்ல பண்பு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை பற்றி தெரியும், எந்த கடமையில் நான் குறை வைத்திருக்கிறேன், எந்த காரியத்திலே நான் பலகீனமாக இருக்கிறேன், எந்த பண்பு என்னிடத்திலே பலகீனமாக இருக்கிறது என்பதை கணக்கு போட்டு பார்த்து. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னதை போல், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபில அன் துஹாசபு, உங்களிடத்திலே விசாரணை வருவதற்கு முன் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். எப்படி உங்களை அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பதற்கு முன்பு உங்களுக்கு கேள்வி கணக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு முன்பு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். காரணம், இந்த உலகத்திலே நாம் ஆடுகிற போது நமக்கு விசாரணை, நம்மை நாமே விசாரித்துக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மறுமையில் அந்த வாய்ப்பில்லை. இம்மா ஜன்னத்துன் இம்மா நார், ஒன்று நாம் நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கத்திற்கு போக முடியும், தீயவர்களாக இருந்தால் நரகத்திற்கு போக முடியும். ஆதலால் அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய மறுமையை நினைத்து பார்த்து, கபருடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து, மஹ்ஷரிலே நினைத்து பார்த்து, மஹ்ஷர் மைதானத்திலே ஆடை ஒட்டு துணி கூட இல்லாமல் பிறந்த மேனியாக அல்லாஹ்வின் முன்னிலையிலே போய் நிற்போமே, அண்ட சராசரமும் அடங்கி ஒடுங்கி நிற்குமே, அந்த இடத்தை கொஞ்சம் நினைத்து பார்த்து, அன்பு சகோதரர்களே, உலகத்திலே வாழுகிற போது நாம் நல்லவர்களாக, குறிப்பாக தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவர்களாக. காரணம், இந்த மறுமையிலே போய் நாம் நிற்கிற போது நம்முடைய தௌஹீத் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய பேரே பரிசீலனைக்கு வரும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், மற்ற எல்லாமே இரண்டாம் கட்டம்தான். அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்காத ஒரு நிலையில் நாம் மரணித்தால் மட்டும்தான் அந்த விசாரணையில் நம்முடைய பெயர் பரிசீலனைக்கு வரும். அதற்கு பிறகுதான் நன்மைகள் எவ்வளவு இருக்கிறது, தீமைகள் எவ்வளவு இருக்கிறது என்கிற அந்த பார்வையெல்லாம். தௌஹீது மட்டும் நம்மிடத்திலே இல்லாவிட்டால், ஷிர்க்கு வைக்கக்கூடிய நிலை நம்மிடத்திலே இருந்தால், அன்பு சகோதரா, மலை போல் நீ அமல் செய்தாலும் அவைகளெல்லாம் பரத்தப்பட்ட, ஊதப்பட்ட, தெரிக்கப்பட்ட புழுதிகளைப் போல் ஆகிவிடும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதனால் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மிக சிறப்பாக செய்து அந்த விசாரணையில் வெற்றி வாகை சூடக்கூடிய, ஜன்னத்துல் ஃபிர்தோஸை பெறக்கூடிய அல்லாஹ் அன்பியாக்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறானே, அவர்களோடு போய் பக்கத்தில் அமரக்கூடிய நர்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. ஏதோ வந்தோம், கேட்டோம், சென்றோம் என்றில்லாமல் எதை நம்முடைய செவியில் ஏந்தினோமோ அதை நம்முடைய சிந்தனையிலும் ஏந்தி, எதை நாம் செவி மடுத்தோமோ அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தரட்டும். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்.
5: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
6: www.muslimvanoli.com
5: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
7: ஹதீஸ் 549. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமின் மகனே, நீ நல்வழியில் செலவு செய்வாயாக, அப்போது உனக்கு என் மூலம் நற்கூலி வழங்கப்படும் என அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5352, முஸ்லிம் 993.
5: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
8: வயல் வழியின் வாசத்தோடு பலம் பெறுகிறது. முஸ்லிம் வானொலி,
6: முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com.
5: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
9: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் மீண்டும் ஒருமுறை இந்த நாட்டிலே உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு வழங்கினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டத்தையும் இது வந்திருக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகிலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய கூலிகளை அல்லாஹ் வழங்குவானாக.
10: அல்லாஹ்வுடைய தூதர் முகமைகள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலி
0: சிந்தனை.
2: எல்லா விஷயங்களையும் தெரியும். இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்து வச்சு. 2018 எண்டிங்கில் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஹஜ் சர்வீஸ்க்காக வேண்டிய ஒரு மக்கள் ஹாஜிகளை எல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்காண்டி பணங்கள் எல்லாத்தையும் வாங்கி கிட்டத்தட்ட 98 லட்சம் ரூபா, 1 கோடிக்கு 2 லட்சம் ரூபா கம்மி. பாம்பேயில் போய் ஒரு ஏஜென்ட்டை பேசி எனக்கு இத்தனை விசாவனம் கேட்டு பணம் கட்டிட்டார், 98 லட்சம் ரூபா கட்டிட்டார். அதுக்கப்புறம் இவர் கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குரூப், அந்த கேங் என்ன செஞ்சிருச்சு, அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. ஹாஜிகளெல்லாம் இவரை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 98 லட்சம் ரூபா கடன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே உங்கள்கிட்ட வாங்கி இங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி இங்கே கூட சொல்லி கடன் கூடுதல் குறைவாக கிடச்சில 70 லட்சம் ரூபாய்கிட்ட வந்துருச்சு. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், 70 லட்சம் அவர் கொடுக்க வேண்டியிருக்கு, அல்லாஹ் அவரை அழைச்சிட்டான். இப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்? நாமன்னா நாம் இல்லை, இந்த சமுதாயம் என்ன செய்யணும்? குறிப்பாக ஏகத்துவ சமுதாயம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு இணைவிக்க மாட்டேன்னு சொன்ன சமுதாயம் என்ன செய்யணும்னா, அவர் கடத்துக்கு நாம் என்ன செய்யணும்? பொறுப்பேற்று கொண்டு அதை அடைக்கணும். இப்போ இந்த இடத்துல யாருக்கா பழிச்சுன்னு வரும், 1-2 எவ்வளோ 68 லட்சம் ரூபாயில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்து ஒரு ஆச்சரியமிக்க செய்தி சொல்லுதேன். சமீபத்தில் ஒரு மலையாளி ஒரு எதேச்சியாக ஒரு பெண் குழந்தை இறந்ததுக்கு பொறுப்பேற்று மரண தண்டனை அழைக்கப்பட்டு, மரண தண்டனைக்கான தேதியும் கடந்த மாதம் 14ஆம் தேதி குறிக்கப்பட்டு, அதுக்குள்ளே நீங்கள் விடுதலையானவன் சொன்னால் 34 கோடி ரூபா கட்டியாச்சுன்னு சொன்னால் பிணையமாக சித்தா அதை நீங்கள் செஞ்சிடலாம், அதில் விடுபடலாம்னு சொன்னோடனே கேரளா மொத்தமும் சேர்ந்து அவருக்கு 34 கோடியை கிட்டத்தட்ட 10 நாட்களில் கொடுத்துச்சு. எந்த அளவுக்கு மெசேஜ் வந்து தெரியுமா, இனிமேல் யாரும் பணம் அனுப்ப வேண்டாம், தேவைக்கு போக 1 கோடி அதிகமாக இருக்குது, அவன் குடும்பத்தை நான் கொடுத்துருவோம், அவர் உள்ளூர்லேயே தொழில் பார்த்துக்கிடுவார், நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்லி என் செய்த மக்கள் சொல்கிறாங்க. 35 கோடி ரூபாய்க்கு மேலே பெருச்சிச்சு. இங்கே எவ்வளோ கடன்? 68 ரூபா. நம்மால் என்ன செய்கிறோம் தெரியுமா? அவர் இறந்த உடனே நான் சொன்னல முதல்ல மறுபடியும் மீண்டும் ஏற்படுத்துகிறேன், நான் ஐயோ போட்டு நிற்கிற வச்சுக்கிடுமே, அவர் போட்டா அதையும் அவர் நானும் இப்படி அவருக்கு போட்டா அவர் பண்ண பயானில் 1.5 நிமிஷம் கிளிப்பாக போட்டு ஐயப்பனுடைய பயானை பாருங்க, ஐயோ பயானை அழிப்பா. உன்னுடைய பங்களிப்பு என்ன? உன்னுடைய பங்களிப்பு என்ன? சொல்ல போச்சுன்னா ஏகத்துவ எழுச்சி என்பது அவருடைய உரையில் தான் அதிகமாக இருந்தது. எவ்வளவோ மக்களை சிலாத்தி தெளிவதற்கு அவர் சொன்ன ஒரு அந்த விளக்கமும் அந்த உணர்ச்சி மிக்க உரையும் தெளிவான விஷயமும், எந்த அமைப்பையும் எந்த தலைவரையும் யாரையும் எந்த காலத்தில் முரச்சலம் பண்ணாத மிக சிறந்த தாய். 35 ஒரு இடம் இல்லாமல் சொந்தமாக இடம் கிடையாது, வாடகை வீடு தான். அவர் வீட்டுக்கு நான் அடிக்கடி போயிருக்கேன், ரொம்ப சின்ன வீடு தான். நான் போனேன் அவர் வீட்டுக்கு நான் அடிக்கடி போயிருக்கேன் ரொம்ப சின்ன வீடு தான் நான் போனேன் என்ன சொல்றது

இப்போ நான் அவனுக்கு கொடுக்கறதுக்காக என்கிட்ட போய் எவ்வளோ தெரியுமா, இருபத்தஞ்சாயிரம் வச்சுருக்கேன். எவ்வளோ வச்சுருக்கிறேன், இருபத்தஞ்சாயிரம் வச்சுருக்கிறேன். என் காலையில் அவன் மர்மவன்ட்ட ஃபோன் பேசினேன், ஃபோன் பேசி சொன்னேன் இப்போ என்கிட்ட இப்போ கையில் 25,000 இருக்குது, இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுதேன், சவர்கள் தந்தாங்கன்னு சேர்த்து அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு நான் எவ்வளோ முடியுமோ ஒன்று ஒரு வாரத்துக்குள்ளே நான் மீண்டும் ஒரு லைனில் வரேன், என்னால் முடிஞ்ச செய்வோம் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படி ஏன் இதை சொல்லு தெரியுமா, கண்டிப்பாக செய்யும். அல்லாஹ்வோட தூதர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஜனாசா ஒன்றா வைக்கும் பொழுது சஹாபி, இவர் கடமை இருக்காப்பா அப்படின்னாங்க. அல்லாஹ்வின் தூதர், அவர் கடமை இருக்குது அப்படியா, சரி உங்களில் யாராவது இவருக்கு பொறுப்பேற்று கிடைக்கலாப்பா, எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க. அப்போ ஒரு குரல், அல்லாஹ்வின் தூதர் அவர் கடனுக்கு நான் பொறுப்பு அப்படின்னா ரைட், அப்போ நான் தொலை வைக்கேன்னு தொலை வச்சாங்க. தொலை வைக்க மறந்து விட்டார்கள். இன்னொரு ஒரு மையத்து வருது, அவரும் ரொம்ப நெருக்கமான உள்ளவர், அந்த நேரத்தில் அந்த கடனை யாரும் ஏற்றுக்கிட முடியாத சூழல் வருது. அப்போ அல்லாஹ் ஒருத்தர் செஞ்சாங்க தெரியுமா, அப்போ கொஞ்சம் ஜமா அவங்களுடைய பொருளாதாரம் நல்லாயிருக்கு, இதில் மதினாவெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு செழிப்பில் இருக்கிறாங்க, இதை ஜமாத்து பொறுப்பேற்றுக்கிட்டான், தொலை வச்சாங்க. இன்னும் ஒரு மனிதருக்கு யாரும் பொறுப்பேற்கல, ஜமாத்தும் பொறுப்பேற்க சூழ்நிலை இல்லை, நான் தொலை வைக்கல, நீங்கள் யாரும் தொலை வைங்கன்றாங்க. அப்போ ஜனாசா தொழுகை கூட தொலை வைப்பதற்கு தடையாக இருப்பது எது, கடன். இன்னும் அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு ஷஹீத் அவனுக்கு ஃபர்ஸ்ட் மன்னர் வாழ்க்கையே கிடையாது, மரணித்து அதே நிலையில் அவன் பச்சை நிற பறவையிலே அவன் ரூகு புகுத்தப்பட்டு சோனத்தில் சுற்றித் திரிவான், மரண நாளின் போது இரண்டாவது சூரியன் போது மாஷர் மைதானத்தில் எந்த நிலையில் மரணித்தானோ, எத்தனை வெட்டு காயங்களோடு மரணித்தானோ, எப்படி ரத்தம் வழிந்ததோ அந்த ரத்தமும் புழுதியும் பெறல பெறல மரண நாளில் அவ்வாறே வந்து நிற்பான், அல்லாஹ் அவனுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான். அவர் கடன்பட்டதை தவிர அல்லாஹ்வுக்கா உயிரை கொடுத்தவங்களுக்கு அந்த நிலைமைங்க. இது என்ன தெரியுமா, நம்ம மேலே உள்ள சோதனை, நம்ம மேலே உள்ள சோதனை. நம்ம எப்படின்னா கண்ணு முன்னால் தெரியவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம், இவருக்கு தடையாக இருக்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருக்க என்னது, கடன். இது நமக்கு பிரச்சனை இல்லை, அவர் சொர்க்கத்துக்கு போனானா போகலை நாங்கள் மாதிரி இருக்கணுமா, இன்னும் ஒவ்வொரு நாள் நகலை நகலை நான் ஒருத்தருக்காக போனை போட்டு போன போட்டு கோயம்புத்தூர் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னு. இப்போ தான் 600,000 ஆரம்பித்து 13,00,000 வரைக்கும் வந்திருக்கு, இன்னும் கிடக்கு. ஆனால் இன்ஷால்லா அவர் கடன் இன்ஷால்லா அல்லாஹ் பொறுப்பேற்று அடைஞ்சே தீரும், எந்த ரூபத்திலையும் அடைஞ்சிடும். அல்லாஹ் ஒரு காலம் அவரை அந்த கடனை அவருக்கு தடையாக்க மாட்டான், அதில் உறுதியாக இருக்க தெரியுமா, அவருடைய பெர்சனல் லைஃப் நமக்கு தெரியும். கடன் வாங்கி உல்லாசம் ஆனவர் கிடையாது, ஏசி ரூம் போட்டு ஜாலி பண்ணவர் கிடையாது, சும்மா அவர் பார்க்கத்தான் அப்படி இருப்பார் வழியா, அவர் குழந்தை அப்படி வாங்கினா வருவார் போகணா போவார், அப்பேற்பட்ட ஒரு குழந்தை மனசுள்ள வரும். ஆனால் அவருக்கு இந்த கடன் என்பது அப்படியே தூக்கி வரை போட்டுச்சு. இந்த செய்தியை கேட்டுட்டு எனக்கு மௌத்தில் கூட கலந்து கூட முடியாது சொல்ல, நான் இடிஞ்சு அப்படியே உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை மகரிப்பில் அவர் மரணிச்சிருக்காரு, எனக்கு ஒரு 6-7 மணி 7.5 மணி கிட்டே செய்தி வருது, உடனே புறப்பட்டு கோயம்புத்தூர் மரணம் போயிருக்கலாம், அந்த சக்தி எனக்கு இல்லை அமைதியாக. எல்லாருமே கேட்டாங்க கோயம்புத்தூரில், கேட்டாங்க வந்துட்டீங்களா கோயம்புத்தூர் வந்துட்டீங்க, இல்லை என்ன வரக்கூடிய சூழ்நிலை இல்லை மட்டும் சொன்னேன், என்னால் போக முடியாது, அவரை என்னால் ஜனாசாக பார்க்க முடியாது. அது இந்த செய்தி வேறு என்னை வந்து கடுமையாக காயப்படுத்திடுச்சு. இப்பவும் நான் உங்களுக்கு அவன் குடும்பத்தில் ஒரு செஞ்சு தெரியுமா, எந்த ஜமாத்திலையும் குறிப்பாக ஜாக் ஜமாத்தில் தான் இருந்தவர், அதை சம்மந்தப்பட்டவர் தான், எந்த ஜமாத்திலையும் ஜும்மா வசூல் பண்ணிடாதீங்க, அவர் வாழங்காலத்தினையும் மக்கள்கிட்ட கையேந்து கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தவர். அதனால் தனிப்பட்ட முறையில் யாரெல்லாம் உதவ முடியுமோ முன் வந்து உதவட்டும், பிரச்சனையும் முன் வச்சுருவோம், பிரச்சனையும் முன் வச்சிருவோம் என்று பிரச்சனையும் முன் வச்சிருக்கிறாங்க. இப்போவும் இங்கே இருக்கவங்க சொல்லுவேன், உங்களில் யாருக்காவது எனக்கும் கடமை இருக்குது, அவர் அல்லாத மார்க்கத்துக்காக போராடிய போராளி என்பதில் எனக்கும் கடமை இருக்குது, நானும் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் என்னை தொடர்பு கொடுங்க இன்ஷால்லா, உங்கள் பணம் என்கிட்ட இருக்க பணம் அதாவது என் பணம் எல்லாத்தையும் சேர்த்து இன்ஷால்லா நம்ம செஞ்சிருவோம், ஒரு வாரத்துக்குள்ளே அங்கே கொடுத்துருவோம். அதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஜும்மாவில் நான் என்ன செய்கிறேன், இந்த இரண்டாவது அம்மா பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தில் நான் வந்து கடுமையாக வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். நான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் 9:90-60 வசனம், அதில் சொல்லும்போது 8 வகையான கூட்டம் சொல்லுதான், அல்லாஹ்வுடைய ஜக்காத்து கடன்பட்டவங்க சொல்லி, அதில் ஒரு கூட்டம் இல்லை அடிமைப்பட்டவங்க இல்லை, வழிபோக்கர் இருக்கிறாங்க, வந்து அல்லாஹ்வின் மார்க்கத்தில் ஈர்க்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. வரிசையாக சொல்லிட்டு இருக்கோம், அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுதான், கடன்பட்டோருக்கும் ஜக்காத்தில் என்ன இருக்கு இருந்து கொடுக்கலாம்னு. எந்த கடன்பட்டோர், நம்ம ஆட்கள் கூட என்ன செஞ்சிருக்காங்க, இப்போ பைத்துல்மான் வச்சு வட்டியில்லா கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வட்டியில்லா கடன் சிஸ்டமே கிடையாது ரசோல்லா காலத்தில். எப்படி கடன் கொடுத்தாங்கன்னா, யாராவது இறந்துட்டாங்க கடனாளியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த கடன் ஜக்காத்து ஃபண்டிலிருந்து பைத்துல் ஜக்காத்துலேருந்து நினைச்சு எடுத்து கொடுத்து அந்த மையத்தை தடையில்லாத அளவுக்கு தொலை வச்சு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆகையால் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட பெர்சனல் கோரிக்கை, உங்களால் முடிஞ்சு 1,000 ரூபாய் என் பங்களிப்பு இருக்கு நினைச்சாலும் சரி, இல்லை 50,000 ரூபாய் சொன்னாலும் சரி, தயவு செய்து

0: இதை காண்டாக்ட் பண்ணுங்க. எப்போ நான் அங்கே தான் இருப்பேன், லோகோல இருந்து இசா வரைக்கும் இருப்பேன், காண்டாக்ட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தர் மேலையும் கடமை இருக்கு என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இந்த இரண்டாவது அம்போரை நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரும் காலங்களிலே இதுபோன்ற இக்கட்டான சூழல் இல்லாமல் கடன் இல்லாதவர்களாக, பிறருக்கு உதவி செய்தவர்களாக நாம் மரணிக்க வேண்டும். நாம் மரணிக்கும் போது கடன் இல்லாமல் இருக்க வேண்டும். நாம் மரணிக்கும் போது நமது மனைவி மக்கள்கள் எல்லோரையும் எதிர்பார்த்து கடை கையேந்தாத சூழ்நிலையில் இருக்க வேண்டும். அதற்கான முனைப்புடன் அந்த நீயத்துடன் பாடுபடுவோம். பிறருக்கு மீது இரக்கம் காட்டும் போது அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். அடுத்தவங்க மீது பூமியில் உள்ளவங்க இரக்கம் காட்டாதவர்கள் மேல் வானத்தில் உள்ளவன் இரக்கம் காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் தூதரனுடைய அந்த செய்தி இறுதியாக சொல்லி இரக்கம் காட்டுவதற்கு மிகவும் முக்கியமான கட்டம். வாழ்ந்ததை விட இறந்த மனிதன் கடத்தில் மாட்டிக்கொண்டிருந்தால் நாம் இரக்கம் காட்ட வேண்டிய மிகச்சிறந்த இடம் இதுதான். நாம் எப்படி இருப்போம், கண்ணில் பார்த்து இறக்கப்படுவோம், இறந்தவங்க மேலே இறக்கப்பட மாட்டோம். அவங்க ஜனாபு ஜனாசவாயிட்டாரு, ஈஸியாக போயிடுவோம். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது ஒரு விஷயம் வச்சுருக்கிறேன். இதுவும் கல்வி என்ற அடிப்படையில் நாம் அந்த சப்ஜெக்ட்டுக்குலாம் உணர்ந்திருக்கிறேன். எல்லாம் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரையும் நம்மையும் சுவனத்தில் சந்திக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை தந்திரவானா என்று கூறி இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். ஆஹ்ரே தௌவான் அனில் அஹமதுல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து.
1: கோவை ஐயூப் தமிழக முஸ்லிம்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமான பெயர். தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை மார்க்க பிரச்சார பணிகளில் செலவிட்டவர் கோவை ஐயூப் அவர்கள். அல்லாஹ் அவருக்கு வழங்கிய காந்த குரலை பயன்படுத்தி, அழகிய தமிழ் வளத்தை பயன்படுத்தி அற்புதமான முறையில் பிரச்சார பணியை மேற்கொண்டவர் கோவை ஐயூப் அவர்கள். கம்பீர குரல் வளம், பிசிறில்லாத அழகு தமிழ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்களை பற்றி அவர் பேசிய உரைகள் தமிழக முஸ்லிம்கள் அனைவரும் நன்கறிந்த உரையாக இருக்கிறது. இவர் உரை நிகழ்த்திய இறையச்சம், மறுமை, கபர் வாழ்க்கை, சொர்க்கம், நரகம் போன்ற அடிப்படையான தலைப்புகளில் இவர் ஆற்றிய உரைகளில் உம்மத்தில் இளம் உள்ளங்களில் மிக பெரும் உணர்ச்சியை பதித்தது. உலக வாழ்க்கை விட்டு மறுமை வாழ்க்கைக்கு பயணித்த அன்பு சகோதரர் கோவை ஐயூப் அவர்களுடைய மரணம் மிகப்பெரும் இழப்பு என்றாலும் அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் துஆ செய்வோம்.
2: அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய இந்த மார்க்கத்திற்கு எதையாவது ஒன்றை செய்துதான் மரணிக்க வேண்டும். வெறுமனே மரணிக்க கூடாது, அது மிகப்பெரிய துரோகம். இந்த மார்க்கத்திற்கு செய்கிற துரோகம், வருகிற தலைமுறைக்கு செய்கிற துரோகம். நான் முஸ்லீம் என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், எதையாவது ஒன்றை இந்த இஸ்லாத்திற்கு செய்யாமல் நான் மரணிக்கவே கூடாது.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
4: வயல் வழியின் வாசத்தோடு பலம் வருகிறது.
3: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை.
5: நேர்கள், உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் ரமலான் சிந்தனை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். ஆயத்துல் குரிஷியுடைய சிறப்புகள் பற்றிய மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்கின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள்.
6: சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான், அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி என்ற ஆயத். ஆயத்துல் குர்சி என்ற இந்த ஆயத் இருக்குதே, இந்த ஒரு ஆயத் அல்லாஹ் தன்னுடைய 10 விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கும் ஒரு ஆயத். அதனால தான் இந்த ஆயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன் அவர்களிடம் கேட்டார்கள், யா அபா முந்திர் அதத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக், அபு முந்திரே உங்களிடம் இருக்கக்கூடிய ஆயத்துகளில் அல்லாஹுடைய ஆயத்துகளில் மிக சிறந்த ஆயத் எது தெரியுமா? சொன்னார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். குர்ஆனிலே 6666 வசனங்களுக்குள் மிக பிரம்மாண்டமான ஆயத்து தான் இந்த ஆயத்துல் குர்சி. ஏன்? அல்லாஹ் தன்னை பற்றி அதிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றான். இரண்டாவதாக, அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளதான் அல்லாஹுடைய இஸ்முல் அஅஸம் என்ற பிரம்மாண்டமான பெயர் இருக்கிறது. அல்லாஹுடைய இஸ்முல் அஅஸம் என்ற பிரம்மாண்டமான பெயர் இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளதான் இருக்கிறது. மூன்றாவது, யார் இந்த ஆயத்துல் குர்சியை ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி ஸலாத்தில் மக்தூபா கான ஃபி திம்மத்தில்லாஹி இலா ஸலாத்தில் உக்ரா. யார் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பில் ஆகிவிட்டார். ஒரு ஆயத்து தான் இவ்வளோ பிரம்மாண்டமான ஆயத். நான்காவது சகோதரர்களே, அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி குல்லி ஸலாத்தின் மக்தூபா லம் யம்னஹு மின் துகூலில் ஜன்னத்தி இல்லல் மௌத். யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவருக்கும் அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் தடையாக இருப்பது மரணம்தான். அவர் மரணித்தால், அவர் மௌத்தானால் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். சகோதர சகோதரிகளே, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆயத்துக்குள் அல்லாஹ் எதையும் பேசவில்லை, அல்லாஹ் தன்னை பற்றி தான் பேசுகிறார். உலகத்திலே ஆகப்பெரிய அறிவுதான் அல்லாஹுவை விளங்குவது, அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது. அதனால்தான் அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினானோ அவ்வாறு அறிமுகப்படுத்துவதுதான் ஆக சிறந்தது. அதில்தான் இந்த ஆயத்துல் குர்சி. ஐந்தாவது ஒரு சிறப்பு தான், இந்த ஆயத்துல் குர்சியை ஓதினால் ஷைத்தான் அந்த இடத்துக்கு வரமாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜகாத்துல் ஃபித்ருடைய ரமலானுடைய காலத்திலே ஜகாத்தை பாதுகாப்பதற்கு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்காக நியமித்திருந்தார்கள். ஒரு நாள் இரவு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் மனித தோற்றத்திலே வருகிறார். வந்து அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிடுகிறார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு உடனே அவனை பிடித்தார்கள். பிடித்ததோடு அவன் சொன்னான், நான் பெரிய குடும்பக்காரன், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, என்னை விட்டு விடு, நான் திரும்பவும் வரமாட்டேன். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இறக்கத்திலே விட்டு விட்டார்கள். இவன் போய்விட்டான். அடுத்த நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா ஃபஅல அஸீருகல் பாரிஹா, அபூ ஹுரைரா, கைதியுடைய நிலைமை என்னவாக ஆனது? யா ரசூலல்லாஹ், தன்னுடைய தேவையெல்லாம் முறையிட்டான், இறக்கம் வந்தது, அவனை விட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா, அவன் இன்றும் திரும்ப வருவான், இன்றும் திரும்ப வருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொல்கிறார்கள், எனக்கு உறுதியாகி விட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அவன் வருவான் என்று, நான் பார்த்து கொண்டிருந்தேன், அவன் வந்தான். வந்து சாப்பிடும் பொழுது அவனை பிடித்து கொண்டேன். பிடித்ததோடு அவன் திரும்ப அதே தன்னுடைய கஷ்டங்களை முறையிட்டார். அபூ ஹுரைரா, என்னுடைய பெரிய குடும்பம் அபூ ஹுரைரா என்றெல்லாம் முறையிட்டான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் திரும்ப அவனை விட்டு விட்டேன். மூன்றாவது நாளும் வந்தான். மூன்றாவது நாள் அவனை நான் பிடித்து சொன்னேன், இதற்கு பிறகு உன்னை விடமாட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம் உன்னை நான் எடுத்து செல்ல போகிறேன். இது மூன்றாவது நாள். அப்பொழுதுதான் அவன் சொன்னான், அபூ ஹுரைரா, நான் என்னை விட்டு விடு, தஅனி உஅல்லிமுக கலிமாத், என்னை விட்டு விடு அபூ ஹுரைரா, உனக்கு நான் சில கலிமாக்களை கற்றுத்தருகிறேன், அதை வைத்து அல்லாஹ் உனக்கு பிரயோஜனம் தருவார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன் கல்வி தாகமுடையவர், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் அவர்தான். அவனிடம் கேட்டார் என்ன விடயம், அவன் சொன்னான் இதா அவைத்த இலா ஃபராஷிக் ஃபக்ரா ஆயத்தல் குர்சி, சொன்னான் நீ விரிப்புக்கு சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓதிவா, ஃபஇன்னஹு லயஸால அலைக மினல்லாஹி ஹாஃபிஸ், நீ ஆயத்துல் குர்சியை ஓதினால் உன்னிடம் ஒரு பாதுகாவலரை அல்லாஹ் நியமித்து விடுவார், காலையாகும் வரை ஷைத்தான் உன்னிடம் நெருங்க முடியாது. இதை கற்றுத்தந்ததோடு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அவனை விட்டு விட்டேன், விட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு சென்றேன். நபி அவர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரா சிறை கைதியுடைய நிலைமை என்னவாக மாறியது? அபூ ஹுரைரா, யா ரசூலல்லாஹ், அவனை பிடித்தேன். அவன் சொன்னான் உனக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தருகிறேன், விட்டுவிடு என்று கற்றுத்தந்தான், விட்டு விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூ ஹுரைரா அது என்ன விடயம்? சொன்னான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொன்னார்கள், அவன் ஆயத்துல் குர்சியை ஓதும்படி சொன்னான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னஹு கத் சதக வஹு கதூப், அபூ ஹுரைரா அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன், அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன். அபூ ஹுரைரா, கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஐந்து சிறப்புகளும் உள்ளடக்கியதுதான் இந்த ஆயத்துல் குர்சி.
5: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவில் ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகள் பற்றிய மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
7: உங்கள் முஸ்லீம் வானொலியில் கேட்டது
3: ரமலான் சிந்தனை.
7: You are listening to Muslim Vanuri.com.

0: ரமதான் ரமதான் கரீம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். பொறுமை என்ற தலைப்பிலான இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் டி முகமது ஹுசைன் மன்ஃபை அவர்கள்.
1: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். மஜ்தமா கௌமன் பைத்தம் மின் புயூதில்லாஹி, அல்லாஹுவின் ஏதாவது ஒரு இறை இல்லத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுகிறார்கள். யத்லூன கிதாப் அல்லாஹி வயதாரசூன பைனஹும், அல்லாஹுவின் வேதத்தை ஓதுவதற்காகவும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் அறிந்து கொள்வதற்காக உலகத்தில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் ஒரு கூட்டம் ஒன்று கூடும் என்றால் இல்லா நசலத் அலைஹி முஸ்ஸகீனா, அல்லாஹ் அந்த கூட்டத்தின் மீது தன்னுடைய சகீனத் அமைதியை அல்லாஹ் இறக்குகிறான். வஹஷ்யத்துஹுமு ரஹ்மா, தனது ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை அரவணைத்துக் கொள்கிறான். வஹஃபத்துஹுமுல் மலாஇகா, தனது வானவர்களை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை பாதுகாக்குகிறான். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, இவர்களை விடவும் சிறந்த படைப்பான வானவர்களிடத்தில் இவர்களை பற்றி அல்லாஹ் பெருமையாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் என்பது நாம் நினைத்து கொண்டிருப்பதை போன்று வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு சடவாதத்தினுடைய மார்க்கம் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது வரலாறுகளையும் வீரமான பண்புகளை மட்டும் சுமந்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை மட்டும் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது உலகத்திற்கு கொள்கை ரீதியாக பிரகடனப்படுத்தக்கூடிய வெறும் சித்தாந்தம் மட்டுமல்ல. இஸ்லாம் இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக, ஒரு மனிதனுடைய சிந்தனையை சீர்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள்கொடை இஸ்லாம். நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம் என்றால் இஸ்லாம் அல்லாஹுனுடைய நேசம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும், நாங்கள் தொழுதால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், நாங்கள் நோன்பு நோற்றால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், இது போன்று வெறும் இபாதத்துகளினுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தினால், அல்லது இன்னும் சில சகோதரர்கள் நாம் அல்லாஹுவிற்கு இணை வைக்கவில்லை, இணை துணைகளை ஏற்படுத்தவில்லை, அப்படியானால் அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவான், எங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் நுழைய வைத்து விடுவான், இதல்ல இஸ்லாம். உண்மையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளைக்கு நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய மீசான் என்று அல்லாஹ் ஒரு தராசை வைத்திருப்பான். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா, யாரினுடைய அந்த நன்மையினுடைய அந்த தட்டு கனமானதோ அவர்கள்தான் அல்லாஹுனுடைய பொருத்தத்தில் குறித்தான மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நாளைக்கு மறுமையில் நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய அந்த தராசில் மிகவும் கனமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் என்ன தெரியுமா, ஹுஸ்னுல் குலுக், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்லொழுக்கங்கள். நாம் தொழக்கூடிய தொழுகையை காட்டிலும், நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பை காட்டிலும், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தை காட்டிலும், நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜை காட்டிலும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதியானது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்புகள். இந்த பண்பை சீர்படுத்துவதற்கு, நற்பண்பு மிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினார். குர்ஆன் பதிவு செய்கிறது, இன்னா யா அய்யுஹா நாஸு கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர். இந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, உங்களினுடைய உள்ளங்களினுடைய நோய்களை அழித்து உங்களை நற்பண்புடையவனாக மாற்றுவதற்கு நாம் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். ஹுவல்லஸீ பாஸ ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِكَ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَيُزَكِّيهِمْ. இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை நற்பண்புடையவராக மாற்றுவதற்காக நாம் அனுப்பி இருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, இந்த உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளராக இருக்கணும், நாளை மறு உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறணும். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹ, யார் தங்களினுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்தினாரோ, தங்களினுடைய பண்புகளை யார் அழகுபடுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹ, யார் தங்களினுடைய ஆத்மா ஒழுக்கத்தினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லையோ அவர் தோற்றுவிட்டார். குர்ஆன் பதிவு செய்கிறார். ஆதலான அன்பு சகோதரர்கள், இஸ்லாம் பல்வேறு ஒழுக்கங்களை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நம்மை நேசிப்பான். நம்மிடத்தில் இபாதத் இருக்கிறது, நம்மிடத்தில் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை நாளைக்கு நாங்கள் சந்திக்கும் பொழுது நற்பண்புடையவர்களாக நாங்கள் சந்திக்காவிட்டால், இல்ல மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாருக்கு அந்த சுவனம், அல்லாஹ்வை அவர்கள் சந்திக்கும் பொழுது தங்களினுடைய ஆன்மாக்களின் நோய்களை சுத்தப்படுத்தி நற்பண்புடையவர்களாக யார் அல்லாஹுவை சந்திக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த சுவனங்களை வைத்திருக்கிறார். பல நற்பண்புகளை பற்றி நிச்சயமாக நாங்கள் அதிகம் பேச வேண்டும். நம்முடைய உறவுகளோடு நற்பண்புகளை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் எவை என்பதை முதலில் நாம் தனிமையாக உணர வேண்டும். எம்மிடத்தில் இல்லாத பண்புகள் எவை என்பதை முதலில் நாங்கள் எம்மோடி உரையாட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாட்களில் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கூறக்கூடிய அழகிய பண்புகளை தொடர்ச்சியாக நாம் காண இருக்கிறோம். எல்லா நற்பண்புகளிலும் முதன்மையானது இஸ்லாம் முதல் நற்பண்பாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடியது அஸ்ஸபுர், பொறுமை. நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம், பிறருக்கு உபதேசம் செய்யும் பொழுது பாய் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், சபுராக இருங்கள். அதிகம் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் பொறுமை என்றால் என்ன? அஸ்ஸபுரு சலாசத்து அன்வாஇ, பொறுமை என்பது மொத்தம் மூன்று வகைப்படும். அல் அவ்வல், முதல் பகுதி அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். அல்லாஹ் என் மீது பல்வேறு கடமைகளை அல்லாஹ் விதித்திருக்கிறார், என் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு கட்டளைகளை அல்லாஹ் சுமத்தி இருக்கிறார். எத்தனை சகோதரர்கள் இரவு தொழுகை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில், ஒரு புறம் உலகத்தில் ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய மக்கள் இரவு தொழுகை இல்லாமல் கண்ணீரோடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி ஒரு புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு தொழக்கூடிய ஒரு நல்ல சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இவர் எத்தனை சகோதரர்கள் இரவு தொழுகிறோம், தராவீது தொழுகிறோம், சாதாரணமாக கடந்து விட்டு செல்கிறோம். நாங்கள் எல்லாம் வீட்டில் தொழக்கூடிய
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 077-101-0-843.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 7575757560.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிக்கட்டும், சூரியன் மறைவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிக்கட்டும். ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழுக முடியும், என்ன செய்யலாம், நோன்பு வச்சிருக்கிறோம், ஓய்வெடுக்க வேண்டும். ஆனால் உண்மையிலே போய் நாங்கள் ஓய்வெடுப்போமா? வெளியில் போய் அத்தியோரத்திட்ட பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹினுடைய சுன்னா என்ன? ஃபர்து தொழுதால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுதால் அந்த இடத்திலேயே அமர்ந்திருப்பார்கள் சூரியன் உதயமாகக்கூடிய வரை. இப்போ நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தேவை இருக்கிறது, வேலை இருக்கிறது, தாராளமாக வெளியே செல்லலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பொறுமையினுடைய முதல் பகுதி எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இபாதத்துகளை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது அதில் பொறுமையாக இருப்பது, அதில் வரக்கூடிய அந்த சங்கடங்களை தாங்கிக் கொள்ளுதல், அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுதல், பொறுத்து கொண்டு இபாதத்து செய்தல், இது பொறுமையினுடைய முதல் பகுதி. அஸ்ஸானி, இரண்டாவதாக பொறுமை என்றால், அல்லாஹ் நமக்கு பல்வேறு தடைகளை அல்லாஹ் விதித்திருப்பார். மது அருந்த வேண்டாம், போதை வஸ்துக்கள் உபயோகப்படுத்த வேண்டாம், ஹலாலான பாதையில் உங்கள் சம்பாத்தியம் இருக்க வேண்டும், இவர்களைத்தான் காண வேண்டும், இவர்களோடித்தான் உரையாட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு தடைகளை நமக்கு மத்தியில் அல்லாஹ் விதித்திருப்பான். இந்த தடைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு நபி தோழர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற முன்னே கட்டி அந்த நபித்தோழருக்கு ஒரு காதலி இருந்தால், அனாக் அப்படின்னு ஒரு காதலி, ரொம்ப நேசித்தார்கள் ரெண்டு பேரும். ரொம்ப லைலா மஜ்னுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப பெரிய காதலர்கள் ரெண்டு பேரும். அனாக் அவள் ஒரு பெண், மிக அழகாக இருப்பாள். இவர் மக்காவை சார்ந்தவர். ரெண்டு பேரும் ரொம்ப காதலி, ரொம்ப நேசம். ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறது, அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், காலத்தினுடைய ஓட்டம். இந்த நபித்தோழருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்கி விட்டான். இந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு தஞ்சமடைகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களில் ஒருவராக, நபிக்கு கீழே ஒரு சாதாரண மனிதராக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் இந்த தோழரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தோழர்களை மக்காவாசிகள் கைது செய்து வைத்திருக்கிறார்கள், அந்த இடம் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்தை சுட்டி காட்டுறாங்க, அங்கிருக்கக்கூடிய தோழர்களை போய் நீங்கள் விடுவித்து கொண்டு வர வேண்டும், உங்களினுடைய பொறுப்பு. அப்போ அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார், பெரிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹுவின் தூதர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு அவர் என்ன செய்கிறார், மாறு வேஷத்தில் மக்காவுக்கு போகிறார். இரவு நேரம் சூரியரி குறிக்கிறார், ஹாய்தயரி குறிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு தோழர்களை கையில் காலில் சங்கிலி போட்டிருக்கிறாங்க, அதையெல்லாம் வெட்டி எடுத்து அவரை பாதுகாத்து வெளியே கொண்டு வரும் பொழுது ஒரு சப்தம் கேட்கு, ஹபீபி, என் நேசனே அப்படின்னு ஒரு சப்தம் கேட்கு. இந்த குரலை எங்கேயோ கேட்டுருக்கிறமே, கொஞ்சம் யோசிக்கிறார், ரொம்ப இருளாக இருக்கு. அவர் திருப்பி பார்க்குறாரு, அந்த இருளில் முகம் தெரியவில்லை, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறது, ஹபீபி, என் நேசமானவனே. அப்போ அவர் கேட்குறார் அந்த நபித்தோழர், அந்த அனாக், நீ அனாக்கு தானே, நீ அனாக்கு தானே? ஆம், நான் அனாக்கு தான். பழைய ஞாபகங்கள் அந்த நபித்தோழருக்கு, அந்த அனாக்கிற்கு பழைய ஞாபகங்கள். எவ்வளோ ஒரு அழகான காதலன், எவ்வளோ ஒரு அழகான இருளினுடைய காலத்தில் மகிழ்ச்சியோடி கரங்கள் கோர்த்து வாழ்ந்த நாட்கள் அல்ல வந்த நாட்கள். இவன் அனாக்கு சொல்கிறாள், இன்றைய இரவு என்னோடு நீ தங்க வேண்டும். அவர் சொல்கிறார், انا مسلم நான் ஒரு முஸ்லிம் حرم ذلك الله விபச்சாரத்தை மீது ஹராமாக்கி இருக்கிறார் எவ்வாறு என்னால் தங்க முடியும் அப்ப நானாக்கு சொல்றால் நீ யாரானாலும் இருந்துக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்றைய இரவு நீ என்னோடி தங்க வேண்டும் தங்க மறுத்தால் நான் சப்தம் போட்டு உங்களை காட்டி கொடுத்துருவேன் நபித்தோட சொல்கிறார் எது நடந்தாலும் சரி அல்லாஹ் விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறார் ஒரு காலம் முன்னோடி நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் சுவர் ஏறி குதிக்கிறாரு அவர் கத்துறா கால் உடைகிறது காலில் கெட்ட போட்டு ரெண்டு பேரை தூக்கி போட்டு மதினாவுக்கு வந்து விடுகிறார் எல்லாம் முடிஞ்சு ஆனால் அந்த காதலியினுடைய ஞாபகம் இருக்கிறது அல்லவா உள்ளத்தை அரிச்சுக்கிட்டே இருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார் யா ரசூலல்லாஹ் அனாக்கை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா அனாக்கை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வேண்டாம் போங்க ஆனாலும் அந்த காதலியினுடைய ஞாபகம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வருகிறார் யா ரசூலல்லாஹ் அனாக்கை நான் திருமணம் முடிக்கட்டுமா இல்லை வேண்டாம் நீங்கள் போங்க அனாக்கை திருமணம் முடிக்காதீங்க மீண்டும் வந்து நிற்கிறார் சூரத்து நூர் உங்கள் வீடுகளுக்கு சென்றால் படித்து பாருங்கள் அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்ற இந்த வசனம் இந்த நபித்தோழருக்காகவே அல்லாஹ் இறக்கினான் அந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்வான் இறை நம்பிக்கை கொண்டவர்களின் மீது விபச்சாரியை திருமணம் முடிப்பதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி இருக்கிறான் நம்முடைய உணர்வுகள் சில நேரங்களில் அல்லாஹ் தடுத்த காரியத்தின் பக்கம் செல்ல விரும்பும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்திருப்பான் சஹீஹுல் புகாரி ஒரு நபித்தோழர் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனைவியோடு நல்ல கேளுங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த நபித்தோழரை சந்திக்கிறதுக்கு ஒரு வயதான மூதாட்டி வருகிறார் வந்து சொல்றாரு அந்த மூதாட்டி யார் என்று சொன்னால் இந்த நபித்தோழருக்கு பால் கொடுத்த பெண்மணி பால் குடி அன்னை எப்படி இருக்கிற மகனே உங்களுக்கு நாங்கள் தான் பால் கொடுத்தோம் உமா நல்லா இருக்கிறேன் பால் குடி உமா இல்ல வீட்டில் உட்காருங்க சொல்லி நல்லா விருந்து வைக்கிறார் அப்ப அந்த பால்குடி உமா கேட்கிறாங்க நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்களா மகனே திருமணம் முடிச்சிட்டேன் எந்த கோத்திரத்துல முடிச்சீங்க இந்த கோத்திரத்துல திருமணம் முடிச்சேன் எந்த பிள்ளைய முடிச்சீங்க இந்த பிள்ளைய திருமணம் முடிச்சேன் அந்த பிள்ளைய வர சொல்லுங்க பிள்ளைய வெளியே வர சொன்னாங்க மனைவியே அந்த பால்குடி அன்னை பார்த்தார்கள் உங்க பேரு என்ன உங்க வாப்பா யாரு உங்க உமா யாரு எல்லாம் கேட்ட உடனே அந்த வயதான மூதாட்டி சொன்னாள் பெண்ணே உனக்கும் நான் தான் பால் கொடுத்தேன் எப்படி இருக்கும் சகோதரர் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது இந்த நொடி வரை இதற்கு ஒரு நொடிக்கு முன்னால் வரை கணவன் மனைவி இப்பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தலையிடுகிறது இதற்கு பிறகு நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழக்கூடாது காரணம் இதற்கு பிறகு நீங்கள் இரத்த சகோதரி இந்த நபித்தோழனுடைய கண்கள் கலங்க சொன்னார் என் அன்பு சகோதரியே உன்னை நான் விடுதலை செய்கிறேன் அல்லாஹ் பார்க்கிறார் இப்ப மார்க்கத்தை பின்பற்ற அந்த அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் எங்களினுடைய ஆன்மாக்களை கட்டுப்படுத்தி நாங்கள் பொறுமையாக இருந்த அன்னஸ் பொறுமையினுடைய கடைசி ஒரு பகுதி நாம் அதிகப்படுத்திருக்கிறோம் அத்துன்யாவும் இந்த உலகம் என்பது ஒரு சோதனையினுடைய களம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஸாலுல் முஃமினு வல் முஃமினா இறை நம்பிக்கையுடைய ஆண் இறை நம்பிக்கையுடைய பெண்ணை அல்லாஹ் மரணிக்க கூடிய வரை சோதித்து கொண்டே இருப்பான் அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் ஒரு சோதனை வந்துட்டு இல்ல ஐயோ அந்த சோதனை நாங்கள் தப்பிச்சிட்டோம் இதுக்கு பிறகு நமக்கு சோதிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம் அதனாலதான் அரபியில் இந்த உலகத்திற்கு பெயரே இது ஒரு தேர்வு களம் இந்த உலகமே ஒரு சோதனையினுடைய களம் மரணிக்க கூடிய வரை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான் பிறந்ததில் இருந்து நம்மை கபரில் வைக்கக்கூடிய வரை சோதனை வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹுவை சந்திக்க கூடிய வரை உன்னிடத்தில் இறை நம்பிக்கை ஆழமாக இருந்தால் சோதனையை நீ எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நபித்தோழர் வருவார் யார் ரசூலல்லாஹ் வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லா அல்லாஹ்வுக்காக நாங்கள் உங்களை அதிகம் நேசிக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னது வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள் அவரை பார்த்து சொல்லுவாங்க ரொம்ப ஆர்வத்தில் சொல்லாதீங்க இல்லை நபி அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன் கவனமாக பேசுங்கள் இல்லை நபி அல்லாஹ்வுக்காக நான் உங்களை அதிகம் நேசிக்கிறேன் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் இந்த வார்த்தை உண்மையாக இருந்தால் மடையை உடைத்து விட்டால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை போன்று உன் வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் நாம் அதான தொழுகிறோம் நாம தான நோம்பு நோக்கிறோம், நாம தான ஹலால் ஹராம பேணுறோம். ஏன் அல்லாஹ் எங்களை போட்டு கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறார்? இதா ஹப் அல்லாஹ் கவுமன் இபிதலாஹும் ஸஹீஹ் புகாரி. யாரை அல்லாஹ் நேசிப்பானோ அவர்களைத்தான் அல்லாஹ் சோதித்து கொண்டே இருப்பார். நண்பு சகோதரர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அல்லாஹுவின் தூதரை எப்படி அழைப்பார்கள் என்றால், ஹபீபுல்லா, அல்லாஹுனுடைய காதலர், அல்லாஹுனுடைய காதலர், நேசர். அனா கராஉ பிபாபில் ஜன்னா, ஸஹீஹ் முஸ்லிம். நாளைக்கு நான் தான் மறுமையில் முதன்மையாக சுவனத்தை தட்டுவேன். நான் சுவனத்தை தட்டி திறந்தால்தான் எல்லோரும் சுவனம் நுழைய முடியும். அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அந்த அல்லாஹுவின் தூதர், அதிகம் அல்லாஹுவின் தூதரை அல்லாஹ் நேசித்தார். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை என்னங்க, அந்த புள்ள பிறந்து வரும் பொழுது அந்த புள்ளை இந்த ரெண்டு கையில தாங்கக்கூடிய வாப்பா தகப்பன் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கிறது. ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை. என்ன சோதனையா இருக்கும்? குழந்தை பெறும் பொழுது அந்த குழந்தைய வாப்பா தாங்காமல் அனாதையான ஒரு குழந்தையாக வேறு ஒருவர் தாங்குவது. அல்லாஹுவின் தூதர் 6 மாத கருவாக வயிற்றில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். உடன் பிறந்த சகோதரர்கள் என்று யாரும் கிடையாது. சரி, ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்க. பிறந்த உடனே ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ற அந்த பருவத்தை தாண்டக்கூடிய வயது எதுவாக இருக்கும்? ஒரு சிறுவன், சிறுமி, ஒரு 6 வயது. அதனாலதான் அன்றைய காலத்தில் எல்லாம் 6 வயதுல ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. காரணம் என்ன? அந்த குழந்தை என்ற பருவத்தை கடக்கக்கூடிய ஒரு வயது ஒரு 6 வயது தான். ரசூலுல்லாஹிற்கு 6 வயதாக இருக்கும் பொழுது அந்த பிஞ்சி கரத்தால் தன்னுடைய உம்மாவிற்கு கபரில் மண்ணை அள்ளி போட்டார்கள். அதுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு பெரிய உறவு என்று யார் இருக்கும்? பாட்டன், தாத்தா. ரசூலுல்லாஹினுடைய தாத்தா பாட்டன் அபு தாலிப், அப்துல் முத்தலிப். 2 வருஷம் தான் வாழுகிறார். நபியினுடைய 8வது வயதில் தன்னுடைய பாட்டனுக்கும் தன்னுடைய கையால் கபரில் மண்ணை எள்ளி போடுகிறார்கள். 8 வயதாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அரவணைப்பதற்கு தாயும் இல்லை, முத்தமிடுவதற்கு தகப்பனும் இல்லை, நேசப்பாராட்டுவதற்கு பாட்டனும் இல்லை, உரிமை கொண்டாடுவதற்கு சகோதரர்களும் இல்லை. முழு அனாதையாக மக்காவினுடைய வீதியில் அந்த குழந்தை நடந்தது. இதற்கு பிறகு திருமணம். 7 குழந்தைகள், ருக்கையா, ஸைனப், ஃபாத்திமா, ருக்கையா, ஸைனப், உம்மு குல்சூம், ஃபாத்திமா. 4 பெண் குழந்தைகள், காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். 3 ஆண் குழந்தைகள். இந்த 7 குழந்தைகளில் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 குழந்தைகளுக்கு தன்னுடைய கையால் கபரில் மண்ணை எள்ளி போட்டார்கள். தன்னுடைய கையால் தான் 6 குழந்தைகளுக்கு கபரில் மண்ணை எள்ளி போட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது ஒரே ஒரு குழந்தை, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் மரணித்த 6வது மாதம் ரமதானினுடைய மாதத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் கபரில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுள் இப்படி நடந்து போகும் பொழுது, ஸஹீஹ் முஸ்லிம், தம்ரத்தன் வாஹிதா, ஒரு பேரித்தம்பளம் கீழே கிடக்கும் மண்ணில். அந்த பேரித்தம்பளத்தை ரசூலுல்லாஹ் எடுத்து அப்படி தட்டுவாங்க. வாழ்க்கையில் என்னைக்காச்சும் இது மாதிரி எல்லாம் நாங்கள் சோதனை அனுபவித்திருக்கிறோம். சின்ன ஒரு சோதனை இல்லை, பெரிய சோதனையாக கூட இருக்கலாம். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டான். வமின அன்னாஸ் மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின் ஃபைன் அஸாபஹு கைரன் இத்மஅன்ன பி வைன் அஸாபத்துஹு ஷர்ரா இன் கலப வஜ்ஹி ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா தாலிக ஹுவல் குஸ்ரானுல் முபீன். மனிதர்கள் இப்படியும் சிலர் அல்லாஹ்வை வணங்குவார்கள், ஓரத்தில் நின்று வணங்குவான். அவனுக்கு இன்பத்தை கொடுத்தால் அல்லாஹுவை புகழுவான், அவனுக்கு சோதனையை கொடுத்தால் அல்லாஹுவை விட்டு முகத்தை திருப்புவான். உலகத்திலும் நஷ்டத்திற்குரியவன், நாளைக்கு மறுமையிலும் நஷ்டத்திற்குரியவன். அந்த பேரித்தம்பளத்தை ரசூலுல்லாஹ் எடுப்பார்கள். அனசே, இந்த பேரித்தம்பளத்தை வயிறு இப்பொழுது விரும்புகிறது. காரணம், பசித்து ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த குப்பையில் இருக்கக்கூடிய பழத்தை திங்கலான்னு நான் நினைக்கிறேன். என்றாலும் இது ஜக்காத்தினுடைய பலமாக இருக்குமோ என்று எனக்கு பயம் ஏற்படுகிறது என்பதாக அந்த பழத்தை தட்டி ஒரு இடத்துல வைத்து விட்டு அல்லாஹுவின் தூதர் நடக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒரு வாழ்க்கையில் எங்கேயாச்சும் குப்பையில் கிடந்த ஒரு உணவை எடுத்து தட்டி இந்த உணவு எனக்கு தேவைப்படுகிறது என்று அல்லாஹ் ஒரு சூழலை நம்மில் யாருக்காவது ஏற்படுத்தி இருக்கிறானா? அஷ்ரஃபுல் கல்க், படைப்புகளில் சிறந்தவர் ஹபீபுல்லா, அல்லாஹுனுடைய நேசர், இமாமுல் முவஹிதீன், ஏகத்துவவாதிகளினுடைய தலைவர், இமாமுல் முத்தகீன், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களினுடைய முதன்மையானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குப்பையில் இருக்கக்கூடிய பேரித்தம்பளத்தின் பக்கம் தேவையாகக்கூடிய அளவிற்கு அல்லாஹு சோதித்தார். இந்த மூணாவது சோதனை இருக்குல்ல, முடிவுக்கு நான் வந்து விடுகிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு சோதனை. இந்த சோதனையை நாங்கள் பொறுத்து கொண்டால், இந்த சோதனையின் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் வடியும், தொண்டைகள் அடைத்து விடும், கஷ்டத்தில் ஒரு கட்டத்தில் நிற்பதற்கு இடுப்பு தண்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விடும், மக்கள் நம்மை புறக்கணிப்பார்கள், தூற்றுவார்கள், இழிவுபடுத்துவார்கள், ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் சோதிக்கும் பொழுது நாம் பொறுமை காத்து நாம் உறுதியாக நின்று விட்டால், என் அன்பு சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்துவார். சஹீஹுல் புகாரியில ஒரு அழகான வரலாறு பதிவு செய்யப்படும். ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்கு ஒரு கருப்பு பெண்மணி வருவாள். அவ்வப்படுது எப்போ பார்த்தாலும் ஆயிஷா ரலி அல்லாஹ் வருவாங்க. வந்து ஆயிஷா ரலி அல்லாஹ் உட்கார்ந்து ஹதீஸ படிக்கிறது. ஆயிஷா ரலி அல்லாஹ் பக்கத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு கூடாரம் அமைத்து கொடுத்திருப்பார்கள் அல்லாஹுவின் தூதர். ஆயிஷா ரலி அல்லாஹ் சந்திக்கிறது, ஹதீஸை கற்றுக்கொள்வது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, இப்படி வர்றதும் போறதுமாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் வருகிறாளோ அப்பொழுதெல்லாம் ஒரு கவிதை படிப்பார். யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி. எப்பெல்லாம் வராளோ அப்பெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆச்சரியம், ஆயிஷா ரலி அல்லாஹ் ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் அந்த பெண்ணிட்ட கேட்பாங்க, மூதாக்கிட்ட, நீங்கள் எப்போ வந்தாலும், சஹீஹுல் புகாரி, நீங்கள் எப்போ வந்தாலும் யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, இந்த கவிதையினுடைய பின்னணி என்ன? இந்த கவிதையினுடைய பின்னணி என்ன? அந்த பெண் சொல்வாள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எனது சகோதரனை பல வாலிபர்கள் அமர்ந்திருக்கிறோம், எங்களை புறக்கணிக்கிறார்கள், எங்கள் திறமைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, எங்களை யாரும் நம்புவதில்லை, எங்களை இழிவுபடுத்துகிறார்கள், எங்களை கேவலப்படுத்துகிறார்கள், நாங்கள் தான் சம்பாதிக்குகிறோம் உறவுகளுக்காக, உறவுகள் எங்கள் முதுகுக்கு பின்னால் எங்களை தூற்றுகிறார்கள், எங்களுக்கு கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புறக்கணிப்பிற்கு பிறகும் அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவார். ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும், ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகு, மனிதர்களுக்கு என்று ஒரு இயற்கையான சில குணம் இருக்கும் அல்லவா, பறவைகளுக்கு என்று சில இயற்கையான குணம் இருக்கும் அல்லவா, சுன்னத் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்று ஒரு குணம் உண்டு. ஒருவனை கண்ணீரால் அல்லாஹ் குறிப்பாட்டி விட்டால், அவன் பொறுமை காத்தால், யாருக்கு அல்லாஹ் கண்ணீரை வடிய வைத்தானோ அவனுடைய முகத்தில் அல்லாஹ் மகிழ்ச்சியையும் கொடுத்து விடுவான் கூடிய விரைவில். இது அல்லாஹ்வுடைய நியதி. ஒருவனுக்கு அல்லாஹ் கண்ணீரை வடிக்க வைத்து விட்டார், கல்லிருந்து கண்ணீர் வடிந்து விட்டது சோகத்தில், நாங்கள் பொறுமை காத்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த கண்ணீர் ஒட்டுவதற்கு முன்னால் நம் முகத்தில் அல்லாஹ் புன்முறுவலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். அந்த பெண் சொல்றாள், நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் அவள் ஒரு அடிமை, ஒரு கூட்டு, ஒரு வீட்டுக்கு நான் அடிமையாக இருந்தேன். அடிமைனா என்ன? நம்ம சந்தைகளில் குர்பானிக்கு ஆடு மாடை பிடிச்சிட்டு வரோம் அல்லவா, வீட்டில் போய் என்ன செய்வோம், கெட்டி போட்டு வளர்ப்போம், நேரம் வரும்பொழுது வித்துருவோம் அல்லது அறுத்து சாப்பிடுவோம். இதுதான் அடிமைகள். சந்தைக்கு போவாங்க மக்கால, அடிமைகளுக்கென்று தனி சந்தை, ஆட்டுக்கு ஒரு சந்தை இருக்கும், ஆட்டுக்கு ஒரு சந்தை இருக்கும், அடிமைகளுக்கென்று ஒரு சந்தை இருக்கும். நமக்கு தேவையான அடிமைகளை, நல்ல பலமான அடிமைகளை வாங்கி வந்து நம்முடைய வீட்டில் வைத்துக் கொள்ளலாம், நமக்கு விரும்பினால் பயன்படுத்தலாம், அல்லது விட்டு லாபம் சம்பாதிக்கலாம். அந்த பெண் சொல்றாள், நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் ஒரு குடும்பத்தினுடைய அடிமையாக நான் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அந்த நற்பண்புகளை, அந்த குடும்பத்திற்காக நான் செய்யக்கூடிய அந்த வேலைகளை பார்த்து அந்த குடும்பத்தார்கள் என்னை அதிகம் நேசித்தார்கள். ஒரு நாள் அந்த குடும்பத்துக்காரர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள், இன்றைய தினத்திலிருந்து நாங்கள் உங்களை விடுதலை செய்கிறோம், இதற்கு பிறகு நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், நீங்கள் சுதந்திரமாக உலகத்தில் நாடிய இடத்திற்கு செல்லுங்கள். உலகத்தில் ஒரு அடிமைக்கு பெரிய கனவு, நம்மளை மாதிரி சுதந்திரமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒரு கைதிக்கு ஒரு பெரிய கனவு என்ன இருக்கும்? நமக்கு ஜுவல்லர்ஸ் வாங்கணும் கனவு இருக்கும், நமக்கு என்ன செய்யணும், நம்ம பிள்ளைய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும் கனவு இருக்கும், நமக்கு ஒரு பெரிய மாட மாளிகை கட்டணும் கனவு இருக்கும். ஆனால் ஒரு சிறைவாசிக்கு என்ன கனவு இருக்கும்? ஐயோ, இந்த கம்பியிலிருந்து, இந்த சிறை கைதியிலிருந்து கைகளில் மாட்டப்பட்ட விலங்கு அவிழ்க்கப்பட்டால் போதும் என்று அல்லவா? அது மாதிரி தான் ஒரு அடிமைக்கு ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா?
4: எப்படியாச்சும் இந்த அடிமையிலிருந்து சுதந்திரமானவனாக மாற வேண்டும். அந்த குடும்பம் சொல்றாங்க, நீங்க சுதந்திரமாக உங்களை நாங்கள் விடுதலை விட்டு விட்டோம், நீங்கள் சுதந்திரமானவர். அந்த பெண் சொல்றார், என் உண்மை யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அடிமைக்கு தெரியாது. என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, என் உறவு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எங்கிருந்து வந்தேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் நீங்கள் தான் என்னுடைய குடும்பம். ஆதலால் இதற்கு பிறகு நீங்கள் நான் சுதந்திரம் அடைந்து கொள்கிறேன், ஆனால் உங்களை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன், உங்கள் காலுக்கு கீழேயே நான் வாழ்ந்து கொள்கிறேன். இந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஆச்சரியம், எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நாம் கொடுத்தோம், ஆனால் நம் மீது கொண்ட அந்த நேசத்தில் நம்ம கீழேயே இருக்க விரும்புகிறாளேன்னு சொல்லி அவளை அந்த வீட்டிலேயே வைத்து கொண்டார்கள். அந்த வீட்டில் ஒரு சின்ன புள்ள பிறக்கு. இப்போ நாமெல்லாம் புள்ள பிறந்துச்சுனால் ஜுவல்லர்ஸ் கழுத்தில் மாட்டுவோம்ல, நகை வாங்கி செயின் வாங்கி போடுவோம்ல. ஆரம்ப காலத்தில் எப்படி ஜுவல்லர்ஸ் தயாரிப்பார்கள் என்றால், ஆபரணம் யார்கிட்ட காசு இருக்கோ அந்த காசுக்கு தகுந்த ஆட்டு தோலில் என்ன செய்வாங்கன்னா, வைர முத்துகளை, தங்க முத்துகளை, வைடூரிய முத்துகளை, மகரந்த முத்துகளை எல்லாம் பதிப்பார்கள் அந்த காசு வித்தியாசத்தில். அந்த குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம். அப்போ அவங்க வீட்டில் ஒரு சின்ன பொம்பளை புள்ள பிறந்த உடனே ஆட்டு தோலில் வைரத்தினுடைய முத்துகளை பதித்து அந்த சின்ன புள்ள கழுத்தில் மாட்டி விட்டார்கள். அந்த பணத்தை காட்டுறதுக்கு ஒரு ஜுவல்லர்ஸ் பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பு. இந்த அடிமை பெண் இருந்தாள் அல்லவா, இவ தான் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு என்ன செய்யறது, பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறது, வர்றது, காலையில் தூக்கிட்டு போகிறது, அப்படி சுற்றி காட்டுறது. ஒரு நாள் காலை நேரத்தில் அந்த பிள்ளையை இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு அப்படியே வெளியே போயிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வரால் புள்ள கழுத்தில் இருந்த வைர மாலையை காணும். குடும்பத்துக்காரங்களை எல்லாம் சுற்றிட்டாங்க. அந்த அடிமை பெண்ணை கேட்டாங்க, புள்ள கழுத்தில் மாலை எங்கே? என்ன அது எனக்கு தெரியாது. புள்ள கழுத்தில் மாலை இருந்துச்சா? இருந்துச்சு. இப்போ எங்கே? இல்லை அது எனக்கு தெரியாது. உடனே நாம் என்ன சந்தேகப்படுவோம், நம்ம வீட்டில் ஒரு இடத்துல ஒரு காப்பை கலட்டி வச்சுருப்போம், காப்பை கலட்டி வச்சுருப்போம், பாத்ரூமில் குளிக்க போயிட்டு வந்து மறந்துருப்போம், நாம் எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ தேடிட்டு இருப்போம். ஒரு கட்டத்தில் கிடைக்கிறன்னு உடனே நம்ம முதல்ல யாரை சந்தேகப்படுவோம், நம்மளை விட தாழ்ந்து வீட்டுக்கு வேலைக்காரியாக இருக்கல்ல, வீட்டு வேலைக்காரி எங்கே வந்துட்டு போனான்னு தான் கேட்போம். அல்லா பாதுகாக்கட்டும். அப்போ அந்த குடும்பம் சொல்கிறாங்க, புள்ள கழுத்தில் மாலை இருந்துச்சு, வைர மாலை இருந்துச்சு, இப்போ இல்லைல்ல, இல்லை. அப்ப யார் எடுத்தால்? எனக்கு தெரியாது. இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். அந்த பெண் சொன்னால், எனக்கு இன்னும் யார் இருக்கிறாங்க, இந்த மாலை எடுத்து எந்த பிள்ளைக்கு நான் போட்டு அழகு பார்க்க போறேன், எந்த பிள்ளைக்கு நான் இந்த மாலையை சேமிக்க போறேன், எனக்கு என்று யார் இருக்கிறார்கள்? இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். அல்லாஹ்வின் மீதானையாக நான் எடுக்கவில்லை. இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். என்ன செய்வது? பாருங்க, என்கிட்ட இல்லையே, ஆடைக்குள் நுழைத்திருப்பாய் என்பதாக எல்லாரும் நிற்கிறார்கள். அந்த பெண்ணை அப்படி நிர்வாணப்படுத்தி விட்டார்கள். பெண்ணினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. அந்த இடத்தில் நின்று யோசிக்க வேண்டும். அந்த பெண் சொல்லக்கூடிய ஒரு அழகான வரலாறு, அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது அவளினுடைய ஆடைகள் கலட்டப்படுகிறது. எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, எங்கேயுமே மாலை இல்லை. திடீர்னு வானத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு பறந்து அப்படி தலைக்கு மேலே வந்து நிற்கி எல்லோரும் அந்த கழுகை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரத்தில் அந்த கழுகினுடைய வாயில் ஒரு இறைச்சி துண்டை போன்று ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. வாயை பிளக்கு கீழே விழுந்து விட்டது. எடுத்து பார்த்தால் அந்த குழந்தையினுடைய கழுத்தில் மாட்டப்பட்டிருந்த வைர மாலை. என்ன நடந்திருக்குன்னா, புள்ள கழுத்தில் இருந்த வைர மாலை எங்கோ ஒரு இடத்தில் அவிழ்ந்து விழுந்திருக்கிறது. கழுகு இது இறைச்சி துண்டு என்பதாக கொத்திவிட்டு சென்று விட்டது. பார்த்தால் அது இறைச்சி துண்டல்ல, அது ஆபரணத்தினுடைய துண்டு. எந்த இடத்தில் எடுத்ததோ அந்த இடத்திலேயே அல்லாஹ்வுடைய உதவியினால் ஒரு மனிதனினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக கண்ணீரோடு யார் அல்லாஹ்விடத்தில் கஷ்ட நேரத்தில் அல்லாஹுவே என்று குரல் எழுப்புவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுப்பார் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த பெண்ணினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக வானத்தில் இருந்த அல்லாஹ் எந்த கழுவி எடுத்ததோ அந்த இடத்திலேயே கொண்டு வந்து போட்டுவிட்டது. உடனே இந்த குடும்பத்துக்காரங்களுக்கு எல்லாம் பெரிய அவமானம் ஆயிற்று. இவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையை நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே. அப்போ அந்த பெண் ஆடை அணிந்து கொண்டு சொன்னால், இதற்கு பிறகு நான் உங்களோடு இருக்க மாட்டேன், எனக்கு உலகம் நீங்கள் தான் என்று நான் நினைத்தேன், உங்களை தவிர எனக்கு உலகம் யாரும் இல்லை, என்னை விடுதலை செய்த பொழுதும் கூட உங்கள் காலுக்கடியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதற்கான நன்மையை நான் உணர்ந்து கொண்டேன், போதும் என்பதாக, எங்கோ சாக போகிறேன் என்பதாக அந்த நாட்டை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு நான் வெளியே வந்தேன். மஸ்ஜிதுல் குபாவில் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பெண்மணி காது கொடுத்து கேட்கிறாள், அந்த இடத்திலேயே நின்று இஸ்லாத்தில் நுழைந்து விட்டால் அதைத்தான் இப்பொழுது அந்த பெண்மணி கவிதையாக படிக்கிறாள். யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா, அந்த வைர மாலையினுடைய நாள் இருக்கிறதே, என்னை படைத்த ரப்பினுடைய ஆச்சரியத்தினுடைய ஒரு நாள். அலா உலகமே அறிந்து கொள்ளுங்கள், கண்ணீர் வடிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள், சிரமத்தில் இருப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள். இன்னகுமி பல்கத்தில் குஃப்ரி அஞ்சானி, அன்றைக்கு எனக்கு அந்த அவமானம் கிடைத்திருக்காவிட்டால், அன்றைக்கு என்னை அவர்கள் அவமானப்படுத்தி இருக்காவிட்டால், இந்த இஸ்லாம் எனக்கு கிடைத்திருக்காது, அவர்கள் என்னை அன்னைக்கு அவமானப்படுத்தினார்கள், அவர்களை விட்டு வெளியே வந்தேன், அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை தந்தான், அன்றைக்கு அவர்கள் என்னை அவமானப்படுத்திருக்காவிட்டால், அவர்களினுடைய காலுக்கு கீழ் தான் நான் இருந்திருப்பேன், இஸ்லாம் எனக்கு கிடைத்திருக்காது. ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகும், ஒவ்வொரு அவமானத்திற்கு பிறகும், ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வைத்திருக்கிறான் என்பதற்கு நான் உதாரணம் என்பதாக அந்த பெண் கவிதை படித்தாள். உண்மையாதானே? அந்த பெண்ணை அவங்க சந்தேகப்படலாம், அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டா, வெளியே வந்திருக்கவும் மாட்டால், இஸ்லாம் தெரிந்திருக்கவும் தெரியாது. வாழ்க்கையில் அப்படித்தான், சில சிரமங்கள் என்பது நம்மை உருவாக்குவதற்காக. மூன்றாவது பொறுமை, வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீருக்கு மேலாக அல்லாஹ் ஒருவன் நமக்கு இருக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்பதாக. அந்த சோதனைகளை நாங்கள் பொறுமை காப்போம் என்று சொன்னால், இன்னல்லாஹ யுஹிப்புஸ் சாபிரீன், இந்த பொறுமையாளர்களைத்தான். மூன்று விதத்தில் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அல்லாஹுவின் நேசர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை சோதிப்பான், அந்த சோதனையில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த மூன்று விதத்தில் நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொறுமையாளர்களில் உள்ளவர்களாக உங்களையும் நம்மை உருவாக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான பண்புகள் வளம் வரும். வாஹு தாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில்
0: ஆலமீன். சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் டி முகம்மது ஹுசைன் மன்ஃபை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக,
2: உங்கள் வியாபாரத்தை பெருக்கிட, உங்கள் நிறுவனங்களை நியாய விலையில் விளம்பரம் செய்திட, மார்க்கெட்டிங் மேனேஜர் ஏஎல் அன்சார் 77 93 22 79 7
5: முஸ்லிம் வானொலி .com. உங்கள் முஸ்லிம் வானொலி சிந்தனை.
6: பெண்களே, உங்க ஆசைகளை அடக்குங்க, நீங்கள் திருப்தி காணுங்க. உங்க பிள்ளைகள், உங்கள் மகள்மார்கள் உங்களுக்கு முன்னாடி வளர்ந்து வருகிறார்கள். நீங்க உங்க கணவன் முன்னாடி கிடைக்கிறது அல்ஹம்துலில்லாண்டுங்க. உங்க பக்கத்துள்ள மகள் சொல்லுவா, வாப்பா அல்ஹம்துலில்லா, நீங்க வளர்த்த வளர்ப்பு, நீங்க திருப்தி காணாம இவ்வளவா, இவ்வளவா, எல்லாரும் உடுக்குறாங்க, இவ்வளவா, அல்ஹம்துலில்லா, நீங்க வாங்கினது 1000 ரூபா, இன்னொரு வீட்டில் வாங்கினது 20000 ரூபா. உங்க 1000 ரூபா அல்லாஹ் பரக்கத்து செய்தால் குடும்பமாக சிரிப்பீர்கள் தாய்மார்களே. இந்த பெருநாள் உங்களுக்குரிய பெருநாளாக மாறும். 20000 கொடுத்தும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி வராது. வெஸ்டர்ன் வேர்ல்ட் அமெரிக்கா இன்றைக்கு சிரிப்புக்கு துடிக்கிறது, சந்தோஷத்துக்கு.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்,
2: மிஹ்ராஜ். மேற்கூறிய சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணி ஒருபுறம் வெற்றி மறுபுறம் கொடுமைகள் என்ற ரெண்டிற்கும் இடையில் உள்ள பாதையை பிளந்து சென்று கொண்டிருந்தது. நம்பிக்கை நட்சத்திரங்கள் வெகு தூரத்தில் மின்னத் துவங்கின. அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயணம் நடைபெற்றது. இதையே இஸ்லாமிய வரலாற்றில் மிஹ்ராஜ் என அறியப்படுகிறது. மிஹ்ராஜின் நிகழ்ச்சி எப்போது நடந்தது என்பதில் பல கருத்துகள் உள்ளன. ஒன்று, நபித்துவம் கிடைத்த ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் தபரி ஆமோதிக்கிறார்கள். ரெண்டு, நபித்துவத்தின் ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் நவவியும் இமாம் குர்தூபியும் உறுதிப்படுத்துகிறார்கள். மூன்று, நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரஜப் மாதம் 27வது இரவில் நடைபெற்றது. நான்கு, ஹிஜ்ராவிற்கு 16 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 12வது வருடம் ரமலான் மாதத்தில் நடைபெற்றது. ஐந்து, ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டு 2.5 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது. ஆறு, ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றது. இந்த கருத்துகளில் முதல் மூன்று கருத்துகள் சரியல்ல. ஏனென்றால் அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் தான் இறந்தார்கள். அன்னார் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன் மரணித்து விட்டார்கள். தொழுகை மிஹ்ராஜில் தான் கடமையாக்கப்பட்டது. ஆகவே மேற்கூறப்பட்ட முதல் மூன்று கருத்துகள் சரியானவையாக இருக்க முடியாது. அடுத்த மூன்று கருத்துகளில் எந்த கருத்து மிக ஏற்றமானது என்பதற்குரிய சரியான சான்றுகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அத்தியாய் மிஸ்ராவின் கருத்துக்களை நன்கு ஆய்வு செய்யும் போது மிஹ்ராஜ் சம்பவம் மக்கா வாழ்க்கையின் மிக இறுதியில்தான் நடைபெற்றது என்பது தெரிய வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் விளக்கங்களை ஹதீஸ் நபிமொழி கலையின் வல்லுநர்கள் விரிவாக கூறியிருப்பதை இங்கு நாம் சுருக்கமாக குறிப்பிடுவோம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு தனது உடலுடன் சென்றார்கள். இந்த பயணத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் தொடங்கி முதலில் பைத்துல் முகதஸ் சென்றார்கள். ஜிப்ரில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்னும் வாகனத்தில் அழைத்துச் சென்றார்கள். புராக் என்னும் வாகனத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவின் வளையத்தில் கட்டிவிட்டு நபிமார்கள் அனைவருக்கும் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். குதிரையை விட சிறிய, கோவேறு கழுதையை விட பெரிய வாகனம்தான் புராக் என்பது. இது விசேஷமாக நபி அவர்களுக்கு வானூலக பயணம் செல்ல பயன்படுத்தப்பட்டது. பிறகு அதே பைத்துல் முஹ்தஸிலிருந்து முதல் வானத்திற்கு ஜிப்ரில் அழைத்துச் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஜிப்ரில் கதவை திறக்க கோரவே அவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டது. அங்கு மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகமன் சலாம் கூறி வரவேற்றார்கள். அல்லாஹ் ஆதமின் வலப்புறத்தில் நல்லோர்களின் உயிர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வலப்புறத்தில் நல்லோர்களின் உயிர்களை நபி ஸல்லல்லாஹு

நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு ஐந்தாவது வானத்திற்கு சென்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்களும் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு ஆறாவது வானத்திற்கு சென்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி வரவேற்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடந்து நபி அவர்கள் சென்றபோது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழ ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, எனக்கு பிறகு அனுப்பப்பட்டவரின் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்பவர்கள் எனது உம்மத்தில் சொர்க்கம் செல்பவர்களை விட அதிகமாக இருப்பதால் நான் அழுகிறேன் என்று கூறினார்கள். பிறகு ஏழாவது வானத்திற்கு சென்றார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற பதில் கூறி நபி அவர்களை வரவேற்றார்கள். ஏழு வானங்களை சந்தித்த அனைத்து இறை தூதர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஒரு வகை இலந்தை மரமாகும். அதன் பழங்கள் ஹஜர் நாட்டு பானைகளைப் போன்றும் அதன் இலைகள் யானைகளின் காதுகளைப் போன்றும் இருந்தன. பிறகு சித்ரத்துல் முன்தஹாவை தங்கத்திலான வண்ணத்து பூச்சிகளும் பிரகாசமும் பல நிறங்களும் சூழ்ந்து கொண்டவுடன் அது மாற்றமடைந்தது. அல்லாஹுவின் படைப்பினங்களில் எவரும் அதன் அழகை வருணிக்க முடியாத அளவுக்கு அது இருந்தது. பிறகு அங்கிருந்து பைத்துல் மக்மூருக்கும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஏழாவது வானத்தில் மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட இறை இல்லமாகும். அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வருவதில்லை. பிறகு சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு முத்து வளையங்கள் இருந்தன. சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு எழுதுகோள்களின் சப்தங்களை கேட்டார்கள். பிறகு அல்லாஹுவிடம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். சேர்ந்த இரு வில்களைப் போல் அல்லது அதைவிட சமீபமாக அல்லாஹுவை அவர்கள் நெருங்கினார்கள். அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விஷயங்களை அறிவித்துக் கொடுத்தான். 50 நேர தொழுகைகளை அவர்கள் மீது கடமையாக்கினான். அவர்கள் திரும்பி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்கள் இறைவன் தங்களுக்கு என்ன கடமையாக்கினான் என்று கேட்க நபி அவர்கள் 50 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் என்று கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் திரும்பிச் சென்று உங்களது இறைவனிடம் இதை குறைக்கச் சொல்லுங்கள் என்று கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்பதைப் போன்று ஜிப்ரீலை பார்த்தார்கள். ஜிப்ரீல், நீங்கள் விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் என்று கூறவே நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் திரும்பச் சென்றார்கள். அல்லாஹ் 10 நேர தொழுகைகளை குறைத்தான். திரும்பும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மீண்டும் குறைத்து வர ஆலோசனை கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கும் மூசாவுக்கும் இடையில் திரும்ப திரும்ப சென்று வந்ததில் அல்லாஹ் 50 நேர தொழுகைகளாக ஆக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் மீண்டும் சென்று குறைத்து வரும்படி கூறவே நபி அவர்களோ, நான் எனது இறைவனிடம் திரும்பச் சென்று இதற்கு மேல் குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன், என்றாலும் நான் இதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார்கள். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தூரம் சென்றுவிடவே அல்லாஹ் அவர்களை அழைத்து, நீங்கள் எனது கடமையையும் ஏற்றுக்கொண்டீர்கள், எனது அடியார்களுக்கு இலகுவாகவும் ஆக்கிவிட்டீர்கள் என்று கூறினான். ஆதாரம் ஜாதுல் மஆத். மிஹ்ராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்பதில் சில மாறுபட்ட கருத்துகள் உள்ளன என்று இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறிய பிறகு, இது விஷயத்தில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்துகளையும் மற்ற அறிஞர்களின் கருத்துகளையும் எடுத்து கூறியுள்ளார்கள். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது விஷயத்தில் செய்திருக்கும் ஆய்வின் சுருக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண்கூடாக பார்க்கவில்லை, அவ்வாறு எந்த நபித்தோழரும் கூறவும் இல்லை என்பதாகும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மூலம் இரு அறிவிப்புகள் வந்துள்ளன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை உள்ளத்தால் பார்த்தார்கள். எனவே மற்ற நபித்தோழர்களின் முடிவுக்கும் இப்னு அப்பாஸின் கருத்துக்கும் இடையில் முரண்பாடு இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவது உள்ளத்தால் பார்த்ததையே குறிப்பிடுகிறார்கள். மற்ற நபித்தோழர்கள் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை என்று கூறுவது நபி அவர்கள் அல்லாஹ்வை கண்ணால் பார்க்கவில்லை என்பதை குறிப்பிடுவதாகும். தொடர்ந்து இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அத்தியாயம் நஜ்மில் இறங்கினார் பின்னர் நெருங்கினார் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ள நெருக்கம் என்பது ஜிப்ரீல் நெருங்கியதையும் அவர் இறங்கியதையும் குறிக்கிறது. இவ்வாறுதான் ஆயிஷா, இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் கூறுகிறார்கள். குர்ஆனின் இவ்வசனத்தின் முன்பின் தொடரும் இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது. மிஹ்ராஜ் தொடர்பான ஹதீஸில் வந்துள்ள ஸனா ஃபததல்லாஹ் என்பது அல்லாஹ்

0: அல்லாஹு நெருங்கியதை குறிப்பிடுகிறது. அல்லாஹுவின் நெருக்கத்தை பற்றி நஜ்ம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகில் அவர் அவரை பார்த்தார் என்று நஜ்ம் அத்தியாயத்தில் உள்ள வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவ ஜிப்ரீலை அங்கு பார்த்ததையே குறிப்பிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை அவரது முழு உருவத்தில் இருமுறை பார்த்தார்கள். ஒன்று பூமியிலும் மற்றொன்று சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகிலுமாகும். இத்துடன் இப்னுல் கையீமின் கூற்று முடிகிறது. ஆதாரம் ஜாதுல் மஆத், சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருதயம் இந்த பயணத்திலும் பிளக்கப்பட்டது என்று சில அறிவிப்புகளில் வந்துள்ளது. மேலும் இந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவற்றை கண்டார்கள். நபி அவர்களுக்கு பாலும் மதுவும் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதற்கு, நீங்கள் இயற்கை நெறிக்கு வழிகாட்டப்பட்டீர்கள், நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களது சமுதாயத்தின் வழிகட்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டது. சித்ரத்துல் முன்தஹாவின் வேரிலிருந்து 4 ஆறுகள் வெளியாகுவதை பார்த்தார்கள். 2 ஆறுகள் வெளிரங்கமானது, 2 ஆறுகள் உள்ரங்கமானது. வெளிரங்கமான 2 ஆறுகள் நீல் ஃபுராத் ஆகும். இவ்விரண்டின் பிறப்பிடம் அங்கிருந்துதான் உருவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது இவ்விரு பகுதிகளிலும் இஸ்லாம் பரவும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம். ரகசியங்களை அல்லாஹ்வை மிக அறிந்தவனாக இருக்கின்றான். நரகத்தின் காவலாளியை பார்த்தார்கள். அவர் சிரிப்பதே இல்லை. முகம் மலர்ச்சியும் புன்முறுவல் என்பதும் அவரிடம் காண முடியாத ஒன்று. அவரது பெயர் மாலிக். மேலும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள். அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய உதடுகள் ஒட்டகங்களின் உதடுகளைப் போன்று இருந்தன. அம்மி குழவிகளைப் போன்ற நெருப்பு கங்குகளை அவர்களது வாயில் தூக்கி எறியப்படவே அது அவர்களின் பின்வழியாக வெளியேறி கொண்டிருந்தது. வட்டி வாங்கி வந்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களது வயிறு மிக பெரியதாக இருந்ததால் அவர்கள் தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாக இருந்தனர். ஃபிரௌனின் குடும்பத்தாரை நரகத்தில் கொண்டு வரப்படும் போது அவர்கள் இவர்களை கடந்து செல்வார்கள். அப்போது அவர்கள் இவர்களை மிதித்தவர்களாக செல்வார்கள். விபச்சாரம் செய்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களுக்கு முன் கொழுத்த நல்ல இறைச்சி துண்டும் இருந்தது. அதற்கு அருகில் துர்நாற்றம் வீசும் அருவறுப்பான மெலிந்த இறைச்சி துண்டும் இருந்தது. அவர்கள் இந்த துர்நாற்றம் வீசும் இறைச்சி துண்டையே சாப்பிடுகின்றனர். நல்ல கொழுத்த இறைச்சி துண்டை விட்டுவிடுகின்றனர். பிற ஆண்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டு அதை தங்களது கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறும் பெண்களையும் பார்த்தார்கள். இத்தகைய பெண்கள் மார்பகங்கள் கட்டப்பட்டு அதில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் போகும்போதும் வரும்போதும் மக்கா வாசிகளின் வியாபார கூட்டத்தை வழியில் பார்த்தார்கள். அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காண்பித்து கொடுத்தார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்களின் மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அருந்துவிட்டு மீண்டும் அப்பாத்திரத்தை அவ்வாறே மூடி வைத்து விட்டார்கள். அன்று இரவு விண்வெளி பயணம் முடித்து திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் மக்களுக்கு பிரயாண கூட்டத்தை பற்றி கூறியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்வெளி பயணம் உண்மை என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமாக அமைந்தது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கூட்டத்தாரிடம் அல்லாஹ் தனக்கு காண்பித்த மாபெரும் அத்தாட்சிகளை அறிவித்தார்கள். இதை கேட்ட அந்த மக்கள் முன்பை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினையும் தொந்தரவும் கொடுத்து அவர்களை பெரும் பொய்யர் என்று வர்ணித்தனர். உங்களது பயணம் உண்மையானதாக இருந்தால் எங்களுக்கு பைத்துல் முஹதஸின் அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்முள் பைத்துல் முஹதஸை காண்பிக்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் கேட்ட அடையாளங்களை அப்படியே கூறினார்கள். அதில் எதையும் அவர்களால் மறுக்க முடியவில்லை. நபி அவர்கள் மிஹ்ராஜ் போகும் வழியில் சந்தித்த வியாபார கூட்டத்தையும் அது எப்போது மக்காவிற்கு வரும் என்பதையும் அவர்களது காணாமல் போன ஒட்டகத்தை பற்றியும் மக்காவாசிகளுக்கு அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கூறினார்களோ அனைத்தும் அவ்வாறே நடந்தன. இருப்பினும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் நிராகரிக்கவே செய்தார்கள். சத்தியத்தை விட்டு வெகு தூரம் விலகியே சென்றார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத். மக்கள் இந்நிகழ்ச்சியை பொய் என்று மறுத்து கூறிய போது அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த நிகழ்ச்சியை உண்மை என்றும் சத்தியம் என்றும் ஏற்றுக்கொண்டதால் தான் அவர்களை சித்தீக் வாய்மையாளர் என்று அழைக்கப்பட்டது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த வானுலக பயணம் நடைபெற்றதற்குரிய மகத்தான காரணத்தை பற்றி கூறும்போது மிகச் சுருக்கமாக நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் தன் அடியாரை காபாவாகிய சிறப்புற்ற பள்ளியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் பைத்துல் முக்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் அழைத்து சென்றான். அவ்வாறு அழைத்து சென்ற நாம் அதனை சூழ உள்ளவை சிறப்புற்று ஓங்க அபிவிருத்தி அடைய செய்திருக்கிறோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே அங்கு அழைத்துச் சென்றோம். நிச்சயமாக உங்களது இறைவன் செவியுறுபவனாகவும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 1. இது நபிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் நியதியாகும். பல இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்திருக்கின்றான். இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கையுடையவர்கள் ஆவதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம்முடைய ஆட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்து வந்தோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 75. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவ்வாறு இன்னும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் காண்பிப்போம். அல் குர்ஆன் அத்தியாயம் 20 வசனம் 23 என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் அத்தாட்சிகளை காண்பித்தான் என்பதற்கு அவர் நம்மை உறுதி கொண்டவர்களில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக என்ற காரணத்தை கூறுகிறான். இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்ததால் அவர்கள் உள்ளத்திலிருந்த நம்பிக்கை மேன்மேலும் உறுதியடைந்தது. ஆகவேதான் அல்லாஹ்வின் பாதையில் பிறரால் சகித்து கொள்ள முடியாததை இறை தூதர்களால் சகித்து கொள்ள முடிந்தது. உலகத்தின் எவ்வளவு பெரிய சக்தியாயினும் சரி, அது கொசுவின் இறக்கைக்கு சமமாகவே அவர்களிடம் இருந்தது. சிரமங்களும் துன்பங்களும் எவ்வளவுதான் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பயணத்தில் மறைந்திருக்கும் ஞானங்களையும் ரகசியங்களையும் மார்க்க சட்டங்களின் ரகசியங்களை பற்றி விவரிக்கும் நூல்களில் காணலாம். எனினும் இப்பயணத்தில் பல உண்மைகளும் யதார்த்தங்களும் நிறைந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். இந்த வானுலக பயண சம்பவத்தை பற்றி மேற்கூறப்பட்ட அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 1 மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த ஒரு வசனத்தை தொடர்ந்து வரும் வசனங்களில் யூதர்களின் கெட்ட செயல்கள் மற்றும் குற்றங்களை பற்றி அல்லாஹ் விரிவாக கூறுகிறான். அதன் இறுதியில் இந்த குர்ஆன் தான் மிகச் சரியான வழிகாட்டுகின்றது என்று கூறுகின்றான். இந்த வசனங்களை ஓதுபவர் மிஹ்ராஜ் சம்பவம், யூதர்களின் அநியாயங்கள், குர்ஆனை பற்றிய புகழ்ச்சி இவற்றுக்கிடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என யோசிக்கலாம். ஆம், உண்மையில் ஆழமான தொடர்பு இருக்கிறது. அதன் விளக்கம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன் யூதர்கள்தான் மனித சமுதாயத்தை வழிநடத்தும் பொறுப்பை வகித்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த அநியாயங்களின் காரணமாக அந்த பொறுப்புக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே அவர்களிடமிருந்து அந்த தகுதியை அல்லாஹ் தனது தூதருக்கு அதி விரைவில் மாற்றப்போகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியின் இரு மையங்களான மக்காவையும் பலஸ்தீனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருங்கே அருள இருக்கின்றான். மோசடி, குற்றம், வரம்பு மீறுதல் ஆகியவற்றையே தங்களது குலத் தொழிலாக கொண்ட சமூகத்திடமிருந்து ஆன்மீக வழிகாட்டலின் தலைமைத்துவத்தை பறித்து நன்மைகளையே நோக்கமாக கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் அருள இருக்கின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் முக்தஸிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இந்த நிகழ்ச்சி உறுதி செய்தது. மக்காவின் தெருக்களிலும் மலை ஓரங்களிலும் விரட்டியடிக்கப்பட்டு கண்ணியம் இழந்து சுற்றி வரும் ஒருவருக்கு இந்த தலைமைத்துவம் எப்படி கிடைக்கும்? அதாவது இஸ்லாமிய அழைப்பு பணியின் முதல் கட்டமான இந்த சிரமமான காலம் வெகு விரைவில் முடிந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய காலகட்டம் தொடரப்போகிறது என்பதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த நிகழ்ச்சி குறிப்பிடுகிறது. இதையே பின்வரும் வசனங்களும் உறுதி செய்கின்றன. அந்த வசனங்களில் அல்லாஹ் இணை வைப்பவர்களை மிக தெளிவாகவும் கடுமையாகவும் எச்சரிக்கை செய்கிறான். ஓர் ஊரை அவ்வூராரின் தீய செயலின் காரணமாக நாம் அழித்துவிட கருதினால் அதில் சுகமாக வாழ்பவர்களை நாம் ஏவுகிறோம். அவர்கள் அதில் விஷமம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் மீது நம்முடைய வாக்கு ஏற்பட்டு அவ்வூரை நாம் அடியோடு அழித்து விடுகிறோம். நூஹுக்கு பின்னர் நாம் எத்தனையோ வகுப்பாரை அவர்களின் அநியாயத்தின் காரணமாக அழித்திருக்கிறோம். தன் அடியார்களின் பாவங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது இறைவனே போதுமானவன். மற்ற எவரின் உதவியும் தேவையில்லை. அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனங்கள் 16-17. இது நாள் வரை நிராகரிப்போருக்கு அவகாசம் தரப்பட்டது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த அநீதிகளை அல்லாஹ் பொறுத்து வந்தான். ஆனால் இனியும் அவர்கள் இத்தகைய தவறுகளிலிருந்து விலகாவிட்டால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக தண்டிப்பான் என்ற எச்சரிக்கை மேற்கூறிய வசனத்திலிருந்து தெரிய வருகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிப்படையான கொள்கைகள், ஒழுக்கங்கள், கலாச்சாரங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் விரிவாக விளக்குகிறான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தனி நாட்டையும் அதிகாரத்தையும் கொடுக்கும்போது அவர்களது சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கூறுவது போன்றே இருக்கின்றது இது. மேலும் வெகு விரைவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தையும் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமிய அழைப்பு பணியை விரிவாக்குவதற்கு ஒரு மையத்தையும் அல்லாஹ் தர இருக்கின்றான் என்பதை இந்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டுகிறது. இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயண நிகழ்ச்சி மக்கா வாழ்க்கையின் இறுதியில் நடைபெற்றது. இதுவே ஏற்றமான சரியான சொல் என்று நாம் கூறுகிறோம். அகபாவில் நடைபெற்ற முதல் ஒப்பந்தத்திற்கு முன் அல்லது முதலாவது இரண்டாவது ஒப்பந்தங்களுக்கிடையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்வரும் செய்திகளில் அந்த ஒப்பந்தங்களின் விவரங்களை பார்க்க இருக்கிறோம்.
1: முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
2: www.muslimvanoli.com
1: இது உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது
4: முஸ்லிம் வானொலி.
5: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு உலகம் முழுவதும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் நிகழ்ச்சியில் 43rd தொடராக வலிமா திருமண விருந்தின் நேரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தலைப்பில் நாம் இதுவரை வலிமா சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த வலிமாவுடைய தொடரிலே நாம் கடைசியாக ஒரு சில செய்திகள் விடுபட்டிருந்தன, அவைகளையும் இன்ஷாலா பார்த்துவிட்டு மணப்பெண் அலங்காரம் மற்றும் அதாவது அலங்காரத்துக்குரிய சட்டங்கள் சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். இந்த வலிமாவுடைய தொடரில் விடுபட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது வலிமாவுடைய நேரம் சம்பந்தமாக நம்ம என்ன செய்தோம், நம்ம வந்து பேசியிருந்தோம். அந்த வலிமாவுடைய நேரம் என்பதில் அதாவது அந்த குடும்ப உறவுக்கு உடலுறவுக்கு பின்னாலா, அதாவது கணவன் மனைவி சேர்ந்த பின்னாலா அல்லது அதுக்கு முன்னரா அப்படின்ற பகுதி பேசியிருந்தோம். அதில் வந்து ரெண்டுமே என்ன அனுமதிக்கப்பட்டது தான். நான் அதிகமான விஷயங்களை சொல்லுவனுடைய காலத்தில் வந்து அரூசாக மாறிய பின்னால், அதாவது உறவு நடந்த பின்னால் வலிமா கொடுத்த செய்திகள் தான் அதிகம் அப்படின்ட்டு பார்த்தோம். அதில் வந்து வக்து அதாவது நேரத்தை பற்றி பார்க்கல, நாளை பற்றி பார்த்தோம். நேரம் சம்பந்தமாக நம்ம சொல்லலை. அதில் ஒரு செய்தி அதாவது இந்த காலையில் அதாவது விடிந்த பின்னர் அப்படின்ட்டு வரக்கூடிய செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி, அதே போல் அபு சயீதுடைய என்ன செய்தி, அந்த சஹாபி அந்த பெண்ணை என்ன செய்வாங்க, அந்த ஈத்தம்பழங்களை ஊற வச்சு பங்கிடுவாங்களே, அப்போ அதுவும் விடிந்த பின்னால் வரக்கூடிய செய்திகள். இப்படி உள்ள சில செய்திகளை நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். அப்போ அதிலிருந்து பெரும்பாலும் இரவு நேரத்தில் மனைவியை ஒப்படைப்பது தான் ஒரு வழமையாக என்ன செஞ்சுக்குது, பெரும்பாலும் இருந்திருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அதே நேரம் சில செய்திகளில் இது வந்து இதுவும் கடமையாக அல்லது இதுவும் ஒரு சுண்ணத்தா, இரவு நேரத்தில் அப்படி அதாவது ஒப்படைப்பது தான் சுண்ணத்தா அப்படின்னு பார்த்தால் அப்படி அல்ல. ஆனால் அது ஒரு வழமை, அதே போல் என்ன மனிதர்கள் தூங்குகின்ற நேரம் என்பதனால் அந்த வழமை என்ன செய்து கடைபிடிக்கப்பட்டிருக்கே தவிர அது ஒரு சுண்ணத்தா, அது சிறப்பு அப்படின்ற அடிப்படையில் நடந்ததாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. ஏனென்றால் சஹிகல் புகாரியில் 5160 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், தஸவ்வஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருமணம் முடித்தார்கள். ஃபஅத்தத்னி உம்மி ஃபஅத்கலத்னி அத்தார், என் உம்மா என்னை அழைத்து என்னை வீட்டுக்குள்ளே நுழைத்தார்கள். ஃபலம் யரூனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு திடுக்கு அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டோனே திடுக்கிட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹாவுடைய நேரத்தில் என்ன செய்தார்கள், அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒன்று கூடுகின்ற நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது, வந்து ரசூல் ஸல்லம் வீட்டுக்குள்ளே வந்த நிகழ்வு நடந்திருக்கிறது வந்து என்ன, லுஹாவுடைய நேரத்தில். லுஹாவுடைய நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒப்படைக்கப்பட்டார்கள் என்பது ஸஹீஹ் அல்-புகாரியில் 5160 இலக்கத்தில் என்ன செய்து வருகிறது. அப்போ இந்த செய்தி ஒரு எங்களுக்கு தெளிவு என்னென்னா, இரவு நேரம் தான் அப்படின்றதல்ல, அவருடைய நேரங்கள் பகல் பொழுதாக இருக்கலாம், இது முற்பகல் பொழுது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இதில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அது பலகீனமான தாயிஃபான செய்தி தான், முஸ்னத் அஹமதில் 27471 இலக்கம். இதில் அபு ஷத்தாத் என்றவர் வராரு, இவர் அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர். அஸ்மா பின் உமைஸ் அறிவிக்கிறாங்க, நான் தான் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களை என்ன செய்தேன், மணப்பெண்ணாக தயார்படுத்தினேன். அஸ்மா ரதியல்லாஹுங்களை மணப்பெண், அது அஸ்மா பின் உமைஸ் மணப்பெண்ணை தயார்படுத்துகிற இதில் ஜனாசா விஷயங்கள் எல்லாம் மிகவும் ஈடுபாடாக இருந்த பெண்மணிகளில் ஒருவர். நான் தான் அதை தயார்படுத்தினேன், என்னோடு சில பெண்களும் இருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் விருந்தாக அந்த இடத்துல அளிப்பதற்கு எங்களுக்கு பால் பாத்திரங்களை தவிர, ஒரு பால் பாத்திரத்தை தவிர வேறு எதுவும் இருக்கலை. பால் இருந்துச்சு, அதைத்தான் விருந்தாக கொடுக்கறதுக்கு இருந்ததே தவிர வேறு எதுவுமே என்ன செய்யலை இருக்கலை. அப்போது அந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள். பின்னர் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். அதுக்கு பின்னால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதாவது அது குடித்த பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த இருந்த பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க, அதை குடிக்குமாறு கொடுத்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இல்லை, அதாவது எங்களுக்கு பால் குடிக்கிற இப்போ ஒரு தேவை ஒன்று இப்போ இல்லை அப்படி என்ன மாதிரி, பசி இல்லை என்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தஜ்மா அன் ஜூ அன் வ கதிபா, பொய்யையும் பசியையும் இணைக்க வேண்டாம்னாங்க. பொய்யையும் பசியையும், பசினா பசி என்னென்ன செய்யுங்க சாப்பிடுங்க, அதையும் இதையும் என்ன செய்ய வேண்டாம், கலக்க வேண்டாம் அப்படி என்று சொன்ன நேரத்தில் ஒரு பெண் கேட்குற, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு ஒரு விஷயம் விருப்பமாக இருந்து அந்த இடத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லை தேவையில்லை அப்படி என்று சொல்கிறது என்ன பொய்யாக கருதப்படுமா என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் கதிபு யுக்தபு கதிபின் ஹத்தா துக்தபல் குதைபத்து குதைபத்தன், பொய் பொய்யாக எழுதப்படும், ஒரு சிறு பொய்யாக இருந்தாலும் அது சிறு பொய்யாக என்ன செய்யப்படும் எழுதப்படும் என்று சொன்னார்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்தி பலகீனமானது. இது வந்து தாயிஃபானது, பலகீனமானது. இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு மனிதர் சாப்பிட்றதுக்கு இருக்கிறாரு, அவர் சாப்பிடட்டும் வந்து நம்ம பசி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் என்ன, அதாவது பொய்யாக கருதப்பட மாட்டாது என்றதுக்கு வேறு வேறு செய்திகள் என்ன செய்து, அபூபக்கரதுல அவங்களோட செய்திகளில் இன்னென்ன மற்ற செய்திகளில் ஆதாரங்கள் என்ன செய்து உண்டு. அது வந்து விருந்தாளியை கௌரவித்தல் என்ற பகுதியில் என்ன செய்யும் அடங்கும். இந்த ஒரு சஹாபியை செய்து நம்ம படுத்திருப்போம், அந்த விளக்கு எரிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருவார், அணைச்சிருவார் சாப்பிட்றதுக்காக, அவருடைய பசியும் குடும்பத்துடைய பசியை மறைச்சி அவர் என்ன செய்வார் அதில் நடந்து கொள்வார் அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். இந்த செய்தி பலகீனமான செய்தி. அப்போ இந்த செய்தியிலையும் வந்து அந்த ஒரு பகல் பொழுதில் நடந்த சம்பவம் இடத்த புரிஞ்சு கொள்கிற அமைப்பில் என்ன செய்து இந்த செய்தியும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது பலகீனமானது, அந்த செய்தி என்ன ஒரு பலமான செய்தி. அடுத்தது அதான் அந்த அக்கதினிக்காவுக்கு பிறகு வலிமா என்பது லேட்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய அந்த இதில் இதுலேயும் இந்த வக்து நேரம் என்றது நம்ம அந்த நாளுக்கும் எடுக்கலாம் டைமுக்கும் எடுக்கலாம் என்று பொதுவாக வரக்கூடிய செய்தி. ஆனால் அது சம்பந்தமாக ஒரு வேறொரு இடத்துல புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில் 5157 இலக்கம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, ஹஸா நபியும் அம்பியா, நபிமார்களில் ஒருவர் யுத்தத்துக்கு போகிறார், நபிமார்களில் ஒரு நபி யூஷா பின் நூன் அதான் சரியானது, அவர் யுத்தத்துக்கு என்ன செய்கிறார் போகிற, ஃபகால் அலி கௌமிஹி, அப்போ தன் சமுதாயத்தை பார்த்து சொல்கிறாரு, லா யத்பஅனி ரஜுலுன் மலக்க புது அம்ராத்தின் வஹுவ யுரீது அய் யப்னிய பிஹா வலம் யப்னிய பிஹா, அதாவது திருமணம் நடந்து இன்னும் மனைவியோடு ஒன்று சேராமல் அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் யுத்தத்தில் என்னை தொடர வேண்டாம் என்றார். இந்த யுத்தத்தில் என்ன செய்ய வேண்டாம், என்னை தொடர வேண்டாம். அக்குதுனிக்காக நடந்துட்டு மனைவியோடு ஒன்று கூற நாள் மட்டும்தான் அதாவது மிச்சமாக இருக்குது அப்படின்னா, அக்கதினிக்காக நடந்து அதுக்காக வெயிட்டிங்கன்றா அது ஒரு நாள் வெயிட் பண்ணலாம், ரெண்டு நாள் வெயிட் பண்ணலாம், எத்தனை நாள் வெயிட் பண்ணலாம்ன்றதையும் அதில் என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு ஒரு வக்தும் அவர் என்ன செய்யலை, அதில் நியமிக்கப்படவில்லை. ரசூலாங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க, அந்த மாதிரி வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் யுத்தத்தில் என்ன செய்ய வேண்டாம், தொடர வேண்டாம். வீடு கட்டி வீட்டுக்குள்ளே நுழையாமல் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவரும் என்னை தொடர வேண்டாம் அப்படின்றாங்க. அதே போல் ஒரு ஹவுதொண்டு கட்டி அதுக்கு தனது கால்நடைகளை கொண்டு நீர் பாய்ச்சறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவரும் என்னை என்ன செய்ய வேண்டாம், தொடர வேண்டாம். ஏன்னா மனசுக்குள்ள எங்கே இருக்கும் தெரியுமா, அதில் தான் என்ன செய்யும், எரிக்கும், என்னை தொடர வேண்டாம் என்று சொல்லி சொன்னதாக ஒரு செய்தி வருது. இதுவும் அந்த நாளையும் நேரத்தையும் புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு பொதுவான ஒரு செய்தி. அதுபோல் சஹீல் புகாரில் 5159 இலக்கத்தில் வருது. இந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகாமன் நபி சொன்ன பைன ஹைபர் வல் மதீனத்த தலாதன் யுப்னா அலஹி பி சஃபியா பின் ஹுயை, சஃபியாரில் அவங்களோட செய்தி பார்த்தோம். அதில் என்ன வருதுன்னா, ஹைபருக்கும் மதீனாவுக்கும் இடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தங்கினார்கள். எப்படி தங்கினா, யுப்னா அலஹி பி சஃபியா, சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பினா செய்து, அப்படின்னா அவர்கள் குடும்ப இதில் சேர்றாங்க 3 நாள் அந்த இடத்துல. அப்படின்ட்டா தொடர்ந்து என்ன செய்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வலிமா கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு புரிஞ்சு கொள்கிற மாதிரி அந்த செய்தி இருக்குது. அதை நீங்கள் பார்த்தாலே விளங்கும் அந்த செய்தி. அந்த 3 நாள் அந்த வலிமாவுடைய நிகழ்வு நடந்ததாகத்தான் அந்த செய்தி என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். அப்போது தொடர்ச்சியாக நடப்பதற்கும் அந்த நாட்கள் வந்து என்ன, ஒரு வரையறை இல்லாமல் அவரோட வசதிக்கேற்பவும் நேரத்துக்கேற்பவும் புரிந்து கொள்வதற்கும் இந்த செய்தி என்ன ஒரு ஆதாரமாக எங்களுக்கு இருக்கிறத பார்க்குறோம். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபமாக்கான விஹாமின் ஹுப்ஸின் வலா லஹம், அதில் வந்து ரொட்டிகள் இருக்கவும் இல்லை, இறைச்சி இருக்கவும் இல்லை, தோல் அதாவது விரிப்பு விரிக்கப்பட்டு அதில் வந்து பால் கட்டிகளும் என்ன அதே போல் என்னது நெய் இது போன்றவைகள் தான் அந்த இடத்துல என்ன செஞ்சது பகிரப்பட்டது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இது ஒரு செய்தி. அடுத்ததாக வந்து சஹீல் புகாரியில் 5166 இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்பஹன் நபியு பிஹா அருசன், காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது என்ன அதாவது இந்த மணமகனாக காலை பொழுதை அடைகிறார்கள் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வலிமா பகல் கொடுக்கப்படுது, இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத புரியிற அமைப்பில் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒழுக்கம் ஒன்றும் சொல்லப்படுது, என்னென்னா அங்கு வந்தவர்கள் அந்த வலிமாவுக்கு வரக்கூடியவர்கள் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஒழுக்கம் அதில் இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி மேலே முடிஞ்ச பின்னாலேயும் ஒரு கூட்டம் ஒன்று இருந்து 10 பேருக்கு குறைவானவர்கள் உட்காந்து பேசிக்க நிற்கிறாங்க. ரசூல் அங்கே வராங்க, அப்போயும் அவங்க என்ன செய்கிறாங்க, பேசிக்க நிற்கிறாங்க. சாப்பாடெல்லாம் முடிஞ்சுது, திருப்பி 2-3 தடவை வந்து பார்த்துட்டாங்க, அவங்க பேசிக்கின்றே தான் இருக்கிறாங்க, போகலை. இப்படி கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, கல்யாண வீட்டில் எரிப்பாங்க, பேசிக்கின்றே தான் இருக்கிறது, வேணுமென்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, என்ன அவங்க அந்த இடத்த விட்டு போகவில்லை. அப்போ அந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அந்த மனைவிமார்களுக்கெல்லாம் வந்து சலாம் சொல்கிறாங்க, அப்படி அந்த மாதிரி என்ன சுகம் விசாரிக்கிறாங்க. மறுபடியும் வந்து பார்த்தா இவங்க என்ன செய்கிறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு பின்னால் அவர்கள் போன பின்னால் அந்த குர்ஆன் வசனம் இறங்குது சூரா அஹ்சாபில் வந்து, நீங்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடுகளுக்கு அழைக்கப்படாமல் போக வேண்டாம், அழைத்தால் நீங்கள் அங்கே சாப்பிட்ட உடனே என்ன இதா தைம்தும் ஃபன் தஷிரும், நீங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டால் அந்த இடத்துலேருந்து என்ன செய்யுங்க, வெளிக்கிளம்பி சென்று விடுங்கள். கைர முஸ்தனிதீலி ஹதீதின், நீங்கள் எந்த ஒரு கதைக்கும் என்ன அந்த இடத்துல உன்சடைந்து கொள்ளாமல், அப்படின்னா அதில் உட்கார்ந்து ஆறுதலாக கதைச்சிக்கின்றிருக்காமல் அங்கிருந்து போய்விடுங்க. இன்னதாலிக்கும் கானை உதின் நபி, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அசௌகரியமாக இருக்கிறது. ஃபயஸ்தஹி மின்கும், அவர் உங்களுக்கு சொல்ல என்ன செய்கிறார், வெட்கப்படுகிறார் என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹோட கண்ணியத்தை சொல்லி என்ன செய்கிறான், அதை இருக்கிற அல்லாஹு தாலா உண்மையை சொல்ல என்ன செய்ய மாட்டான், வெட்கப்பட மாட்டான் என்ற அந்த குர்ஆன் வசனம் என்ன செய்து இறங்குது. அதிலிருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதை தவிர்த்து கொண்டார்கள் என்றதை நம்ம புரிகிறோம். ரசூலுல்லாஹுடைய மக்காம் ஒரு கண்ணியமான ஒரு இடம், எங்களுடைய இடம் அந்த மாதிரி இல்லாது விட்டாலும் கூட ஒரு பேச்சொழுக்கம் என்ற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிட்டோமா அந்த இடத்துல என்ன செய்யணும், போய்விட வேண்டும் என்ற ஒழுக்கத்தை இஸ்லாம் சொல்லுது. இதே இஸ்லாம் இந்த இடத்துல இவ்வளோ அழுத்தமாக சொல்லுதுண்டா, ஒரு திருமண நிகழ்வில் இந்த மாதிரி அதாவது ரெகிங் என்ற பேரில் அநியாயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இது வந்து எவ்வளவு மார்க்க முரணான ஒரு நிகழ்வு. இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து பல கட்டங்களாக என்ன செய்யலாம், விளங்கப்படுத்தலாம். முதலாவது ஒரு மனநோயில் லெவல் இது, இது வந்து அடுத்தவர்களை வேதனைப்படுத்தி ஒருத்தன் சந்தோஷம் அடை வந்திருந்த அதாவது அடையாளப்படுத்துவார்களை செடிசம் என்று சொல்லி அடுத்தவர்களை திருப்தி அதாவது அநியாயம் செய்து அடுத்தவர்களை நோவினை செஞ்சு இவன் சிரிக்கிறது இவன் மகிழ்ச்சி அடைகிறது சைத்தான் மனிதண்ட உள்ளத்தில் போட்டு வச்சுக்கிற உண்டு. திடீர்னு ஒருத்தர் வலிக்கு விழுந்தோடனே யாருக்கும் இயற்கையாக என்ன செய்யும், கவலை வரும். ஆனால் முதலாக சிரிப்பு வருது, நண்பர் ஒருத்தன் கீழே விழுந்தால் நமக்கு என்ன செய்யுது சிரிப்பு வருது. அப்போ இயற்கையாக சைத்தான் அந்த சிந்தனை விதைக்கிறான்னு அர்த்தம், உடனே நம்ம அதுலேருந்து என்ன செஞ்சிடணும், வெளியே வந்துடணும், அதிலிருந்து வெளியே வந்துடும். இல்லை என்று சொன்னால் அவனுடைய வேதனை எங்களுக்கு புரியவே புரியாது. அவரும் என்ன செய்வார்ன்றா அந்த வேதனையை காட்டாத ஒரு இடத்துக்கு மாறுவார். ஏன்டா இதை சொன்னால் அல்லது இந்த நிகழ்வு நடந்தால் அவங்க சிரிக்கத்தான் செய்வாங்களே தவிர அவங்க வந்து ஒரு நாள் என்னை வேதனையை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்கன்ற இடத்துக்கு வருவாங்க. அப்போ இது ஒரு நோய், இந்த மனநிலை அதை உச்சகட்டமாக பார்க்க முடிஞ்ச இடம் ஒன்று தான் இந்த திருமணம். திருமண நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம். இந்த முட்டை அடிக்கிறது, சரியா, அதாவது அந்த நாற்றமடைஞ்ச முட்டையை கொண்டு வந்து அடிக்கிறது, அல்லது அவரை கொண்டு போய் என்ன இந்த மாட்டு வண்டியில் கொண்டு போகிறது, அல்லது இந்த இருக்கிறதுலே அதாவது அந்த லோ கிளாஸில் மாதிரி நம்ம கருதக்கூடிய மாதிரி உள்ளவைகளில் கொண்டு வரது, அல்லது அவரில் என்ன இந்த இலை குலையெல்லாம் போட்டு என்ன செய்கிறது கொண்டு வரது, அல்லது ஒரு வண்டியில் உச்சத்தில் என்னது ஏற்றி கொண்டு வரது, அடுத்தது என்ன ட்ரெஸ்ஸுகளை மாற்றுறது, அடுத்த முகத்தில் என்ன கண்ட என்ன ஒரு பொருத்தம் இல்லாதவைகள்லாம் இந்த பூசி விடுறது, இது போன்ற அதாவது ஒரு கேவலமான நிகழ்வுகள். அது மாத்திரமல்ல அவரை கடத்திட்டு போயிடுறது, அவரை கொண்டு வந்து விட்டு எல்லாம் முடிஞ்ச பின்னால் அவரை கடத்திட்டு போயிடுறது, அவரை கடத்திட்டு போய் பீச்சில் கொண்டு வந்து வச்சுட்டுக்கிறது, அல்லது ஒரு ரூமில் தனியாக செஞ்சிடுறது அடைச்சிடுறது. இப்போ பெண் ஆண்கள் மட்டும்தானே செய்கிறாங்க, நாங்களும் செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாதுன்னு பெண்கள் என்ன செய்கிறது அந்த மனப்பெண்ணை கொண்டு போய் இன்னொரு அறையில் அடைக்கிறது. இப்படி ஒரு மரண சம்பவமே இளைஞர் என்ன செஞ்சது நிகழ்ந்தது. ஒரு இராணுவ வீரர் நிகழ்வில் வந்து ஒரு மரண சம்பவம் என்ன செஞ்சுது இப்படி நிகழ்ந்தது, இந்த மாதிரி நடத்தி. அப்போது இதெல்லாம் என்ன, அதாவது ஒரு கேவலமான ஒரு சிந்தனைகள். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் நட்புடைய வடிவமன்றி நினைக்கக்கூடியவர்கள் வந்து ஒன்றில் சினிமா கலாச்சாரத்தால் தாக்கப்பட்டவர்களாகும், இல்லைன்னா வேலை வெட்டி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னால் மானம் மரியாதை கௌரவம் என்ற விஷயத்துடைய வடிவத்தை முழுமையாக புரியாதவர்களாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும், இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான தன் நண்பனுடைய ஒரு நிகழ்வில் இந்த மாதிரியான கேவலமான இழிவான அடிமட்ட செயல்களில் ஈடுபடக்கூடிய மைண்ட் செட்டு யாருக்கும் வந்திருக்காது. அப்படி வருதுன்னா உண்டில் அவர்களுக்கு கண்ணியம் என்றால் முழுமையான வடிவம், கண்ணியமானவராக இருக்கலாம், முழுமையான வடிவம் அவங்களுக்கு தெரியலை. நட்பண்டா இஸ்லாத்துடைய வடிவம் அவர்களுக்கு முழுசாக என்ன செய்யலை தெரியலை. இந்த அறியாமை, அதே நேரம் ஆளுமை போதாமை, ஆளுமையற்ற ஒரு தன்மை, இல்லைன்னா இது போன்ற இடங்கள் எல்லாம் ஒரு நல்ல கௌரவமான கண்ணியமான ஒதுங்கத்தான் என்ன செய்வான் பார்ப்பான். இந்த வேதனைப்படுத்தி திருப்தி அடைதல் அப்படி என்ற மனநிலை ஷைத்தான் அடுத்த பாருங்கள் இன்னல்லதீன யுஹிபூன் அன் தஷிஹ அல்ஃபாஹிஷா, இந்த மானக்கேடான விஷயங்கள் அடுத்தவர்களை பரவ விரும்பக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் மறுமையில தண்டனைன்னு சொல்கிறேன் தானே. இதெல்லாம் நிறைய பேர் இந்த சைத்தானியத்தை எப்படி கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களை பார்த்து தான், அடுத்தவங்கள பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து தான் இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. சைத்தானிய தேக்கனவே இருக்குது, அடுத்தவர்களை பார்த்து பார்த்து இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து இன்றைக்கு அந்த ஒவ்வொரு செய்கிறது தான் ஒரு ஆக குறைஞ்ச லெவல்லையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான இப்போ பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க. அவரை வந்து இது பண்ணுறதுக்கான பொருட்கள் அந்த சவர்க்காரம் மாதிரி வந்து எல்லாம் முகத்தில் உடம்புல எல்லாம் உளுமை அந்த மாதிரியான அதாவது பொருட்கள் எல்லாம் விற்று அதனூடாக சந்தோஷப்படுத்தக்கூடிய பட்டாசு கொளுத்துறது வந்து எந்த அளவுக்கு வந்துடுன்னு சொன்னால் ஸ்டேஜுக்குள்ளே என்னது பட்டாசை போட்டு விடுற நிலைமையெல்லாம் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. இன்னும் என்னென்னு சொன்னால் சில பொருட்களை கடத்தி வச்சிடுறது, இவ்வளோ லட்சம் தான் இவ்வளோ பணம் தான் அப்போ தான் உனக்கு என்ன செய்வேன் அதை தருவேன்றது, அது கொடுத்த பின்னால் அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் என்ன செய்கிற பார்க்குறோம். இப்போ இந்த அநியாயங்களெல்லாம் செஞ்சுட்டு இது ஒரு ஒரு இது அவன் பொறுத்துக்கொள்கிறான் அந்த நேரத்தில் நடக்கக்கூடியெல்லாம் அவர் என்ன மானங்கெட்ட நிலைமையில் அவரும் பொறுத்துக்கண்டு அப்படி சிரிச்சுக்கண்டு இருக்கிறார். இப்படி ஒரு நட்பு வட்டம் நமக்கு இன்றையோட தேவையில்லைன்னு முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் பொறுத்துட்டிக்கிறார். ஏன் தெரியுமா, இவன் ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிறான் பலருக்கு இவன் செஞ்சுக்கிறான், அதனால் தண்டை டேர்ன் வருதுன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் அப்போது அவன் பொறுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. சிலர் பொறுப்பது மட்டுமல்ல ரெக்கிங் என்னடா ரெக்கிங் செய்யலை வரலையா நீங்களாம் உங்களெல்லாம் என்ன என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அவன் கேட்குறான். அப்போ நடக்கலேன்னு கவலைப்படுற நிலைமை அவன் பார்க்குறான். அப்போ இது என்னென்னா அதை மெசோகிசம் என்று சொல்வார்களே, அதாவது தனக்கு வேதனை நடப்பதில் தான் சந்தோஷம் அடைவது இது அதைவிட கேவலம். எனக்கு வேதனை நடக்கிறதுல நான் சந்தோஷம் அடையக்கூடிய நிலை இருக்குதே இது அதைவிட கேவலமான ஒரு நிலை. எனக்கு ஒத்தம் வேதனை தாரான்டா அதை நான் எப்படி ரசிச்சுட்டிப்பேன், எனக்கு ஒத்தம் வேதனை தாரான்டா நான் ரெண்டு மூணுல ஒன்று வரணும், உண்டு அவனை வந்து அவன் ஒரு அவன் விளங்காமல் செய்கிறான் அப்படின்றதுக்காக வேண்டி என்னை ஆளுமையை பாதுகாத்து கொண்டு நான் சபராக இருந்து அவனுக்கு உணர்த்துறது, இல்லைனா அவனை கண்டிக்கிறது, இல்லை அவனை தண்டிக்கிறது, இல்லை அவனை விட்டு ஒதுங்கிறது, இது நடக்கணுமே தவிர அதை ஏற்றுக்கொண்டு இருப்பேன் என்ற வேதனையை கூட நான் வெளிப்படுத்தாமல் இருத்தல் என்பது எப்படி இருக்குது. இதே நபர்கள் இவ்வளோ பொறுத்தவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இணைகிறாங்க தானே, ஒரு வார்த்தையை பொறுத்துக்கொள்கிறாங்கல்ல மனைவி பேசினா, கணவன் பேசினா மனைவி பொறுக்கிறது இல்லை, மனைவி பேசினா கணவன் பொறுக்கிறது இல்லை, கை நீட்டினா பொறுக்கிறது இல்லை, வைஃப் கை நீட்டி பேசினா நீ கையை நீட்டி பேசாது அப்படி என்று சொல்கிறது, அல்லது கணவன் ஏதாவது பேசினா மனைவி டென்ஷன் ஆகுது, ஆனால் அதை விட கேவலமெல்லாம் பொறுத்துக்கணாங்க இதில் இந்த வழி மாலை அக்கதனிக்கால அதை விட கேவலமானவையெல்லாம் பொறுத்துக்கொண்டாங்க, கண்ட அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கொண்டாங்க. அப்போ இயற்கை அதுதானே, மனிதனுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த இயற்கை ஒரு இதுன்னு இருக்குது. இதனால் பாதிக்கப்பட்டு அன்றைக்கு இரவு முழுதும் உன்னை அனுப்புறது இல்லை என்று சொல்லி என்ன ஃபஜிர் வரைக்கும் வச்சுட்டு ஃபஜிர் போகிற கொண்டு போய் என்ன செய்யுது வீட்டில் விடுவது, ஒவ்வொரு ரேஞ்சிலும் ஒவ்வொரு இடத்துல இது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இதை பெற்றோர்கள் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சுக்கிறான், ஒரு இவருடைய திருமணம் போல, அதனால தான் இந்த மாதிரி சத்தம் போட்டு போகிறாங்க, இவருடைய திருமணம் போல இவதான் சத்தம் போட்டு போகிறாங்கன்னு பெற்றோர்கள் ரசிக்க ஆரம்பிச்சுக்கிறான். இது இந்த ஃப்ரெண்ட்ஸ் மார்ட இந்த இது அது அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கண்ணா, திடீர்னு மாப்பிள்ளையை காண கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அது கூட்டாளி ஃப்ரெண்ட்ஸ் மார் அவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அடுத்துட்டு போயிட்டான் அப்படித்தான் வளமை, இவன் பல கல்யாணங்களுக்கு செஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கேவலத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலைக்கு இந்த சமுதாயம் வந்திருக்குது. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை பார்த்தா பேசி நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம், அந்த தம்பதியினருக்கின்ற அமைப்பில் குர்ஆன் புரியிற அமைப்பில் எங்களுக்கு சொல்லுது, ஃபைதா தைம்தும் ஃபன்தஷிரு, நீங்கள் சாப்பிட்டு விட்டால் அந்த இடத்துல என்ன செய்யுங்க, பேச்சுக்கு நீங்கள் நிதானம் கொடுத்து கொண்டிருக்காமல் போய்விடுங்கன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த ரெக்கிங் பண்ணுறது. இந்த இது இது எங்கிருந்து முதல்ல ஆரம்பிச்சிக்கு, இந்த யூனிவர்சிட்டிகளில் அங்கிருந்து ஆரம்பித்தது, புதுசாக ஒரு இடத்துக்கு வார இடத்துலேருந்து ஆரம்பித்தது. உண்மையிலேயே அதாவது ஒரு ஒரு ஒரு பல்கலைக்கழகம் அப்படி என்று சொல்கிறது ஒழுக்கங்களையும் மார்க்க கட்டுப்பாடுகள் அல்லது உலகத்துடைய எத்திக்ஸுகளையும் உருவாக்குற ஒரு இடமாக அது இருந்திருந்தால் அது எப்படி இருந்திருக்கணும், இன்றைக்கி அதை எப்படி ஆக்கிட்டாங்க. அப்போது அதை விரும்பாத மாணவர்கள் இருந்தாலும் சரி, அவங்க விரும்பாமலே செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு ஆளாயிட்டான். இன்றைக்கி என்ன ஒவ்வொரு மதத்தினரும் அவங்கவுங்களோட என்ன அதை ஆண்களையும் அவங்கவுங்க பெண்களையும் நீங்கள் என்ன செய்ய ரேங்கிங் பண்ணுங்கள் பிரித்து கொடுத்துக்கிறான். அந்த லெவலுக்கு ஒழுக்க ஈனத்தில் ஒரு ஒழுக்கம் பேணப்பட்டுக்கின்றது. இது எப்படி என்று சொன்னால், நான் வந்து ஒரு காலத்தில் இபிலிஸ்ட படையில் நான் இருந்தேன், காலம் போக போக இபிலிஸ் ஏண்ட படைக்கு வந்துட்டாங்க அந்த, ஏன்னா அவ்வளோ நம்ம வந்து அதில் முன்னேறிக்கிட்டு போகிற லெவலுக்கு இது ஆகிக்கு. அந்த மாதிரியான இந்த ரெக்கிங் என்ற இந்த கலாச்சாரம் அப்படியே வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து என்ன செஞ்சுக்கு சேர்ந்திருக்கு, மதரசாக்களில் வந்து என்ன செஞ்சுக்கு சேர்ந்திருக்குது, சாதாரண ஹாஸ்டல்களில் வந்து என்ன செஞ்சுக்கு சேர்ந்திருக்கு. இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஓலெவல் ஏலெவல் முடிக்கிற டைமில் எல்லோரும் மாணவர்கள் களைஞ்சி போகிறது, அந்த நேரத்தில் வந்து என்ன செஞ்சிருக்கு சேர்ந்திருக்குது, இங்குகள் அடிச்சுக்கிறது, என்ன ட்ரெஸ்ஸுகளை நாசமாக்கிக்கிறது, இது போன்ற லெவலெல்லாம் வந்திருக்கு. இப்போ எல்லாம் மாறி பெண்ணை வந்து மாப்பிள்ளை மாதிரி ஜோடிக்கிறது, ஆ மாப்பிள்ளை வந்து பெண் மாதிரி ஜோடிக்கிறது என்று என்னென்ன விதமான அதாவது அந்த ஒரு அறியாமை ஜாகிலியத்து அதே போல் கேவலமான சிந்தனைகள் வருதோ அவைகள்லாம் செய்கிறாங்க. இதில் என்ன பாதுகா, இது வந்து முதலாவது மன ரீதியான ஒரு ஒருவரோட இருக்கக்கூடிய ஒரு ஒரு நோய் இது, இரண்டாவது தண்ட வேதனையை வெளிப்படுத்துறதுக்கான ஆளுமையின்மை, பிறரை நோவினைப்படுத்தி சந்தோஷப்படுதல் என்பது நாளைக்கு எந்த லெவலில் கொண்டு வந்து விடுமெண்டா, ஏண்ட கவலை இவன்ட்டு சொல்கிறதா என்ற லெவலில் கொண்டு வந்து அதை என்ன செய்ய விடும், ஏண்டா அவன் சிரிப்பேன் எல்லாத்துக்கும். கவலை சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே சோகங்கள் கவலைகள் வேதனைகள் யாராவது சொல்லுகின்ற பொழுது அவன்கிட்ட போய் தத்துவம் பேசிட்டிருக்கிற தன்மையே இதனுடைய விளைவு தான். ஒருத்தன் ஒரு கவலையை சொல்லிட்டு அவன் கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லாமல் அது இருக்கும். அப்போ என்ன செய்வோம், நம்ம ஆறுதலுக்கு நம்ம கேட்கணும், அது கேட்டு ஆறுதல் சொல்லணும். ஆனால் அதில் போய் தத்துவம் பேசி இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது, இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, இதுக்கு சட்டப்படி நீங்கள் கவலையை பட்டிக்கக்கூடாதுன்னு பேசினா அவன் பெரிய கவலை அதுதான். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த விளைவுகள் அடுத்தவன் படுற வேதனையில் நம்ம சந்தோஷம் அடைதல், அடுத்தவனுக்கு ஒரு சின்ன வேதனையாக இருந்தாலும் சரி எங்களால் அந்த வேதனையை வந்து வெளிக்காட்ட முடியாமல் இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை வந்து ரசிக்கிற அமைப்பிலையோ அதை வந்து அதை நகைச்சுவைப்படுத்துகிற அமைப்பிலையோ நம்ம வரக்கூடாது. அது வருவது என்பது மிக தவறான ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்துவோம். சில நேரங்களில் ஒரு நோயாளி வேதனையோட உச்சகட்டத்தில் இருந்துட்டிப்பா நம்ம சிரிச்சுக்கின்றிருப்போம். சில மரணங்கள் சில நிகழ்வுகள் சில பொழுதுகள் இவைகளெல்லாம் அடுத்தோட வேதனை உணராமலே அந்த நேரம் என்ன செஞ்சிக்கும் கழிஞ்சிருக்கும். அதே மிகப்பெரிய வேதனை அவர் உயிரிழந்திருப்பார் அல்லது அந்த நோயுடைய கட்டங்கள் அவரை தாண்டியிருக்கும், அவருடைய வேதனைகள் தாண்டிருக்கும், உங்கள்ட சொல்ல முடியாத நிலைமையில். காரணம் எங்களுடைய இந்த நகைச்சுவை உணர்வுடைய எல்லை மீறல், இந்த நகைச்சுவை உணர்வுக்கு தானே இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இந்த நகைச்சுவை உணர்வு எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல நிற்கணும். இல்லைன்னு சொன்னால் சஹாபாக்களுடைய விஷயத்தில் மற்ற விஷயத்துலலாம் இது எப்படியாக பார்க்கும், நம்மளோட சாதாரண பேச்சில் எப்படியாக பார்க்கும், சீரியஸாக நடக்க வேண்டிய இடத்துல இந்த நகைச்சுவை உணர்வு என்ன செய்யும் வரப்பார்க்கும். நம்ம எந்த இடத்துல எது செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கும். எந்த அளவுக்கு இது நகைச்சுவை உணர்வுடைய இது போயிட்டுன்னு சொன்னால் சஹாபாக்களுடைய நிகழ்வுகளில் பேசக்கூடிய ஒரு சீரியஸான விஷயம் ஒரு சஹாபியுடைய விஷயம் போயிட்டு இருக்குது, அதில் கூட அந்த நகைச்சுவை உணர்வுடைய அந்த பாதிப்பு அதை எப்ளை பண்ணி பேசுகிற அளவுக்கு போயிட்டு அந்த செய்தியை சொல்கிறாங்க சொல்கிறவங்க பயானுரைகளில் அதை வந்து அவங்க வந்து நகைச்சுவை உணர்வாக அந்த செய்தியை காட்டுற மாதிரி நினச்சி எதில் ரசூலாக சிரித்தாங்களோ அதில் தான் நகைச்சுவை உணர்வு சொல்லணும். எதில் வந்து என்ன அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா அதில் தான் மகிழ்ச்சியை சொல்லணும். சாதாரண ஒரு நிகழ்வை இந்த சினிமா பாணியில் மாதிரி விளங்கப்படுத்துகிற நிகழ்வுக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டு இதெல்லாம் இந்த நகைச்சுவை உணர்வு மிகைத்தால் வரக்கூடிய பிரச்சனை. இது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு வரக்கூடாது. பரிகசித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம், இந்த மாதிரி விளையாடுதல் என்பது மிகப்பெரிய பாவம். அது வாழ்க்கையில் முக்கியமான கட்டங்களில் உண்டான இந்த திருமண நிகழ்வில் பாதிக்குதுன்னு சொன்னால் இப்படிப்பட்ட நட்பு என்னதுக்கு, இப்படிப்பட்ட உறவு என்னதுக்கு, அப்படிப்பட்ட செயல்பாடு எங்களுக்கு என்னதுக்குன்னு கேட்குறேன். அது எங்களுக்கு தேவையே இல்லை, அது எங்களுக்கு தேவையே இல்லை. இது முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளேயும் வந்தது தான் ஆச்சரியம். இன்றைக்கு இது இல்லாத வீடுகள், ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு என்ற வட்டத்தில் இருக்கக்கூடிய இது இல்லாத வீடுகள் எதுவுமே என்ன இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இது மாறி வந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த திருமணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். இந்த திருமணங்களை நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. இது மார்க்க முரணான சைத்தானியத்துள்ள திருமணம் என்று சொல்லி இது மாதிரி நிகழ்வுகளை கண்டாலே புறக்கணித்து நல்லவர்கள் அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். இதில் ஊர் பள்ளி வாயில்கள் இதில் ஒரு எக்ஷன் எடுக்கணும். இதால் என்னென்ன செய்யலாம் என்ன, இது ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு, இது ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு என்றதை பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் மணவரை, இந்த மணவரைக்குள்ளே போய் எல்லாருமே உட்கார்ந்துகிறான், மணவரைக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு இது கடைசியில் எங்கே போய் முடியும், எல்லை மீறலில் போய் என்ன செய்யும், இது முடியும். இது போன்ற கேவலமான நிகழ்வு நமக்கு வரக்கூடாது. இந்த செய்தியிலிருந்து நம்ம அதை என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். இது எந்த இடத்துல நடந்தாலும் சரி இது தவிர்க்கப்பட வேண்டும். இது ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்வு என்பதை நம்ம மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும், உணர்த்தணும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். இது வலிமா என்ற இந்த பகுதியில் நம்ம அதாவது விடுபட்ட சில விஷயங்கள் என்று ஞாபகப்படுத்த இருந்த விஷயங்கள். இன்ஷாலா அடுத்ததாக நம்ம வந்து மணவரையுடைய சட்டங்கள், மணப்பெண் அலங்காரம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பார்ப்போம்.
5: நேர்கள் இதுவரை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் சிறப்பு தொடரில் வலிமா திருமண விருந்தின் நேரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நீங்கள் உலகம் முழுவதும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும் ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேர்கள் உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று அதில் முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய பொலிவுடனும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எமது வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற முக்கிய மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இணைய இஸ்லாமிய செய்திகள், உங்களுடைய குழந்தைகளின் இஸ்லாமிய மார்க்க சம்பாஷணைகள், நாடகங்கள் போன்றவற்றை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். info@muslimvanoli.com அல்லது muslimvanoli@gmail.com அல்லது வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமான 0794-777-16167 அப்படிங்கிற இலங்கை தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு அனுப்பி வைக்கலாம். அடுத்ததாக
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க முஸ்லீம் வானொலி.

0: பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம். இது சரியா தவறா?
1: முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் யுத்தம் செய்கின்ற, முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் போராடுகின்ற ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் காண முடியாது. ஒரு சின்ன பாலஸ்தீனத்தின் இளைஞன், ஒரு 7-8 வயசு இருக்கும், இப்ப வந்த ஒரு வீடியோ, சுபஹானல்லாஹ், கட்டடம் எல்லாம் உடைஞ்சி தரமட்டம் ஆக்கப்பட்டிருக்குது. அந்த நேத்தையில் அந்த இளைஞன் அந்த கட்டடத்தில் குந்திட்டு அவர் சொல்றாரு, இந்த வீட்டில் மாத்திரம் 7 பேர்கள் சுகதாக்களாக மாறியிருக்கிறார்கள். நான் இருக்கிற இந்த வீட்டில் 7 உறவுகளை இழந்து அவர்கள் சுகதாக்களாக மாறியதன் பிறகுதான் இந்த பூமியில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பிறகு இந்த பூமியில் என்னால் விளையாட முடியாது. கவலையை தவிர வேறு எதுவுமே முடியாது. இந்த இஸ்ரேவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் சிறுவர்கள் விளங்குவது கிடையாது, சிறுமிகள் விளங்குவது கிடையாது. இவங்களோட நோக்கம், நாங்கள் இந்த காசா பகுதியை விட்டுட்டு போய் அவங்கள்ட்ட சரணம் அடைய வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அது மட்டும் உண்மை. ஒரு காலமும், எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணை விட்டு நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் பிரிய மாட்டோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், மத்தா நசுருல்லா, அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். குல், சொல்லுங்கள், அல்லாஹுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது என்று ஒரு 6-7 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் சுபஹானல்லாஹ் பேசுகிறான் என்றால், அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களே, என்ன பிரார்த்தனை தெரியுமா? தூபா லிஷாம், தூபா லிஷாம், தூபா லிஷாம். ஷாம் பிரதேசத்துக்கு சுப சோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுப சோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுப சோபனம் உண்டாகட்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் யார் ரசூலுல்லா, ஷாம் பிரதேசத்துக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? அப்போது ரசூலுல்லா சொன்னாங்க, ஷாம் பிரதேசத்தில் தான் வானவர்கள் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டிருக்கிறார்கள் என. வானவர்கள் எல்லோரும் ஷாம் பிரதேசத்தில் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டுதான் அங்கே இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நீங்க பாருங்க, ஹாக்கிமுல 8554வது செய்தி, அம்ரு இப்னு ஆஸ் அப்துல்லாஹி இப்னு அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி ரஐது உமூதல் கிதாபி, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்ன என்று கேட்டால், என்னுடைய தலையணைக்கு கீழே இருந்து ஒரு வேதத்துடைய ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது. வேதத்திலிருந்து ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது, கனவில் போகிறது. அது எங்கு போகிறது என்று நான் பார்த்தேன், அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி அது போனது. அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி போனது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஈமான், நிச்சயமாக ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈமான பார்க்கிறோமா இல்லையா? 5 பிள்ளைகள், 6 பிள்ளை, ஒரு உம்மா டாக்டர், ஒரு உம்மா டாக்டர் வைத்தியசாலையில் இருந்து வார வார பொடிகளுக்கெல்லாம் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறாங்க, உம்மா அப்படியே யதார்த்தமா திரும்பி பார்க்கிறார். சுபஹானல்லாஹ், அந்த பிள்ளை அவடபிள்ளை, அந்த பிள்ளை அவடபிள்ளை, கத்திக்கிட்டு ஓடுறா. நீங்க யோசிங்க, நீங்க சுபஹானல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தில் எந்த உள்ளத்தை அவன் தெரிவு செய்கிறானோ அந்த உள்ளத்தை தான் அவன் சோதிப்பான். ஏன் தெரியுமா? ஒரு 10 நிரம்பிய சிறுவன் இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிறார். அவங்களோட ஈமானெல்லாம் என்ன தெரியுமா? ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன கற்கள் தான். என்ன காரணம் சொல்லுங்க? நம்பிக்கை. ஏனண்டா, இந்த பூமியில் அல்லாஹு தஆலா யானை படையையும் சின்ன பறவைகளை கொண்டு, சின்ன பறவைகளில் சின்ன கல்லை கொண்டு காப்பாத்தியவன் ரப்பு. பெரும் பெரும் ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் தைரியமாக நெஞ்சை கொடுத்து கல்லால் அடிக்கிறண்டா, அவங்கள்ட்ட உள்ள ஈமான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 10 நிரம்பிய சிறுவன், பைத்துல் மக்குதஸ் பலஸ்தீனத்தில் இருக்கிறார். ஒரு வெளிநாட்டில இருந்து ஒருவர் போய் கேட்கிறாரு, நீ நம்மட நாட்டுக்கு வந்துடுவாப்பா, எங்கட நாட்டில் வந்தா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்றார். அந்த சிறுவன் கேட்கிறான், நான் உங்களோட நாட்டுக்கு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். உனக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல ஆடைகள் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், என்னோடு வந்துடு நம் நாட்டுக்கு சென்றிடலாம் அப்படின்னு கேட்கிறார். அந்த சிறுவன் கேட்டான், உங்களோட நாட்டுக்கு வந்தால், உங்களோட நாட்டுக்கு வந்தால் முஜாஹிது என்ற பட்டம் கிடைக்குமா, ஷஹீது என்ற பட்டம் கிடைக்குமா, எல்லாமே கிடைக்கிறதே. உங்களோட நாட்டுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்து மரணித்து போன அந்த சுஹதா என்று சொல்லுகின்ற பட்டம் எனக்கு கிடைக்குமா சொல்லுங்கள். உங்களோட ஊர்ல கிடைக்காது, எந்த ஊர்ல அந்த பூமி கிடை, எந்த ஊர்ல அந்த பட்டம் எனக்கு கிடைக்கும், அது போதும் அப்படின்னா. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யோசித்து பாருங்க நீங்க. சுபஹானல்லாஹ், அங்கு உள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. அந்த ஈமான கண் கூடாக நாங்க பார்க்கிறோம். யா ரப், அங்கு யார் யாரெல்லாம் இடிபாடுகளுக்குள் அம்பிட்டு, யார் யாரெல்லாம் தாக்குதலுக்குள் அம்பிட்டு மரணிக்கிறார்களோ அத்துணை பேருடைய பாவங்களையும் யார் ரப் நீ மன்னித்து, அத்துணை பேர்களுக்கும் சுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுத்து, நாள மறுமையிலே நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் ஒன்றாக வாழுகின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா அந்த ஷாம் பிரதேச மக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. திருமிதியில 2192 செய்தி, அகமதில 20361 செய்தி, ரசூல்லா சொல்றாங்க, இதா ஃபஸத அஹ்லு ஷாம், ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டால், ஃபல ஹைர ஃபீக்கும், உங்களில் எந்த நலவும் இருக்காது. ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டார்கள் என்றால், ஷாம் வாசிகள் அழிந்து விட்டார்கள் என்றால் உங்களுக்குள் எந்த ஒரு நலவும் இருக்காது என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏண்டா, ஷாமுல தான் ஈமான் இருக்கும், அங்கு ஈமான் பால்படுத்தப்பட்டு, அங்கு ஈமான் இல்லாமல் போனால் உலகத்தில் வேறு எங்கும் ஈமான் இருக்காது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி மன்சூரின், ஒரு சமூகம் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கும், அவர்கள் யாருடைய பழி சொல்லுகளுக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நானும் நீங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமிதியில 2217, அகமதில 4536 செய்தி, சதஹ்ருஜு நாருன் ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலகட்டத்தில் ஒரு நெருப்பு அப்படியே மக்களை எல்லாம் விரட்டி கொண்டு வரும். ரசூலுல்லாஹ் சொல்ற போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஃபமாதா தஅமுருனா, அந்த நேரத்தில் எங்களுக்கு என்னத்தை ஏவுறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்கும் பிஷாம், ஷாம் பிரதேசத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்னங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வளவு சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு பூமி இந்த பலஸ்தீனம், பைத்துல் மக்தஸ், இந்த ஷாம், டமஸ்கஸ், காசா பகுதிகள் இன்றைக்கு இரத்த கலரிகளாக மாறிக்கொண்டு சிறுவர்களும் பெண்களும் கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்களாக இருந்தால் ஒன்று மாத்திரம் உறுதி என தெரியுமா? சில நேரம் நம்ம பார்க்கக்குள்ள அவங்களோட ஷோல்கள், அவங்களோட ஆடைகள் சில நேரம் விலகி இருக்கலாம், அல்லது மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை அந்த மக்கள் செய்யலாம். ஆனால் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில நேரங்களில் பலஸ்தீனத்தின் உறவுகள் மார்க்கத்துக்கு முரணான சில செய்திகளை செய்யலாம். என்னப்பா இப்படியெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். ஆடா ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன், நாள மறுமையிலே அல்லாஹு தாலா இந்த யூதர்களின் மீதும் இந்த கிறிஸ்தவ நசாராக்களின் மீதும் அல்லாஹு தாலா முஸ்லீம்களுடைய பாவங்களை எடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்வான், இவர்களுடைய தலையில் அல்லாஹ் போடுவான் என்ன, முஸ்லீம்களுடைய பாவங்களை எல்லாம் தூக்கி அல்லாஹு தாலா இந்த சமூகத்தின் மீது அல்லாஹு தாலா போடுவான் என்னாங்க. அவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து இவங்க செய்கிற அட்டகாசத்துக்கும் அநியாயத்துக்கும் அல்லாஹு தாலா இவர்களுக்கு நரகத்தை கொடுத்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு பூமி, இப்படிப்பட்ட பூமியில் வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு அல்லொன்னா கொல்லொன்னா துன்பத்துக்கு ஆளாகி இன்றைக்கு பல ஜனாசாக்கள் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு வைத்திய சாலைகள் தாக்கப்பட்டு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மட்டும் உண்மை, இன்று இல்லாவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் என்றோ இந்த பைத்துல் மக்துஸ் முஸ்லிம்களுடைய கைக்கு வருவது என்பது நிச்சயமானது. அதில் சந்தேகமே கிடையாது தோழர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வெற்றி நிச்சயம் மிக சமீபத்தில் இருக்கிறது. ஆனால் நம்மட கடமை என்னென்றால் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், அந்த மக்களுடைய ஈமானை பார்த்து பொறாமைப்படுவோம், அந்த மக்களுடைய அந்த முஜாஹிதீங்கள் என்ற அந்த பட்டியலில் தான் இடம்பெற வேண்டும் அந்த நோக்கத்தோடு போராடுகிறாங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யார் ஒருவர் இந்த பூமியில இஹ்லாஸோடு தான் ஒரு முஜாஹிதாக மாற வேண்டும் என்று துஆ கேட்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த பூமியில் நிச்சயம் அதை கொடுப்பான. நாங்கள் நமக்கு பயம், நம்ம துஆ கேட்க பயம், நம்ம வெட்டுண்டு குத்துண்டு அல்லது அப்படி மௌத்தாயிடுவோம்னு பயம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் அப்படி தூய்மையான யா அல்லாஹ் எனக்கு முஜாஹிதை தந்துவிடு, சுவாதாக்களுடைய பட்டியலில் என்னை ஆக்கிவிடு என்று ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். நாங்கள்
0: பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம் உலகத்துடைய பார்வையில் இது சரியா தவறா? விசேட தொகுப்பு. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: மூன்று வசனங்கள் சூரத்துல் அன்பாலுடைய இரண்டாவது வசனம், சூரத்து ஜுமருடைய 23rd வசனம், சூரத்து ஷூராவுடைய 52rd வசனம். இந்த வசனங்களை கொஞ்சம் ஓதி பாருங்கள். நாம் எந்த குர்ஆனை இப்போது செவிமடுத்தோமோ அதே குர்ஆனைத்தான் சஹாபாக்களும் செவிமடுத்தார்கள். இந்த வசனங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் என்ன? ஓதுவது வேண்டுமானால் சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம். நீங்கள் எண்ணின் புறத்திலிருந்து கேட்டிருக்கலாம், அல்லது குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளுடைய வார்த்தைகளிலிருந்து இந்த வசனத்தை கேட்டிருக்கலாம், இதற்கு விளக்கத்தை அறிஞர்களிடமிருந்து நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் வசனங்களும் வார்த்தைகளும் ஒன்றுதானே? இதே வார்த்தைகளையும் வசனங்களையும் சஹாபாக்கள் கேட்டபோது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியது? இந்த குர்ஆனை கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? யார் அந்த சஹாபாக்கள்? இந்த குர்ஆன் அவர்களை போற்றுகிறது. சூரத்து தௌபாவிலே 100th வசனத்தில் அவர்கள் முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் யார் அவர்களை நேர்வழியில் பின்தொடர்ந்து செல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்படுவார்கள். அவர்களும் அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள், அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி இருக்கின்றான். அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பான் என்று குர்ஆன் அவர்களை பெருமைப்படுத்தி சொல்கிறது. குர்ஆனுடைய மக்கள் வஹிக்கு நேரடியாக இருந்து சாட்சி கூறியவர்கள், குர்ஆன் இறங்க இறங்க தங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியை உணர்ந்தவர்கள், இதை பின்பற்றுவதையே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டவர்கள், குர்ஆனின் சொந்தக்காரர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் பலரை குறிப்பிட்டு சொன்னார்கள், ஹுதுல் குர்ஆன மின் அர்பா, இந்த நான்கு பேரிடமிருந்து குர்ஆனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன், சாலிம் மௌலா அபு ஹுதைஃபா, முஆத் இப்னு ஜபல், உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹும், இன்னும் ஏராளமான சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனோடு இணைத்து சொன்னார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் இறங்கியதை போன்றே அப்படியே தெளிவாக நேரடியாக அப்படியே புதுமையாக நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் இப்னு மஸ்ஊதிடம் இருந்து குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வஹியின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ரசூல், இந்த சஹாபாக்கள் குர்ஆனை ஓதி தான் கேட்க வேண்டும் என்பதில் இன்பம் காண்பவர்கள். இப்னு மஸ்ஊதை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீங்கள் எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள், நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று இப்னு மஸ்ஊதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபோது, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தானே குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் அதை உங்களுக்கு ஓதி காட்டவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், இந்த குர்ஆனை பிறர் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இப்னு மஸ்ஊதே. சூரத்து நிசாவுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார். فكيف اذا جئنا من كل امه بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا சூரத்து நிசாவுடைய 41வது வசனம் வருகிறது. நபியே, எப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொருவரை சாட்சியாளராக ஆக்கி இவர்கள் எல்லோருக்கும் உங்களை சாட்சியாக ஆக்கும் போது எப்படி இருக்கும் என்ற குர்ஆனுடைய வசனம் வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊதை பார்த்து சொன்னார்கள், ஹஸ்புகல் ஆன், போதும் இப்னு மஸ்ஊதே என்று சொன்னபோது இப்னு மஸ்ஊது சொல்கிறார்கள், என்னுடைய முகத்தை நான் நிமிர்ந்து பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தோழர் உபையை பார்த்து சொன்னார்கள், உபை, அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், நீ குர்ஆனை ஓத நான் கேட்க வேண்டும் என்று. சூரத்துல் பையினாவை குறிப்பாக இந்த சூராவை நீ ஓது, நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். உபை கேட்டார்கள், அல்லாஹு சம்மானி லக், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் பெயரை உங்களிடத்திலே சொன்னானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு சம்மா கலி, ஆம், அல்லாஹ் உன்னுடைய பெயரை என்னிடத்திலே கூறினான். உபை அவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னவுடன் அந்த உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்கள் நனைந்து விடுகிறது. உபை அவர்கள் ஓதுகிறார்கள், லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப். சூரத்துல் பையினாவுடைய வசனங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் வாசிகள் அவர்கள், குர்ஆனுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அந்த வஹியை அனுபவித்து வாழ்க்கையிலே செயல்படுத்திய கூட்டம் அவர்கள், குர்ஆன் வாசிகள், குர்ஆனை பாதுகாத்தவர்கள். இன்றையமிடத்திலே இந்த குர்ஆன் வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே குச்சாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்களாக இருந்து அதை பாதுகாத்து உள்ளத்திலே மனநமிட்டு ஹலீஃபாக்களுடைய காலத்தில் எந்த ஒன்றும் விடுபடாமல் மாறிவிடக்கூடாது என்று குர்ஆனை பாதுகாத்து பாதுகாத்து ஒன்று சேர்த்து இந்த ஒட்டுமொத்த சமூகமும் உலகம் அழியும் வரை குர்ஆனோடு தங்களுடைய வாழ்வை இணைப்பதற்காக அர்ப்பணித்த கூட்டம் சஹாபாக்களுடைய கூட்டம். மேலே குறிப்பிடப்பட்ட அந்த மூன்று வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்கள் யார், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு காட்டப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால், زَادَتْهُمْ إِيمَانًا, அது அவர்களுடைய ஈமானை அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இந்த வசனம் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இந்த வசனத்தை

பேர். கடைசியாக குர்ஆனை திறந்து அல்லாஹ்வுடைய அன்பிற்காக மறுமையின் வெற்றிக்காக படித்தவர்கள் எம்மில் எத்துணை பேர். இன்னும் இந்த சமூகத்தில் 40-50 வருடத்தை கடந்திருந்தும் குர்ஆனை எழுத்து கூட்டி ஓத தெரியாத முஸ்லிம்கள் எத்துணை பேர்? யோசித்து பாருங்க. 3 சூராக்கள் தெரியும், அதை தொழுகையில் திரும்ப திரும்ப ஓதி வருவார்கள். எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் சரி, குர்ஆனுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்காத சமூகம், குர்ஆனை முழுவதுமாக ஓதி முடிக்காத சமூகம், குர்ஆனை ஓதுவதற்கே தங்களுடைய நேரத்தை கொடுக்காத சமூகம், அல்லாஹ்விடத்திலே எந்த வெற்றியை எதிர்பார்க்க முடியும்? மறுமையின் எந்த வெற்றியை நோக்கி அவர்கள் செல்ல முடியும்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை இணைத்து பாருங்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த சமூகத்தில் மதிக்கத்தக்க மிகச்சிறந்த மனிதர். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் மரண நேரத்தின் போது தன்னுடைய அவர்களுடைய மனைவியை அழைத்து, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள். அப்போது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், அபூபக்கரின் தந்தை மென்மையானவர், அவர் ஓதினால், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓத ஆரம்பித்தால் அவருடைய அழுகை மிகைத்துவிடும் யா ரசூலல்லாஹ். அதனால் அபூபக்கர் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கட்டளையிடுகிறேன், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு தபிஈன்கள் சொல்கிறார்கள், உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நின்று நாங்கள் தொழுவோம். தொழுகையில் குர்ஆனை அவர் ஓதுவார். ஓதும் போது அவருடைய கவலை அதிகரித்து அழ ஆரம்பிப்பார். அந்த அழுகையின் தேம்பல் எங்களுடைய கடைசி சப்தம் வரை, சஃப்புகளில் கடைசி வரிசை வரை அவர் தேம்பக்கூடிய சப்தம் கேட்கும் என்று தபிஈ அவர்கள் சொல்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் யார்? சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்டவர். எனக்கு பிறகு ஒருவர் நபியாக வருவார் என்றால் அது உமராகத்தான் இருப்பார். லா நபிய பஅதி இன் அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி கொடுக்கப்பட்ட தோழர். இந்த உம்மத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் அவருடைய சொற்களுக்கு ஏற்ப இறங்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி கொடுக்கப்பட்ட மனிதர். அந்த உமர் குர்ஆனுடைய வசனங்கள் கேட்டால் நடுங்குவார். அந்த அபூபக்கர் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அழுவார். அந்த அழுகையை பார்ப்பதற்கே மக்காவாசிகள் ஒன்று சேர்வார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழக்கூடிய அந்த காட்சியை, உமர் அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் நின்று விடுவார். அப்படியே வக்காஃபுன், அப்படியே நின்று விடுவார். குர்ஆன் எதை சொல்கிறதோ அதை செவிமடுப்பதற்காக. உமர் அவர்களுக்கு முன்னால் சூரத்து தூருடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிறது. இன்ன அதாப ரப்பிக லவாக்கி, அல்லாஹ்வுடைய வேதனை நிறைவேறியே தீரும். இந்த வசனம் வந்தவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள், அழ ஆரம்பிக்கிறார்கள். நபித்தோழர்கள் சொன்னார்கள், இந்த வசனத்தை கேட்டு அழ ஆரம்பித்த உமர் அந்த அழுகையின் காரணமாகவே நோய்வாய்ப்படும் அளவிற்கு அழுகை அவர்களை மிகைத்து விட்டது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை ஓதி அழுதவர்கள் எம்மில் எத்துணை பேர்? அல்லாஹ்வுடைய வசனங்களால் ஈமான் அதிகரித்த கூட்டம் எம்மில் எத்துணை பேர்? குர்ஆனால் எம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அன்பால் நிறைந்திருக்கிறதா? குர்ஆனால் எம்முடைய கண்கள் அல்லாஹ்வுடைய அன்பால் கண்ணீர் வடித்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து ஷூரா 52 வசனம், அல்லாஹ்வின் கட்டளையில் இருந்து அல்லாஹ் இறக்கி இருக்கின்ற ரூஹ் இது. குர்ஆனை அல்லாஹ் ரூஹ் என்று அழைக்கிறான். ரூஹ் குர்ஆன், எதற்கு ரூஹ்? உள்ளத்திற்கு ரூஹ். உள்ளம் உயிர் பெற வேண்டும் என்றால் குர்ஆன் வேண்டும். எந்த உள்ளத்திலே குர்ஆன் இல்லையோ அந்த உள்ளம் செத்து விட்டது, அந்த உள்ளம் மடிந்து விட்டது. அதற்கு அந்த உடலுக்கு உயிர் இருந்தாலும் அந்த உள்ளத்திற்கு உயிர் இல்லை, குர்ஆன் இல்லை என்றால். அல்லாஹ் உங்களை வழிகேட்டில் பார்த்தான், நபியை இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் உங்களை நேர்வழிப்படுத்தி இருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எத்துணை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது இந்த குர்ஆன். எம்மில் எத்துணை மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது.

0: உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, நாம் எல்லாம் அறிந்த ஒரு நபி தோழர், எப்படி இஸ்லாமை ஏற்றார்கள் என்று எமக்கு தெரியும். சூரத்து தாஹாவுடைய வசனங்களை அவர்களுடைய சகோதரி அவர்களுடைய சகோதரியுடைய வீட்டில் செவிமடுத்த உமர் ஒரு வசனத்தை இன்னனி அனல்லாஹ் லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதுனி, இந்த வசனம் வரும்போது ஷஹாதத்தை மொழிந்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் உமர் அவர்கள் குர்ஆனை கேட்ட நிலைமை இது மட்டுமல்ல. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு ஏற்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்த போது அவர்களை பற்றி அவர்களே சொல்கிறார்கள், நான் மது குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவன், ஒவ்வொரு இரவும் மது குடிப்பேன், போதையில் இருப்பேன், யாராவது எனக்கு துணையாக இல்லை என்றால் அந்த இரவு மட்டும் வேறு ஏதாவது காரியங்களில் ஈடுபடுவேன். அப்படி ஒரு நாள் யாரும் எனக்கு மது குடிப்பதற்கு துணை இல்லாத போது கஅபாவை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு சென்றேன். அப்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி கொண்டிருந்தார்கள். அவர் என்ன ஓதுகிறார் என்று கேட்பதற்காக கஅபாவின் திரைக்கு பின்னால் சென்று ஒளிந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்திற்கு நேர இருக்கும்படி என்னுடைய முகத்தை ஆக்கிக் கொண்டேன். சூரத்துல் ஹாக்காவுடைய வசனங்களை அவர்கள் ஓதிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்க கேட்க என்னுடைய உள்ளம் மாறிக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் உணர்ந்து சொன்னேன், இவர் கவிஞராக இருப்பார் என்று. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் வமா ஹுவா பிகவுலி ஷாயிர், இவர் ஓதக்கூடிய அல்லாஹ்வுடைய கண்ணியமிக்க வசனங்களை ஓதக்கூடிய கண்ணியமிக்க ரசூல் அவர்கள், இவர் கவிஞர் அல்ல, குறைவானவர்கள் தான் நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள். நான் கூறினேன், இவர் கவிஞர் அல்ல, இவர் சூனியக்காரர் என்று. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், வலா பிகவுலி காஹின் கலீலம் மா தத்கரூன், இவர் சூனியக்காரர் அல்ல, சூனியக்காரரின் வார்த்தை அல்ல இது, குறைவானவர்கள் தான் சிந்திக்கிறீர்கள், இது ரப்புல் ஆலமீனிடம் இருந்து இறக்கப்படக்கூடிய வசனங்கள், இவர் தாமாக ஒன்றை கூறியிருந்தால் இவர்களுடைய வலதுகரத்தை பிடித்து அவருடைய நாடி நரம்பை தரித்திருப்பேன், ஒருவரும் அதற்கு தடுப்பவர் இருக்க மாட்டார் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. இந்த வசனங்கள் கேட்டபோதுதான் இஸ்லாமினுடைய உள்ளத்தில் நிலையானது என்று உமர் அவர்கள் பின்னர் காலத்திலே இதை குறிப்பிட்டு சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், உமரை மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கரை மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள், ஏன் பிலாலை அம்மாரை யாசிரை சுமையாவை, இன்னும் எத்துணை லட்ச சஹாபாக்களை மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள், அவர்களை இந்த தீனிலே நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய அன்பில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள், மறுமையின் நம்பிக்கையில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள், நரக பயத்தில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள், சொர்க்கத்தின் ஆதரவில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள் எம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, தயக்கம் என்ன? குர்ஆனை கேட்பதில் இன்பம் கண்டவர்கள் நபித்தோழர்கள், குர்ஆனுடைய வஹியின் பிரிவால் கவலை கொண்டவர்கள் நபித்தோழர்கள். ஆனால் ரமதானில் மட்டும்தான் எமக்கு குர்ஆன், அல்லது ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் என்றால்தான், நன்மை வேண்டுமென்றால் குர்ஆன், கவலை நீங்க வேண்டுமென்றால் குர்ஆன், கடன் நீங்க வேண்டுமென்றால் குர்ஆன் என்று ஒரு மந்திர புத்தகமாக அதை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பாடாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கரும் உமர் அவர்களும் சந்திக்கிறார்கள். சொன்னார்கள், வாருங்கள், ஐமனை நாம் சந்திப்போம். அல்லாஹுடைய தூதர் இருக்கும் போது எப்படி சந்தித்தோமோ அது போன்று ஐமனை பார்ப்பதற்காக அபூபக்கரும் உமரும் செல்கிறார்கள். அபூபக்கரையும் உமரையும் பார்த்த மாத்திரத்தில் ஐமன் அழ ஆரம்பிக்கிறார்கள். சொன்னார்கள், ஐமன் அவர்களை ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹுடைய தூதர் நாம் நினைப்பதை விட அல்லாஹ்விடத்திலே மேன்மையான இடத்தில் இருக்கும் போது. ஐமன் சொன்னார்கள், நான் அறிவேன், ஆம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நினைப்பதை விட மேன்மையான இடத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறார்கள். ஆனால் நான் அழுவதன் காரணம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்குகின்ற வஹி நின்றுவிட்டதே என்பதற்காகத்தான். அல்லாஹு அக்பர். குர்ஆனுடைய பிரிவு அவர்களுடைய வாழ்க்கையில் கவலையை ஏற்படுத்துகிறது. குர்ஆனுடைய பிரிவு அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வர வைக்கிறது. ஆனால் ஒரு நாளைக்கு எத்துணை முறை நாம் குர்ஆனை ஓதுகிறோம்? ஒரு நாளைக்கு எத்துணை முறை குர்ஆனை திறந்து நாம் படிக்கிறோம்? அதனுடைய வசனங்களை ஆராய்கிறோம், சிந்திக்கிறோம். சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்வின் நிலைமையை பாருங்கள். குர்ஆனோடு அதனுடைய சூராக்களோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பை பாருங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை ஒரு கூட்டத்திற்கு தலைவராக அனுப்பி இருந்தார்கள். அவர் தொழுகை நடத்துவார். ஒவ்வொரு ரக்அத்தையும் முடிக்கும் போது சூரத்துல் இஹ்லாஸை ஓதி முடிப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த கூட்டம் திரும்பி வந்த போது இந்த மனிதரின் செயலை சொன்னது, யா ரசூலல்லாஹ், இவர் ஒவ்வொரு ரக்அத்தையும் முடிக்கும் போது சூரத்துல் இஹ்லாஸை ஓதி முடிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார்கள், ஏன் இப்படி செய்கிறாய் தோழரே என்று. அந்த தோழர் சொன்னார், இன்னஹா ஸிஃபத்துர் ரஹ்மான், யா ரசூலல்லாஹ், இந்த சூரா ரஹ்மானுடைய தன்மைகளை விவரிக்கிறது, இதை ஓதி முடிப்பதை நான் விரும்புகிறேன் அல்லாஹுடைய தூதரே என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எத்துணை முறை நாமும் இந்த சூரத்தில் இஹ்லாஸை தொழுகையில் ஓதி இருப்போம்? அல்லாஹ்வின் அன்பால் என் உள்ளம் நிரம்பி இருக்கிறதா, உங்களுடைய உள்ளம் நிரம்பி இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த சூரத்துல் இஹ்லாஸை கூட இதுவரை பொருள் தெரியாமல் ஓதக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்! அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்பிரூஹு, அந்த தோழருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள், அவர் எப்படி இந்த குர்ஆனுடைய இந்த சூராவை ஓதி முடிப்பதை விரும்பினாரோ அது போன்று அல்லாஹும் அவரை விரும்பினான் என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சஹாபாக்களுக்கு குர்ஆனோடு இருந்த தொடர்பை பாருங்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவோம், 10 ஆயத்தை ஓதுவோம், அதை தாண்ட மாட்டோம், அதை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தாத வரை. குர்ஆன் அவர்களுக்கு இறக்கப்பட்ட புத்தகமாக அவர்கள் உணர்ந்தார்கள். இன்று குர்ஆன் முஸ்லிம்களுக்கு இறக்கப்பட்ட புத்தகம், ஒரு சமூகத்திற்கு இறக்கப்பட்ட புத்தகம் என்றுதான் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் குர்ஆன் எனக்கு இறக்கப்பட்ட புத்தகமாக நான் உணர்ந்திருந்தால், எனக்கு அனுப்பப்பட்ட செய்தியாக நான் உணர்ந்திருந்தால், என்னை படைத்த இறைவன் எனக்கு நேர் வழி காட்டுவதற்காக குர்ஆனை இறக்கி இருக்கிறான் என்று நான் உணர்ந்திருந்தால், அந்த குர்ஆனை விட்டு என் வாழ்க்கை தூரமாக இருக்குமா? யோசித்து பாருங்கள். ஒருவர் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார், அந்த செய்தியை பார்க்காமல் நீங்கள் கடந்து செல்வீர்களா உங்களுடைய மொபைல் போனில்? ஆனால் படைத்த இறைவன் எமக்கு கொடுத்த செய்தியை இதுவரை என்னவென்றே அறியாத முஸ்லிம்கள் எத்துணை பேர்! பிற மதத்தார்களுக்கு குர்ஆனை கொடுத்து படியுங்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களில் ஏராளம் நாம் பார்க்கிறோம். ஆனால் கொடுக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே சென்று கேளுங்கள், நீங்கள் அவருக்கு குர்ஆனை கொடுத்தீர்களே, ஒரு முறை குர்ஆனை முழுவதுமாக நீங்கள் படித்து பார்த்தீர்களா என்று. பலருடைய கேள்வியுடைய பதில், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்களுடைய வாழ்வை கவனியுங்கள். சாபித் இப்னு கைஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அன்சாரி தோழர், குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தங்களை உயர்த்தி விடாதீர்கள், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான் என்ற பொருள் பட சூரத்துல் ஹுஜராத்துடைய 2வது வசனம் இறங்குகிறது. இந்த வசனம் இறங்கிய போதிலிருந்து சாபித் இப்னு கைஸ் ரசூலுடைய சபையை புறக்கணிக்கிறார். இவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இவர் இயற்கையாக பேசினாலே அவருடைய சப்தம் உயர்ந்திருக்கும். ஒருவேளை அல்லாஹ் எனக்குத்தான் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான் போல், என் உயர்ந்த சப்தம் ரசூலுடைய சப்தத்திற்கு முன்னால் உயர்ந்து விட்டதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான், என் அமல் அழிந்து விட்டது என்று அவர் அந்த வசனத்தை தனக்காக பொருத்தி கொண்டு சபையை புறக்கணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅதை அனுப்புகிறார்கள், சஅத் போ, சாபித் ஏன் சபைக்கு வருவதில்லை என்று கேட்டுவா. சாத் அவர்கள் சென்றபோது சாபித் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிவிட்டான், என் அமல்கள் அழிந்து விட்டது, அனமின் அகலின் நார், நான் நரகவாதியாக மாறிவிட்டேன் சாதே என்று அழுகுகிறார். சாத் அவர்கள் சாபித் அவர்களுடைய அந்த கூற்றை அல்லாஹுடைய தூதருக்கு எடுத்துச் செல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த வசனத்தை அவர் தனக்காக பொருத்தி கொண்டார், தன்னுடைய அமல் அழிந்து விட்டது நரகவாதி என்று அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். சாபித் இப்னு கைஸ் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சஅதின் மூலமாக செய்தி சொன்னார்கள், சஅதே சென்று சொல், பல் ஹுவா மின் அஹ்லில் ஜன்னா, சாபித் நரகவாதி என்று சொல்கிறாரே, அவரிடத்திலே சென்று சொல்லுங்கள், ஒருபோதும் இல்லை, அவர் சொர்க்கத்தை சார்ந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஅத் அவர்களுக்கு, சாபித் அவர்களுக்கு எடுத்து வைக்குமாறு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் அபூ தல்ஹா வசனம் இறங்குகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், சூரத்துல் ஆலி இம்ரானுடைய 92வது வசனம், உங்களில் யாரும் நன்மை அடைந்து விட முடியாது, அவர் விரும்பியதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காதவரை. அபு தல்ஹா ஓடி வந்தார், யா ரசூலல்லாஹ், பைருஹா தோட்டம், மதினாவில் அதிக விளைச்சலை தரக்கூடிய இந்த தோட்டம் எனக்கு விருப்பமானது, நன்மை அடைய முடியாது விரும்பியதை சதக்கா செய்யாத வரை என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த பைருஹா தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதைக்காக சதக்கா செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆஹா, எவ்வளவு அருமையான செல்வத்தின் பங்களிப்பு இது, செல்வத்தின் பங்களிப்பு இது. அபு தல்ஹா, இந்த பங்களிப்பை உன்னுடைய குடும்பத்தார்களுக்கே நீ பங்கு வைத்து விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற, அபு தல்ஹா அப்படியே அதை செய்து முடிக்கிறார். இப்படி ஏராளமான நிகழ்வுகளை சஹாபாக்களுக்கும் குர்ஆனுக்கும் இணைத்து சொல்லலாம். குர்ஆன் சஹாபாக்கள், குர்ஆனுடைய வாழ்வை பார்க்க வேண்டுமா, சஹாபாக்களை பார்க்கலாம். அவர்கள் யாரை பார்த்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. குர்ஆனாக ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்களிடத்திலே அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை குறித்து கேட்டபோது சொன்னார்கள், அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆன், அவ்வளவுதான், எளிதாக முடித்தார்கள். ரசூலுடைய வாழ்க்கை எப்படியா, குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கை. சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி, அதுவும் குர்ஆன் தான். குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்தது, அவர்களுடைய மாற்றத்திற்கு காரணமானது, வாழ்வை திருப்பியது. அபூபக்கரை சொர்க்கவாதியாக மாற்றியதும், உமரை சொர்க்கவாதியாக மாற்றியதும், ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். இந்நற்செய்தியை பெற்றுத்தந்தது குர்ஆன். நமக்கு எதை பெற்றுத்தந்தது, நமக்கு எதை நினைவுபடுத்தியது, நம்முடைய வாழ்க்கையின் எந்த அங்கத்தை அல்லாஹ்வை நோக்கி மாற்றியது, யோசித்து பாருங்க, எந்த அளவு குர்ஆனோடு நாம் தொடர்பில் இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அடிக்கடி கேட்கக்கூடிய துஆ, கவலைகள் நீங்குவதற்கு அல்லாஹுடைய தூதர் ஓதுவார்கள், ஓதுமாறு கட்டளையிடுவார்கள். துஆவில் ஒரு பகுதி, அல்லாஹும்ம அன்தஜ்அல் அல்குர்ஆன ரபீஅ கல்பி, என் உள்ளத்தின் பசுமையாக ஆக்கு குர்ஆனை யா அல்லாஹ், என் உள்ளத்தின் வெளிச்சமாக ஆக்கு யா அல்லாஹ், என் கவலைகளை நீக்கக்கூடிய, பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய மருந்தாக ஆக்கு யா அல்லாஹ், கவலைகளை நீக்கக்கூடியதாக மாற்று, வெளிச்சமுடையதாக மாற்று, என் உள்ளத்தின் பசுமையாக மாற்று, குர்ஆனை கேட்க கேட்க என் ஈமான் அதிகரிக்க உதவி செய். அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இதை செயல்படுத்தியவர்கள், தங்களுடைய வாழ்வின் கவலைகள் நீங்குவதற்காக குர்ஆனை பயன்படுத்தியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் சஅத் இப்னு அபி வக்காஸ், உமர் அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறார்கள், வந்து மதினாவிற்குள் நுழைந்து பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உஸ்மானை பார்த்தவுடன் அஸ்ஸலாமு அலைக, அஸ்ஸலாமு அலைக்கும் யா உஸ்மான் என்று சொல்கிறார்கள். உஸ்மான் அவர்கள் ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்பவர்கள், அந்த சலாமிற்கு பதில் கூறவில்லை, பதில் கூறாமல் அமைதியாக இருக்கிறார்கள். இரண்டாவது முறை சொன்னார்கள், பதில் கூறவில்லை. சஅத் அவர்களுக்கு, சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுக்கு கவலை மேலோங்குகிறது. உமரிடத்திலே சொல்கிறார்கள், ரழியல்லாஹு அன்ஹு, யா அமீர் அல் முஃமினீன், உஸ்மானை சந்தித்தேன், சலாம் சொன்னேன், பதில் சொல்லவில்லை. இரண்டாவது முறை சலாம் சொன்னேன், பதில் சொல்லவில்லை. ஏதாவது இஸ்லாம் மாறிவிட்டதா, ஏதாவது தடை ஏற்பட்டு விட்டதா? உமர் சொன்னார்கள், அப்படி ஒன்றும் இல்லையே, ஏன் எப்படி உஸ்மான் மறுத்தார், வாருங்கள் கேட்போம் என்று உஸ்மானை சந்திக்கிறார்கள். உஸ்மான் சஅத் சலாம் சொன்னார், ஏன் நீங்கள் சஅதிற்கு பதில் சொல்லவில்லை? உஸ்மான் சொன்னார்கள், ஒருபோதும் அப்படி இருந்திருக்க வாய்ப்பில்லையே, சஅத் சலாம் கூறி நான் பதில் சொல்லவில்லையா? அப்படி இருக்க வாய்ப்பில்லையே, நான் ஒரு சிந்தனையில் இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் கவலைகள் நீங்குவதற்கு ஒரு வசனத்தை சொன்னார்கள், ஒரு துஆவை சொன்னார்கள். அந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து கவலையை நீக்குவான் என்று சொன்னார்கள். அது என்ன துஆ என்று ஆராய்ந்து கொண்டே இருக்கிறேன் என் உள்ளத்திலே, அது எனக்கு தோன்றவில்லை. அதனால் சஅத் சலாம் கூறும்போது என்னுடைய சிந்தனை அதன் பக்கம் செலுத்தவில்லை, கேட்கவில்லை. அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்கிறேன் என்று சொன்னார்கள். சஅத் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்களுக்கு இருந்த அந்த தொடர்பை பாருங்கள். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, நான் அறிவேன் அந்த துஆவை. ஆம், நாம் இருந்த சபைதானது. அந்த சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை கூறி, யார் இதை ஓதுவாரோ அவருடைய கவலைகள் நீங்குவதற்கு அது மருந்தாகும், அது அவர்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொன்னார்கள். அப்போது ஒரு அரபி வந்து விட்டார், வெகு தூரத்தில் இருந்து வந்தவர். வந்தவுடன் அந்த பேச்சு மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதரை பின்தொடர்ந்தே நான் சென்றேன். அதற்கு பிறகு சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டின் அருகே வந்தபோது அவர்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக ஒரு சப்தமிட்டேன். ரசூல் திரும்பினார்கள், சஅதை பார்த்து கேட்டார்கள், சஅதை ஏன் பின்தொடர்கிறாய்? யா ரசூலல்லாஹ், ஒரு துஆவை சொல்லி தருகிறேன், அது உங்களுடைய கவலைகளை நீக்கும் என்று சொன்னீர்களே, அந்த துஆ எது யா ரசூலல்லாஹ்? சஅத் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சகோதரர் யூனுஸ் மீன் வயிற்றிலே இருந்தபோது தன் கவலையை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு விடுதலை பெற்றாரே, அந்த குர்ஆனுடைய வார்த்தை தானது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஜாலிமீன். படைத்த இறைவனே, வணங்க தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், நாங்களோ பரிசுத்தம் இல்லாதவர்கள். இன்னி குன்து மினல் ஜாலிமீன், அநீதம் செய்பவர்கள் நாங்கள். யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன். யா அல்லாஹ், உன் மீது இப்போதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை, நாங்கள் அநீதம் இழைத்தவர்கள். யா அல்லாஹ் என்று யூனுஸ் எப்படி கூறி அவருடைய பிரச்சனையை அல்லாஹ் தீர்த்தானோ, அது போன்று யார் கவலையில் இந்த துஆவை ஓதுவாரோ அவருடைய கவலைகள் நீங்கும் என்று பொருள்பட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த துஆ தானே உஸ்மான் என்று சொன்னார்கள் சஅத் ரழியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்றால், இந்த நிகழ்வை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. நம்முடைய வாழ்க்கை இந்த குர்ஆனில் இருந்து எவ்வளவு தூரமாக இருக்கிறது? குர்ஆனை எம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக, எம் பிரச்சனைகளின் மருந்தாக, என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு புத்தகமாக எப்போது நான் சுமக்கிறேனோ அப்போது நான் மேன்மைப்படுத்தப்படுவேன் அல்லாஹ்விடத்திலே. எப்போது குர்ஆனை விட்டு நான் தூரமாகி என்னுடைய வாழ்வு அமையுமோ அப்போது அல்லாஹுவால் சிறுமைப்படுத்தப்படுவேன். ஒரு மனிதனுடைய வாழ்வு உயிரோடு இருக்கக்கூடிய வாழ்வா அல்லது உயிரற்ற சடலத்தின் வாழ்வா என்பதை குர்ஆன் தீர்மானிக்கும். ஒருவருடைய மரணம் நல்ல மரணமா அல்லது கெட்ட மரணமா என்பதை குர்ஆன் தீர்மானிக்கும். ஒருவருடைய கபரின் வாழ்க்கை வெற்றியா தோல்வியா என்பதை குர்ஆன் தீர்மானிக்கும். மன் ரப்புக்க என்று கேட்கும் போது, குர்ஆனை படிக்காதவன், குர்ஆனை அறியாதவர் எப்படி ரப்பை அறிந்திருக்க முடியும், ரப்பி அல்லாஹ் என்று எப்படி சொல்லுவார்? அல்லாஹ்வுடைய தூதரை அறியாதவர் குர்ஆனில் இருந்து எப்படி என் தூதர் ரசூல் என்று சொல்லுவார்? மார்க்கத்தை குர்ஆனில் இருந்து படிக்காதவர் எப்படி என்னுடைய தீன் இஸ்லாம் என்று சொல்லுவார்? நாளை மஹ்ஷரில் வெளிச்சம் தரும் குர்ஆன் தீர்மானிக்கும். அல்லாஹ்வுடைய விசாரணை எளிதாகும் குர்ஆன் தீர்மானிக்கும். சொர்க்கமா நரகமா என்ற எல்லாவற்றையும் தீர்மானித்து அல்லாஹுடைய உதவியை தரக்கூடிய ஒரே ஒரு வழி குர்ஆன். குர்ஆன் மஹ்லூக் அல்ல, குர்ஆன் படைக்கப்பட்ட பொருள் அல்ல, குர்ஆன் கலாம், கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய பேச்சு குர்ஆன். ஒரு மனிதன் குர்ஆனை விட்டு தூரமாகிறான் என்றால் படைத்த இறைவனுடைய பேச்சை நிறுத்துகிறான் என்று அர்த்தம். வேண்டாம் எனக்கு, என்னிடத்தில் இறைவா பேசாதே என்று தடுக்கிறான் என்று அர்த்தம். முஃமின்களை, முஸ்லிம்களை, குர்ஆனை திறந்து ரப்பை உங்களோடு பேச அனுமதி அளியுங்கள். அந்த கல்விலே அந்த குர்ஆனுடைய வசனம் பேச பேச ஒளியால் அந்த கல்பு நிரம்பும், அந்த கல்பு மாற்றத்திற்கு தயாராகும், நன்மைக்கு தயாராகும், அல்லாஹ்வின் நினைவுக்கு தயாராகும், சொர்க்கத்திற்கு தயாராகும், நரக விடுதலைக்கு தயாராகும். யார் அதை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ, வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் தன்க, யார் என் நினைவிலிருந்து தூரமாகி வாழ்வாரோ அவர் நெருக்கடியான வாழ்வில் தான் இந்த பூமியில் வாழ்வார். குர்ஆனை விட்டு தூரமான வாழ்க்கை நஷ்டத்திற்குரிய வாழ்க்கை. குர்ஆனோடு இணைந்த வாழ்க்கை தான் வெற்றிக்குரிய வாழ்க்கை. குர்ஆனை படித்து படித்து இன்பம் கண்ட உள்ளம்தான் சொர்க்கத்தில் இன்பம் காணும். குர்ஆனை விட்டு தூரமாகி ஷைத்தானுடைய வழிகளில் இன்பத்தை கண்ட உள்ளம் நரகத்தில் தான் தங்களுடைய இன்பத்தை அமைத்துக் கொள்ளும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆன் மேன்மை, குர்ஆன் உயர்வு, குர்ஆனுடைய நம்முடைய வாழ்வு இருக்கும் வரையும் வாழ்வு நிச்சயம் வெற்றிக்கான வழியில் தான் சென்று கொண்டிருக்கும். அல்லாஹுடைய அன்பில் தான் இணைந்திருக்கும். அல்லாஹோடு ஒரு மனிதன் தன் இணைப்பை ஆக்கிக் கொள்வதற்கு அவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்தால் எப்படி நடக்கும்? குர்ஆனை வாழ்வோடு இணையுங்கள். காலை, மாலை, இரவு என எல்லா நேரமும் அல்லாஹுடைய வசனங்களை முஃமின்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட முஃமின்களாக மாறுங்கள். முனாஃபிக்குகளை போன்று குர்ஆனை ஏதோ ஒரு காரியத்திற்காக மட்டும் பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிடாதீர்கள். குர்ஆன் வாழ்க்கைக்கானது, குர்ஆன் என் வாழ்க்கைக்கானது, உங்களுடைய வாழ்க்கைக்கானது. குர்ஆன் எனக்கு வழிகாட்டுவதற்காக இறக்கப்பட்டது, உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறக்கப்பட்டது. ذلك هدى الله يهدي به من يشاء, இது அல்லாஹ்வுடைய நேர்வழி. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் இதை கொண்டு வழிகாட்டுவான். ஒரு மனிதர் தடுத்து கொண்டால் அல்லாஹ் அவர்களை வழிந்து வர வைப்பான். அல்லாஹ் வழிந்து வர வைத்தவர்களை யாரும் உலகத்திலே நேர்வழி காட்டிவிட முடியாது. குர்ஆன் ரூஹ், அந்த ரூஹை உள்ளத்திலே இணைத்து உள்ளத்திற்கு உயிர் கொடுங்கள். எம்முடைய வாழ்வும் உயிராகும், இறந்ததற்கு பிறகும் எம்முடைய கல்பும் உயிரோடு இருந்து எம்முடைய மறுமையுடைய வெற்றிக்கு வழியை ஏற்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனோடு எம்முடைய வாழ்வை நிலைப்படுத்துவானாக. குர்ஆனை எம்முடைய உள்ளத்தின் பசுமையாக அல்லாஹ்வானாக. அல்லாஹ் இந்த குர்ஆனோடு தொடர்பு பட்ட நிலையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற அவனது இல்லத்திலே வைத்து காலையில் ஆரம்பித்த இந்த மாநாட்டினுடைய இறுதிக்கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். பெரியவர்களெல்லாம் முன்னாடி பேசிவிட்டு சிறுபிள்ளை என்னை கடைசியாக பேச வைத்திருக்கிறார்கள். சிறுபிள்ளைன்னு சொன்ன உடனே சிரிச்சிடாதீங்க. ஷேக் அவர்களோடு ஒப்பிடும்போது நாங்கள் எல்லாம் சிறுபிள்ளை தான். ஷேக் அவர்கள் பேசும்போது உண்மையிலேயே ஆரம்பகால தௌஹீத் பிரச்சாரத்தினுடைய அந்த சிந்தனை இங்கிருக்கிற பலருக்கு வந்து போயிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேடைகள் தோறும் தெரித்த பேச்சுகள் அந்த பேச்சுகள். அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹினுடைய வல்லமைகள் என்ன, அல்லாஹினுடைய பெயர்கள் பண்புகள் குறித்த எந்த விவரமும் சரியான முறையில் போதிக்கப்படாத அந்த மௌட்டிக காலத்தில் தமிழ் உலகத்தில் சுமார் 30-35 ஆண்டுகளுக்கு முன்பே வான் சுடர் எனும் பத்திரிகையின் மூலம் தமிழ் உலகத்திற்கு தௌஹீத் பிரச்சாரத்தை தந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஷேக் அப்துல் வஜீத் வதூத் ஜிப்ரி ஹஃபிதஹுல்லா அவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கெடுத்து பேசியது உண்மையிலேயே அல்ஹம்துலில்லா மிகுந்த ஆனந்தமாகவும், தௌஹீத் கொள்கை இந்த அளவிற்கு வீரியமாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு காட்சியை அல்லாஹ் அவர்களுடைய இந்த ஹயாத்திலேயே பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டார் என்றுதான் உண்மையிலேயே நினைக்க தோன்றுகிறது. இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி வரைக்கும் ஈமானோடு இந்த கொள்கையில் அடிபுரளாமல் தௌஹீதை உள்ளார்ந்த முறையில் நேசிக்கிற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற தலைப்போடு, என்கிற துவாவோடு என்னுடைய தலைப்பின் கீழ் நான் உடைய ஆசைப்படுகிறேன். ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதை போல் அரசியல் என்று சொன்ன உடனேயே எல்லோரிடத்திலும் ஒரு ஆர்வம் எட்டி பார்த்துவிடும். குறிப்பாக இளைஞர்களிடத்திலே, வாலிபர்களிடத்திலே, அதிலும் குறிப்பாக தமிழகத்திலே இருக்கிற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்று சொல்லிவிட்டாலே அவர்களிடத்திலே ஒரு குதூகலம் கொஞ்சம் கொப்பளிக்கும். அதனால்தான் என்னமோ நடிக்க வந்தவர்களெல்லாம் கடைசியில் நுழைகிற ஒரு புகலிடமாக, அவர்களுக்குரிய முதியோர் இல்லமாக இருப்பது அரசியல். அதனால தான் இன்னைக்கு பார்க்குறோம் நம்முடைய தமிழகத்திலே பெயரே வைக்கப்படாமல் ஒருவர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், ஒருவர் மையம் என்கிற பெயர் வைத்து மையத்தாக ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதிலும் இன்றைய தேதியில் ஆசிஃபா எனும் 8 வயது சிறுமி காம கொடூரர்களால், அந்த காவிகளால் ஒரு வார காலம் அடைத்து வைக்கப்பட்டு, வல்லுறவு காலாக்கப்பட்டு, சிதைக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, கொடூரமான முறையில் அந்த குழந்தை கொல்லப்பட்டிருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்கிற அடிப்படையை தகர்த்தெறிந்துவிட்டு இஸ்லாம் என்கிற அகீதாவை தூர வைத்துவிட்டு எதை மையமாக வைத்து அரசியல் நடத்தினாலும் அதன் இறுதி முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதை இன்றைய தேதி வரைக்கும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கவலைக்குரிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அரசியல் என்பது அதிகாரத்திற்கு அடுத்த பெயராக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அரசியல் என்பது ஆட்சியாளர்களுடைய பெருமைக்கு, கௌரவத்திற்கு, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரத்திற்குரிய அடையாள பெயராக பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே இஸ்லாமிய வடிவில், இஸ்லாமிய ஒளிவில், இஸ்லாமிய வழியில் அரசியல் என்கிற வார்த்தையை ஆய்வு செய்து பார்க்கிற போது ஒரு அற்புதமான அர்த்தம் அதிலே அடங்கி இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்கிற அடிப்படையை தூர வைத்துவிட்டு இன்றைக்கு அரசியல் என்பது ஒரு கலையாக பார்க்கப்படுவதனால் அந்த அரசியல் என்று சொன்னாலே இன்றைக்கு சாக்கடை என்கிற பெயரோடு தான் அது இன்றைக்கு வளம் வருகிறது. மனமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள், மனமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் மலமாக இன்றைக்கு மாறிவிட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் என்கிற வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு செய்தி ஒன்றை சொன்னார்கள். கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அன்பியா. பனு இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை அவர்களை நபிமார்கள் தான் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். தசூசு என்கிற வினைச்சொல் சியாசத் என்கிற பெயர் சொல்லிலிருந்து பிறந்து வந்தது. அதனால தான் இன்னைக்கு நம்ம அரபு நாட்டிலே இருக்கிறோம். சியாசத் என்கிற வார்த்தையை நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சியாசத் என்போம், அரசியல்வாதிகளை சியாசி என்போம். இந்த சியாசத் என்கிற வார்த்தை உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தையாகத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஏன்? நபிமார்கள் செய்து கொண்டிருந்தது தசூசுஹுமுல் அன்பியா. நபிமார்கள் அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள், நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். குல்லமா ஹலக நபியுன் கல்ஃபஹு நபியும். ஒவ்வொரு நபி இறந்ததற்கு பிறகும் அவருக்கு அடுத்து இன்னொரு நபி அந்த பொறுப்புக்கு வந்து விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ரவேலர்களில் உண்டான அந்த பாரம்பரிய நடைமுறையை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால் தான் இஸ்லாமிய பேரறிஞர்கள் அரசியல் என்கிற அந்த கலையை குறித்து, அரசியல் என்கிற பகுதியை குறித்து தனி தொகுப்புகளை நம்முடைய உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இமாம் ஷாஃபிஈ, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, இப்னு கஸீர், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹு அஜ்மயின் போன்ற அறிஞர்கள் அவர்களுடைய ஆக்கங்களில், அவர்களுடைய நூற்களில் அரசியல் எனும் அந்த இயலுக்கு ஒரு தனி பக்கங்களை கொடுத்து தனி தொகுப்புகளாக இந்த உலகத்திலே வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே அரசியல் எப்படி இருக்கிறது? குறிப்பாக தமிழ் உலகத்தினுடைய அரசியல் எப்படி இருக்கிறது? அவர்கள் செய்து கொண்டிருக்கிற மக்கள் பணிக்கு, சமூக பணிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்கிற துடிப்போடு இன்றைக்கு எல்லாரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். விளம்பரம் கிடைக்க வேண்டும், அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், ஆல்பலம் கிடைக்க வேண்டும். நாம் போனால், நாம் வந்தால் நமக்கு பின்னால் ஒரு 10-15 பேர் அணிதிரண்டு வந்து கொண்டிருக்க வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அடியாட்களாக கூட அவர்கள் மாற வேண்டும். நம்முடைய பேரை சொன்ன உடனேயே மக்கள் கரகோஷம் எழுப்ப வேண்டும், கரகோலி எழுப்ப வேண்டும், முஸ்லிம்களாக இருந்தால் நாரே தக்பீர் போட வேண்டும் என்கிற ஒரு சூழலில் தான் இன்றைய அரசியலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏதேதோ பேச ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு என்னென்னவோ பேச ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரியார், அண்ணா என்று மாறிவிட்டார்கள். இதுதான் இன்றைய அரசியல் களம் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய விழுமியங்களில், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அரசியல் என்பது எப்படி இருக்க வேண்டும், அரசியல் என்பது எப்படி இருந்தது? இன்றைக்கு யார் யாரோ என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மதத்தை தள்ளி வைத்து விட்டு, மார்க்கத்தை தள்ளி வைத்து விட்டு, ஷரியத்தை தள்ளி வைத்து விட்டு, அரசியல் என்கிற அந்த ஒற்றை இலக்கை மையமாக கொண்டு எல்லோரையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர யாராலும் எவரையும் ஒன்றிணைத்ததாக சரித்திரத்தை பார்க்க முடிவதில்லை. ஆனால் மார்க்கம் என்பதை மட்டுமே மையமாக வைத்து, ஷரீஅத்தும் மினல் அம்ர் இறைவனால் வழங்கப்பட்ட ஷரியத்தை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் என்பதை இரண்டாம் கட்டமாக வைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் ஒருங்கிணைத்து காட்டினார்கள். அரசியலை முதலாக வைத்து விட்டு, அரசியலை அடிப்படையாக வைத்து விட்டு, மார்க்கத்தை தள்ளி வைத்து விடுங்கள், ஷரியத்தை தள்ளி வைத்து விடுங்கள், தௌஹீதை தள்ளி வைத்து விடுங்கள், தீனை தள்ளி வைத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களால் யாரையும் ஒன்றிணைக்க முடியவில்லை. ஆனால் மார்க்கம், தௌஹீத், அகீதா என்று இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் ஒன்றிணைத்தார்கள். அதுதான் வரலாறு. எப்படி என்று கேட்கிறீர்களா? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரில் இஸ்லாமிய ஆட்சியை அறிமுகப்படுத்திய போது, அந்த இஸ்லாமிய ஆட்சியினும் ஒரே குடையின் கீழ் யகூதிகள் இருந்தார்கள், நசாராக்கள் இருந்தார்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், ஆராபுகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், என்னென்னவோ சாபியின்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இருந்தார்கள், நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், முஸ்லிம்களும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை மையமாக வைத்து அரசியல் செய்தார்கள். அந்த மார்க்கம் மையமாக்கப்பட்ட அரசியலில் எல்லாரும் இணைந்தார்கள். இன்றைக்கு மார்க்கம் என்று வந்துவிட்டால் நமக்கு மத அடையாளம் வந்துவிடும், மார்க்கம் என்று சொல்லிவிட்டால் நம்மை முஸ்லிம்கள் என்று முத்திரை குத்தி தனியாக வைத்து விடுவார்கள், நம்ம பொதுக்களத்திலே நின்று பொது நீரோட்டத்திலே நின்று எல்லோரையும் தேசியமாக மயமாக்க வேண்டும் என்று சொன்ன யாராலும் எதையும் ஒற்றுமையாக்க முடியவில்லை. இதைத்தான் இன்றைய நிகழ்கால இளைஞர்கள், வாலிபர்கள், குறிப்பாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அருமை சகோதரர்களே, அரசியல் எனும் வார்த்தை நேரடியாக திருமறை குர்ஆனில் எங்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தவில்லை. ஆனால் அரசியல் என்கிற ஒன்றை வைத்து செய்யப்படுகிற நிர்வாகம், ஆட்சி, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரசியல் என்கிற அர்த்தத்தில் மறைமுகமாக நமக்கு சொல்லித் தருகிறார். உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு தான் வழங்கிய அருட்களை பற்றி சொல்லும் போது குடும்பத்தாருக்கு வேதத்தை வழங்கினோம், ஞானத்தை வழங்கினோம், மேலும் அவர்களுக்கு பேராட்சியை வழங்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு தான் செய்த அருளை குறித்து சொல்கிறான். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற போது ரப்பி கத் ஆதைத்தனி மினல் முல்க், யா அல்லாஹ், எனது இறைவா, எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறாய், வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுகளின் விளக்கம் எனும் அற்புத கலையை எனக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறாய் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரசியலின் மறுபிறவியாக இருக்கிற, அரசியலின் மறுபிழழ்வு வார்த்தையாக இருக்கிற அந்த முல்க், ஆட்சி அதிகாரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக இப்படி ஏராளமான வசனங்களை மையமாக வைத்து பார்க்கிற போது ஆட்சி, அதிகாரம் என்பன போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட எத்தனையோ வசனங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் எதை மையமாக வைத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரில் சுமார் 13 ஆண்டு காலம் கழித்தார்கள். இந்த 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியதெல்லாம் தௌஹீத், போதித்ததெல்லாம் அகீதா, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடாது என்கிற தௌஹீதையும் ஷிர்க்கையும் மாறி மாறி சொல்லி எந்த கூட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்களோ அந்த கூட்டத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதுதான் மதீனாவினுடைய இஸ்லாமிய ஆட்சி. ஒரு இஸ்லாமிய அரசியல் அடிப்படையில் ஆட்சி செய்யப்படுவதாக இருந்தால் அந்த ஆட்சியின் அம்சங்கள் என்னவாக இருக்கும், அந்த ஆட்சியின் அம்சங்கள் எப்படி இருக்கும்? அடிப்படையாக திருமறை குர்ஆன் 5 அம்சங்களை நமக்கு இஸ்லாமிய அரசியலாக சொல்லித் தருகிறது. இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்படுகிற போது, இஸ்லாமிய அகீதாவின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் உருவாக்கப்படும் போது, மக்கா நகரில் தௌஹீதை கட்டி அமைப்பதற்காக, தௌஹீதனும் கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்காக அங்கே பிரம்மாண்டமாக போடப்பட்ட 13 ஆண்டு கால கலப்பணியை மையமாக வைத்து கட்டியமைக்கப்படுகிற தௌஹீதின் கோட்டையாக வெளி உலகம் தெரிந்து கொள்கிற விதத்தில் உருவாக்கப்படுகிற இஸ்லாமிய ஆட்சியில் 5 அம்சங்கள் அடிப்படையாக இருக்கும். எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கு. அரசியல் கட்சி ஆரம்பிப்பவர்கள் எல்லாம் ஸ்லோகன்களை போல் வார்த்தைகளை அலங்காரமாக எழுதி வைக்கிறார்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பார்கள், திருப்பி அடி, திமிரி எழு என்பார்கள். இப்படியெல்லாம் விதவிதமான வார்த்தைகளை, கவர்ச்சிகரமான வார்த்தைகளை தங்களுடைய போஸ்டர்களிலே ஒட்டிக் கொள்கிறார்களே, அப்படிப்பட்ட வாசகங்கள் அல்ல திருமறை குர்ஆன் சொல்கிற அந்த 5 அம்ச திட்டங்கள். இஸ்லாமிய அரசியல் எதன் அடிப்படையில் கட்டியமைக்கப்படுவது? இஸ்லாமிய ஆட்சியாளர் எதன் அடிப்படையில் தன்னுடைய ஆட்சியை நடத்துவார்? இஸ்லாமிய அரசியல்வாதி எப்படிப்பட்ட அடிப்படையில் இருப்பார்? முடப்பாக வேட்டியையும் சட்டையையும் அணிந்து கொண்டு, கரண்டை காலுக்கு கீழ் கரை வேட்டிகளை கட்டிக்கொண்டு, முன்னாடி பத்துக்கார் பின்னாடி பத்துக்கார், கொடிகள் ஆபரணங்கள் ஆரவாரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஆர்ப்பரிப்புகள் என்கிற அடிப்படையில் போவதை இஸ்லாமிய மார்க்கம் அரசியல் என்று சொல்லவில்லை. எதை சொல்லுகிறது இஸ்லாமிய மார்க்கம் அரசியல் என்று? எந்த அரசியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்தார்கள்? எளிமையின் சிகரமாய் விளங்கிய அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்தார்களே, எப்படிப்பட்ட ஆட்சி, எவ்வளவு பொன்னான ஆட்சி! இன்றைக்கு நாம் சமூகத்திலே கண்டுகொண்டிருக்கிற இந்த கற்பழிப்பு அசிங்கங்களில் ஏதேனும் ஒன்றாவது அன்றைக்கு அங்கே நடந்ததா? பட்டினி சாவுகள் நடந்ததா? பட்டினி போராட்டங்கள் நடந்ததா? கல்விக்காக வேண்டி போராட்டங்கள் நடந்ததா? வேலையில்லை என்கிற போராட்டங்கள் நடந்ததா? வறுமையில் அவர்கள் வாடினார்களா? முகம்மது மதத்தை எங்கள் மீது துஷ்பிரயோகம் செய்கிறார், சிறுபான்மையாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் உரிமைகள் இல்லை என்று எந்த யூதனாவது எந்த கிறிஸ்தவனாவது குரல் எழுப்பினானா? மதீனாவில் மனித உரிமை மீறப்படுகிறது என்று ரோமாபுரியில் இருந்தோ பாரசீகத்தில் இருந்தோ எவனாவது மதீனாவிற்கு எதனாக கண்டன குரல் எழுப்பியிருப்பானா? அதுதான் இஸ்லாமிய ஆட்சி. இன்றைக்கு நாகரீகம் வளர்ந்து விட்டது என்கிறோம், விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது என்கிறோம், ஐநா சபை வந்து விட்டது என்கிறோம், உலகத்தில் அமைதியை உருவாக்கி விட்டோம் என்கிறார்கள். 2ஆம் உலக போருக்கு பிறகு இனி உலக யுத்தம் நடக்கவே கூடாது என்பதற்காக சர்வதேச தலைமைத்துவத்தை நாங்கள் உருவாக்கி விட்டோம் என்று கொக்கரிக்கிறார்கள். பட்டினி சாவு இல்லாத ஊரியது, வேலையில்லா திண்டாட்டம் இல்லாத ஊரியது, கற்பழிப்பு அசிங்கங்கள் நடைபெறாத நாடுகள் எது? அல்லாஹ் நாடு இஸ்லாமிய நாடுகள் சிலதை தவிர. அப்ப என்ன அர்த்தம் இதை நமக்கு சொல்கிறது? இஸ்லாம் எவைகளை மையமாக வைத்து, எவைகளை அடிப்படையாக வைத்து அரசியல் என்னும் கட்டிடம் கட்டியமைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறதோ, அதை இன்றைக்கு அந்த கட்டிடத்தின் கட்டமைப்புகளை தகர்த்து விட்டதன் விளைவு இவ்வளவு கொடூரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இவ்வளவு அநியாயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இவ்வளவு அசிங்கங்களையும் மறுவறுப்புகளையும் இன்றைக்கு சமுதாயம் கண்டு கொண்டிருக்கிறேன். நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய அரசியலமைப்பு சாசன சட்டத்தின் 5 பெரும் அம்சங்களில் 3வது அம்சம் என்ன? அல் ஹாகிமியத்து லில்லாஹ், ஆட்சி ஏற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்லாஹ் எதை ஆட்சி என்று இந்த மக்களுக்கு சொல்கிறானோ, அல்லாஹ் எதை அரசாட்சி என்று இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறானோ, எந்த ஷரியத் இந்த பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நபிமார்களின் மூலம் சொல்லி இருக்கிறானோ, அந்த ஷரியத் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட வகையிலே நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த அர்த்தத்தில் தான் திருமறை குர்ஆனில் சுமார் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 200க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அஃப ஹுக்குமல் ஜாஹிலியத்து யபகூன், அறியாமை கால ஆட்சி அதிகாரத்தை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மா, தீர்ப்பு வழங்குவதில் நீதி செலுத்துவதில் அல்லாஹ்வை விட சிறந்தவன் யாராக இருக்க முடியும்? லி கௌமி யுக்கினூன், உறுதியாக நம்புகிற சமுதாயத்திற்கு. இன்னொரு வசனம் எப்படி சொல்கிறது? சும்ம ஜஅல்னாக்கா அலா ஷரீஅத்தி மினல் அம்ர், நபியே தெளிவான முறையில் விளக்கப்பட்ட ஒரு ஷரியத்திலே உம்மை நாம் வைத்திருக்கிறோம், ஃபத்தபிஹா, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாமல் இருக்கிற இந்த சமுதாயத்தினுடைய மனு இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இப்படி ஏராளமான வசனங்கள், சற்றேறக்குறைய சுமார் 200 வசனங்கள். அல்லாஹ் எதை இந்த உலகத்திற்கு ஆட்சி அதிகாரத்திற்குரிய அரசியல் சாசனமாக இறக்கி வைத்திருக்கிறானோ அதை வைத்து தீர்ப்பு செய்யப்பட வேண்டும். 2வது என்ன? அல் அதில், நீதி. யாராக இருந்தாலும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். நீதி சொல்லும் போது பீதி கொள்ள கூடாது. நீதி என்று சொல்லுகிற போது உற்றார் உறவினர் பெற்றோர் என்று யாரையும் பார்க்க கூடாது. நீதி என்று வருகிற போது ஆட்சியாளன் சாதாரணன் என்று பார்க்க கூடாது. நீதி என்று வருகிற போது அரபியர்கள் அரபி அல்லாதவர்கள் என்று பார்க்க கூடாது. அல் அதில், பரிபூர்ணமான நீதி நிலைநாட்டப்படுவதை 2வது அம்ச அரசியல் சாசனமாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது. எப்படி சொல்லுகிறது திருமறை குர்ஆன்? இன்னல்லாஹ யாமுரு பில் அதில் வல் இஹ்ஸான் வ ஈதாஇதில் குர்பா என்று அந்த வசனம் நீளுகிறது. இந்த வசனத்தின் முதல் அம்சமாக இறைவன் கட்டளையிடுவது, நிச்சயமாக இறைவன் நீதியை கொண்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறான். இன்னல்லாஹ யாமுரு பில் அதில், நீதியை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான் ஆணையிடுகிறான் என்று நீதியின் அம்சத்தை 2வது விஷயமாக திருக்குர்ஆன் சொல்கிறது. 3வது என்ன? அல் முசாவாத், பரிபூர்ணமான முறையில் சமத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும், எல்லாரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும், கருப்பன் வெள்ளையன் என்கிற பாகுபாடு பார்க்கப்படக்கூடாது. நீ மேலிருந்து வந்திருக்கிறாய், இவன் இடையிலிருந்து வந்திருக்கிறான், அவன் தொடையிலிருந்து வந்திருக்கிறான், அவன் அடி பாதத்திலிருந்து வந்திருக்கிறான் என்று வர்ணங்களை காட்டி மக்கள் கூறு போடப்பட்டு விடக்கூடாது. இறைவனின் முன்னிலையில், படைத்தவன் முன்னிலையில், அல்லாஹ்வின் மாளிகையில் அனைவரும் சமம்தான் என்கிற கொள்கை பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அது உயிரோட்டமாக நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற அல் முசாவாத் என்கிற அந்த சமத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் மூன்றாவது அடிப்படை அம்சமாக சொல்லித் தருகிறது. இதையே திருமறை குர்ஆன் ஆழமாக விளக்குகிற போது, யா ஐயுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் ஜக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரே ஆணிலிருந்து ஒரே பெண்ணிலிருந்து படைத்தோம் என்று திருமறை குர்ஆன் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. நான்காவது அரசியல் சாசனம் என்ன? அஷூரா. எந்த விஷயமாக இருந்தாலும் தாண்டுவண்டித்தனமாக முடிவெடுக்க கூடாது. வெளிநாடுகளுக்கு சென்று ஏர்போர்ட்டுகளில் மட்டுமே நின்று கொண்டு அங்கு நடைபெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு வந்து இரவோடு இரவாக 1000 ரூபாய் செல்லாது, 5000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது என்று ஆணையிடக்கூடாது. அல் மஷூரா, அல் முஷாவரா, மிக தெளிவான முறையில் ஆலோசனை பெறப்பட்டு மிக தெளிவான முறையில் அறிவுள்ளவர்களிடம் ஆலோசனைகள் கருத்துக்கள் கேட்கப்பட்டுதான் எந்த சாசனமாக இருந்தாலும் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் வஷாவிருஹும் ஃபில் அம்ர். நபியே, எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த விவகாரமாக இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஃபஇதா அஸம்த, உறுதியான முடிவெடுத்து விட்டால், ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீதே நீங்கள் பொறுப்பு சாட்டி விடுங்கள் என்று இஸ்லாமிய அரசியல் நான்காவது அம்சமாக ஷூரா என்பதை சொல்லி காட்டுகிறது. ஐந்தாவது என்ன? இதுதான் மிக மிக முக்கியமானது. ஆட்சியாளர் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அடிப்படையாக வைத்து, குர்ஆனையும் சுன்னாவையும் மையமாக வைத்து, இறைவனுக்கு கட்டுப்படுகிற விதத்தில் அவர் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சியாக பிறப்பித்து விட்டால், அதிகாரமாக பிறப்பித்து விட்டால், ஆணையிட்டு விட்டால், அதற்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அரசாங்கத்திற்கு எதிராக கொந்தளிக்க கூடாது, ஆட்சியாளர்களுக்கு எதிராக கொந்தளிக்க கூடாது என்கிற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம், யா ஐயுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரம் வழங்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று இந்த ஐந்து அம்சங்களை இஸ்லாமிய மார்க்கம் அரசியல் பிரிவுகளின் அற்புத மூலக்கூறுகளாக இஸ்லாமிய சமூகத்திற்கு சொல்லித் தருகிறது. இதை வச்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்தார்கள். இதை வைத்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை இந்த பூமியிலே தந்தார்கள். யார்? பாரம்பரியமாக, பரம்பரை பரம்பரையாக நாங்கள் எல்லாம் ஆளுகிற வம்சம் கொண்டவர்கள் என்று ஆணவத்தோடு இருந்த ரோமர்களும் பாரசீகர்களும் பாடம் கற்கிற விதத்திலே இருந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல். எப்படிப்பட்ட அரசியல்? அகிலத்தின் அருட்கொடை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளராக இந்த பூவுலகில் சுமார் 23 ஆண்டு காலம் இருந்தார்களே. 13 ஆண்டு காலம் மக்காவில் அவர்கள் மார்க்க பிரச்சாரத்தை மட்டுமே செய்யக்கூடியவராக இருந்தாலும் ஒரு பெருங்கொண்ட சமூகத்திற்கு தலைவராக இருந்தார்கள். 13 கழித்து மதீனாவில் இருந்த 10 ஆண்டு காலமும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் பெற்ற ஒரு இஸ்லாமிய அரசாட்சியை நிறுவிய ஒரு மாபெரும் ஆட்சியாளராக மதீனாவில் விளங்கினார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட அரசியலை இந்த பூமிக்கு தந்தார்கள்! இன்றைக்கு மலம் வீசுகிற, இன்றைக்கு நாற்றத்தை எடுக்கக்கூடிய இந்த சாக்கடை அரசியல் இன்றைக்கு இருந்ததா? எப்படிப்பட்ட அரசியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள்! அந்நியர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற விதத்தில், ரோமர்களும் பாரசீகர்களும் அதிசயப்படக்கூடிய விதத்தில், இப்படியெல்லாம் இவரால் ஆட்சி செய்ய முடிகிறாரா என்று அவர்கள் வியக்கிற விதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்தார்கள். அதுதான் இஸ்லாமிய ஆட்சி. அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்திருக்கிறார், எவ்வளவு சிறப்பான ஆட்சியாளராக இருந்திருக்கிறார்! உலகத்தில் இதுவரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற, இனி ஆட்சி செய்கிற எவனுமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை சொன்னார்கள், வமை யஅதில் இதா லம் அஅதில். இப்படி ஒரு வார்த்தையை வரலாறுல யாராலையும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு வார்த்தையை எந்த அரசியல் கட்சி தலைவராலும் எந்த ஆட்சியாளராலும் சொல்ல முடியாது. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இஸ்லாமிய அரசியலை இந்த பூமி கருமிகப்படுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீதாவையும் மன்ஹஜையும் அடிவேராக போட்டு அதன் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்ட அந்த அரசியல் எனும் கட்டிடத்தின் சாம்ராஜ்யத்தை நிறுவிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நீதியாக நடக்காவிட்டால் யாரால் நீதியாக நடக்க முடியும்? நாங்கள் சொல்லிட முடியுமா? இன்றைக்கு ஆட்சியாளர்கள் யாராவது அப்படி சொல்லிவிட முடியுமா? கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாவம், 8 வயது சிறுமி அநியாயமான முறையில் நசுக்கப்பட்டிருக்கிறாள், அநியாயமான முறையில் அந்த காவிகளின் காம பசிக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறாள் என்று பகிரங்கமான முறையிலே வெளிக்கு வந்ததற்கு பிறகும், வெளியே செய்து வந்ததற்கு பிறகும் சரியான நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு தான் இன்றைய ஆட்சியாளர்களின் அவல நிலை இருக்கிறது.
1: திட்டமிட்டே இனக்கலவரங்களை செய்கிறார்கள், திட்டமிட்டே இஸ்லாமிய சமூகத்தினுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது, திட்டமிட்டே இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் மோசமான முறையில் கபலீகரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் வீடியோ ஆதாரங்களாக காட்சிப்படுத்தப்பட்டதற்கு பிறகும் அந்த ஆட்சியாளர்களால் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு தான் இன்றைக்கு இந்தியாவிலும் இலங்கையிலும் முஸ்லீம்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதி எப்படி இருந்தது, பெருமானார் சல்லாஹுடைய ஆட்சி எப்படி இருந்தது, நான் நீதியாக நடக்காவிட்டால் யாரால் நீதியாக நடக்க முடியும் என்றார்கள். அது மட்டுமா, உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத வார்த்தை அல்லவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மத்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நகரத்தையும் நான் துண்டிப்பேன் என்று, இதைத்தான் இஸ்லாமிய அரசியல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியும் பின்னர் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள்.
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
0: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimwanoli.com.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இஸ்லாமிய அரசியலை மிக சரியான முறையிலே நிறுவி அதை மக்களுக்கு பாடம் நடத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மகள் திருடினாலும் அவள் கரத்தையும் நான் துண்டிப்பேன் என்று. இதைத்தான் இஸ்லாமிய அரசியல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான அரசியலாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் சாதாரணமாக இருந்ததா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அரசியலை பார்த்து மக்கள் சொன்ன கருத்து என்ன? மக்களின் வாக்குமூலம் எப்படி இருந்தது? வமா நீல மின்ஹு ஷைஉன் கத், யாரும் இந்த இறை தூதரால் பழிவாங்கப்படவில்லை, யாரும் இந்த இறை தூதரால் பாதிக்கப்படவில்லை. இப்படி எந்த ஆட்சியாளரை பற்றியாவது சொல்ல முடியுமா? ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, கைத்தட்டினால் நமக்காக குரல் எழுப்பதற்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக எவ்வளவு கேவலங்களை இந்த தலைவர்கள் அரங்கேற்றியிருக்கிறார்கள், எவ்வளவு மோசமான தடங்களை இந்த தலைவர்கள் உருவாக்கிவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனா நபிகள் நாயகம் அவர்களுக்காக உயிரை கொடுப்பதற்கும் பெருங்கொண்ட கூட்டம் தயாராக இருந்த போதும், அகிலத்தெருக்கொடை அண்டன பெருமானார் கண் சிமிட்டினால் போதும் தன்னுடைய உயிரை கூட தருவதற்கு பெருங்கொண்ட கூட்டம் தயாராக அவருடைய வீட்டு வாசலில் இருந்த போதும் கூட அல்லாவின் தூதர் சிலாசவர்களால் யாரும் பழிவாங்கப்பட்டதில்லை, யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில் தண்டித்ததில்லை. ஆனால் அல்லாஹ்வின் வரம்புகள் மீறிவிட்டால் அல்லாஹ்விற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் கண்டிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இஸ்லாமிய அரசியல். இவரைத்தான் இஸ்லாமிய நிர்வாகி, இவரைத்தான் இஸ்லாமிய ஆட்சியாளர் என்று சொல்ல முடியும். அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது சொத்தை பங்கிடும் போது எப்படி இருந்தார்கள், பொது சொத்தை பங்கிடும் போது எப்படிப்பட்ட ஒரு பண்புகளை கடைபிடித்தார்கள்? நான் உங்களுக்கு கொடுப்பவனும் அல்ல, நான் உங்களுக்கு தடுப்பவனும் அல்ல, எனக்கு எப்படி ஏவப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நான் உங்களிடையிலே பங்கிடுகிறேன், அவ்வளவுதான் என்று சொன்னார்கள். பார்க்க முடியுமா? அப்படி இன்றைக்கு பார்க்க முடியுமா? அப்படி பதவிகள் எப்படி ஒதுக்கப்படுகிறது, இலாக்காக்கள் எப்படி ஒதுக்கப்படுகிறது, அமைச்சரவை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, எந்த அந்த இலாக்காவில் லாபம் கூட வருகிறதோ, எந்த இலாக்காவில் லஞ்சம் அதிகம் பெற முடியுமோ அங்கே தனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இப்படி அமைச்சரவை ஆரம்பித்து தேர்தலில் நிற்பதற்குண்டான சீட்டுகள் ஆரம்பித்து ஒரு சாதாரண வார்டு பதவி வரைக்கும் இன்றைக்கு லஞ்சத்தை மையமாக வைத்து, பெட்டிகளை மையமாக வைத்துத்தான் இன்றைக்கு அந்த இருக்கைகள் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நிர்வாகியாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட அரசியல்வாதியாக இருந்தார்கள்? நான் உங்களுக்கு தருபவனும் அல்ல, நான் உங்களுக்கு தடுப்பவனும் அல்ல, எனக்கு எப்படி ஏவப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே உங்கள் மத்தியிலே பங்கிடுகிறேன், அவ்வளவுதான். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் இஸ்லாமிய அரசியல். இப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு பதவியை பெறுவதற்காக, ஆட்சியை அடைவதற்காக ரோட்டிலே இறங்கி வீதி வீதியாக சென்று எனக்கு அம்மா தாயே என்று பிச்சை கேட்பதற்கு இணையாக இன்றைக்கு பொறுப்புகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஓட்டுகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நிர்வாக நடைமுறையை உருவாக்கினார்கள், எப்படிப்பட்ட அரசியல் அமைப்பை சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? பொறுப்பை யாரும் கேட்டு வாங்க கூடாது என்றார்கள், பதவியை யாரும் கேட்டு பெறக்கூடாது என்றார்கள். தன்னிடத்திலே யாராவது பொறுப்பையோ பதவியோ கேட்பார்களாயின் அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு தனிப்பட்ட முறையில் நெருக்கமான தோழராக இருந்தாலும் பதவியை தரமாட்டேன் என்று சொன்னார்கள். அதுதான் இஸ்லாமிய அரசியல். இப்படிப்பட்ட அரசியல்வாதி எங்க பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட ஆட்சியாளரை இந்த உலகம் எங்கே பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட ஆட்சியின்றரை இந்த உலகம் எங்கே பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட ஆட்சி

தட்டிவிட்டு சொன்னார்கள், அபூதரே இன்னக தாயிஃப், நீர் பலஹீனமானவர், இந்த பொறுப்பு என்பது அமானிதம் என்று சொன்னார்கள். இந்த பொறுப்பு என்பது அமானிதம் என்றார்கள். நீர் பலகீனமானவர், இந்த பொறுப்பு அமானிதம். நிச்சயமாக இந்த பொறுப்பு என்பது மறுமை நாளில் இழிவாக வரும், மறுமை நாளில் மிக பெரும் வருத்தமாக வரும். இல்லா மன் அஹதஹா பிஹக்கிஹா வஅத்தல்லதி அலைஹி ஃபீஹா, பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய கடமையை செய்த சிலரை தவிர எல்லோருக்கும் இந்த பொறுப்பு நாளைய மறுமையில் மிகப்பெரிய இழிவாய், மிகப்பெரிய சோதனையாய் வந்து நிற்கும் என்று சொன்னார்களே. இப்படி எந்த அரசியல் கட்சி தலைவராவது தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்ல முடியுமா? யாராவது இப்படி சொல்லி இருக்கிறார்களா? இன்றைக்கு போஸ்டர் ஒட்ட ஆரம்பிப்பவன் கூட நாளைக்கு ஏதேனும் ஒரு ஆதாயம் நமக்கு கிடைக்கும் என்கிற அர்த்தத்தின் அடிப்படையில் தானே இன்றைக்கு எல்லோரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை உருவாக்கியது இன்றைய சாக்கடை அரசியல், இப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கியது இன்றைய லௌகீக மௌட்டிக அரசியல். தெரு தெருவாக வீதி வீதியாக இறங்கி என்னை உங்களுக்குரிய ஆட்சியாளராய் நியமியுங்கள், என்னை உங்களுக்குரிய பொறுப்பாளராய் நியமியுங்கள் என்று பொறுப்பை கேட்டு பெறக்கூடியதை உருவாக்கியது லௌகீக மௌட்டிக அரசியல். ஆனால் கேட்பவர்களுக்கு பொறுப்பை தரமாட்டேன் என்று சொன்னதுதான் உண்மையான ஆன்மீக அரசியல். இன்னைக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அது பைத்தியக்கார அரசியல். ஆன்மீக அரசியல் என்கிற பேர்ல இன்றைக்கு சிலர் உளறி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஆன்மீக அரசியலை சொன்னது அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்மீகம் என்றால் என்ன? உன் ஆன்மா இறைவனுடைய விஷயத்தில் அச்சத்தோடு பொறுப்பாளர்களுடைய, உன் பொறுப்புக்கு கீழ் நியமிக்கப்பட்டவர்களுடைய உணர்வுகளை புரிந்து ஆட்சி நடத்துகிறாயே, அதுதான் ஆன்மீக அரசியல். அந்த ஆன்மீக அரசியலை இந்த உலகத்திலே நிறுவியது, நடத்தியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமா? எப்படிப்பட்ட ஆட்சியாளர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படிப்பட்ட இஸ்லாமிய அரசியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி காட்டினார்கள்? தன்னால் நியமிக்கப்பட்ட தகுதியுள்ள எந்த ஆளுநராவது, எந்த பொறுப்பாளராவது மறைமுகமாக கூட தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை. நேரடியாக இல்லை, மறைமுகமாக கூட கரெக்டாக தராசு வைத்து எடை போட்டு பார்த்தால் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்கிற நிலையை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பாளர்கள் என்று வரும்போது நெருப்பாய் தான் இருந்திருக்கிறார்கள். அகிலத்தின் நெருக்கடி அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு லத்பியா என்கிற பெயரில் உள்ள ஒருவரை சதக்காவை கலெக்ட் செய்வதற்காக, தர்மத்தை வசூலிப்பதற்காக நியமிக்கிறார். தர்மத்தை வசூலிப்பதற்காக போகிற அவர் வசூலித்து வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் இடத்திலே சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இது வசூலிக்கப்பட்ட தர்மம், இது எனக்குரிய அன்பளிப்பு. இன்னைக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் எப்படி தெரியுமா? கட்சி நிதியாக நான் 1 கோடி வசூலித்து விட்டு வந்து விட்டால் அதில் 20% கமிஷனாக தருவது இன்றைய மௌட்டிக அரசியல். கட்சி நிதியாக நான் 10 கோடி வசூலித்து வந்து விட்டால் அதிலே 20-25% எனக்கு லஞ்சமாக தருவது இன்றைய மௌட்டிக அரசியல். ஆனா லஞ்சமாக பெறவில்லை, யாரையும் அச்சுறுத்தி பெறவில்லை, கடமையை செய்வதில் குறை வைத்தோ தொய்வு வைத்தோ எந்த கட்டணத்தையும் வசூலிக்கவில்லை. அல்லாஹ்வின் பாதையில் வருகிறாரே, அன்னலார் சொல்லுகிற வேலையை செய்கிறாரே என்று இறக்கப்பட்டு பொதுமக்களாக அவர்களாகவே விரும்பி கொடுத்த இனாம், அவர்களாகவே விரும்பி கொடுத்த அன்பளிப்பு, அதையே ரசூலுல்லாஹ்வுடைய கவர்மெண்ட் கண்டிச்சு. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட்னாலே கவருக்குள்ள அமௌண்ட்டுங்கிறான். இன்னைக்கு கவர்மெண்ட்னால என்னது? கவருக்குள்ள அமௌண்ட், அதுதான் கவர்மெண்ட். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹாதா மாலுக்கும் வஹாதா ஹதியத்துன், இது உங்களுக்கு நான் சேர்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருள், இது எனக்குரிய அன்பளிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் முகதாட்சணை பார்க்கவில்லை. தனிப்பட்ட முறையில் தன்னையே தாக்க வந்தவர்களை கூட பொறுத்து போன ரசூலுல்லாஹ், தனிப்பட்ட முறையில் தன்னையே சபிக்க வந்தவர்களை கூட இன்முகத்தோடு எதிர்கொண்ட ரசூலுல்லாஹ், தனிப்பட்ட முறையில் தன்னையே கொல்ல வந்தவரை கூட சலாம் சொல்லி புன்முறுவல் பூத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய காசை வசூலிக்கிற போது எனக்குரிய அன்பளிப்பு என்று சொன்னவரை அகிலத்தின் நெருக்கடி என்ன வார்த்தையை சொல்லி கண்டித்தார்கள் தெரியுமா? ஃபஹல்லா ஜலஸ்தஃபி பைத்தி அபீக வ உம்மிக, உன் தாயுடைய தந்தையுடைய வீட்டிலே நீ அமர்ந்து கொள், ஹச்சா தத்தியக்க ஹதியத்துக்க இன் குந்த சாதிகா, நீ உன் தாய் வீட்டிலோ உன் தந்தை வீட்டிலும் அமர்ந்து பார், நீ சொல்லுகிற அன்பளிப்பு உனக்கு வருமா என்று பார்க்கலாம். அகிலத்தின் அருக்குடைய எண்ணலம் பெருமானார் ஆக அதிகமாக தம்முடைய வாழ்நாளில் கண்டித்த வார்த்தைகளில் இதை ஒரு வார்த்தையாக குறிப்பிடலாம். தன்னை சபிக்க வந்தவர்களை, அஸ்ஸாமு அலை
உங்கள் மீது சாபமும் கோபமும் மரணமும் உண்டாகட்டும் என்று சபிக்க வந்தவர்களை கூட வாலிக் என்று ஒரு வார்த்தையோடு முடித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி

0: சொல்லோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகம் என்று வந்து விட்டால், அரசியல் என்று வந்து விட்டால், பொறுப்பு என்று வந்து விட்டால், பொதுமக்களுடைய பொருள் என்று வந்து விட்டால், அமானிதம் வந்து வந்து விட்டால் எப்படி நெருப்பாய் மாறி கண்டித்திருக்கிறார்கள் பாருங்கள். ஃபஹல்லா ஜலஸ்த ஃபி பைத்தி அபீக வ உம்மீக், உன் தாய் வீட்டிலும் உன் தந்தை வீட்டிலும் உட்கார்ந்து கொண்டு இப்படி சொல்லிப்பார், அன்பளிப்பு உனக்கு வருமா என்று பார்க்கலாம் என்று சொல்லி அதோட நிக்கலே. எந்த அளவிற்கு பொது காசிலே பேணுதாக இருந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எப்படியா, இன்றைக்கு பொது காசுகள் எப்படி சீரழிக்கப்படுகிறது, இன்றைக்கு பொதுமக்களின் பொருளாதாரம் எப்படி விரயமாக்கப்படுகிறது. தலைவர்கள் உல்லாசரக வாகனங்களில், இன்றைக்கு பவனி வருவது பொதுமக்களின் காசால். யார் என்னவென்று அட்ரஸ் தெரியாமல் இருந்தவர்கள் எல்லாம், திருட்டு ரயில் ஏறி வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பது இன்றைய அரசியல். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது காசில் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்றால், அன்பளிப்பு வந்தது என்று சொன்னவரை நேரடியாக கண்டித்ததோடு மாத்திரம் இல்லாமல் மிம்பரிலே ஏறுகிறார், ஃபஹமிதல்லாஹு வஅஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை புகழ்கிறார், புகழ்ந்து விட்டு சொல்கிறார், அம்மா பஅத் ஃபின்னி யஸ்தஅமிலு ரஜுல மின்கும், உங்களில் ஒருவரை நான் சதக்காவிற்காக நியமிக்கிறேன், அவர் இது எனக்குரிய அன்பளிப்பு என்று சொல்கிறார். அவர் தன்னுடைய தாயின் வீட்டிலேயோ தன் தந்தையின் வீட்டிலேயோ இருந்து இந்த அன்பளிப்பை பெற முடியுமா என்று பார்க்கட்டும் என்று மிம்பரில் ஏறி கண்டிக்கிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள், இதுதான் இஸ்லாமிய அரசியல். இந்த அரசியலை இன்றைக்கு யார் செய்கிறார்? இன்றைய அரசியலை இன்றைக்கு இந்தியா பார்த்துக் கொண்டிருக்கிறதா? இந்த அரசியலை இன்றைக்கு இலங்கை பார்த்துக் கொண்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இதைத்தான் இஸ்லாமிய அரசியல் என்று சொல்லுகிறோம். சாதாரணமான அரசியலா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் ஆட்சி தலைவர், மிகப்பெரிய ஆட்சி தலைவர், மசீரத் ஷஹர், ஒரு மாத தூரம், ஒரு மாத காலம் ஒருவர் பிரயாணம் செய்து என் திசையில் எங்கு போனாலும் அல்லாஹ்வின் தூதரின் பேர் இடி என்று கேட்கிற அளவிற்கு செல்வாக்கு மிகுந்த தலைவர். ஆனா அந்த தலைவருடைய வாரிசுகள் எப்படி இருந்தார்கள்? இன்றைக்கு இருப்பதை போலவா அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய வாரிசுகள் எப்படி? மக்கள் நலம், மக்கள் நலம் என்று சொல்லுவார், ஆனா அவருடைய மனசுல இருப்பதெல்லாம் அவருடைய மக்கள் நலம் என்று மட்டும்தான் அப்படின்னு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி மக்கள் நலம் பாரு, மக்கள் நலம், மக்கள் நலம் என்று பேசிக் கொண்டிருப்பார். ஆனால் அவர் பேசுறது யாருடைய மக்கள் நலம்? சமூக மக்கள் அல்ல, இந்த சமுதாயத்தின் மக்கள் அல்ல, தான் பெற்றெடுத்த தன் சொந்த மக்களின் நலத்தை தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாரிசை, என்னுடைய வீட்டில் இருந்து எந்த வாரிசையும் நான் எந்த விதமான கட்சி பதவிக்கோ அரசியல் பதவிக்கோ தரமாட்டேன், அப்படி தந்தால் என்னை நடுரோட்டிலே வைத்து சவுக்கால் அடியுங்கள் என்றெல்லாம் சவால் விட்ட தலைவர்களுடைய பிள்ளைதான் நான் முதல்வரானால் என்று பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். தெரியும் உங்களுக்கு நான் யாரை சொல்றேன். என் வீட்டில் இருந்தோ என்னுடைய வாரிசுகளில் யாரையாவது கட்சி பணிக்கோ அல்லது ஆட்சி பணிக்கோ நான் நியமித்தால் என்னை நடு ரோட்டில் சவுக்கால் கட்டி வச்சு அடிங்கன்னு பீலா விட்டார் ஒரு காலத்துல. இன்னைக்கு அவர் வீட்டு வாரிசு தான் அன்புமணி ஆகிய நான் முதலமைச்சர் ஆனால் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒபாமாவை பார்த்து. இதுதான் இன்றைய மௌட்டிக அரசியல், இதுதான் இன்றைய லௌகீக அரசியல். ஆனா அண்ணலார் கொடுத்த இஸ்லாமிய அரசியல் எப்படி இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய ஆட்சி தலைவராக இருந்தாரு, அவருடைய வாரிசுகளுக்கு அந்த அமைச்சரவையில் என்ன இடம் இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போதும் சரி, அண்ணலாரின் அன்பு வாரிசு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட இடத்திலே இருந்தார்கள்? போர்க்களம் ஒன்று வருகிறது, நிறைய கனிமத்து கிடைக்கிறது, பொதுமக்கள் எல்லாம் கனிமத்தை வாங்கி பயன்பெறுகிறார்கள், எல்லோருக்கும் தந்தையவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள், பெற்ற பிள்ளை நான் வேலை செய்து செய்து அழியவர்களுக்கு சேவகம் செய்து செய்து வீட்டிலே மாவை குழைத்து குழைத்து கையெல்லாம் இறுக காய்த்து விட்டது, ஒரே ஒரு பணியாளரை கேட்டு விட்டு வரலாம் என்று போனவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அரசியல் குல வாரிசுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி என்ன? போறாங்க, வீட்டில் ரசூலா இல்லை, ஆயிஷா ரழியல்லாஹு இருக்கிறாங்க, விஷயத்தை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆயிஷா ரழியல்லாஹு அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி உங்கள் மகன் வந்தாங்க, ஒரு பணியாளரை கேட்டார்கள் என்று சொன்ன உடனே நேராக வீட்டிற்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவருக்கும் மனைவிக்கும் அலிக்கும் ஃபாத்திமாக்கும் ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் ரெண்டு பேருக்கும் நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் இருவருக்கும் நீங்கள் இருவரும் கேட்ட ஒன்றை விட சிறப்பான ஒன்றை உங்கள் இருவருக்கும் அறிவிக்கட்டுமா? அதுதான் அன்னைக்குள்ள அரசியல், அதுதான் இஸ்லாமிய அரசியல். இன்றைக்கு பிள்ளைகள் வாய் திறந்து கேட்க வேண்டாம், பிறந்து விட்டால் போதும் அவர்களுக்கு கட்சியில் பதவி, பிள்ளை பிறந்து விட்டால் போதும் அவர்களுக்கு அமைச்சரவைகளிடம், பிள்ளை பிறந்து விட்டால், பேரன் பிறந்து விட்டால் போதும், அவர்களுக்கு ஆட்சியில் இடம். இதுதான் இன்றைய லௌகீக மௌகி மௌட்டீக அரசியல். ஆனா அன்னைக்கு இருந்த ஆன்மீக அரசியல் எப்படி இருந்தது? அன்றைக்கு இருந்த அறம் கூறும் இஸ்லாமிய அரசியல் எப்படி இருந்துச்சு? பெத்த உள்ள ஒரே ஒரு வேலைக்காரனை கேட்ட போதும் கூட பெருமானார் சல்லாலை சொல்லும், வீட்டுக்கு வந்து மகனையும் மகளையும் மருமகனையும் உட்கார வச்சு உங்கள் இருவருக்கும் நீங்கள் கேட்ட ஒன்றை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு தரட்டுமான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன்பு சுபஹான் அல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை சொல்லுங்கள். இது நீங்கள் இருவரும் கேட்கக்கூடிய காதிம் என்கிற அந்த பணியாளரை விட உங்களுக்கு சிறந்ததுன்னு சொன்னாங்களே, இப்படி ஒரு அரசியல் தலைவரை இந்த உலகத்தில் யாராவது பார்க்க முடியுமா? இதுதான் இஸ்லாமிய அரசியல், இதுதான் இஸ்லாமிய அரசியல். இப்படிப்பட்ட அரசியல் கட்டமைப்பை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். ஏங்க இன்றைக்கு சாதாரணமான ஒரு பதவியில் இருந்து விட்டாலே எப்படி ஆட்டம் போடுகிறார்கள், எப்படி குதிக்கிறார்கள், எப்படி கர்ஜிக்கிறார்கள், எப்படி உல்லாசரகமான வாகனங்களிலே பவடி வருகிறார்கள், எப்படி ஆடம்பரத்தோடும் படாட்டோபத்தோடும் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகர் என்கிற மிகப்பெரிய நகரமே ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. எந்த இடத்திலிருந்து அடித்து துரத்தப்பட்டார்களோ, எந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, அதே இடத்தின் ஆட்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கைக்குள் வருகிறது. அதே அந்த நாட்டின் அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணசைவிற்குள் வருகிறது. ஆனால் உள்ளே போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போனார்கள்? மக்கமா நகருக்குள் நுழைகிற போது அந்த மாபெரும் இஸ்லாமிய தலைவர், அந்த மாபெரும் அரசியல் சக்கரவர்த்தி எப்படி உள்ளே போனார்? வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கிறார்கள், மக்கமா நகருக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போகும் போது போன அந்த வர்ணனையை தருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபத்ஹை ஓதிக்கொண்டு வெற்றி அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் எப்படி இருக்கும் என்கிற அந்த அத்தியாயத்தை ஓதிக்கொண்டு ஒட்டகத்தினுடைய அந்த வாரை பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்த நிலையிலேயே போகிறார்கள். பெருமானாரின் மீது ஒரு பெருமை வந்து விட்டது என்பதை யாருமே பார்க்க முடியாத அளவிற்கு, சொல்லிவிட முடியாத அளவிற்கு பணிவின் சிகரமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் பெருமானார் குனிந்து போனதை வர்ணிக்கிற போது சொல்கிறார்கள், கொஞ்சம் இருந்தால் பெருமானாரின் தாடி அந்த ஒட்டகத்தின் மீது ஒட்டி இருக்கும் என்கிற அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்த நிலையில் பணிந்த நிலையில் போனார்களே, அது தலைவரா? சும்மா ரெண்டு பேரை கூட வச்சுக்கிட்டு கோட்டரையும் கோழி பிரியாணியும் கொடுத்து கூட கூட்டு வந்துகிட்டு இவர்கள் சொல்லுகிற கருத்து சரியா இருக்குதோ சரியா இல்லையோ எதை கேட்டாலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், எதை சொன்னாலும் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கோமாளி கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, இது அரசியலா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அதுதான் அரசியல், அதுதான் ஆன்மீக அரசியல், அதுதான் இஸ்லாம் சொல்லி தந்த அரசியல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தந்த அரசியல் அதுதான். இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அரசியலை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள்? போர்க்களம் என்று வரும்போது பின்னாடி நிற்கவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏசி அறையில் இருந்து கொண்டு ஆணைகளை மட்டும் பிறப்பித்துக் கொண்டிருக்கவில்லை. படை என்று வந்து விட்டால், போர் என்று வந்து விட்டால் முன்னாடி வந்து நின்று அனன் நபியுல் அகதீப் அனபினு அப்துல் முத்தலிப் என்று சொல்லி வீரியமாக போவார்கள். நான் நபி பொய்யர் அல்ல, நான் அப்துல் முத்தலிபின் வாரிசு என்று சொல்லி போர்க்களத்திலே முன்னாடி போய் நின்றார்களே, அது அரசியலா? அவர்கள் தலைவரா? அவர்கள் அரசியல் தலைவர்களா? வெறுமனே குளிர்ச்சாதன பெட்டைக்குள் உள்ளே இருந்து கொண்டு கட்டளை மட்டும் பிறப்பித்துக் கொண்டு ஏசி அறையில் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களா? இப்படி அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகலாம் சகோதரர்களே. இன்னும் உச்சகட்டமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளின் மிகப்பெரிய அடிப்படை தகுதி என்ன தெரியுமா? நடைபெறுகிற எந்த காரியத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த திறமை அவனுக்கு இருக்கிறதோ அவனைத்தான் இந்த உலகம் அரசியல்வாதியாக பார்க்கும். சாதாரணமா ஒரு செய்தி நடக்கும், நடக்கிற அந்த செய்தியை தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய மௌட்டீக லௌகீக அரசியல்வாதிகளின் அடிப்படை தகுதியாக பார்க்கப்படுகிறது. ஆனா ரசூலுல்லாஹ் உருவாக்கி வைத்த அரசியல் எப்படி தெரியுமா? இயற்கையாகவே பெருமானாருக்கு புகழ் சேர்க்க எந்த விஷயம் நடந்தாலும் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வகையிலும் தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளாமல் பணிவாக போனார்களே, அதுதான் ரசூலுல்லாஹ் உருவாக்கி தந்த ஆன்மீக அரசியல். ஆமாம் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அகிலத்தின் அருட்கொடை, கண்களில் கண்ணீர் விட்டு தன்னுடைய உலக விஷயங்களுக்காக, இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய உறவுகளின் பிரிவுகளுக்காக அழுத சம்பவங்களை அளவாக பட்டியல் போட்டு விடலாம். அதிலே உள்ள முக்கியமான ஒரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த ஆண் வாரிசு ஒன்று இறந்து போகிறது. இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ சோதனைகளை கண்டு தான் களத்திலே வென்றிருக்கிறார். சாதாரணமான சோதனைகள் அல்ல. பிறந்த ஆண் வாரிசுகள் எல்லாம் இள வயதிலேயே பால்ய பருவத்திலேயே மரணிக்கிற மிகப்பெரிய சோதனையை கண்டு விட்டு தான் களத்தில் ஜொலித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு பிள்ளை இறந்து விட்டால் இன்றைக்கு நம்மால் தாங்க முடிவதில்லை. பிள்ளை பேர் கொஞ்சம் தள்ளி போய்விட்டால் துடித்து விடுகிறோம். திருமணமாகி சில ஆண்டுகள் கொஞ்ச ஆண்டுகள் தள்ளி போனாலே நாம் எல்லாம் வளவளத்து போய் விடுகிறோம். ஆனா பிறந்த ஆண் வாரிசுகள் எல்லாரையும் பால பருவத்திலேயே பால்ய பருவத்திலேயே அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததா அந்த களத்திலே ஜொலித்தார்கள். சகோதரர்களே, இப்ராஹிம் என்கிற ஆண் வாரிசு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு பிரிகிறது. பொதுமக்கள் பேசுகிறார்கள், இன்றைக்கு சூரிய கிரகணம் வந்த போது இறை தூதரின் மகன் இறந்து போய்விட்டார், அதனால் தான் இதோ இன்றைக்கு கிரகணம் வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இது மட்டும் இன்னைக்கு நடந்திருந்தா அதை பெரிய போஸ்டராக்கி நம்மாளுங்க அதையே பெரிய டைட்டிலாக்கி இருப்பார்கள். தலைவரின் குழந்தை இறந்ததற்கு சூரியனே கண்ணீர் வெடித்துருச்சுமா, டே சூரியனாலே ஹார்ட் அது எப்படா கண்ணீர் வெடிக்கும், அதெல்லாம் பேசக்கூடாது, டைட்டில் போட்டு விடுவார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய ஆண்வாரிசு இறக்கிறது, அந்த இறந்த அன்று பாருங்கள் சகோதரர்களே சூரிய கிரகணம் வருகிறது. உடனே மக்கள் தாமாக பேசுகிறார்கள், காசு கொடுத்து பேச வைக்கவில்லை, யாரும் விளம்பரம் தேடுவதற்காக பேச வைக்கவில்லை, தாமாக பேசுகிறார்கள். கஸஃபத்தி ஷம்சுலி மௌத்தி இப்ராஹிம், நபியின் வாரிசு இறந்த காரணத்தினால் இதோ சூரியனுக்கே கிரகணம் வந்து விட்டது என்று சொன்னார்கள். செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறது. பிரபலம் கிடைக்க வேண்டும் என்று பெருமானார் விரும்பி இருந்தால், பொதுமக்கள் அனைவரும் தன்னை ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் சமூகத்திலே ஏதாவது நடைபெறாதா, அதை வைத்து அரசியல் களம் கண்டு தன் பேரை தனியாக காட்டி விடுவதற்கு துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்களே. அப்படி இல்லை, ரசூலுல்லா தானாக வந்து மாட்டுகிறது, தானாக மக்கள் பேசுகிறார்கள். அதை மறுத்து பேசாவிட்டால் கூட பரவாயில்லை, மௌனமாக ஆமோதித்து விட்டிருந்தாலே டிஆர்பி ரேட்டிங் எகிரி இருக்கும். இன்னைக்கு அதுதானே எல்லாம் பண்றான், இன்றைக்கு அதுதானே பண்றான். மீடியாவிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசியல் கட்சி நடத்துபவர்கள் தூக்கி எறிகிற எச்சில் இலைகளை பொறுக்குவதற்கு சமமாக டிஆர்பி ரேட்டிங் எகிர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எதையெல்லாம் காட்சி ஊடகப்படுத்துகிறார்கள், எதையெல்லாம் எந்தெந்த அசிங்கங்களை எல்லாம் அம்பலத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற செய்தியை எவனும் பேச மாட்டான். ஒரு சின்னஞ்சிறு பெண்மணி, ஒரு சின்னஞ்சிறு குழந்தை, ஒரு பச்சை குழந்தை, அது கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு தூக்கி போடப்பட்டாலும் அதை காட்சி ஊடகப்படுத்த மாட்டார்கள். ஆனா சினிமா நட்சத்திரம் ஒருவன் வந்து விட்டால், சினிமா நடிகை ஒருவன் வந்து விட்டால் அதை திரும்ப திரும்ப பேசி, வந்த நடிகை சாராயம் குடித்து செத்து போனாலும் என்னவோ இந்த தேசத்திற்கே அவள் ஒரு ஷஹீத் அடைந்ததை போல, இந்த தேசத்திற்கே மிகப்பெரிய தியாகியை போல அவளை தேசிய கொடி போத்தி போத்தக்கூடியதையெல்லாம் இன்றைக்கு மீடியா படம் முடிச்சு காட்டு. ஏன் விளம்பரம் என்கிற பித்து பிடித்து இன்றைக்கு மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கீகாரம் என்கிற அந்த ஒன்றை தேடி இன்றைக்கு நெருப்பாய் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பேஸ்புக்கிலே ஒவ்வொன்றையும் போட்டுவிட்டு இன்னைக்கு 100 லைக், இன்னைக்கு 200 லைக், பைத்தியம் முடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். காலைல எந்திரிச்ச உடனே பேஸ்புக்கை பார்க்க எத்தனை லைக்கு அப்படிங்கிற நிறைய பேர் அடிக்ட் ஆகி வந்திருக்கிறான். இன்னைக்கு அடிக்ட் எப்படி வாட்ஸ்அப்லயே நம்ம போட்டோம்னா அது எத்தனை பேர் பார்த்துருக்கான்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அதை வச்சு பார்க்கறான். 10 பேர் பார்த்துட்டான், 20 பேர் பார்த்துட்டான், 30 பேர் பார்த்துட்டான், 40 பேர் பார்த்துட்டான். இப்படி சகோதரர்களே விளம்பரத்திற்கு பின்னால் அங்கீகாரம் என்கின்ற அந்த பித்தை பிடித்த பைத்தியங்களை போல் இன்றைக்கு மக்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா மக்களே கொண்டு வந்து சேர்த்தான் புகழே. பாருங்க, நபியின் வாரிசு இறந்துருச்சு, அதனால சூரியனுக்கே கிரகணம் வந்துருச்சு. அகிலத்தின் நெருக்கொடை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்து சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்கஸிமானி லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி, சூரியன் மட்டுமல்ல சந்திரனையும் சேர்த்து சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அரசியல்வாதி, மக்கள் பேசுறது சூரியன் தான், ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனையும் சொல்லி சந்திரனையும் சொல்லி சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்கஸிஃபானி லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி, நிச்சயமாக சூரியனோ சந்திரனோ யாருடைய இறப்பிற்காகவோ யாருடைய பிறப்பிற்காகவோ கிரகணம் கொள்வதில்லை. ஃபஇதா ரஐதும் ஃபஸல்லு, எனவே கிரகணத்தை பார்த்து விட்டால் தொழ போங்கயா, தேவையில்லாத பேச்ச பேசாதீங்க. இது அரசியல், எப்படி மக்கள் புகழை கொண்டு வந்து சேர்க்கிறான், புகழை தூக்கி போட்டு விட்டு இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேலை, இது அல்லாஹ்வுடைய ஆயத்து, அல்லாஹ்வுடைய அட்டாட்சி, அல்லாஹ்வுடைய கோப பார்வை வந்துற போது பிசாம போய் எல்லாம் தொழுவுங்க, அந்த கிரகணம் முடியும் வரைக்கும் சொன்ன அவங்க தலைவரா சும்மா ஒன்னா காவிரியின் நாயகனேன்னு போட்டுருவான், சும்மா அவர் கல்ல கூட தூக்கி போட்டிருக்க மாட்டார், ஒரு கல்லை கூட தூக்கி போட்டிருக்க மாட்டார். காவிரியின் நாயகனே என்று பிளெக்ஸ் போர்டை அடித்து அலைந்து கொண்டிருக்கிற இவர்கள் தலைவர்களா? சகோதரர்களே, குப்பைகள் இது, இது குப்பைகள். இந்த குப்பைகளை கிளற கிளற நாத்தம் தான் அடிக்குமே தவிர, மலம் தான் வீசுமே தவிர, மனம் ஒரு காலமும் வீச போவதில்லை. தௌஹீதின் பக்கம் வாருங்கள், அகைதாவின் பக்கம் பாருங்கள். இப்படி ஒரு அரசியலை ரசூலுல்லாஹால் எப்படி நிலைநாட்ட முடிந்தது? இப்படிப்பட்ட ஒரு அரசியலை ரசூலுல்லாஹால் எப்படி நிறைவேற்ற முடிந்ததுன்னா, அந்த 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ் போட்டு அடித்தளம், அந்த அடித்தளத்தை போடுவதற்கு எல்லோரும் ஒன்று சேருங்கள். மீதி எல்லாம் தானா நடக்கும், மீதி எல்லாம் தானா நடக்கும். அன்பு சகோதரர்களே, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமிய எதிரிகளுடைய வயிறில் புலியை கரைப்பது இஸ்லாமிய அழைப்பாளர்களுக்கு எதிராகத்தான். நான் பல கூட்டங்களில் இதை பதிவு செய்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி ஆனாலும் ஆர்எஸ்எஸ் போன்ற அந்த காவி கயவர்கள் அஞ்சுவதும் நடுங்குவதும் ஜாகீர் நாயக்கை போன்ற இஸ்லாமிய அழைப்பாளர்களை பார்த்துதான். ஏன்? அவனுக்கு தெரியும் இவர்களுடைய கடுகு சிறு சென்றாலும் காரம் பெருசு. நல்லா புரிஞ்சுக்க, இஸ்லாமிய அழைப்பு என்பது கடுகை போல், அது சிறுசாகத்தான் இருக்கும், ஆனா அதன் காரம் ரொம்ப பெருசு. அதனாலதான் ஃபிரோன் பயந்தது மூசா நபி என்கிற இஸ்லாமிய அழைப்பாளருக்காக. வரலாறை படியுங்கள், இஸ்லாமிய அழைப்பு எங்கே ஓங்கி ஒழிக்கப்படுகிறதோ, அந்த இஸ்லாமிய அழைப்பை மையமாக வைத்து எங்கே அரசியல் அமைப்பு கட்டியமைக்கப்படுகிறதோ அதுதான் நிற்கும், அதுதான் நிலைக்கும். தௌஹீத் என்பதை, அகீதா என்பதை ஓரமாக வைத்துவிட்டு எத்தனை அரசியல் கட்டடங்களை நாம் கட்டி எழுப்பினாலும் சகோதரர்களே, அது சுக்குநூறாக போகும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், தௌஹீத் அதுதான் நம்முடைய உயிர் மூச்சு, அகீதா அதுதான் நம்முடைய உயிர் மூச்சு. அல்லாஹ்வின் மார்க்கத்தை பூமியில் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பூமியை தாராளமாக தந்து விடுவேன் என்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 13 ஆண்டு கால இஸ்லாமிய அழைப்பு படியில் அல்லது 23 ஆண்டு கால இஸ்லாமிய பிரச்சாரத்தில் எங்கேயாவது யா அல்லாஹ் எனக்கு ஆட்சியை தா, அதிகாரத்தை தா என்று கேட்டார்களா? சஹாபாக்கள் கேட்டார்களா? எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னல பெருமானார் மக்கா மாநகரில் மார்க்கம் பேச ஆரம்பித்த போது ஒரு இருக்கை ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தமாக இருந்திருக்கவில்லை, ஒரு அறை ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்திருக்கவில்லை. அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டியமைக்கப்பட்ட காபாவின் ஆலயம் கூட ரசூலுல்லாஹ்வின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை. இப்படி இருந்த ரசூலுல்லாஹ் தௌஹீதை சொன்னார்கள், ஷிர்கை எதிர்த்தார்கள், அகீதாவை போதித்தார்கள், அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். கடைசியில இன்னல்லதி ஃபரத அலைகல் குர்ஆன் லராதுக இலா மஆத், நபியே ஆணை உம்மீது இறக்கியவன் நிச்சயமாக வாக்களிக்கப்பட்ட மக்காவிற்கு மீண்டும் உங்களை கொண்டு செல்வான் என்று அல்லாஹ் சொன்னார். அதே மாதிரி மக்கா கிடைத்தது, மதீனா கிடைத்தது, கலீஃபாக்கள் வந்தார்கள், அதற்கு அடுத்தடுத்து இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வந்தார்கள். இன்றைக்கு பூமியின் 3 பகுதியில் ஒரு பகுதி பச்சை நிறமாக இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இஸ்லாமிய அடையாளமாக. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் யுத்தத்திற்காக அலி ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள், அலியே கவனமாக செல்லுங்கள், அலியே கவனமாக செல்லுங்கள், இந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அடையுங்கள், அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியதை அவர்களுக்கு அறிவியுங்கள். யாருக்கு சொன்னாங்க? யுத்தகலத்திலே சொன்னார்கள், ஹைபர் என்கிற யுத்தகலத்திலே சொன்னார்கள், யூதர்களை சந்திக்க போகும் போது சொன்னார்கள், அலியே நீங்கள் அவர்களுக்கு, அவர்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அழையுங்கள், உங்களுடைய அழைப்பை கேட்டு ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்து விட்டால் அது உங்களுக்கு சிகப்பு நிற ஒட்டகத்தை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அதனாலதான் அங்கு தாவாவை மையமாக வைத்து, அழைப்பை மையமாக வைத்து அவர்களுடைய அந்த வீரியமான நடையை போட்டார்கள். எந்த திசையிலும் இஸ்லாமிய கொடி பறந்தது, எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய நெடி அடித்தது. ஆனா இன்னைக்கு இஸ்லாத்தை தள்ளி வச்சுட்டு, அகீதாவை தள்ளி வச்சுட்டு, தௌஹீதை தள்ளி வச்சுட்டு, தீன் என்கிற பிரச்சாரத்தை தள்ளி வச்சுட்டு, ஷரியத்தை தள்ளி வைத்து விட்டு சகோதரர்களே, 1000 கரங்கள் ஒன்று சேர்ந்தாலும் அது இறுதியில் முடிவது பூஜ்யமாகத்தான் இருக்கும் என்பதை மனதில் வையுங்கள். அல்லாவின் அருள் வேண்டுமா? அகீதாவை எடுத்து சொல்லுங்கள். அல்லாவின் அடிப்படையில் நாளில் இஸ்லாமிய ஆட்சி எல்லா இடங்களிலும் வளர்ந்தே தீரும். அப்படிப்பட்ட நல்லதோர் ஆட்சியை, நல்லதோர் அரசியலை தௌஹீதின் அடிப்படையில் கட்டியமைக்கப்பட்ட அந்த மாபெரும் கட்டிடத்தை எழுப்புவதற்கு வல்ல ரஹ்மான் உதவி புரிவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
1: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: ஹதீஸ் 548. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அடியார்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததும் இரண்டு வானவர்கள் இறங்காமல் இருப்பதில்லை. அவ்விருவரில் ஒருவர், இறைவா, உன் வழியில் செலவு செய்யும் ஒருவருக்கு பொருளை வழங்குவாயாக என்று கூறுவார். மற்றொருவர், இறைவா, செலவழிக்காமல் இருக்கும் நபருக்கு நீ அழிவை கொடுப்பாயாக என்று கூறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1442, முஸ்லிம் 1010.
1: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
2: You are listening to
1: Muslim Vanuli.

0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளின் மனநிலையும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு இது.
1: وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஈ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய ஒன்றுகூடலிலே பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளுடைய மனோநிலையும் என்கிற ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம், பிள்ளைகள் பெற்றோர்களை மதித்து அவர்களுடைய மனசு நோகாமல் நடக்க வேண்டும் என்கிற ஒரு தேவைதான் என்பதை தலைப்பிலிருந்து நாம் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ற அந்த காலகட்டம் பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்துதல், பெற்றோர்களை கட்டுப்படுத்துதல், பெற்றோர்களுடைய பொறுமதியை புரிந்த பிள்ளைகள் என்கிற ஒரு காலகட்டம் மலையேறி போய் ஐரோப்பிய கலாச்சாரத்துக்குள் வந்து 18 வயசை தாண்டினால் அது எங்களுடைய இஷ்டம் என்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதுக்கு முன்னால் உள்ள காலகட்டத்திலேயே பெற்றோர்கள் கடுமையாக பிள்ளைகளிடம் ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க வினைகின்ற போது பிள்ளைகள் சில தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது, அந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி பல பெற்றோர்கள் வார்னிங் பண்ணப்பட்டு எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைய காலகட்டத்தை நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம். மெல்ல மெல்ல மேற்கத்திய கலாச்சாரத்துக்குள் நம்முடைய நாடு நழுவிக்கொண்டே விழுந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு உதாரணம் இதுக்கு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டங்களில் பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்து கொடுப்பார்கள், அதோடு சேர்த்து புத்தகத்தையும் படித்து கொடுப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு புத்தகத்தை படித்து கொடுப்பார்கள், அவ்வளோதான் ஒழுக்கம் பற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆசிரியர்களும் இல்லை, கேட்கக்கூடிய மனநிலையில் மாணவர்களும் இல்லை, அதுக்கு பெற்றோர்கள் இடம் கொடுப்பதும் இல்லை. பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கும்போது இன்னறிக்கு பிள்ளை தொற்றப்படான்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலில் சேர்க்குறோம். அந்த காலத்திலெல்லாம் இதான் பிள்ளை கண்ணில் மூக்கில் படாமல் மற்ற இடமெல்லாம் அடிங்க சார், உங்களுக்கு அந்த உரிமையை நாங்கள் தாரோம்னு தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்ட உஸ்தாதுக்கிட்ட ஆசிரியர்கள்ட்ட சேர்த்து விடுவாங்க. அந்நிலமிருந்து ஆசிரியர் தேவையில்லாமல் எல்லாம் பிள்ளைகளை அடிக்க மாட்டாங்க, டிசிப்ளின் ஒழுக்கம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு முன்னால் ஆசிரியர்கள் இன்னொரு பெற்றோர்களாக நடந்துக்குவாங்க. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மேடையில் ஏறி பாட்டு படித்து டான்ஸ் அடிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்போ இல்லை. இப்போ ஆசிரியர் தினம் வந்துட்டாலே அவங்க மானத்தை அவங்களே குழி தோண்டி புதைச்சிடுறாங்க, ஒரு வருஷமாக படித்து கொடுத்ததை சைவரால் பெருக்கி விடுறாங்க. அது நம்ம ஆசிரியர் தினங்களில் பல ஸ்கூல்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டம் இந்த தலைப்பை பற்றி பேச வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது. இப்போ முதல்ல பெரியவங்க சின்னவங்க நாங்கள் எல்லாருமே பெற்றோர்களின் மகிமையை புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்றால், இயல்பிலேயே மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்கிறான். மனசு நன்றி பாராட்டக்கூடிய மனசு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நமக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சிட்டா அதை எப்பவுமே மறக்க மாட்டோம். எப்போ கண்டாலும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டை வந்து ஒரு டீ சாப்பிடலாம் இல்லை அப்படி என்று கேட்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்குது. சும்மா ஒரு டீ தந்தாலே, ஒரு டொஃபி தந்தாலே, ஒரு விருந்து தந்தாலே அவங்கள எப்போவுமே மறக்க மாட்டோம். நீங்கள் கண்டிப்பாக எங்களோட வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும்ன்ட்டு தான் நம்ம சொல்லுவோம். அதுலேயும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செஞ்சுட்டு அறவை மறந்துட மாட்டோம். நம்ம ஒரு பிரயாணம் போகிறோம், நம்முடைய வாகனம் பிரேக் டவுன் ஆகிட்டு அல்லது ஒரு பஸ் இல்லாமல் போச்சு, ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஊர்க்காரர் முகம் தெரியாதவர் அப்போ தான் சந்தித்தவர் என்ன உங்களை பார்த்தா ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறது, என்னாச்சுன்னா இல்லை வந்தோம் வாகனம் பிரேக் டவுன் இல்லாட்டி பஸ் இல்லை அங்கே என்ன செய்கிறேன்னு முடியலை அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல, நைட்டு நம்ம வீட்டை தங்கிட்டு போங்கன்னு கதவை திறந்து பாய போட்டு தந்தாலே அவங்களுக்கு விருந்தெல்லாம் தர வேணாம். ஒரு நைட்டு இந்த மனுஷன் எங்களை தங்க விட்டான், அதுக்கே இவரை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும். வீட்டுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வரணும், திரும்ப அந்த ஊர் வழியால் போனால் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. கொலகாரம் கூட காசு வாங்கின நன்றிக்காக செய்யலாம். அப்போ சாதாரணமாக நன்றி உணர்வுங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, மிருகங்களுக்கு விலங்குகளுக்கு கூட இருக்குது. ஒரு நாள் நீங்கள் சாப்பாடு வச்சு போட்டு எத்தனை நாளைக்கு புறவு பார்த்தாலும் உங்களை கண்டு மோந்துக்கிட்டு கிட்ட வந்து வாலாட்டக்கூடியதாக இருக்கிறதுனால தான் நன்றியுள்ள மிருகம் என்று நாயே நம்ம சொல்கிறோம். அது எப்போவுமே மறக்காது. ஞாபக சக்தி ரொம்ப நாளாகவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விலங்கு யானை என்று நம்ம சொல்லுவோம், மறக்கவே மறக்காது. அவங்களுக்கு அந்த யானைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு உதவி செஞ்சால் கூட உங்களை மறக்காது, உபத்திரம் செஞ்சால் கூட உங்களை மறக்காது, பழிவாங்க. அப்போ இப்படியான ஒரு நன்றி உணர்வு மனுஷனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, இருக்கும். ஆனால் அந்த நன்றி உணர்வை முக்கியமான ரெண்டு இடத்துல மனுஷன் காட்ட மாட்டேங்கிறான். ஒன்று அல்லாஹ்கிட்ட, அடுத்தது பெற்றோர்கள்கிட்ட. ஒரு மனிதன் நன்றி உணர்வை முதல்ல காட்டணும் எங்கே என்றால் அல்லாஹ்கிட்ட. ஏன்னா அல்லாஹ் தான் நம்மளை படைச்சது, அல்லாஹ் தான் நமக்கு இந்த வாழ்வாதாரத்தை தந்தது. அல்லாஹ் சூரத்து தஹர் முதலாவது வசனத்திலே சொல்லி காட்டுறான், லம் யகுன் ஷய்யன் மத்கூரா. இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லை அல்லவா அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்த நம்மளை அல்லாஹ் தஆலா படைத்தான். தாய் தகப்பம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லையே, அவங்க பிறந்தது பிறகு அவர்களுடைய முள்ளந்தண்டிலையும் நெஞ்செலும்பிலையும் நாம் இருந்தோம். தகப்பனுடைய முள்ளந்தண்டிலையும் தாயினுடைய நெஞ்செலும்பு பகுதியிலையும் நாம் என்ன செஞ்சோம், இருந்தோம். அப்போ இருந்து ஒரு உயிரணுவாகவும் ஒரு சினமுட்டையாகவும் ஒரு கருவறையை நம்ம சந்தித்து அந்த கருவறையில் இருந்து நம்ம திசுவாகி உடல் உறுப்புகள் தீர்மானிக்கப்பட்டு ஒரு ஒரு திசுவாக அந்த உடலில் இருந்து நம்ம பிரிஞ்சு வளர்ந்து ஆளாகி நம்ம இந்த உலகத்தில் சுவாசித்து வாழ்வாதாரங்களை பெற்று நாம் ஆகி இருக்கிறோம். இத்தனையும் படைத்தவன் இறைவன், இவ்வளவும் தந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக நாம் இருக்கணும். அதுதான் நம்முடைய தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்க நின்று வணங்குகிற போது மனைவிக்கு ரொம்ப கவலையாக போச்சு, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு தானே, இவ்வளவு கால்கள் வீங்குற அளவுக்கு நின்று வணங்கணுமா என்று கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், யா ஆயிஷா அஃலா அகுன் அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானா இருக்கக்கூடாது ஆயிஷா, அதுக்கு தான் வணங்குறேங்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், நம்ம ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மளை படைச்சிருக்கிறான், நமக்கு இந்த வாழ்வாதாரங்களை தந்திருக்கிறான், அந்த அல்லாஹ்வுக்கு நாம் வணக்கம் செலுத்தணும், இதுதான் ஒரு நன்றியுள்ள மனிதன் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த வணக்கம் செலுத்தாத போது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத போது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற போது அந்த மனிதன் அல்லாஹ் குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லக்கநூத், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அவ்வளோதான், ஒரு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இந்த மனிதனுக்கு சில சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், தின்னச்சோறு இல்லாமல் வரும். ஒரு மனிதனை நாம் சோதிக்க நாடினால் ஃபக்கதர் அழகி ருசுக்கா, அவனுடைய ருசுக்கை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிருப்போம். ஃபயக்கூல் ரப்பியானன், இந்த மனிதன் சொல்கிறான் என்ன நல்லா கேவலப்படுத்திட்டாங்கிறான். அப்போ சாப்பாடு கிடைக்கலன்றோடனே அல்லாஹ் கைவிட்டான்னு நினைக்கிறதா? நம்ம சாப்பிட்றது இல்லைங்க, நம்ம சுவாசிக்கிறதுக்கு எத்தனை கோடி கொடுக்கலாம் சொல்லுங்கள். நம்ம என்ன சுவாசிக்கும், நம்ம உட்காந்து பயம் கட்டுட்டிருக்கிறோம். சுவாசிக்கிறத எப்போயாவது கவுண்ட் பண்ணி நம்ம சுவாசிக்கணும், மறந்துடக்கூடாது அப்படி என்று இழுத்து விட்டு இழுத்து விட்டுட்டு நம்ம இருக்கமா, நம்ம பாட்டுக்கு சுவாசம் நடந்துகிட்டு உலகத்தில் இந்த மனுஷன் அனுபவிக்கிற எவ்வளவோ இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் சுவாசம். இந்த சுவாசத்துக்கு எவ்வளவு செலவழித்தாலும் பொறுமா. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், மிஷினில் மாட்டப்பட்ட ஒரு மனுஷன் படுத்துட்டிருக்கிறான், பாத்ரூம் போகிறண்டா கூட அதோடையே போகணும். அதனால தான் பைய போட்டு வச்சுருக்கான், ஒன்றுக்கு ரெண்டுக்கெல்லாம் அதிலே போகும். ஏன்னா அதை கலட்டிட்டு போகணும்னா இல்லை, மிஷினை தள்ளிக்கிட்டு போக முடியாது. படுத்த படுக்கையிலேருந்து முதுகில் புண்ணு போடுது, படுக்கை புண்ணுன்னு சொல்கிறோம். இதை கலட்டினா அவன் செத்து பேத்துருவான். அந்த படுக்கிறவன் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்து, மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தால், மெஷின் இல்லாமல் சுவாசிக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணுமென்று பேரம் பேசுவான். ஆனால் அதுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது, எத்தனை கோடி கொடுத்தாலும் முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம சுவாசிக்கிறதுக்கே அல்லாவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். தின்னச்சோறு இல்லை, உடுக்க உடுப்பு இல்லை, வாழ வீடு இல்லை, ஓட வாகனம் இல்லை, நான் எதுக்கு தொழணுமென்று கேட்குறவங்க சுவாசிக்கிறதுக்கு தொழணுமா இல்லையா? மனுஷனாக பிறந்ததுக்கு தொழணுமா இல்லையா? நமக்கு ஈமான் வந்ததுக்கு தொழணுமா இல்லையா? அப்போ அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நம்ம இருக்கணும், முதல் படி. ரெண்டாவது படி என்ன? நம்ம பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது சார்ந்த இன்னொரு விஷயத்தை அடுத்து சொல்வான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. அகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அது சார்ந்த ஒரு விடயம் வஆத்து ஸகா, ஜகாத்தை கொடுங்க அப்படின்னு சொல்வான். அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க என்று சொல்லும்போது அது சார்ந்த ஒரு விடயம் வஅத்தீஉர் ரசூல், ரசூலுல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வான். யஅமுரூன பில் மஅரூஃப், நன்னை அவர்கள் ஏவுவார்கள் என்று சொல்லும்போது அது சார்ந்த விடயம் வயன்ஹவுனா அனில் முன்கர், தீமையை அவர்கள் தடுப்பார்கள் என்பதை சேர்த்து அல்லாஹு தஆலா இணைவான் சொல்வான். அதே நேரத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வை வணங்குங்க அப்படி என்று சொல்கிற நேரம் உஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க அப்படி என்று சொல்கிற நேரம் அது சார்ந்த விடயம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை வணங்கணும் என்கிறதுக்கு அடுத்த அது சார்ந்த ஒரு விடயம் மனிதன் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்கிறான். அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான், தீர்ப்பு வழங்கி விட்டான், சட்டமாக்கி விட்டான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நீங்கள் வணங்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்லலாம் தெரியுமா? ஒபில் வாலிதைனி ஹசானா, நீங்கள் பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வஷ்குர் லீ, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, ஒலி வாலிதை, உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எனக்கு நன்றி செலுத்து, அடுத்தது உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. முதல்ல அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து, அவன் படைத்தான். அதுக்கு அடுத்தது நன்றி செலுத்துறதுக்கு யார் தகுதி என்றால் நம்முடைய பெற்றோர்கள் தான். அல்லாஹ் படைத்தான், இந்த பெற்றோர்கள் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும்? தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் ஒரு விஷயத்தை சொல்லி அது சார்ந்த விடயம் அடுத்து சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, அல்லாஹ்வை வணங்கு என்கிற அடுத்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறது பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய் என்கிற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பல இடங்கள் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை குறித்தே நமக்கு சொல்கிறான். சூரத்துல் ஹக்கா 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதைஹி, இந்த மனிதனுக்கு நாம் பெற்றோர்களிடம் இஹ்சானா, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறோம், வசியத்து செய்திருக்கிறோம். காரணம் ஹமலத்துஹு உம்முஹு குருஹன், இந்த தாய் உங்களை கஷ்டத்தோடு சுமந்தால், வவதஅத்துஹு குருஹா, அந்த தாய் அந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டே அவனை பெற்றெடுத்தாள். சுமந்தது கஷ்டத்தோடு, பெற்றெடுத்தது கஷ்டத்தோடு. அது மட்டுமில்லை, ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு ஸலாதுன ஷஹ்ரா, சுமந்ததும் பால் கொடுத்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ சுமந்து பால் கொடுக்கக்கூடியது 10 மாதம், 9 மாதம் சுமக்கிறான், அடுத்தது 2 வருஷம் பால் கொடுக்குறாங்க, அதை 30ங்கிறான். அப்போ 20 மாதம், 21 மாதம் என்ன செய்யலாம், பால் கொடுக்கறத மறப்பிக்கலாம். அப்போ அன்னளவாக 2 மாதம் பால் கொடுக்கறதும் 9 மாதம் சுமக்கிறதுமாக இருக்குது. அப்போ 30 மாதம் அவங்க சுமந்து உங்களுக்கு பால் கொடுக்குறாங்க, சுமந்தது கஷ்டத்தோடு, பெற்றெடுத்தது கஷ்டத்தோடு. அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹுக்கு சுப்ஹான தஆலா சூரா அல் இஸ்ரா அந்த 14வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் சொல்கிறான், வ கதா ரப்புக, அல்லா தஅபுது இல்லா ஐயாஹு ஒபில் வாலிதைனி ஹசானா. நான் நேரத்தோடு ஓதி காட்டின வசனம்தான், உங்களுடைய உன்னுடைய ரப்பு தீர்ப்பு வழங்கிவிட்டான், அல்லாவை தவிர ஒரு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிவிட்டான், உங்களுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இம்மா எபுலகன் இந்த கல் கிபரா அஹதுஹுமா ஓ கிலாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவர் அல்லது இருவருமே உன்னிடம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வயோதிப நிலையை அடைந்து விடுவார்களாக இருந்தால் ஃபலா தகுல்லஹுமா உஃப், உஃப் என்று கூட அவங்களை சொல்லிடாத. உஃப்ன்னா நம்ம தமிழ் அப்படியே மொழிபெயர்த்தால் சி என்று கூட என்ன செய்ய வேண்டாம், அவர்களுக்கு நீ சொல்லிவிட வேண்டாம். ஒலா தன்ஹர்ஹுமா, அந்த பெற்றோர்களை நீ எப்போதும் என்ன செய்ய வேண்டாம், அதட்ட வேண்டாம். ஒலா ஒகுல் லஹுமா கவுலன் கரீமா, அந்த பெற்றோர்களிடம் மரியாதையான வார்த்தைகளால் பேசு. வஃபிர் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, கருணையின் காரணமால் பணிவின் ரக்கையை அவர்களுக்கு பணித்து கொடு. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், وَقُلْ رَبِّ ارْحَمْهُمَا رَبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا. அது மட்டும் இல்ல, நீ அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனை செய், யா அல்லாஹ், சின்ன வயதில் என்னிடம் இவர்கள் இரக்கம் காட்டியதை போன்று நாயனே என் பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹு தஆலா பெற்றோர்கள் குறித்து பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் சொல்லித்தருகிறான் தெரியுமா? அந்த பெற்றோர்கள் நமக்காக சிரத்தைகள் எடுக்கின்றார்கள். மனைவியில் நல்ல மனைவி கெட்ட மனைவி சொல்லலாம், கொஞ்சம் தப்பான ஆளு. நண்பனில் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் சொல்லலாம். மனைவியில் அழகான மனைவி அழகில்லாத மனைவி சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு பிள்ளை எங்கள் உம்மா அழகில் எனக்கு வேறு உம்மா தான்னு சொல்லுமா, ஒரு புருஷன் சொல்லுவான், நீ வேற வேற ரொம்ப அசிங்கமாக இருக்கே, நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன்ப்பா, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலம்மா. எவனாவது ஒருத்தன் எவ்வளாவது ஒருத்தி எங்கள் உம்மா பார்க்க அவ்வளவா நல்லா இல்லை, இந்த உலகத்திலேயே மிக அழகு எங்கள் உம்மா தான், அவள் தான் என் மனசில் மகாராணி. அவள் அங்கவீனர்களாக இருக்கலாம், வயசில் இந்த கொட்டானாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம், மூக்கரையாக இருக்கலாம், ஊமையாக இருக்கலாம், குருடாக இருக்கலாம், குஷ்டரோகம் பிடிச்சிருக்கலாம், யாருமே தாயை என்ன செய்ய மாட்டாங்க, அசிங்கம் என்று ஒதுக்க மாட்டாங்க. நல்ல தாய் தான் உலகத்தில், நல்ல தாய் நல்ல தகப்பன். அவங்க வேறு வேறு தவறுகள் செய்யலாம், ஒரு விரல் விதிவிலக்கா கோடியில் ஒன்று எங்கேயாவது ஒன்று சில தப்பான தாய்கள் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் பெற்றவர்கள் பெற்ற பிள்ளைகிட்ட எப்போவுமே நல்லா தான் நடந்துக்குவாங்க, எப்போவுமே நல்லா தான் நடந்து. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பல உறவுகளை சந்திக்கிறான், பல நட்புகளை அணுகிறான். ஏ, நம்ம விரும்புகிற நம்முடைய மனைவி, நம்ம விரும்புகிற நம்முடைய கேர்ள் ஃப்ரெண்ட், நம்முடைய பாய் ஃப்ரெண்டு, நம்மளை விரும்பின கணவன், உன்னை நீ எப்படி என்னை விரும்பின, மூக்கு முடி நல்லா இருந்துச்சு, உன் நடை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பட்டிருந்துச்சு, உன்னுடைய சிம்பிள், நீ ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது, நீ சோசலிசமாக பழகிறது, நீ கெஷுவலாக இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன்னுடைய முடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன் பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருந்துச்சு, இப்படி தானே சொல்லி நம்மளை விரும்புகிறாங்க. நம்முடைய வயது, நம்முடைய இளமை, நம்முடைய தோற்றம், இதிலெல்லாம் நம்ம ஒருத்தர் விரும்புவோம். ஆனால் நம்மளை எதுவுமே தெரியாமல், நம்மளை யாரெண்டே தெரியாமல் நம்மளை விரும்பின ஒரு உறவு இருக்குமென்றால் நம்முடைய தாயும் தகப்பன் இருந்தார். கர்ப்பத்தில் குழந்தை என்கிற மெசேஜ் மட்டும் தெரிஞ்சா மாதவிளக்கு நின்று போச்சு, காட்டை வச்சு பார்த்தா பாசிட்டிவோ பிள்ளைக்கு நின்றுட்டு அப்படி என்று தெரிஞ்சா ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இது என்ன பிள்ளைன்னு தெரியாதுங்க, என்ன பிள்ளைன்னு தெரியாது, எப்படி பிள்ளைன்னு தெரியாது, கருப்பா சிவப்பான்னு தெரியாது, குருடா முடமா சுத்தியாக எதுவுமே தெரியாதுங்க என் பிள்ளை அப்படி என்று ஒரு தாய் வயிற்றில் நம்மளை சுமக்க தொடங்குவாள், தகப்பன் தலையில் நம்மளை சுமக்க தொடங்குவான். ஒரு தாய் வயிற்றிலையும் தகப்பன் தலையிலையும் தான் சுமக்கிறான். ஒரு தகப்பன் ஒரு குழந்தைக்காகத்தான் ஓவர் டைம் வேலை செய்கிறான், ஓடி ஓடி வேலை செய்கிறான், வெயில் பார்க்காம வேலை செய்கிறான். இந்த மாதம் நாட்டுக்கு போகிறந்தவர் இன்னொரு வருஷம் கழித்து போவோம், கொஞ்சம் பெனிஃபிட் கூட கிடைக்கும், சம்பள உயர்வு வர மாதிரி இருக்குது என்றெல்லாம் நிற்கிறது, டயர்டாக இருந்தாலும் டேப்லெட்டை போட்டுட்டு வேலைக்கு போகிறது, கஷ்டமாக இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு வேலை செய்கிறது அந்த குழந்தைக்காகத்தான். அவர் எப்போவுமே தலையில் சுமந்துக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் நமக்கு முன்ன காட்டிக்க மாட்டார். இதுதான் தகப்பன். தாய் வயிற்றில் நம்மளை சுமந்துக்கிட்டு இருக்கிறாள். எப்படி ஒரு மனநிலையில் ஒரு தாய் நம்மளை வயிற்றில் சுமப்பா தெரியுமா? நம்ம யாராவது கீழே விழும்போது, வேகமாக விழும்போது, ஒரு நொட்டியில் விழும்போது நம்ம தலையை தூக்குவோம், தலையை பொத்துவோம், தலையை பார்த்துக்குவோம். ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண் கீழே விழும்போது சுபஹானல்லாஹ் வயிற்றை மட்டும்தான் பொத்துவா. அவளை பற்றி அவள் யோசிக்கவே மாட்டான். என் தாயும் அப்படித்தான், உங்கள் தாயும் அப்படித்தான். அவள் கீழே விழும்போது வயிற்றை தான் பார்ப்பா, என் பிள்ளை என்று. தலை பட்ட பரவாயில்ல, கால் உடஞ்சி பரவாயில்ல, கை உடஞ்சி ஒன்றும் இல்லை, பிள்ளைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. மசட்டையில் சாப்பிட முடியாமல் இருக்கிறவ சாப்பிட்றதுங்கிறது உசுர் போகிற ஒரு மசட்டையாக வாந்தி வர ஒரு ஃபீலிங் வரும். மூத்தவங்க சொல்லுவாங்க, வகுத்தில் இருக்கிற பிள்ளைக்கு ஏதாவது ஆகப்போகுது போகுதுடி அப்படின்னு சொன்னால் விஷத்தை சாப்பிட்ற மாதிரி அதை சாப்பிடுவாங்க. அந்த பிள்ளைக்காக, பிள்ளைக்காக நான் தயார், பிள்ளைக்காக நான் இந்த மருந்தை குடிக்கிறேன், பிள்ளைக்காக நான் வாக்கிங் போகிறேன். என் பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியாது, யார்கிட்ட தெரியாது, ஆனா பெண்ணா எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தைக்காக ஒரு தாய் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 10 மாதம் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கிற காலங்களில் செய்யக்கூடிய தியாகத்தை எப்பயாவது நம்முடைய உம்மா நம்மளை உட்கார வச்சு, நான் உனக்காக என்ன கஷ்டப்பட்டேன், இப்படி அழுதேன், இப்படி வேதனைப்பட்டேன் என்று ஒரு நாள் சொல்லியிருப்பாவா? அதுதான் இஹ்லாஸ். நம்முடைய நண்பன் சொல்வான், 2 மணி நேரமாக உனக்காக காத்துக்கிருந்தான்றான். நம்மளோட நண்பன் சொல்லுவான், நம்மளோட பொண்டாட்டி சொல்லுவான், விடிய விடிய தூங்கல, நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன்பா. எப்போயாவது நம்மளோட உமா பாப்பா சொல்லியிருப்பாங்களா, நானும் பாப்பாவும் எத்தனை நாள் முழிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தேன் தெரியுமா, எத்தனை நாள் உனக்காக ஓடினோம் தெரியுமா, எத்தனை நாள் நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறத உனக்கு தந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிருந்தோம் தெரியுமா. எதுவுமே ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க, சொல்லி காட்டவும் மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்முடைய எல்லா தாய்மார்களும் அந்த கஷ்டப்பட்டுத்தான் இருக்காங்க. அந்த வயிற்றில் சுமந்துட்டு இருக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எப்போ ட்ராவலிங் முடியும், இந்த பேக்கத்துக்கு கீழே வைக்க வேண்டு காத்துக்கிட்டு இருப்போம், ஃப்ரீயாக இருக்கணுமெண்டு நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் 10 மாதமாக நம்முடைய தாய் நம்மளை வயிற்றுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருப்பான். உள்ளே இருக்கிற குழந்தை 4 மாதம் தாண்டும் போதும் மெதுவாக உதைக்க தொடங்கும். அந்த உதைக்கும் போதும், பிள்ளை பிறளும் போதும், பிள்ளை துடிக்கும் போதும் அந்த தாய்க்கு ஒரு வேதனை கூடும். இதில் ஆச்சரியம் என்னென்றால், 2 நாளாக பிள்ளை துடிக்கலண்டா வேதனை இஞ்ச கூடிடும், மனசு வலிக்க தொடங்கி, என்னாச்சு பிள்ளை துடிக்கலை, உடனே டாக்டர்கிட்ட போய், பிள்ளை துடிக்கலை டாக்டர், சந்தோஷம் தானே, பிள்ளை துடிக்காட்டி வலி இல்லை தானே, இல்லை இல்லை எனக்கு வலிக்கட்டும் என்ற பிள்ளை துடிக்கட்டும், டாக்டர் பாருங்க அவர் ஸ்கேன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைம்மா, பிள்ளோட ஹார்ட் வேலை செய்து இந்த மருந்தை சாப்பிடுங்க, பிள்ளை துடிச்சு வலிச்சா சந்தோஷம். இதுதான் நம்முடைய தாய். இன்னும் நம்மளை காணவே இல்லை, நம்ம எப்படி பிறக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்கிற எதுவுமே தெரியாமல் நம்முடைய தாய் நம்மளுக்காகவும் நம்முடைய தகப்பன் நம்மளுக்காகவும் வாழ்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவினுடைய திருமறையில் என்ன சொல்கிறான், ஒரு தாயிடம் நீங்கள் நல்ல முறையில், தகப்பனிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க அப்படி என்று சொல்லிட்டு தாய்க்கு அடுத்ததாக சொல்கிறான், பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான், தாயை பற்றி தான் சொல்றான். உன்னை கஷ்டத்தோடு சுமந்தால், கஷ்டத்தோடு ஈன்றெடுத்தால், உனக்கு பால் கொடுத்த காலம் மொத்தம் 30 மாதங்கள், சுமந்ததும் பால் கொடுத்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அவளிடம் நீ நல்ல முறையில் நடந்துக்கோங்கிறான். தாயையும் தகப்பனையும் சொல்லிட்டு தனியாக தாயை பிரிக்கிறான். தாய்க்கு முதலிடம் இஸ்லாம் கொடுக்குது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி நான் ரொம்ப நெருக்கமான தோழமை வைத்து கொள்ள தகுதியான உறவு எது? நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முக், உன் தாய் என்பார்கள், சும்மன், அதுக்கு பிறகு யார், யா ரசூலல்லாஹ், உம்முக், அடுத்ததும் உம்மா தாண்டா அப்படின்னு, சும்மன், மூன்றாவது யார், யா ரசூலல்லாஹ், உன்னுடைய தாய், சும்மன், நாலாவது யார், யா ரசூலல்லாஹ், உன்னுடைய தகப்பன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ தாய் சாதாரணமானவ கிடையாது. நம்ம மறுபடி 3 தடவை அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் நட்பு பாராட்ட வேண்டும், நேசம் கொள்ள வேண்டும், பாசம் கொள்ள வேண்டும் என்றால், தாங்க வேண்டும் என்றால், அது உன் தாய். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தெரியுமா? படைச்ச ரஹ்மானுக்கு தெரியும், ஒரு தாய் எடுக்கக்கூடிய சிரமத்தை வரும் எவங்களும் எடுக்க முடியாது, எவங்களும் எடுக்க முடியாது. ஒரு பிரசவ வலியை நம்ம சும்மா சொல்லிட்டு விடுறோம், ஒரு பிரசவ வலியை நம்ம சொல்லிட்டு விடுறோம். ஐரோப்பிய நாடுகளில், நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு சில நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன், அங்கே இஸ்லாம் இருக்குதோ இல்லையோ மனைவி கிட்ட நல்லா நடக்கக்கூடிய கணவன் தான் அதிகமாக இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்றால், அங்கே பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணினா புருஷன் பக்கத்தில் இருக்கணுங்கிறது கட்டாயமான சட்டம். புருஷன் பக்கத்தில் இருக்கணும், தொப்புள் கொடி அவர் கையால் தான் வெட்டணும். அப்போ அந்த நாட்டில் வாழக்கூடிய நம்முடைய நாட்டில் இருந்து போனவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், இங்கேருந்து போனவங்க சொன்ன தகவல் தான். அந்த நாட்டில் வாழக்கூடியவங்களுக்கு அந்த லேபர் ரூமில் புருஷனை பக்கத்தில் வச்சு தான் அந்த குழந்தை பெற்றுக்குவாங்க. அன்னைக்கு தான் அந்த புருஷனுக்கு தெரியும் நம்முடைய மனைவி எவ்வளவு கஷ்டப்படுறான். அந்த குழந்தையை பெற்று கொள்ளும் போது அவள் துடிக்கிற துடி, அவள் உயிர் கடைசி இடத்துக்கு போய் திரும்ப வருதே, செத்துருவா அப்படின்ற அந்த மெஷின் நேர்கோடாகி தலையை பிச்சுக்கு டாக்டர்ஸ்மார் ஓடும்போது பக்கத்தில் இருக்கிற புருஷன் பதறுவான், மூச்சு நின்றும் மறுபடி அப்படியே வேலை செய்யப்படும். அவன் செத்து போவா, ஆனால் மீண்டும் உயிர் பெறுவான். பழையவர்கள் சொல்லுவாங்க மறுபுறவி அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தை பெத்த தாயை மறுபுறவி அப்படின்னு சொல்லுவாங்க, செத்து பிழைப்பான். அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் அவ்வளவு வேதனைகளை தாங்கிறான். உடல் வேதனை மட்டுமில்லை, மனசால ஒரு வேதனையை நம்முடைய தாய்மார்கள் தாங்குறாங்க. நம்முடைய தாய் தெருவுக்கு ஒரு மீன் வென்றாலும் மொக்காடு சரியாக போட்டு உடலை சரியாக மறைச்சி கழுத்தை சரியாக பிடிச்சி, இது எவ்வளோ வாப்பா மீன் என்று கேட்ட நம்முடைய தாய் நம்மளை பெத்தெடுக்கிறதுக்காக ஒரு அந்நிய ஆணிடம் நிர்வாணமாக இருக்கிறாள் என்றால் அவளுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளவு வலியை தாங்கியிருப்பாங்க மனசாக. உடல் வலி அது வேறு, அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த தாய் சுட்டிச்சு போறது வேறு, அதோடு சேர்த்து மனசு துடிக்கும். நான் அண்ணி ஆணு கிட்ட நிக்கிறேனே, என்ன இன்னொருத்த பார்க்கிறான், கை வைக்க கூடாத இடத்து கை வைக்கிறானே, நமக்காக செத்து நமக்காக மனசு நொந்து அந்த தாய் நம்மளை பெற்றெடுக்கிறான். ஒரு வியோஜி நெருங்கின நண்பர் அவர் ஒரு விஷயம் சொன்னார், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தை பிறப்பு வழியை வெட்டி கீறி அந்த குழந்தையை நாங்கள் பெற்றெடுப்போம், அதை திரும்ப தைக்கணும். உடம்பிலேயே வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம், உடம்பிலேயே வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடம். எந்த ஒரு மரத்து
0: நேர்கள் இதுவரை அல் குர்ஆனோத கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

لأسجد لبشر خلقته من صلصال من حمأ مسنون. قال فاخرج منها

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

ஜஹன்னம ஜுஸ். சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசி நேயர்கள்

استبرق متكئين فيها على الأرائك نعم الثواب وحسنت مرتفقا.

جنتك ويرسل عليها حسبانا من السماء فتصبح

0: ولا يشرك بعبادة ربه أحد.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: فأكله الذئب وما أنت بمؤمن لنا ولو كنا صادقين.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: சதக் அல்லாஹுல்லாலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.